எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஆடுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: தரக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட

0: is MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். இது MOP சமுதாய வானொலி 107.8.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் திருவள்ளுவன் ஹிப்ஹாப், ஒரு சென்னை பேஸ்ட் ஹிப்ஹாப் க்ரூ. வணக்கம், நான் தான் MC கேனி ஃப்ரம் த பேண்ட் திருவள்ளுவன் ஹிப்ஹாப். யூஆர் லிஸ்னிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இளம் வட்டாரம்னு சொல்லலாம். அவங்க வந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க, தப்புன்னு சொல்ல தமிழில் பேச வந்து தயக்கப்படுறாங்க. ஹிப்ஹாப் தமிழ் அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர். அவரும் இதே தான் சொல்லிட்டுருக்காரு, நாங்களும் திருவள்ளுவன் ஹிப்ஹாப் தான் சொல்லிட்டுருக்கோம், தமிழ் பேச பெருமைப்படு, அது வேறு ஒன்றும் இல்லை. திருவள்ளுவர்னு எதுக்கு நாங்கள் பேர் வச்சோம்னா, கொஞ்சம் அவர் எல்லா சோஷியல் மெசேஜ்லாம் சொல்லியிருக்காரு, நம்மளும் ரெண்டு மூணு சொல்லலாம் அப்படின்ட்டு தான். தமிழில் பேசுறது இன்னும் கூச்சம் கிடையாது, தமிழில் பேசலாம், தமிழ் நம்ம தாய்மொழி, அதை நம்ம மதிக்கணும், அதுதான் என்னோட சோஷியல் மெசேஜ். வணக்கம்.
0: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதையே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கும்.

வணக்கம். இன்றைக்கு 6வது அதிகாரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை நலம், அந்த அதிகாரத்துல 4வது குரலை காண்போம். இந்த குரல் அடிக்கடி நம்ம எல்லாம் கேள்விப்படக்கூடிய ஒரு குரல், பலரும் கோட் பண்ற ஒரு கோட்டபிள் கோட்டா இருக்கக்கூடிய குரல். இதுவும் இதற்கு அடுத்து வரக்கூடிய குரல் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னார். அந்த குரல், பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். அப்ப இங்க பெண்மையை போற்றுவோம், பெண்மையை வாழ்த்துவோம் என்று சொல்லக்கூடிய பாரதியை போலதான் வள்ளுவரும் பெண்மையை போற்றக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அப்ப நம்முடைய தமிழ் சமுதாயம் பெண்களை போற்றி பாராட்டி அவருடைய பெருமை பேசக்கூடிய சமுதாயமாக இருந்தது என்பது நமக்கு நம்ம இலக்கியங்களை பார்க்கும்போது தெரிகின்றது. அந்த நிலையில இங்க ஒரு பெண்ணை விட சிறந்தது வேற எதுவுமே கிடையாது என்று சொல்கின்றார். பெண்ணிற் பெருந்தக்க யாவுல, பெண்ணை விட சிறந்த ஒரு பொருள், சிறந்த ஒன்று என்று வேற எதை சொல்ல முடியும்? வேற எதுவுமே இல்லை. யாவுல என்று சொன்னா வேற எதுவுமே கிடையாது. எப்போ இது அப்படி சொல்லலாம் ஒரு பெண்ணை என்று சொன்னால், கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். அப்ப இந்த கற்பு, கற்பு என்று சொல்லுவது வந்து ஒரு ஒழுக்க நெறி. பல நேரங்களில் வந்து நம்முடைய கற்பு என்பதை வந்து நம்ம சரியா புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம், அதை தவறாக புரிந்து கொண்டு கேலியாக கூட பேசுகின்றோம். அப்ப நம்முடைய முன்னோர்கள் வந்து எதையுமே ஒரு ஒழுக்க முறையில ஒரு நல்ல ஒரு விதிமுறைகள் செய்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி போட்டு வைத்திருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அதாவது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது, எப்படியும் வாழலாம் என்று நம்ம சொல்கின்றோம். அப்போ நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்முடைய அந்த பண்பாடு மிக உயர்ந்த ஒரு பண்பாடு, அதனால தான் நம்ம பார்க்கின்றோம். ஒரு கம்பராமாயணத்தில் பார்த்தாலும் சரி, சிலப்பதிகாரத்தில் பார்த்தாலும் சரி, அந்த கற்பு, அந்த பெண்மை, அது ரொம்ப உயர்ந்து போற்றி புகழ்ந்து பேசப்படுகிறது என்று பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் புகழ்ந்து புகழ்ந்து பேசும்போது தான் அதனுடைய சிறப்பை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள், அதை பின்பற்றுவார்கள் என்பதற்காக. அப்போ அதனால் இங்கே பெண் என்று சொல்லும்போது, நான் இதுக்கு முன்னாலே உங்ககிட்ட சொன்னேன், வள்ளுவரும் சொன்னார், அந்த பெண் சரியாக இருந்தாதான் வீடு சரியாக இருக்கும், வீடு சரியாக இருந்தாதான் நாடு சரியாக இருக்கும், நாடு சரியாக இருந்தாதான் உலகமே சரியாக இருக்கும். அப்ப இந்த உலகத்தை, அதனாலதான் சொன்னாங்க, தொட்டில் ஆட்டுகின்ற கரம் தான் உலகத்தையே ஆளுகின்றது. The hand that rocks the cradle rules the world என்று சொன்னார்கள். அது சும்மா ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லல, அதுல நிறைய விஷயம் இருக்கு. ஏன் என்று சொன்னா, அந்த பெண் என்று சொல்லக்கூடியவள் சரியாக முறையாக ஒழுங்காக இருந்தா அவளுடைய வீடு சிறப்பாக இருக்கும், பேர் சொல்லும்படி இருக்கும். அவள் வளர்க்கக்கூடிய குழந்தைகள், அவளை மனைவியாக கொண்ட கணவன், அவளுடைய இல்லறம் நல்லறமாக இருக்கும், சுற்றத்தார் எல்லோருமே சிறப்பு பெறுவார்கள். அப்போ அவள் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாள் என்று பார்க்கின்றோம். அப்போ அந்த ரோல் மாடலாக இருக்கக்கூடிய பெண் இருந்தாதான் சிறப்பு. அப்போ இங்கே அந்த ரோல் மாடலாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன என்று சொன்னால், ஒழுக்கம் என்று பார்க்கின்றோம். அந்த ஒழுக்கத்தை தான் இங்க கற்பு என்று சொல்லுகின்றார் வள்ளுவர். அப்ப இங்க ஒழுக்கம் என்று சொல்லும் போது நம்முடைய இலக்கியங்களை பார்த்தா கூட, சங்க காலத்துல கூட நம்ம பார்த்தோம்னா, பெண்ணை பற்றி சொல்லும் போது ஒருத்திக்கு ஒருவன் என்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்கின்றது. ஒருவனுக்கு வேண்டுமானா பல பேர் இருக்கலாம். நம்முடைய தலைவன் நம்ம பார்க்கிறோம் சங்க காலத்துல, இந்த பரத்தமை என்று சொல்லக்கூடியது, சின்ன வீடு என்று நாம இன்னைக்கு சொல்லக்கூடியது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமுதாயத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது என்று பார்க்கின்றோம். பின்னால சங்கம் மருவிய காலத்துல திருக்குறள்ல வள்ளுவர் அதையே கடிகின்றார். வரவின் மகளிர் என்று ஒரு தனி அதிகாரம் வைத்திருக்கின்றார். அப்ப அந்த பரத்தேர்களை பற்றி நாம அதுல படிக்க போகின்றோம். அப்போ காலம் மாறுவதற்கு ஏற்ப அது கடிந்து கொள்ளப்பட்டது என்று பார்க்கின்றோம். ஆனா அப்போது கூட, சங்க காலத்துல கூட, நம்முடைய பொற்காலம் என்று சொல்லக்கூடிய கோல்டன் ஏஜ் என்று சொல்லக்கூடிய சங்க காலத்துல கூட, பெண்ணை வந்து ஒருவனை நினைத்து விட்டால் அவனுக்காக தான் வாழ்வாள் என்று பார்க்கின்றோம். திலகவதியாருடைய கதையை பக்தி காலத்துல பார்க்கும்போது பார்க்கிறோம், ஒரு படைத்தலைவன் அவனோடு, அவளுக்கு நாவுக்கரசருடைய சகோதரி திலகவதிக்கு
திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. திருமணம் நடக்குவதற்கு முன்னாலேயே போரிலே அவன் இறந்து விடுகின்றான். ஆனாலும் நினைக்கப்பட்டு விட்டது, நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ஒரு முறை மனதிலே இவன்தான் கணவன் என்று நினைத்து விட்டால் அவன்தான் கணவன் என்கிற அந்த ஒழுக்கத்திலே வந்தவர்கள் நம்முடைய தமிழ் பெண்கள் என்று பார்க்கின்றோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த தன்மை, அதாவது அந்த மனதால நினைத்து விட்டால், உடல் தூய்மை மட்டுமில்ல, கற்பு என்று சொல்லும் போது நாம உடல் தூய்மையை பற்றி இங்க சொல்லல, மன தூய்மையை பற்றி தான் சொல்லுகின்றோம். மனதினாலே வேறொருவனை நினைக்காமல் இருப்பது, உள்ளத்தினாலும் வேறொரு பெண்ணை நினைக்காமல் இருப்பது, அதைத்தான் கண்ணதாசன் கூட பாடுகிறார் என்று பார்க்கின்றோம். அப்போ நீங்க வசந்த மாளிகை பாட்டு கேட்டீங்கன்னா, அந்த வசந்த மாளிகையில கூட உள்ளத்தினால் இன்னொரு பெண்ணை நினைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வரிகள் வருவதை பார்க்கின்றோம். அப்ப இந்த மன தூய்மை, மனக்கற்பு, அதைத்தான் சொல்கின்றோம். ஏன்னா இன்றைக்கு பெண்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில வந்து நிறைய வேலைகள்லாம் செய்கின்றோம், நிறைய ஆணுக்கு நிகர் சமமாக வரும்போது அந்த நம்ம மேலே யாராவது படாமல் இருக்க முடியாது, நம்ம நெருக்கமாக வர முடியாது, வராமல் இருக்க முடியாது, கையோ காலோ படாமல் இருக்கல. அப்போ அந்த மாதிரிலாம் வரும்போது இல்லை பார்க்காம இருக்கிறேன்னு சொன்னால் அங்கே வந்து கற்பு போய்விட்டதா என்று சொன்னால் அது கால மாற்றம். ஆனால் மனம் அது தூய்மையாக இருக்கணும், அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அது இருக்க வேண்டும். அப்போ அதைத்தான் இங்கே வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். அப்ப அந்த மன கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய மனதிலே தன் கணவனை தவிர வேறு யாரை பற்றியும் ஒரு கணம், அரை கணம் கூட சபலப்படாமல் இருக்கக்கூடிய, நினைக்காமல் இருக்கக்கூடிய, அந்த மன உறுதி இருக்கக்கூடிய பெண் தான் கற்புடையவள் என்று நம்ம சொல்லுகின்றோம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய கற்பு உடையவள் தான் உயர்ந்தவள். அப்ப அவளை விட சிறந்த பொருள், சிறந்த ஒன்று இந்த உலகத்திலே வேறு எதுவுமே கிடையாது என்று சொல்கின்றார். கற்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த உறுதி தன்மை, திண்மை, திண்மை என்று சொன்னா இங்க உறுதி, அது ஒரு பெண்ணுக்கு இருந்தது என்று சொன்னால், ஒரு பெண் அதை பெற்றிருந்தாள் என்று சொன்னால், அந்த பெண்ணை விட பெருமை மிக்க, சிறப்பு மிக்க, உயர்ந்த பொருள் வேற எதுவுமே கிடையாது. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். அப்போ அந்த இல்வாழ்க்கையிலே கற்பு என்கிற உறுதி நிலையை, செல்ஃப் கண்ட்ரோல, மனக்கட்டுப்பாட்டை எந்த பெண் கொண்டிருக்கின்றாளோ அவள்தான் மிக உயர்ந்தவள், போற்றுதலுக்கு உரியவள், வணக்கத்துக்கு உரியவள், பாராட்டுதலுக்கு உரியவள் என்று இங்கே ஒரே வார்த்தையில வள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொல்லிவிடுகிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய அந்த வில்வாழ்க்கை என்கிற அந்த கான்செப்ட், அந்த எண்ணம் என்று சொல்லக்கூடியது ஒருவனுக்கு ஒருத்தி என்று நம்ம வாழ்கின்றோம். அந்த ஒருத்திக்கு ஒருவன் என்ற தன்மையில இருக்கின்றோம். அதனால மனதளவில வேறொருவனை பற்றி நினைக்கக்கூடாது என்று சொல்லிட்டோம். என்று சொன்னா இதை சொல்லும் போது எனக்கு புதுமைப்பித்தனுடைய பொன்னகரம் என்று சொல்லக்கூடிய சிறுகதை நினைவுக்கு வருகின்றது. நீங்க எவ்வளவு பேர் அதை படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அதுல ரொம்ப ஒரு அருமையான கருத்தை புதுமைப்பித்தன் சொல்லியிருப்பார். என்ன என்று சொன்னா, அது இந்த கற்புக்கு ரொம்ப பொருத்தமாக வரும். என்ன என்று சொன்னால், அங்கே ஒரு வறுமையில வாடக்கூடிய ஒரு ஏழ்மையில இருக்கக்கூடிய ஏழை பெண் ஒருத்திக்கு அவளுடைய கணவனுக்கு மிகப்பெரிய நோய் வருகின்றது. அப்ப அந்த கணவனுக்கு வைத்தியம் செய்வதற்கு அவகிட்ட பணம் இல்லை. அப்ப அவன் நினைக்கிறா தன் உடலை விற்றாவது பணம் பெற்று தன் கணவனுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். அப்ப நாம பார்க்கின்றோம், அந்த நேரத்தில் அவன் மனசுல வந்து அவளை சோரம் போனாள், இல்ல கற்பு இல்லாதவள், உடலை விற்றாள் என்றெல்லாம் நம்ம குற்றப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் மனவன் மனதிலே கணவனை நினைத்து கொண்டு கணவனுக்காகவே தன் உடலை விலை பேசுகிறாள் என்று பார்க்கின்றோம். அப்ப அவள் உண்மையிலேயே உயர்ந்தவள் என்று பார்க்கின்றோம். அப்ப அதைத்தான் இங்க சொல்லுகின்றார் வள்ளுவரும் சொல்லுகின்றார். கற்பு, கற்பு என்று சொல்லும் போது அந்த கற்பு உடல் கற்பை விட முக்கியமானது உள்ள கற்பு. ஏனென்று சொன்னா உடல் தூய்மை என்று சொல்லக்கூடியது வந்து பாதுகாப்புல வந்து விடுகிறது என்று பார்க்கின்றோம். ஆனா மனதில எனக்கு உடல் தூய்மை இருக்கிறது, மனதிலே தூய்மை இல்லை என்று சொன்னா நான் என்னுடைய கற்பு முழுமையான கற்பு என்று சொல்ல முடியாது. அப்ப அந்த கற்பை தான் இங்க வள்ளுவர் வற்புறுத்துகின்றார்.
அப்ப அப்படி இருக்கக்கூடிய பெண் தான் மிக மிக உயர்ந்தவள், பாராட்டுதலுக்குரியவள் என்று இங்கே வள்ளுவர் நமக்கு எடுத்து சொல்லிட்டு. நன்றி. அடுத்த குரல் நாளை பார்க்கலாம்.

Hi everybody, I'm singer Unnikrishnan and you're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: செம்மையா சொல்லலாம். அது என்னன்னா, மரவெட்ட கூடாது நச்சி. ஏன்னா மரவெட்டினா காத்து வராது, காத்து வரலினா நமக்கு வேர்க்குள்ளையா. அதான் அப்படியே அப்படியே அப்படியே அப்படியே சொன்ன, யாருமே மரவெட்ட கூடாது நச்சி.
0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய
2: வணக்கம். நான் முனைவர் ஸ்ரீலதா, MOP வைணவ மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர். பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினமாக நிர்ணயிக்கப்பட்டு அனுசரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. நம்மால் முடியும், என்னால் முடியுங்கிறது தான் இந்த தினத்தோட மைய கருத்து. உயிர்கொல்லி நோய்களில் முதன்மையானது புற்றுநோய், அதாவது கேன்சர். இதனால ஏற்படும் பாதிப்புகள், அதன் சிகிச்சை முறைகள் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தான் பிப்ரவரி 4 வேர்ல்டு கேன்சர் டே, அதாவது உலக புற்றுநோய் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. பொதுவாக மக்கள்கிட்ட புற்றுநோய்னு சொன்னாலே முதல்ல அவங்களுக்கு வர்றது அளவில்லாத பயம்தான். புற்றுநோய்னா என்ன, அது ஒரு தொற்று நோயா, ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு அடுத்தடுத்து பல கேள்விகள் மனசுல தோணும். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் தர நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தலைவரும், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் ஆகிய பல விருதுகளை பெற்றவருமான டாக்டர் வி சாந்தா அவர்கள். வணக்கம் டாக்டர். முதல்ல இந்த நிகழ்வில் நீங்க பேச அனுமதி அளித்ததற்கு MOP வைணவ மகளிர் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர். பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம், இந்த நாளுக்கான நோக்கம் என்ன டாக்டர்?
3: Thank you for the opportunity. This World Cancer Day எதுக்காக வச்சிருக்குனாக்க, இந்த மாதிரி தவறான எண்ணங்களை தவிர்க்கிறதுக்காக தான். அதாவது dispel the myths about cancer. கேன்சர்னா சாவு, கேன்சர்னா குணப்படுத்த முடியாது, கேன்சர்னா ஒரு கர்ம வியாதி, இந்த மாதிரி நினைவு தப்பு. இது வேணா இருந்திருக்கலாம். 1954 கேன்சரை பத்தி கேன்சர் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்ச போது, இப்போ 60 வருஷத்துக்கு அப்புறம் அது கேன்சருக்காக நிறைய பண்ண முடிஞ்சிருக்குது. இப்போ கியூர் பண்ண முடியாது, நல்லா ஆக முடியாதுங்கிற கேசஸ் எல்லாம் நல்லா பண்ண முடியறது. இன்க்யூரபிலிட்டி டு க்யூரபிலிட்டி, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கூட நல்லா பண்ண முடியறது. அது எப்படி, எதனால சொன்னாக்க, அதுக்கான வேண்டிய எண்ணத்தினால புற்றுநோய் உண்டாகிறது. புற்றுநோய்னா என்ன, புற்றுநோய் காரணங்கள் என்ன, அது அறிகுறிகள் என்ன, எல்லாமே நமக்கு தெரியும். அது 1 or 2 things நான் வேணா சொல்றேன். புற்றுநோய்ங்கிறது ஒரே ஒரு நோய் இல்லை. புற்றுநோய்ங்கிறது நிறைய நோய்கள். இப்ப தலையிலேருந்து கால் வரையில் நமக்கு ஆர்கன்ஸ் இருக்கு. ஒரு ஒரு ஆர்கன்லயும் நமக்கு புற்றுநோய் வர முடியும். தலையிலேயே தலைமுடி இருக்கு, அப்புறம் வந்து பிரெயின் இருக்கு, மூளை இருக்கு, அதுக்கப்புறம் கண்ணு, வாய், தொண்டை, அந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு புற்றுநோய் இருக்கு. ரெண்டு புற்றுநோய் ஒரு மாதிரி இல்லை. ரெண்டு ஜனங்கள், ரெண்டு பெண்கள், ரெண்டு ஆண்கள் ஒரே மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி ரெண்டு புற்றுநோய் ஒன்னாவே கிடையாது. ஒரு ஒரு புற்றுநோய்க்கும் ஒரு ஒரு விதமான காரணம். ஒரு ஒரு புற்றுநோய்க்கும் அறிகுறி வித்தியாசம். ஒரு ஒரு புற்றுநோய்க்கும் வேற விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு. இதெல்லாமே நிறைய வளர்ந்துருக்கு. அதனால இப்போ நம்ம வந்து மொத்தமா பாக்குற பேஷண்ட்ஸ்ல 3ல் 2 பேர் கியூர் பண்ண முடியும், நல்லா பண்ண முடியும். உங்க பயம் வந்து, பயம் வந்து முத்தின நிலையில வராத, ஏர்லியா ஆரம்ப காலத்திலேயே வந்தா கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுக்கு வசதி இருக்கு. அதை தவிர கேன்சர் முழுக்க வரவே வேண்டாம். ப்ரீ கேன்சர், அதாவது கேன்சர் வரத்துக்கு முன்னாலேயே இருக்கிற ஸ்டேஜ் கூட கண்டுபிடிக்க முடியறது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு.
2: இப்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்றீங்களா டாக்டர்? அதுக்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்குமா? அது வரத்துக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி டாக்டர் தெரிஞ்சுக்க முடியும்?
3: இப்போ முக்கியமா வந்து இந்த அறிகுறிகள், 7 danger signals ஆஃப் கேன்சர்னு இருக்கு. இந்த அறிகுறிகள் வரத்துக்காக நீங்க காத்துருக்கவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன நார்மலா இருக்கிறது இல்லாம எதுவும் இருந்தால் உடனே நீங்கள் டாக்டர் கிட்ட போகணும். அண்ட் தென் ஹெல்த் ஸ்க்ரீனிங்னு இருக்கு. ஒரு கல்யாணம், தட் இஸ் மேரீடு உமன் ஓவர் தி ஏஜ் ஆஃப் 30, இல்லாட்டா இந்த பெரிய 30-35 அவனோட ஆனுவல் ஹெல்த் செக்கப்னு இருக்கு. அந்த டைத்தில் பண்ணிட்டாதான் நல்லது. அதை தவிர அறிகுறிகள் இருக்கு. அந்த 7 அறிகுறிகள் எல்லாருக்கும் தெரியணும். அது என்னன்னாக்க 7 டேஞ்சர் சிக்னல்ஸ். உடம்புல வந்து நம்ம எங்கேயான தசை தடிப்பு, தட் இஸ் எனி ஸ்வெல்லிங் எனிவேர், எங்கே வேணால் அது இல்லாட்டா புண்ணு. இப்போ வாயில் புண்ணு வருது, புண்ணு வந்தாக்க அது தானே சரியாயிடும், இல்லாட்டா ஒரு சின்ன கட்டிமாய் வருது அது போயிடும். அது வந்து போகாமல் அதிகமாயின்றே போனாக்க அது வந்து உடனே நீங்கள் போய் பார்க்கணும். அதுக்காக வலி இல்லைங்கிறதுக்காக போகாமல் இருக்கக்கூடாது. வலி வந்து லேட் சிம்டம் ஆஃப் கேன்சர், வலி வந்து ஏர்லி சிம்டம் இல்லை. வலி வந்தாச்சுனாக்க புற்றுநோய் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எனி ப்ளீடிங் ஃப்ரம் எனி ஆரிஃபிஸ் இன் த பாடி, இப்போ நமக்கு வந்து 7 ஆரிஃபிசஸ் இன் அவர் பாடி, இப்போ வாய், தொண்டை, காது, சாப்பிட்ற உணவு சாப்பிட்றது, மலம் கழிக்கிறது, அதே மாதிரி யூரின் கழிக்கிறது, இப்போ கர்ப்பப்பாறை வழியாக நம்ம வெஜைனல் டிஸ்சார்ஜ், இந்த மாதிரி 7 துவாரங்கள் இருக்குது. எந்த துவாரத்தில் இருந்தாலும் நமக்கு ஒரு ப்ளீடிங்கோ ரத்தமோ கசிவோ ஏற்பட்டால் அது தப்பு, அது நார்மல் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். உடனே டாக்டர்கிட்ட போகணும். அதே மாதிரி இப்போ வந்து தொண்டையில் ஒரு இருமல் இல்லாட்டா கரகரப்பு இருக்குது, அந்த கரகரப்பு தொடர்ந்து இருக்கக்கூடாது. ஏன்னா கோல்டு வருது, இருமல் வருது, அது 10-12 நாளில் ஆன்டிபயோட்டிக் இந்த மாதிரி சாப்பிட்டு போயிடணும். போகாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட போகாட்டா, அந்த மாதிரி 7 சிம்டம்ஸும் தெரிஞ்சாக்க கட்டாயம் உடனே டாக்டர்கிட்ட போகணும். இது நாங்கள் வி சர்க்குலேட் எவ்ரி திங், இது தெரிஞ்சால் கூட பீப்புள் டிலே, நான் போயிட்டா கேன்சர்னு கண்டுபிடிச்சிடுவாளா, அதனால வேண்டாம், இப்போ வேண்டாம், அது தள்ளி போட்டுண்டேன். அந்த மாதிரி தள்ளி போடுறது கூடாது. தள்ளி போடுறது கெடுதல். இப்போ தள்ளி போடுறதுனால உங்களுக்கு நன்மையே கிடையாது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் கேன்சர் தான் இருக்குன்னு அர்த்தமே இல்லை. இருக்கலாம், இருந்தால் கூட அது ரொம்ப ஏர்லியாக இருக்கும், ஆரம்ப நிலையில இருக்கும், அதனால நல்லாவே ட்ரீட்மெண்ட் பண்ணறதுக்கு முடியும்.
4: இப்ப பொதுவா பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா டாக்டர், மார்பக புற்றுநோய் இப்ப அது குறித்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சில பேர் வந்து மார்பகங்களே வெட்டி எடுத்துருவாங்கிற மாதிரி எல்லாம், அது வந்து உண்மைதானா இல்ல அது ஆரம்ப நிலையில அதையும் குணப்படுத்த முடியுமா டாக்டர்?

0: முக்கியமானது. அதை வந்து ஈஸியாக நம்ம தடுக்க முடியும், அதுக்கு வேண்டிய காரணங்கள் தெரியும், அதை தடுக்கவும் முடியும், அது ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன்லேயே கடிக்க முடியும். இது முக்கியமாக பெண்ணுக்கு வந்து மந்த்லி மென்சஸ் வரும், வருது ஒரு தரம் தான் வரணும், ஒரு தரத்துக்கு மேலே வரக்கூடாது. அது எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அது ஒரு தரம் வரத்துக்கு பதிலாக இடை இன்பிட்வீன் இன்டர்வெல்ல ப்ளீடிங் வந்ததுன்னா, ப்ளீடிங் இல்லாத கூட வெள்ளை பட்டாக்க டிஸ்சார்ஜ் பட்டாக்க உடனே பெண் வந்து போய் ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்க்கணும். அதே மாதிரி வெஜைனல் டிஸ்சார்ஜ் போஸ்ட் காய்டல் வெஜைனல் ப்ளீடிங், இப்போ வந்து உள்ளுறுப்பில் தட் இஸ் ஆஃப்டர் காய்டஸ் தே ஹாவ் அ ப்ளீடிங், இட் இஸ் அப்நார்மல். அது ரெண்டுமே பெண்களுக்கு தெரியும். தென் அதை தவிர பீரியட்ஸ் நின்னவங்க மெனோபாஸ் ஆனவங்க அவங்களுக்கு ப்ளீடிங் எப்பவும் வரக்கூடாது. ஒரு 50 வயசுக்கு மேலே பீரியட் நின்று போயிடுறது, அதுக்கப்புறம் ஒரு துளி கூட பிளட் வரக்கூடாது. அந்த மாதிரி மூணு இது இருக்குது: எனி வெஜைனல் டிஸ்சார்ஜ், எனி ப்ளீடிங், போஸ்ட்கோய்டல் ப்ளீடிங், போஸ்ட் மெனோபாஸல் ப்ளீடிங். இது நாளும் வந்தால் உடனே டாக்டர் போய் பார்க்கணும். இது வந்து பெண்ணுக்கு தன்னா தெரியும். அவங்க வந்து ஒரு எப்போவுமே ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆனப்புறம் கொஞ்சந்தான் இருந்தது, இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி வரக்கூடாது. அது ரெண்டாவது வந்து பிரெஸ்ட் கேன்சர். பிரெஸ்ட் கேன்சரில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது, ஆனால் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எனிவேர் சம் லம்ப் எனிவேர் எங்கே வேணால் இருக்கலாம், இல்லாட்டா பிரெஸ்டே ஒரு சைஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், இல்லாட்டா அந்த நிப்பிள்லேருந்து டிஸ்சார்ஜ் வரலாம். இந்த மாதிரி இருந்தால் உடனே அவங்க டாக்டர்கிட்ட போய் பார்க்கறது நல்லது. இந்த பிரெஸ்டில் வந்து இந்த மாதிரி வர்றது வந்து ஈவன் கேன்சரே இல்லாதே கூட இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தால் கூட போய் டாக்டர்கிட்ட பார்த்துக்கிறது நல்லது. பிரெஸ்ட் கேன்சரில் மாத்திரம் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது, அந்த ஃபேமிலியில் வேறு யாருக்கானும் அந்த மாதிரி கேன்சர் வந்ததா, இதில் வந்து அம்மாவுக்கோ தங்கைக்கோ இல்லாட்டா பாட்டிக்கோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஃபேமிலியில் பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது எல்லா கேஸ்லேயும் இல்லை, 10% இந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் இந்த ஃபேமிலியில் பெண்கள் மஸ்ட் பி லிட்டில் மோர் கேர்ஃபுல் அண்ட் சீக் மெடிக்கல் அட்வைஸ் மோர் ஐ மீன் இம்மீடியட்லி வித்தவுட் டிலே.
1: டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஃபேமிலிலேயே பாட்டிக்கு வந்து ஒரு சின்ன லேம்ப் மாதிரி இருந்து ஒரு கட்டி மாதிரி இருந்தது செஸ்ட்டில், அதை வந்து டாக்டர் கேன்சர்னு சொல்லலை, சின்ன கட்டின்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த சேம் வந்து அம்மாவுக்கும் இருக்குது, அம்மாவுக்கும் இருந்தது, இருந்து அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது கட்டிங்கிற நிலை தான் அது புற்றுநோய் அதாவது கேன்சராக மாறுதா, இல்லை வெறும் கட்டி தானா, இது ஜெனட்டிக் மாதிரி அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அது வருமா டாக்டர்?
0: இல்லை இல்லை கட்டினா அதுக்கு புற்றுநோயான்னு தெரியணும். அது நீங்கள் சொல்கிறதுல வந்து கட்டி தான் சொன்னேன், அது பெத்தாலஜி ரிப்போர்ட் இருக்கணும். நார்மல் சாதாரண கட்டி இருக்கலாம், கேன்சர் இல்லாத கட்டி இருக்கலாம், கேன்சர் கட்டியாக இருக்கலாம். ரெண்டு பேரும் வெறும் கட்டியை மாற்றம் தான் எடுத்தாங்க, நல்லா இருக்காங்களா? அவங்க நல்லா இருந்தாங்கனாக்க அது புற்றுநோயா, அது வெறும் கட்டியை மாத்திரம் எடுத்துக்கிட்டு நல்லா இருந்தாங்கன்னா ப்ராபப்ளி இட் வாஸ் நாட் கேன்சர்.
1: சிகரெட் பிடிக்கிறது இல்லைனா குடிக்கிறது இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு, தவறான தீய பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் வந்தா உங்களுக்கு அதுக்கு அடிப்படையில ஒரு காரணம் இருக்கும். பட் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் கூட வருது டாக்டர், அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்?
0: குழந்தைகளுக்கு வர கேன்சர் முக்கியமா இட் இஸ் ஜெனட்டிக், இது பிறவியிலே இட் இஸ் இன் தி ஜீன், வி ஆர் நாட் ஏபிள் டு டு எனிதிங். பட் ஒன் ஆஃப் தி ஃபேவரபிள் திங் இஸ், ஒன் ஆஃப் தி ஹாப்பி திங்ஸ் இஸ், இந்த சில்ட்ரன் பீடியாட்ரிக் கேன்சர் இஸ் அ சக்ஸஸ் ஸ்டோரி. யாருக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு 1954 ஒரு குழந்தை கூட நான் நல்லா பண்ணலை, எல்லாரும் நல்லாயிட்டு 6 மாதத்தில் திரும்பி வருவாங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அழுவோம். இப்போ வந்து 65% நல்லாகி போகிறாங்க, அந்த 65% 80% கூட பண்ண முடியும். அதுதான் ஆயின்ட்ருக்கு டெவலப்ட் கண்ட்ரீஸில், இங்கே வந்து கொஞ்சம் லேட்டாக வரதுனால பண்ண முடியல. அது ஒன்றும் ரெண்டாவது ஹேபிட் இல்லாதவங்க, தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி குட் க்வெஸ்சன். இப்போ வந்து புகையில யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, 100 பேர் புகையில யூஸ் பண்ணால் அதில் வந்து கேன்சர் வரவங்க 10 பேர் தான் இருக்கும், 90 பேருக்கு வராது. இப்போ வந்து

0: புற்றுநோய் வந்தவங்களை பாருங்க, 100 பேர் வாய் தொண்டை புற்றுநோய் வந்தவங்களை, 80 பேருக்கு ஹேபிட் இருக்கும், 10 பேருக்கு தான், 20 பேர் தான் இல்லாம இருக்கும். என்னத்தினால இந்த வித்தியாசம்? இதுதான் இட் இஸ் அ மேஜர் ரிசர்ச் டுடே. இல் என்னன்னாக்க, இட் இஸ் அகெயின் ஜெனட்டிக். இப்போ வாட் வி ஹவ் அச்சீவ் ஓவர் லாஸ்ட் 60 இயர்ஸ், யூ கிவ் அனதர் 20 இயர்ஸ், இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஜெனட்டிக் ரிசர்ச் இஸ் அ ஃபோர் ஃப்ரண்ட். இப்போ வந்து ஹேபிட்டே இல்லாதவங்களுக்கு கேன்சர் வந்ததுன்னு சொன்னாக்க, அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக் இஃபெக்ட் இஸ் தேர். இப்போ கேன்சர் இது ஹேபிட் இருந்து வரலனா, தட் இஸ் ஆல்சோ ஜெனட்டிக். நிறையவே ஸ்மோக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தே ஹாவ் அ வெரி குட் ஜெனட்டிக்ஸ், கேன்சர்த்தை துரத்தி விட்டு விடுறது அது. ஆனால் உள்ளே வந்து கெட்ட ஜெனட்டிக்ஸ் இருந்ததுன்னா இல்லாட்டா கூட துரத்திட்டு வரது, அதான் அதில் வித்தியாசம்.
1: அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே இல்லை, குழந்தைக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் டாக்டர்? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெற்றோர் அப்படிதான், அவங்க அம்மா அப்பாவுக்கு கிடையாது, பட் ஒரு 6 வயசு 6வது படிக்கிற ஒரு குழந்தைக்கு அந்த நோய் இருந்தது.
0: அந்த மாதிரி கேன்சர்ஸ் வந்து ஜெனட்டிக்னாக்க, தெர் ஆர் மெனி அதர் அப்னார்மாலிட்டிஸ். ஸோ குழந்தைகளுக்கு வர்றது இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட்.
1: ஓகே, இப்போ பிரெக்னெண்டாக இருக்கிற லேடிக்கு ஒரு பெண்மணிக்கு அந்த கேன்சர் நோய் இருந்ததுன்னா அது அந்த குழந்தைய பாதிக்குமா டாக்டர்?
0: இல்லை, பாதிக்காது, பாதிக்காது. பெண்மணி கேன்சர் கர்ப்பப்பை கர்ப்பத்தில் வென் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், இஃப் ஷீ கா ஷீ ஹேஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப் வெரி வெல், இட் டஸ் நாட் அஃபெக்ட் தி சைல்டு.
1: சிலர் வந்து புற்றுநோயினாலே தொற்றுநோயாக இருக்குமா அப்படின்லாம் கூட பயப்படுறாங்க டாக்டர், அதை பற்றி?
0: புற்றுநோய் தொற்றுநோயே இல்லை, இட் இஸ் நாட் கண்டேஜியஸ், இட் இஸ் நாட் இன்ஃபெக்ஷியஸ்.
1: இப்போ புற்றுநோய்க்கு வந்து ரத்த தானம் பண்ணலாம், ஹேர் டொனேட் பண்ணலாம், பிளட் டொனேட் பண்ணலாம். புற்றுநோய் இப்போ கேன்சர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஹேர் டொனேட் பண்ணுறாங்க பொதுவாக பொதுமக்கள் எல்லாருமே, அப்புறம் இப்போ பிளட் டொனேஷன். இப்போ அது மாதிரி வேறு ஏதாவது ஆர்கன் வந்து டொனேட் பண்ண முடியுமா டாக்டர்?
0: முக்கியமாக வந்து இப்போ ஹேர் டொனேஷன் இருக்கு, வேற மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னு இருக்கு. மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பிளட் கேன்சருக்கு, அது வந்து அப்போ எப்போ வேணுமோ அப்போ தான் அது வந்து, அதுக்கு மேரோ ரெஜிஸ்டர்னு இருக்கு, ரெஜிஸ்ட்ரின்னு, அங்கே போய் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டா எப்போ வேணுமோ அப்போ கொடுப்பாங்க. அது வந்து ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ், அண்ட் மோர் அண்ட் மோர் மேரோ டிரான்ஸ்பிளான்ஸ் ஆர் பீயிங் டன், அண்ட் இட் பிகம்ஸ் கியூரட்டிவ் இன் மெனி பேஷண்ட்ஸ். சம் ஆஃப் தம் இட் மே நாட் பி கியூரட்டிவ். இப்போ சில்ட்ரன் கேன்சரில் நிறையா பேருக்கு பண்ண வேண்டியிருக்கு.
1: மேம், இப்போது பணம் இருக்கிறவங்களால் மட்டும்தான் இந்த நோயை சரி பண்ணிக்க முடியுமா மேம்?
0: எல்லாருக்கும் குணப்படுத்துறது தான் நம்மளுடைய கடமை. அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து நம்ம சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹெல்ப் பண்ணணும், அதே மாதிரி கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும். இப்போ கேன்சர் இன்ஸ்டியூட் நாங்கள் 62 வருஷமாக இருக்கோம். எங்களுடைய ஈதாஸ் ஆரம்பத்துலேருந்து புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் முக்கியமாக ஆரம்பித்தது. இப்போ எங்களை டோட்டல் பெட்ஸில் வந்து 40% தான் பேமெண்ட், 60%க்கு ஐதர் டோட்டலி ஃப்ரீ ஆர் ஹைலி கன்செஷனல். இப்போ வந்து வி ஸ்பெண்ட், இப்போ மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ஃப்ரீயாக பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? எங்களுக்கு இந்த மாதிரி டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி பண்ணுறோம். இந்த இங்கே கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வந்த பேஷண்ட்ஸுக்கு பணம் இல்லாததுனால ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்கிற கணக்கே கிடையாது. எல்லாருக்கும் என்ன பெஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் அவைலபிள் ஃபார் தி புவரஸ்ட் ஆஃப் த புவர். ஒரு புவர் பேஷண்ட்டுக்கும் ஸ்பெஷல் வார்ட் பேஷண்ட்டுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல வித்தியாசமே கிடையாது. ஆனால் எல்லா ஹாஸ்பிட்டலும் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியாது. கவர்மெண்ட் இதுக்கு நிறையாவே பண்ணணும், இன்சூரன்ஸ் நிறைய பண்ணி கொடுத்தாக்க அது ஜனங்களுக்கு, ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக பண்ணால் போகாது. இப்போ நம்பர் ஆஃப் கேன்சர்ஸ் ஆர் சோ மெனி, அது இன்சூரன்ஸ் வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கு எல்லா ஜனங்களுக்கும் இன்சூரன்ஸ் இருந்தால் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
1: மேம், இப்போ கேன்சர் வந்தால் முடி கொட்டி போகுது இல்லைன்னா மொட்டை அடிக்கணும்னு சொல்கிறாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன டாக்டர் தொடர்பு?
0: கேன்சர் வந்தால் முடி கொட்டி போகிறது கீமோதெரப்பினால், கீமோதெரப்பி எடுத்தவங்களுக்கு தான் முடி போகிறது. அது வந்து ருட்டீனாக எந்த கீமோதெரப்பி, தெர் ஆர் சர்டன் கீமோதெரப்பிஸ் த டோன்ட் ஹேவ் ஃபேர் ஹேர் லாஸ், பட் மெஜாரிட்டி ஆஃப் கீமோதெரப்பி ஹேவ் ஹேர் லாஸ், அதனால தான் அது இருக்குது. வேறு கேன்சர் அது திரும்பி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
1: ஏன்னா இப்போ அதுதான் நிறைய பேர் விளம்பரங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்தால் உடனே மொட்டை அடிக்கப்பட்ட தலைமுடியாதான் தலையை தான் காமிக்கிறாங்க.
0: கிடையாது, கீமோதெரப்பி எடுக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் ஹேர் லாஸ் இருக்கும், மீதி பேருக்கும் ஹேர் லாஸுக்கும் கனெக்ஷனே கிடையாது.
1: மிக்க நன்றி டாக்டர். புற்றுநோய் தொடர்பான பல செய்திகளை கருத்துக்களை நாம இந்த நிகழ்வின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். பாரதியாரோட ஒரு பாடல் இருக்கு, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே என்ன வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். இதுல முக்கியமா கேட்க வேண்டிய வரியே இதுதான். பாரதியார் அறிவு வேணும்னு சொல்லியிருக்கலாம், இல்ல நல்ல அறிவு வேணும்னு கூட சொல்லியிருக்கலாம், ஆனா தெளிந்த நல்லறிவு வேணும்னு சொல்லியிருக்காரு. அதுதான் பாரதியாரோட ஆளுமையே. அப்படிப்பட்ட தெளிந்த நல்லறிவு கொண்ட டாக்டர் வி சாந்தா அவர்களுடனான இந்த நிகழ்வு அனைவருக்கும் மிகுந்த பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். திரும்ப பெற முடியாதது நேரம், அப்படிப்பட்ட நேரத்தை பல வேலைகளுக்கு இடையிலும் எங்களுக்கு தந்ததற்கு மனமார்ந்த நன்றிகள் டாக்டர்.
2: I am GK Uttra Nigila Kumari, Advocate High Court. You are listening to MOP CRS 107.8, our community, our radio, our pride. And this is students who are taking effective steps for bringing the awareness to the public. They want to know the best and worst for the women to be utilized in the society. All that, we have lots of laws to protect the women from the society. And the students got the pride, bring the women to awareness to the whole, they can use it off. We are for the nation, to rescue the nation from the whatever the harassment is done by the opponent sex.
3: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இதை தொடர்ந்து எல்லா
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார்.
2: ஆஹா, என்ன கேக்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்ளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
1: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல
2: இருந்துதான். கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
1: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
3: இயற்கை உரமே சிறந்தது.
1: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: Put your hands up, for we are here. Give me an M. M. Give me an O. O. Give me a P. P. Together. M. O. P. M. O. P. 107. புலியட்டு.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படம்

0: பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ், ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ன்ட்டு ப்ளீஸ் கா ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் அ சாப்ளிங், நிறைய விஷயங்களுக்கு. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்னிக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ், தேங்க்யூ.
1: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி.
2: You're listening to MOP 107.8.
3: நாங்க சென்னை மக்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்,
4: தெருக்கூத்துனா என்னது? அதுதான் அந்த கேள்வி, இதுதான் அவங்களோட பதில்.
5: தெருக்கூத்துனா லைக், நான் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு யூனோ பாட்டு, டான்ஸ் அந்த மாதிரி ரிலேட் ஆன விஷயம் நான் நினைக்கிறேன், பட் எக்ஸாக்டா தெரியல.
6: தெருக்கூத்தா, அதை பத்தி ஐடியா இல்ல.
7: தெருக்கூத்துனா ஒண்ணுமே தெரியாது, ஆனா டான்ஸ் பண்ணுவாங்கன்னு மட்டும் தெரியும்.
3: நேரடியா சொல்ல போனா இத வீதி நாடகம் என்ன சொல்லப்படுகிறது. இந்த கலை வந்து தமிழ் தியேட்டரோட ஒரிஜின். இசையும் நாடகமும் கலந்ததுதான் இந்த கலை.
4: வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. என் பேர் நந்தினி.
3: என் பேர் சாதனா.
4: இந்த கலை அழிஞ்சிட்டு வருதா?
3: இந்த கலைக்கு முக்கியத்துவம் தர்றாங்களா? நாங்க அசிமா என்கிற ஆர்கனைசேஷன் கிட்ட இதே கேள்வி கேட்டோம். உங்க நிறுவனம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
8: My organization is called Asima, the Asima Trust. அசீமா இஸ் அ சான்ஸ்கிரிட் வேர்ட், இட் மீன்ஸ் நோ பவுண்ட்ரிஸ். அப்படின்னா அசீமா அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் எல்லை எற்றது, எல்லை இல்லாதது, பவுண்ட்ரியே இல்லாததுன்னு அர்த்தம். ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் த சிட்டி, ஃபார் தெம் இட் இஸ் டை. ஃபார் வில்லேஜஸ் ஃபார்மர்ஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி த பீப்புள் ஹூ கண்டக்ட் இட், இட் இஸ் நாட் டை.
4: இந்த கலையை பத்தி ஒரு சின்ன வரலாறு. பாட்டு, நடனம், நாடகம் இதெல்லாம் கலந்ததுதான் தெருக்கூத்து. அந்த நடிகர்கள் வண்ணமயமான ஆடைகளை உடுத்திண்டு அங்க இருக்கிற பாட்டுக்கு, அதாவது மிருதங்கம், ஹார்மோனியம், முகவீனை, தாளம் இதெல்லாம் கலந்து நடிப்பாங்க.
3: வணக்கம் சார், உங்களை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க சார்.
9: என் பேர் பழனி. நான் வந்து புருசை துரைசாமி கலைமாமணி கண்ணப்ப தம்பரான் பரம்பரை தெருக்கூத்து மன்றத்திலிருந்து வரேன்.
3: இப்போ வந்து தெருக்கூத்து அழிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்?
9: அழிஞ்சலாம் இல்லை, அது நல்லாவே வாழ்ந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா ஒரு 10 குழு இந்த இடத்துல 5 குழுவா போனா தான் அழியுதுன்னு சொல்லலாம். 10 குழு இந்த இடத்துல 100 குழு இருக்குன்னா அப்ப அழியலன்னு அர்த்தம் இல்லையா? அதை பார்க்குற பார்வையாளர்கள் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களை பார்க்க சொல்லுது கூத்து. அதெல்லாம் கூத்து நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று வந்து கூத்து இன்னைக்குமே அழியாது. காரணம் வந்து கோவிலோட சம்பந்தப்படுத்தி, நம்மளோட கலாச்சாரத்தோட சம்மந்தப்படுத்தி ஒரு கலை வடித்து உண்டாக்கிட்டாங்கன்னா எந்த ஆர்ட் ஃபார்மே அழியிறதுக்கு வாய்ப்பில்லை. திருக்கூத்துங்கிறது அப்படி தான், மதத்தை மீறி கோவில் வழிபாடு பக்தி அப்படிங்கிறதுக்குள்ள அந்த தெருக்கூத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. நீங்கள் வந்து திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வருஷத்தில் வரும் கூத்து பண்ணுவீங்க, விழா பண்ணுவீங்க. அப்போ விழா பண்ணால் கட்டாயமாக கூத்து பண்ணி ஆகணும். மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றுவீங்க, ஊழுதுன்னா ஒரு ரிச்சுவல் நடத்தி ஆகணும். அதுக்கு ஒரு கூத்தோ இல்லை ஒரு ட்ராமாவோ வைப்பாங்க. ஆனால் கூத்துங்கிறது ஒரு சம்பிரதாயம், அதை வச்சு தான் அதை வைப்பாங்க. அதை அப்போது அதுக்கான பார்வையாளர் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க.
3: கையெழுத்து பிரதிகள் அரிதாக மற்றும் புனிதமாக கருதப்படுகிறது. அது ஆசிரியர்களாக காக்கப்பட்டு வருகிறது. இந்த கலை தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட்டாலும் இந்த கலைகளில் மாற்றம் இல்லை. அவங்க என்ன கதைகள்லாம் சொன்னாங்க, யார்கிட்ட சொன்னாங்க?
4: தெருக்கூத்து, மகாபாரதம், ராமாயணா, பகவத்கீதா இதில் இருக்கிற காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த கதைகள் நிறைய தலைமுறையாக சொல்லப்பட்டது.
10: சார், அந்த காலத்தில் வந்து தெருக்கூத்து எப்படி இருந்தது, அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்கிறீங்களா?
9: இப்போ வந்து ஒரு என்னோட தாத்தாவுக்கு தாத்தா காலத்தில் வந்து தெருக்கூத்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு கிராமத்தில் போய் போடுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். போக்குவரத்து இல்லாத காலத்தில் ஒரு நாடகம் போய் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயமா இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, திரௌபதி அம்மன் கோவில்னு ஒரு ரிச்சுவல் சம்மந்தப்பட்ட தெருக்கூத்துங்கிறதே வந்து முழுக்க முழுக்க வந்து கோவில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். திரௌபதி அம்மன் கோவில் பாஞ்சாலி அவங்களுக்காக நடத்துகிறது. அதில் வந்து மகாபாரதம் தான் மெயினான ஒரு கதைக்கிழமை, வேறு எதுவுமே கிடையாது. திருக்கூத்துங்கிறது வந்து ராமாயணம் மகாபாரதம். அதில் வந்து ஒரு பகுதி காஞ்சிபுரம் திருவண்ணாமலை செய்யார் வட்டங்களில் வந்து முழுக்க வந்து மகாபாரத கதைகள் தான். அந்த மகாபாரத கதைகள் வந்து முழு இரவாக நடத்துறது, ராத்திரியிலேருந்து நடக்கும். காலகட்டங்கள் மாறுதுன்னா என்னென்னா, அன்னைக்கு பண்ண மாதிரி தான் 10 மணிக்கு ஆரம்பித்து காலைல முடிக்கிறோம். அன்னைக்கு இருக்கிற அதே கதை தான் இன்றைக்கும் சொல்கிறோம். கூத்துங்கிறது ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. நாங்கள் இத்தனை கூத்து பண்ணுவோங்கிறது இருக்குது. நாங்கள் இப்போ புருசை குழுனா வந்து 30 கூத்து பண்ணுவோம். எங்களோட கூத்து வந்து இந்த லிஸ்ட் இருக்கும், ஆர்டர் இருக்கும். இப்போ மகாபாரதத்தில் 14 ராத்திரி பண்ணுவோம், 14 ராத்திரிக்கான ஸ்டோரிஸ் இருக்கும். ராமாயணத்தில் 8, அது இல்லாமல் இந்த கிளைக்கதைகளை வந்து ஒரு 4 கூத்து வச்சுருப்போம் நாங்கள். ஸோ இந்த கூத்துலேருந்து தான் ஏதாவது ஒரு கூத்து கேட்கணும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு கூத்து கேட்க முடியாது. இந்த கூத்துலேருந்து இந்த கூத்து இருக்கான்னு கேட்டாங்கன்னா, இந்த கூத்து நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த 30 கூத்துக்கான ஸ்கிரிப்டும் ஆக்டருக்குள்ளே மண்டையில் இருக்கும். ஸோ அது வந்து அவன் உள்ளே போனோன்னே அதை பண்ணுவான். இதுக்கு வந்து என்னென்ன இப்படி இப்படி தான் வரணுங்கிறது ஆர்டர் இருக்குது. மியூசிக்காலிட்டிலையும் ஆர்டர் இருக்குது. முதல்ல ஆரம்பிக்கும் போது மேளங்கட்டி, நமக்கு பிடிச்ச கடவுள் எல்லாத்தையும் பக்தி மேலே பாட்டு பாடி, அதுக்கப்புறம் வந்து கெட்டியக்காரன் உள்ளே வந்து இந்த கதையெல்லாம் நடக்க போது நான் யார் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி இந்த கூத்து நடக்க போது அதில் எதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் முக்கியமான கதாபாத்திரம் இன்றைக்கி அன்றைக்கி வந்து யாரோ அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணுவான், அந்த கதாபாத்திரம் உள்ளே வருது பாருங்க. அப்புறம் அவர் உள்ளே வந்து தான் யாருங்கிறத முதல்ல சொல்லி, அதுக்கப்புறம் நான் ஏன் இங்கே வந்திருக்கிறேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் யாரை சந்திக்க போகிறாருன்னு வார். அப்புறம் சந்திக்க போகிற ஆள் வருவாங்க, அவங்க வந்து தன்னை பற்றி சொல்லி நான் யாரை சந்திக்க போகிறேன் அப்படின்றத போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கிற கதைகள் ஓடி, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட். எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்டும் இருக்குது. ஸ்கிரிப்ட் இல்லாமல் கூத்து இல்லை. ஸ்கிரிப்ட் கட்டாயமாக என்னென்ன கதை ஓட்டங்கள் இருக்கணும், இப்படி தான் முடிக்கணும், எல்லாமே இருக்குது.
10: ஓகே சார். இப்போது அந்த காலத்தில் வந்து ராஜாவோட கோர்ட்டுக்கு போய் அங்கெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அந்த கலையை?
9: இல்லை, எனக்கு தெரிஞ்சு தெரியல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இது ஏன்னா இது முழுக்க ஒரு கோவிலோட சம்மந்தப்பட்டதுனால பக்தி தான் இல்லை மெயினாக முதல்ல ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. நடிகனுக்குமே பக்தியோடு தான் அதை வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அது வந்து இப்போ ப்ரொஃபஷனலாக ஒரு திருக்கூத்து குழுவானதுக்கப்புறம் தான் அது வந்து நிறைய இடத்துல தேவை. இப்போது கோவில் இல்லாத விஷயத்துலேயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதுக்கு முன்னாடி கோவில் தான். இன்றைக்கும் சில கிராமங்கள்லாம் இருக்குது, கலை வடிவம் இருக்குது, அவங்க வந்து கோவிலை தவிர வேறு எங்கேயுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் அந்த கிராமத்தில் அந்த சாமிக்கு முன்னாடி பண்ணுறது தான். அது மேல தவிர வேற எங்கேயுமே போய் பண்ண மாட்டாங்க. அப்படியும் இருக்கு.
10: இப்ப பாட்டு கேக்குறதுக்கு எப்படி இருக்கும் சார்? பிளஸ் எப்படி நீங்க கம்போஸ் பண்றீங்க சார்?
9: இது வந்து ஒரு கம்போசிஷன் ஆல்ரெடி இருக்கு. மெட்டுக்கள் இருக்கு. மெட்டு வந்து ஒரு 10-15 மேலேயும் மெட்டுக்கள் இருக்கு. ஒவ்வொரு மெட்டும் வந்து ஆக்டருக்கு மெட்டு சொன்னா போதும். ராகங்கிறது ஃபோக் ட்ரெடிஷனல் ஆக்டருக்கு வந்து ராகம் தெரியாது. மெட்டுக்கள் தான் எல்லாமே. மெட்டு மூலமா தான் வந்து சொல்லுவோம் பாட்டை, இந்த பாட்டு இந்த மெட்டு அப்படின்னா மெட்டில் தான் அவங்க பாடுவாங்க. அவங்களுக்கு மெட்டு தெரியும். ஓவரால் வந்து ஒரு மெட்டு இருக்குது, 30-40 அப்படி சில சேஞ்சஸ், குட்டி குட்டியான சேஞ்சஸ் இருக்கும். ராகத்தோட சேஞ்சஸ் இருக்காது. மெட்டுக்களில் குட்டி குட்டி சின்ன சின்ன அது மட்டும் தான் மாறும்.
10: சார், இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து மேக்கப் டான்ஸ் நிறையா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது சார். அதெல்லாம் என்ன ப்ராசஸ் ஆகுது சார்?
9: இப்போ ஒரு கதாபாத்திரம் ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து துரியோதன கதாபாத்திரம் மெயினான ஒரு ஆக்டர் தான் முதல் கதாபாத்திரம், மெயின் கதாபாத்திரம் உள்ளே வரும். அதுக்கு முன்னாடி கெட்டியக்காரன் வந்து சொல்லுவான் கதையை வந்து இன்றைக்கி என்ன கூத்து நடக்க போகுதுன்னு. அதுக்கு வந்து எப்படின்னா, ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான கலர் காம்பினேஷன் இருக்குது மேக்கப்பில். பேசிக் காஸ்ட்யூம் வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ண மாட்டோம் நாங்கள், அது அப்படியே தான் இருக்கும். பட் ஆனால் கலர்ஸ் வந்து மேக்கப்புக்கு மாறும். முதல்ல வந்து ஒரு பிளைன் மேக்கப் ஒன்று போட்டு, அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோ கீழே வந்து அதுக்கடுத்து சிகப்பு கலர் சேர்த்திக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் வந்து காது கட்டை கண்ணப்பூ கிரீடம் இதெல்லாம் கட்டிக்கிட்டே ஓனாக வந்து கடைசியாக வந்து அவங்களோட பெரிய ஒரு தன்னோட கதாபாத்திரத்துக்கான தேவையான எல்லா விஷயமும் உள்ளே வரும். எல்லாமே செல்ஃபாக தான், ஆக்டராக தான் பண்ணிக்கணும் மேக்கப் எல்லாம், வேறு யாரும் கிடையாது.
4: இந்த கலையோட பாப்புலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன?
8: தி ஓன்லி தியேட்டர் ஃபார்ம், இந்த மாதிரி உலகத்தில் எங்கேயும் கிடையாது. ஓகே, ஓன்லி தியேட்டர் ஃபார்ம். இதில் வந்து ஆக்டர் வந்து டைலாகும் சொல்கிறாரு, பாட்டும் பாடுறாரு, ஆட்டமும் ஆடுவார், ஸ்டெப்ஸும் போடுவார், ஓகே, கிராஃப்டும் செய்வார், எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கிற ஒரே ஒரு ஃபார்ம்னா தெருக்கூத்து. ரொம்ப டிஸ்டிங்க்டிவ். இந்த ஆக்டர் வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆடுவாங்க, ஃபுல் நைட்டு, ஃபுல் த்ரோட்டட் சிங்கிங், மைக்கே கிடையாது, யூனோ, ஃபுல் த்ரோட்டட் சிங்கிங் பண்ணி டைலாகும் டெலிவர் பண்ணி ஸ்பான்டேனியஸாக ஆர்கியூமெண்ட்ஸும் செஞ்சு ரிச்சுவல்ஸும் பண்ணி டான்ஸும் இருக்கிறதுல எல்லாமே சேர்ந்துருக்கு. ஸோ கூத்து இஸ் அ வெரி ஸ்பெஷலிஸ்டிக் ஃபார்ம், டோட்டல் தியேட்டர், இட் ஹேஸ் எவ்ரி எலிமெண்ட் இன் இட், எல்லாமே இருக்கு.
4: சார், இப்போ இந்த தனி மெட் இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் ஆக்டர்ஸ் எப்படி நடிக்கணும்னு சொன்னீங்க, அந்த மாதிரி வேற ஏதாவது முக்கியமான அம்சங்கள் இருக்கா தெருக்கூத்துக்குன்னு? அதை தவிர
9: முக்கியமான அம்சம்னால எல்லாமே ஒரு முக்கியமான அம்சம் தான் இருக்குது. ஒரு ஆக்டரை எப்படி தன்னோட கதாபாத்திரத்தை வெளிப்படுத்துறாங்கிறது. இப்போ இதில் வந்து என்னென்னா, நீங்கள் இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னால் ஒரு ஒரு கிராமத்தில் வந்து தெருக்கூத்து கூப்பிடுவாங்க, ஆனால் என்ன கதை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் தெருக்கூத்துக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அந்த கிராமத்துக்கு போவீங்க, போய் சாப்பிட்டுட்டு நான் ரெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. மேக்கப் போட ஆரம்பிக்கும் போது கிராமத்துக்காரன் சொல்லுவான், எனக்கு இந்த இன்னைக்கு இந்த கூத்து வேணும்னு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் நடிகனுக்குள்ளே வந்து 20 நைட்டுக்கான தெருக்கூத்து ஸ்கிரிப்ட் வந்து அவன் மைண்டில் இருக்கும். அவன் வேஷம் போட ஆரம்பிக்கும் போது நான் துரியோதனன்னு சொல்லி வேஷம் போடுவான். அப்போ அன்னைக்கு கூத்து என்னவோ அதான எல்லா பாட்டும் போக போக போக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அதோடய ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் வந்து இன்னைக்கு இந்த கூத்து பண்ண போகிறீங்கன்னு எந்த கிராமத்துலையும் கூப்பிட மாட்டாங்க, நீங்கள் போன உடனே அந்த கூத்து.
4: மற்ற மாநிலங்களின் கலைகளுக்கும் தெருக்கூத்துக்கும் கண்ணுக்கு தெரியாத வேறுபாடுகள் நிறையா இருக்கு. தமிழ்நாட்டில் தெருக்கூத்து போல ஆந்திராவில் விட்டனேகா என்ற ஒரு கலை இருந்தது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் மாநிலங்களும் தெலுங்கு மாநிலங்களும் கலந்திருந்தது. நேயர்களில் தெலுங்கு மற்றும் தமிழ் மக்கள் கலந்து இருந்த காரணத்தினால் தெருக்கூத்தில் தெலுங்கு வார்த்தைகள் பயன்படுத்தினார்கள்.
3: கதகளி அண்ட் தெருக்கூத்து வந்து சிமிலரா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், அதோட வித்தியாசம் என்ன?
9: சிமிலாரிட்டி வந்து ரொம்ப ஒத்துமை கிடையாது, ரொம்ப தள்ளி தள்ளி தான் இருக்குது கலை வடிவத்தில் பார்த்தீங்கன்னா. அது வந்து கதகளி வந்து என்டையர்லி ஒரு கிளாசிக்கல் ஃபார்ம், தெருக்கூத்துசு என்டையர்லி ஃபோக். இதில் வந்து எல்லா விதமான ஃப்ரீடமும் இதுக்குள்ளே இருக்குது. கதைக்கொள்ளிக்குள்ளே நீங்கள் சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஒரு வட்டம் சட்டம் வரைஞ்சி சட்டத்துக்குள்ளே நடிகரை நிறுத்தி அவளை ட்ரெயின் பண்ணி இந்த வார்த்தைக்கு இந்த கண் அசைவு பண்ணணும், இந்த வார்த்தைக்கு இங்கே லிப்ஸை யூஸ் பண்ணணும், இப்படி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணணுங்கிறது வந்து எழுதி நொட்டேஷன் கொடுத்து ஆக்டர் ட்ரெயின் பண்ணுறாங்க. இங்கே அப்படி கிடையாது. ஆக்டர் ட்ரெயின் பண்ணுறது வந்து ஆக்டர் வந்து கூட ட்ராவல் பண்ணணும், அவன் என்ன பார்க்குறான், அவன் என்ன கற்றுக்கிறான், ஒரு சீனியரை என்ன பார்த்து என்ன கற்றுக்குறானோ அதுதான் அதோடய வெளிப்பாடாக வெளியே வருது. அவன் யாரை இன்ஸ்பயர் பண்ணி அவனுக்கு யாரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் அவனோட ஆக்டிங்கோட மெத்தாலிட்டி மாறுது. அங்கே அப்படி இல்லை, ஒரு லீடர் ஒரு டீச்சர் வந்து இப்படி தான் ஒரு குருகுல சிஸ்டம் இருக்குது. இன்றைக்கி கலாட்சேத்திரா இருக்குது, அந்த கலாட்சேத்திரா ஸ்டைலுங்கிறது ப்ராப்ளம். அதை மாதிரி வந்து கதகளிக்கு வந்து அப்படி இருக்குது. ஆனால் இங்கே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான பார்ட் என்னென்னா, ஆக்டர் வந்து பாடணும், ஆக்டர் வசனம் பேசணும், ஆக்டர் நடிக்கணும், ஆக்டர் டான்ஸ் பண்ணணும், இது எல்லாமே இதில் இருக்குது. கதகளியில் அப்படி கிடையாது. அதுக்குன்னு தனியான ஒரு டான்ஸ் பண்ணுறதுக்கும் பாவம் பண்ணுறதுக்கும் ஆக்டரும் பாடுறதுக்கு தனியான ஒரு ஆளும் இருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் முழு நேரம் ராத்திரி முழுக்க நீங்கள் ஒரு ஆக்டர் பாடி ஆகணும், குரல் வளத்தை நீங்கள் டெவலப் பண்ணி ஆகணும், அதுதான் பெரிய. இதே மாதிரி வந்து இங்கே என்னென்னா ஒரு சட்டம் இருக்குது, ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. தெருக்கூத்துனா இப்படி தான் இருக்கும், இந்த பாட்டுக்கு கிரி அடிக்கணும், எல்லாமே இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே ஆக்டர் ஃப்ரீடமும்னு தனியாக இருக்குது. ஆக்டர் வந்து தன்னோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு அது அவனோட கிரியேட்டிவிட்டிக்கு வந்து அங்கே ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கும். அதில் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை பார்க்குற பார்வையாளரும் தெருக்கூத்து பார்க்குற பார்வையாளரும் வித்தியாசம். தெருக்கூத்து பார்க்குற பார்வையாளன் வந்து அப்படி படுத்துக்கிட்டு எப்போ தேவையோ அவனுக்கு எந்த கதாபாத்திரம் பிடிக்குதோ அந்த கதாபாத்திரத்தை பார்க்கலாம். அங்கே அப்படி இல்லை, ஒரு மேல்தட்டு ஜனங்கள் பார்க்குற ஒரு கிளாசிக்கல் ஃபார்ம் அது.
10: தெருக்கூத்து என்பது தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய கலை. இதுல பயன்படுத்துற முக்கியமான நிறங்கள் சிகப்பு, பச்சை, வெள்ளை மற்றும் கருப்பு.
6: நீங்க தெருக்கூத்து நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் பிரேக். யூ ஆர் லிஸ்னிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஆர் கம்யூனிட்டி, ஆர் பிரைட்.
11: Hidden use the indicators. What a dumb way to die.

0: following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: Welcome listeners, நீங்க கேக்குறது MOP Community Radio 107.8. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம்.
3: Can you tell us a bit about your organization?
4: My organization is called ASEEMA, the ASEEMA Trust. ASEEMA is a Sanskrit word. It means no boundaries. அப்படின்னா அசீமா அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் எல்லை எற்றது, எல்லை இல்லாதது, பவுண்ட்ரியே இல்லாததுன்னு அர்த்தம். அப்படின்னா எதுக்கு இந்த மாதிரி அசீமான்னு பேர் வச்சேன்னா, நம்ம வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம குழந்தைகள நடுவில், நம்மளுக்கு நடுவில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. வெள்ளையாக இருக்கிறவங்க, கருப்பாக இருக்கிறவங்க, இங்கிலீஷ் பேசுகிறவங்க, தமிழ் பேசுகிறவங்க, கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்க, புவராக இருக்கிறவங்க, வில்லேஜில் இருக்கிறவங்க, சிட்டியில் இருக்கிறவங்க, அப்படின்னு ஒரு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இது எல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் சீயிங் சம்படி ஹையர், சம்படி லோவர், இல்லையா? ஏன்னா இயற்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயற்கையில் நிறைய மரங்கள் இருக்குது, நிறைய விலங்குகள் இருக்குது. ஏன் எல்லா மரமும் ஒரே மாதிரி இல்லை, இல்லையா? மரத்தோட ஃபங்க்ஷன் என்ன? ஆக்சிஜன் கொடுக்கறது நமக்கு, இல்லையா? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது. ஏன் அப்படி கொடி மரம், அந்த அந்த மாதிரி இலைகளில் வித்தியாசம், சைஸில் வித்தியாசம், டிசைனில் வித்தியாசம், ஏன் ஸ்வீட் டேஸ்டில் வித்தியாசம், ஏன் இப்படி இருக்கணும், இல்லையா? That means nature believes in diversity, இல்லையா? அது இது இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் அசீமா அப்படின்னு ஆரம்பித்தேன். காந்தியோட கொள்கைகளை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக. இதில் இன்னொரு நான் என்ன பண்ணேன், இந்த பாரம்பரிய கலைகள் எல்லாம் இருக்கேன், இது எல்லாம் பார்த்து நம்ம கிராமப்புறில் இருக்கிற மக்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜன்னல், ஒரு விண்டோவை நான் அந்த கிராமப்புற கலைகளை பயன்படுத்தினேன். இப்போ தெருக்கூத்துங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டோட்டல் தியேட்டர். சிட்டியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. இட்ஸ் அ டையிங் ஆர்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க, ஏன்னோ. ஆனால் எதுக்கு டையிங் ஆர்ட், எங்கே டையிங் ஆர்ட், எப்படி டையிங் ஆர்ட், தே ஹவ் நோ ஐடியா. அண்ட் இட் இஸ் டன் பை ஃபோக் ஆர்ட்ஸா அப்படின்னா, ரொம்ப ஸ்பான்டேனியஸாக, ஒன்றும் இது இல்லை, ட்ரைனிங் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஃபோக் ஆர்ட்னா சந்தோஷமாக சும்மா

0: குதிக்கிறது அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. கூத்துனா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த டப்பா கூத்து ஆடுறாங்கல்ல சினிமா டப்பா கூத்து, அதுதான் கூத்துன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தெருக்கூத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா அது அமேசிங். மகாபாரத எப்படி நிறைய நிறைய நிறைய லேயர்ஸ் இருக்கோ அதே போல் இப்போ நம்ம யூனிஃபைங் ஃபேக்டர் இன் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னா, நீங்கள் ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தோனேஷியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராமாயணமும் மகாபாரதமும் எத்தனையோ விதமான ப்ரொடக்ஷன்ஸ் நடக்கிறது. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும். யூனிட்டிங்கிறது ஒன்று இருக்குது, டைவர்சிட்டியும் இருக்குது. இப்போ மகாபாரதத்தையே எடுத்துக்கோங்க, அது கதை ஃபுல் ஒரு கதையாக இருக்கலாம், ஆனால் சில சில ரீஜனல் வெரைட்டிஸ் இருக்கும், அவங்களே ஆட் பண்ணுவாங்க, அவங்களே கொஞ்சம் சேர்த்துப்பாங்க. இப்போது நம்ம தெருக்கூத்தில் பார்த்தா விழுப்புத்தரார் கூத்து, விழுப்புத்தரார்ங்கிறவர் எழுதினது மகாபாரதம் தமிழில், அதை வச்சு இவங்க டெக்ஸ்டாக வச்சுட்டு பண்ணுறாங்க. ஆனால் நிறைய ஸ்பான்டெனிட்டி இருக்குது, நடுவில் நிறைய ஆர்டிஸ்டோட திறமைகள் பொறுத்து இருக்குது. அவங்க எல்லாம் படிக்காதவங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அவங்களோட லிட்ரரி குவாலிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னா நம்பவே முடியாது. இதெல்லாம் நான் சிட்டி குழந்தைங்களுக்கு சொல்லி நம்ம வில்லேஜில் இருக்கிறவங்கள பற்றி நம்ம கொஞ்சம் மரியாதையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக நான் சீமான ஆரம்பித்தேன். அதனால் பள்ளிக்கூடமாக போய் குழந்தைங்களுக்கு இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லை, பண்ணி கொடுத்து அவங்களுக்கு இதை பற்றி எல்லாம் தெரிய வைக்கிறதுக்காக.
1: உங்களுக்கு ஆர்ட் ஃபார்ம்ஸில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு?
0: நான் வந்து மைசூர்லேருந்து வந்தேன். நான் இங்கே பிஏ முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன். ஐ வாஸ் 18 இயர்ஸ் ஓல்ட் வென் ஐ கேம் டு மெட்ராஸ். 18 வயசில் இங்கே வந்துட்டு ஏதோ எம்ஏ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா எனக்கு சர்டிஃபிகேட்ஸே வரல மைசூர்லேருந்து, அதுக்குள்ளே இங்கே டேட்டு முடிஞ்செடுத்தோம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அப்போ நான் ஒரு ஸ்கூல் டீச்சராக சேர்ந்தேன், கிண்டர் கார்டன் டீச்சராக சேர்ந்தேன். ஏன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, சும்மா ஓகே லெட் மீ பாஸ் மை டைம்னு போனவோ, அங்கே போன உடனே எனக்கு எவ்வளோ அதில் பேஷன் வந்துடுதுன்னா இதுதான் நான் பண்ணணும், நான் டீச்சராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, பிஎம்ஏயும் வேணாம் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் டீச்சர் வேலை பண்ண ஆரம்பித்தேன். அப்போது ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் அ சன் ஆஃப் த ஃபேமஸ் டான்ஸர்ஸ் தனஞ்சய்ஸ். எனக்கு டான்ஸு ஆர்ட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எங்கே எது நடந்தாலும் போய் பார்க்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவங்க வந்து அந்த பிள்ளை ரொம்ப என்ன நேசிக்கிறான்னு சொல்லி என்ன அவங்க கேட்டாங்க, நீங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் அவனுக்கு டியூஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயோ நீங்கள் டான்ஸர்ஸ் அதனால நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அங்கே அவங்களுக்கு போய் கிளாஸை பார்த்த உடனே எனக்கு தோணித்து, பரதநாட்டியம் கிளாஸ் ஒன்று பார்த்த உடனே, ஐயோ நான் பரதநாட்டியம் கற்றுண்டேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டீச்சர் ஆவேன், ஏன்னோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாமே கிளாஸில் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் அப்போது அன்றைக்கி 24 வயசு, நான் கற்றுக்கலாமா, ஆனால் நான் மட்டும் ஆடமாட்டேன், அரங்கேற்றம் எல்லாம் பண்ண மாட்டேன், ஸ்டேஜ் மேலெல்லாம் போக மாட்டேன், ஆனால் இதெல்லாம் கற்றுட்டு நான் கிளாஸ் ரூமில் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். தே வர் வெரி ஹாப்பி. ஸோ நான் பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஆனால் பரதநாட்டியம் கற்றுக்கும்போது எனக்கு எந்த ப்ரெஷரும் இல்லையே, அரங்கேற்றம் பண்ணணும் பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிற ப்ரெஷரே இல்லையே. அதனால இந்த பரதநாட்டியத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நாட்டியசாஸ்திரம் அபிநய தர்ப்பணம் எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். சம்ஸ்கிருதம் கற்றுண்டு நாட்டியசாஸ்திரம் படித்து அபிநய தர்ப்பணம். And Dhananjay asked me to speak about the dance. ஏன்னா நான் நிறைய இந்த டான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் கிளாஸில். அண்ட் ஆல்சோ யாரான விசிட்டர்ஸ் வந்தால் அதை இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு என்ன தான் சொல்லுவாங்க இங்கிலீஷில் பேசி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய கதை சொல்லுவேன், அதனால் கதை சொல்கிற மாதிரி நான் இது பண்ணுவேன். ஸோ அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடிட்டர் இருந்தார், நான் பேசுகிறத கேட்டுட்டு அவர் கேட்டார், நீ எழுதுவியான்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் கன்னடா மீடியம் கிராஜுவேட்டுன்னு சொன்னேன். இஸ் சைட், இஃப் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஆஸ் யூ ஸ்பீக்கிங் நவ், இஃப் யூ கேன் ரைட் கம் அண்ட் சி மீ அப்படின்னு. ஸோ நான் போய் பார்த்தேன், ஐ பிகேம் அ கிரிட்டிக் இன் 1979. ஸோ ஹி ஆஸ் மீ டு ரைட். தென் இன் 1981 ஐ சா தெருக்கூத்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் அ டெமன்ஸ்ட்ரேஷன். இந்த ஒரு மேக்ஸ் மல்ல பவனில் ஒரு டெமன்ஸ்ட்ரேஷன் இருந்தது, அப்போ தான் நான் தெருக்கூத்தை பார்த்தேன். அப்போது நான் நினச்சேன், ஐயோ இவ்வளோ இருக்குது, நம்ம இதை எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லவே இல்லையே, நமக்கு தெரியவே இல்லையே, ஐ ஹவ் க்ரோன் அப் வித்தவுட் நோயிங் அபவுட் ஆல் திஸ். ஒரு ஆராய்ச்சி ஆரம்பித்தேன் இந்த கூத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. வில்லேஜில் போய் பார்த்து அப்புறம் எதெல்லாம் நம்ம எஜுகேஷனில் அளம் எடுத்துன்னு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது பண்ணி பர்ஃபார்மர்ஸ் எல்லாம் கொண்டு வருவேன். இங்கே கொண்டு வந்து ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு டெமன்ஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணி, ஐ ஓப்பன் விண்டோஸ் ஃபார் சில்ட்ரன் டு லுக் அட் ரூரல் ஆர்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட். தெருக்கூத்து மட்டும் இல்லை, மற்றதெல்லாம் தப்பாட்டம், தேவராட்டம், ஒயிலாட்டம் அப்படியெல்லாம். ஒரு பள்ளிக்கூடத்துலேயே இருந்தேன்ல, நான் அதை ரிசைன் பண்ணிவிட்டு ஐ ஜாயின்ட் மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அப்போ தான் ஆரம்பித்தது 85ல். அவங்க கூட ஜாயின் பண்ணிவிட்டு வி காட் அ ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் கிராண்ட் டு பிரிங் ஆல் தீஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் டேக் தம் டு ஸ்கூல்ஸ். ஸோ 20 ஸ்கூல்ஸுக்கு 30 ஸ்கூல்ஸுக்கு கலெக்ஷன் போவேன். ஒரு தடவை வந்தாங்கன்னா லெக்சர் டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் மாதிரி பண்ணி ப்ரோக்ராம், இதெல்லாம் தேவராட்டம், இதெல்லாம் ஒயிலாட்டம் எல்லாம் யாருமே பார்க்காத, அந்த காலத்தில் யாருமே பார்த்ததில்லை. பள்ளிக்கூடத்தில் எல்லாம் யாரான தேவராட்டம் எல்லாம் கேள்வியப்பட்டதில்லை அப்போ. ஸோ நான் தேவராட்டம் பார்த்த உடனே ஐயோ ஐ மஸ்ட் பிரிங் இட் டு, இப்போது ஒரு 50,000 குழந்தைங்கள மஸ்ட் ஹவ் லேர்ன்ட் தேவராட்டம் நவ் அட் திஸ் டைம். ஸோ தென் வி ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த டீம் தட் செட் அப் தக்ஷிண சித்ரா ஹெரிட்டேஜ் சென்டர். அண்ட் தென் 96 ஐ செட் ஐ வாண்ட் டு பிரிங் காந்தி அண்ட் பீஸ். வென் தக்ஷிண சித்ரா ஓப்பன் இட்ஸ் டோர்ஸ், ஐ ஒர்க்ட் ஃபார் 11 இயர்ஸ் பிஃபோர் இட் ஓப்பன் த டோர்ஸ். தென் நான் சொன்னேன், இல்லை நான் வந்து வெளியில் இருந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு காந்தியை கொண்டு போகணும் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம். இன்னும் காந்தி பீஸ் ஐடியா த்ரூ ரெஸ்பெக்ட் ஃபார் டைவர்சிட்டி, தட் வாஸ் மை இது. ஸோ அசீமான ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து பீஸ் த்ரூ கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச், கல்ச்சுரல் ஐடியாஸ், இதுதான் நாங்கள் பண்ணுறோம் அசீமான.
1: Is Therukoothu dying? Point one. And because of the fact that we are promoting English theatre and more contemporary theatre, is Therukoothu losing its audience?
0: Well, Therukoothu, see, you can't look at Therukoothu as you are looking at English theatre. இது வந்து proscenium stage கிடையாது. இது வந்து ritualistic form. You know, it's ஜனங்க வந்து திரௌபதி அம்மன் கோவிலில் ஃபார்மர்ஸு, அவங்க திரௌபதி அம்மனுக்கு ஒரு அப்பீசிங் மாதிரி தான், கோவப்படாத, உனக்கு இவ்வளோ அநியாயம் ஆகிடுது, அதனால் நாங்கள் உன்னோட கதையை ஆடுறோம் அப்படின்னு சொல்லி ஆடுறாங்க. ஸோ ரிச்சுவலிஸ்டிக் ஃபார்ம். ஸோ ஆடியன்ஸ் லூசிங்கிறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஜான்ர் ஆல் டுகெதர். So you cannot compare English theatre and Therukoothu, because it's actually there is a big argument that you can't call Therukoothu. Idu vandu kattai koothu nu sollalam, ena theru na road, idu vandu road la aadra koothu kedaiyadhu. Idu vandu ritualistic total theatre where the whole village is involved in the performance itself. Okay. அதனால் நம்ம இதை தெருக்கூத்துன்னு சொல்லக்கூடாதுங்கிற ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டும் இது இருக்குது. பிகாஸ் த ஹோல் வில்லேஜ் இஸ் தி ஸ்பேஸ் ஃபார் பர்ஃபார்மன்ஸ், அதனால தான் தெருக்கூத்துன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் வெதர் இட் இஸ் டையிங், இட் இஸ் டையிங் ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் த சிட்டி, ஃபார் தெம் இட் இஸ் டையிங். ஃபார் வில்லேஜஸ் ஃபார்மர்ஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி த பீப்புள் ஹூ conducted, it is not dying. இப்போ வந்து வருஷம் வருஷம் குரூப்ஸ் நிறைய ஆயிண்டே இருக்கு, அதனால டையிங் ஃபார்ம்ங்கிறது யூ ஆர் டிசைடிங் இட் இஸ் டையிங் ஃபார்ம் பிகாஸ் இட்ஸ் நாட் இன் யோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூ கான்ட் மேக் ஒன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சே திஸ் இஸ் இட், இட் இஸ் எஸ் அண்ட் நோ. ஓகே, பிகாஸ் ஆஃப் த டைவர்சிட்டி வி ஹேவ், பிகாஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வி ஹேவ். ஸோ பழனி who came to a city and he was into theater, he was into all that, and he gave up everything to go back to Koothu. His father-in-law had been avaru vande postman a vandar vanditaringa, avanga appa koothu aduvanga, therukoothu aduvanga, ana avappa vande idu onnume வேணான்னு சொல்லிட்டு போஸ்ட்மேனாக இங்கே வந்து சேர்ந்துட்டார் போஸ்ட் ஆஃபீஸில். பட் ஹி வென்ட் பேக் டு கூத்து, யூனோ. ஸோ தேர் ஆர் மோர் அண்ட் மோர் ட்ரூப்ஸ் பீங் ஃபார்ம்ட் ஃபார் கூத்து. வாட் இஸ் காம்பீட்டிங் வித் கூத்து இஸ் ஆக்சுவலி த சினிமா, நாட் இங்கிலீஷ் தியேட்டர். சினிமா, சினிமா வந்து ஆல் பர்வைடிங் தானே. ஸோ நிறைய தடவை என்ன பண்ணுறாங்க, இதில் கோவில் ஃபெஸ்டிவலில் கூட ஒரு சினிமா போட்டுடுறாங்க. கோவில் ஃபெஸ்டிவலுக்கு தானே கூத்து கூப்பிடணும் இல்லையா, அது சம்டைம்ஸ் சினிமா போட்டுடுறாங்க. இது வந்து ஆல் நைட் பர்ஃபார்மன்ஸஸ் இல்லையா. ஸோ இப்போ எல்லாம் ஆல் நைட் உட்காந்து பார்க்குறவங்க கொஞ்சம் குறைஞ்சிட்டே வராங்க இல்லையா, ஏன்னா மறுநாள் வேலைக்கு போனோம், ஃபுல் நைட்டு எழுந்து இருக்க முடியாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பட் தேர் இஸ் ஆல்சோ அன் ஆடியன்ஸ் ஃபார் இட். ஸோ ஒன் கே நாட் கிவ் அ டெஃபினட் ஆன்சர், எஸ் அண்ட் நோ. த ஆன்சர் இஸ் எஸ் அண்ட் நோ.
1: இப்போது வாட் ஆர் த பாப்புலர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் ஆர்ட் ஃபார்ம், த திங்ஸ் தட் டிஸ்டிங்விஷ் திஸ் ஆர்ட் ஃபார்ம் ஃப்ரம் தி அதர்ஸ்?
0: தி ஓன்லி தியேட்டர் ஃபார்ம் இந்த மாதிரி உலகத்தில் எங்கேயும் கிடல, ஓகே. த ஓன்லி தியேட்டர் ஃபார்ம், இதில் வந்து ஆக்டர் வந்து டைலாகும் சொல்கிறாரு, பாட்டும் பாடுறாரு, ஆட்டமும் ஆடுவார், ஸ்டெப்ஸும் போடுவார், ஓகே, கிராஃப்டும் செய்வார், எல்லாமே இன்க்ளூடாக இருக்கிற ஒரே ஒரு ஃபார்ம்னா தெருக்கூத்து. ரொம்ப டிஸ்டிங்க்டிவ். இந்த ஆக்டர் வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆடுவாங்க, ஃபுல் நைட்டு, ஃபுல் த்ரோட்டட் சிங்கிங், மைக்கே கிடையாது, யூனோ, ஃபுல் த்ரோட்டட் சிங்கிங் பண்ணி டைலாகும் டெலிவர் பண்ணி ஸ்பான்டேனியஸாக ஆர்கியூமெண்ட்ஸும் செஞ்சு ரிச்சுவல்ஸும் பண்ணி டான்ஸும் இருக்கிறதுல எல்லாமே சேர்ந்துருக்கு. ஸோ கூத்து இஸ் அ வெரி ஸ்பெஷலிஸ்டிக் ஃபார்ம், டோட்டல் தியேட்டர், இட் ஹேஸ் எவ்ரி எலிமெண்ட் இன் இட், எல்லாமே இருக்கு.
1: பிகாஸ் வென் ஐ டிட் மை ரீசர்ச், தேர் இஸ் அ லாட் ஆஃப் சேயிங் தட் தெர் இஸ் யக்ஷகன ஃப்ரம் கர்நாடகா அண்ட் தெர் இஸ் an art form vittani akka from andhra,
0: veedi natak,
1: veedi natak, okay, adu andu moonukku like terukoothu veedi natakam and yakshagana, what is the difference?
0: Karnataka la enna aiduthuna yakshagana vandu nariya brahmins aada aarambichanga, okay. Yakshagana thile vandu higher caste people அவங்க எல்லாம் எடுத்து ஆட ஆரம்பித்தாங்க. அப்புறம் தேர் வாஸ் அ மேன் கால் சிவராமகாரன் தான், கிரேட் ரைட்டர், அண்ட் ஹீ டுக் அ ஃபேன்சி டு யக்ஷகானா அண்ட் ஹீ ஸ்டார்டட் ப்ரொமோட்டிங் யக்ஷகானா இன் அ குட் மேஜர் வே. ஹீ வாஸ் அ ஜ்ஞானபீட் அவார்ட் வின்னிங், வெரி வெரி கிரேட் ஆர்ட் ஆத்தர். ஸோ பிகாஸ் ஆஃப் ஹெம், அவர்னால யக்ஷகானா வந்து கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு போச்சு, ஓகே. ஏன்னா காலேஜ் லெக்சரர்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ஆடுவாங்க யக்ஷகானத்தில். அதனால் அது ஒரு யக்ஷரங்காங்கிற ஒரு ஃபார்ம் கூட அதுலேருந்து என்ன பண்ணார், டைலாக் எல்லாம் குறைச்சிட்டு யக்ஷகானா ஆல்சோ கால் பயலாட்டம், பயலாட்டம்னா கூத்து தான், ஓகே. பயலு வந்தது இஸ் ஃபீல்டு, பயலாட்டம்னு தெருக்கூத்து, ஃபீல்டு ஆர்ட், வெளியில் ஆடுறது. அதுக்கும் யக்ஷகாரங்கும் வித்தியாசம் வந்துவிட்டோம். இப்போ யக்ஷரங்காங்கிறதுல டைலாக்ஸ் எல்லாம் குறிச்சிட்டாரு, ஏன்னா கன்னடத்தில் எல்லாம் இருக்கிறதுல டைலாக்ஸ். பாட்டு பாடினா லாங்குவேஜ் புரியலனாலும் ஓகே, டைலாக் தான் எல்லாருக்கும் புரியணும் இல்லையா. அதனால் அவர் நிறைய டைலாக்ஸ் குறிச்சிட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டார் ரொம்ப சீக்கிரமாகவே. அதனால் யக்ஷரங்கான பிகேம் ஹையர் ஃபார்ம், ஃபைனர் ஃபார்ம். கூத்து வந்து ஃபார்மர்ஸ் கிட்டேயே இருந்ததுனால அண்ட் இந்த பிராமின்ஸ் எல்லாம் அது தெருக்கூத்து அப்படின்னு கீழே தள்ளினதுனால அதோட ஸ்டாண்டர்ட் வந்து அங்கே தான் இருந்தது. ஆனால் பர்சன் லைக் நாமுத்துசுவாமி அன் ஆத்தர் இன் தமிழ், அவரை கூட்டு பார்த்து

0: பண்ணாங்க இந்த கூத்தை. அதனால அந்த வீதி நாடகம் ஆல்சோ யக்ஷகானம் தெருக்கூத்து மாதிரியே, அதுவும் கொஞ்சம் அதுக்கு பேட்ரன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அதோட ஸ்டாண்டர்டும் கொஞ்சம் அங்கேயே இருந்தது. ஸோ நான் ஹை லோன் பார்க்கக்கூடாது, ஆனாலும் யக்ஷகானத்துக்கு நிறைய ஆதரவு கிடைச்சது. ஏன்னா இந்த பேட்ரன்ஸ் இன்வால்வ், அதனால் யக்ஷகானுக்கு ஆதரவு கிடைச்சது, அதனால் அது கொஞ்சம் மேலேன்னு சொல்லலாம். கூத்து நடுவில் இருக்குது, வீதி நாடகம் கொஞ்சம் கீழே இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேட்ரனேஜ் நான் எதுவும் ஜாஸ்தி எதுவும் கம்மின்னு சொல்லவே மாட்டேன் லெவல்ஸில். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேட்ரனேஜ் ஓகே.
1: ஓகே, அண்ட் அனதர் திங் இஸ் ஆஸ் அ சொசைட்டி, ஆஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் இன் அ பர்டிகுலர் ஸ்டேட், கேன் வீ டூ சம்திங் டு ப்ரமோட் தி ஆர்ட்? பிகாஸ் சென்னையில் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ நான் வந்து எப்போவானும் ஒரு ஐ கோ டு த டெம்பிள்ஸ், ஹோம் டவுன் டெம்பிள்ஸ் அப்போது பார்த்துருக்கேன், பட் சென்னையில் வந்து பார்க்குறதே இல்லை. ஸோ இந்த சிட்டியில் இல்லைனா இந்த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த சிட்டி, ஹவு டு வி ப்ரமோட் திஸ் ஆர்ட் அண்ட் ஹவு டு வி யூனோ கீப் இட் ஃப்ரம் நாட் பீங் செக்ரிகேட்டட் லைக் தட்?
0: வெல், இன்வைட் தெம் டு கம் அண்ட் பர்ஃபார்ம். You know, you have to get that involves funding, because you have to, it's their livelihood, so you have to pay them money. Invite them. I have invited them so many times to the city, and so they need invitations to come and perform. I have also done lectures in Music Academy and in New Delhi, you know, so I do whatever I can. So everybody should do that. But the minute the village stops patronizing, it will die. It is the village that is holding the kootu, you know. So you have to make efforts to go see kootu, bring them to the city. That is the only way. Patronage is only giving performance opportunities, isn't it?
1: So you're saying Therukootu can be performed on stage, like in Egmore Museum Theatre, Music Academy.
0: They have done many times.
1: They have done it.
0: Many times. In Kalakshetra also they have performed.
1: So it doesn't have to be at a temple or anything.
0: No.
1: Be at a theater.
0: See, when I tell you that it is a total theatre, it involves everything. It involves proscenium, it involves the field, it involves ritual, it involves craft, it involves various levels are there. So you take one level of proscenium and perform it.
1: In your opinion, what do you think is the status of these artists?
0: Not very great, you know. You must remember they take long bus rides. They walk from, you know, buses don't go into villages. They walk great distances carrying their costumes. Many times they are not given proper hospitality. They have to sleep, you know, on thin ice. So, yet there are people who are staking their life and going into it. I think that passion has to be celebrated. You know, artists must be recognized and they should be given honors.
1: And Namadri, do you think in the generations to come, do you think we can preserve it? Do you think we can prevent it from disappearing?
0: See, every art form is dynamic. எதுவும் 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரியே இப்போ நடக்கலை இல்லையா? அது வந்து இட் வில் டேக் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், இட் வில் சேஞ்ச் அக்கார்டிங் டு டைம் இல்லையா? இப்போ நடக்கிற கூத்துக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கூத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் நாளைக்கு அதோட இது ஃபார்ம் சேஞ்ச் ஆகலாம். ஸோ பெஸ்ட் திங் இஸ் டு கீப் ஆன் டாக்குமெண்டிங் இல்லையா? அப்போது நமக்கு நாளைக்கு நேத்த இருந்ததுக்கும் இன்றைக்கி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும். ஒன் ஆஃப் த திங்ஸ் வி மஸ்ட் டூ இஸ் டாக்குமெண்ட் தீஸ் திங்ஸ் ஸோ தட் வி கேன் லேர்ன் ஃப்ரம் இட்.
1: And do you think there are any opportunities for the artists? Because neenga solra madri they find it difficult to, you know, go from one place to another, perform. Do you think that there are organizations that will help them, you know, to give them support, and
0: there
1: even
0: are,
1: the government for that matter?
0: There are organizations trying to give them support. There are certain schemes for these people. It's not enough. Absolutely, it's not obvious.

0: வந்து இட்ஸ் நாட் இனஃப். சில சபா கிருஷ்ணகான சபா எல்லாமே அவங்கள கூப்பிட்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வில்லேஜில் தான் அவங்களுக்கு இருக்கிற லைஃப். வில்லேஜ் டெம்பிள் ஃபெஸ்டிவல்ஸ் தே ஹாவ் டு கீப் காலிங் தம், அப்போ தான் அவங்களுக்கு பர்பெச்சுவேட் ஆகும்.
1: இவா பண்ணுற பர்ஃபார்மன்ஸில் டு கிவ் டு கேன் யூ கேன் யூ யூஸ் இட் ஆஸ் அன் டூல் டு ரேஸ் அவேர்னஸ் ஆன் சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்?
0: இட்ஸ் பீன் டன் குவைட் அ லாட். ஏஜ் பற்றி, ரெஸ்பெக்ட் ஃபார் டைவர்சிட்டி பற்றி நிறைய, ஆன்டி ஆல்கோஹாலிசம் இந்த மெசேஜஸ் எல்லாம் இப்போது இட் இஸ் இன்பில்ட் இன் டு கூத்து தோஸ் ஸ்பேசஸ். ஏன்னா சில இடத்துல தெர் சம்படி கால் கட்டியக்காரன், யூனோ திரௌபதி கோஸ் இன் டு டு ரெஸ்கியூ, அர்ஜுனா கம்ஸ் டு ரெஸ்கியூ திரௌபதி ஹூஸ் பின் கெப்ட் இம்ப்ரிசன்ட் இன் துரியோதனாஸ் கோர்ட். அப்போது அவள் வந்து குருத்தியாக போவாள் திரௌபதி ஃபஸ்ட்டு. அவள் வந்து அந்த குருத்தியாக இருக்கும்போது அவளோட டைலாக்ஸில் எல்லாம் நிறைய அட்வைசஸ் எல்லாம் கொடுப்பா, என்ன மருந்து சாப்பிட்ணும், என்ன எப்படி இருக்கணும், எதெல்லாம் இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் கொடுப்பா. ஸோ இட்ஸ் இன்பில்ட் மெசேஜ், இட் இஸ் அ விஷுவல் கம்யூனிகேஷன் மீடியா, இட் இஸ் அ விஷுவல் எஜுகேஷன் மீடியா.
1: And as youngsters, as teenagers, as children of the 21st century, can we do something? Do you think we can help, like, do something about it?
0: Go to village and see, okay? Take the opportunity to go and see. That's the one thing you can write about it, tell people about it. That's the one thing you can do.
1: Thank you, ma'am.
2: Thank you.
3: சார், எங்களுக்காக நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களா சார்?
4: துக்ஷாசனம் வந்து எப்படி தன்னோட பாத்திர பிரவேசத்தை வெளிப்படுத்துறாங்கிறத சொல்கிறேன்.
5: கொடிமிக படபடன் குவலையும் நடுங்கி அஞ்ச இடி என அவனர் கூவி எதிரிகள் எங்கே என அடிமிசை தொழுது 800,000 கோடி அரச சூட துடி பட நீல் வால் ஏந்தி துக்ஷாசனன் வருகின்றானே. ராஜராஜ மகாராஜன் வந்தானே துக்ஷாசனன், ராஜராஜ மகாராஜன் வந்தானே துக்ஷாசனன், ராஜமார்த்தாண்டனும் வந்தானே துச்சாசனன், மகுடு முடிகளும் பலபலங்கவே துச்சாசனன், மன்னர்க்கெல்லாம் அதிக சூரன்னான் துச்சாசனன்.
4: இப்படி வந்து தன்னோட கதாபாத்திரத்தை வெளிப்படுத்துறான் துச்சாசனம் யாருன்னு. இது வந்து எல்லாம் மேல் ஸ்தாயில பாடுறது.
3: உங்களோட வேலைக்கு இடையில இங்க வந்து எங்களோட இதெல்லாம் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.
4: எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
0: Whatever you may have heard about India, good or bad, the opposite is also true.
1: இது வரைக்கும் நம்ம தெருக்கூத்து பத்தி கேட்டோம். இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அழியாம இருக்கணும்னு நான் நம்புறேன். இது உங்க ஆர்ஜே சஞ்சுக்தா. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான், நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8. A community, our radio, our pride.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்க, ஐ டொனேட் பண்ணுங்க அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல், நன்றி.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. மனிதாபிமானம்னா என்ன? மனுஷங்க இன்னொரு மனுஷனை எப்படி ட்ரீட் பண்றாங்க, எப்படி நடத்துறாங்க அப்படின்றதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கடவுள் வந்துட்டு நம்மளை உருவாக்குனப்போ நம்ம வந்துட்டு இப்படிதான் இருக்க போறோம், நீங்க வந்துட்டு பிச்சைக்காரனாதான் இருக்க போறீங்க, நீங்க வந்துட்டு பெரியாளா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு கடவுள் வந்துட்டு இந்த உலகத்தை உருவாக்கல. அதே மாதிரி மனுஷங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் கடவுள் உருவாக்கல. மனுஷங்க வந்துட்டு அவங்க இஷ்டப்படி நடக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு அஃபெக்ட் ஆறாங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயம் கூட பார்க்காம ஒரு ஒருத்தரை கஷ்டப்படுத்துறதுலதான் நம்ம வந்துட்டு மனிதாபிமானம் அப்படிங்கிறோம். மனிதாபிமானத்தை நம்ம எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசுவோம். ஆனா கடவுளுக்கு நம்ம கொடுக்கற மரியாதை கூட நம்ம ஒரு ஒரு இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கறது கிடையாது. கடவுளுக்கு நம்ம பூஜை அது இது கடா வெட்டுறது என்னெல்லாமோ பண்றோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஒரு மனுஷனை 2 வாய் சாப்பாடு கேட்டா கூட யாரும் கொடுக்கறது கிடையாது. கேட்டா நீ போய் வேலை செய்யறா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி திட்டி அமுச்சு விட்டுறோம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் நடக்குதே, ஏன் அப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிதான் நம்ம இப்ப பாக்க போறோம். நம்ம மனிதாபிமானத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இப்ப ஒரு கதை கேட்கலாம். சரியா, ஒரு பையன் ஒருத்தர் இருந்தான். அவன் வந்துட்டு ஸ்கூல் போறதுக்காக பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஆப்பிள் கோவா கீழே கிடைக்கிற விஷயம் அதெல்லாம் எடுத்து வித்துட்டு இருந்தான். அவனுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இதெல்லாம் வித்துட்டு இருந்தான். அந்த பையன் வந்துட்டு படிப்புனா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு படிக்கிறது அப்படின்றது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதனால அவனுக்கு கிடைக்கிற பொருள் எல்லாம் வித்து அவன் ஸ்கூலுக்காக ஃபீஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப பசியால துடிச்சிட்டு இருந்தான். அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம கையில காசும் இல்லாம, ஏன்னா அவன் எல்லா காசையும் கொண்டு போய் ஸ்கூல் ஃபீஸ்க்காக கட்டிட்டான். கையில காசு இல்லாம அவன் வந்துட்டு சரி இதுக்கு மேல நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுல போய் சாப்பாடு ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கான். பக்கத்து வீட்டுக்கு போனா ஆஸ் யூஷுவல் நம்ம பசங்க எல்லாம் சும்மாவா இருப்பாங்க, யாராச்சும் பார்த்தா அப்படியே அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த பையனும் ஒரு பொண்ணு வந்துட்டு டோர் ஓபன் பண்ணப்போ அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியாம சைலண்டா நின்னுட்டு இருந்தான். அவன் வந்துட்டு அவனோட ஸ்டேட்டஸ் கம்மி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் வந்துட்டு சாப்பாடு பசியில சாப்பாடு கேட்காம ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த பொண்ணு அவன் கண்ணுல அவ்வளோ பசி தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லி உள்ள போய் ஒரு கிளாஸ் ஃபுல்லா பால் கொண்டு வந்து கொடுத்தாலாம். அந்த பையன் இந்த பாலை ஃபுல்லா குடிச்சிட்டு நான் உங்களுக்கு எவ்வளவுங்க தரணும், எவ்வளவு காசு தரணும் அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து சிரிச்சுட்டு எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டு கருணைக்காக காசு வாங்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த பையன் அவளை பார்த்து அப்படியே பூரிச்சு போய் அவன் மனசுல இருந்து நன்றி சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அந்த பையன் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய டாக்டர் ஆயிருப்பானோ இன்ஜினியர் ஆயிருப்பானோ யாருக்கு தெரியும், நம்மளுக்குலாம் தெரியாதுப்பா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். ஏன்னா அவளுக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எல்லா லோக்கல் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இதெல்லாம் சரியாகாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களாம். அந்த பொண்ணுக்கு இன்னொரு டாக்டர் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, சத்தியமா சொல்றேன் அந்த டாக்டர் நல்லா பாப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு வந்துட்டு காசுக்காக பயந்து போகாம கொஞ்ச நாள் இருந்திருக்காளாம். இந்த பொண்ணு அதுக்கப்புறம் வேற வழியே இல்ல, இதுக்கு மேலயும் நம்ம வந்து இப்படியே உட்கார்ந்து இருந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கே போய் ஜாயின் பண்ணிருக்கா. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய டாக்டர் இருந்தாராம். அந்த டாக்டர் பேர் டாக்டர் ஸ்ரீராம். அந்த டாக்டர் தான் இவ போய் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தா. இந்த டாக்டர் வந்துட்டு அவங்க கேஸ் ஷீட்லாம் நார்மலி டாக்டர்ஸ் எடுத்து பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த டாக்டர் வந்துட்டு அந்த பொண்ணோட கேஸ் ஷீட்டும் எடுத்து பார்த்திருக்கா. அந்த கேஸ் ஷீட் எடுத்து பார்த்து அந்த பொண்ணு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்டர் அப்படியே பூரிச்சு போயிட்டாரு. ஏன்னா அந்த டாக்டர் தான் அந்த பையனா இருந்தானா. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் சரியாயி குணமாயிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து திருப்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு ஃபுல்லா குணமாயிட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போய் பில்லு கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட அந்த பில்ல கொடுத்தப்போ அந்த பொண்ணு அந்த பில்ல துறக்கிறதுக்கே ரொம்ப பயப்பட்டு இருக்காளாம். ஏன்னா அவகிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படின்ற பயத்துல அவ திறக்கவே வேணான்னு வச்சிருந்தா. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பில்ல திறக்கும் போது அந்த பில் திறந்து பார்த்தோடனே அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே அப்படியே பூரிச்சு போய் இது என்னது அப்படின்னு பாத்திருக்கா. அப்போ வந்துட்டு அந்த பில்லுல என்ன எழுதி இருந்ததுன்னா, அந்த பையன் வந்துட்டு, நீங்க அந்த ஒரு கிளாஸ் பால் எனக்கு கொடுத்தது எவ்வளவு உதவியா இருந்துச்சோ அதே மாதிரிதான் உங்களை இப்ப குணப்படுத்தினது என்னோட கடமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தானு. இந்த மாதிரி அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட கருணை காட்டி அவனோட மனிதாபிமானத்தை வந்துட்டு வெளிப்படுத்திருக்கான். இந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் பார்த்து பார்த்து செஞ்சு நம்மளோட மனிதாபிமானத்தையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த கதை வந்துட்டு மொத்தமாவே சொல்ல வருது. இந்த கதையை வச்சு நம்ம மனிதாபிமானத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நம்ம நிறைய கதைகள் இதே மாதிரி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹலோ சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.
1: Hidden news, the indicators. What a dumb way to die.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: மனிதா விமானம் அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம். அது நம்ம வந்து எல்லாருமே பேசுறோம், ஆனா என்ன நினைக்கிறோம், மத்தவங்கள என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால நம்ம இப்ப வந்து மத்தவங்கள எப்படி நினைக்கிறாங்க, அதாவது நம்ம மக்கள்லாம் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நம்ம இப்போ ஒரு வாக்ஸ் பாப், அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த மனிதாபிமானத்தை பத்தியும் கேட்டோம், ஒரு கதையும் கேட்டோம். அது நான் எவ்வளோ நல்லா சொன்னேன்லாம் எனக்கு தெரியல, ஆனா அந்த கதை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு மனிதாபிமானத்தை பத்தி நிறைய பேசிட்டு வந்தோம். இப்போ நம்ம ஒருத்தர் கிட்ட கேட்கலாம், அவரு என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அவர் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்னு கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில இப்போ சி மணி, எங்க காலேஜ் செக்யூரிட்டி, அவர் வந்திருக்காரு. அவர் இந்த மாதிரி மனிதாபிமானத்தை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சார், நீங்க என்ன சார் வேலை பாக்குறீங்க இந்த இடத்துல?
1: இந்த இடத்துல வந்து நான் செக்யூரிட்டி ஏஎஸ்ஓவா இருக்கிறேன், அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியா இருக்கிறேன். மனிதாபிமானம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, அதே நேரத்தில் வந்து ரொம்ப கடினமாக கடிப்பான பேச்செல்லாம் பேசாத, ஒரு ரெஸ்பெக்டோடு பேசி மனித முறைன்னா ஒரு இறக்கத்தை காட்டி அவங்க கூட நடந்துக்கிற இது நம்ம பண்ணுறோமா இது வரைக்கும்.
0: உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க சார், யார் யார் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா?
1: எங்கள் வீட்டில் வந்து நானும் என்னுடைய மனைவி, எனக்கு வந்து ரெண்டு பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு வந்து மூணு பசங்க பேர பசங்க, பொண்ணுக்கு வந்து ரெண்டு பசங்க பேர பசங்க. குடும்பம் எல்லாம் கூட்டு குடும்பம் ஒன்றா இருக்குமா? நாங்கள்
0: உங்கள் பசங்க என்ன சார் பண்ணுறாங்க?
1: எங்கள் பையன் வந்து சென்னை பூந்தமல்லி ஒலிம்பியா கம்பெனியில் கேட்டரிங் சூப்பர்வைசராக இருக்கிறாருமா. பொண்ணு வந்து மகளிர் உதவி கோயிலில் இருக்காங்க. எங்களுடைய மனைவி வந்து பசுமாடு மேய்க்கிறாங்க ஊரில்.
0: உங்களை நார்மலாக இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை மற்றவங்களாம் எப்படி சார் கூப்பிடுவாங்க? ஏன்னா எப்போவுமே நான் வந்து பார்த்த வரைக்கும் யாரும் உங்களை சரியாக கூப்பிட்டது இல்லை.
1: இல்லைம்மா, அந்த மாதிரி இல்லை. ஸ்டூடெண்ட்டுங்கெல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டோடு தான் கூப்பிட்றாங்க, சாருன்னு தான் கூப்பிட்றாங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் வந்து ஸ்டூடெண்ட்டை ஒரு நல்ல முறையில் தான் நடத்துகிறோம்.
0: நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அதாவது உங்களை வேறு மாதிரி பார்க்குறாங்க, இல்லை தப்பாக நடத்துகிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா?
1: இல்லைம்மா, அந்த மாதிரி இல்லை. வேலை பார்க்குற இடத்துல நல்ல முறையாக தான் நடத்துகிறாங்க. எங்கள் ஆபத்துலையும் சரி, இங்கே நிர்வாகம், நம்ம காலேஜ் நிர்வாகமும் சரி, நல்லா தான் நடத்துறாங்கம்மா.
0: வெளியில போகும்போது உங்களை எப்படி சார் பாக்குறாங்க? அதாவது நார்மலி இப்போ பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் சல்யூட் எல்லாம் அடிப்பாங்க, உங்களை பார்த்தா எப்படி பார்ப்பாங்க அவங்க?
1: நானும் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ்ல இருந்தோம்மா ஃபர்ஸ்ட்ல. என்னை பார்த்தா இப்பவும் போலீஸ் தான் செக்யூரிட்டியா நினைக்கிறது இல்லை பெரும்பாலும். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம செக்யூரிட்டியா தெரியறோம். ஆனா வெளி இடத்துல போனா பஸ்ஸில் டிக்கெட் வாங்கினா கூட பரவாயில்ல சார் உட்காருங்கன்றாங்க. அந்த மாதிரி அந்த பழைய ரெஸ்பெக்ட் உண்மை இருக்குது. செக்யூரிட்டினாலும் அந்த அளவுக்கு கேவலமா யாரும் இப்போ நினைக்கலாமா.
0: சார், நீங்கள் ஏதாவது ஏஜென்சியிலேருந்து வந்தீங்களா?
1: ஆமாம்மா, இப்போ நான் இருக்கிறது வந்து மெட்ராஸ் பெஸ்ட் செக்யூரிட்டி சர்வீஸ்னு ஒரு ஏஜென்ட் இது, அது மூலிமா அங்கே டியூட்டி போட்டிருக்காங்க.
0: எவ்வளோ பேர் சார் அந்த ஏஜென்சியில் நார்மலி இருப்பாங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்மியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: இல்லைம்மா, 2000 பேர் இருக்காங்கம்மா. 2000 பேருக்கு ஒரு வேலை கொடுத்துக்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த பெஸ்ட் செக்யூரிட்டி சர்வீஸு. சென்னை மயிலாப்பூர்லேயும் இருக்குது இந்த ஆஃபீஸ்.
0: உங்க மனிதாபிமானத்துக்காக, அதாவது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இவங்க வந்துட்டு எனக்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கதை இருக்கா?
1: எனக்கு பண்ணியிருக்காங்கம்மா, நிறைய பண்ணியிருக்காங்க. நான் இதுக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி டாப் செக்யூரிட்டி சர்வீஸ்ன்ட்டு, டாப் செக்யூரிட்டி லிமிடெட்னு கோடம்பாக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குது, அது மூலிமா வந்து சென்னையில் வந்து மயிலாப்பூரில் ஜேஎம் ஃபைனான்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, பாம்பே சேர்மர் கட் ஆஃபீஸ், அதில் இருந்தேன். அப்போ எனக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சென்னை அகர்வால் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக, செக் பண்ணுறதுக்காக போனேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு கண்ணை உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்க, உங்களுக்கு புறம் முத்தி போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. காசு கேட்டால் 25,000 ரூபா பணம் கட்டணுன்றாங்க. என்னால் என்ன பண்ணுறதுன்னு முடியல. அப்புறம் எங்கள் அட்மின் மேடம் சுமித்ரான்னு இருக்காங்க அங்கே ஜேஎம் ஃபைனான்ஸில், அவங்ககிட்ட வந்து சொன்னேன், கவலையப்படாதீங்க, அந்த பணத்தை ஃபுல்லாக நானே தரேன், நீங்கள் பண்ணீங்கன்னு. அது மாதிரி கொடுத்தாங்க. அந்த நன்றி எப்பவும் மறக்க முடியாதுமா. நான்
0: நீங்கள் ஏதாவது மனிதாபிமானமாக பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா எல்லா மனுஷருக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா?
1: நானும் பண்ணியிருக்கேம்மா. என்னால் சென்னை சைதாப்பேட்டை மெட்ரோ ரயிலில் டியூட்டி பார்த்துன்னு இருந்தேன். அந்த இடத்துல ரோடு கிராஸ் பண்ணும்போது மூணு பேர் ஒரே நேரத்தில் ஆக்சிடென்ட். என்னால் முடிஞ்சவங்களை உடனே தூக்கி ஓரம் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாமா.
0: போலீஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? அதில் வந்துட்டு நார்மலி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். அப்ப வந்து அது வந்து எப்படி மத்தவங்க எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, உங்களை வந்து அந்த கரெக்டான முறையில ட்ரீட் பண்ணிருக்காங்களா?
1: மேலதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதமா எங்க வேலையை, அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த ஆர்டர் ஒபெயின் பண்ணுவோம். அதனால வந்து யாருக்கும் அடிபணிஞ்சு இது வரைக்கும் போனது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா பிடிக்கலனா பிடிக்கல, முடியாதுன்னா முடியாது, அப்படி போய் தான் பழக்கம் ஆயிப்போச்சு எனக்கு இது வரைக்கும்.
0: நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்களா சார்?
1: நான் ஓல்டு 79ல் 72ல் படிச்சோமா, பழைய எஸ்எல்சி, அப்போ 11th எஸ்எல்சி, அப்போ நான் வந்து 11th ஃபெயிலு, அப்போ படிச்சதுமா.
0: உங்கள் பசங்கள்லாம் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா?
1: எங்கள் பசங்கள்லாம் படித்து அவங்க படித்து படிக்க வைக்க நினச்சேன், ஆனால் 10th மேலே ரெண்டு பேருமே பொண்ணையும் படிக்க வைக்க முடியல, பையனும் படிக்க முடியல.
0: உங்களுக்கு வேற எந்த ஏஜென்சிலேருந்தும் உதவி கிடைக்கலையா? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேருந்தெல்லாம் கேட்டிருக்கலாமே.
1: இல்லைம்மா, இது நான் ஸ்டார்டிங்லேயே சேர்ந்தது நல்ல இதுதான். இதாவது டாப் செக்யூரிட்டி லிமிடெட், 13 வருஷம் அதில் வேலை பார்த்த ஒரே ஆஃபீஸில், JM ஃபைனான்ஸில். அதில் வந்து இப்போ எனக்கு மாதம் கூட 1000 ரூபாய் பென்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் இங்கே நம்ம பெஸ்ட்டு செக்யூரிட்டி ஒரு 4 வருஷமாக இருக்கிறேன், எந்த 12000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, அப்படியே ரன் பண்ணுறோம்மா குடும்பத்தை.

0: வெரி வெல் மேம்.
1: ஹலோ சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
2: Hey, this party is awesome. I know, but I'm so full. I gotta chuck all this extra pasta. Maybe you shouldn't waste it. Chill out, man. What could happen? It's just one plate of food.
3: Every day, many unfortunate people suffer from hunger, and it is our duty not to waste food. Waste not, want not. Produced and brought to you by MOPCRS 107.8 FM.
4: இன்னைக்கு நம்ம கூட வந்து மிஸ் ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் இருக்காங்க. அவங்க நம்மளுக்காக மனிதநேயத்தை பத்தி ஒரு அழகான ஸ்பீச் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம இப்ப கேட்க போறோம்.
5: இந்த வணக்கம் சொன்ன அதை திருப்பி சொல்றது ஒரு நல்ல பழக்கம். அவைக்கு வணக்கம். பிரில்லியன்ட், இவ்வளவுதான். இதுதான் மனிதநேயம், வேற எதுவுமே இல்லை. அதற்காக தான் இத்தனை வந்து நின்று வணக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் வாய் சொல்றதல்ல, உதடுகள் சொல்றதல்ல, பற்கள் சொல்றதல்ல, கண்கள் சொல்றதல்ல, ஐம்புலன்களையும் தாண்டி மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன குரல் வந்திருக்கிற எல்லாரும் வணக்கத்துரியவர்கள் அப்படின்னு நம்புறதுனால வரக்கூடிய அந்த வார்த்தை அந்த வணக்கம் அப்படின்னு சொல்றது. மனிதநேயம் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம், மகிழ்ச்சி எல்லாரும் அனுபவிக்க ஆசைப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. ஆனா எதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாரதியார் பக்கத்துல வந்து கொஞ்சம் அந்த மீசையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மிரட்டு மிரட்டுவார். ஏன்னா அவர் தொடங்குறதே எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு. அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, 5 ரூபாய் கடன் கொடுக்க ஆள் கிடையாது, வீட்டுல அரிசி கிடையாது, உப்பு கிடையாது, புளி கிடையாது, பருப்பு கிடையாது, எப்போ இந்த இடத்த விட்டு ஓடணுமோ, பாண்டிச்சேரி எல்லைக்குள்ள கால வைக்கணுமோ அப்படிங்கிற நித்திய பயத்துல இருக்கக்கூடிய அந்த மனசுல எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு விலாசமாகவும் விகாசமாகவும் இருக்க முடியும் அப்படின்னா, ஏதோ ஏசி ஒர்க் பண்ணல அப்படிங்கறதுக்காக வருத்தப்படக்கூடிய இனமா நாம்பெல்லாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. இன்னைக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மாலை பொழுது நல்ல பொழுதாக இருந்திருக்கு, வந்து உட்கார இடம் கிடைச்சிருக்கு, தலைக்கு மேல கூரை இருக்கு, கூட உட்காந்து கைத்தட்டவும் சந்தோஷப்படவும் இத்தனை கூட நம்ம சக ஹிருதயர்கள் இருக்காங்க. வீட்டுக்கு திரும்பி போக நமக்கு ஒரு வீடு இருக்கு, வீட்டுல நம்ம எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. சொல்லப்போனா நிகழ்ச்சி நடக்க நடக்க வந்து கொண்டே இருக்கக்கூடிய மெசேஜ் இருக்கு. எப்படி நடக்குது, நல்லா இருக்கா, உங்களை டிவியில கவர் பண்றாங்களா, இது அத்தனையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. எங்கெல்லாம் இந்த மனிதநேயத்தை பார்க்கலாம்? அடிச்சு கட்டிட்டு பஸ்ல ஏறி உட்காடுறீங்க, அதுவும் கடைசி சீட் தான் கிடைக்குது, உந்தி உந்தி முன்னால வந்து உட்காந்தாச்சு. உங்க முன்னால நீங்க உட்காந்துருக்கும் போது முன்பின் அறிமுகம் இல்லாத, உங்க பேர் தெரியாத, ஊர் தெரியாத, நீங்க படிப்புல எவ்வளவு பெரிய ஆள்னு தெரியாத, எதுவுமே சொல்ல போனா உங்க பர்சுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட தெரியாத, அம்மாவின் தோளில் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை உங்களை பார்த்து கண்ணை சிமிட்டி ஒரு சிரிப்பு சிரிக்குது இல்லையா, இந்த முகத்தை நீங்க வாழ்க்கையில மறுபடியும் பார்க்க போறது இல்ல. முதல்ல பதிவு பண்ணிக்கோங்க, மிக அழகான மனிதனையும் சரி இறங்குறோம். இறங்கும் போது நம்மள அறியாம கால் தட்டும் போது சம்பந்தமே இல்லாத ஒரு நபர், முன்னால உட்காந்துருக்க கூடிய ஒரு பாட்டி, அவங்களுக்காக நம்ம எழுந்து கூட இடம் கொடுக்கல. சொல்ல போனா அவங்க ஏறி வந்த பொழுது அவங்க மூட்டையை கூட நம்ம வாங்கல. ஏறி வந்த உடனே எங்கேயோ அவசரமாக வெளியில பார்த்த நாம நம்ம கால் தடுக்கும் போது நம்ம கண்ணையே பார்த்து அந்த அம்மா பாத்துப்பா ஜாகிரத அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மனிதநேயம். அடுத்த நன்றியை சொல்லிட்டு நீங்க இறங்குறீங்க, இறங்கி போறீங்க, போயாச்சு, இங்கே ஒரு ஹோட்டல் உட்காந்து சாப்பிடுறீங்க, பக்கத்துல யாரும் தெரியாத நபர்கள் தான், தண்ணி கேட்டிருக்கீங்க, தண்ணி வச்சிருந்த தண்ணியும் குடிச்சாச்சு, இன்னும் அதை ஃபில் பண்ணல, எதிரில யாரோ வந்து உட்காடுறாங்க, உட்காரும் போதே உங்களுக்கு எரிச்சலாக வருது, அவங்க இடத்த ரொம்ப ஆக்கிரமிச்ச மாதிரி இருக்கு, அவருடைய முகத்தை பார்த்தா நீங்களா மனதில் ஒரு எண்ணம் உருவாக்கிக்கிறீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நாகரிகமான மனிதருக்குள்ள அவருடைய தோற்றப்பொலிவு இல்ல, ஏதோ நினைப்பினுடைய குழப்பத்துல நீங்க இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பொறை ஏறுது, உங்களை அறியாம உங்க முன்னால் இருக்கக்கூடிய அந்த நபர் கையில இருந்து ஒரு தண்ணியை நேற்றுறாரு, உங்க மனதுல அவரை பத்தி எத்தனை நெகட்டிவான எண்ணங்கள் போச்சுங்கிறத பத்தி எனக்கு ஒரு துளி கூட தெரியாம தண்ணியை நேற்றாரு. மனிதனையும் அங்கதான் வந்து நிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. இந்த மனிதனையும் உள்ள வர்றதுக்கு ஒரு விதமான தேவையும் கிடையாது. கல்யாண்ஜியுடைய ஒரு கவிதையில ரொம்ப அழகா சொல்வாரு, பள்ளிக்கூடத்தில் படித்த எனது நண்பன் என்னை பார்க்க கூடாத சூழல்கள் என்னவெல்லாம் அப்படின்னு ஒரு சின்ன லிஸ்ட் போடுவார். இந்த கவிதையை அப்படியே சொல்லல, அதனுடைய சாரத்தை மட்டும் சொல்றேன். வங்கியில் மனைவியின் வளையலை அடகு வைக்குவதற்காக நான் நிற்கும் பொழுது என் பாலியகால நண்பன் என்னை பார்க்க கூடாது. அறுவை சிகிச்சைக்கு பின் கைத்தலாங்காலாக ஆட்டோவில் வந்து இறங்கும் பொழுது எதிரில் என் பாலியகால சிநேகிதன் என்னை பார்க்க கூடாது. மிக நெருங்கிய உறவினரின் உடலை மீண்டும் பெறுவதற்காக ஒரு பிரேத கூடத்தின் வாசலில் நான் நிற்கும் பொழுது எனது பாலியகால தோழன் என்னை பார்க்க கூடாது. இவை எல்லாமே மனிதநேயத்தினுடைய சாரமாக இறங்கி வரக்கூடியது. இதுக்கு காசு கிடையாது, இதுக்கு பணம் கிடையாது, இதற்கு முன்பின் அறிமுகம் கூட கிடையாது. எங்கெல்லாம் மனிதநேயத்தை நீங்க பார்க்கலாம்? ஏதோ நண்பனை பார்க்கறதுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போகும்பொழுது ஐசியூ வாசல்ல அழுத கண்ணுமாக சிந்திய மூக்குமாக யாருன்னே தெரியாம உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்காங்கன்னே தெரியாம உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு நபர் பக்கத்துல போய் நின்று ஒன்னும் இல்லை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். இதுக்கு காசு இல்லை, பணம் இல்லை, செலவு இல்லை, ஆனா கிடைக்கக்கூடிய வெகுமதி இருக்கு இல்லையா? ஏதோ அசரீரி மாதிரி உங்களுடைய வாக்கு இருக்கு. இல்ல ஆக்சிடென்ட் ஆகி காலை ஊனி ஊனி ஏதோ குச்சியை வச்சு ஊனி நடக்கக்கூடிய அந்த மனிதன் கிட்ட வரும்பொழுது ஒன்றும் இல்லை இன்னும் 10 நாளில் பரபரன்னு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போங்க. உங்க முகம் வேண்டாம், முகவரி வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால சொல்றேன், குழந்தையை கையில் எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடும் பொழுது அங்க டாக்டருக்காக காத்துட்டு நிற்கும் போது பக்கத்துல இருந்த பெண்மணி ஒன்றும் ஆகாது, பயப்படாத, அந்த பெண்மணியுடைய முகம் இல்லை எனக்கு, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கு நன்றி சொல்லக்கூட அவங்க நின்று கேட்கல, ஆனா அவங்க சொன்ன வார்த்தைகள் என் காதில் ஒலிச்சிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம், ஒரு முறை எர்ணாகுளம் போக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்காக போனேன் நான். அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல உடை மாற்றணும், உடை மாற்றுறதுக்காக பெண்களுக்காக இருக்கக்கூடிய அந்த ஓய்வறை, அந்த ஓய்வறையில போய் உடை மாற்றுறதுக்காக போகும்பொழுது பக்கத்துல ஒரு 10x10 சின்ன அறை ஒன்று இருந்தது. அந்த சின்ன அறை, அதுல ஒரு 4 ஜன்னல் இருக்கும், ஒரு கர்டன் போட்டிருக்காங்க, 4-5 ஃபேன் ஓடிட்டு இருக்கு, ஒரு 10 சேர் போட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இது எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. ஆனா அங்க ஒரு போர்டு ஒன்னு எழுதியிருந்தது, ஃபார் தி பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ், தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்காக அப்படின்னு எழுதியிருந்தது. சத்தியமா சொல்றேன், ஒரு நிமிஷம் நின்று என்னுடைய ஆயுசையும் சேர்த்து வச்சு அந்த ஸ்டேஷன் சூப்பரிண்டென்டன்ட் வாழணும்னு நினைச்சிட்டு நான் போனேன். என்ன காரணம் தெரியுமா? தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக இளம் பெண்கள் அங்கேயும் இங்கேயும் திரும்பும் போது இவங்க பார்ப்பாங்களோ அவங்க பார்ப்பாங்களோ அப்படின்னு பாரதி சொல்வான், வீரம் சேர்ப்பது தாய் முலைப்பாலடா அப்படின்னு. அந்த குழந்தைகளுக்கு அம்மாவுடைய முலைப்பாலேருந்து வீரம் வராது, அவங்க பார்ப்பாங்களோ இவங்க பார்ப்பாங்களோ நெளிஞ்சு நிமிந்து கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு இத்தனையும் பண்ணும்போது அவளுடைய பயமும் பீதியும் துணிச்சல் இல்லாத அந்த தன்மையும் தான் அந்த குழந்தைக்கு போகும். அங்க பார்த்தேன் ஒரு 4 பெண்கள் வெகு அமைதியாக உட்கார்ந்து மிக நிம்மதியாக காலை நீட்டி பொறுமையாக குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் நினைச்சேன் எவ்வளவு பெரிய உலகம், எத்தனை அழகான உலகம், யாரோ ஒரு நபர் மனசார அவங்க அம்மா நல்லா பெற்றிருக்காங்க, நல்லா வளர்த்திருக்காங்க, அக்கா தங்கைகள் பக்கத்துல ஆதரவு கொடுத்திருக்காங்க, இது அத்தனை பேரும் சேர்ந்ததுனால்தான் இங்க இருக்கக்கூடிய இந்த மனிதன் ஒரு 10x10 ஒரு அறை கட்டி வைக்கணும்னு தோணுச்சு இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம். மனிதநேயம் அப்படிங்கிறது ஏதோ பிரம்மாண்டமாக மேடை போட்டு பேச வேண்டிய விஷயம் இல்லை, கடந்து போகும்பொழுது மிக சின்னதாக செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு அழகான விஷயமாக தான் நான் பாக்குறேன். ஒரு ஒரு கதையாக கூட சொல்வாங்க, குழந்தைங்க பெண் குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்களாம், மண்ணில் என்னமோ ரொம்ப பெரிய முட்டை மாதிரி இருந்ததான், ஏதோ பறவையினுடைய முட்டை அளவுக்கு மிக பெரியதாக இருந்ததான். ஆச்சரியப்பட்ட குழந்தைங்க அதை உடைக்குமான்னு பார்த்தா அது உடையல, ஆனா பளபளப்பாக இருக்கு, ரொம்ப புராதனமான பொருள் வர இருக்கு, கொண்டு போயாச்சு கடையில கொடுத்தாங்க. கடைக்காரர் ஆச்சரியப்பட்டு அதை வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுத்தாச்சு, வாங்கிட்டு குழந்தைங்க ஓடி வந்துட்டாங்க. கடைக்காரர் அதை கொண்டு போய் யார்கிட்டயோ கொடுக்கறாரு, அப்படி ஒவ்வொருத்தராக கைமாறி ஏலக்கடைக்கு போய் ஏலக்கடையிலேருந்து அரசனுடைய அரசவைக்கு போயாச்சு. அரசர் எடுத்து பாக்குறோம், பார்த்தா மிக பளபளப்பாக இருக்கு, ஆனா ஒரு ஏதோ ஒரு பறவையின் முட்டை போல இருக்கு, ஆனா அமுக்கி பார்த்தா உடையற மாதிரியே இல்லை. இது என்னவாக இருக்கும், என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். தன்னுடைய அமைச்சர்களையே மிகவும் வயது முதிர்ந்த ஒரு நபர்கிட்ட போய் கேட்கிறான், இது என்னவாக இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு. அமைச்சர் பாக்குறாரு, எனக்கு தெரியல, சரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மிக வயோதிகரான ஒரு நபரை கூப்பிடலாம், அந்த நபர்கிட்ட சொல்லலாம் இது என்னவாக இருக்கும். அந்த வயோதிகரான நபரை கூப்பிடுறாங்க, அவர்களுக்கு கண் தெரியா தெரியல, காது சரியா கேட்கல, நடக்க கூட அவரால் முடியல, 4 பேர் தாங்களா பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. காமிக்கும் போது அவர் எப்படி தொட்டு பாக்குறாரு, தொட்டு பார்த்துட்டு எனக்கு இது என்னன்னு தெரியல, ஒருவேளை எங்க அப்பாவுக்கு தெரியுமா இருக்கும், எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இவருடைய அப்பாவா, சரி கூப்பிட்டு தான் பார்ப்போமே. கூப்பிட்டு பார்த்தா விடுவிடுன்னு ஒரு மனிதர் இறங்கி வராரு, கண்கள் நல்லா தெரியுது, காதுகள் நல்லா கேட்குது, ரொம்ப குரல்ல ஆவேசம் இதுவும் இருக்கு. பாக்குறாரு, பாத்துரு இதுவா அப்படின்னு சிரிக்கிறாரு. மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம், இதுவா, இது எங்க காலத்துல நாங்க நெல்மணி எல்லாம் விதைச்ச பொழுது அப்ப நெல்மணி இவ்வளவு பெருசுதான் இருக்கும், இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு கேக்குறாரு. மன்னனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, நெல்மணியா இவ்வளவு பெருசு இருந்தது அப்படின்னு கேட்ட போது, எங்களுக்கு நாங்க உழறத மட்டுமே நாங்க நம்பினோம், நாங்க விதைச்சதை மட்டுமே சாப்பிட்டோம், அடுத்த வயல்ல இருக்கிறவன் அதிகமா விளைக்கிறானேன்னு ஒரு நாள் கூட நாங்க யோசிச்சது இல்ல, மனம் விசாலமா இருந்தது, மண் மகத்துவமா இருந்தது, வந்த மணியும் ரொம்ப பெருசாக இருந்தது, ஆனா என்னுடைய மகனுடைய காலம் வரும்பொழுது பக்கத்துல இருக்கிறவன் என்ன பண்றான், அடுத்தவன் என்ன பண்றான்னு யோசிக்க ஆரம்பிச்ச போது மனசு சுருங்கின உடனே மண்ணினுடைய வளமும் சுருங்கி மணியும் சுருங்கி போச்சு. மன்னன் பார்த்தோன்னு ரொம்ப வருத்தப்படுறான். இது டால்ஸ்டாய் எழுதின தி கிரெயின் அப்படிங்கிற மிக அற்புதமான ஒரு கதையினுடைய ஒரு சாரமாக இருக்கு. மனிதநேயத்தை பத்தியே சொல்லிட்டு வரலாம், இது ஊற்றுக்கண் வேற எங்கேயுமே இல்லை, நம்மகிட்ட தான் இருக்கு, நம்மகிட்ட தான் இருக்கு, அது இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரியல, இதை நம்ம தொலைக்கல, கைமறதியா மனிதநேயத்தை எங்கேயோ வச்சுட்டோம் அவ்வளவுதான். எனக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள்ல, கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்கள்ல, பூட்டான்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அதுல விஷுவலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்க நிறைய பேர் வருவாங்க. அதுல வந்திருக்கக்கூடிய குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க ஊர்ல வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி, அதனால நிறைய பேர் இறந்தும் போனாங்க, நிறைய பேருடைய பார்வையும் போச்சு அப்படின்னு. அதுல பார்வை இழந்த ஒரு மாணவர் என்னுடைய மாணவராக வந்து சேர்ந்தார். பாடத்துல அவர் தான் எப்பவுமே முதல், எல்லா படிப்புலையும் அவர் தான் முதல். அவர் வந்து நிற்கும் பொழுது கதவு எல்லாம் கைத்தட்டுவோம். அதை விட என்ன அப்படின்னா, நான் இப்ப வணக்கம்னு சொன்னா திருப்பி சொல்லுங்க, அதுதான் மனித நேயம் சொன்னேன் இல்லையா, இது எனக்கு அந்த மாணவர்கிட்ட இருந்து தான் கிடைச்சது. நான் வகுப்புக்குள்ள போன உடனே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன். அவரால் என்ன பார்க்க முடியாது, ஆனா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய என் குரல்ல இருக்கக்கூடிய சந்தோஷம் ஏதோ அப்படியே அவர் காதல போய் விழுந்த மாதிரி அப்படியே அப்படியே அந்த முகம் அப்படியே திரும்ப பாருங்க, 1000 சூரிய பிரகாசத்தோட அந்த முகம் என் பக்கம் திரும்பும். இங்கிருந்தே இது வரைக்கும் வாய் போகும் குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன். அவர் பேர் அமிர்த். நான் சொல்லுவேன், அறையே வெளிச்சம் ஆயிடுச்சு அமிர்த், ஒரு ஒற்றை புன்னகையினால இந்த அறை பூரா யாரை பார்க்குறோம் தெரியாது, அந்த நபர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, குட் மார்னிங் சொன்னதுக்கு அவங்க சிரிக்க போகிறாங்களா இல்லை அதை ஏற்றுக்கொண்டார்களா எதுவுமே தெரியாது. எத்தனை அழகான ஒரு கோட்பாடு, எங்கிட்ட சிரிப்பு இருக்கு கொடுக்குறேன், எங்கிட்ட அன்பு இருக்கு கொடுக்குறேன், எங்கிட்ட கருணை இருக்கு கொடுக்குறேன், எங்கிட்ட இரக்கம் இருக்கு கொடுக்குறேன், உங்ககிட்ட இருந்தா கொடுங்க இல்லைன்னா ஐயோ பாவம், அவ்வளோதானே. எவ்வளோ சாதாரணமான ஒரு கோட்பாடாக போயிடுச்சு. அந்த மாணவர் இப்போ பூட்டானில் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்காரு. நம்ம எப்படி இங்கே ஒரு சிவில் சர்வீஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி அங்கே ஒரு சிவில் சர்வீஸ். அதில் கண் பார்வை இல்லாட்டா கூட ஹி ஹஸ் கம் அப் இன் லைஃப், மிகப்பெரிய நபராக வந்தாச்சு. திருமணம் ஆயிருக்கு அவருக்கு. அவர் திருமணம் செய்து கொண்ட பெண்மணிக்கு பார்வை இருக்கு, ஆனால் அந்த பெண்மணியுடைய சகோதரருக்கு பார்வை இல்லாததுனால பார்வை இல்லாமல் போனால் அதனுடைய கஷ்டம் என்னன்னு அந்த பெண்மணிக்கு புரியும். இந்த அமிர்த் அவருக்காக 2 குழந்தைகள், இந்த 2 குழந்தைகளுக்கும் ஆண்டவனர்களால் கண் பார்வை இருக்கு. ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது போக கண் பார்வை இல்லாத ஒரு குழந்தைய அவர் தத்து எடுத்துட்டு இருக்காரு. என்னன்னா அவருக்கு தெரியும் கண் பார்வை இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரியும். ஆக காருண்யத்துக்கு காசு கிடையாது, மனித நேயத்துக்கு காசு கிடையாது. இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்னா மனம் வேணும், மனம் இருக்குங்கிற உணர்வு வேணும், இந்த உணர்வை மீண்டும் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய புத்தி வேணும், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. என்னது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எல்லாருமே அறிவால சிந்திக்கிறவங்களும் மனதால உணர்றவங்களும் தான். யூ ஆல்வேஸ் திங்க் வித் யுவர் ஹெட் அண்ட் யூ ஃபீல் வித் யுவர் ஹார்ட். ஆனால் உண்மையான மனித நேயம் உள்ளவங்க கொஞ்சம் மாற்றி போடுவாங்க. எப்படி மாற்றி போடுவாங்க தெரியுமா, அவங்களுடைய இதயத்தால சிந்திக்கவும் புத்தியால உணரவும் பார்ப்பாங்க. They will feel with their brain and think with their heart. இதுதான் மகாத்மா காந்தி பண்ணார், இதுதான் அன்னை தெரசா பண்ணாங்க. அதனாலதான் ஊரே சேர்ந்து மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்ட போது ஒற்றை குரலாக நின்று மகாத்மா சொல்ல முடிஞ்சது, இட்ஸ் நாட் மாஸ் ப்ரொடக்ஷன், இட்ஸ் அ ப்ரொடக்ஷன் பை தி மாஸ், மக்களால் கொண்டு வரக்கூடிய அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாரு. முடிக்கும் போது ஒரு சின்ன கதை, இந்த கதைகளை கையில தூக்கிட்டு போங்க, கனம் ஒன்றும் அதிகம் இருக்காது, பெரும்பாலும் அதை மனசு கொண்டு போயிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் இறுக்கமாக இருக்கும். மனிதநேயம் வந்து அந்த இடத்த நினைக்கும் போது இறுக்கம் எல்லாம் தளர்ந்து போயிடும், கண்ணில் பிரகாசம் இருக்கும், காது நல்லா கேட்கும், கண்ணு நல்லா பார்க்கும். ஒரு கனியன் பூங்குன்றன் சொல்லிட்டு போனான் இல்லையா, யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற பண்பு அப்போதான் வரும். இது ஒரு சின்ன கதை. அந்த ஊரனுடைய மிக அழகான பாடலிபுத்திரம், அங்கே இருக்கக்கூடிய ஆடர் கணிகை, மிக அழகான வாசவதத்தை, ரெண்டு விதமான போதை அவளுக்கு. என்ன போதைனா அழகா இருக்கோங்கிற ஒரு போதை, அந்த அழகா இருக்கோங்கிற தெரிஞ்சதுனால வந்து இன்னொரு போதை. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவளுடைய கண் பார்க்கறதுக்காக அவளுடைய விழிக்காக காத்துட்டு இருக்காங்க. பாடலிபுத்திரத்தினுடைய கோட்டை மதில்களுக்கு வெளியில நம்மளுடைய புத்தருடைய ஒரு நல்ல சீடராக இருக்கக்கூடிய உபகுப்தர் தலைக்கு கல்ல வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காரு. அழகாக பால் பொழியக்கூடிய பௌர்ணமி நிலவு, கல கல கலன்னு சிரிச்சுட்டு இந்த இளைய பெண்மணி ஓடி வரா, வந்து உபகுப்தர்கிட்ட நின்று வாங்கல வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுறான். இவ வாங்க வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுறதுக்காக காத்து நிற்கக்கூடிய அத்தனை பேரையும் விட்டுட்டு இங்க வந்து நின்று வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்றா. ரொம்ப அமைதியா சாந்தமா அவளை கண்ணுக்கு கண் பார்த்து உபகுப்தர் சொல்றாரு, காலம் வரும்போது கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாரு. சிரிச்சுட்டே திரும்பி ஓடிடுறா. அவ்வளவேதான், வசந்தங்கள் வந்து போகுது. மறுபடியும் ஆண்டுகள் போனதுக்கு அப்புறம் அதே பாடலிபுத்திர வீதி வழியாக ஒரு கோடைக்கால மாலை நேரம் திரும்பி வராரு உபகுப்தர். ஊரே காலியாக இருக்கு, எல்லா இளைஞர்களும் எல்லா யுவதிகளும் அழகானவர்களும் ஆரோக்கியமானவர்கள் எல்லாருமே கிளம்பி பக்கத்துல இருக்கக்கூடிய வனத்துக்கு போயிருக்காங்க. ஒரு வன மகோத்சவம் கொண்டாடுறாங்க, ஒரு வசந்தோத்சவம் கொண்டாடுறாங்க, வசந்த காலத்தை சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடுறாங்க. சிரிச்சுக்கிட்டே வெளியில வராரு. பாடலிபுத்திரத்தினுடைய மதில் எல்லைகளுக்கு வெளியில அரை இருட்டுல ஏதோ முக்கல் கேக்குது, முனகல் கேட்கிற மாதிரி இருக்கு. கையில சின்ன கமண்டலம், அதுல ஒரு வாய் தண்ணீர் இருக்கு. போறாரு, அங்க உட்கார்றாரு. அந்த உடல் பூரா அழுகி சிதைந்து சிறங்கும் புண்ணும் புழுவும் இருக்கக்கூடிய அந்த உருவத்தை எடுத்து மடியில வச்சுக்கிறாரு. அதனுடைய கண்ணுக்கு தண்ணியை தொட்டு தொடக்கிறாரு, வாயில இந்த தண்ணியை ஊத்துறாரு. ஊத்திட்டு வரேன்னு சொன்னேன் இல்லையா, வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த உடலை மோகித்து அத்தனை பேரும் துரத்தி துரத்தி அந்த பெண்ணினுடைய அன்புக்காக காத்திருந்தாங்களோ, அந்த உடல் இத்தனை பெரிய பாதிப்புக்கு ஆளானதுக்கு அப்புறம் யாரும் பக்கத்துல நின்னு பார்க்க கூட இல்லை. உண்மையான மனித நேயத்துக்கு விருப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. உண்மையான துறவரத்துக்கு வேண்டியவங்களும் கிடையாது, வேண்டாதவர்களும் கிடையாது. ஆனா இது எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. நான் தொடங்கின போது சொன்ன அதேதான், ஏதோ வாழ்க்கை அவசரத்துல கைமறதியா எங்கேயோ வச்சிட்டோம். இனி வீட்டுக்கு போலாம், எங்க வேணாலும் பத்திரமா வச்சிருக்கலாம். வீட்டு பத்திரத்தை வச்ச இடம் இருக்கான்னு பாருங்க. பத்திரத்தின் பக்கம்

0: சிரிக்கலாம். திருப்பி சிரிக்கலன்னா நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கிட்ட சிரிப்பு இருக்கு கொடுக்குறோம், நம்ம கிட்ட ஒரு வணக்கம் இருக்கு கொடுக்குறோம், நம்ம கிட்ட ஒரு அன்பு இருக்கு கொடுக்குறோம். அவருக்கும் அதெல்லாம் இருக்கிறதுக்கு ஆண்டவன் அருள் புரியட்டும் வேண்டிட்டே திரும்பி போலாம். நன்றி, வணக்கம்.
1: ஹலோ சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: ஏ மச்சான், இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு பாரு.
1: ஏய் ஆமா மச்சி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இங்க நம்ம கேங் பேர் எழுதி ஒரு கெத்து பண்ணலாமோ?
0: ஏ சூப்பர் ஐடியா. ஏய் கல்லெடுங்கப்பா, கல்லெடுங்கப்பா.
1: ஏய் அதை விட பெருசா எடு, அப்பதான் நல்லா எழுத முடியும்.
2: அந்த கல் ஓகேவா?
0: ஓகே. வாழ்க்கையில தான் ஒன்றும் உருப்படியா எழுதல. செவத்துலயாவது நம்ம பேரை எழுதி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம்.
3: ஏ தம்பி தம்பி, என்ன பண்றீங்க நீங்க இங்க?
4: எங்களோட பேர்லாம் எழுதி வைக்கிறோம் சார்.
3: இங்க பாருப்பா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது வந்து நம்ம இந்திய நாட்டோட பெருமையை வந்து இதெல்லாம் ரொம்ப அதிகமாக்குற விஷயம். இதுல போய் உங்க பேர்லாம் எழுதி அசிங்கப்படுத்தலாமா? நல்லா இருக்கா நீங்க பண்றது கொஞ்சமாது?
5: மக்களே, நம் வரலாறை காப்போம், இந்தியாவை சிறப்பாக்குவோம்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க RJ வர்ஷா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து நம்ம கூட சம்யுக்தா இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு பார்ட் டைம் வேலையும் பாக்குறாங்க. இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட மனித நேயத்தை பத்தி பேச போறோம். ஹாய் சம்யுக்தா, எப்படி இருக்கீங்க?
7: நான் ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்கீங்க?
6: ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ சோ மச். சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து மனித நேயத்தை பத்தி. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, வாட் ஆர் யோர் ஒப்பீனியன்ஸ் அபவுட் ஹியூமனிட்டி?
7: ஹியூமனிட்டி இஸ் சம்திங் தட் எவ்ரிபடி நீட்ஸ் டு ஹாவ் இன் திஸ் வேர்ல்ட் ரைட் நவ், பட் இட் சீம்ஸ் டு பி வி சீம் டு பி லூசிங் இட் அ லாட் தீஸ் டேஸ். பட் ரீசென்ட்லி டியூரிங் த சென்னை ஃப்ளட்ஸ், லைக் எவ்ரிபடி குட் சீ தட் we redefined what humanity was in every corner of the city. There were people helping out, there were people from the Navy coming in to help us out, and our own people helped each other out as much as we could. We provided food, we provided shelter, we provided clothes. Even the people who didn't have anything came out of their way to help people who didn't have anything or who had just lost everything. So I think we just told the entire world what humanity was all about.
6: So the next question is, do you think humanity still exists?
7: Yes, definitely. I think humanity still exists. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பிறக்கும் போதே we are all born with humanity. And whether, like, it's our choice whether we want to show it or not. Some people are bound by certain circumstances where they can't show their humanity, the humanitarian side to it. But definitely, everybody is born with humanity, and there are so many people who go out of their way to do literally everything they can because it's their way of sometimes it's their way of emoting, it's their way of rejuvenation, or they feel good by themselves by doing good to other people. So I think that's where humanity all lies.
6: So Samyukta, tell us more about your job.
7: So basically I work in an event management company. And we organize a lot of events like weddings and sangeets and birthday parties and a lot of that.
6: So Samyukta, you are working in a company now. So there are like hierarchies there. So what is your opinion about people treating the lower hierarchy people differently? What do you think about it? Do you think it's right?
7: I think that in a workplace, everybody has to be treated the same because we're all working towards one goal for a particular company. So I think unless you treat a person right or as equal as to yourself, I don't think the work that you do will be as receptive as when people treat you badly and forcefully get the work done out of you. There's a when you see the work that's

0: done. So when you finally finish your work, you see a smile on your face, you feel happy and you feel satisfied. But when you treat a person badly or you force the work out of them, they automatically do the work only because they want to finish it. So I think there's a big difference between how you treat people and how you get the work done.
1: So Samyukta, have you come across any incident you'd like to share with us today?
0: So if you see around the world, there are a lot of stuff happening. There's a lot of incidents that you actually come across. But let me tell you about two stories that actually happened here, like in India, and one that happened in our Chennai itself. So the first incident was a boy who had to go for an interview to Bangalore, but he landed up in Anna University in Chennai. And a man passing by who actually stopped by to take out his time and find out what happened to pay his tickets back and forth to Bangalore and back to so that the man could attend his interview. And that actually talks a lot about humanity. It tells you how certain people actually take out their time to listen to what is happening around, what difficulties people are facing, and to take their time out and actually help them. So that is a really good case study on, like, a good incident on humanity. And I think we should all learn from it. And I'm not saying that we should all, like, help to pay in how much ever we can. I think we should help in any way we can. It doesn't have to be financial. And another incident that I like to talk about was, and it's been trending everywhere and everybody's talking about it, is how a watchman, like, who was guarding an ATM, who had lost his bicycle. So a lady who was passing by noticed that and went and asked him what happened, and he explained that he had lost his bicycle and somebody had stolen it. So this girl went out of her way, she posted it on social media, and within an hour's time she got like over 200-300 messages, and by the weekend she had spent some money to get the watchman a new bicycle. So I think from this incident we all have a lot to learn from. At least try helping a person, try changing somebody's day. At least this will put a smile on their face. In social networking sites these days, we see nothing but negativity. And seeing something this positive really changes a person's day. And I think by spreading positivity, by doing more things that make people happy and make you happy, and I really think that when you go to bed at night, you go to sleep with a sense of satisfaction that, okay, you've done something good. And I think that's what humanity is all about. It's all about spreading the positivity. It's about helping new people. It's about finding new things. It's about doing whatever you can, but doing something good.
1: Okay, that's really nice. So, thank you, Samyukta. Iniki neenga ungaloda busy schedule la vittu iniki engaloda show kaga vandu ivlo oru positivity spread pannirukinga. Thank you so much.
0: Thank you for having me here.
2: மனிதாபிமானம் பத்தி இப்ப நிறைய கேட்டோம், நிறைய பேசணும், எல்லாம் பண்ணோம். இப்ப நம்ம வந்துட்டு என்ன சொல்ல வரோம் அப்படின்றதையும் கேட்டுடலாம். மனுஷங்க வந்துட்டு எப்பவுமே இன்னொரு மனுஷனை மனுஷனாதான் நினைக்கணும், அதாவது நினைக்கணும்ட்டு இல்ல, மனுஷனாதான் பாக்கணும். இன்னொரு மனுஷனை வந்துட்டு அவனோட கீழே இருக்கிறவன், நான் தான் பெரியவன் அப்படின்லாம் நினைச்சா இந்த உலகத்துல நம்மளால இருக்க முடியாது. கடவுள் எல்லாரையுமே ஒரே மாதிரிதான் படைச்சிருக்காரு. அதே நம்ம நினைச்சு நம்ம வாழ்க்கையும் நம்ம நடத்தணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். நம்ம கடவுளுக்கு வந்துட்டு பூஜை புனஸ்காரம் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணிட்டு, நம்ம வீட்டுல வேலை பாக்குற சர்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு தொடக்கூடாது, நீ ரொம்ப அழுக்கா இருக்க, இங்கெல்லாம் போக கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி நடக்கும்? அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களையும் மனுஷங்களை மாதிரியே பாருங்க, அவங்களையும் மனுஷங்களை மாதிரியே நடத்துங்க. அவங்களுக்கும் தேவையான சாப்பாடு, கழிவறை வசதிகள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுங்க, அது உங்களோட கடமை. இந்த காலத்திலயும் நீங்க வந்துட்டு இருந்து நீ இதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்லாம் சொன்னா அதெல்லாம் ரொம்ப தப்பு. மனுஷங்களை மனுஷங்களா பார்க்க தெரிஞ்சவங்க தான் இன்னொரு மனுஷன் அப்படின்னு சொல்லவே லாய்க்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடவுளை மட்டும் நம்ம வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது பெருசா நினைச்சுக்கிட்டா அப்புறம் இன்னொரு மனுஷன் அவங்களும் கடவுளை ரொம்ப நினைக்கிறவங்க தானே. அவங்க உங்களை நல்லா நடத்துனாங்கன்னா நீங்களும் அவங்களை நல்லா நடத்துங்க அப்படின்னு தான் சொல்லணும். யாரையுமே தப்பா கூப்பிடாதீங்க, எல்லாருமே மனுஷங்க தான். சொந்த மனிதர்களை நேசிக்க மறந்தால் சொந்த மண்ணிலேயே அந்நியராய் உணர்கிறோம். காலில் பட்ட அடிக்கும் கலங்கின கண்கள் கலங்கும் மனங்களுக்கு ஆறுதலாய் நீர். மனிதனை நேசிப்பவன் தெய்வமாகிறானாம். மனித நேயத்தை தூண்டி ஒளிர விடு. தெய்வமாக வேண்டாம். குறைந்தபட்சம் இருக்கும் வரை மனிதர்களாக இருப்போம் மனித நேயத்தோடு. இந்த ஒரு நல்ல கருத்தோட நம்ம வந்துட்டு நம்ம ஷோவை முடிச்சுக்கலாம். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. கணபதி.

0: வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதித்து வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிறவங்க மதித்து ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனால் குடும்பம் வரைக்கும் நாம் அதை சரியாக கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாமல் நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். போக்குவரத்தில் பொறுப்பாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்கிறாங்க, பெரும்பாலான தலையை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமா கேட்போமா.
1: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லி

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகளாம் நடக்கிறதா பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா.
2: ஆஹா, பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போனேன் என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
3: இதோ வந்துருவாடா செல்லம். மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டிய ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
3: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமாச்சு சொல்லுமா அம்மா, என்னமாச்சு?
6: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: பாட்டு. இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
1: அம்மா அம்மா, அப்பா எப்பவுமே வருவாரு.
2: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
1: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
2: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
3: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி, போறதுதான் ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாவோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.

0: நீயும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம், இந்த தவறை செய்ய வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், பெரும் சேதம் அடைய வேண்டாம்.
1: இதிலிருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது.

0: ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அபி சரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ், உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லோரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இது வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை வந்து சந்திக்கிற நேரம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறவங்க வந்து இனிய உதயம் அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்திலேருந்து, அதாவது என்ஜிஓ, அதோடைய உரிமையாளர், அதாவது அதை தொடங்கினவங்க வந்து திருமதி கோமலா. இவங்க வந்து நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, இவங்களால் எத்தனை பேர் வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம இவங்களோட பகிர்ந்துக்க போகிறோம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்களை பார்த்தா ரொம்ப இளம் வயதா இருக்கு. ஸோ எப்படி உங்களுக்கு வந்து இந்த தொண்டு நிறுவனம் தொடங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்தது?
2: தொண்டு நிறுவனம்ன்றத விட மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதாவது முன்னாடி என்னன்னா, நம்மளால் ஒரு நாலு பேரை வந்து ஒரு நல்ல விதத்தில் கொண்டுட்டு வரணுன்ற ஒரு ஆசை இருந்தது. அதை அடிப்படையாக வச்சு மோஸ்ட்லி நிறைய எம்ஜிஆர் படம்லாம் நான் சின்ன வயசில் நிறைய படங்கள் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது, நாடு உனக்கு என்ன செய்தது என்பதை விட நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் அப்படின்ற ஒரு பாடலில் வரும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நாம் பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்றத விட வாழ்ந்தோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால் இந்த இனிய உதயன்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை நானும் என் தங்கச்சும் சேர்ந்து ஆரம்பிச்சு, குழந்தைகளை எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு வரோம்.
1: ஓகே, எந்த ஆண்டு ஆரம்பிச்சிங்க?
2: 2004 ஜனவரி மாதம் ஆரம்பிச்சு.
1: ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்ச உடனே உங்கள் வீட்லேயும் சரி, இல்லை உங்கள் நண்பர்கள் மத்தியிலையும் அதுக்கு என்ன மாதிரி வரவேற்பு இருந்தது?
2: இல்லை, சாதாரணமாக நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப ஆக்டிவ் பர்சன், ரொம்ப இறக்கமானவர். ஈவன் நான் லஞ்சு கட்டி கொடுத்தா கூட வந்து யாராவது கேட்குறாங்க, ரொம்ப ஏழையாக இருக்காங்க, சாப்பாடு போடுங்கன்னு சொன்னால் டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துட்டு கூட வருவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். ஸோ அவருக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் சிஎஸ்ஐஎம் அப்படின்ற ஒரு கோர்ஸ் நான் இருந்தது, சென்டர் ஃபார் சோஷியல் இனிஷியேட்டிவ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது. அங்கே 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ்க்காக நான் ஜாயின் பண்ணோம். சர்வீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்,
1: என்ஜிஓ பற்றி நான் படிக்கிறேன்.
2: ஸோ அது 1 இயர் கோர்ஸ் பண்ணும்போது நான் கிளாஸ் ஜாயின் பண்ணோடனே என் சிஸ்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே இயர் முடித்தோம். சிஎஸ்ஐஎம்ல வந்து செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் நாங்கள். ஸோ அந்த கோர்ஸே 1 இயருக்கே அனுப்பும்போதே நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஆர்வத்தை பார்த்துட்டு இன்னும் என்ஜிஓ ரன் பண்ணுறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபேமிலியில் எல்லோருமே, அம்மா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, தங்கச்சி ஹஸ்பண்ட், எங்கள் ஹஸ்பண்ட், என்னுடைய குழந்தைங்க எல்லாருமே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் இவ்வளோ நல்லா செய்ய முடியுது.
1: ஒரு என்ஜிஓன்னு தொடங்கின உடனேயே என்ன துறையில் வந்து நம்ம வந்து அதை வந்து நீங்கள் கொண்டு போகலாம்? ஏன்னா பல துறைகள் இருக்குது, பலர் இப்போ சமுதாயத்தில் வந்து பல டிஃப்ரெண்ட் ஹெல்ப் வந்து பப்ளிக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்த துறை எது?
2: ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லிட்டீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப குழந்தை மாதிரி சின்னவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் யோசிக்கும் போது நிறைய இடத்துல சர்வே பண்ணும்போது என்ன இருந்துச்சுன்னா, 5 விளையாது 50 விளையாதுன்ற ஒரு பழமொழி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அப்படிலாம் யோசித்து பார்க்கும்போது குழந்தைகள் மத்தியில் வேலை செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அடிப்படையில் வந்து நம்ம சரி பண்ணிட்டா மேலே வரும்போது வந்து அந்த எண்ணங்கள்லாம் வந்து நல்ல விதமாக வளரும் அப்படின்றதுக்காக நாங்கள் அடிப்படையாக குழந்தைகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆரம்பித்தோம். ஸோ அப்படி குழந்தைகள் திங்க் பண்ணும்போது கூட வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது எஜுகேஷன். நம்ம கல்வின்ற ஒரு கண்ணை கொடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், மற்றது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைச்சிரும். மற்றவங்ககிட்ட எதுவும் கேட்கணும்னு அவசியம் இருக்காது. அதே போல் வந்து கல்வி தரும்போது வந்து நமக்கு ரொம்ப சுவர் மாதிரி இருக்குது நம்மளுடைய ஹெல்த்து. அடிப்படையாக நல்லா இருந்தால் தான், நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த கல்விக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களால காட்ட முடியும் அப்படின்றதுனால, ஹெல்த்தும் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால நாங்கள் ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணி குழந்தைங்கிட்ட வேலை செய்கிறோம். ஆவடி ஏரியாவில் ஆவடி பிளாக் கிட்டக இருக்கிற வில்லேஜ் ஸ்லம் ஏரியாஸ் ரெண்டுத்திலுமே பண்ணிட்டோம்.
1: ஓகே, அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான சேவைகளை செய்யலான்னு தேர்ந்தெடுத்திருக்கீங்க?
2: என்னென்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ஏரியாக்குள்ளே போகும்போதே அங்கே இருக்கிற கவுன்சிலர் வந்து, நாங்கள் வெளியில தான் நிறைய சர்வே பண்ணிட்டு இருந்தோம், எதுக்காக எந்த ஏரியா எடுக்கலாம், என்ன மாதிரி எந்த ஏரியா வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, நம்மளுக்கு நீடி உள்ள பிளேஸில் பண்ணால் தான் எதுவுமே வந்து நம்மளுடைய பண்ணுற ஒர்க்கு வேல்யூவாக இருக்கும். அப்படி பண்ணும்போது எங்ககிட்ட சர்வேக்கு பதில் கொடுத்ததில் அந்த ஒரு கோணாம்பிடேன்ற ஒரு வில்லேஜில் கவுன்சிலராக இருந்தவங்க, அவங்க எங்களை இன்வைட் பண்ணாங்க, மேடம் எங்கள் ஏரியாவில் வந்து ஸ்கூல் 8வது வரைக்கும் தான் இருக்குது, நீங்கள் அந்த ஏரியாவில் குழந்தைங்க வந்து நிறைய 8வதுக்கு அப்புறம் வெளியில் போதிருந்தா அம்பத்தூர் இல்லை திருமலையில் இல்லை ஆவடி வரணும், பொம்பளை பிள்ளைங்களும் நிறைய பேர் போக மாட்டேங்கிறாங்க, இந்த குழந்தைங்களுக்கு வந்து சரியான ஒரு வேல்யூவான எஜுகேஷன் வந்து இல்லை, நீங்கள் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எங்களை அவங்களே இன்வைட் பண்ணி அவங்களே ஒரு பிளேஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க எங்களுக்கு. அப்போது 15 குழந்தைங்களை வந்து அந்த ஏரியா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கோணாம்பேடு நகராட்சி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நாங்கள் கேட்டு அந்த டீச்சர்ஸ் எங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க, சரியாக ஸ்கூலுக்கு வராத ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கிற பிள்ளைங்க, சிங்கிள் பேரண்ட்ஸ் சில்ட்ரன் அந்த மாதிரி கொடுத்தாங்க. நாங்கள் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க வீட்டில் போய் பேசி அவங்க பேரண்ட்ஸோட இது பண்ணும்போது பேரண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு 15 சில்ட்ரன் வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம்.
1: ஓகே, அந்த குழந்தைங்களுக்கு என்ன கல்வி வந்து ஸ்கூலில் போய் படிச்சிருவாங்க, உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது அந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு?
2: இப்போ வந்து குழந்தைங்க கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்து யூனிஃபார்மோட போக மாட்டாங்க, ரெகுலராக போக மாட்டாங்க, அதே மாதிரி ஆஃப் டே விட்டாங்கன்னா எங்கேயாவதுக்கு ஓடி போயிடுவாங்க, இன்டர்வல் டைமில் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு படிப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லி நாங்கள் அவங்களுக்கு ஈவினிங் கிளாஸஸில் என்ன பண்ணோம்னா வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு எங்களுடைய ப்ராஜெக்ட். அது 2004 நாங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த எஜுகேஷன் என்னென்னா ஈவினிங் ப்ரேயர் டைமில் ஒவ்வொரு நிமிஷமும் தினமொரு திருக்குறள், தினமொரு பாடல், தினமொரு செய்தி, தினமொரு சேவை, தினமொரு கதை, தினமொரு குரல் அப்படின்ற மாதிரி தினம் தினம் அப்படின்றத ஒவ்வொரு நிமிஷம், தினமொரு நிமிடம் அப்படின்னா யோகா அந்த ஒரு நிமிஷம், அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ப்ரேயரில் சொல்லி வச்சு அவங்களுக்கு அந்த கான்செப்ட் படிப்போட இன்ட்ரெஸ்ட், படிப்புனா வெறும் புத்தகத்தை எடுத்து அந்த மாதிரி கூட இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு விளையாட்டு தனமாக ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம்.
1: ஸோ தினசரி வந்து இந்த குழந்தைகள் வந்து உங்கள் இடத்துக்கு வருவாங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம், அப்படிதானே?
2: ஈவினிங்ல வருவாங்க, ஈவினிங் வந்து 5:00 இருந்து 8:00 வரைக்கும், சாட்டர்டே மட்டும் வந்து அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட என்ன டேலண்ட்காக பண்றோம் அப்போ ஃபுல் டே இருக்கும். இப்போ ஸ்கூல் இருந்ததுன்னா வந்து மதியத்து மேல இருக்கும், ஸ்கூல் இல்லைன்னா ஃபுல் டே அன்னைக்கு ஃபுல்லா இருக்கும்.
1: ஓகே, ஸோ 15 குழந்தைகளோட ஆரம்பிச்ச உங்களோட சேவை அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் விரிவாச்சு?
2: ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் விஷயமாக தான் குழந்தைங்களை வந்து 15 குழந்தைங்களை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அங்கே பிளேஸ் போதில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மேடம் எங்கள் குழந்தைங்கள சேர்த்துங்க, என்னுடைய இவனுக்கு அப்பா இல்லை, அந்த குழந்தைங்களை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து நானும் என் சிஸ்டர் மட்டும் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தது வந்து, அதுக்கப்புறம் செகண்ட் இயர் 70 சில்ட்ரன் வந்துட்டாங்க, அந்த 70 சில்ட்ரன் நாங்கள் அதுக்கப்புறம் தான் ஸ்டாஃப் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி வேற ஒரு பிளேஸ்ல ரெண்ட் கொடுத்து பெரிய இடமா எடுத்து ரெண்ட் கொடுத்து அங்கே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஈவினிங் வந்து சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டும் கொடுக்க ஆரம்பிச்சோம், ஏன்னா நாங்கள் கிளாஸ் எடுக்கும்போதே சில குழந்தைங்க ரொம்ப டயர்டாயிடுவாங்க, ஒரு அசதியாக தெரிவாங்க, சாப்பிடலன்னு சொல்லுவாங்க, அம்மா வீட்டில் இல்லை சமைக்கணும் அந்த மாதிரி, அந்த பிள்ளைங்களுக்கு அவங்கள டாக்டர் வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேண்டிய நியூட்ரிஷன் என்ன சத்து கம்மியாதுன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி டெய்லி வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டும் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ எங்களுடைய ஈவினிங் வேல்யூ பேஸ்ட் ஸ்டூடெண்ட் சென்டரில் மட்டும் ஒவ்வொரு இயரும்

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இது உங்க ஆர்ஜே ரேஷ்மா, நான் ஆர்ஜே பிரியங்கா. ஐயோ, இன்னைக்கு சம டிராபிக்ல இந்த ஸ்டெர்லிங் ரோட் பக்கம் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா நான் மாட்டிக்கிட்டேன்.
2: ஆமா, பாப்புலேஷன் அப்படியே ஏறிட்டே இருந்தா அப்படிதான் இருக்கும். எல்லாரும் ஒரே நேரத்துலதான் வருவாங்க. நம்ம சென்னையிலேயே 8.2 மில்லியன் மக்கள் தொகை இருக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா. உங்க ஏரியாலாம் எப்படி? சூளைமேட்ல எல்லாம் பயங்கரமான டிராபிக்கா?
2: ஐயோ, ஏன் கேக்குற, நடக்க கூட முடியாது. நடந்து போறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அடிபடும்.
1: ஆமா, இங்கேயும் தான். டி நகர்ல இருந்து மவுண்ட் ரோட் போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் கிளம்ப வேண்டியதா இருக்கு.
2: நம்ம நிகழ்ச்சியில டிராபிக் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் சோமசுந்தரம் வந்திருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற போலீஸ் ஆபீசர்.
1: சோ இவர் நம்ம சென்னை டிராபிக் பத்தி என்ன சொல்றாருன்னு இப்ப கேப்போம்.
2: சென்னை டிராபிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்?
3: சென்னை வந்து சிட்டினுடைய ஸ்டேட்னுடைய ஹெட் குவார்டர்னால இங்க வெஹிக்கிளோட எண்ணிக்கை அதிகம். முன்னாடி வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வெஹிக்கிள் இருந்தால் பெரிய விஷயமா இருந்துச்சு. அடுத்து கொஞ்சம் கால் ஆனோடனே வீட்டுக்கு ஒரு வெஹிக்கிள், எல்லாரும் ஒரு வீட்டிலேயே ஒரு ஒரு வாகனம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ உள்ள நிலைமையில் ஒவ்வொரு நபரும் ஒன்று அதுக்கு மேற்பட்ட வாகன பேர் வாகனம் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் எடுத்துகிட்டா அவர் பர்சனலுக்காக ஒரு டூ வீலர் வச்சுருப்பார், இது இல்லாமல் ஒரு கார் வச்சுருப்பார். அவங்க வீடுகள்லையே வந்து ஃபங்க்ஷன் போகிறதுக்குன்னு ஒரு பெரிய கார் வச்சுருப்பாங்க, ஷாப்பிங் போகிறதுக்குன்னு ஒரு சின்ன கார் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வாகனங்கள் அதிகமாகிட்டே போகுது. இவ்வளவு வாகனமும் இதை சென்னையினுடைய சாலைகள் முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்குது. அதே அளவு ரோட்ஸ் இதை எக்ஸ்ட் பண்ண முடியல, அதே அளவு தான் இருக்குது. பாப்புலேஷன் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது. ரெசிடென்ஷியல் ஏரியா அதிகமாகிட்டு வருது, இண்டஸ்ட்ரியல் அதிகமாகிட்டு வரதுனால அவ்வளோ வாகனம் சென்னை ரோட்டில் தான் ஓடிட்டுருக்கு. அதே சாலைகள், அதே வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ஃப்ளோ, ஹெவி ஃப்ளோ டிராஃபிக். இதில் வந்து டிராஃபிக் போலீஸோட பார்ட் எங்கெங்கெல்லாம் விசிபிளாக போலீஸ் நிற்க முடியுமோ அங்கெல்லாம் இருந்து ரெகுலேட் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இந்த டிராஃபிக்கை ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு. சில இடங்களில் ஒபே பண்ணாமல் போயிட்டுருப்பாங்க, ஒபே பண்ணலைனாலும் அதுக்கான கேசஸை புக் பண்ணுறது, அவங்களுக்கு டிராஃபிக் சம்மந்தமாக அவேர்னஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. கண்டினியூவாக மார்னிங் 6:00 ஆரம்பிச்சிருவாங்க டிராஃபிக் டியூட்டிஸு. மார்னிங் 6:00 அப் டு நைட்டு 11 வரைக்கும் அவங்களோட டிராஃபிக் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். கண்டினியூவாக ரெகுலேட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஹெவி சிட்டி, ஹெவி ஃப்ளோ.
2: எந்தெந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக் ட்ரபிள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
3: சிட்டியில் பொதுவாக எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் இருக்குமா? இது மெயின் ரோட்ஸ், ஆர்டிடிஎல் ரோட்ஸ் சொல்லக்கூடிய ஹைவேஸ், எக்ஸ்பிரஸ் பூந்தமல்லி ஹைவேஸ், பூந்தமல்லி ஹை ரோடு, மவுண்ட் ரோடு, அடுத்து ஈவியா சாலை, அதே மாதிரி பீச் ரோடு, அதனோட ரிலேட்டட் சிட்டிக்குள்ளே எங்கெல்லாம் டிராஃபிக் வந்து சேருதோ சிட்டிக்குள்ளே வெஹிக்கிள் வரக்கூடிய ரோடுகள் அதிலெல்லாம் மார்னிங் அவர்லேயும், ரிட்டர்ன் அவங்கெல்லாம் போகிறதுக்கு வரக்கூடிய நேரங்களில் ஈவினிங் அவர்லேயும் டிராஃபிக் இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஹெவியாக தான் இருக்கும் ஃப்ளோ. ஆர்டிஎல் ரோடு சொல்லக்கூடிய மெயின் ரோடு எல்லாமே ஹெவி ஃப்ளோவான ரோடு தான். அதில்
2: சென்னையில் எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா?
3: அப்படி சொல்ல முடியாது. இங்கே இல்லை, எங்கேயுமே எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு 75% ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அந்த மீதி இருக்கக்கூடிய 25% இவங்கனால வந்து அந்த 75% சஃபர் ஆகிறாங்க. ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துறது அல்லது ஒரு டிராஃபிக்கில் ப்ராப்ளம் ஏற்படுத்துறதுன்னா அது பர்சன்டேஜில் பண்ண முடியாது. எனி ஒன், ஏதோ ஒரு வாகனம் வந்து அந்த இடத்துல சின்ன பிரச்சனையை சந்திச்சுது அப்படின்னா அதனுடைய கண்டினியூஷன் டிராஃபிக் ஆகிட்டே இருக்கும். எல்லாரும் ஒபே பண்ணுறதில்ல, மேக்ஸிமம் பண்ணுறாங்க, ஒபே பண்ணுறாங்க.
2: எந்தெந்த காரணத்துக்காக நார்மலி நீங்களாம் அரெஸ்ட் பண்ணுறீங்க சார்? ஏன்னா நீங்கள் நார்மலி வார்ன் பண்ணி விட்டுருவீங்க, இல்லைன்னா சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கூட விடுற. ஆனால் அரெஸ்ட் பண்ணுறது எது எதுக்கெல்லாம்?
3: டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் அரெஸ்ட் பண்ணுறது இல்லைம்மா. யாரையும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் டிராஃபிக் யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்டுங்கிறது ஒரு சின்ன ஆக்ட், அவ்வளோதான், ஒரு சின்ன சட்டம், மோட்டார் வாகன சட்டம். இதில் வந்து அரெஸ்ட் கிடையாது. எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க? மேஜர் ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதில் இன்வெஸ்டிகேஷன் விங்கு தனியாக இருக்கிறாங்க, ஆக்சிடென்ட் விங்கு, அவங்கள்ட்ட அதை ஹேண்டில் பண்ணுவோம். அவங்க அரெஸ்ட் பண்ணி பின்னாடி பெயில் அனுப்புவாங்க. மற்றபடி அபராதம் விதிக்கிறது சரி, ஃபைன், ஸ்பாட் ஃபைன் இருக்குது, கோர்ட் ஃபைன் இருக்குது, அதனால் ஃபைன் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஃபைன் கட்ட முடியாத நேரம் சில நேரங்களில் வாகனங்களில் டீடைல் பண்ணுவாங்க. சில வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ட்ரங்க் அண்ட் டிரைவருக்கு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்கன்னா அந்த வண்டியை நாங்கள் நிறுத்தினதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டோம்னா மீண்டும் அதே தவறு கண்டினியூ ஆகுவாங்க. அப்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நேரங்களில் அந்த வெஹிக்கிளை டீட்டெயில் பண்ணி வச்சுடுவோம். ரூல்ஸ் அகைன் அகைன் ஃபாலோ பண்ணாமல் போகிறவங்க ரிப்பீட்டடாக வயலேட்டர்ஸ்ன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வெஹிக்கிளை டீட்டெயில் பண்ணி கோர்ட்டில் என்டர் பண்ணி, ஸோ கோர்ட்டு மூலம் ஃபைன் போடுவாங்க. மற்றபடி நாங்கள் ஸ்பாட் ஃபைன் தான் போட்டுட்ருக்கோம்.
2: ஒரு நாளில் ஆவரேஜாக எவ்வளோ டிராஃபிக் ரிலேட்டட் கேசஸ் சார் உங்களுக்கு வருது?
3: டிராஃபிக் ரிலேட்டட் கேசஸ் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 75 100 கேசஸ் வரைக்கும் ஒரு ஒரு ஆஃபீஸரும் புக் பண்ணுறோம். இப்போ எனக்கு இல்லை 2 சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கிறாங்க, நான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறேன். இப்போது 3 பேரும் சேரும்போது 300 வரைக்குமே கொண்டு வர முடியும். மற்ற என்ஃபோர்ஸ்மெண்ட் கேசஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைம் இருக்கும் இல்லையா, அதனால் எங்களுக்கு வந்து கேஸ் புக் பண்ணுறதுக்கான நேரம் கம்மியாக இருக்கும். அதிலேயே நேரம் போட்டு 100 கேசஸ் ஒரு நாளைக்கு புக் பண்ணிடுவோம்.
2: சார், அஸ் டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக நீங்கள் வந்துட்டு டிராஃபிக்கை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? லைக் ஒன்று வண்டிகள் கம்மியாக வாங்குங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு ஒரு வீட்லேயும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை நம்ம ஒரு சொசைட்டியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்?
3: இல்லை எல்லாரும் வெஹிக்கிள்ங்கிறது மஸ்ட் ஆயிடுச்சு, வாகனம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நடக்காது. ஐயா போக்குவரத்து அப்படின்னாலே மனிதனுடைய அடிப்படை தேவைகளான உணவு, உடை, அடுத்த வேலைவாய்ப்பு, இதுகளுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். அதில் ஒரு கிராமம் ஆனால் அது கிராமத்துக்குள்ளேயே நமக்கு தேவைகள் அடங்கிடுச்சு. இப்போ நகரம் பெருசாகிடுச்சு, ஊர்கள் பெருசானதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நம்ம வேலையை முடிக்கணும். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக, சாப்பாட்டுக்காக போகலாம், வேலைவாய்ப்புக்காக போகலாம், பர்ச்சேஸ்க்காக போகலாம், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகலாம். அப்படி அவங்க ஒரு ஒரு வேலைக்கும் போகிறதுக்கும் வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. டிரான்ஸ்போர்ட்டிங் இருக்கும் ஒரு இடம் இன்னொரு இடம். ஸோ அதனால் போக்குவரத்தை கம்மி பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே இருக்க தான் செய்யும், போக்குவரத்து இருக்க தான் செய்யும். அந்த ரூல்ஸ், டிராஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணால் ஓரளவு டிராஃபிக் நெருக்கடியில் கம்மி பண்ண முடியும். எல்லாருமே படித்திருக்கணும், மினிமம் லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா மினிமம் ஸ்கூல் எஜுகேஷனாக முடிச்சிருப்பாங்க அவங்க. அப்போ அவங்க ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இருக்கும், கரெக்டாக ஓரளவு நார்மல் பண்ண முடியும். எல்லாரையும் கட்டுப்படுத்துறதுக்காக டிராஃபிக் ரூல்ஸ் கிடையாது. டிராஃபிக் ரூல்ஸுங்கிறது ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்காக ஒரு ரெகுலேஷன். ஒரு 100 பேர் இந்த பக்கம் போகிறாங்கன்னா 100 பேர் கிராஸ் பண்ணுறதா இருந்தால் இவங்க கொஞ்ச நேரம் நிற்கணும், இவங்க கொஞ்ச நேரம் நிற்கணும். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகும்போது நம்ம டிராஃபிக் நெருக்கடிகள் கம்மியாகும். வாகனங்கள் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும். கரெக்டான டைம் போயிட்டு கரெக்டாக வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது சேஃபாக போகலாம், வேகமாகவும் போக முடியும்.
2: சார், நார்மல் பீப்புள் கூட டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணலாமே? ஏன்னா இப்போலாம் வந்துட்டு அங்கங்கே டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2-3 ஆட்டோ ரிக்ஷா காரங்கெல்லாம் வந்து நின்றுறாங்க இல்லையா சார் நடு ரோட்டில், அவங்கெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லை அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு?
3: பண்ணலாமா? போலீஸ் அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்கோ எல்லாமே பொதுமக்களுக்கும் சேர்ந்துருக்கு. அரெஸ்ட் பண்ணுறதே பப்ளிக் அரெஸ்ட் பண்ணலான் இருக்கும்போது டிராஃபிக் ரெகுலேஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாதெல்லாம் கேள்வியே இல்லை, பண்ணலாம். அவங்களுக்கும் டிராஃபிக்கை பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கணும், எந்த வெஹிக்கிளை நிறுத்தணும், எப்போ நிறுத்தணும், அந்த ஸ்டாப் லைன் எங்கே இருக்குது, இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருந்து அவங்க பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம ஆத்தரைஸ்டாக சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, ஹோம் கார்ட்ஸ் இருக்கிறாங்க, டிராஃபிக் வார்டன்ஸ் இருக்கிறாங்க, ஸ்கூலில் RSP ரோடு சேஃப்டி பெட்ரோல்ஸ்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு டிராஃபிக்கை சிக்னல்ஸை சொல்லி கொடுத்து அவங்கள ரோடு கொண்டு வந்திருக்கோம். பல இடங்களில் வந்து பொதுமக்கள் வந்து போலீஸ்க்கு சப்போர்ட்டாக போலீஸ்க்கு ஆதரவாக இறங்கி வேலை செய்கிறாங்க. போலீஸ் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல அவங்க போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்கூல் ஜோன் இருக்கும், ஸ்கூல் கேட்டில் என்ட்ரன்ஸில் வந்து குழந்தைங்க பிரச்சனை கிராஸ் பண்ணி போகிறதுக்கும் வெஹிக்கிளை ஓரமாக நிறுத்துறதுக்கும் இதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மற்றபடி வேறு எந்த அதிகாரமும் கிடையாது. ரெகுலேஷனுக்கு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு போலீஸ்மேன் இருக்கணும், ஏதாவது ஒரு போலீஸ்மேன் இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு ஒரு 4 பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்கள வச்சு பண்ணலாம். பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க, போலீஸ் கூட நின்று காலையில் ஒரு 1/2 hour 1 hour பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ரெகுலேஷனை பார்த்து கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ் அவங்க சில்ட்ரன் சேர்த்துட்டு வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு சின்ன டீமாக ரெடியாகி ஒரு 4-5 பேர் கொண்ட டீம் அவங்க போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹோம் கார்ட்ஸ் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குது, அவங்களும் பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ரெகுலேட் பண்ணி டிராஃபிக்கை சேஃபாக கொண்டு போகிறது தான் நம்மளோட லட்சியம்.
2: ரோட்டில் நடந்து போகிறவங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? ஏன்னா இப்போலாம் நடந்து போகிறவங்களுக்கு தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது வண்டி ஓட்டிட்டு போகிறவங்களை விட. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லுவீங்க நீங்கள், இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு?
3: அவங்க தான் நம்முடைய பேசிக் இல்லையா, நம்ம முன்னோர்கள். அவங்க தான் நம்மளும் முதல் ஆரம்பத்தில் நம்ம ஜெனரேஷன் முன்னாடி அப்படி தான் இருந்திருக்கோம். ரெஸ்பெக்ட் பெடஸ்ட்ரியன்ஸ்மா, அவ்வளோதான் ஒரே வார்த்தை. நடந்து போகிறவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து வாகன ஓட்டிகள் போகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ விபத்துகள் கம்மியாகும். சாலை விபத்துகள்லாம் 15% 20% வரை பெடஸ்ட்ரியன்ஸ்னால தான், பெடஸ்ட்ரியன்ஸ் மேலே வெஹிக்கிள் மோதுறதுனால. 2 வெஹிக்கிள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பெடஸ்ட்ரியனும் ஒரு வாகனமும் சம்மந்தப்பட்ட வழக்குகள் நிறைய பதிவாகிட்டுருக்கு. இப்போ நடந்து போகிறவங்க சாலை ஓரங்களில் போகிறது மட்டும் இல்லாமல் வாகனத்தை கவனித்துக்கு போகணும், எங்கே பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்கோ, மெயின் முக்கிய சந்திப்பில் சந்திக்கும் போது பெடஸ்ட்ரியன் கிராஸுகள் சந்திப்பில் மட்டும்தான் கடந்து போகணும். ரெண்டாவது போகும்போது அசட்டையாக போகிறது, செல்ஃபோன் பேசிட்டு நடக்கிறது நிறைய ஜாஸ்தியாகிடுச்சு. இளம் வயதினர்கள் எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன் பேசிக்கிட்டு போகிறத விட செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு நடக்கிறாங்க. ஸோ லேட்டஸ்ட் ஃபோன் வெர்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் செல்ஃபோனை ஸ்க்ரீனை பார்த்துட்டே நடக்கிறாங்க. எதிரில் வர வாகனங்கள் கவனிக்கிறதில்ல, திடீரென்று குறுக்கிடுற வாகனங்களை அவங்க அவங்களோட கவனத்தை அதில் கொண்டு வர முடியறதில்லை. செல்ஃபோன் பேசிட்டு போகும்போது வந்து கண்டிப்பாக கவன சிதறல் ஏற்படும். என்ன தான் நம்மளோட பார்வை ரோட்டில் இருந்தாலும் நம்மளோட கவனம் வேறு பக்கம் இருக்கும். ஸோ ரோட்டில் கவனம் வைக்க முடியறதுக்கு வாய்ப்பு கம்மியாகிடும். போகிறவங்க ஓரமாக நடந்து போகணும். அதே மாதிரி நடைபாதைகள் யூஸ் பண்ணணும். நடைபாதையில் இருக்கிற வாகனங்களை நிறைய வழக்கு பதிவு பண்ணுறோம், நிறைய கேசஸ் போட்டுட்ருக்கோம். இது ரிப்பீட்டடாக அந்த பார்க்கிங் பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் மீறி நாங்கள் ரெகுலேட் பண்ணிகிட்ருக்குறோம். நடந்து போகிறவங்க தங்களுடைய உயிர் மேலே கவனம் வைக்கணும். நடந்து போகிறவங்க மிக கவனமாக நடந்து போகணும். மே கோடி அளவுக்கு சாலை ஓரங்களில் தான் போகணும். எதிரில் வர வாகனங்கள் கவனிக்கணும், கவனித்து போகணும். அவ்வளோதான்.
2: டிராஃபிக் ரூல்ஸை பற்றி கொஞ்சம் ப்ரீஃப் பண்ண முடியுமா சார்? எதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற
3: டிராஃபிக் ரூல்ஸ்மா? டிராஃபிக் ரூல்ஸு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் சொல்லப்பட்ட ரூல்ஸ் நிறைய இருக்குது. பட் டிரைவர்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன ஆடியோ ஆஃபீஸில் போதே உங்களுக்கு சொல்லிடுறாங்க எப்படிலாம் வண்டியை நிறுத்தணும். முதல்ல வந்து பார்க்கிங், எங்கே வண்டியை நிறுத்தணும், எங்கே வண்டியை நிறுத்தக்கூடாதுன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு முதல் கவனம், வண்டி ஓட்டவங்களோட கவனம் வந்து பார்க்கிங்கில் இருக்கணும். எங்கே வண்டியை நிறுத்தக்கூடாதோ அங்கே நிறுத்தக்கூடாது. எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தணும். போலீஸ் சைன் போர்டு இருக்கும், சில இடங்களில் சைன் போர்டு இல்லாத ரிமோட் ஏரியாவோ இல்லை இன்டீரியர் ஏரியாவோ கூட இருக்கும். அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல வண்டியை நிறுத்துறதுனால மற்ற வாகனங்களுடைய வேகம் கம்மியாகுமா ஆக்சிடெண்ட் ஆகுமாங்கிறத பார்த்து அந்த இடத்த வண்டியை நிறுத்தணும். வண்டியை நிறுத்துறதுக்கு முன்னாடி அதை முதல் பார்க்கணும். ரெண்டாவது சிக்னல் ஒபே பண்ணணும். எங்கெல்லாம் ரெட் சிக்னல் இருக்கோ அங்கெல்லாம் நின்றுணும். சிக்னலில் முன்னாடி போகணும் அப்படின்னு அவசரப்பட்டு சிக்னல் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய வாகனம் தான் முன்னாடி போகணும் அப்படிங்கிற என்ன வரக்கூடாது. சிக்னலில் ஸ்டாப் லைனில் வண்டி நிறுத்தணும். அங்கே தான் நம்ம ஏற்கனவே போன கொஸ்டின் நீங்கள் கேட்ட மாதிரி பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்கும். சிக்னலில் நடந்து போகிறவங்களுக்கான மரியாதை கொடுக்கணும். வண்டி அங்கே நிறுத்தினா தான் நடந்து போகிறவங்க போக முடியும். ஓவர் ஸ்பீட் அவாய்ட் பண்ணணும். ஸ்பீடாக போகிறதுனால சேஃப்டி கிடையாது. கொஞ்சம் அட்வான்ஸாக கிளம்பி சேஃபாக ட்ரைவ் பண்ணி, ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி சேஃபாக போய் ரீச் ஆகிடலாம். கடைசி நேரமாக கிளம்பி வேகமாக போய் அர்ஜெண்ட்டாக போய் ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கலாம். அந்த மாதிரி வரக்கூடிய விபத்துகள் நிறைய இருக்குது. அவசரமாக கிளம்பி வந்தேன் சார், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னாடியே கிளம்பணும். நார்மல் ஸ்பீடு, சிட்டிலேயோ மற்ற இடங்கள்லேயோ எல்லா இடத்துலையுமே ரோட்டில் ஸ்பீடு லிமிட்டு சைன் போர்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்பீடு லிமிட்டு சைன் போர்ட்ஸு அங்கே நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸை அல்லது அந்த ஃப்ளோவை முடிவு பண்ணி பார்த்து அதன்படி தான் அந்த போர்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ ஸ்பீடு லிமிட் ஃபாலோ பண்ணணும். அடுத்த வெஹிக்கிளுக்கு இடஞ்சல் இல்லாமல் நம்ம கொண்டு போகணும். டூ வீலர் பொறுத்த வரைக்கும் அனுமதிக்கப்பட்ட இரண்டு பேருக்கு மேலே டூ வீலரில் போகக்கூடாது. ட்ரிபிள் ரைடு, அந்த வாகனத்தினுடைய கெப்பாசிட்டி ரெண்டு பேர், அதையும் மீறி மூணு பேர் போகும்போது அந்த வாகனம் நம்ம கட்டுப்பாட்டிலேருந்து தான் மேக்ஸிமம் போகும். ரெண்டாவது போலீஸ் நடவடிக்கைக்கு பயந்து லெஃப்ட் ரைட்டு போய் ஏதோ விபத்துகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு டூ வீலர்னால் ரெண்டு பேர் தான் போகணும். கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போகணும். டூ வீலர் போகும்போது ஹெல்மெட் போட்டு போகணும், அது மஸ்ட்டு. அது நம்முடைய சேஃப்டிக்காக போடப்பட்ட சட்டங்கள் தான், நம்முடைய பாதுகாப்புக்காக தான் போட்டிருக்காங்க. ஒரு பூகம்பத்திலேயோ ஒரு புயல்லையோ எவ்வளோ ஒரு நாட்டில் உயிரிழப்பு ஏற்படுதோ அதே அளவுக்கான உயிரிழப்பு ஒரு வருடத்தில் தலைக்கவசம் போடாமல் வர வாகன ஓட்டிகளால் ஏற்படுது. அவங்களுடைய உயிர் அது சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு ஹெட் இன்ஜுரி அவாய்ட் பண்ணணுன்னா ஹெல்மெட் போட்டு போகணும். காரில் போகிறவங்க சீட் பெல்ட் வேர் பண்ணியிருக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாமே டிரைவிங் ஸ்கூலில் ஆரம்பத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்து அதன்படி தான் நம்ம லைசன்ஸ் வாங்குறோம். அஜாக்கிரதையில் நம்ம இந்த தவறுலாம் செய்யறோம். சிறு தவறு தான், எல்லாமே தெரிஞ்சிக்கலாம். நம்மளுடைய கவனக்குறைவினால் பண்ணக்கூடிய தவறுகள் தான் மோட்டார் வாகன சட்ட தவறுக்கூடிய தவறுகள் எல்லாமே. இதை திருத்திக்கணும், சேஃபாக டிரைவ் பண்ணணும்.
2: ஸோ பீக் ஆர் டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதனால எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்ல முடியாது?
3: பீக் வரணுமா? காலையில் 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பீக் அவர் நம்ம எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஈவினிங்கில் 4 o'clockலேருந்து நியர் அபவுட் 9 o'clock இது வந்து பீக் அவர்னு முடிவு பண்ணியிருக்கோம். பீக் அவர் அப்படின்னா என்னென்னா, அந்த நேரத்தில் தான் தினசரி வேலைக்கு போகிறவங்க காலையில் கிளம்பி போகக்கூடிய நேரம், அலுவலகத்துக்கு வீட்டிலேருந்து அலுவலகம் போகக்கூடிய நேரம், அல்லது வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கோ காலேஜஸ்க்கோ போகக்கூடிய நேரம். ஸோ அனைவரும் ஒரே நேரத்தில் கிளம்பி அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கோ படிக்கிற இடத்துக்கோ போகக்கூடிய நேரம் இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் வந்து அதிகமான வாகனங்கள் ஃப்ளோ ஆகும் அந்த ரோட்டில். இந்த நேரத்தில் வந்து விபத்துகள் அது கொஞ்சம் அதிகமாக, மற்ற நான் பீக் அவரோட பீக் அவரில் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்க காரணம் என்னென்னா, ஒரே நேரம் அதிகமான வாகனங்கள் ரோட்டில் ஃபிளை ஆகும். அப்படி ஆகும்போது இவங்க வந்து கொஞ்சம் முன்பாக வீட்டில் இருந்து கிளம்பி பத்திரமா சேரணுங்கிற எண்ணம் இல்லாமல் கடைசி நேரம் இவங்களோட பர்சனல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரோட்டில் வந்து அந்த டயத்தை மிச்சம் பண்ணுன்னு நினைப்பாங்க. வீட்டில் மெதுவாக கிளம்பி அவசரமாக அவசரம் இல்லாமல் அவங்களுடைய சாப்பாடு ரெடி பண்ணுறதோ மேக்கப்போ ட்ரெஸ்ஸிங்கோ இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அஜாக்கிரதையாக கிளம்புவாங்க. வீட்டிலருந்து ஒரு மணி நேரம் ரன்னிங் இருக்கக்கூடிய நேரத்துக்கு வந்து இவங்க அதனுடைய கால் மணி நேரத்தை இவங்க வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு மீதி 45 மினிட்ஸில் போய் சேரணும்னு நினைப்பாங்க. அப்போது வேகம் அதிகமாகும், வாகனத்தோட வேகம் அதிகமாகும், டிராஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ண தோணாது, வைலேட் பண்ண சொல்லணும். ஸோ இந்த மாதிரி காரணங்களில் ஹெவியாக இருக்கும் டிராஃபிக், அந்த நேரத்தில் தான் ஆக்சிடெண்ட் அதிகமாகும். ஸோ முன்னாடியே கிளம்பிடணும், பிக் அவர் நம்ம தெரியும் நம்முடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போகிறோம், இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நமக்கு தெரியும். அதுக்கும் 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பி சேஃபாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டிகிட்டு போனால் ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகும்.
2: சார், ட்ரங்க் அண்ட் டிரைவ்க்கு எவ்வளோ பேர் சார் மாட்டுறாங்க? ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டா அதோட நீங்கள் அதை வந்துட்டு எப்படிலாம் வந்து ஆக்சுவலி ஏமாத்திட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா சார், நான் குடிக்கவே இல்லை நீங்க போய் சொல்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட போலாம். ஆனா நீங்க எப்படி அதை வந்து கரெக்டா இவங்க இல்ல குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க?
3: நம்மகிட்ட பிரீத்திங் அனலைசர்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. ஸோ அவங்களுடைய பிரீத்ல எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் ஆல்கஹால் அவங்க கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த பிரீத்திங் அனலைசர்ல வந்துடும். இப்போ வர்றவங்கள அதில் பிரீத்திங் அனலைசரில் ப்ளோ பண்ண சொன்னோம்னா அவங்க எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்கன்ற ரீடிங் வந்து நமக்கு, ஸோ அந்த ரீடிங்கோட அடிப்படையில் நம்ம கேஸ் போடுறோம். அவங்கள்ட்ட சைன் வாங்குகிறோம், அக்செப்ட் பண்ணி அவங்க சைன் போட சொல்லணும், அவங்க சைன் வாங்குவாங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவில் வந்தாங்கன்னா அந்த வெஹிக்கிளை டீடைல் பண்ணிடணும். ஏற்கனவே குடிச்சிட்டு வரவுறதே வரும்போது விபத்து ஏற்படுறது தடுக்குங்கிறதுனால தான் நம்ம அதை கேஸ் போடுறோம். அதனால் பிடிச்ச உடனே மீண்டும் அவங்கள்ட்ட வண்டி கொடுக்க மாட்டாங்க, வண்டியை டீடைல் பண்ணி வச்சுருவோம். மறுநாள் காலையில் வந்து அது கண்டிப்பாக கோர்ட்டில் தான் ஃபைன் கட்டணும், அவங்களோட ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து வரணும். ரூல்ஸ் ஹெவியாக போட்டுட்ருக்குறாங்க, 10,000 ரூபா வரைக்கும் குடிபோதையில் வண்டி ஓட்டினா ஃபைன் போடுறதுக்கு ரூல்ஸ் வந்துட்டுருக்கு, மசோதாலாம் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றிருக்காங்க. அது மற்ற போக்குவரத்து வழக்குகளை விட மிகவும் அக்கறை எடுத்துக்க வேண்டிய கொள்ள வேண்டிய வழக்கு அந்த குடிபோதையில் வாகனம் ஓட்டுறது. ஏன்னா அதில் அவங்க மட்டும் வழக்கில் சிக்கிறது இல்லாமல் மற்ற உயிரிழப்புகள் காரணமாகிடுறாங்க. ஸோ ட்ரங்க் அண்ட் டிரைவிங் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுத்துகிட்ருக்குறோம். தினசரி ஒரு இரவு நேரத்தில் வந்து 10 மணிக்கு மேலே ஆரம்பிச்சோன்னா 12 மணி 1 மணி வரைக்கும் போலீஸ் வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் அது புக் பண்ணுறோம், எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸும் அதில் வரும், எல்லா வெஹிக்கிள்ஸும் கேஸ் போடுறோம். நாளைக்கு ஒரு 4-5 கேசஸ் ஒரு ஸ்டேஷன்லேயும் மட்டும் போடுறோம். சிட்டியில் பூரா 60-70 ஸ்டேஷன் இருக்குது, அவ்வளோ பேருக்கு கேஸ் போடுறோம். கோர்ட்டில் தான் போய் ஃபைன் கட்டிட்டுருக்குறாங்க.
1: சென்னையில் ஒரு நாள் படத்தில் ஒரு குழந்தைக்காக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதை பார்த்தேன். அது மாதிரி இன்னைக்கு ஏதாவது சம்பவங்கள் நடக்குதா சார்?
3: அது சென்னையில் ஒரு நாள் படம்னு இல்லை, பொதுவாகவே இப்போ இந்த ஹார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம மெடிக்கலுடைய வளர்ச்சியில் ஒரு பார்ட். அது முன்னாடி ஒரு ஹார்ட் பேஷண்ட்னா அவ்வளோதான் அப்படின்னு நிலமை இருந்துச்சு. இப்போ டொனேட்டர்ஸ், ஆர்கன் டொனேட்டர்ஸ் நிறைய வந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் இருக்குது, அவங்க ஆர்கன் டொனேட் பண்ணுறாங்க. இப்போ மெடிக்கல் லைனில் இதுக்கு ஆர்கனைசர்ஸ் தனியாக இருக்கிறாங்க, நிறைய சக்ஸஸ் சர்ஜரிஸ் முடிஞ்சிருக்கு சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும். சிட்டிக்குள்ளேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் வந்து டொனேட் பண்ணுற பேஷண்ட் இருந்தாங்கன்னா அதை வாங்கிறதுக்கு இன்னொரு பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அதுக்கு மிக குறைந்த நேரம்தான் அந்த ஹார்ட்டு வெளியில் எடுத்து வச்சுருக்க முடியும்னு டாக்டர் சொல்கிறாங்க. அந்த நேரம் என்னென்னு சரியாக எனக்கு தெரியல. ஆனால் வெளியூர்கள்லேருந்து வர்றது, ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் மூலம் கொண்டு வருது, பை ரோடு கொண்டு வருது, இந்த மாதிரி ஹார்ட்டு கொண்டு வருவாங்க. போர்க்கு கொண்டு வரும்போது எங்களோட ரன்னிங் டைம் மிக கம்மியான நேரத்தில் விரைந்து அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம். அப்படி கொண்டு போகும்போது எல்லா இடத்துலையும் டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க. முன்னாடியே சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி தகவல் தெரிஞ்சால் கூட உடனடியாக எல்லா இடத்துலையும் டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க. க்ரீன் காரிடர்னு சொல்லக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் போகக்கூடிய வழி முழுவதும் பச்சை விளக்கில் தான் இருந்துகிட்ருக்கோம். க்ரீன் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லா சிக்னலும் ஓப்பனில் இருக்கும், மற்ற எந்த வாகனத்துக்கும் அனுமதி இருக்காது. அதே மீறி வர வாகனங்களை நாங்கள் முன்னாடி சைரன் போட்டு கொண்டு போகிறோம், கம்மி நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், அவ்வளோ. அது வேறு ஒன்றும் இல்லை, அது மெடிக்கலுடைய விந்தை சக்ஸஸாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டாக்டர்ஸ் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க, நானும் சில இது அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஹார்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணேன், நம்ம சிட்டி பார்டர்லேருந்து பாடிநல்லூர் செக் போஸ்ட்லேருந்து மலர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். அது மலர் ஹாஸ்பிட்டலுடைய 100வது சர்ஜரி, ஹார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய 100வது சர்ஜரிக்காக எடுத்துகிட்டு போயிருந்தோம். 40 கிலோமீட்டர் தூரம் அது, பாடியனூர் செக் போஸ்ட்ன்றது இடத்துல ஒரு டோல்கேட் இருக்குது, அதிலேருந்து எடுத்து பூந்தமல்லி ஹைரோடு இந்த மவுண்ட் ரோடு தான் பேர் இல்லையா, அதை வழியாக எடுத்துகிட்டு போய் அடையாரில் இருக்க மலர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அந்த 40 கிலோமீட்டருக்கும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்ட நேரம் மொத்தம் 30 நிமிடங்கள் தான். 100-140 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகிறோம். பப்ளிக் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம சிக்னலில் வண்டி நேரம் அதிக நேரம் நிறுத்தியிருந்தாலும் அவங்களுக்கு காரணம் சொல்கிறோம். மற்ற நேரங்களில் நிறுத்தி விஐபி வரைக்கும் நிறுத்தும் போது பப்ளிக் கோவப்படுறாங்க. இதில் வந்து நம்ம சொல்லுவோம், ஹார்ட் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கேன், வண்டி வந்துட்டு இருக்கிறாங்க, வேகமாக வருவாங்க, தயவுசெய்து கொஞ்சம் வண்டி நிறுத்திக்கிட்டோம்னா எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க, பப்ளிக் நிறைய கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் அந்த சினிமாவோட பங்கும் கொஞ்சம் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு அதில் அதனுடைய எங்களுடைய ரிஸ்க்கு அந்த சினிமா காமிச்சதுனால என்னவோ நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு காலையில் கூட ஏர்போர்ட்டில் இருந்து மலர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க, கொண்டு போனாங்க. கம்மி டைம், ஒரு உயிரை காப்பாற்றுற வேலைங்கனால ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க போலீஸ்.
2: உங்களுக்கு வந்துட்டு இந்த டிராஃபிக்னால பொல்யூஷன் இருக்கு இல்லையா சார், நிறைய இருக்கு, அது எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி நீங்கள் வந்துட்டு கோப்ப பண்ணி வெளில வரீங்க?
3: டிராஃபிக்கு பொல்யூஷன் மஸ்ட்டுமா, நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுனால அதில் தாங்கிட்டு தான் ஆகணும். நிறைய சில நேரத்தில் மாஸ்க் யூஸ் பண்ணுறோம், மாஸ்க் இருக்கு எங்கள்கிட்ட, மாஸ்க் யூஸ் போட்டு நின்றுக்குவாங்க. பட் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய வெஹிக்கிள்ஸ் ஓட்டுங்க அப்படின்றோம். சர்டிஃபிகேட் இருக்குது, எமிஷன் சர்டிஃபிகேட் இருக்குது, அதில் போய் வெஹிக்கிள் செக் பண்ணி ஓட்டுங்கன்னு சொல்கிறோம். அந்த அவேர்னஸ் நான் பப்ளிக் போய் சேரல. எப்படினாலும் ரெகுலேட் பண்ணுறதா இருந்தால் ரோட்டை நின்று தான் ரெகுலேட் பண்ண முடியும். பொதுவாக ஒரு வெஹிக்கிள் போகுது அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் கான்ஸ்டபிள் நிற்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே டிராஃபிக் சென்ஸோடு போகலாம், டிராஃபிக் சிக்னல்ஸ் ஒபே பண்ணலாம், சைன் போர்ட்ஸை ஒபே பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா டிராஃபிக் போலீஸ்க்கான வேலை கம்மியாக இருக்கும். நாங்கள் நிறைய வேலை செய்ய விரும்பலை, ஆனாலும் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வரைக்கும் புகையிலையும் டஸ்ட்லேயும் நிற்கிறோம். சர்வீஸ் அலர்ஜி தான் பண்ணிருக்கோம், டஸ்ட் அலர்ஜி நிறைய போலீஸ்க்கு வரும். அதிக நேரம் நிற்கிறனால காலில் சில ப்ராப்ளம்ஸ் வரும், போலீஸாக பண்ணிட்டுருக்காங்க. அதை யாரும் பெருசாக எடுக்கிறதில்ல. ஒரு அரை மணி நேரம் நின்றோம் அப்படின்னா என்னை கடந்து ஒரு இந்த பக்கம் ஒரு 1000 வெஹிக்கிள், இந்த பக்கம் 1000 வெஹிக்கிள் போயிருக்கு, எல்லோரும் சேஃபாக போயிருக்காங்கன்னு நினச்ச விதத்தில் சந்தோஷம். அதான் பண்ணிட்டு
2: இருக்கேன். லைசன்ஸ்க்காக சார், இது அண்டேஜ் குழந்தைங்களாம் வந்துட்டு, ஐ மீன் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் பசங்களாம் வந்துட்டு பைக்கு ஸ்கூட்டிலாம் ஓட்டிட்டு அவங்க வந்துட்டு இப்போ நாங்கள் கற்றுக்குறோம், 18 ஆனோடனே நாங்கள் லைசன்ஸ் எடுத்துருவோம், அதுக்காக தான் கற்றுக்குறோம் இப்போ அப்படின்னு சொல்லி மெயின் ரோட்லேயே ஓட்டுறாங்க இல்லையா சார், அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
3: ஆமாம், லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது ஒரு அஃபென்ஸ். அது பை லா அப்படி இருந்தால் கூட அந்த 18 வயசு வந்தால் தான் அந்த வண்டி ஓட்டக்கூடிய பொறுப்புணர்ச்சி வரும்ன்றக்காக 18 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து அண்டர் ஏஜில் இருக்கக்கூடிய தன்னுடைய பையன்களுக்கு வெஹிக்கிள் கொடுக்கக்கூடாது, அதுதான் முதல். இப்போது லைசன்ஸ் இல்லாமல் அண்டர் ஏஜ் ஜுனைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 18 வயசு கம்மியானவங்க வண்டி ஓட்டினா அது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 181 படி தவறு, அதுக்கு 500 ரூபா ஸ்பாட் பெயின் விதிக்கிறோம். ஆனால் இந்த 18 வயதுக்கு கம்மியானவங்க வண்டி ஓட்டும்போது இவங்களுக்கு அந்த வாகனத்தை கொடுத்த குற்றத்துக்காக அவங்க பேரண்ட்ஸுக்கு 500 ரூபா ஃபைன் கிடைக்கும். ஸோ 1000 ரூபீஸ் ஃபைன் போடுறதுக்கு ஃபர்தராக வண்டி கொடுக்கக்கூடாதவங்க, அவங்க குழந்தை மேலே காட்டுற பாசத்துக்கு அவங்களுக்கு வேறு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம், வீட்டில் ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கலாம், அல்லது படிக்கிற மெட்டீரியல்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், விளையாடுறதுக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுக்கலாம். வாகனத்தை வந்து ஒரு விளையாட்டு பொருளாக கருதி அவங்களுக்கு வாங்கி கொடுத்து ரோட்டில் போட்டு அளவு பார்க்கக்கூடாது. யார் ஓட்டினாலும் வண்டி ஓடப்போகுது. ஆனால் அந்த கம்மியான வயதில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு அந்த டிராஃபிக் சென்ஸ் அதிகம் வராது, பொறுமை இருக்காது, வேகமாக போகணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஸோ ஆக்சிடெண்ட்டாக இருக்கும், நிறைய ஆக்சிடென்ட்டு அண்டர் ஏஜ் ஸ்டூடெண்ட் பசங்களால் வந்துட்டுருக்கு. அதனுடைய முழு பொறுப்பும் அவங்க பேரண்ட்ஸ் தான் சார், அவங்க வண்டி கொடுக்கக்கூடாது.
2: சார் நார்மலாக நீங்கள் எந்தெந்த கேஸ்க்கு எவ்வளோ எவ்வளோ ஃபைன் போட்டுருக்கீங்களா சார்?
3: அது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் சொல்லியிருக்காங்கம்மா, எனக்கு வந்து மினிமம் ஃபைன் இருக்கும், ஸ்பாட் ஃபைன் கட்டுறதுக்கு. ஸோ எல்லா வழக்குலையும் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்து கோர்ட்டில் முடிக்கிற முடியாத சூழ்நிலை. ஒரு நாளைக்கு 100 வழக்குகள் ஒரு ஒரு ஸ்டேஷன்லேருந்து போயிட்டுருக்கும் பட்சத்தில் கோர்ட்டு தாங்காது. ஏற்கனவே கோர்ட்டில் நிறைய ஒர்க் இருக்கனால ஸ்மார்ட் பெயின் போட்ட சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, நாங்களே ஸ்மார்ட் பெயின் விதிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிவிட்டு கட்டுறாங்க. சில நேரம் சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டேம்பாங்க, அவங்கள கோர்ட்டுக்கு டைரக்ட் பண்ணுவோம், கோர்ட்டில் போய் கட்டிடுறாங்க. இப்போலாம் மேக்ஸிமம் ஸ்மார்ட் பெயின் எல்லாமே கட்டிடுறாங்க. சிறு வழக்குகள் டிராஃபிக் சிக்னல் வயலேஷன்ஸ் இருக்குது, நோ பார்க்கிங், நோ என்ட்ரி, இந்த மாதிரி வயலேஷன்ஸு 100 ரூபீஸ் வரும். லைசன்ஸ் ரிலேட்டட் அஃபென்ஸ் எல்லாம் 500 ரூபீஸ் வரும். டேஞ்சரஸ் டிரைவிங், ஸ்பீடாக போகிறது, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அஃபென்ஸுக்கும் ஃபைன் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது ஒரு அமௌண்ட் வரும், அதே அஃபென்ஸு ரிப்பீட்டடாக மீண்டும் ஒரு தடவை பண்ணாங்கன்னா அதனோடது 3 மடங்கு வரும், 100 ரூபா ஃபைன் வருது. அடுத்த வருடா அதில் விஜய் அஃபென்ஸுக்கு மாட்டினோம்னா 300 ரூபீஸ் ஃபைன் பண்ணும்.
2: சார் ஒன் வேன்னு சொல்லி போட்டுட்டு அந்த இடத்துலையும் உள்டாவாக வராங்கல்ல சார், அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
3: நம்ம ஒன்றும் அவங்களுக்கு சொல்ல முடியாது, தவறுன்னு தெரிஞ்சு செய்கிறாங்க. இப்போ எங்கே போலீஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் அவங்க அதை ஒன் வே வயலேட் பண்ணுறாங்க. அவங்க அதை ஒரு சாகசமாக கூட நினைக்கிறாங்க சில பேர். நம்ம பார் ஏமாத்திட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க அதை பெருமையாக நினச்சிருக்கிறாங்க. ஒரு உண்மையான தெரியும் பட்சத்தில் வரக்கூடாத பகுதியிலேருந்து வர்ற வாகனங்களை கவனிக்காமல் வந்து ஆயுசந்தாருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி விபத்து ஏற்பட்டால் இவர் கரெக்டாக ஓட்டிட்டு வந்தால் தான் சொன்னாலுமே இவங்க மேலே தான் வயலேஷன் கேஸ் இருக்கும், இவங்க தான் ஃபைன் கட்டணும், அல்லது ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கான பணத்தை ஹாஸ்பிட்டலில் கட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். உண்மையாக வயலேஷனாக அதுதான் பிரச்சனை. எல்லா இடங்களையும் போலீஸ் நின்று ரெகுலேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் சைன் போர்டு இருக்குது. ஒவ்வொரு சைன் போர்டும் ஒரு ஒரு போலீஸ் கான்செப்ட். நோ என்ட்ரின்னு போட்டு ஒரு போர்டு போட்டாங்கன்னா அங்கே ஒரு போலீஸ் நின்று அவங்க சொல்கிறதா தான் அர்த்தம். அதை டிரைவர்ஸ் அதை ஒபே பண்ணணும். போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா எந்த காரணத்துக்காக சொல்லியிருக்காங்க போது அதை வழியில் போகாமல் இருக்கணும். அது மீறி வர நிபாரங்கள்லாம் வழக்கு பதிவு பண்ணுறோம்
2: சார். இந்த ஷேர் ஆட்டோலாம் அங்கங்கே நிறுத்திடுறாங்க இல்லையா சார், அதனால உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது, நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லிட்டீங்க?
3: ஷேர் ஆட்டோஸ் வந்து ஒரு இப்போ அதிகமாக வந்துட்டுருக்கு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டினுடைய எண்ணிக்கை கம்மியானதும் நம்முடைய தேவைகள் அதிகமானதுனால இந்த ஷேர் ஆட்டோ உருவாயிருக்கு. அதுக்கு பெர்மிஷன் இருக்குது கவர்மெண்ட்டில், ரெஜிஸ்ட்ரேட்டட் சீட் 7 பேர், 11 பேர்னு அவங்க அந்த டைப் ஆஃப் வெஹிக்கிளை பொறுத்து லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. இவங்களுக்கு தனியாக ஸ்டாண்டு கிடையாது. ஷேர் ஆட்டோ அப்படிங்கிறது ஒரு பாயிண்டில் இருந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ சீட்டோ, சீட்டை ஃபுல் பண்ணக்கப்புறம் நேரடியாக அடுத்த பாயிண்ட் வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணி தான் போகணும். அங்கே தான் போய் அந்த அவங்களுக்கு டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு பணம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களை இறக்கி விடணும் தான் ஷேர் ஆட்டோனுடைய ரூல். அப்படி கிளம்பும்பொழுது அவங்களுக்கு டிக்கெட் ஃபுல்லாகாதனால அதிகமான அளவுக்கு இந்த ஷேர் ஆட்டோஸ் வண்டிகள் பெர்மிட் வந்துருச்சு. ஸோ அவங்க எல்லாம் வெளியில் வந்து ப்ளே பண்ணுறதுனால அங்கங்கே நிறுத்தி ஏற்றுறாங்க. எல்லா இடத்துலையும் ரிலேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ரொம்பவும் முக்கியமான இடங்களில் அவங்க நிறுத்தக்கூடாது, நிறுத்தி அவங்க டிக்கெட் ஏற்றும்போது ஃபைன் பண்ணுறோம், ஃபைன் பண்ணிகிட்ருக்கிறோம். ஷேர் ஆட்டோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ்னோட எண்ணிக்கை நம்ம கம்மிங்கனால இதை நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, பஸ் ரூட் இல்லாமல் மற்ற இன்டீரியர் ஏரியாவுக்குள்ளேயும் இந்த ஷேர் ஆட்டோ போயிட்டு வருது. ஸோ அவங்களுக்கு பப்ளிக் கன்வீனியன்ஸுக்காக அதில் ஏறி வந்துட்டுருக்காங்க. வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கோம், ரெலி பண்ணிட்டு இருக்கோம்
2: சார். இந்த ஆட்டோஸ்லாம் மீட்டர் என்னதான் வச்சிருந்தாலும் மீட்டர் ஒர்க் ஆகல, மீட்டர் இல்லம்மா மீட்டர்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்றோம். இதே ஒரு டிராபிக் போலீஸ் நின்னா அங்க வந்துட்டு இல்ல மேடம் மீட்டர் போட்டுதான் மேடம் உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாங்க போலீஸ்காரன் முன்னாடி. அதுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க, எப்படி சார் இவங்களெல்லாம் நிறுத்தம்?
3: இது கோர்ட் ஆர்டர் இருக்குமா, கண்டிப்பா அவங்க மீட்டர் போட்டுதான் ஓட்டணும்னு ஆர்டர் இருக்கு, கேசஸ் புக் பண்றோம். நீங்க சொன்ன மாதிரி போலீஸை பார்த்த உடனே மீட்டர் போட்டுக்கிறாங்க, அந்த பக்கம் உடனே ஆஃப் பண்ணிக்கிறாங்க. அதில் பேசஞ்சருடைய பங்கும் இருக்குது, பேசஞ்சர்ஸும் ஒபே பண்ணணும். அதை மாதிரி ஸ்ட்ரிக்டாக மீட்டர் போட்டால் தான் ஏறுவேன்ற ரூல்ஸ் கொண்டு வரணும். நமக்கும் அதுக்கு நேரம் இல்லை. பப்ளிக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அவசரமாக போகணும், ஏதோ பணத்தை கொடுத்தோம் சீக்கிரம் போகணுன்ற மாதிரி நம்மளும் இருந்துகிட்ருக்குறோம். கேசஸ் நிறைய போட்டுட்ருக்குறோம் ஆட்டோஸ் மேலே, மீட்டர் இல்லாத ஆட்டோ, மீட்டர் போடாத ஆட்டோ இவங்க மேலே போட்டுட்ருக்கோம். ரிஃப்யூசல் டு ப்ளே வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் தனியாக கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தா கேஸ் போடுறோம்
2: சார். நீங்க தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, லைக் டிராஃபிக் பத்தி இல்ல பப்ளிக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
3: டிராஃபிக் ரூல்ஸ் வந்து பப்ளிக் சொல்றதுல, டிராஃபிக் ரூல்ஸ் வந்து பொதுமக்களை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கான ரூல்ஸ் இல்லை. டிராஃபிக் ரூல்ஸ் உங்களை வரைமுறைப்படுத்தி ஒரு ஒழுக்கமா கொண்டு போறதுக்கான ரூல்ஸ் தான் அது. இதை சட்டம் போட்டும் ஃபைன் போட்டும் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஒபே பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஒவ்வொருவரும் நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகும்போது ஒரு பாதுகாப்பான பயணம் கிடைக்கும். சேஃப்டி ஃபஸ்ட், பாதுகாப்பான பயணம் கிடைக்கும், சீக்கிரமாக போய் சேர முடியும், மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும், ஆக்சிடெண்ட் கம்மியாகும், உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்படாமல் இருக்கும். ஸோ இதுக்கு செய்ய வேண்டியது, டூ வீலர் வச்சுருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். டூ வீலர்னால் வரக்கூடிய விபத்துக்களில் ஹெட் இன்ஜுரியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால ஹெல்மெட் போட்டு ஓட்டலாம். பின்னாடி உட்காந்துருக்க ரைடரும் ஹெல்மெட் போடலாம். செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறதை தவிர்க்கணும். நம்ம வாகனம் ஓட்டும்போது நம்மளோட கவனத்தை திசை திருப்பக்கூடிய எந்த ஒரு செயலையும் அனுமதிக்கக்கூடாது. அதில் முக்கியமாக செல்ஃபோனுடைய பங்கு இருக்குது. ஸோ செல்ஃபோன் பேசுகிறத இயர்ஃபோனில் தான் நம்ம பேசிட்டு போனோம் அப்படின்றது போலீஸ்க்கு சொல்கிற பதிலாக வேணால் இருக்கலாம், ஆனால் இயர்ஃபோனில் பேசிட்டு போகும்போது நம்மளோட கவனத்தை தான் செய்யும். அந்த முனையிலேருந்து பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்க, நம்ம என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்றது ஒரு ஒருத்தருக்கும் மாறுபட்ட சப்ஜெக்ட், ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் பேசுவாங்க. ஆனால் கவனம் சிதறதுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்கும். ஸோ ஆக்சிடென்ட் நிறைய ஆகும். அது மாதிரி காரில் போகிறவங்க தங்களை விட குறைந்தவர்கள்னு நினச்சி டூ வீலரில் போகிறவங்களையும் பெடசிடன்களையும் மதிக்காமல் வாகனம் ஓட்டக்கூடாது. சிக்னல்ஸை கரெக்டாக ஒபே பண்ணணும். நடந்து போகிறவங்களுக்கும் தன்னை விட சின்ன வாகனங்களான பைக்கில் ஸ்கூட்டரில் போகிறவங்களுக்கும் ஒபே பண்ணணும். ஹெவி வெஹிக்கிள்ஸு, பஸ்ஸஸ்ஸு, ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்களுக்கான லேனில் தான் ட்ராவல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது லேன் கிராஸ் பண்ணும்போது இடதுபுறம் வலதுபுறம் பார்த்து கிராஸ் பண்ணி மற்ற சின்ன வாகனங்களில் ஆக்சிடென்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அவங்கவுங்களுடைய போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருடைய கவனமும் அடுத்த ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அதனால் கவனமாக எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸை உபயோக பண்ணணும், பாதுகாப்பாக போய் சேரணும்.
2: சார், இந்த ஃபைன் போடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா சார், சில பேர் வந்துட்டு பில் கொடுத்தாங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் பில்லாம் எனக்கு கொடுக்கல ஆனால் ஃபைன் மட்டும் போட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? பில்லுன்றது என்ன?
3: பில்லுன்றது நீங்கள் எவ்வளோ ஃபைன் கட்டுறீங்களோ அதுக்கான கொடுக்கூடிய ரெசிப்ட், இது ரொட்டீனில் தான். இது கண்டிப்பாக ஃபைன் கட்டுற இடத்துல ரெசிப்ட் கேட்டு வாங்கணும், அல்லது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வெளியில் வரதான் செய்யும். இது நீங்களா பண்ணுறதுக்காக தவறு. எவ்வளோ ஃபைன் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணுங்க, பே பண்ணி ரெசிப்ட் வாங்கிட்டு போகணும். இதுதான் நம்மளோட
2: சார். இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க?
3: ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிராஃபிக் போலீஸினுடைய பிரச்சனைகள், அவங்க ரெகுலேஷன் பண்ணக்கூடியதை வரக்கூடிய பிரச்சனைகள், இதை தெரிஞ்சுக்கிட்டதோட ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகிறது எப்படி கம்மி பண்ணிக்கலாம், ஃபைன் எப்படி அவாய்ட் பண்ணலாம், பீக் ஹவர் டிராஃபிக்கை எப்படி கம்மி பண்ணலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே பப்ளிக் ரிலேட்டடான கொஸ்டின். ஆக உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த சோசியல் சென்ஸ் பப்ளிக்கு உதவக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறீங்க பிரியங்கா மற்றும் ராதிகா, உங்களுடைய பப்ளிக் சர்வீஸ் மைண்டு இது ரொம்ப

0: வந்ததுக்கு மிக்க நன்றி. மேலும் டிராபிக் மற்றும் சாலை பாதுகாப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
1: ஹலோ
2: ஹலோ ஸ்ரீ, நான் ஸ்ருதி பேசுறேன்.
1: ஆ சொல்லு ஸ்ருதி.
2: இது மாயாஜால டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், வரியா?
1: ஆ போலாமே. எத்தனை மணிக்கு?
2: 2:30 ஷோடா.
1: 2:30க்கா? நான் ரெடி, போலாம். வர்ஷாவை கூப்பிட்டியா?
2: வர்ஷாவை கூப்பிடலாமே. சரி, கான்ஃபரன்ஸ் கால் போடு.
1: ஹலோ
3: ஹலோ
1: வர்ஷா.
3: ஏ சொல்லு ஸ்ரீ, என்ன பண்ற?
1: நம்ம சினிமாக்கு போலாமா? ஸ்ருதி சினிமாக்கு போலாம் சொன்னா.
3: போலாமே. என்ன படம்?
1: தெய்வ திருமகள்.
3: ஓகே போலாம். என்ன தியேட்டர்?
2: மாயாஜால் 2:30.
3: ஹே கான்ஃபரன்ஸ் கால். ஹாய் ஹாய் ஹாய்
2: ஹாய் வர்ஷா, இது மாயாஜால 2:30 ஷோ, போலாமா?
3: ஆ போயிடலாமே. படம் நல்லா இருக்குல்ல?
2: சூப்பரா இருக்கும்.
3: ஆ சரி ஓகே. ஆனா இப்ப எல்லாமே பிரச்சனை இல்ல. ஆனா என் வண்டி எங்க அப்பா எடுத்துன்னு போயிட்டாரு. சோ அது மட்டும் என்ன பண்றது?
2: பிரச்சனை இல்ல, நீ என் வீட்டுக்கு வந்துரு. ஸ்ரீ, நீ அந்த டீ கடை தருமான டீ கடையில நின்றுறியா?
1: எப்படி மூணு பேர் போறது? மூணு பேர் எல்லாம் ஒண்ணு போவே நான் வண்டியில.
3: ஏ அதெல்லாம் பிரச்சனை இல்லடி, பாத்துக்கலாம். மூணு பேர் தெரியல, உங்க வீட்டுக்கு வரேன். பை பை பை பை கிளம்பணும். பை பை பை பை.
2: ஹாய் வர்ஷா, உள்ளவா உள்ளவா உள்ளவா.
3: ஏ ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, என்ன பண்ண?
2: இங்க பக்கத்துல இருக்க பியூட்டி பார்லர்ல எல்லாம்.
3: சரி ஓகே ஓகே, டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். ஏ ஹெல்மெட் எடுத்துக்கோ.
2: ஹெல்மெட்டா? எதுக்கு? என் ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிருமே.
3: ஏய் ஓரா பண்ணாதப்பா, ஹெல்மெட் எல்லாம் போனா அந்த ரூல்ஸ் ராமானுஜோ கத்தும்.
2: சரி நான் ஹெல்மெட் எடுத்துட்டு வரேன், ஆனா போட்டுக்கலாம்
3: மாட்டேன். அப்புறம் அதை கிளம்பு கிளம்பு கிளம்பு.
2: சரி வா வா வா, போல போல போலாம்.
3: ஏய் ஸ்ரீ, அங்க நிக்கறா பாரு. அந்த சிக்னல் தப்பிச்சுட்டு இந்த சிக்னல் வந்து மாட்டிட்டு
1: வண்டி சிக்னல்ல நின்னுட்டு போலாம்.
4: இங்க பாருப்பா, இந்த பசங்க போற வேகத்தை ஹெல்மெட் கூட போடாம போகுதுங்க. அதுவும் ஒரே வண்டியில 3000s. ரொம்ப தான் தைரியம். கடைசியில உட்காந்துருக்கே அந்த பொண்ணோட துப்பட்டா வீல்ல மாட்ட போகுது, காத்துல பறக்குது. அத வந்து சொல்லலாமே, கொஞ்சம் உஷார்படுத்தலாமே. சிக்னல்ல நின்னா சிக்னலுக்கு கூட நிக்காம போகுதுங்க. ஐயோ பசங்க கெட்டுச்சு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு இவ்வளவு தைரியமா?
3: ஹே பிரியாணி, யாரோ கூப்பிடுறாங்கடி உன் போன்ல.
2: ஓ பிரியாணா, அவளை தியேட்டர்ல நிக்க சொல்லிருந்த டிக்கெட்டுக்காக குடு குடு குடு குடு.
1: ஏ அவகிட்ட எல்லாம் மொபைல் தராத, ஏற்கனவே நம்ம ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கோம்.
3: ஏ அவ டிக்கெட் அங்க வச்சிருக்கேன்னு சொல்றாளே.
1: நோ நோ, அவகிட்ட எல்லாம் தராத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேண்டாம் வேண்டாம்,
3: ஸ்பீடா போலாம்டி.
1: வேண்டாம்.
3: ஏ என்னடி போன், என்னடி நீ பேசுறீ?
2: ஆ ஹலோ.
3: ஆ துப்பட்டா துப்பட்டா.
1: ஏ முன்னாடி லாரி வருது, லாரியை பார்த்து.
2: சரி சரி, எனக்கு இப்ப பேச சரியாவே
3: கேக்கவே.
2: ஏ நீ துப்பட்டா எடுத்துக்கறி.
3: ஆ புச்சு.
4: என்ன வேகமா வந்தாங்க இந்த மூணு பசங்களும் ஒரே வண்டியில 3000s ஓட்டிக்கிட்டு. சிக்னலுக்கு கூட நிக்காம வந்தாங்க. இப்ப லாரி கடையில சிக்கி தவிக்கிறாங்க. யாராவது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்பா.
1: நான் தாங்க ரூல்ஸ் ராமானுஜன் பேசுறேன். ரூல்ஸ் சொல்லும் போது ரூடாதான் தெரியும். ஆனா வாழ்க்கையில நம்ம ரோல மிஸ் பண்ணாம இருக்கணும்னா டிராபிக் ரூல்ஸுக்கு நோ சொல்லாதீங்க.
5: எஸ் சொல்லுங்க.
0: தொடர்ந்து கேட்கலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது பெருமை. இது உங்க ஆர்ஜே ரேஷ்மா, என் ஆர்ஜே பிரியங்கா. சென்னையில உள்ள சாலை பாதுகாப்பு மற்றும் டிராபிக் பத்தி கேட்டுட்டு இருந்தோம். ஸோ சென்னை டிராபிக்கை பத்தி சென்னை இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டோம். ஸோ இப்போ சென்னை மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வாங்க போலாம்.

0: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாய் கிஷோர், சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கேன். இப்போ இந்த ஏரியாவில் இருக்க டிராஃபிக் பற்றி பேச போகிறேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாலு மெயின் தெருக்கள் இருக்குது. இந்த நாலு மெயின் தெருக்களை வச்சு நீங்கள் மற்ற எல்லா தெருக்கும் போய்க்கலாம். இங்கே டிராஃபிக் வந்து ஈவினிங் ஒரு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் ரெண்டு தெருக்களில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயகர் பார்க்கு. இந்த பார்க்குக்கு டெய்லி ஒரு 400-500 பேர் வராங்க. இது தவிர பார்க்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கும் நிறைய கூட்டம் வருது. அதனால் மத்தியானம் ஒரு 4 to 6 மணி வரைக்கும் ரொம்ப அதிகமாக டிராஃபிக் இருக்குது. மற்றபடி இந்த ஏரியாவில் ஃபேன்சி ஸ்டோர்ஸ், மளிகை கடை, மெடிக்கல் ஷாப், ஃபாஸ்ட் ஃபுட், மெக்கானிக் கடை, பார்பர் ஷாப் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த கடைக்கு வரவங்க எல்லாருமே அவங்கவுங்க வண்டிகளை ரோட்லேயே விட்டுறாங்க. இதனால் ரோட்டில் போகிற வண்டிகளுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இவங்கெல்லாம் வண்டிகளை ரோட்டில் விடாமல் மற்ற வீட்டு கேட்டுக்கு முன்னாடி விடாமல் ஒழுங்காக ஏதாவது ஓரமாக பார்க் பண்ணால் டிராஃபிக் பயங்கரமாக குறையும். இதை தவிர வண்டலூர் கூடுவாஞ்சேரியில் இருக்க டிராஃபிக் பற்றியும் கொஞ்சம் சொல்ல போகிறேன். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுனால டெய்லி இந்த ரூட்டில் தான் க்ராஸ் பண்ணி ஆகணும். ஸோ வண்டலூரில் வந்து மார்னிங் ஒரு 7:30 மணிக்கு மேலே சிக்கிட்டிங்கன்னா சிக்னல் தாண்ட 8:30 மணி ஆகிடும். இதேமாதிரி கூடுவாஞ்சேரியிலையும் சிக்னல் தாண்ட ஒரு 1/2 hour ஆகிடும் சிக்னலில் மாட்டினா. வண்டலூரில் ஏன் இவ்வளோ டிராஃபிக்னா, காலையில் அந்த 7:30 மணிக்கு வந்து ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய பேர் அந்த சைட் க்ராஸ் பண்ணுவாங்க. இங்கே செங்கல்பேட்டு போகிற வண்டிங்க, செங்கல்பேட்டிலேருந்து வர வண்டிங்க, கேளம்பாக்கம் போகிற வண்டிங்க, கேளம்பாக்கத்துலேருந்து வர வண்டிங்க எல்லாமே ஒரு ஸ்மால் ஜங்ஷனில் க்ராஸ் பண்ணி ஆகணும். இந்த ஜங்ஷன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதிக டிராஃபிக் ஆகுது. இதை வந்து ஒரு ஃப்ளைஓவர் கட்டினா இந்த டிராஃபிக்கை பயங்கரமாக குறைக்கலாம், நிறைய பேரோட டைமை மிச்சம் பார்த்தலாம். இதேமாதிரி கூடுவாஞ்சேரியிலையும் ஒரு ஃப்ளைஓவர் இல்லை ஆல்டர்னேட் ரூட் கொடுத்தா டிராஃபிக் பயங்கரமாக மிச்சம் பண்ணலாம். நன்றி.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். என் பேர் சுஷாந்த். நான் அண்ணா நகரில் இருக்கேன். அண்ணா நகரும் மற்ற ஏரியாஸ் சென்னையில் இருக்கிறத கம்பேர் பண்ணிங்கனாக்கா அண்ணா நகரில் டிராஃபிக் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. நான் எதுக்குன்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் இங்கே நிறைய ப்ராட் ரோட்ஸ் இருக்குது. பட் பழைய அண்ணா நகரும் புது அண்ணா நகரும் கம்பேர் பண்ணிங்கன்னா பழைய அண்ணா நகரில் இவ்வளோ ஷாப்ஸ்லாம் இருக்கவே இருக்காது, மெட்ரோ இருக்காது. பட் இப்போது ப்ரெசன்ட் டே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ், நிறைய அண்ணா நகர் வந்து கிட்டத்தட்ட டி நகர் மாதிரி ஆயிடுச்சு. பட் கம்பேரேட்டிவ்லி அண்ணா நகர் வேறு ஏரியாஸோட கம்பேர் பண்ணால் டிராஃபிக் இஸ் வெரி வெரி லெஸ். அப்புறம் அண்ணா நகரும் என் காலேஜ் ரூட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா காலேஜ் ரூட் வந்து ஹைவேஸ் இருக்கிறனால அது சில டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், சில டைம்ஸ் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். பட் அண்ணா நகர் அண்ட் வேர் த ஹைவேஸ் வேர் த ஏரியா கம்பேர் பண்ணால் அண்ணா நகர் இஸ் ஃபார் பெட்டர்னு நினைக்கிறேன். என்னோட காலேஜ் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. ஒரு மந்த்துக்கு நீங்கள் எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 accidents நடக்கும். அந்த 2 accidentsம் பைக்னால தான் இருக்கும், இல்லை பைக்குக்கே ஆகும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஹைவேஸில் பைக் ஓட்டுறவங்களாம் தயவு செய்து கொஞ்சம் ஓரமாக ஓட்டுங்க. ஸோ யூ கேன் அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ். அப்புறம் எங்களுக்கும் எதுவும் ஆகாது. அண்ட் ப்ளீஸ் வேர் ஹெல்மெட்ஸ். அப்புறம் நான் சென்னை மக்களுக்கு நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், தயவு செய்து நைட்டில் ஹை பீம் போட்டு ஓட்டாதீங்க, எதிர்க்க வரவங்களுக்கு செம்ம கஷ்டமாக இருக்கும். ட்ரைவ் சேஃப், லிவ் ஹாப்பி.
2: ஹாய், திஸ் இஸ் அஞ்சனா. யா, ஸோ ஐ ஸ்டேட் அண்ணாநகர் வெஸ்ட், சாந்தி காலனி. அண்ட் டாக்கிங் அபவுட் த டிராஃபிக் நியூசன்ஸ், தேர் ஆர் ஃபியூ டிராஃபிக், ஐ மீன் நாட் நியூசன்ஸ், டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் ஆர் இஷ்யூஸ். தேர் ஆர் ஃபியூ டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ் விச் ஆர் பீங் ஃபேஸ் பை தி பப்ளிக் ஸ்டேயிங் தேர். ஃபர்ஸ்ட், வெரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் த மெட்ரோ ஆர் கோயிங் ஆன். அண்ட் ஃபியூ பிளேசஸ் ஆர் ஸ்டில் மோர் பெட்டர், பட் த அதர் பிளேசஸ் இன் அண்ட் அரவுண்ட் அண்ணாநகர் வெஸ்ட் ஹவ் பீன் பிகம் வெரி பேட். அண்ட் தெர் இஸ் லாட் ஆஃப் inconvenience for the public to travel around. This one way road which has been converted now, the Ramtana one, is a little too hectic for the one who for people who want to go back and come back from 12th or 11th main road to 9th or 10th main road. I mean, if they want to come back, they have to all the way go back to Shanti Colony, take the two-way road and then come, or come within the streets. And one more issue I feel in Annanagar West, not only Annanagar West, in complete part of Chennai, most of the parts of Chennai, is that share auto issues. I feel there has to be another single lane made for the share auto people, so that they don't create any nuisance on the road, because they travel on the road as and when they want, and they don't bother about the public which is traveling in two wheeler, especially them. And there's a lot of nuisance there. Also, the Shanti Colony road, which is because of the cafes and restaurants which are recently being opened up, causes a lot of traffic, because people find it difficult for their vehicle to be parked, and they don't find a place for the vehicles to be parked. So that also causes traffic issues.
3: வணக்கம், என் பேர் ஆர்த்தி அபிலாஷா. நான் வந்து அண்ணாநகரில் இருக்கேன். நான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். என்னோட காலேஜ் காட்டாங்குளத்தூரில் இருக்கிறதுனால நான் வந்து டெய்லி பஸ்ஸில் தான் வந்து போயிட்டுருக்கேன். காட்டாங்குளத்தில் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாஸ்தியெல்லாம் இருக்காது, ஏன்னா அது ஜிஎஸ்டி அண்ட் ஹைவேனால டிராஃபிக் ஃப்ளோ ஸ்மூதாக தான் இருக்கும். பட் தென் காத்தால 7 to 8 அண்ட் சாயங்காலம் ஆஃப்டர் 5 or 4 பீக் ஹவர்ஸ் மோஸ்டா, பிகாஸ் அதே ஏரியாவில் இன்னும் 3 காலேஜஸ் இருக்குது, விஐடி, எஸ்ஆர்எம் அண்ட் கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ 3 காலேஜுமே சேர்ந்து பஸ் விடுறதுனால காலேஜ் பஸ்னால நிறைய டிராஃபிக் கிரியேட் ஆகும். ஸோ மோர் தென் 1 hour வெயிட் பண்ண வேண்டியதாக போகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுனால டிராஃபிக் போலீஸ்மேன் இருக்காங்க, ஏற்கனவே பிளேஸ் ஆகிருக்காங்க, அவங்க நல்லா கண்ட்ரோல் பண்ணுவாங்க டிராஃபிக்கை. ஸோ அது போக அந்த காட்டாங்குளத்தூர் டு வண்டலூர் சைடு அந்த அந்த ஸ்ட்ரெச் மட்டும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். 4 o'clock மேலே அந்த ஸ்ட்ரெச் க்ராஸ் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் மோர் தென் 30 minutes. ஜென்ரலாக இல் டேக் 15 minutes, இட் டேக்ஸ் ட்வைஸ் த டைம். ஸோ அந்த ஏரியாவில் டிராஃபிக் அவ்வளோதான். ஸோ பீக் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம் மட்டும்தான். மற்றபடி ஹைவேனால ஃப்ளோ இஸ் அலாட் ஸ்மூதர். யா, தட்ஸ் ஆல்.
4: ஹலோ, ஐ எம் பாவிகா ஃப்ரம் டிஜி வைஷ்ணவ் காலேஜ். So my college usually gets over around 6:30, and I feel it gets very tough for the students to cross the road and go to the other side. Vehicles keep going without even allowing people to cross. Not only this, it gets very tough for the people who go home by bike, car and other vehicles to come out of the exit gate, as the bus drivers and other vehicle riders keep honking and going. I find a huge traffic near my college. Even though the traffic policeman keeps guiding and tries controlling the traffic, but the senseless drivers overtake and break the rules. There are many more areas in Chennai where you may find a huge traffic. Few of the areas are the Tirumangalam Signal and the Loyola College Road. That is the Nungamakkam Railway Station Road where there is a subway. And there I find a huge traffic where people drive ruthlessly there. Share auto and bus drivers stop anywhere for the passengers to get in and get out, which creates a huge traffic jam and disturbances for the people. People are in a hurry. One doesn't wait for the other people to cross the road, and this car and they call and they honk and drive ruthlessly. Especially the youngsters, they show off using their bikes and do stunts, which not only causes their deaths but leads to accidents and death of others too. I feel the traffic jam can only be controlled when there are strict laws made by the government, and the laws should be followed. Unlike other cities like Bangalore and other cities, CCTV cameras must be installed in the signals and strict actions must be taken. Even though the traffic police people do their level best to control traffic, but somewhere people escape and they don't obey the laws. So I feel some strict action should be taken.
5: My name is Vishnu. I'm a resident in Vandalur Kelambakkam Road. This place is famous for its heavy traffic. You can find heavy traffic at mornings as well as evenings, and it is quite difficult for students as well as office employees to reach the destination on time. There has been an initiative of developing and flyover months back, but till now there has been no progress. So if there's a flyover coming up, I think it would reduce the traffic in this place. So this is my suggestion. Thank you.
6: என் பேர் ஸ்ரேயா. நான் மந்தவெளியில தான் நான் தங்குறேன். இங்க டிராபிக் ஓடுதுன்னு பத்தி சொன்னா, மவுண்ட் ரோட் மாதிரி அவ்வளோ ஜாஸ்தி டிராஃபிக்கும் இல்லை, இல்லைனா வேற எங்கேயாவது இடத்துல சுத்தமாக டிராஃபிக் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஈவினிங் டைமில் ரொம்பவே டிராஃபிக் இருக்கு. மந்தவெளி மயிலாப்பூரோட அடுத்த ஏரியா தான் மந்தவெளி. ஸோ மயிலாப்பூர் கபாலீஸ்வர் டெம்பிள் இருக்கிறதுனால இந்த ஃபெஸ்டிவல் டைம் அப்போலாம் ரொம்ப டிராஃபிக் இருக்கு. எந்த பஸ்ஸும் மூவ் ஆகாது. அது ரெசிடென்ட் ஏரியாவாக இருந்தாலும் ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்தாலும் டிராஃபிக் இருக்கும், ஏன்னா ஃபுல்லாக காரு, பைக்கு, டூ வீலர் எல்லாமே பார்க்டாக இருக்கும் இங்கே தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே அவ்வளோலாம் போலீஸ் எல்லாம் டிராஃபிக் போலீஸ் எல்லாம் வந்து அவ்வளோ கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன் வே எல்லாம் அப்படியே ஒன் வேலேயே எல்லாருமே வராங்க, டூ வீலர்ஸு, சில நேரம் அப்போனா 4-வீலர்ஸே வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எங்கெல்லாம் போலீஸ் இருக்கணுமோ அங்கெல்லாம் போலீஸ் இல்லை, எங்கெல்லாம் தேவையில்லையோ அங்கெல்லாம் போலீஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த இந்த டஸ்ட்பின், இந்த குப்பை லாரி எல்லாம் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் ரோடே பிளாக் பண்ணிடுறாங்க. சில டைம் மார்னிங்லலாம் அப்படியே ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவாங்க, யாருக்குமே மூவே பண்ண முடியாது. இது மந்தவெளியில் மட்டும்னு இல்லை, இது எல்லா ஏரியாலையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது மட்டும் டிராஃபிக் போலீஸ் அந்த இதை மட்டும் பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சஜஷன், ஒரு மந்தவெளியில் இருக்கிற ஒரு ரெசிடென்ட் ஓட சஜஷன். இது மந்தவெளிக்குன்னு மட்டும் சொல்லலை, எல்லா ஏரியாலையும் தான் சொல்கிறேன். வன்வேல வரவங்கள பிடிங்க, ஹெல்மெட் போடாதவங்கள பிடிங்க. நிறைய பேர் ஹெல்மெட் போடல, அது அவங்களோட சேஃப்டிக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்க அவங்க அவங்க கேர் எடுத்துக்க மாட்டாங்க. டிராஃபிக் போலீஸோடது தான் டியூட்டி, ஹெல்மெட்டு லைசன்ஸு. நான் ரொம்ப என்ன பார்த்துருக்கேன்னா, இந்த சின்ன பசங்கள்லாம் டிராஃபிக்கில், டிராஃபிக் இருக்கும் ஆனால் அப்படியே பைக்லலாம் வரவங்கலாம் அப்படியே உள்ளெல்லாம் போயிட்டு எப்படியோ போயிடுறாங்க. ஆனால் சம்டைம்ஸ் டிராஃபிக் னால ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. அதனால டிராஃபிக் போலீஸ்க்கு ஒரு சின்ன சஜஷன், ப்ளீஸ் மந்தவெளியிலையும் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் ப்ளீஸ் கொஞ்சம் டிராஃபிக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. அண்ட் யாரை பிடிக்கணுமோ அவங்கள பிடிங்க, யாரை பிடிக்க கூடாதோ அவங்கள பிடிக்காதீங்க. ஸோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.
7: பேர் தருண்யா, நான் டி நகரில் இருக்கேன். டிநகர் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வீக் டேஸ் ஆகட்டும் வீக்கெண்ட் ஆகட்டும் எப்பவுமே டிராஃபிக் தான். அதாவது வீக் டேஸ்ல வந்து ஆஃபீஸ் டைமிங்ஸ் ஜென்ரலி, அதாவது 10 to 11 ஆர் 10 to 12, அண்ட் ஈவினிங் டைம் அதாவது விடுற ஆஃபீஸ் விடுற டைம் 6 to 8 அந்த மாதிரி டைம்ல தான் ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தி. அதாவது பீக் அவர்ஸ் மற்ற ஏரியாஸ் கம்பேர் பண்ணும்போது டிநகர் ரொம்பவே மோசமா இருக்கு. அண்ட் ரங்கநாதன் தெரு அந்த மாதிரி ஏரியாவில் வந்து பெடஸ்ட்ரியன்ஸ்னால ப்ராப்ளம் வருது வீக் வீக்கெண்ட்ஸில். எப்படின்னா அவங்க வந்து அந்த எக்ஸாக்டாக எப்போ வண்டிக்கு க்ரீன் சிக்னல் போடுறாங்களோ அப்போ தான் வந்து எல்லாரும் பெடஸ்ட்ரியன்ஸ் எல்லாம் நடந்து போவாங்க. அவங்களுக்கு எப்போ சிக்னல் போடுறாங்களோ அப்போ நடக்கவே மாட்டாங்க. அதனால வந்து வண்டியெல்லாம் நிற்க வேண்டிய ப்ராப்ளம் வருது. அப்புறம் வந்து ஜென்ரலாகவே யாராவது தெரியாமல் போய் இன்னொருத்தவங்க வண்டியை இடிச்சிட்டாலும் ஒரு சைடில் போய் நின்று அவங்களோட என்ன ஏதுன்னு கேட்குற விஷயமே நம்ம ஊரில் கிடையாது. நட் ரோட்டில் நின்று தான் சண்டை போடுவாங்க. அதனால பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் ப்ராப்ளம் வருது, ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறது கிடையாது. இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்கு. டி நகர்னு நான் ஜென்ரலைஸ் பண்ண விரும்பல, ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ். பட் அது தான் டி நகர்ல வந்து பாண்டி பஜார், பாண்டி பஜார்ல வந்து பார்க்கிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். பார்க்கிங் ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்து அந்த பார்க்கிங் இம்ப்ரூவ் பண்ணா டிராஃபிக் அங்க குறையும். அண்ட் நிறைய இடத்துல சிக்னல்ஸ் வந்து ஃபாலோவே பண்றது கிடையாது. பிகாஸ் சின்ஸ் ஐ எம் ஃப்ரம் த யங்கர் ஜென்ரேஷன், அவங்களெல்லாம் பார்த்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கிட்டு டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் அண்ட் ரிக்வெஸ்ட். ஸோ இந்த சீட் பெல்ட் போடுறதோ, ஹெல்மெட் போடுறதோ, ரெட் சிக்னலை நிற்கிறதோ, இது எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும். என்னதான் எமர்ஜென்சியாக இருந்தாலும் வந்து டிராஃபிக் ரூல்ஸையோ இல்லை ரோட் சேஃப்டியோ வந்து நம்ம அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் வருது இல்லையா. அதனால ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு ஃபாலோ ரோட் சேஃப்டி அண்ட் டிராஃபிக் ரூல்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல ஒரு அந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து ஒரு பெடஸ்ட்ரியன்ஸ்க்காக ஒரு ஓவர் பிரிட்ஜ் கட்டினா பெட்டர். ஏன்னா பிரிட்ஜ் கட்டினாலே வந்து டிராஃபிக் ஆர் பெடஸ்ட்ரியன் டிராஃபிக் ஆகட்டும் இல்லை வெஹிக்கிள்ஸ் டிராஃபிக் ஆகட்டும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறது மை ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ இன் வீக் டேஸ் ஆர் வீக்கெண்ட்ஸ் எப்பவுமே வந்து அங்கங்கே சில டிராஃபிக் போலீஸ் வைக்கணும். சில ஏரியால டிராஃபிக் போலீஸ் இல்லை, அதனால இந்த சஜஷன் சொல்ல வேண்டியதா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ சி அ லாட் ஆஃப் வாலண்டியர்ஸ் ஹூ டூ ஹெல்ப் வித் ரிகார்ட்ஸ் டு டிராஃபிக். அதாவது அங்கங்க நின்று கிரிட்லாக் வரும்போது அங்கே ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வைக்கலாம், நிறைய ஏரியாஸில் வைக்கலாம், நிறைய ஸ்ட்ரீட்ஸில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே வந்து டிராஃபிக் இன் டி நகர், நாட் ஜஸ்ட் இன் டி நகர், இன் அதர் ஏரியாஸ் கூட குறையும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன்.
4: நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு இப்போ கேட்டோம். எல்லாருமே அதே பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் டிராஃபிக் ரூல்ஸை கடைபிடிங்க, அது உங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நல்லது. டிராஃபிக் மற்றும் சாலை பாதுகாப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: தொடர்ந்து கேட்கலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இது உங்க ஆர்ஜே ரேஷ்மா, என் ஆர்ஜே பிரியங்கா. சென்னையில உள்ள சாலை பாதுகாப்பு மற்றும் டிராபிக் பத்தி கேட்டிருந்தோம். இந்த டிராபிக்னால எக்கச்சக்க பிரச்சனை, நம்மளுக்கு தேவையான பாதுகாப்பு கூட இல்லாம போச்சு.
1: அதுக்காக தான் கவர்மெண்ட் சாலை பாதுகாப்பு விதிகளை செயல்படுத்தி இருக்காங்க. அதாவது எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்பது கட்டாயம்.
0: அது மட்டுமல்ல, ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பது கட்டாயமானது. உனக்கு ரோட் சேஃப்டி வீக் பத்தி தெரியுமா?
1: இதெல்லாம் இருக்கா?
0: ஆமா, ஒவ்வொரு வருடமும் January 11-17 வரைக்கும் ரோட் சேஃப்டி வீக் என கொண்டாடப்படுகிறது.
1: ஓ, அதனாலதான் என்ஜிஓல இருந்து டிராபிக் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லி ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து நின்னுட்டு இருக்காங்களா?
0: ஆமா, என்ஜிஓ ரோட் சேஃப்டி பத்தின நிகழ்ச்சிகளை நடத்தி பொதுமக்களுக்கு தேவையான அவேர்னஸ் கொண்டு வராங்க.
1: நேத்து தான் நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, டிராபிக்னால நடைபாதைகள்ல கூட வாகனங்கள் ஓட்டி போறாங்களாம். இதனால எவ்வளவு பேருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல?
0: கண்டிப்பா, ஆனா அவங்கள மட்டும் தப்பு சொல்ல முடியாதுல. நடந்து போறவங்க ஒழுங்கா போறாங்களா? செல்போன் பேசிட்டே போறதும், இல்லனா டெக்ஸ்ட் பண்ணிட்டே போறதும், இல்லனா ஹெட்போன் போட்டுட்டு பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு தெரியும்.

0: வராம போகிறதும் இதெல்லாம் தப்பு இல்லையா? ரோட்ல போகும்போது நம்ம கவனம் நம்ம கிட்ட தான் இருக்கணும். சேஃப்டி இஸ் மஸ்ட்னு கேட்டிருப்போம், அது எவ்வளோ முக்கியம்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம வீட்டில் நம்மளை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பாங்கன்றதை மறந்துடாம டிராஃபிக் ரூல்ஸை கட்டாயமாக கடைபிடிக்கணும். இந்த மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது ஆர்ஜே ரேஷ்மா மற்றும் ஆர்ஜே பிரியங்கா.
1: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ராதிகா.
0: இது உங்க MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம விஜஸ் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. ஸோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியா சென்னை. அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOPCRS 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP
1: சமுதாய. You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
2: Stay tuned. Stay tuned. Stay tuned.
3: Hello to everyone out there listening to our program. What is the first thing that comes to your mind when there is sun sending the scorching heat and when there is clouds showing what they are capable of with their showers? Yes, it is food. But ironically, we are going to talk about the food we waste every day. So, for the next 15 minutes, we are going to talk about food wastage with me, RJ Tarini, through MOPCRS 107.8 FM. Our community, our radio, our pride. Food wastage is a concept that has been there for decades, but not much has been done for it. But it is a very noble topic that has to be discussed. There is a class of people who cannot get 3 meals a day, and there is another class of people who waste the food that they get. First, two of our friends are going to discuss the reasons and some interesting facts on food wastage. Then, we have an interview from a volunteer from an NGO named Food Bank. For the last segment, we have common people around us to share us their thoughts on food wastage from their view. Let's get a basic idea about food wastage from Aarti and Rupa, who can tell us why people waste their food, which country leads in food wastage, and some other interesting facts.
4: So hi guys, this is Aarti here. I'm going to tell you all the different ways how people waste their food. So I think the first and the foremost reason can be when too much food has been prepared or too much food has been put on the plate. It usually happens when the servers put on the plate without our knowledge. The second reason might be when the food wasn't used on time, like when people skip their breakfast or lunch or dinner. Sometimes the food gets spoiled for not using it on time. Sometimes it forms a type of bacteria where it looks and smells bad, so it gets wasted. Or sometimes the food was badly prepared and did not taste great. The reason can also be partially used food, which includes food not used but also leftovers, which ends up at the back of the fridge but never get reused. Other reason is when it is not used before date. This usually impacts things like bread and other staples that waste away. Some people eat too much food where they eat far more than they need. Sometimes the restaurant portions are too large for the consumers to eat it. Some people take the leftovers, but most of the people don't. So it gets wasted. Food gets wasted even because of improper storage. We have some food where it should be stored under certain conditions. So when it is not done, it gets wasted. We can take cheese as an example, where it needs to be stored in cool place. It also depends on the shipping period, that is when the food isn't shipped on time. When we can have dairy product as an example, where it gets spoiled for delay in the shipping. Sometimes we cook food and then we plan for an outing. So that time also the food gets waste. Now our friend is going to share some interesting facts about food wastage.
5: This is Rupa and I'm going to share some interesting facts that will indulge you into wastage of food. Here is some thoughtful information that will kindle you. 1.3 million tons of food are wasted every year all around the world. Imagine if food wasted was a country, it would be the third largest producer of carbon dioxide. It is found that just 1/4 of all wasted food could feed the 795 million unnourished people all around the world who suffer from hunger each and every day. Ratio of food wasted in rich countries, which is 222 million tons, is approximately equivalent to all of the food produced in sub-Saharan Africa region. The total amount of food waste in Europe alone could feed 200 million hunger people. It makes us feel for this pathetic situation. And to be added more to this, it is not just a matter of few lakhs of rupees. If food is wasted, there is so much of water wasted used in agriculture, manpower and electricity, lost in food processing industries, and to contribute to so much of deforestation that occurs because of this sector. 25% of fresh water used to produce food is ultimately wasted. Even a billion of people still don't have access to drink water to quench their thirst. When you calculate the figure in cubic kilometer, this is more than an average river. While taking the above facts into consideration, the actual worth of money per head in India from food wastage comes to whopping 58 crores. According to the survey done by an organization which works towards to reduce hunger, it is found that in the year 2013, 20 crores Indian people skip their night supper in order to reduce their weight. The urban Indian is said to be increasing in wasting more food over the years and recently are contributing about 35% of all food wasted in the country. The most regretful thing is that about 7 million children die in the year 2012 just because of hunger or malnutrition. When people are not about to get their food, they can contribute to those who are suffering to have at least per meal per day. Food wastage has been increased. As a result, many young lives have decreased.
3: Thank you, Rupa and Aarti, for your fabulous facts. Now, what can be the remedies that can be taken against food wastage? There are many corporate houses which has taken steps for reducing food wastage by delivering the unused food to NGOs, which work towards having a hunger-free nation. Now, let's hear from a person who is a part of an NGO named Food Bank and their activities, and this interview is by RJ Kirtana.
6: Hi, I am Kirtana. We are going to talk with Sneha Mohandas, who is the part of NGO named Food Bank, who do a great job to reduce the food wastage.
7: Vanakkam, na Sneha Mohandas, founder of Food Bank India.
6: மற்ற நாட்டோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர்ல எப்படி இருக்கு ஃபுட் வேஸ்டேஜ்லாம்?
7: ஓகே, நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இது வந்து அதிகமாக தான் இருக்கு. இந்த எங்கெங்கெல்லாம் அதிகமாக வந்து ஃபுட் வேஸ்டேஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக மெஜாரிட்டியாக வந்து கல்யாண மண்டபம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பேருக்கு சமைக்க சொல்லுவாங்க, அன்னைக்குன்னு பார்த்து மழையோ இல்லை ஏதோ ஒரு எல்லாருக்குமே அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ பட் அந்த 1000 பேருக்கு சமைச்ச சாப்பாடு வந்து அங்கே வந்து டோட்டலாக வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் அவங்களுக்கு என்னன்னா, இதை வந்து எப்படி அதை எடுத்துகிட்டு போய் அதை யூஸ் பண்ணணும் அது எதுவுமே தெரியாமல் அவங்க ஜஸ்ட் பிளைண்டாக அதை வந்து வேஸ்ட் பண்ணியோ இல்லை அப்படியே விட்டு கெட்டு போயோ அது மறுநாள் யூனோ லைக் அதை க்ளீன் பண்ணும்போது தான் அதை பற்றி அவங்க வந்து கவலைப்படுறாங்க. ஸோ இது வந்து அந்த மற்ற நாடு கம்பேர் பண்ணும்போது இந்தியா இஸ் த மோஸ்ட் யூனோ த கண்ட்ரி ஹூ வேஸ்ட் த கம்ப்ளீட் ஃபுட் வேஸ்டேஜ் வந்து இங்கே அதிகமாக நடக்குது.
6: ஃபுட் வேஸ்டேஜை எப்படி தடுக்கலாம்?
7: ஓகே, ஃபுட் வேஸ்டேஜை நம்ம எப்படி தடுக்கலாம்னா, இதை வந்து நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். எதர் நீங்கள் வந்து அதை ஏதாவது ஒரு நல்லா வெல் பேக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மேரேஜை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு என்ஜிஓவோ இல்லை எதுக்காவது, இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரிகாஷனாக ஒரு கல்யாணம் நடக்கும்போது அந்த மண்டபம் நம்ம சூஸ் பண்ணுறோம், அது எல்லாருமே வந்து ப்ரீவியஸாகவே பண்ணி வச்சுருவாங்க. அதே போல் இந்த சாப்பாடு வந்து இப்படி வீண் அடித்தா அது வந்து என்ன பண்ணலாம்? ஸோ பக்கத்தில் இருக்க என்ஜிஓஸோ இல்லை ஏதாவது ஒரு கான்டாக்ட் நம்பர்ஸோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அதை அவங்க தாராளமாக வந்து கொடுக்கலாம். ஸோ இல்லாதவங்களுக்கு வந்து இது வந்து போய் கண்டிப்பாக பேசுகிறோம். ஸோ நம்ம கண்ட்ரி பார்த்தீங்கன்னா 1/3 இந்தியா இஸ் த மோஸ்ட் ஹங்கர் நேஷன். ஸோ இந்த ஹங்கர் நம்ம எப்படி தடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீணாக்குற சாப்பாடே நம்ம பசி விட்டுறவங்களுக்கு கொடுத்தா இது கண்டிப்பாக இந்த வேஸ்டேஜின்னு ஒரு விஷயம் இருக்காது. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈவன் இன் காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லேயும் இது வந்து வேஸ்ட் ஆகுது. எப்படின்னா, அம்மா வந்து ஏதாவது ஒன்று சமைச்சு கொடுத்துருப்பாங்க, அந்த பசங்களுக்கு பிடிக்காது, எண்ட் ஆஃப் த டே அதை போய் குப்பை தொட்டியில் தான் கொட்டுவாங்க. ஸோ இது மாதிரி கண்டிப்பாக அதை நானும் பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க அது. ஸோ அதை எப்படி தடுக்கலாம்னா, மேபி யூ கேன் கிரியேட் அ கம்யூனிட்டி. இங்கே காலேஜில் உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி வச்சு, லைக் இந்த ஃபுட் வேஸ்ட், ஓகே இன்னைக்கு வந்து எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, ஐ வாண்ட் டு டொனேட் திஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒன் செட் ஆஃப் குரூப். இப்போ இப்படி எப்படி நீங்கள் இந்த ரேடியோ கம்யூனிட்டி இருக்கோ, அது போல் யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் அ வித்தின் யோர் people, I mean students union vecho, something you can go to talk to your principal, idhukku or community vecho you can just go around, idu eppadi namba thadukka mudiyengumbodhu andha pudikada saapadu they can come and donate to the community. So that set of volunteers can go around in your college. Ippa na varavadila paathale oru 10 per kitta na paathirpen homeless people who are dying for a hunger. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் போய் கொடுத்துட்டு வரலாம். மேபி இது ஒரு ஆக்டிவிட்டியாக கூட நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக இது எல்லா காலேஜஸ்லையும் ஸ்கூல்ஸ்லையும் இது இந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்தால் கண்டிப்பாக இந்த ஃபுட் வேஸ்ட்டுங்கிறது இருக்காது.
6: உங்கள் என்ஜிஓவில் எப்படி வேஸ்டான ஃபுட் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறீங்க?
7: ஓகே, ஆக்சுவலாக எங்கள் என்ஜிஓவில் வந்து ஃபுட் வேஸ்டேஜ் பற்றி நாங்கள் பண்ணல. பட் அப்படி எங்களுக்கு கால்ஸ் ஏதாவது வந்ததுன்னா நாங்கள் அதை எப்படியாவது ஒரு என்ஜிஓஸ்க்கோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்லம் ஏரியாவுக்கோ நாங்கள் அது வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுருவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் எங்கள் வாலண்டியர்ஸே போய் கலெக்ட் பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லைன்னா அவங்கள டைரெக்ட் பண்ணி கொடுத்து அவங்களே போய் கொடுக்க சொல்லியிருப்போம்.
6: உங்கள் என்ஜிஓ பற்றி சொல்லுங்கள்.
7: ஓகே, எங்கள் என்ஜிஓ பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் ஹங்கர் ஃப்ரீ நேஷன், அதாவது பசியின்மையை வந்து தடுக்கிறது தான் எங்கள் என்ஜிஓ வந்து சார்ந்தது. இந்தியாவில் வந்து பசிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, அதை எப்படி நம்ம செயல்படுத்தலாம் அதுக்கான அவேர்னஸ் தான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் என்ஜிஓவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் குக் ஃபுட், அதாவது வீட்டில் டெய்லி நம்ம சமைக்கிற சாப்பாடே வந்து ஒன்றோ ரெண்டோ எக்ஸ்ட்ராவாக சமைச்சு அதை இல்லாதவங்களுக்கு போய் கொடுக்கறது தான் எங்களோட ஆக்டிவிட்டி. இது போல் எங்களுக்கு 18 சாப்டர்ஸ் இருக்குது ஆல் அரவுண்டு இந்தியாவில். ஸோ லைக் புனே, டெல்லி, பாம்பே, ஹைதராபாத் இது மாதிரி 18 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாட்லேயும் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இது மாதிரியும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா ஒரு ஒருத்தவங்க வீட்டிலேருந்து ஒரு ஒரு சாப்பாடு கொடுத்தாலே அந்த ஹங்கர்ங்கிற ஒரு விஷயம் இருக்காது. ஸோ அதுதான் இதில் வந்து நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு.
6: நீங்கள் எதை பெஸ்ட் சொல்யூஷனாக நினைக்கிறீங்க ஃபுட் வேஸ்டேஜை குறைக்கிறதுக்கு?
7: பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா நம்மளுக்கு தேவைக்கு என்ன வேணுமோ, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம், நம்ம ஆசைப்படுவோம், நிறைய ஆசைப்படுவோம், எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து போட்டுடுவோம். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு வயிறு வந்து இவ்வளோண்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எவ்வளோ சாப்பிடுவோம் அந்த ப்ரிகாஷன் இருக்கணும். அதே போல் வீட்டில் சமைக்கிறவங்களோ சரி, சரி இத்தனை பேர் தான் இத்தனை பேர் தான் இருக்க போகிறாங்க, இது தான் அவங்களுக்கு பிடிக்கும், அதை தெரிஞ்சவங்க மேபி அதை சமைக்கலாம். அதே போல் எண்ட் ஆஃப் த டே நீ அவங்க போயிட்டு அதை டொனேட் கூட பண்ணலாம். அப்படியே வேஸ்ட் ஆச்சுனாலும் அதை ரீசைக்கிள் பண்ணலன்னா, பட் ரீசைக்கிள் வந்து எவ்வளோதுக்கு எவ்வளோ அது நல்லதுன்னு தெரில. பட் இப்போ வர எல்லாமே கெமிக்கல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான் வருது எல்லா வெஜிடபிள்ஸுமே. அதை நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஃபுட் வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சி நீங்கள் மேபி அது சில குவாலிட்டியான ஃபுட் நீங்கள் அப்படி சாப்பிடலாம், அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி பண்ணி சாப்பிடலாம். பட் அகெயின் யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் யர் ஹெல்த். ஸோ ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த மைண்ட் செட் வந்து எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இருந்தால் தான் இது வந்து தடுக்க முடியும்.
6: உங்கள் என்ஜிஓவில் நடந்த எதனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுங்கள்.
7: ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த சென்னை ஃப்ளட்டில் எல்லாருமே வந்து ஒரு மெமரிஸ் இருக்கும். ஸோ எங்களுக்கும் அப்படி தான். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 2000 ஃபுட்டுக்கு மேலே நாங்கள் ஃப்ளட் அப்போவே போய் கொடுத்தோம். அது எப்படின்னா இவ்வளோ இடுப்பு கலவு தண்ணி இருக்கும் போதே நாங்கள் வந்து ஒரு போட்லாம் ரெடி பண்ணி, ஸோ அதை குக் பண்ண பெரிய பாத்திரம்லாம் வச்சுட்டு தள்ளிட்டு போய் அது ரொம்ப அது இன்ட்ரெஸ்டிங்கானது மீன் ஜாலியானதுன்னு சொல்லறத விட அது வந்து ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயம். அண்ட் இன்னமும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளட்டால் அஃபெக்ட் ஆகி இன்னமும் அவங்களுக்கு வந்து ரியாப் கிடைக்காம இன்னமும் வந்து அவங்க அந்த ரோட் சைடில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்ஸ் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண போகும்போது வந்து அவங்க எங்களை வந்து பிடிச்சி இது பண்ணி விட்டுட்டாங்க, ஏங்க இத்தனை நாளாக வந்து தராமல் இருக்கீங்க அப்படி இப்படி. இல்லைம்மா நாங்கள் கவர்மெண்ட்லாம் இல்லை, நாங்கள் ஒரு என்ஜிஓ அப்படின்னு பண்ணி. ஸோ அது ஒரு சில ஃபன்ஸான விஷயம்லாம் இருக்கும். ஸோ அது இது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான்.
6: தேங்க்யூ மேம் உங்கள் பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக வந்து நிறைய தாட்ஸை ஷேர் பண்ணதுக்கு.
7: தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸால தான் கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வர முடியும். எப்படி என்டர்டைன்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் நம்மளும் கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிளோடு நம்ம செயல்படுத்தால் கண்டிப்பாக ஃபுட் வேஸ்டேஜ்னு இல்லை எதுக்காக இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அண்ட் தேங்க்ஸ் தேங்க்ஸ் லாட் ஃபார் இன்வைட்டிங் மீ, இட்ஸ் ரியலி அட் அ கிரேட் பிளஷர். தேங்க்யூ.
3: Did you all get the interview with Sneha Mohandas? It was exciting, isn't it? Now, let's go for a break. You're listening to MOP Community Radio 107.8. Our community, our pride.
8: Hey, this party is awesome. I know, but I'm so full. I gotta chuck all this extra pasta. Maybe you shouldn't waste it. Chill out, man. What could happen? It's just one plate of food.

0: Here is our last session, and now let's hear the voice of common people who cook food for their family daily and their efforts to reduce food wastage.
1: வேஸ்டான சாப்பாடுலாம் என்ன பண்ணுவீங்க?
2: நல்லா இருந்தால் சூடு பண்ணி சாப்பிடுவோம், கொஞ்சம் நல்லா இல்லைன்னா தூக்கி அரிச்சல் காக்காய்க்கு போட்டுருவோம், அவ்வளோதான்.
1: அது வேற எப்படி நீங்கள் அதை ரீசைக்கிள் பண்ணுவீங்க, வேற எப்படி திரும்ப அதை யூஸ் பண்ணுவீங்க?
2: அது பண்ண மாட்டோம், வேற எதனா சாச்சு போட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட திட்டமாக தான் போடுவோம்.
1: இது இந்த ஃபுட் வேஸ்டேஜை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், சாப்பாடு கரெக்டாக பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்?
2: அளவு டம்ளர் ஒன்று இருக்குது, அந்த அளவு சாப்பாடு போட்டு வடித்து அழகாக ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்றோம். இப்போ பழ ஜின்ஸுங்க வந்து இந்த இந்த திராட்சை ஆப்பிளி இதெல்லாம் கலந்து சாப்பிடுவோம், அவ்வளோதான்.
1: உங்கள் வீட்டில் வேஸ்டான சாப்பாடெலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
3: நாங்கள் வேஸ்ட்டாக ஆக்க மாட்டோம், அப்படி மிஞ்சினா ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட முடிஞ்சதை சாப்பிடுவோம், யூஸ் பண்ண முடியாததை வேஸ்ட்டாக தான் போவோம், தூரம் தான் போடணும்.
1: சரி, அப்படி நீங்கள் அதை ரீயூஸ் பண்ணணும்னா அது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க?
3: ஓவனில் வச்சு சூடு பண்ணி தான் சாப்பிடணும், வேற
1: ஆமாம். சரி, என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் ஃபுட் வேஸ்டேஜை கம்மி பண்ணுறதுக்கு?
3: கரெக்டாக அளவாக பொங்கினா கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டுனா கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும், என்றைக்காவது ஆக தான் செய்யும், அது கரெக்டானு வராதுல்ல.
1: உங்கள் வீட்டில் சாப்பாடு மீந்து போனால் என்ன பண்ணுவீங்க?
4: அதான் வேஸ்ட் பண்ணாமல் மாட்டுக்கு வச்சுருவோம்.
1: ரீயூஸ் பண்ணுவீங்களா?
4: ரீயூஸ்
1: பண்ணுவீங்களா?
4: பண்ண மாட்டோம்.
1: இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி வேஸ்ட் பண்ணாமல் குறைக்கிறது?
4: திட்டமாக செஞ்சுப்போம், அவ்வளோதான்.
1: உங்கள் வீட்டில் மீந்து போன சாப்பாடு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாருக்காவது கொடுத்துருவோம், இல்லைன்னா வேஸ்ட்டு தான். ரீயூஸ் பண்ணுவீங்களா? முடிஞ்சால் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் ஃபுட் வேஸ்டேஜ் குறைக்க? அளவாக சமைச்சா ஃபுட் வேஸ்டேஜ் கண்டிப்பாக ஆகாது. வீட்டில் சாப்பாடு மீந்தால் என்ன பண்ணுவீங்க?
5: வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்துருவோம்.
1: ரீயூஸ் பண்ணுவீங்களா?
5: இல்லை, அப்போவே கொடுத்து விட்ருவோம்.
1: இந்த சாப்பாடு வேஸ்ட் ஆகிறதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம்?
5: இன்னைக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா மறுநாள்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போடுவோம் சாப்பாடு.
1: வீட்டில் சாப்பாடு மீந்து போனால் என்ன பண்ணுவீங்க?
6: வீட்டில் வேலை செய்கிறவங்க கொடுத்துருவோம்.
1: ரீயூஸ் பண்ணுவீங்களா?
6: சில விஷயங்கள், சில பொருளை யூஸ் பண்ணணும் பண்ணுவோம், மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட வேண்டிய பொருளாக இருந்தால் சூடு பண்ணி சாப்பிடுவோம்.
1: இப்போ ஃபுட் வேஸ்டேஜை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்?
6: நமக்கு தெரியும் இவ்வளோ அளவு தான் நமக்கு தேவைப்படும், நல்லாவே தெரியும், தேவையான அளவு செய்யணும்.
1: லெஃப்ட் ஓவரான சாப்பாடுலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
7: ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு மீறவே மீறாது, ஏன்னா எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். ஒருவேளை யாராவது சாப்பிடாம சாப்பாடு மீந்து போனாலும் அதை யூஸ்ஃபுல்லாக நாங்கள் ரீசைக்கிள் பண்ணிவிடுவோம், இப்படி வத்தல் போடுறது அந்த மாதிரி. ஸோ மோஸ்ட்டாக வீட்டில் வந்து சாப்பாடு இல்லை குழம்பு அது மாதிரி சாப்பிட்ற விஷயம் வந்து வேஸ்ட் ஆகாமல் நாங்கள் பார்த்துப்போம். ஃபுட் வேஸ்டேஜ் கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம்? எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கவுங்க எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு வடிக்கிறது அந்த மாதிரி பண்ணணும். ஒருவேளை சாப்பாடு மீந்துருச்சுன்னா அதை தேவையில்லாமல் கீழே கொட்டாமல் எத்தனையோ பேர் சாப்பாடே இல்லாமல் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம்.
0: As consumers, we can bring a lot of changes to this current situation. First step that we can take is to think. Think about the amount of food you can take before you buy or cook. We should request only amount we can eat. By this, we can reduce leftovers. Often, we waste food subconsciously. We can bring the leftovers home from restaurant in reusable containers, and we can also donate the food to food banks and become a cautious customer. We would like to conclude by saying, save your food, save your money, and save the environment. Think, eat, and save. These last 15 minutes, you heard about food wastage. And this program is produced and brought to you by Rupa, Aarti, Keetna, and myself, RJ Tarini. Thank you for listening to us. You're listening to MOP Community Radio 107.8 FM, our community, our pride.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை. பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று. சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும். இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு. சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு?
1: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.

0: அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
1: ஆமாமா, நாங்க இனிமேலிருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
0: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு, கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
2: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
1: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது, அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
2: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
1: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
2: ஆமாண்டா,
1: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
2: சரிடா.
3: நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடிங்க சொல்லி மேலேயே கொட்டிட்ட ஜூஸ?
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூக்கிட்டு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போகலாம் கண்ணு. என்னம்மா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேன்.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கடிச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ சேவ்.

0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரதுக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. வெல்கம் பேக் லிசனர்ஸ்,
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி
2: அதர் எமினன்ட் ஸ்பீக்கர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பப்ளிக். ஐ பார்ன் இன் தேவக்கோட்டை, பட் பார்ன் இன் கடலூர், நாட் ஈவன் இன் தேவக்கோட்டை. ஸோ பிராட் அப் இன் சென்னை, ஐ லிவ்ட் இன் சிட்டிஸ் லைக் திருச்சி, பாண்டிச்சேரி அண்ட் நவ் ஃபார் த ப்ரெசன்ட். ஸோ ஐ டு நாட் நோ மச் அண்ட் ஐ ஹவ் நாட் லிவ்ட் தேர், பட் ஆல் தட் ஐ நோ விச் ஐ எம் ஏபிள் டு ரிலேட் டு பிகாஸ் ஐ ஆம் ஆன் ஆல்சோ எ ரைட்டர். I am able to think through, in quotes, if you accept it as though I am thinking through, but I believe I think through such things, that's why I am able to write. So I'll be sharing such those ideas to you about what I think of Chettiar community. இது வந்து ஒரு ரொம்ப பழம்பெரும் நாகரிகம் சொல்லலாம். இது இவ்வளவு தூரம் ஒரு ஹிஸ்டாரிக்கலா எடுத்து யாரையும் சொல்ற அளவுக்கு டேட்டா இருக்கா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. ஒரு பெரிய ட்ரெடிஷன் இருக்குது இதில். அதே மாதிரி இவங்க கான்ட்ரிபியூஷன் ஆஃப் நகரத்தாரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவர் மிஸ்டர் வெங்கடேஷ் காமிச்சது மாதிரி காஞ்சி சங்கராச்சாரியார் சுவாமிகளே பல முறை அதை அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. நகரத்தார்கள் செய்த அளவுக்கு கோயில்களுக்கு பெரிய அளவில் திருப்பணி செய்தவர்கள் யாரும் இல்லை. நகரத்தார்கள் இல்லைன்னா இன்றைக்கு பல கோயில்கள் வந்து சிரமப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எஜுகேஷனுக்கும் நமக்கு வந்து தோவினோ ஒன்லி ஆஃப் எ ஃபியூ பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, தேர் ஆர் செவரல் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் ஆர் மேனேஜ்ட் பை நகரத்தாஸ், ஃபண்டட் பை நகரத்தாஸ், அண்ட் தே டூ இட் அஸ் அ சேரிட்டி. ஸோ சேரிட்டி நிறைய பண்ணியிருக்காங்க. ரீசன்ட்லி ஐ ஹட் பீன் டு பாலிடெக்னிக் இன் கானாடு காத்தான், விச் இஸ் அபவுட் 50 இயர்ஸ் ஓல்டு இஃப் ஐம் ரைட். நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது அந்த செட்டிநாடு சைடில், மதுரை சைடில், ராம்நாட் சைட்லாம் நிறைய பாலிடெக்னிக் ஸ்கூல்ஸு. ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் காலேஜு, ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் ஸ்கூல் எல்லாம் வந்து 50 இயர்ஸ் பேக் 40 இயர்ஸ் பேக் நகரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நாட் ஃபார் மணி, ஜஸ்ட் ஃபார் ஹெல்பிங் த சொசைட்டி. ஸோ அஸ் அ குரூப், ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபிலாந்த்ரஃபிக், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம் தெரிஞ்ச ஒரு கம்யூனிட்டியாக தான் நான் அவங்கள பார்க்குறேன். ஐ கீப் மை செல்ஃப் லிட்டில் அவுட் சைட் அண்ட் லுக் அட் தம் அஸ் அ தேர்ட் பார்ட்டி. எனக்கு ரொம்ப நகரத்தார்கிட்ட இருக்கிற ஆச்சரியம், சில சமயங்களில் பயமும் கூட வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக இருப்பான். நான் இதை எப்படி மை இன்சைட்ஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ மலேசியா, சிங்கப்பூர், சைகோன் அங்கே ஊருக்கெல்லாம் போயிருக்காங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற மக்களோட மிங்கிலாகி தான் அங்கே பிஸ்னஸ் பண்ண முடியும், அங்கே இருக்கிற மக்களோட மிங்கிலாகி தான் அங்கே பணம் பண்ண முடியும். இவ்வளவும் பண்ணிட்டு அங்கே இருக்கிறவங்களோட டிசால்வ் ஆகல. இவங்க தே மெயின்டைன் தேர் ஓன் ட்ரெடிஷன், தே மெயின்டைன் தேர் ஓன், அது எப்படி முடியும்? ஹவு டு பி மிங்கிலிங் அஸ் வெல் அஸ் மெயின்டைனிங் யுவர் ஐடென்டிட்டி, ப்ரிசர்விங் ஐடென்டிட்டி அண்ட் யூ பீங் யுவர் செல்ஃப். இது ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. எங்கேயாவது போனால் அங்கே கலந்துறது சுலபம், அங்கே இருக்கிறவங்களோட நட்பாக இருக்க முடியுது, அவங்களோட வியாபாரம் செய்ய முடியுது, அதே சமயத்தில் உங்களுடைய தனித்தன்மையை பாதுகாத்து கொள்ள முடியுது. அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு ரொம்ப காங்குபைன் வச்சுக்கிற நகரத்தார் இருக்கிறதுங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இருந்தால் கூட, ரொம்ப ஒழுங்காக வாழ்கிற நகரத்தார் ஒரு 95% 98% இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து எல்லாரும் எல்லா நகரத்தாருமே ஏதோ ஒரு காங்குபைன் வச்சுக்கிட்டு ஏதோ தங்கத்தை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஒரு இமேஜோட தயவுசெய்து போயிடாதீங்க. கரெக்ட், மோஸ்ட் ஆஃப் த நகரத்தாஸ் ஆர் வெரி குட் பீப்புள், வெரி ஐ ஹவ் ஹர்ட் ஃப்ரம் செவரல் பீப்புள். நான் அதை எழுதியிருக்கேன், எங்கேயாவது போய் என்னுடைய பேரை நான் சோமாவள்ளி அப்படின்னு சொன்னா பீப்புள் இல் இமீடியட்லி ரிலேட், ஆர் யூ ஃப்ரம் அ பிளேஸ் லைக் காரைக்குடி அப்படின்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னோன்னே ஒரு ரெஸ்பெக்ட் காமிப்பாங்க. ஸோ இது எல்லாம் வந்து இந்த ட்ரெடிஷ்னலாக அவங்க செஞ்ச வேலைகள் தான் எங்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவர் நிறைய டிசோன் பண்ணிட்டாரு, ஐ வாண்ட் டு ஓன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பட்டினத்தார் நகரத்தார் அப்படிங்கறது இல்லைங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணணும். அவர் சும்மாவது நகரத்தார் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நகரத்தாருங்கிறது நிறைய பேர் சொல்றாங்க, காரைக்கால் அம்மையார் நகரத்தாருங்கிறது நிறைய பேர் சொல்றாங்க. நான் ஹிஸ்டாரியன் இல்லை, ஐ கேனாட் ப்ரூவ், பட் ஐ சஜஸ்ட் இஃப் யூர் ரவீந்திரன் சார் அட்மிட்ஸ், டூ ரிசர்ச், லெட் அஸ் ஹேவ் சம் வேல்யூ அடிஷன் டு திஸ் டாபிக். யாரெல்லாம் அதே மாதிரி நாயன்மார்கள் அஞ்சு பேர் இருக்கிறதா சொல்றாங்க, சிலப்பதிகாரம் அதை வச்சு தான் எழுதுனதா சொல்றாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் கூட விட்டுறலாம். இப்போ பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஐ வாண்ட் யூ டு ரைஸ் யர் ஹேண்ட்ஸ் இஃப் யூ நோ ஆஃப் த பர்சனாலிட்டிஸ் ஐ கோயிங் டு டாக் அபவுட். ஸோ ஐ ஜஸ்ட் மென்ஷன் த நேம் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். அவரை நமக்கு தெரியல, அவர் எவ்வளவு பெரிய தமிழ் ஸ்காலர் என்று. நீங்க கோ சர்ச் இன் கூகுள். ஏ கே செட்டியாருங்கிறத பத்தி அவர் மென்ஷன் பண்ணாரு. யூ நோ வாட் இஸ் ஏ கே செட்டியார்ஸ் கான்ட்ரிபியூஷன்? காந்தி உயிரோடு இருந்தபோது காந்திக்கு பின்னாடியே போய், காந்தி எவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஆள்னு உங்களுக்கு தெரியும், அவர் பின்னாடியே போய் இந்த மாதிரியெல்லாம் மொபைல் இல்லாத சமயத்தில் அவர் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு அவருடைய லைஃபை, ரியல் லைஃபை இன் ஆக்ஷன் அவர் எடுத்தார். ஹி வாஸ் பர்சூயிங் சம்திங் எல்ஸ் வெரி சீரியஸ்லி. இவர் அவரை படம் எடுத்து அதை வந்து கொலெக்ட் பண்ணி அதை ஒரு படமாக காந்தியை பற்றி எடுத்தார் அவர். அதுக்காக இவர் காந்தி போன நாட்டுக்கெல்லாம் போனதுனால அவருக்கு பேர் வந்து உலகம் சுற்றும் தமிழன். அதை வச்சுதான் உலகம் சுற்றும் வாலிபன் படம் எடுத்தாங்க. அப்போ ஏ கே செட்டியார் அவருடைய குமரி மலர்னு ஒரு மேகசின், சச் அ கிரேட் மேகசின், அது வந்து ஒரு கலை ரீடர்ஸ் டைஜஸ்ட் மாதிரி த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அதில் வரும். குமரி மலர், குமரி மலர் அவர் நடத்தின விதங்களை பத்தி போய் படிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு தாட் அவங்களுக்கு ஃபோர் தாட் இருந்திருக்குங்கிறத உலகம் தொற்றிய தமிழ். சோமலே கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோமலே ஒரு உலகம் சுற்றிய தமிழர். வாசுபா மாணிக்கனார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நீங்க இப்போ தமிழ்ல இவங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். வாசுப மாணிக்கனாருடைய கான்ட்ரிபியூஷன்ல அவ்வளவு இருக்கு. சோ முருகப்பா தெரியுமா? சோனா முருகப்பா ஃப்ரம் த சேம் தேவக்கோட்டை. சோனா முருகப்பா வந்து இவர் விதவை திருமணத்தையெல்லாம் ஆதரிச்சு ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ கூட்டத்துல இருந்து ஒருத்தங்க எழுந்து சொல்றாங்க, இதெல்லாம் மேடையில பேச நல்லா இருக்கும், இல்ல ஐ பிலீவ் இன்றாரு, நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்களா, நீங்க கல்யாணம் பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க. பண்ணிக்குவேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அம்மா எழுந்து வந்து, நான் தான் அந்த விதவை, என்ன கட்டிங்கிறாங்க. அவங்களை கட்டிக்கிட்டாரு. இந்த சமயத்துல சில இடங்கள்ல கை தட்டுவாங்க. ஸோ சேலஞ்ச் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹி லிவ்டு வித் தட் லேடி. அவங்க நகரத்தார் கம்யூனிட்டி இல்லை, அவங்க ஒரு விதவை. ஸோ இன் அவர் நார்மல் டேர்ம்ஸ் நாட் ஸோ குட் லுக்கிங், நாட் அப்ராப்ரியேட் ஏஜ். பட் மேடையில் சொன்னதை காப்பாற்றணுங்கிற சோனா முருகப்பா ஒரு பெரிய சோஷியல் அவர். அவர் அதே மாதிரி ராயஸோ தமிழ் கடல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்பன் அடிப்பொடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மா பேசியிருந்தாலும் பேசியிருப்பாங்க. கம்பன் அடிப்பொடி சா கணேசன். அப்போ கலைஞர்லாம் அவருடைய தலைமையில பட்டிமன்றம் பேசியிருக்காரு காரைக்குடியில். கலைஞர் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு, அவரு மீட்டிங்க்கு வர்றாரு. மீட்டிங் தலைமை தாங்கணும், சா கணேசன் தான் மீட்டிங் நடத்த போறாரு. அப்போ ரயில்வே கேட்ல வண்டி மாட்டிக்கிச்சு. 10 மணிக்கு கடிகாரத்தை இப்படிதான் பாப்பாரு, இந்த இடத்துல இருக்கும் டயல். இதை பார்த்துட்டு சா கணேசன் மீட்டிங் ஆரம்பிச்சுட்டாரு வித்வுட் தி சீஃப் மினிஸ்டர் கிரேசிங் தி ஃபங்க்ஷன். தி மீட்டிங் ஸ்டார்டட் ஆன் டைம் பிகாஸ் இட் கண்டக்டட் பை சா கணேசன். அப்போ கலைஞர் லேட்டா வந்துட்டு சொல்றாரு, ரயில்வே கேட்டு போட்டாச்சுன்னு சொல்லி அவர் இவருக்கு எஸ்கியூஸ் சொல்ற அளவுக்கு அவர் வச்சிருந்தார். அப்படியெல்லாம் இருந்த ஒரு நகரத்தார் தான் சா கணேசன். அவர் குன்றக்குடி அடிகளாருக்கு மேல, குன்றக்குடி அடிகளாரு இன்றைக்கு மாடலா சொல்றாங்க, அவருக்கு மேல அவர் இருந்தார். அவரு அவர் ஒரு பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர். அவரு ராம சுப்பையா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராம சுப்பையாவுடைய பையனை சொன்னா உனக்கு தெரியும், எஸ் பி முத்துராமன் தெரியுமா, டைரக்டர், அவருடைய அப்பா தான் அவரு. சுப வீரபாண்டியன் தெரியுமா, அது எஸ் பி முத்துராமனோட பிரதர். அவங்களுக்குலாம் அப்பா வந்து ராம சுப்பையா ஒரு பெரிய கடவுள் மறுப்பாளர். நகரத்தாரில் உள்ள கோயில் கட்டினா கூட அவர் வந்து ஒரு பெரிய கடவுள் மறுப்பாளர். அவர் சின்ன அண்ணாமலை தமிழ் பண்ணையின் ஒரு பெரிய பதிப்பகம் நடத்தினாரு. முல்லை முத்தையா, அது மாதிரி இவங்களுக்கு வைகோ யாருன்னு தெரியுமா? மதிமுக இல்லை, ஒரிஜினல் வைகோ வந்து சக்தி வை கோவிந்தன். பென் குயின் மாதிரி ஒரு பதிப்பகம் நடத்தணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அவ்வளோ பெர்ஃபெக்டாக நடத்தினது வந்து வை கோவிந்தன், ஷார்ட்லி நோன் அஸ் வைகோ. அப்போல்லாம் அவர் தான் சக்தி வை கோவிந்தன். இப்போ கூட அவருக்கு ஒன்று பண்ணாங்க. ஸோ நகரத்தாரில் ஒரு வட்டி பணம் பணக்காரங்க அப்படிங்கிறத தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இதுதான் ப்ராமினெண்ட்டாக எல்லார் கண்ணையும் பிடிச்சி இழுக்குது. அப்புறம் இன்னொரு சின்ன கிளாரிஃபிகேஷன், தங்க ரேகை எல்லா கம்யூனிட்டியும் சாப்பிட்டாங்க, நகரத்தார் மட்டும் சாப்பிடல. அதான் யாரெல்லாம் வசதியாக இருந்தாங்களோ அதனால கிட்னி தான் ப்ராப்ளம் வரும், டோன்ட் அட்டெம்ட் இட். கிட்னியால் இதையெல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ மனசு வேணால் டைஜஸ்ட் பண்ணோம், யூ கேன் ஈட் கோல்டுன்னு, பட்டு அதை சாப்பிட முடியாது. பட் அந்த காலத்தில் ஏதாவது ஒன்று சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிட்டாங்க. இப்போது நகரத்தாருடைய இன்னொரு ஸ்பெசிஃபிக் பார்த்தா, நான் ஹெச்ஆரில் இருந்ததுனால எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது, அவங்க ரொம்ப ஆரம்பத்தில் இருந்தேன். இப்போ என்னை வந்து கேட்டால் வள்ளியப்பன் அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டால் சோமா வள்ளியப்பன். சோமா இஸ் மை ஃபாதர்ஸ் நேம், என்னுடைய ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ். இன்னும் என்ன டீட்டெயிலாக கேட்டால், நான் ஒரு 4 தலைமுறை சொல்ல முடியும். ஆவண்ணன் ஆவண்ண சீனாத்தானா, சோவண்ணமானா சீனாத்தானா, சோவண்ணமானா வள்ளியப்பன் அப்படின்னு சொல்லுவேன் நான். இப்போ ஐ எம் ஏபிள் டு சே என்னுடைய ஃபாதர், என்னுடைய ஃபாதர்ஸ் ஃபாதர், அவருடைய ஃபாதர், அவருடைய ஃபாதர் ஃபாதர். ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்கை வச்சுக்கிறதும் ஜாபம் வச்சுக்கிறதுக்கும் ஒரு வச்சுக்கிறாங்க. இந்த எட்ட ஸ்ட்ரக்சரை ஒரு பிரமிட் மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மொத்த நகரத்தார் கம்யூனிட்டி வந்து 9 கோயிலாக டிவைட் பண்ணிடுறாங்க, 9 டெம்பிள்ஸ். அதான் ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற பாக்ஸ் பக்கெட்டு. அந்த 9 கோயில் ஒரு கோயில் உள்ளாரையும் பிரிவு வச்சிருக்காங்க. ஒரு பிரிவுக்குள்ளார கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அதே மாதிரி அந்த பிரிவுகளுக்கு கீழே சப்செக்ட் வகைகள்னு வச்சிருக்காங்க. அந்த வகைகளுக்கு கீழே ஹவுசஸ் வீடுகள் அப்படின்னு வச்சிருக்காங்க. நாங்க வந்து கோட்டூரார் வீடு, நான் வந்து இப்ப இளையாற்றங்குடி கோயில் பெருமருது உடையார் பிரிவு, அதுல தீனா வகை, அதுல கோட்டூரார் வீடு, அதுல சோமையா செட்டியார் அவருடைய பையன். சோ நான் ஹவு ஆம் ஐ லிங்க் டு த என்டையர் கம்யூனிட்டிங்கிறதுக்கு எனக்கு ஒரு பிக் பிக்சர் ஆர்கனைசேஷன் சார்ட் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. இது மாதிரி ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. இப்ப இந்த 1.5 லட்சம் பேர் யூ கேன் ஃபிட் இன்டு திஸ் டெம்ப்ளேட். இப்போ யூ கேன் கனெக்ட் டு பீப்புள், யார் என்னங்கிறது. திஸ் இஸ் வெரி கிரேட் ஃபோர் தாட் இந்த கம்யூனிட்டியில. இந்த என்டையர் கம்யூனிட்டியை ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளார கொண்டு வந்திருக்கிறது. ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ். இந்த வீடுகளுக்குள்ளார புள்ளிகள்னு இருக்கு. சம்படி இஸ் மேரிட், ஹி இஸ் நோன் அஸ் அ புள்ளி. புள்ளினா நம்ம புல்லட் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓர் ஆல் இஃப் ஹி இஸ் அ கப்புள் ஹி இஸ் அ புள்ளி, அன்டில் ஹி இஸ் மேரிட் இஸ் நாட் அ புள்ளி. Once he is married, he is a pulley. And if widower or a widow, widow இருக்காங்க இல்லையா, widow becomes a half pulley. இதுதான் வந்து the point of contribution. ஒரு புள்ளிக்கு இவ்வளவு ரூபாயின்னு கொடுக்கணும். If there is a common function or common the good things that happen, everybody will have to contribute. Those rich will contribute more and will try to dominate. To avoid such dominance, what they have done is everybody is equal. As long as you are a nagarathar and you are a pulley, you have to contribute your pulley vari, which is known as tax. Beyond that, your contribution is fine. You can do that. But everybody will have and all of us are equal. அப்படின்றது இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து நகரத்தாரில் இருக்கிறது. ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ் அண்ட் ஐ எம் ப்ரௌட் ஆஃப். அப்புறம் நகரத்தார் ஒர்க்கில் ஒரு குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, தரம். இப்போ ஃபேமிலிஸே சில பேர் சொல்கிற போது பணக்காரங்க ஏழைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்கிறது இல்லை நகரத்தாரில். அவங்க ரொம்ப தரமானவருங்க, அவங்க தரம் கெட்டவங்க. குவாலிட்டி இருக்கிறவங்க, குவாலிட்டி இல்லாதவங்க. த வே யூ லிவ் மேட்டர்ஸ், நாட் த மணி தட் யூ ஹேவ் தட் மேட்டர்ஸ். இப்போ இந்த தரத்தினுடைய அடையாளம் வந்து திருப்பணி, அவங்க வீடுல டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன், நீங்கள் வந்து ஒரு மலேசியாவுக்கோ சிங்கப்பூருக்கோ போய் சம்பாரிச்சா அவங்கவுங்க திருப்பி ஊருக்கு எடுத்துகிட்டு வருவாங்க பணத்தை. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்துலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஊரில் கோயில் கட்டுறாங்க. கோயிலுங்கிறது ஒரு சோஷியல் அசெட், எல்லாரும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம், எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய இடம். ஒரு ஃபாரின் லேண்டில் அங்கே விட்டுட்டு நம்ம வந்துடுவோம். அப்படி வரக்கூடியதுக்கு இவருடைய பணத்துலேருந்து எடுத்து கட்டுற அளவுக்கு தே ஹேட் த மெக்னானிமிட்டின்னு பார்க்குறேன். சமையல், நகைகள், கணக்கு வியாபாரம், இந்த மாதிரி பல விஷயங்கள்லையும் தேர் டிஸ்டிங்க்ட். இப்போ நகரத்தாருடைய தாலியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற தாலிகள்லேருந்து. அதே மாதிரி பூச்சரம், கெண்டசரம், மேடம் இஸ் தேர் டு ஃபர்தர் டாக் அபவுட் ஆல் தட். ஸோ கடல் கடந்து வாணிபம், நீங்கள் அது ஒரு ஆச்சரியம். நீங்கள் வந்து பாய்மர கப்பலில் தான் போகணும். இந்த பாய்மர கப்பல்ங்கிறது செட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணைன்னு சொல்லுவாங்க. கப்பல் இங்கேருந்து கிளம்பி போனால் காத்தடிக்கிறது சேல போகும், கரெக்டாக போய் சேரணும். சேரலைன்னா போச்சு. இப்போ போனாங்கன்னா ஒரு போகிற டிராவலே ரொம்ப நேரம் ஆகும். திரும்பி வந்தால் தான், அது வரைக்கும் இங்கே ஃபேமிலி இருக்கணும். இந்த ஒய்ஃப் வில் வெயிட் ஃபார் ஹஸ்பண்ட். அவர் ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வருவார். திரும்பி வர்றபோது ஒரு குடும்பம் நடத்துவார், ஒரு குழந்தை பேப்பர் திருப்பி போயிடுவாருங்க, சம்பாரிச்சுட்டு திருப்பி வருவார். ஸோ அதுலேயும் இன்னொரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வந்து பொடியால் அப்படின்னு வேலைக்கு சேரணும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்காங்க ஹையரார்கி, கடைசியாக பிகம்ஸ் அ பார்ட்னர் அண்ட் ஹி பிகம்ஸ் அன் இண்டிபெண்ட் பிஸ்னஸ் மேன். அப்போது ஒரு இண்டக்ஷன், லேர்னிங் அண்ட் பிகமிங் அ ஓனர் பை ஹிம் செல்ஃப் லேட்டர் ஆன். அப்போது அதுக்கெல்லாம் ஸ்கோப் கொடுத்ததுனால பீப்புள் வேர் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் ஹானஸ்ட் இன் ஒர்க்கிங் ஃபார் தேர் பாஸஸ், பிகாஸ் சம் டே தே கேன் ஆல்சோ பிகம் அ பாஸுங்கிற மாதிரி. இந்த மாதிரி நிறைய பிரித்து உணர்ந்து கொண்ட வேண்டிய நல்ல விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. பட்டினப்பாளையில் நீங்கள் ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க, கொள்வதும் மிகை இல்லாது கொடுப்பதும் குறைவில்லாது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரத்தில் நீங்கள் கொடுக்குற போதும் யூ ஷுட் நாட் கிவ் ஷார்ட், நெய்தர் யூ வில் அக்செப்ட் லிட்டில் ஷார்ட். ஸோ எல்லாடுமே கரெக்டாக நடந்துக்கணுங்கிறத அதை சொல்கிறாங்க. நகரத்தருடைய பேங்கிங்கை பற்றி பல கோர்ட்டுகளும் பேங்கிங் என்கொயரி கமிஷன் கூட பாராட்டியிருக்காங்களா, நகரத்தார் கணக்குகள்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு. இந்த வே அதில் வந்து இப்போ நம்ம போடுற இந்த பேலன்ஸ் ஷீட்டை அவங்க ஐந்தொகைன்னு ஒரு கணக்கு போட்டு போடுவாங்க. இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு ஒரு ஷீட்டில் எல்லாத்தையும் பார்ப்போம், இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்லாம். அதை ஒரு ஐந்தொகையை போட்டு பார்த்தே பிஸ்னஸ் டிஸ்டன்ஸ்லேருந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு தே குட் ஹேவ் கண்ட்ரோல். கிட்டங்கி பற்றி மிஸ்டர் வெங்கடேஷ் சொன்னார், 40 வருஷம் பேசாமல் இருப்பாங்கன்னு. எனக்கு அதை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட் வியூ. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு கிட்டங்கியை போய் பார்க்கணும்னே ஆசை. இப்போ நிறைய பேர் போய் இங்கேருந்து மணி லெண்டிங் போகிறாங்க ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹவுசஸ், ஃப்ரம் தேவக்கோட்டை அது சம் அதர் பிளேஸ். இவங்கெல்லாம் இவங்களோட ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. தே டேக் அ காமன் பில்டிங், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆல் ஆஃப் தம் லிவ். லிவிங் எல்லாம் ரொம்ப ஃப்ரூகல் தான் அவங்களுக்கு. காலையில் 4 இட்லி தான், நாட் ஈவன் காஃபி, பிகாஸ் தே ஹாவ் டு கன்சர்வ், சேவ் அண்ட் பிரிங் பேக். அதனால ரொம்ப சிம்பிள் லிவிங்கு. எல்லாம் குளிச்சு கீழே வந்து ஆளுக்கு ஒரு பொட்டி அடி, ஒரு ஸ்மால் பாக்ஸ். இது இவருடைய கேஷ் பாக்ஸ், அவருடைய கேஷ் பாக்ஸ், அவருடைய கேஷ் பாக்ஸ். அதில் ஆச்சரியம் என்ன, தேவர் டூயிங் பிஸ்னஸ் டுகெதர் பேரலி சேம் டைம் வித்தவுட் அஃபெண்டிங் ஒன் அனதர் அண்ட் கெட்டிங் அஃபெக்டட் பை அனதர். அப்போது வேற வேற பிஸ்னஸை பக்கத்தில் உட்காந்து பண்ணுறதுல ஆச்சரியப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அவங்களுக்கு வர்ற பிஸ்னஸ் அவங்களுக்கு, எனக்கு வர்ற எனக்கு பிஸ்னஸ் எனக்கு. நாங்கள் எல்லாரும் எப்படி வந்து மல்டி பிளான் ரீட்டெயிலினுடைய முதல் ஷேடு தான். வேற வேற ஆளுங்க ஒரே இடத்துல பண்ண மாதிரி இவங்க செட்டியாஸ் குட் டூ வித் தட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அதை பார்க்கலாம். கம்யூனிகேஷனில் ஒரு 4-5 சொல்கிறேன். இந்த யூ கேன் எலாபரேட் அஸ் யூ வாண்ட். சார் கிருஷ்ணமாச்சாரி சார். ஒன்னு, மேரேஜ் வந்து ரிட்டன்ல டாக்குமெண்ட் ஆகிட்டது ஃபர்ஸ்ட் நகரத்தார் பண்ணியிருக்கான். அதுக்கு பேர் வந்து மேரேஜ் கான்ட்ராக்ட் இஸ் நோன் அஸ் இசைக்குடி மானம். இவங்க பிரைட் பிரைட் குரூம் ரெண்டு பேருடைய பேரண்ட்ஸும் இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்க எங்கேயா போய் பாத்தீங்கன்னா அந்த ஊர்களில் கிடைக்கும் உங்களுக்கு. இன்னார் மகனை இன்னாருக்கு நான் கொடுக்குறேங்கிறத எழுதுறத பழக்கத்தை ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முன்னாடியிலேருந்து நகரத்தார் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த தொல்காப்பியத்தில் எப்போ ஐயர் வந்தார், எப்போ திருமணம் நடந்தது, வழுது வந்ததுன்னு ஒரு கான்டெக்ஸ்ட்ல வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா இசைக்குடி மானம் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் ரிட்டன் கான்ட்ராக்ட் இன் மேரேஜ். அதே மாதிரி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ண உடனே அப்பா என்ன பண்ணுவார், பிள்ளைகளை அவனுக்கு வயசு 14 வயசுல கல்யாணம் ஆகிடும், வேற வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வேற இஸ் டிஃப்ரெண்ட், வேறு வைப்பது. ஈவன் தோ யுவர் மை சன், யூ ஆர் வெரி யங், பட் ஐ ஆம் கீப்பிங் யுவர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் யுவர் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் செப்பரேட், ஈவன் ஃபேமிலி மேனேஜ்மெண்ட்டும் செப்பரேட். ஒரே வளவுக்குள்ளார தனித்தனி வீடுகளில் தே லிவ் செப்பரேட்லி. இட் கிவ்ஸ் தம் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டு பி டுகெதர், டாக் இன் பிரைவேட், கன்சல்ட் அண்ட் டூ வாட் எவர் ஃபார் செவரல் காமன் திங்ஸ். ஏ கம் டு த பட்டாலை முற்றம், தேர் ஆர் காமன் ஏரியாஸ் டு லிவ் அண்ட் தேர் ஆர் செப்பரேட் ஏரியாஸ் ஃபார் ஈச் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலி டு மேனேஜ். அது வேறு வைத்தல் இஸ் ஆல்சோ வெரி கிரேட் ஃபோர் தாட் இன் மேனேஜிங் ஃபேமிலிஸ் டுகெதர். அதே மாதிரி வந்து தனியாக கணக்கு வச்சிருவாங்க, அப்பா கணக்கு வேற, மகன் கணக்கு வேற, விதவைகள் பெண்களுடைய கணக்குகள் தனியாக வச்சு வட்டிகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரெகுலராக எழுதுவாங்க. என்னுடைய ஃபாதருடைய லெட்டர்லாம் நான் ஒரு அரை மூட்டை வச்சிருக்கேன் மேலே. அந்த லெட்டரை படிச்சு பார்த்தா எப்போ அவர் சிலோன்லேருந்துலாம் எழுதியிருக்கிறார், புது தோட்டத்துலேருந்து அவங்க ஒய்ஃபுக்கு எழுதுனதெல்லாம் வார டைமில் அதில் நடுவில் பிரித்து பார்த்துட்டு அடிச்சுட்டு அனுப்புகிற பேப்பர்லாம் கூட இருக்கு. அப்போது ரெகுலராக தே யூஸ் டு ரைட் எவ்ரி ஸ்மால் டீட்டெயில். தே ஹேட் த லக்ஸரி ஆஃப் டைம் அண்ட் தே ஹேட் தட் இன்க்ளினேஷன் டு ரைட் அண்ட் ரெக்கார்ட் எவ்ரி திங் அண்ட் லைக் தீஸ் டைம்ஸ். அப்புறம் இந்த கம்யூனிகேஷனில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு வீட்டில் மாமனார் இருப்பார், ஃபாதர் இன்லா, ஒரு டாக்டர் இன்லா இருப்பாங்க. ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்போ தப்பான பேச்சோ வந்துடக்கூடாது. ஒரு அண்ணி இருப்பாங்க, கணவனுடைய தம்பி இருப்பாங்க, அங்கேயும் ஒரு தப்பான அட்ராக்ஷனோ பிரச்சனைகளோ வந்துடக்கூடாது. இதையெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஃபோர் தாட்டோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மாப்பிள்ள மாமியாரோட பேசக்கூடாது, ஒரு மாமனார் மருமகளோட பேசக்கூடாது, பேசவே கூடாது. எங்கள் பாட்டி 80 வயசு இருக்கையில் எங்கள் அப்பா 60 வயசுக்காரரோட பேச மாட்டாங்க, வேறு பக்கம் நின்றுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு பழக்கம், இது ஒரு பெரிய ஒரு ப்ரிவென்ஷன். இது அதே மாதிரி ஒரு அண்ணி அண்ணிக்கிட்ட பேசலாம், தம்பி பொண்டாட்டியோட அண்ணன் பேசக்கூடாது, தன் பொண்டாட்டியோட தான் பேசணும், தம்பி பொண்டாட்டியோட பேசக்கூடாது. ஸோ இது எல்லாமே ஒரு சோஷியல் சேஃப்கார்டு, ஒன்று ஒரு இன்டர்வோவனா உள்ள ஒரு ரொம்ப தாட்ஃபுல்லாக வச்சிருக்கதா நான் பார்க்குறேன். நான் இந்த கம்யூனிகேஷன்ல அம்மா வந்திருக்காங்க, தலைசிறந்த பேச்சாளர், அவங்களுடைய பேச்சு உலகமெல்லாம் கேட்டிருக்குது, அவங்க அழகாக பாடுவாங்க. எனக்கு அந்த பாட்டு தெரியாது, பட் நான் அதை டச் பண்ணிட்டு போறேன். இப்போ நீங்க பல இது சேனல்ல

0: பார்த்திருப்பீங்க, மாமன் அடிச்சாரோ மல்லிகைப்பூ செண்டாலேங்கிற பாட்டு கூட ஒரு கம்யூனிகேஷன் தான். கடைசி அந்த பாட்டு எப்படி முடியும்னா, தம்பி வேணும்னு அழுகிறான் அப்படின்ட்டு, ஏன் அழுகிறான் ஏன் அழுகிறான்னு கேட்ட உடனே, அவன் ஏன் அழுகிறான்னா அவன் தம்பி வேணும்னு கேட்கறான் சொல்லிட்டு இவர் என்ன கம்யூனிகேட் பண்றாரு, லெட் அஸ் கோ டு பிரைவேட் ரூம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சொல்றதை எப்படி சொல்றாருன்னா, அவன் தம்பி கேட்கறானா. அதே மாதிரி தாலாட்டு பாடல்கள்ல குடும்பத்துடைய பெருமையை நிறைய சொல்லுவாங்க. ஸோ செட்டி அந்த லேடிஸ்க்கு நிறைய திறமைகள் இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த பர்டிகுலர் ஃபேமிலியுடைய சிறப்புகளை அவங்களால எளிமையான வார்த்தைகள்ல தாலாட்டு பாடல்ல சொல்ல முடியும். ஒப்பாரி, எங்க அம்மா எல்லாம் நிறைய ஒப்பாரி வாசிச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஒப்பாரியில அந்த வீட்டினுடைய பெருமைகள் எல்லாம் பிரமாதமா சொல்லுவாங்க. ஒப்பாரி பாடல்களை பத்தி நிறைய ஆய்வுகள் இருக்கு, புத்தகங்கள் இருக்கு, அதை கூட நம்ம கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் வந்து தேடி பார்க்கலாம். ஒப்பாரி பாடல்களில் நிறைய தகவல்கள் இருக்கும், கிண்டல் இருக்கும், கேலி இருக்கும், சீண்டல் இருக்கும், நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். இன்னொன்று வந்து இழவு கேட்கறதுங்கிறது பெரிய சைக்கலாஜிக்கலாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். நகரத்தார் கம்யூனிட்டியில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா, யாராக இருந்தாலும் ஒரு முறை கண்டிப்பாக அவங்கள போய் பார்த்து வீட்டில் கேட்டுட்டு வரணுங்கிறது. ஒருத்தருக்கு அவங்க வீட்டில் நடந்த துக்கத்தை பற்றி 10 பேர்த்த சொல்ல சொல்ல அந்த துக்கம் குறைஞ்சிரும். அதனால ஒவ்வொருத்தராக வந்து கேட்குற போது தான் அது குறையும். ஒருத்தர் யாருமே அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருந்தால் அவங்க மைண்டில் அது பெருசாக ஆகும், சிக்கலாயிடுங்கிறதுனால ஒரு ஒருத்தராக வந்து கேட்பாங்க. இழவு கேட்கறதே ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு நடக்கும், ஒரு ரிச்சுவலாக ஒவ்வொருத்தராக வந்து. எனக்கெல்லாம் சின்ன பிள்ளையில தெரியாது, எப்படி கேட்கணும்னே கேட்பேன். போனவொடனே என்ன ஆச்சுன்னு கேட்கணும், நல்லா இருந்தாங்களேன்னு சொல்லணும். இது பற்றிலாம் பல விஷயங்கள் நமக்கு ஒரு ஜென்ரிக் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா யார் செத்து போனாங்கன்னு மனப்படம் போக முடியாது நம்மளால, கொழுந்தனா செத்துப்பா என்னங்கிறது, அதை போய் கேட்கறது ஒன்று. அதே மாதிரி பிள்ளை பிறந்தா போய் கேட்கணும். ஸோ ஒருத்தர் ஒருத்தரை சந்திச்சுக்கிறதுக்கு, பேசிக்கிறதுக்கும், சாதாரண விஷயங்களை பேசிக்கிறதுக்கும், தே வேர் ஃபோர்ஸ் ஃபிட்டட் த்ரூ சச் ரிச்சுவல்ஸ் தட் யூ ஹேவ் டு நெசர்லி கோ அண்ட் என்கொயர் அபவுட் something good or bad that happened in the family. Therefore, you will meet them. Therefore, you will talk to them. And you will just not talk that. You will talk about other things. So, the relationship is maintained. There are interwoven, inbuilt arrangements. Vetral thattu vaikkirathu. Vetral thattu vaikkanom. Vetral pottukku poniyaan kepaanga. Oru veetla oru ponnu periyavala aayittaalo, oru kuzhandai pirandhaalo, vetral thattu vaikkanom avanga. Idhukkaga ooruku povaanga. Ella relativesum varuvaanga. Oru oru thara poi kettittu irupaanga. அதே மாதிரி கல்யாணங்களில் சீர் வைக்கிறது, அதெல்லாம் நீங்கள் தொட்டு பேசலாம், நான் நேரம் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் நிறுத்திக்கிறேன். சீர் வைக்கிறதுங்கிறது ஆமாம், இப்போ சீர் எடுத்துகிட்டு வரையில் யார் ஒரு ஒருத்தரையும் அவன் தொட்டு கொடுக்கணும்பாங்க. 9 பேர் 10 பேர் இப்போ திருமணம் நடக்குதுன்னா அந்த திருமணத்துக்கு நிறைய பழைய காலத்தில் வாழக கிழக்கா ஊர்லேருந்து எல்லாரும் எடுத்துகிட்டு வருவாங்க, அரிசியெலாம் கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து ஒரு ஒருத்தராக இறக்கி வைப்பாங்க. இப்போ ஒர்க்மேன் கொண்டு வருவாங்க, ஒர்க்மேன் கொண்டு வந்த பிறகு அதை கொடுக்குற மாதிரி தொட்டு கொடுக்கறதுக்கு எப்படி, இப்போ பொன்னாடை பொறுத்தவர் ஒரு ஒருத்தரையாக கூப்பிட்டாரோ டாக்டர் ரவீந்திரன், அது மாதிரி அங்கே ஒரு ஒருத்தரையாக கூப்பிடுவாங்க. அவங்க யாருன்னா, அதை வெரி இம்பார்ட்டன்ட் க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் தட் பிரைட் ஆர் பிரைட் குரூம் ஹூர் இஸ் டூயிங் தட். தேர் ஃபோர் த அதர்ஸ் ஹூஆர் சிட்டிங் த ஆடியன்ஸ் வில் பி ஏபிள் டு பாயிண்ட் அவுட் அண்ட் ஸோ இவர் தான் அவருடைய அண்ணா, ஓ அவ தான் இவ இவ தான் ஒரு மேடையில் ஏற்றி அடையாளம் பார்ப்பதற்கான ஒரு ஏற்பாடாக நான் அதை பார்க்குறேன். ஐ இன்டர்பிரேட்டட் தட் வே. பூமணம் இடுறது அது மாதிரி. இப்போ நம்ம வீட்டில் சித்தப்பா அத்தை எல்லாருக்கும் ஒரு ரோல் கொடுக்கணும், ஆளுக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். அப்போ தான் அவங்க ஆல் வில் பி கம்ஃபர்டபுள் அண்ட் மூவிங் அரௌண்ட் ஈஸிலி. அப்போ பூமனைன்றதுக்கு நீங்கள் வாங்க, அத்தை வாங்க, சித்தப்பா வாங்கன்னு ஆப்ஷனில் விடாமல் பேசாமல் இருந்தால் கூட நீங்கள் அவரை கூப்பிட்டு தான் ஆகணும், உங்களுக்கு மன வருத்தம் இருந்தால் கூட கூப்பிட்டு தான் ஆகணும், அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஃபிட் பண்ணுறாங்க. இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நகரத்தாரிடம் இருக்குது, நிறைய ஆராய வேண்டியதாக இருக்குது, நிறைய புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இது மாதிரி ஒரு அற்புதமான இனிஷியேட்டிவை எடுத்த இளைஞர் ஏன் சார் உங்கள் பேரை சொன்னால் கூட பேரை சொல்லாமல் இளைஞர்னால கேட்டுட்டுறாங்க. இப்போ ஓகே, இளைஞர் அவர்களுக்கும் அது மாதிரி ஒரு ரிசர்ச்சை எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பற்றி ரொம்ப தாட்ஸ் ஒரிஜினலாக வைத்திருக்கிற ஜப்பான் போன்ற இடங்களில் நம்ம திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனாரையெல்லாம் இருந்துட்டு சென்னை பல்கலைக்கழகத்தை சுத்தம் செய்ய வந்திருக்கின்ற டாக்டர் ரவீந்திரன் அவர்களுக்கும் அற்புதமாக இதையெல்லாம் இல்லை உங்கள் சார் மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்டுட்ருங்க. அற்புதமான இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இதெல்லாம் இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கிற வெரி நைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அம்மாவுக்கு வணக்கம். சேரன் வந்திருக்காங்க இந்த மீட்டிங்க்கு, ஐயாவோட பேர் தான் விட்டுட்டு நான். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி, தேங்க்யூ.
1: நன்றி சோமவள்ளியப்பன். எதிர்கட்சி தலைவர் பேசியதை நீங்கள் கேட்டீர்கள். வெங்கடேஷ் ராமகிருஷ்ணனும் சோமவள்ளியப்பனும் மிக நெருங்கிய நண்பர்கள், இருந்தாலும் எதிர்கட்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் காலை வேளையில் ஒன்றாக வாக்கிங் போய்கொண்டிருக்கிறார்கள். பல நல்ல விஷயங்களை சொன்னார் நமது சோமவள்ளியப்பன். இந்த மாதிரி நாலேஜ் நம்ம விருத்தி செய்து கொள்ளணும், அதுக்கு வழி வகுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அடுத்ததாக உமையாள் முத்தவர்களை பேச அழைக்கிறேன்.
2: இந்த சந்திப்புக்கு காரணமாக இருக்கிற இளைஞர் கிருஷ்ணமாச்சாரி அவர்களே, முதல்வர் ரவீந்திரன் அவர்களே, உடன் உரையாற்ற வந்திருக்கிற அருமை மகன் வெங்கடேஷ் அவர்களே, சகோதரர் சோமவள்ளியப்பன் அவர்களே, சகோதரி வைரம் அவர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் சந்திக்கிற என் அருமை சகோதரர் செங்குட்டுவன் அவர்களே. ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் வயசாகுதுன்னு அப்பதான் தெரியுது. ஆனா கிருஷ்ணமாச்சாரிக்கு மட்டும் பாதி எனக்கு கொடுத்துருங்க வாலி மாதிரி. உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் அன்புகள் இருந்த வணக்கங்கள். எனக்கு 3 மணி நேரம் பேசித்தான் பழக்கம். நாதாக முடிப்பேன் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். நான் முடிக்க வேண்டும் என்றால் ஐயா கிருஷ்ணமாச்சாரியார் பக்கத்துல வந்து நின்னா போதும், நான் இமீடியட்டா முடிச்சிருவேன். அதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எனக்கு நேரம் பார்க்க தெரியாது, அதனால முடிக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுவீர்கள் என்று சொன்னால் 2 நிமிடம் முன்னால் என் பக்கத்தில் வந்தால் போதும். இமயம் முதல் குமரி வரை சமய திருமடங்கள், சத்திரங்கள், சாவடிகள், கோயிலுக்கு வாகனங்கள், குருக்களுக்கு பசுமாடு, வாயிலுக்கு வந்தவர்க்கு வயிறார நெய்ச்சோறு, அத்தனையும் தந்தவர்கள், ஆக்கி படைத்தவர்கள், அலை அலையாய் வந்தாலும் உலைவைத்து காத்தவர்கள், பருமா கடையெல்லாம் பாய் விரித்து போனதினால் வருமா படம் என்று வாய்வார்த்து நிற்கின்றார். இது ஏன் கவிதை இல்ல, இது அர சிங்கார வடிவேலன் என்ற ஒரு அற்புதமான கவிஞருடைய கவிதை. இந்த கவிதையை நான் முதல்ல எதுக்கு சொன்னேன்னு சொன்னா, நகரத்தாரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த கவிதைக்குள் அத்தனையும் அடக்கமாகி விடுகிறது என்பதனாலே இந்த கவிதையோடு நான் ஆரம்பிக்கின்றேன். ஒவ்வொருத்தரையா கேட்டாரு, சா கணேசனை தெரியுமா, ராயசோரி தெரியுமா, அப்புறம் இன்னும் நிறைய பேர் தெரியுமான்னு கேட்டிருக்கலாம். நீங்க அப்படி கேட்க கூடாது, குஷ்புவுக்கு கோயில் எங்கே கட்டி இருக்கிறாள் என்று கேளுங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உடல் மண்ணுக்கு, உயிர் என்ன தீபிகா படுவோனுக்கு. ஏன்னா எனக்கு நான் நிறைய வந்து படம் பாக்குறது இல்ல, அதனால எனக்கு தெரியறது இல்ல. அந்த மாதிரி ஒரு காலம், அங்க போய் நீங்க அவரை தெரியுமா இவரை தெரியுமா என்று கேட்டால் அடுத்தாப்புல நம்மளையே தெரியாமல் ஆக்கி விடுகிற காலமாக இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரியே இந்த பிள்ளைகளை எல்லாம் நான் ரொம்ப அப்ரிசியேட் பண்றேங்க. காரணம் என்னன்னா, நான் சட்டக்கல்லூரியில படிக்கிறப்போ இங்க ஹிந்துலா ப்ரொஃபஸர் வந்து கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் வந்த உடனே சொல்லுவாரு, யாராருக்கு வெளியே போகணுமோ அவங்க எல்லாரும் போயிருங்க, நான் அட்டண்டன்ஸ் கொடுத்துடுறேன் பாரு. நாங்க பாதி பேர் வெளியில் போயிருவோம்ப்பா. அப்படி இல்லை இல்லைன்னா கல்லூரியில பின்னால பேராசிரியர் நின்றுட்டு இருப்பாரு, பிள்ளைங்க வெளியே போகாம இருக்கிறதுக்கு. கீழே உட்கார்ந்து தமிழர் முறைப்படி என்ன அழகா நீங்க கேட்கிறீர்கள், எனவே உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள், நீங்களே கையை தட்டிக்கலாம். இன்னும் கூட எனக்கு ஒரு பெரிய பேரு கிடைத்திருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், இவர்கள் பார்த்திருக்கிறீர்களா பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டவர்களுடைய கையை பிடித்து கொண்டு நான் நடந்திருக்கிறேன், அவர்களோடு மேடையிலே ஏறி இருக்கிறேன், அவர்கள் என்னுடைய 16-15 வயதிலே எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள் என்பது ஒரு சிறப்பு. காரணம் என்ன என்று சொன்னால், கம்ப நடிப்பொடியாலே சீனிவாச ராகவன், எஸ் ராமகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட், ஆசா ஞான சம்பந்தம், இந்த மாதிரி அவர்கள் எல்லாம் அணித்தலைவர்களாக பணியேற்ற காலத்திலே நான் கல்லூரி மாணவியாக, புகுமுக வகுப்பு மாணவியாக நான் அவர்களோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். கம்ப நடிப்பொடியோடு, காரைக்குடி கம்பன் விழாவோடும், பாண்டிச்சேரி கம்பன் விழா, எல்லா கம்பன் விழாக்களிலுமே நான் அதிகமாக கலந்து கொள்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். கம்பனும் சிவனும், வில்லியும் சிவனும் என்று காந்தி பிள்ளை தமிழ் அதில் எழுதுவாரு ராயசோயா, அன்பு தவள் முகமெங்கே, அருள் சுரக்கும் விழி எங்கே, இன்பொழுகும் வாயினிலே இனிக்கின்ற பேச்செல்லாம் எங்கே எங்கே அப்படின்னு காந்தியை பத்தி அவர் எழுதுவாரு. ஆனா அந்த ஐயாவோட முகம் எங்கே எங்கே. இன்னும் கூட இந்து மதமான சங்கத்துல ராயசோ சிலையை பார்த்தா நான் அழுது விடுவேன். அப்படி பேத்தி உமையாளுக்கு என்று அவர் எழுதிய கடிதங்களை நான் இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அதை மாதிரியே தான் கவியரசர் கண்ணதாசன். அந்த கண்ணதாசனுடைய புகழை இன்னைக்கு வந்து ஏதாவது உலகத்துல எந்த ஒரு மூலையிலேயாவது, ஏன்னா ஒரு இடத்துல பகல் இன்னொரு இடத்துல இரவு, அவருடைய பாடல்கள் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். அவரோடு, கவியரசர் கண்ணதாசனோடு நான் சொல்வது ரவி தமிழ்வாணன் அல்ல, லேனா தமிழ்வாணன் அல்ல, அவர்கள் தந்தையார் தமிழ்வாணனோடு, செட்டி நாட்டரசர் ராஜாசர் முத்தையா செட்டியாரோடு, இவர்களோடெல்லாம் மேடையிலே பேசுகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஏன்னா நீங்க ஏன்னா இந்த கதையெல்லாம் என்னுடைய புகழை பாடுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று நீங்கள் தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். இதெல்லாம் கூறுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த மாதிரி மா மனிதர்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்வதற்காக. ஏன்னா நான் ஏதாவது பேசுறேன்னு சொன்னா நீங்க வேற இந்த தமிழ் முரசு, தமிழ் நேசன் இதுல எல்லாம் நான் வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன், என்னோட பேர் வந்துங்கிற செய்தி எல்லாம் சரி ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு ஆள் இருந்தா கேப்பையில நெய் வடிக்குதுன்னு அவங்க பாடு அளந்து விடுவாங்க. நல்ல வேலை செங்குட்டுவன் அண்ணன் வந்ததுனால நான் சொல்வதெல்லாம் உண்மை என்பதற்கு ஒரு எவிடன்ஸ் வந்தாச்சு. நான் இது எதற்குதான், நகரத்தார்களுடைய பெருமை. தம்பி என் மகன், பொதுவா மகன்கள் வந்து நீங்க எந்தெந்தமோ இருக்கு நகரத்தார்களிடத்துல சில செய்திகளை நீங்கள் தவிர்த்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். பரவாயில்ல, இருந்தாலும் நீங்க என்ன அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களே அவர்கள் இந்த திருப்பணிகளை எல்லாம் சொன்னார்கள். எந்த இலக்கியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, திருக்குறளார் முனுசாமி ஐயா அவர்களோடு இளம்பரை மணிமாறனும் நானும் குறைஞ்சது ஒரு 200-300 வழக்காடு மன்றங்கள் செய்திருப்போம். அப்ப வந்து ஐயா வந்து ஒரு கதையை அடிக்கடி சொல்லுவார்கள். திருக்குறள் ஐயா வந்து பேசுகிறார் என்று சொன்னால் அப்படியே சினிமா கொட்டையை காட்டில் வந்து கூட்டம் கூடும். அவர் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், ஒருவர் இறந்து விட்டார், புகழ்பெற்ற மனிதர். இப்ப வந்து இவர் சொன்னப்புறம்தான் எனக்கு அந்த கதை நினைவு, கதை இல்ல, அவர் சொன்ன நிகழ்வு நினைவுக்கு வந்தது. சோம வள்ளியப்பன் அவர்களை போல அந்த கடிதங்களை எல்லாம் மூட்டை கட்டி வைத்திருந்தார்கள். அவர் இறந்த போது அவருக்கு இரங்கற் கடிதங்கள் நிறைய வந்தது. பிள்ளைங்களுக்கு தந்தையார் இறந்து விட்டார், புகழ் பெற்ற மனிதர், அதனால இரங்கற் கடிதங்கள் நிறைய நிறைய வந்துகிட்டே இருந்தது. இந்த கடிதங்களை எல்லாம் கொஞ்ச நாள் படித்தார்கள். அதிகமான கடிதம் வரதுல படிக்க முடியல, எடுத்து ஒரு பையில போட்டாங்க, அப்புறம் பரணில போட்டாங்க. பரணில போட்டதுக்கு அப்புறமாக ஒட்டி இந்த கடிதங்கள்ல வீடு மாறினாங்க. இந்த வீடு மாறும் பொழுது பரண்ல இருக்கிறதெல்லாம் இறக்கும் போது இந்த கடிதங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு என்ன செய்வது, சரி ஒவ்வொரு கடிதத்தையாக பாரு, சும்மா அப்படி பாரு, இறங்க கடிதம் மாதிரிதான் கிழிச்சு போடு. அப்படி கிழிச்சு போட்டுக்கிட்டே வந்தா ஒரு கடிதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, கனமாக இருந்தது. அதை அவர்கள் படித்து பார்த்தால் அது என்ன என்று சொன்னால், அவர்கள் தந்தையாருடைய நண்பர் ஒருவர் அதுல சில டாக்குமெண்ட்ஸை வச்சு ஒன்று எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் உழைத்து பிழைக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் தந்தை அவர் உயிரோடு இருக்கிற வரையில் இந்த செய்தியை உங்களிடத்திலே சொல்ல வேண்டாம் என்று மறைத்து விட்டார். அப்படி மறைத்த அவர் 15 லட்சம் ரூபாயை உங்களுக்காக ஒரு வங்கியிலே வைத்திருக்கிறார். அந்த வங்கியிலே இருந்து நீங்கள் போய் அவர் காலத்திற்கு பிறகு 3 பிள்ளைகளும் ஆளுக்கு 5-5 லட்சமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த வங்கியை பற்றி குறிப்புகள் எல்லாம் கொடுத்திருந்தார்கள். இதற்குள் 20 வருடங்கள் ஆகிவிட்டது. வங்கியிலே தான் நானும் பணியாற்றினேன். வங்கியில் பணியாற்றினவர்களுக்கு, வங்கியை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும், 20 ஆண்டுகள் கணக்கில் இருந்தால் அது எங்கே போய் சேரும், அவ்வளவுதான். ஆர்பிஐல போய் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்பதான் அந்த புள்ளங்கள் தெரிந்ததா, ஆஹா, நாம் இழக்க கூடாததை இழந்து விட்டோமே, தந்தையார் இப்படி செய்தது நமக்கு பயனில்லாமல் போய்விட்டதே என்று. திருக்குறளாருடைய இந்த கதை, அவர் கடிதங்களை பற்றி சொன்ன போது நினைவுக்கு வந்ததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நகரத்தார் பெருமக்களுடைய இளைய தலைமுறையினருக்கும், நகரத்தார் மட்டுமல்ல மற்ற இளைய தலைமுறையினருக்கும் கூட தெரிய வேண்டிய ஒரு வரலாறு என்ன வரலாறு என்று சொன்னால், நகரத்தாருடைய வரலாறு. நகரத்தாருடைய வரலாறு ஒரு செட்டிநாட்டினுடைய வரலாறு மட்டுமல்ல, தமிழனுடைய வரலாறு மட்டுமல்ல, அல்லது இந்தியனுடைய வரலாறு மட்டுமல்ல, அது உலகத்தின் ஒரு பகுதியினுடைய வரலாறு என்று சொன்னால் அது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா அவர்கள் எங்கே 150 நாடுகளுக்கு மேலே அவர்கள் சென்றிருக்கிறார்கள். போன இடத்தில் எல்லாம் காடு மேடல் எல்லாம் கல்வி சாலைகளை அமைத்திருக்கிறார்கள். அங்கே சும்மா மண்ணா கடந்த இடத்தில் எல்லாம் விண்ணை தொடுகிற அளவுக்கு அவர்கள் கட்டிடங்களை கட்டி அங்கே எழுப்பி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, கற்களை எல்லாம் பேசும் பொற்சித்திரங்களாக மாற்றி இருக்கிறார்கள். வண்ணங்களை எல்லாம் ஓவியங்களாக மாற்றி தந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை எல்லாம் நாம் அந்த நகரத்தாருடைய வரலாறுகளிலே பார்க்கிறோம். அவர்கள் வாழ்ந்தார்கள், வாழும் கலையையும் அறிந்தார்கள், வாழ்விக்கும் கலையையும் அவர்கள் அறிந்தார்கள். ஏதோ ஒரு ஹென்றி சொன்னதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு விடக்கூடாது. ஏன்னா நான் கொஞ்சம் சட்டம் படித்திருக்கிறேன் என்பதனாலே சாட்சியங்கள் பல இடத்திலே இருந்தும் வர வேண்டும் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டுக் கொள்கிறேன். கதிர்மணியை பத்தி எல்லாம் சொன்னார்கள். எந்த இடத்துல நீங்க மரபு என்று சொன்னதுனால நான் அதை பத்தியும் கொஞ்சம் சிந்திச்சுட்டு வந்திருக்கேன். என்னோட பிரச்சனை என்னன்னா, மரபை பற்றி பேசுவதா, அல்லது அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி பேசுவதா, அல்லது அவர்களுடைய அறப்படிகளை பற்றி பேசுவதா என்று எனக்கு தெரியவில்லை. வேணா ஒன்று பண்ணலாம், திருச்சியிலேருந்து நேராக டெல்லிக்கு போய் நிற்கிற மாதிரி அவ்வளவு எக்ஸ்பிரஸ் வேகத்தில் நான் போகலாம். அப்படி போனால் இறக்க வேண்டியவர்களே இறக்க வேண்டிய இடத்திலே நான் இறக்க முடியாமல் போய்விடும் என்பதனாலே ஏதோ சில செய்திகளை மட்டுமே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்ப 400 ஆண்டுகளாக இந்த பிள்ளையார் நோன்பு என்று சொல்லப்படுகிற ஒன்று, ஏன்னா நீங்க பழக்க வழக்கங்கள் என்று சொன்னதுனால, மரபுகளை பற்றி சொன்னதுனால நான் சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். அந்த 400 ஆண்டுகளாக இந்த பிள்ளையார் நோன்பு என்பது கார்த்திகை மாதத்திற்கு, கார்த்திகைக்கு பிறகு 21 நாட்களுக்கு பிறகு 21 இழைகள் எடுக்கப்பட்டு, அந்த 21 இலைகளும் மாவுல வச்சு தடுக்கெல்லாம் இந்த செட்டி நாட்டினுடைய கலை உணர்வை விளக்கக்கூடிய ஒன்று. அந்த தடுக்க போட்டு அந்த தடுக்கல அந்த வீட்டினுடைய பெரியவர் அமர்ந்து இந்த செட்டி நாட்டு பலகாரங்கள் என்று சொன்னால், வெள்ளப்பணியாரம், குழுப்பணியாரம், பால் கொழக்கட்டை, அந்த எனக்கு அவ்வளவு ரொம்ப சமைக்க தெரியாதுங்க, அதனால எனக்கு சொல்லக்கூட தெரிய மாட்டேங்குது. ஆப்பம், இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பால் பணியார் அதெல்லாம் வெடிக்கும் அப்படிம்பாங்க. இது மாதிரி அத்தனை பலகாரங்களும் இன்னைக்கெல்லாம் பாருங்க, இந்த பிள்ளைங்க பீச்சா சாப்பிடுறாங்க, இல்லைன்னா என்னென்னமோ சாப்பிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி பலகாரங்கள் எல்லாம் அழிந்து போய் விட்டதை நான் பார்க்கிறோம். வந்து எனக்கு அமெரிக்கால எல்லாம் நான் நிறுத்தணும்னா தண்ணியை கொண்டு வந்து வைப்பாங்க. அதனால இப்ப தண்ணியை வந்து கிருஷ்ணாச்சாரியார் கொடுக்க சொல்றது எதுக்குன்னு எனக்கு தெரியல, நீங்க தான் பக்கத்துல வரணும். அது மாதிரி இந்த பலகாரங்கள், இந்த பிள்ளையார் நோம்பும் போது வெள்ளைப்பணியாரம், கருப்பட்டி பணியாரம், கந்தரப்போம், இதெல்லாம் செட்டி நாட்டு பலகாரங்கள். நீங்க யாராரு இட்லி வேணாலும் பண்ணட்டுங்க, எவ்வளவு வேணாலும் தோப்பு கரணம் போடட்டுங்க, அந்த செட்டி நாட்டு இட்லி தும்பப்பு இட்லி மாதிரி நான் கூட நல்லா செய்வேங்க அந்த இட்லி. அந்த மாதிரி ஒரு இட்லியை எங்கேயும் நீங்க பார்க்கவே முடியாது. அது வந்து ஒரு கைவந்த கலை. இது நீங்க வந்து இந்த பிள்ளையார் நோம்பு மட்டும், அது எதனால அப்படி வேறுன்றது என்று எனக்கு தெரியல. அமெரிக்க நாட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எல்லா மாநிலத்திலையும் எங்கெங்க நகரத்தார்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி, பக்கத்துல இருக்க ஊர்க்காரங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா அவங்களும் இவங்களோட சேர்ந்துப்பாங்க. திருமணமாகாத பையங்க அங்க இருந்து வந்துருவாங்க. இந்த திருமணமாகாத பையங்களை நகரத்தார் மக்கள் வந்து அறிமுகப்படுத்துவாங்க. இவர் இன்ன கோயில், இன்ன வயசு, இன்ன படிச்சிருக்கிறாரு, இன்னார் விட்டு புள்ள, இவருடைய தரம் என்ன, குலம் என்ன, எல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்துவாங்க. அது ஒரு கல்யாணம் முடிகிறதுக்கும் காரணமாகும். அந்த பிள்ளைங்க எல்லாரும் வருவாங்க. அப்போ மட்டும் வந்து வேற வெளியில வந்து எதுவுமே ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு வர்றதில்லை, எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுல இருந்து. ஆனா ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, இங்க இருந்து பெரிய பெரிய தங்க பதக்கம் வாங்கி பெரிய உத்தியோகத்துல இருக்கிற அந்த பிள்ளைங்க கூட அருமையா கருப்பட்டி பிடியாரம், கந்தரப்போ, அந்த மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சு கொண்டு வந்து எல்லாம் அந்த பிள்ளையார் நோம்பும் போது படையல் பண்ணுவாங்க. படைச்சு அதே மாதிரி கோலம், இந்த நடுவீட்டு கோலம், அது இந்த செட்டியார்களுக்குள்ளே உள்ள ஒரு கோலம், வேற யாரும் அந்த கோலம் போடுறதே கிடையாது. அது ஒரு நடுவீட்டு கோலம், அந்த பிள்ளையார் விளக்கு. இன்னொன்னு பாருங்க, பொண்ணுல கஷ்டப்படக்கூடாதான், அதனால இந்த பிள்ளையார் நோம்புக்கு என்னெல்லாம் பயன்படுத்துவாங்க, அந்த விளக்கு செட்டி, அப்புறம் ஒரு விளக்கு, பிள்ளையாரு, பிள்ளையாரு, ஒரு ஏடு, இந்த மாதிரி என்னென்ன வைக்கணுமோ எல்லாமே தாய் வீட்டுல இருந்து கொடுத்துருவாங்க. இந்த தாய் வீட்டுல இருந்து கொடுக்கறதுல என்ன ஆயிரும்னா, இது 4 ஜெனரேஷனுக்கு வரும். இந்த வெள்ளிச்சாமான் போக போக விலை ஏறுமுங்க. ஆனா பாத்தீங்கன்னா, எங்க பாட்டி ஆயா வச்சதே எங்க ஆயாவுக்கு வச்சிருப்பா, ஆயா எங்க ஆத்தாவுக்கு வச்சிருப்பா, எங்க ஆத்தா எனக்கு வச்சிருப்பா, நான் என் பொண்ணுக்கு வச்சேன். கடைசியா என்ன ஆச்சு தெரியுமோ, அந்த சீப்பு, அதுக்கு பேரு செட்டியார் கோம்புன்னு பேரு. அண்ணன் செங்குட்டுவனுக்கு தெரியும், மலேசியாவில செட்டியார் கோம்புன்னே ஒண்ணு இருக்குங்க, செட்டியார்கள் சீவிக்கிற சீப்பு. ஆர்கா பேன் இருந்தா அது ரொம்ப நல்லா வந்துடும் சொல்லுவாங்க. அந்த செட்டியார் கோம்பு வச்சா இது எத்தனை 4 தலைமுறை தாண்டி வருதா, மாப்பிள்ள சரி சீப்பு அவசரத்துக்கு கிடைக்கலன்னு சீவ போனார்னா பள்ளி எல்லாம் அவர் தலையிலேயே கூட்டிடும். ஏன்னா அத்தனை வருஷம் அது பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும். அவர்கள் வந்து சீர்வரிசை வைக்கிற மாதிரி நீங்க எங்கேயுமே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு இந்த சீர்வரிசைகள் வைப்பார்கள். இந்த பிள்ளையார் நோன்பு மற்ற நாட்டுல போனா கூட, இப்ப நான் டெட்ராய்ட் நகரத்துல இருந்த ஒரு 50 நகரத்தார் குடும்பம் இருக்கிறது. முதல் ஆண்டே அவங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை பாருங்க, அடுத்த ஆண்டு வரையும் அந்த இடத்துல இருந்து அதை நம்ம செஞ்சு கொண்டாடுவோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. குளிக்க போட்டு பாப்பாங்க, யாராருக்கு துவையல், யாராருக்கு குருமா, யாராருக்கு சட்னி, யாராருக்கு பணியாரம், யாராருக்கு திரட்டுப்பால், எல்லாம் படையல். அதை சீட்டு எடுக்கணும். இந்த சட்னி வந்தவங்களாம் ஆஹா நமக்கு பணியாரம் இல்லை பொழைச்சுக்கிட்டோம், அது ஒழுங்கா வரலன்னா கஷ்டப்படணுமே அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்த ஆண்டு மறுபடியும் ஒரு ரிமைண்டர் ஒரு வாரத்துக்கு முன்னால வரும், அதை பண்ணி எடுத்து கொண்டு வருவார்கள். எதுக்கு சொல்றேன்னா அங்க இருக்கிற பிள்ளைங்க, அது கூட ஒரு போர்க்களமெல்லாம் இங்க நடந்துச்சு. இப்ப அந்த நாட்டுல இருக்கிறவங்க அமெரிக்க நாட்டுல இருக்கிறவங்க

பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அமெரிக்கர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள், ஜெர்மானியர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள், பல நாட்டு மக்களை வந்து அங்கே வந்து அது கலப்பினமாக இருப்பதனால திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்படி அவர்களெல்லாம் திருமணம் செய்து கொள்கிற போது இந்த பிள்ளையார் நோன்புக்கு அவர்களை அழைக்கலாமா அழைக்க கூடாதா? ஒரு பெரிய குரூப், ஒரு பெரிய பட்டிமன்றம், ஐயோ இந்த 1500 ரூபா நோட்டுக்கு இருக்கிற சர்ச்சைகளை விட இந்த மாதிரி கலப்பு திருமணம், அதுவும் வேற நாட்டுக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருமணத்தை உள்ளவர்களை சேர்க்கலாமா சேர்க்க கூடாதா? கடைசியா சேர்த்தார்கள் என்பது வேறு, அது வந்து வரும் பொழுது இல்லை அவர்களுக்கும் அந்த பழக்க வழக்கங்கள் வர வேண்டும் என்று பின்னால் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். இது மாதிரியான ஒரு பிள்ளையார் நோன்பு, இது நமக்கு வந்து ஒரு பழக்கத்தில் ஒரு மரபியலாக ஒரு வளமையாக வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது படைப்பு. இந்த படைப்புன்னு ஒன்று பார்க்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமுங்க. ஒரு கவிஞன் ஒன்று எழுதுனா, அதாவது இந்த பாலூட்டிகளை பார்க்க செல்லுகிற கால்நடைகள்னு எழுதுனா, புரியுதா உங்களுக்கு? அதாவது ஆனால் முதியோர் இல்லத்தில், ஒரு தம்பி தான் விளையாட்டுது, முதியோர் இல்லத்தில் அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி விட்டுட்டு வந்திருக்கிறவங்க போய் பார்க்குறாங்க, அதுக்கு அந்த கவிஞன் எழுதுகிறான் பாலூட்டிகளை பார்க்க செல்லுகிற கால்நடைகள் என்று எழுதுகிறார். அது மாதிரியே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாரிமா ஒரு பாட்டு கூட வரும், கோழி மிதிச்ச குஞ்சு முடம் ஆகிவிடாது அப்படின்னு வரும். ஒரு முதியோர் இல்லத்துல போட்டிருக்கான், இது குஞ்சு மிதித்த கோழிகள் வாழும் இடம், புரியுதா? குஞ்சு மிதித்த கோழிகள் வாழும் இடம். நான் எதுக்கு சொல்றேன்னா, நகரத்தார் இடத்துல வந்து படப்புன்னு வச்சிருக்கிறப்போ இந்த முதியவர்கள், அதாவது அந்த அவங்க அப்பத்தாயா ஐயா, அதுக்கப்புறம் பாட்டையா பாட்டியாயா, இப்படி எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அந்த படையல் எல்லாம் வந்து வச்சு இறந்த பிறகு படையல் பண்ணி அவர்களை நினைக்கிற ஒரு நினைவு இருக்கும். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ சிகப்பு இல்லம், முதியோர் இல்லம் ஒரு பெரிய அளவில் அவங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப குறைவான தொகை, நிறைந்த வசதிகள், அப்படியே ஒரு ஏசி அது இது எல்லாம் படுக்கறைகள் எல்லாம் இருக்குது. இருந்தால் கூட நகரத்தார் பெருமக்கள் அங்கே போய் இருக்கிறத அது ஒரு கௌரவ குறைச்சலாக நினைக்கிறாங்களே தவிர ஒரு வசதியாக நினைக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து மற்ற நாடுகளில் இந்த பழக்கம் கிடையாது. அந்த முதியோர்களை பேணுகிற ஒரு மரபாகவும் கூட நகரத்தார் மரபு அன்றைக்கும் இன்றைக்கும் இருந்திருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. இந்த தேசிய போராட்டம், இந்த கோயில்கள், இதை பற்றியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் விட்டு விட்டு நீங்கள் சொல்லிட்டு போனீங்க, ஆனால் அதில் நிறைய இருக்குங்க. சாதாரணமாக இல்லை, சின்ன அண்ணாமலை இருக்கிறாரே அவர் வந்து ஒரு போராட்டத்திலே கலந்து கொண்டதுனால, ஏதோ சத்தியாகிரக போராட்டம் என்று நினைக்கிறேன், அதில் கலந்து கொண்டதுனால சிறையிலே அடைக்கப்படுகிறார். சிறையிலே அடைக்கப்படுகிற பொழுது அந்த சிறையிலிருந்து பொதுமக்களே சிறையை உடைத்து அவரை வெளியே கொண்டாராங்க. அந்த மாதிரி வெளியே கொண்டாந்ததுக்கு அப்புறமாக ஒட்டி அவரை பற்றி கேள்விப்பட்ட ராஜாஜி அவரை காந்திஜியிடம் அவரை பற்றி சொல்ல ஹரிஜன் என்கிற பேரை வந்து வச்சு பத்திரிகை நடத்துவதற்கு சின்ன அண்ணாமலைக்கு அங்கே அவருக்கு ஒரு அனுமதி கிடைக்கிறது என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பத்திரிகைகள், ஊழியன், தலைவணிகன், குமரி மலர், இந்த காந்தியை பற்றி நீங்கள் சொன்னீங்க. காந்தியை பற்றி ஒரு அருமையாக ஒரு கவிதை வரி, அரசியலுக்கு வந்த பிறகுதான் பல பேர் உண்ணத் தொடங்குகிறார்கள், ஆனால் அரசியலில் உண்ணாவிரதத்தை கடைபிடித்தவன் நீ என்று காந்தியை பற்றி ஒருவர் பாடினார். அந்த காந்தியை பற்றி படம் எடுத்தார். படத்தை பல கோடிக்கு வெளியேட்ட போது, நான் பம்பாய் தமிழ்ச்சங்கத்துக்கு பேச போயிருந்தேன் போன தடவை இங்கே வந்திருந்தப்போ, அப்போ வந்து ஏகே செட்டியார் அந்த படம் எடுத்த வரலாறு பற்றி மட்டுமே உள்ள ஒரு நூல் நான் படித்தேன். ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் நூலகத்தை தேடி போவது என்னுடைய பழக்கம். அடிகளார் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், நூலகத்திலே பாம்பை வேண்டுமானாலும் நுழைய விடலாம், ஆனால் பண்பாட்டு சிதைவை செய்கிற எந்த நூலையும் நாம் நுழையவிடக்கூடாது என்று சொல்லுவார்கள். அது மாதிரி அந்த இதில் ஏகே செட்டியார் அந்த படம் எடுக்க அவர் பட்ட பாட்டையும் அவர் எப்படியெல்லாம் அந்த செய்திகளை சேகரித்தார் என்பதையும் பார்க்கிற பொழுது, அது விலை பேசப்பட்ட பொழுது அவர் விலை போகவில்லை என்பது அவருடைய மிகச் சிறப்பு ஒன்று. எத்தனை இப்போ வாசுப மாணிக்கரை பற்றி சொன்னார்கள், அவரோடு அவர் ரொம்ப பேச மாட்டார், அப்படியே அவரை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும், நம்ம கையை கட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வரையில எனக்கு இன்னொரு செய்தி, பண்டிதமணி பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், என்னுடைய தந்தையார் பண்டிதமணி அவர்களுடைய
மாணாக்கர், என்னுடைய அது எல்பிகேஆர் அவர்களும் அவருடைய மாணாக்கர். இன்னும் ஒரு செய்தி என்ன என்றால், எல்பிகேஆர் அவர்களும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய தந்தையார் சாத்தப்பா சுப்பிரமணியம் 94 வயது, அவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் ஆசிரியரும் மாணவரும், பண்டிதமணியிடத்திலே பயிற்சி பெற்றவர்கள். நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த பண்டிதமணியை பற்றி, கதிர்மணி விளக்கத்தை பற்றியெல்லாம் நான் நிறைய அவரிடத்திலே இருந்து நான் படித்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அது மாதிரி வந்து எத்தனை பெரும் புலவர்கள், வாசுபா நூற்றாண்டு விழாவை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில, தியாகராஜர் கல்லூரியில, அதுக்கப்புறம் திருநெல்வேலியில, எல்லா இடத்திலையும் அவர்களுடைய மகள் தென்றல் அமெரிக்காவில் இருக்கிறார்கள், மாதிரி இங்கே இருக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறார்கள். எனவே அவருடைய விழாக்களை கொண்டாடி வாஷிங்டன்ல 19 அன்றைக்கு அந்த விழா அங்கே கொண்டாடப்பட்டது. நீங்க வந்து எத்தனை பேர் எப்படி வேணாலும் எழுதலாம். வாசுபாவுடைய நூல்களுடைய ஆற்றலை பற்றி எல்லாம் நான் கூட ஒரு கட்டுரை எழுதி அனுப்பினேன் அந்த மலருக்கு. எனக்கு என்ன, நான் முறையாக தமிழ் படித்தவள் அல்ல, நான் பொருளாதாரமும் சட்டமும் தான் படித்தேன் என்றாலும் கூட, நான் பழையது எல்லாமே தமிழ் அறிஞரிடத்திலும் தமிழ் புலவர்களிடத்திலும் அந்த தமிழ் சான்றோர்களிடத்திலும் என்பதனாலே ஏதோ எனக்கு தமிழ் தாயிட்ட பிச்சை அது. நீங்கள் எத்தனை இந்த ஒவ்வொன்னா சொன்னாங்க. கோயில்னா சாதாரண திருப்பணிங்களாங்க, மயூரநாதர் கோயில் என்று ஒரு கோயில், அந்த மாயவரத்தில் இருக்கிற அந்த கோயிலை செப்பரிட வேண்டும், அந்த கோயிலை செப்பரிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்த பொழுது, அங்கு அன்றைக்கு இருந்த வெள்ளை அதிகாரி இந்த நகரத்தார்களுடைய அவர்களுடைய நாணயத்தையும் அவர்களுடைய திறமையையும் அவர்கள் பொறுப்பு உணர்ந்தவர்கள் என்பதையும் புரிந்து கொண்டு அந்த மயூரநாத சுவாமி கோயில் மாயவரத்தில் அமைப்பதற்காகவே ஒரு புகைவண்டி நிலையத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் என்று வரலாற்று செய்திகள் சொல்லுகிறது. அந்த புகைவண்டி நிலையத்திலே இந்த கோயிலுக்காக வருகிற எந்த கற்களாக இருந்தாலும் சரி, அல்லது சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, அதற்கு எந்த தொகையும் பெற வேண்டாம் என்று அவர் ஒரு ஆணை பிறப்பித்தார் என்கிற செய்தியையும் நாம் பார்க்கிறோம். எத்தனை திருவண்ணாமலை கோயில், திருவண்ணாமலை கோயிலை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், எல்லாம் யாராவது ஒருவர் வந்து ஒழிந்து கொள்ள வேண்டியது, அதனால அந்த கோயில சிதம்பரம் கோயில் கூட அந்த மாதிரி தான் ஆச்சு. கிருஷ்ணாச்சாரியார் ஐயா நேரம் பார்ப்பது எனக்கு தெரிகிறது, நான் உங்களை பார்த்து கொண்டேதான் பேசுகிறேன். எந்த விதத்திலும் நான் அடுத்தவர்களுக்கு குறுக்கே நிற்க மாட்டேன், நான் முடிக்க வேண்டுமானால் நான் முடித்து விடுகிறேன். நீங்கள் எனக்கு இப்படி கையை கட்டினா போதும். தொலைக்காட்சியில எல்லாம் நாங்கள் நிறைய பேசியிருக்கோம், பொதுகை தொலைக்காட்சி அதுல எல்லாம் பேசும்போது, வானொலியில பேசும்போது அங்கே நாங்க மட்டும் தான் பேசிட்டு இருப்போம். இப்ப நம்ம மட்டும் பேசிட்டு போனா யாரும் நம்மளை பைத்தியம்னு நினைச்சுக்க மாட்டான், ஏதோ ப்ளூடூத் வச்சுக்கிட்டு பேசுறோமா கூட நினைச்சுக்கோம். ஆனா அப்ப காலம் அப்படி கிடையாது, நாங்க வந்து பேசிட்டு இருக்கிற அந்த கண்ணாடிக்கு உள்ள இருந்துகிட்டு அவர் இப்படியே வட்டம் போடுவாரு, அப்ப நாங்க வந்து ரவுண்ட் அப் பண்ணணும்னு அர்த்தம். அதனால எனக்கு அதெல்லாம் பழக்கம் தான், நான் வந்து பண்ணிடுவேன். நீங்க வந்து அது மாதிரி செய்யலாம். இப்ப திருக்குறள் நீங்க வந்து மொழிக்குன்னு நம்ம நம்ம நம்ம நகரத்தார்கள் பண்ணின மாதிரி இப்ப நீங்க தேசத்துக்கு என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். பதிப்பகம், எத்தனை பதிப்பகம், எத்தனை நூல்கள். நீங்க பாரதிதாசனுக்கு கார் வாங்கி கொடுத்தவர்கள், அல்லது பாரதி வந்து பாடுனது இந்து மதமான சங்கத்தில் இருக்கிறவங்கள பாரதி வந்து பாடி இருக்கிறாரு. இன்னும் எத்தனை எத்தனை நூல்கள், பாரதிதாசனுடைய நூல்கள் எல்லாம் பாரி பதிப்பகம் இல்லை என்றால் பாரதிதாசன் என்ன அருமையான பாடல்கள். நீங்க இந்த விதவா விவாகத்தை பத்தி எல்லாம் சொன்னீங்களே, எனக்கு ரொம்ப சில, நீ தம்பி மகனோட இப்பவுமே அம்மா மகன்னாலே வாக்குவாதம் தாங்க வரும், அது தெரியும், இளங்கோட ஃப்ரெண்டு வேற. அதனால வந்து ஒரு பெரிய சிலப்பதிகாரம் வந்து அது நீங்க சந்தேகமே பட வேண்டாம், நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, தவிர்க்க வேண்டிய வார்த்தையை வச்சு பார்த்தா கூட அது என்ன, ஆடவரின் இரண்டாட்டம், பெண்களின் திண்டாட்டம், விதியின் கொண்டாட்டம் என்று காணல் வரியிலே தேப்பவும் எழுதுவார். நீங்க அப்படி பார்த்தா கூட சிலப்பதிகாரம் வந்து செட்டிநாடு காப்பி இருந்தாமா இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாதே. போதிலா திருவினாள் புகழுடைய வடிவென்றும், தீரிலா வடமீனின் திறமைகள் திறமென்றும், மாதரா தொழியத்தும் வயங்கிய பெருங்குணத்து காதலால் என்று சிறப்பிக்கப்படுகிற அந்த கண்ணை நீங்க அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிலப்பதிகாரம் மனையறம் படுத்த காதை வருகிற போது ரெண்டு பேரும் இருநிதி செல்வர், பெருநிதி கிழவர், அந்த அரசுக்கு வந்து அவங்க சொன்னாங்க எத்தனையோ சான்றுகள் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஒருவேளை நீங்க எங்கேயாவது சிலப்பதிகாரத்தை பத்தி தனியா என்ன வந்து பேச கூப்பிட்டா, அது செட்டிநாட்டு இலக்கியம் என்பதற்காக மட்டுமல்ல, கண்ணகியினுடைய பெருந்தாய் பகுத்தறிவாளர்கள் கூட ஒப்புத்துக்கொண்டு கடற்கரையிலே சிலை எழுப்பிய தாய் அல்லவா அவள் நகரத்தார் பெண்மணிதான் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஏ இது மாதிரி நிறைய
எத்தனை கோயில்கள் இந்த நீங்க சொன்னீங்களே கணக்கு எழுதுற முறையை சொன்னீங்களே, அதுல முத முதல்ல தர்ம கணக்குன்னு ஒண்ணு எழுதுவாங்களா? எதை வந்து எந்த தொழில ஆரம்பிச்சாலும் அந்த தரும கணக்க அப்படியே அதுக்கு முதல்ல பணம் எழுதி வச்சுட்டு தான் அதுக்கப்புறமாக ஒட்டி மற்ற காரியங்களை செய்வார்களா? இந்த ஊசிவமயம் போடாம கடிதம் எழுதுவதே இல்லையா? இந்த நீங்க சொன்னீங்களே பெட்டியடி பையன், அந்த பெட்டியடி பையன் எல்லாம் கடிதம் எழுதியாச்சுன்னா இவங்க கையெழுத்து போடுறது கிடையாதான், அவங்க கையெழுத்தா அந்த முதலாளிகிட்ட கொண்டு போய் கொடுத்தா வேணும் கைலாசநாதர் துணை, வேணும் ஐங்குரு ஸ்ரீஸ்வரர் துணை. நான் ஒண்ணு புத்தகத்துல படிச்சதுதான், ஏன்னா அவங்க வந்து அதுதான் அவங்க கையெழுத்து. அந்த மாதிரியா ஆண்டவனிடத்திலேயே நம்பிக்கை வைத்தார்கள் அவர்கள். சிவன் கோயில் எல்லாம் நிறைய கட்டினார்கள், போற இடத்துல எல்லாம் சிவன் கோயில் இல்லாத இடத்துல எல்லாம் கட்டினாங்க. நீங்க இன்னொன்னு சொல்லணும், நீங்க ஆறுபடை வீடு போயிருக்கீங்களா? அவ்வளவு அமெரிக்க வாழ் தமிழர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் முயற்சியில ஆறு அழகப்பர், அவர் பையன் அருண் அழகப்பன் இன்னைக்கு கோடி கோடியா படங்களை வந்து அங்க இருக்கிற கருப்பின மக்கள்ல இருந்து இங்க இருக்கிற இந்திய மக்கள்ல இருந்து அத்தனை பேருக்கும் வந்து நன்கொடையாக கல்விக்காக எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார், பெருமளவு பொருளீட்டி கொண்டிருக்கிறார். அவர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணதான் அந்த அறுபடை வீட்டு அழகனாக அங்கே திரிகிறார். நியூயார்க்ல இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில், அங்கே ஹூஸ்டன் கண்ணப்பன் என்று அழைக்கப்படுகிறவர் நாகரசன் கோட்டையை சார்ந்தவர், ரியல் எஸ்டேட்ல பெரும்பொருளை ஈட்டியவர். இன்னைக்கு ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலை நீங்க போய் பார்க்கணும்னு சொன்னா ஹூஸ்டன்ல அங்க மீனாட்சி அம்மன் கோயில், அந்த மீனாட்சி அம்மன் அதுக்கு முத முதல்ல இடம் வாங்கி கொடுத்தது ஹூஸ்டன் கண்ணப்பன் தான். இல்லைன்னா அவர் வந்து ஒரு கமிட்டியில வந்து அந்த இடம் வாங்கறதுக்கு முடிவாகிறதுக்கு முன்னால அவன் நீ வந்து வாங்கிக்க, இல்லைன்னா நான் வந்து இது நாய்கள் எல்லாம் வளர்க்கக்கூடிய அந்த தொழுவமாக மாற்றுவேன் என்று சொன்ன போது எது வேண்டுமானாலும் வரட்டும்னு $3000 ஆட்சி பேர்ல அவர் இன்னைக்கு கையெழுத்து போட்டு வாங்க இடத்துலதான் இன்னைக்கு ஹூஸ்டல்ல மீனாட்சி இங்கே வந்து வீட்டு இருக்கிறார். நீங்க எங்க வேணாலும் மேக்ஸ்வெல்லுக்கு போங்க, ஏதோ இங்க வந்து ஒரு மணி அடிக்குது, நான் வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், தண்ணி கொண்டு வரீங்க மணி அடிக்குது, அதனால நான் வந்து முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் கூட நிறைய நீங்க கோயில் பணிகள் என்று சொன்னால் அமெரிக்கா மட்டும் எல்லா இடத்துலயும் இப்ப நம்ம எல்பி கே ராம்நாத் செட்டியாருடைய மகன் அவர் பனையப்பன் இப்ப இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க நீ சிவா விஷ்ணு கோயில் வாஷிங்டன்ல இருக்கு, அதுக்கு இடம் கொடுத்தவர் தன்னுடைய சொந்த வீடை வித்து அந்த படத்தை அவர் தான் கொடுத்தார் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி நகரத்தாருடைய திருப்பணிகள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் செய்யறதே நான் சொல்றேன். ஏன்னா வரலாற்று உண்மைகளுக்கெல்லாம் நான் போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. மொழி என்று வருகிற போது திருக்குறள், நீங்க மலாய் மொழியா இருக்கட்டும் பர்மா மொழியா இருக்கட்டும் அதுல மொழிபெயர்க்கணுமா? நகரத்தார்கள் பொருளை அள்ளி வழங்கி இருக்கிறார்கள். போலீஸ் ராமசுந்தரம் என்பவர் அவரே மொழிபெயர்த்திருக்கிறார். இது மாதிரி எல்லாம் பார்க்கிறோம். இப்ப திருக்குறள் எப்படி இருக்கு, அப்துல் ரஹ்மான் ஐயா இருக்கிறாங்களே அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு முறை அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது ஒரு பையன் எழுந்தானா, எழுந்து கேட்டானா, திருக்குறள்ல எனக்கு ஒரு சந்தேகம், அதாவது திருக்குறள்ல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, நான் கேட்கலாமா, இரண்டு கேள்விகள் கேட்கலாமான்னு. ஐயா சொன்னாங்களாம் சரின்னாராம். உடனே எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது, எத்தனை குறள் இருக்கிறதுன்னு கேட்டாராம். ஏண்டா மடா, இது கூட தெரியாமல் நீ ஒரு தமிழ் வகுப்பிலே வந்து படித்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு. சரி இன்னொரு கேள்வி என்ன என்று கேட்டாராம். பக்கத்தில் இருக்கிற தோழன் சொன்னாராம், அந்த இன்னொரு கேள்வியை அவன் கேட்டான் என்று சொன்னால் நீங்கள் அவனை கொலை செய்து விடுவீர்கள் என்று. அது என்ன கேள்வி என்று கேட்டபோது அவர் கேட்டாராம், இல்ல இந்த கேள்வி பதில் சாய்ஸ்ல வரையில திருக்குறளை பத்தி ஏதாவது கேட்டிருந்தால் நான் அதை விட்டு விடலாமா என்று கேட்பதற்காக கேட்டேன். இப்போ இன்றைக்கு இருக்கிற நிலைமையில திருக்குறளோ அல்லது மற்றதோ அந்த நிலையில தான் மாணாக்கர்கள் இருக்கிறது. வேலு என்று ஒருத்தர் இருக்கிறார், வேலு சாலா வேலு என்று டாலஸிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு குறள் சொன்னால் $1. 1330 குறளை சொன்ன பிள்ளைகள், சின்ன குழந்தைகள், அதுவும் ஆங்கிலத்திலே படித்துக் கொண்டிருக்கிற குழந்தைகள், தமிழை போய் சும்மா ஒரு சனி ஞாயிறுல கொஞ்ச நேரம் படித்து விட்டு வர குழந்தைகள் ஆங்கிலத்திலே எழுதி படித்து விட்டு 1330 குறளையும் சொல்லி அது ஒவ்வொரு டாலராக பல டாலர்களை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் தான் எனக்கு அங்கே ஒரு சாதனையாளர் விருது கொடுத்தார். நான் அது விருது கொடுத்ததுக்காக அவரை பத்தி நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அவ்வளவு குறள்களையும் அந்த திருக்குறளுக்காக பல பெரிய மண்டபத்தை கட்டி எழுந்திரிச்சாச்சு. நானும் நிப்பாட்டியாரு
பெரிய மண்டபத்தை கட்டி அந்த மண்டபத்திலே பெரிய விழா எடுத்து அங்கே இருக்கிற குழந்தைகள் ஆங்கிலத்திலே பார்த்தால் எல்லாம் படிக்கிறாங்க. அவங்க நன்னறி படிக்கிறார்கள், ஆத்திச்சூடி படிக்கிறார்கள், கொன்றை வேதன் படிக்கிறார்கள், எல்லாத்தையும் சொல்லுகிறார்கள். நீங்க நம்ம சொல்றவங்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி, சரி ஆலயத்தை தொழ வேண்டும். அந்த ஆலயத்தில் யாரை குடியேற்றுவது? மாதா பிதா குரு தெய்வம். சரி, நீங்கள் மாதாவையும் பிதாவையும் ஏற்றி விட்டீர்கள், பரிவார தேவதாக குருவையும் சேர்த்துக் கொள்ளுகிறீர்கள். பிறகு உங்களுக்கு அர்ச்சிப்பதற்கு மந்திரம் வேண்டும். என்ன மந்திரம்? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆக இப்படி அந்த நூல்களை எல்லாம் அங்கே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரே

0: அம்மா வந்து தங்கச்சி வந்து நான் இந்த அயல் நாட்டுலதான் சந்திச்சிருக்கிறேன். அங்க வந்து நகரத்தார் மாநாடு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1500 பேரோட நடக்குங்க. வெளிநாட்டுல அங்க வாஷிங்டன்ல, சிக்காகோல, டாலஸ்ல, நியூஜெர்சில எங்கெல்லாம் நடந்திருக்கோ எல்லா மாநாட்டுக்கும் நான் சீஃப் கெஸ்டா போயிருக்கிறேன். அங்கே வந்து அவங்களை நான் அந்த ஷோ நடத்தும் போது நான் அவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்களை நான் ஒரு பேச்சாளராக அறிந்திருக்கவில்லை. எனக்கு நகைகளை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆடைகளை பற்றி ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் புத்தகமாகுவதுதான், படிப்பதுதான். அதனால வாசிப்பது என்பது சுவாசிப்பதை போல நகரத்தார்களை பற்றியோ, சிலப்பதிகாரத்தை பற்றியோ, அல்லது மற்றவர்கள் நகரத்தாரை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பற்றியோ தனியாக பேச வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் பிறிதொரு முறை அழையுங்கள். ஒரு மணி நேரம் நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன். அப்பொழுது நான் இந்தியாவில் இருந்தார். நன்றி, வணக்கம்.
1: நன்றி அம்மா. 72 வயது அம்மையார் எவ்வளவு முயற்சி எடுத்து நிறுத்த பார்க்கிறார், ஆனால் நிறுத்த முடியவில்லை. மழை கொட்டுவது போல கொட்டுகின்றது. அந்த மழை நாம் இனி ஒரு முறை அனுபவிப்போம். இப்பொழுதோ 72 வயது அம்மையார் 27 வயது பெண்மணி போல பேசினார். உண்மையான 27 வயது பெண்மணியை அழைப்போம்.
2: தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஆரம்பிக்கிறேங்கிறதுனால ரொம்ப நேரம் பேசுவேன்னு பயப்படாதீங்க. உங்க எல்லாரையும் சீக்கிரம் சாப்பாட்டுக்கு அனுப்பிச்சிடும். ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்றி. யங்கஸ்ட் டாக்டர் சாரி, டாக்டர் ரவீந்திரன், பிரமாதமான பேச்சாளர்கள் சொல்றதுக்கு இல்ல. சொல்லுங்க செல்வி, அண்ணன் சோம வள்ளியப்பன், அவங்க ஹிஸ்டோரியன், எல்லாரும் ரொம்ப பிரமாதமான பேச்சாளர்கள். எனக்கு முன்னாடி பேசிட்டாங்க, நான் பேச்சாளர் கிடையாது. உண்மையில எனக்கு இவங்க அளவுக்கு பேச தெரியாது. நான் 1930s பிறக்கல, 50s பிறக்கல ஹிஸ்டரியை பத்தி பேசுறதுக்கு. பட் என்னோட ஃபேவரட் கோட்டோட ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் திஸ். A diamond is a piece of charcoal that handles stress exceptionally well. அதாவது எல்லாருமே வந்து, எவ்ரி சிங்கிள் ஸ்டூடெண்ட் ஹியர், எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஹியர் ஹாவ் அ ஸ்பெஷல் டேலண்ட் தட் கேன் பி எக்ஸ்போஸ் ஒன்லி வென் யூ ஆர் அண்டர் வெரி ஹை பிரஷர். உங்களுக்கு தேவைன்னு வரும்போது உங்களோட திறமைகள் வெளியில வரும். So that is exactly what I like about a diamond. It's just a piece of a charcoal. Under a very high temperature and pressure, it turns to be a stunning diamond. So இதுக்கும் வைரத்துக்கும், அதாவது வைரத்துக்கும் நகரத்தார்களுக்கும் உள்ள சம்மந்தத்தை பத்தி ஐ வாண்ட் சே ஃபியூ வேர்ட்ஸ். அதாவது நகரத்தார்கள் அப்படின்னாலே பல விஷயங்கள், ஒரு கலை நயம் உள்ளவர்கள். எதுலையுமே ஒரு சாதாரணமான ஒரு வீடு கட்டுறதா இருந்தா அது ஒரு மேன்ஷனா தான் கட்டி இருக்காங்க. அந்த ஒரு வீடுலயுமே வந்து என்னென்ன எண்ணங்கள், அதாவது நாளைக்கு திருமணம் ஆனாலும் அந்த வீட்டுக்குள்ள ஆகணும். அதாவது நம்ம எல்லாம் வீடுன்னா இன்னைக்கு நினைக்கிறது வாழறதுக்கு, நமக்கு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் வீடு இருக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கணுங்கிறது தான். ஆனா அவங்களோட எண்ணங்கள் அந்த காலத்துல என்னன்னா, ஒரு திருமணம் அங்க ஆகி அதுக்கப்புறம் பேரன் பேத்தி ஒரு 8 ஜெனரேஷன் வாழக்கூடிய அளவுக்கு அந்த வீடு இருக்கணும். த ஹவுஸ் ஷுட் பி ஏபிள் டு ஹேண்டில் a wedding, a family, அதாவது திருமணங்களுக்கு ஏத்த மாதிரி உள்ள வசதிகள். அந்த கல்யாணத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணங்களை இங்க நடத்துறதுக்குரிய பொருட்கள், அதாவது கல்யாண சமையல் சாப்பாடு செய்யற அளவுக்கு அவ்வளவு சாமான்ல இருந்து, சீருன்னு சொல்றாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் சீரை பத்தி பேசினாங்க. அதாவது தூங்குறதுக்கு 1000 பேர் வருவாங்க, ஒரு 200 பேர் 300 பேர் வர்ற இடங்கள்ல அனைவருக்கும் தூங்குவதற்கு தலகாணி, மெத்த, போர்வை எல்லாம் பெண்களுக்கு சீர் வைக்கிறதுல, திருமணங்கள்ல சீர் வைக்கிற போது பல தலைமுறைக்கு அவங்க சொன்னாங்க கலாட்டாவா சீப்பெல்லாம் உதிர்ந்து போகும்னு. உண்மையில இன்னைக்கு நாங்கெல்லாம் மெத்தையில படுக்கிறது இல்ல, பர்மா பாயின்னு ஒரு பாய் இருக்கும், ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்கும், ரொம்ப சாஃப்டா, எந்த இடத்துலயும் நம்மளை கிழிக்காது. இந்த மாதிரி பாயெல்லாம் இல்லாம ரொம்ப பிரமாதமா இருக்கும். நானே எங்க செட்டியாரும், அதாவது எங்க வீட்டுக்காரரும் அதுலதான் படுத்துக்கோம். ரொம்ப சுகமானது, முதுகு வலி வராதது. அந்த காலத்துல இருந்து பர்மா பாயா இருக்கட்டும், தலகாணியா இருக்கட்டும், எல்லாமே ஃபார் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், 3 ஜெனரேஷன்ஸ் பிளான் பண்ணி தான் ஒரு இதையும் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஒரு வீடா இருக்கட்டும், அவங்களோட சாப்பாடு எதுவா இருந்தாலும் உப்பு காரம் எல்லாம் பிரமாதமா ருசியா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒருத்தரையும் கலை நயம் உள்ளவர்கள், ஜுவல்லரி அப்படிங்கிற போது வைரம், ரூபிஸ், எமரல்ஸ் எதுவா இருந்தாலும் ஸ்ப்ளர்ஜிங் மேக்சிமம் என்ன இருக்க முடியும், ஒரு வீடா இருந்தா இவ்வளவு பெருசுதான் இருக்க முடியும், ஒரு ஒரு சாப்பாடா இருந்தா இது இவ்வளவுதான், இவ்வளவுதான் மேக்சிமம் எண்ணெயா இருக்க முடியும். எல்லாம் வறுத்தெடுத்த சாப்பாடா இருக்கும், எண்ணெய் பணியாரமா இருக்கட்டும், வடையா இருக்கட்டும், சீயமா இருக்கட்டும், எல்லாம் மேக்சிமம் என்ன கொலஸ்ட்ரால் ஸ்ப்ளர்ஜ் பண்ண முடியுமோ அப்படி இருக்கும் சாப்பாடு. அதே போல் நகைகள், அதாவது உச்சந்தலையிலிருந்து விளையாட்டுக்கு என் தந்தை சொல்வார்கள், நான் என் பொண்ணை

0: வந்து திருமணத்து போது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வைரமா பூட்டணும்னு எனக்கு ஆசைன்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்சு முடியாமலோ என்னவோ என்னை படிக்க வச்சுட்டாங்க வைரத்தை பத்தி. பட் வைர நகைகள் ஒரு பெண் திருமணம் ஆகி போகிற போது அந்த காலகட்டங்கள்ல வந்து ஒரு அசெட் விமன் அப்படின்னு தான் அதை கன்சிடர் பண்ணியிருந்தாங்க, தங்கமா இருக்கட்டும் வைரமா இருக்கட்டும். ஆனா அதுல கூட பர்மாலேந்து ரூபி, வெறும் வைர நகை செஞ்சிருக்க மாட்டாங்க, பர்மாலேந்து ரூபிஸ் போட்டு கொலம்பியாலேருந்து எமரல்ட கொண்டு வந்து ஸ்ரீலங்காலேருந்து சஃபயரை கொண்டு வந்து எல்லாமே ஒன்னு ஒன்னும் அது எந்தெந்த நாடுகள்ல பெஸ்டா இருக்குமோ அந்தந்த நாடுகள்லேருந்து அதை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த நகைகளை செய்து பெண்களுக்கு கொடுத்தாங்க. அது வந்து ஒரு திருமணத்துக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்ங்கிறது ஒரு சைடு, தே ஆல்சோ கன்சிடர்ட் இட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது எப்படி வந்து லேண்ட்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றோம், we invest a few in as deposits, some as shares, அந்த மாதிரி they also invested in jewelry. அந்த காலத்துல வந்து இப்பவுமே நிறைய பேர் கேட்பாங்க அது ஜுவல்லரி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றதுன்னு. They also proved that it is an investment by lending money against jewelry. அதாவது அந்த ட்ரேடிங், அதாவது அந்த காலத்துல பர்மா மலேசியா சிங்கப்பூருக்கெல்லாம் அவங்களால போக முடிஞ்ச காரணத்தினால அங்கிருந்து தே ட்ரேடட் ஜெம் ஸ்டோன்ஸ் இன்டு இந்தியா அண்ட் ப்ரூவ் தட் கேன் ஆல்சோ பி பிளஸ்ட் அண்ட் தட் கேன் ஆல்சோ பி அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது பிசினஸா மட்டும் கருதாமல் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படிங்கறதையும் அதை ப்ரூவ் பண்ணாங்க நகரத்தார்கள். அண்ட் எல்லாரும் கோயிலை பத்தி ரொம்ப பிரமாதமா பேசினாங்க. கோயில்கள்ல வந்து நகரத்தார்கள் கட்டினார்கள், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து எப்படி ஒரு திருமணமானவனே பெண்ணுக்கு நகை கொடுத்தாங்களோ ஒரு அதே மாதிரி கோயில்களுக்கு நகரத்தார்கள் வந்து கோயிலுக்கு நகை, அதாவது ஒரு முருகன் வைர வேலன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி நகரத்தார் கோயில்கள்ல போனீங்கன்னா செட்டி முருகன் கோயிலா இருக்கட்டும், பெனாங்ல கோயிலா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீலங்கால உள்ள முருகன் கோயில், எந்த கோயில் நகரத்தார்கள் கட்டிய கோயிலாக இருந்தாலும் அந்த கோயில்ல போனீங்கன்னா அந்த கடவுளுக்கு அந்த டைட்டிக்கு அவ்வளவு வைர நகைகளும் தங்க நகைகளாலையும் போட்டிருப்பாங்க. அது வந்து அவுட் ஆஃப் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட், நம்ம போட்டுக்கிற அதே நகையும் சாமிக்கும் போட்டு ரசிச்சார்கள் நகரத்தார்கள். இன்ஃபேக்ட் என்னோட இன்ஸ்பிரேஷன் இப்போ ரீசெண்டா வந்து சோழ நாட்டு டிசைன் நகாஸ் ஜுவல்லரின்னு ஒரு ஜுவல்லரி இருக்கு. சோழர்கள் காலத்துல வந்து சுவாமி, அதாவது ஒரு சிவனையோ ஒரு பார்வதியவோ ஒரு உருவாக பண்ணி தான் ஒரு நகையாவே போட்டுட்டாங்க அந்த காலகட்டங்கள்ல. அதையும் நகரத்தார் வந்து செட்டி நாட்டுல என்ன பண்ணாங்கன்னா கெம்ப் நகைகள் வைரங்கள் பல நல்ல கற்களை வந்து ஒரு டிசைன் பண்ணி நகைகளா போட்டாங்க. இது ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணி சோழ காலத்து நகாஸ் ஜுவல்லரியவும் இந்த செட்டி நாட்டு ஸ்டைல் ஆஃப் ஜுவல்லரியும் ஃபியூஸ் பண்ணி நான் ஒரு கிரியேஷன் கலெக்ட் பண்ணினேன். அதனுடைய எனக்கு இன்ஸ்பிரேஷனே வந்து போய் பல கோயில்கள் நகரத்தார் கட்டிய பல கோயில்கள் போய் அந்த நகைகளை பார்த்து அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் இன்னைக்கு ஆஃப்டர் சம் 500-600 இயர்ஸ் ஐ ஹவ் கிரியேட்டட் அ கலெக்ஷன் கால் கலெக்ஷன் கியூ விச் எக்ஸாக்ட்லி ரெப்ளிகேட்ஸ் த டேஸ்ட் ஆஃப் நகரத்தார்ஸ் இன் தோஸ் டேஸ் அண்ட் த சோலா பீரியட் ஜுவல்லரி. இந்த ஜுவல்லரி வந்து தேர் இஸ் ப்ரூஃப் இன் அ வெரி பிக் ஃபேமிலி இன் நகரத்தார். அந்த காலத்துல திருமணங்களுக்கு நகை கொடுத்தாங்க, அது வந்து பல நேரங்கள்ல வந்து அதுக்கப்புறம் தொழில் துவங்குவதற்கு தட் ஹஸ் பீன் தி பேசிக் முதலீடாக இருந்திருக்கு. ஒரு பெரிய ஃபேமிலியில எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆடிட்டர் அவங்க வந்து மனைவிக்கு வந்து கொடுத்த வைர மூக்குத்தியை விற்று அதுக்கப்புறம் தான் நான் ஆடிட்டிங் படிச்சு அந்த படிச்சு முடிச்சு நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சவுடன் என் மனைவிக்கு எங்கெல்லாம் வைரம் போட முடியுமோ அவ்வளவு வைரங்கள் வாங்கினேன். சோ வைரம் வந்து நகரத்தார்களுக்கு வந்து ஒரு ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யம் வாங்க வாங்க பெருகுங்கிற போது அதை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். வட்டி கணக்கு ரொம்ப பார்ப்பாங்க நகரத்தார்கள், ஏதாவது வட்டியில தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு வட்டி கணக்கு பாக்குற நகரத்தார்கள் அந்த வைரத்தை இன்னமும் வாங்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்படின்னா there is a science behind a diamond that says it is aishwaryam and that multiplies the wealth. So nagarathar believed in that science and still today we do believe in that science. அதே மாதிரி நகரத்தார்கள் வந்து ஏதாவது கிஃப்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ரொம்ப சாதாரணமா காசு பணம் கொடுத்துட மாட்டாங்க. எந்த ஒரு விசேஷமா இருக்கட்டும், நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும், அது வந்து குழந்தை பிறந்தா இருக்கட்டும், பொண்ணு சமஞ்சு அதாவது வயசுக்கு வந்துட்டா, அதே மாதிரி திருமணம் ஆனா, திருமணம் ஆகி பேரம் பேத்தி யாரு பிறந்து என்ன விசேஷங்களாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன வைர நகையை கொடுப்பாங்க. That's been proven time and again that diamond jewelry has been a part of Nagarathars and that's been proving how they splurged in wealth all these years. So, அதே மாதிரி சில வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகள் இருக்கு. நகரத்தார்களை பத்தி சொல்லணும்னா, ஜென்ரலா வந்து தே ஹாவ் அ லைக்கிங் ஃபார் ஃபேர் பீப்புள். ரொம்ப ஃபேரா இருந்தா அது உமையாளாச்சி, அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, யூ ஆர் ஒன் ஆஃப் தோஸ் ரேர். பட் ஆனா வந்து ரொம்ப நகரத்தார்கள் வந்து ஒரு நிறம் கம்மியாக உள்ளவர்கள்ங்கிறது ஒரு காமன் இது. ஸோ அதனால ஜென்ரலா சொல்லுவாங்க, கருப்புக்கு வைரம் போட்டு பார்த்தா பிரமாதமா இருக்கும்னு. அதாவது வைரம் போட்டுக்கத்தான் ஆசை, அதை சொல்லிக்கிறது வேற, கருப்பா இருக்கிறதுனால ரொம்ப அழகா இருக்கும்னு வேற பெருமையா சொல்லிக்குவாங்க. ஸோ நகரத்தார்களுக்கு வந்து, அதாவது இது வைரத்தின் மேல உள்ள அதை என்ன சொல்றது, இது லவ் ஃபார் டைமண்ட்ஸை வந்து பல விதமா ஜஸ்டிஃபை பண்ணலாம். அதுல இதுவும் ஒரு விதம், அது வந்து சாதாரணமா நிறத்தை வந்து கருப்பு நிறம்னு சொல்லிட மாட்டாங்க, புது நிறம் அப்படிம்பாங்க, இல்ல மா நிறம் உள்ளது, அது வந்து சுமாரா இருக்கிறதுக்கு, நான் அழகுக்கு சொல்லல, நிறத்துக்கு வந்து புது நிறம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மா நிறம்னு சொல்லுவாங்க. எதுலையுமே ஒரு அழகு இருக்கும், போயிட்டு வரேன்னு சொல்லும் போது நல்லா போயிட்டு வாங்க, நல்லது எதையுமே நல்லாவே பார்த்தவர்கள், எதையுமே அதாவது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எவ்ரி திங் அண்ட் எனி திங், தட் இஸ் வாட் மேட் தம் கோ ஹையர் அண்ட் ஹையர் பியாண்ட் எனிபடிஸ் இமேஜினேஷன். நம்மளால முடியுமான்னு எதையுமே நினைச்சது இல்லை, நம்மளால முடியாதது ஒண்ணும் கிடையாது, அடிச்சு பார்ப்போம்னு தைரியமாக இறங்கியவர்கள் தான் நகரத்தார்கள். தே ஹேட் அ வெரி ஹை ரிஸ்க் டேக்கிங் ஆட்டிடியூட். தோ ஹிஸ்டாரியன் மே வேரி இன் ஃபியூ திங்ஸ், பட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் தே ஹேட் அ வெரி வெரி ஹை ரிஸ்க் டேக்கிங் ஆட்டிடியூட். பல நாடுகளுக்கு போகும்போது தேர் இஸ் ஹிஸ்டரி சேயிங் தட் வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு தான் வெளிநாட்டுக்கே போவாங்க. அதாவது திரும்ப வருவோமா வரமாட்டோமான்னு தெரியாது, அதனால வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு தான் வெளிநாட்டுக்கே போவாங்களாம். அந்த தைரியத்தை கொடுத்தவர்கள் பின்னால இருந்த ஆட்சிகள், தேவர் ஹியூஜ் பேக் போன் சப்போர்ட் ஃபார் ஆல் த செட்டியார்ஸ். அங்க போய் அவங்க சம்பாதிச்சதை இங்க கட்டி காப்பாத்தி பெருக்கியவர்கள் ஆட்சிகள். பட் அந்த அந்த ஒரு பெரிய டேலண்ட் உள்ள ஆட்சிகளை ஒரு ஃபியூ ஜெனரேஷன்ஸ்க்கு வெளியே வர விடாமல் தான் இருந்தார்கள். ஐ ஹாவ் டு பி வெரி ஹாப்பி இன் திஸ் பிளேஸ். எனக்கு என் தந்தை, எங்க ஐயா வந்து ரொம்ப முற்போக்கியவாதி, அதாவது தெரிஞ்சிருக்கலாம் முரசொலி பெரியண்ணன் சொல்லிட்டு, என்னோட தாய் வழி தாத்தா வந்து ஐயா வந்து முரசொலி பெரியண்ணன், தமிழ் வளர்த்தவர்கள். இன்ஃபேக்ட் டாக்டர் கலைஞருடைய முதல் எழுத்தை பதித்தவர்கள் எங்கள் ஐயா, முரசொலியில பொன்னி என்ற ஒரு பத்திரிகை நடத்தினார்கள், அதுல பதிச்சவங்க. சோ ரொம்ப இவ்வளவு திறமை வாய்ந்த ஆட்சிமார்களை, அவங்க ஒரு கட்டுக்கு ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்டடா இருந்தவர்களை எங்க ஐயா வந்து ரொம்ப ஒரு முற்போக்க வியாதி, அதனால வந்து பெண்கள் வளரணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வந்த காலம் வந்து வெரி லேட் 1980s 1990s தான் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அமெரிக்கா படிக்க போன பீரியட்ல வந்து பொம்பளை பிள்ளை எதுக்கு போய் படிச்சுட்டு வரணும், வந்தா செலவு தான், இதுக்கு செலவழிச்சு படிக்க வைக்கணுமான்னு பலர் கேட்ட காலம். நான் போனது ஒரு 25 years பேக், நாட் இன் 60s, இட் வாஸ் இன் 90s. பட் டுடே இட் இஸ் அ ஹியூஜ் சீ சேஞ்ச் இன் த வே பீப்புள் லுக் அட் ஹவு அ விமன் கேன் அச்சீவ். And those days, even 100 years, 200 years back, women, the Chettinad women were much, much stronger and intelligent, and they were able to multiply whatever was earned by men to tenfold. So, by saying few of these, I thank everybody for giving me this chance. Thanks.
1: மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். இதற்கு முன்னால் சொன்னார்கள் அவர்கள் பூ போல இட்லி பண்ணார்கள் என்று, இவர்கள் சொன்னார்கள் அவருடைய பண்பாடுகளை பற்றி. இதையெல்லாம் நான் நன்றாக அனுபவித்திருக்கிறேன். முதலாவதாக நான் டிராவன்கூர் ரயான்ஸில் வேலைக்கு சேர்ந்த பொழுது சுப்பையா செட்டியார் என்ற ஒரு வீட்டிலே இந்த பணியாரத்தை, இந்த இட்லியை தான் நான் சாப்பிட்டேன். அன்றும் பூ போல இருந்தது. இங்கே கடியாப்பட்டி வெங்கடாஜலம் பெண்கள் அடிக்கடி எனக்கு இந்த இட்லி கொடுப்பார். அதனால செட்டியார்கள் அவ்வளவு அருமையாக செய்வார்கள். பணியாரத்தை எல்லாம் பற்றி பேசினார்கள், வைரத்தை பற்றி பேசினார்கள். இன்னும் நிறைய நாம் கேட்போம், மீண்டும் மீண்டும் சந்தித்து கேட்போம்.
2: இறுதியாக காலம் கருதி, ஏன்னா மாணவர்களுக்கு அடுத்த வகுப்புகள் இருக்கிறது, உணவு இடைவெளிக்கு செல்ல வேண்டும். ஆகவே பார்வையாளர்களிலிருந்து ஒருவரும் மாணவர்களிலிருந்து ஒருவரும் இன்றைய கருத்தரங்கு உரைகளை பற்றி ஒரு பின்னூட்டத்தை ஓரிரு வார்த்தைகள் சொல்வார்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய இளைஞரணி தலைவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க நன்றி வரை சொல்லுங்கன்னு சொன்னாங்க, நான் அதுக்கு தயாராகிட்டு இருந்தேன். அதுவே எனக்கு சந்தேகம், நான் சொல்றது அப்ரோப்ரியேட்டாக இருக்குமா, நான் ஒரு கெஸ்ட் அப்படின்னேன். அந்த பக்கம் பார்த்தேன், அவங்க ரவீந்திரன் தலையாட்டினாங்க. ஆனால் நான் நன்றியோடு சொல்றது ஆக்சுவலாக பின்னூட்டம்னு சொன்னாங்க, நான் நன்றியோடு தான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் அதை நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். 4 ரத்தனங்கள் பேசினாங்க, நான் வந்து நகரத்தாரை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அது அந்த அதனுடைய தொடர்பாக தான் நான் வந்து ரவியை சந்தித்தேன் கன்னியாகுமரியில். அங்கே ஒரு டயஸ்பரா ஸ்டடிஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது, அங்கே போயிருக்கோதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எனக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சாங்க. தற்செயலாக நான் இந்தியா வந்திருக்கிற போது வந்தது எனக்கு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சது. நான் பயனடைஞ்ச மாதிரியே இங்கே வந்திருக்கேன், மற்றவர்களிடம் மாணவர்களிடம் பயனடைவான்னு நினைக்கிறேன். இது பற்றி அப்கோர்ஸ் நான் இதை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஐ ஹவ் திங்ஸ் டு ஆட். இதை பற்றி கிரிட்டிசிசம் எல்லாம் இன்னொரு முறை சந்திக்கிறது நம்ம பேசலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.
4: வணக்கம், நான் காயத்ரி பேசுகிறேன். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரி ஒன் பிரசன்ட் இன் திஸ் இன்ஃபர்மேட்டிவ் செஷன் ஆஃப் ஸ்பேஸ் ரிச்சுவல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ப்ராக்டிசஸ் ஆஃப் நகரதாஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டாக்டர் ரவீந்திரன் அண்ட் டாக்டர் கிருஷ்ணமசாரி, விதவுட் ஹூம் திஸ் ஈவெண்ட் வுட் நாட் ஹேவ் பீன் பாசிபிள். யங் ஸ்காலர்ஸ், யூ ஹவ் ஆக்சுவலி பீன் கிவன் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம் பை திஸ் டிஃப்ரெண்ட் சீரீஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் செமினார்ஸ். ஆக்சுவலாக என்னன்னா, நாங்கள் யூஜி படிக்கிறச்ச வி ஹேட் அ டிஃப்ரெண்ட் கம்யூனிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இட் வாஸ் மோர் அபவுட் டெக்னிக்கல். ஐ எம் ஆக்சுவலி மிஸ்ஸிங் தீஸ் சீசன் பிகாஸ் நீங்கள் யூஜி பிஜி ரெண்டுமே படிக்கிறச்சு இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்க்கு சார்னால யூ ஹாவ் அ ஸ்கோப். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கோப், தட் இஸ் லுக்கிங் கம்யூனிகேஷன் இன் திஸ் பர்டிகுலர் பெர்ஸ்பெக்டிவ் அதர் தென் just film studies or just technical production. I'm a basically a media student from MOP and Loyola. I did my UG. I didn't have this perspective when I did my UG or PG. It was completely technical and production. I was basically getting prepared for media, which was for the current scenario. But the complete setup of communication theory and looking at communication perspectives in a with a new vision had been possible only because of Madras University. And a special thanks to Dr. Ravindran sir. And about the speakers, everyone was like excellent speaker and the eminent speakers. Unga ellarkittayum naanga oru pudhu pudhu perspective kathukittom. Soma Valliyappan sir, ma'am, and both the ma'ams, உமையால் மேம் அண்ட் மீனா சுபையா மேம், உங்கள் எல்லார்கிட்டேருந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன். அண்ட் வி வுட் லைக் டு ஹாவ் மோர் சீரீஸ் ஆஃப் திஸ் சார். தேங்க்யூ சார். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சீரியஸாக யூ ஆர் பீங் கிஃப்டட் டு ஹாவ் சச் அ குட் டிபார்ட்மெண்ட். சீரியஸாக தேங்க்யூ சார்.
5: மை நேம் இஸ் அப்துல்லா அல்ஃபசீனா. ஐ அம் டூயிங் மை செகண்ட் இயர் எம்ஏ ஜர்னலிசம் இன் திஸ் டிபார்ட்மெண்ட். திஸ் செமினார் வாஸ் ரியலி வெரி இன்ஃபர்மேட்டிவ் because we doesn't know what it was. When this poster was pinned in our notice board, we were all quizzed what is actually it is, because I didn't know what is the word Nagarathar means. It took me at least 30 minutes to understand that it was in community you were talking about. So it took me time, and I asked my friends and they were also not knowing what it was, but it was very informative. First, talking about Venkatesh sir, his insight through an historical perspective was really very good and very informative in an research perspective, and gave a lot of ideas about Nagarathars from past to present and how they implemented their names everywhere throughout India and in other countries. And next, Soma sir's perspective was in a communication and cultural perspective. He said how the marriage and rituals all went off and how it's it brought the social tie between the community and how it is still there. And then Umayal ma'am's, her quote was really good, like reading is breathing. I love reading, so I really loved that quote, like reading is breathing, and it was really very good. And how she learned about Nagarathars through book, her passion or book was seen in her talk. And then Meenu ma'am's, she started her talk with her passion, that is diamond, and it was really very inspiring. And when I saw her name, like I thought, okay, what is gemologist doing in this? And it was really very good. But it justified, like without her, it wouldn't have been complete. And I really was very informative how jewelry and diamond plays the role in Nagarathars. And the entire seminar was very good. And I thank everybody. Every speakers and our students and our HOD for organizing this. Thank you.
2: இறுதியாக நம்முடைய துறை சார்பாக நன்றியுரையாற்றுவதற்கு முனைவர் பியூலா ரேச்சல் உதவி பேராசிரியர் அவர்கள் வருகின்றார்.
6: On behalf of the Department of Journalism and Communication, University of Madras, I thank the speakers of today's Media and Society Seminar Series, Space, Rituals and Communication Practices of Nagaratas. I thank Mr. Venkatesh Ramakrishnan, historian and bilingual novelist, Chennai, for his insightful information on the Nagaratas. I also thank Mr. Soma Valliappan, writer and chief executive, Menmai Management Group, for his thoughts on the Nagaratas. I thank Solin Selvi, Mrs. Umayal Muthuamma, the orator. Her speech was, a 72-year-old person, her speech was really inspiring to all the students here. I also thank Ms. Meenu Subbaya, gemologist and diamond jewelry designer, Meenu Subbaya Diamonds Chennai, on her thoughts and on the culture and tradition of the Nagaratas. I thank the students for their patient listening. Thank you.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
8: நமது வானொலி,
9: நமது பெருமை.
10: உங்க வீட்ல ஃபேன், லைட் எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லன்னு தெரியும். சோ என்கிட்ட இதை நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: dad because I always talk something with my dad, which is very important. My dad shows the way. So I asked him, so he was like, do one thing. What's your interest? Write down in the sheet of a paper. Then you will understand what's your interest. After doing that, 6 months gone, I was like, no, yaar, like this college is really boring, so I have to do something. So after doing that, after writing on a sheet of paper, I found my interest, real interest. What is it? So that's why I changed my mind, and I changed my parents' mind too, because they were not supportive in the beginning. They were like, no, leave, do your 3 years. I was like, no, I have to do. I changed my mind, I convinced them, and now my parents also supported, and now I'm happy with my course. That's why I got my interest through that.
1: Okay, now how is the environment now? Like before, after changing, and before changing. Before, obviously, there will be problems. After changing, how you feel inside?
0: See, come on, environment. My environment now is also okay types. Sometimes I feel, why did I change? Because there are no friends over here. Not that proper friends, which I wanted. So environment is okay, and I'm little confident. Okay, when the days will be going on, as we become like very close to my fashion designing friends, my environment will be very better. And now I feel good also. Sometimes I feel good also because sometimes I talk properly, and teachers also help us. And friends also help us in selecting these designs, that this. Then sometimes I feel no, my college friends were the best friends. I shouldn't have changed it. Then after that, well, they then days gone. Then after that, work where hell lot of works we got. And after that, we got a work and all. Then people were like, we'll ask help from them, this, that. And I was very confident that after talking to people only, I will know what are they, and they will know what I am. So I was a little confident. Now I'm feeling very confident that I will change my environment within a month or 2 months. Then I'll be settled with this fashion designing course also, and I'll feel very happy also after doing this. And I'll do something and show to my parents, my relatives and friends especially, that some friends talk behind me that why did she leave? She's useless, this and I wanted to become something, and it's very good. At least you're do one thing, remember in your life. At least you're doing something which you like, which is your interest. Some parents don't support. So I will suggest them, I'll suggest the student to go and convince their parents. Like, my interest is this, so I have to go and do. I don't want to regret things, a lot of things later on. So I'll suggest all my other friends also, if you didn't like this course, what you're doing right now, please change it now also, because it's in just you just think it's in just an experience period, because it's good only, no? 1 year I learned a lot of things in marketing, branding, so many things, so many activities I learned. So that's why I feel the parents also should understand their problems, and son's daughter also should understand parents' problems.
1: So finally, what do you want to say to all of our people who are listening to this show, that what actually you want to say, that you should leave your course and join your interest, or just go with the flow?
0: So okay, all dear my friends, whatever I told here, it's just my experience. I know there are a lot of people who have so many different experience. They have so many different experience, but I feel whatever you have the interest of doing, do that first. And if you would have chosen before, itself, that is well and good. So it's your interest, very good. You will excel into that. But if you have not chosen it before, and it's like you are wasting your year or 2 years like that, don't worry about that, because it's just an experience. You had so much of experience with your studies also, with your friends and other environment also, especially environment. You like to know about like how attitude that girl is, that guy is not good, and his eyes are this, that. You can tell in that way also. So So it's just an experience power. You can change your mind now also, and it's good. I feel what I have done, it's a good one, because I know my interest is the best, and I'm gonna do best in my life, in all other coming of my life. So it's good. So I feel you guys can change this thing, whatever your interest is.
2: இப்போ நம்ம கீர்த்தி என்ன சொன்னான்னு கேட்டோம், இப்ப பாவிகா என்ன சொல்றான்னு கேட்கலாம்.
3: Okay, so I was doing BCom marketing management before. I didn't like the course, so I discontinued it, and I'm now doing my BSc visual communication. I took this course BCom marketing management out of my own interest. Like, no one compelled me or no one forced me. It was out of my own interest. The thing is, I didn't like the course. Like, after I started doing it, I didn't like the course. First 1.5 months itself, my parents told me, like, we think that you don't like this course. So even now you have opportunity to change the course. It isn't late. But I was like, no, I'll somehow do it. I do like the course. I had that thing in my mind. I didn't have the guts or courage to, discontinue the course. I don't know what happened all of a sudden. After I finished my first semester, I just made up a mind that now I'm not gonna do this course because I don't like it. Like, I used to feel like, where am I sitting? What's happening with me? Is this a real place? Like, should I really do this course or not? Like, it was just not my cup of tea. Like, I don't know, I was not happy from inside. I am a girl who's like very studious. I'm a studious girl. I can study and get good marks and get pass. That's not a big issue. That wasn't a big issue for me. But marketing management, it wasn't a course which I was doing out of my own heart. Like, I didn't get that happy feeling inside. So I don't know. I just made up a mind after my first semester, got over. Okay, now somehow I have to change this. I cannot do it. I'm done with it. Like, when I went to my principal, I asked her that, ma'am, I don't like this course. Can I change it, please? She was like, no, dear, you cannot change it. It's been very late after 6 months, although one semester has got over. So the thing you can do is you can write this semester exam. And next year, if there's a vacancy, you can change to other course. I was like, no, I don't want to. I've already wasted already my 6 months have gone. I don't want to, waste the 6 months more, because I know that I'm not happy with this course, so I'm going to somehow change it. Thing is, like, I don't know how I got that courage. Like, it was very difficult to take this decision. It was only because of my parents' support I was able to take this decision. And this was something, I don't know whether this is something gut or a courage or some other thing, but this was my inner soul or whatever you call it. It was my inner instinct that was telling me, no, you're not for this course. You should do something else. I was sick. So I really didn't know what to do. Then, like, while I was applying for my TC also, my HOD was like, my department, head of the department of the BCom marketing management, she was telling me, like, you're such a good student. You have secured with very good marks. You've cleared the semester. Then why do you want to discontinue this course? I just told, ma'am, I'm a girl who's studious, like, who will study and get good marks. This is not something which I'm doing out of my own interest and of my own heart. Yeah, I even got to hear so many things from teachers and other people that, you have wasted one seat of this BCom marketing management. If you weren't really interested in this course, and why did you actually take up? I was like, I know, no, ma'am. Like, I made a mistake. And this thing is also there, but still, there are many people who just come to college just for getting a degree or just for fun, just for time pass. But I wasn't a girl who wanted only to just get a degree. I wanted to learn something. And I shared this stuff with my friends, with my college mates. There were many people who just asked me, why are you doing this? Why are you discontinuing the course? I just told them, like, look, I don't like this course. I don't enjoy it only. Like, I don't just want to get a degree. The immediate response or the reply which I got back from them was like, even we aren't here, to enjoy the course, and even we don't like the course, but we're just doing this course to get a degree. But I wasn't the type of girl who just wanted to do course to get a degree. I wanted to learn something new. And as a person, I love drawing. I want to do something practical and something very creative. I wanted to, like, I love traveling. I love meeting new people, listening to their problems, sharing everything. I like all such things. So I thought, okay, let me do visual communication. The another thing which I faced was, like, while I was discontinuing it, I had some sort of, feeling inside me that, oh my God, what is gonna happen? What are people gonna tell? This, that. Like, there were many people, the society, everyone, they used to come and question me, like, you have wasted your 1 year. I used to say them, like, I've only wasted my 1 year, but the rest of 3 years of my life has been saved. Because if I would have done something like that, because if I would have continued this course for 3 years without my own interest, it would be just of no use. So it was like very difficult. People used to ask so many things. They used to say me so many things. Oh, they used to come and say, oh my God, this girl is sitting at home for 6 months. But it wasn't like that. I never sat at home for 6 months. What I did was I had a confusion between psychology and visual communication. Like, as I told before, like, I love talking to people, knowing their problems, counseling them. So it was a big confusion. It wasn't so easy for me to choose, like, another decision also, because I had that feeling in my mind, like, what if I make this mistake again? I shouldn't repeat the same mistake. I chose the wrong course before, but now I shouldn't choose that. I shouldn't repeat the mistake. So what I did was, like, I went to a psychiatric care hospital. I did internship over there, and I experienced a lot of stuff. I came to know, like, what kind of people are, what psychology is all about. And same side, I was at the same time I was doing my painting classes. So, like, literally my 6 months didn't get wasted. Like, whatever you do in life, it never gets wasted. Even though I was there in marketing management for 6 months, I got to know something about marketing. Like, the 1 year changed my life completely. It was a turning point of my life. I will suggest each and every individual, do what your heart says. Do what you love. Don't go behind people saying. And all this, I had big support of my parents. The only thing my mom and dad told me, like, Bhavika, you want to go to a shop? There are many ways. There are several ways to go to a shop. Which way you choose and reach that shop depends upon you. So if you want to achieve something in life, there are many ways to achieve it. Which way you choose depends upon you. There's nothing wrong in changing your way. And sometimes if you're traveling in a wrong direction, you can again turn your car and you can go to a correct direction. This is what I want to suggest people. This is what I would like to say to people. And second thing which I want to convey to parents is that, like, parents should never, never force their children or never say the children that only if you get good marks you'll be able to enter a good university, you'll be able to enter a good college, be it any college, be it either MOP Vaishnav College or DG Vaishnav College, Loyola, SRM, or top colleges like Shriram College of Commerce in Delhi or AAFT. Every college has good faculty. It isn't that only if you study in this particular college you'll become a big person or you'll get a nice job. It isn't like that. Every college has the same faculty, the same teaching. It only depends upon the students, how the students take the teaching. It only depends upon us as an individual. It is not that the big college makes the student. It is just that what the student takes in makes he or she a better person in life. Another thing I would like to say is getting a degree is not at all important according to me. Like, there are few examples in front of us. You see, Dhirubhai Ambani, he's a big owner. Like, he's a big person now. He's the owner of the Reliance company. He never studied a lot. He wasn't a 12th passed out student. He just studied halfway. He just did halfway of his schooling. Say we can big example. Great example is Narendra Modi ji right here. He wasn't a good student, but still now he's become a prime minister of India. There are many other people, many other such examples. Sachin Tendulkar. Everyone, if we see people around. We can just say, like, you can make out that degree isn't important. It is just the capability or the capacity of a person. If a person has a unique idea, if a person has a unique mindset, he or she can achieve anything in life. It isn't necessary that one has to, get a degree in order to become a big person or in life or to achieve name. I had a very big support of my parents, as I said before, my parents, my family members supported me a lot. And one thing I realized is parents are very much, very much, very much, very much important even than our friends. It is only the parents who will stay with you. Even your friends will not support you that much. So just listen to your parents. Make your parents understand, like, what do you want to do? What is your aim? Share your problems with them. Only then, you know, your parents will start understanding you. And I have realized in this whole world, parents are the first best friends of yours. Only when you start telling them your problems, when you start listening to them, you'll understand and you will find out the change, a turning point in your own life. So how I found my interest was, like, as I told you, I was even before confused. Even after discontinuing the college, I was confused between psychology and visual communication again. Like, I had 50% interest in both of them. What I did is I just calmly sat down. I just closed my eyes. I just started thinking, okay, how? I just started imagining myself as in a place of a psychologist, in a place of a visual communicator or a designer and stuff. I just sat down. I just imagined. I just measured the pros and cons of it, like whether I'll be able to do psychology or not. I just wrote down the plus and the negative points of it, and then I took my decision. It isn't a very easy job to take decisions. You take time, you need time. There was a teacher who used to take soft skills in my previous college. Her name was Hemlata Anand. After seeing the way she carried herself, the confidence which she had, I got to know, I understood. Like, everyone has different perspectives in life. We should do what we really like, not what other people say us. And the another thing is, like, now I feel the environment which I am in now is really, really better. I just love what I'm doing now. I'm doing BSc Visual Communication right now, and I'm doing what I love. I have a very good, I had an interest in drawing, and I'm doing all stuff related to that. I'm, like, very happy with what I am doing right now. So all I would like to say is, just do whatever you feel like doing. Don't go according to the sayings of people or anything else. And one more thing, just like in our hand, five fingers cannot match. The same way, everyone's skills will not match. You may be good at something else. I would be good at something else. If you are good at dance, I am good at drawing. I cannot be same. Like, you know, I cannot match your level in dance, and neither you can match my level in drawing. So it differs. Everyone's capacity, everything differs. One shouldn't compare oneself with other person. If we compare, we'll only deviate us from motivation. Self-motivation is also very important.
2: இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது, எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் விட்டுட்டு அவங்களோட கோல் நோக்கி வேலை செய்கிறாங்கன்னு நல்லாவே தெரியுது. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை அவங்க போய் படிக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க வந்து உதறி தள்ளிட்டு அவங்களோட கோல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க.
4: ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடருவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.
5: Hey Suman, what are your plans after your college? Do you really want to do something or just sit at home?
6: I have plans. I want to start up a business. But then something is stopping me that I'm not able to do it.
5: What's that thing?
6: I'm not getting the financial support from my parents. My parents aren't supporting me in this. They are like, if you want to start a business, do it on your own. Get it somehow. But I have no idea where to get the financial support. So I'm just planning to quit this idea and then help my mom in the household work.
5: Please don't go let off your dreams so easily. There are many ways to get financial supports around you, just such as banks which provides loans for young entrepreneurs. You can try one of these.
6: Yeah, that's a very good idea. I will surely think about it.
7: Don't let go of your dreams just because you don't have a financial support. There are banks which provides numerous schemes to start up your business. This public service announcement is produced and brought to you by MOP CRS 107.8 FM.
8: வணக்கம், இது உங்க ஆர்ஜே தருண்யா மற்றும் ஆர்ஜே பிரியங்கா. இப்போ நம்ம வாழ்க்கையோட லட்சியத்தை பத்தி பேச. வணக்கம், நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி, நமது சமுதாயம் நமது பெருமை. இது உங்க ஆர்ஜே தருண்யா மற்றும் ஆர்ஜே பிரியங்கா. படிப்போட முக்கியத்துவம் பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நம்ம நிகழ்ச்சியில வந்து நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற கனவுகளோட முக்கியத்துவம் பத்தி பேச போறோம். என்னதான் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் கனவுகள் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து எப்படி சாதிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சி. இந்தியால 40% மாணவர்கள் அவங்களுக்கு கோர்ஸ் பிடிக்கல அப்படிங்கறதுனால கல்லூரியை விட்டு வெளி வராங்க. அதுல அவங்க கிட்ட ஏன் அந்த கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல. அதனால நம்ம லைஃப்ல வந்து செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல, நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னன்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கோர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கறது என்னுடைய சஜஷன்.
1: செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷனா, அதெல்லாம் எப்படி பண்ணணும்? நம்மளுக்குலாம் எங்க அப்பா அம்மா சொல்லிதான் நான் இந்த கோர்ஸ்க்கே வந்தேன், உனக்கு தெரியுமே அதை எப்படி பண்ணணும்ட்டு.
8: இதுக்கெல்லாம் தான் கெரியர் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அது உங்களால முடியல அப்படின்னா இருக்கவே இருக்கு நம்ம கூகுள். அதுல வந்து கூகுள் பண்ணி இந்தியால என்னெல்லாம் காலேஜஸ் இருக்கு, அதுல என்னெல்லாம் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு, அது என்ன கோர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு பார்த்து முடிவு பண்ணணும்.
1: தர்ணியா, கீர்த்தி பாவிக்காக்கெல்லாம் செம கட்ஸ் இருக்குல்ல, ஒரு கோர்ஸ விட்டுட்டு இன்னொரு கோர்ஸ் ஜாயின் பண்றாங்க, அதுக்கெல்லாம் எவ்வளவு கட்ஸ் கரேஜ் எல்லாம் வேணும்ல. தர்ணியா, இந்த மாதிரி கட்சியான விஷயம் எல்லாம் நீ ஏதாவது பண்ணிருக்கியா?
8: நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு மட்டும்தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ற அன்னைக்கு எனக்குள்ளேயே ஒரு பயம், அதாவது எலக்ட்ரானிக் மீடியாவா ஸ்கிரிப்ட் எழுதணும், எடிட்டிங் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு வருமா அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டவுட், எனக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறைய வேற என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க எங்க அப்பா பார்க்க சொன்னாரு. அப்போ வந்து FSM அப்படின்னு ஃபுட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட், அதுல வந்து செகண்ட் இயர்ல வந்து பேக்கிங் எல்லாம் பண்ணலாம், அண்ட் ஐ எம் பேஷனட் அபவுட் பேக்கிங். ஸோ என்ன ஃபீஸ் பே பண்ற அன்னைக்கு வந்து அங்க FSM HOD மீட் பண்ணி அவங்க கிட்ட வந்து என்னோட இது காட்டினேன், என்னோட மார்க்ஸ் எல்லாம் காட்டினேன். தேவர் பிரிட்டி இம்ப்ரெஸ்ட். அன்னைக்கு வந்து அந்த டிரான்ஸ்பர் ஸ்லிப் என் கையில காட்டும் போது ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட், லைக் ஐ வாஸ்ன்ட் மென்டலி ப்ரிப்பேர்ட் டு மூவ் டு FSM. ஸோ இது நடந்ததுக்கு அப்புறம் நான் வந்து எலக்ட்ரானிக் மீடியா டீச்சர்ஸ் யார் என்ன இன்டர்வியூ பண்ணாங்களோ அவங்க கிட்ட போய் பேசினேன், அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க, ஏன் எதனால மாறின அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கிட்ட என்னால சொல்ல முடியல, ஏன்னா இல்ல எனக்கு என் மேலே டவுட், அதாவது எடிட்டிங் பண்ண முடியுமா அந்த மாதிரிலான்ட்டு. ஸோ இதெல்லாம் கேட்டோடனே சரி, ஒரு 10 days காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 10 days FSM போனேன். போனா ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஹவு டு ப்ரிப்பேர் 1 ml ஆஃப் H2SO4 அப்படின்னாங்க. ஐ எம் அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட், ஸோ திஸ் ஹேப்பன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கும் இதெல்லாம் சொன்னாங்க. அது வந்து அதுக்கு முன்னாடி ஓரியன்டேஷன் கொடுக்கும் போதே சொன்னாங்க, பட் ஐ தாட் ஓகே இட் பி வெரி ஈஸி, ஐ கேன் கேட்ச் அப் ஆன் இட். பட் அதோட கெமிஸ்ட்ரி பேசிஸே வந்து 11th and 12th கெமிஸ்ட்ரி. ஸோ நான் வந்து காமர்ஸ் எடுத்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த 10 days. ஸோ இமீடியட்லி எவ்ரி டே ஆஃப்டர் ஐ கோ ஹோம் ஐ யூஸ் டு க்ரை, அம்மா கிட்ட வந்து ஐயோ நான் ஏன் இந்த தப்பு பண்ணேன், ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் த வர்ஸ்ட் மிஸ்டேக் தட் ஐ டிட் வாஸ் you know to change my course when I actually got my seat in electronic media. I passed everything, nalla mark ellame vandirch entrance la. So adukapra maarnadhu or periya thappo en emala vandu irukum. அதுக்கப்புறம் வந்து ஐ ஹர்ட் தட் சம்படி ஃப்ரம் எலக்ட்ரானிக் மீடியா வாஸ் மூவிங் டு விஸ்காம். ஸோ ஐ இமீடியட்லி கிராப் தி ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ மெட் பிரின்சிபல் மேம் அண்ட் ஐ கேவ் ஹர் அ லெட்டர் சேயிங் மேம் ஐ வுட் லைக் டு சேஞ்ச் இன்ட்டு. ஸோ ஆஃப்டர் அ வீக் ஆஃப்டர் ஐ கேவ் தென் தேவர் இன் ஷியோர், அவங்களுக்கு வந்து அப்போ அவ அந்த பொண்ணு மாறுவாளா விஸ்காம் அந்த மாதிரி எந்த இதுவும் கிளாரிட்டி இல்லை. ஸோ தே செட் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தெம் எக்ஸ்பெக்ட் எனி திங், நீ பாட்டி கண்டினியூ பண்ண அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நானும் சரி மென்டலாக என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன், ஓகே FSM பண்ணலாம் அப்படி, எதுக்கு நம்ம வை ஷுட் பி பாண்டர் ஓவர் வாட் ஹேப்பன், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் இது, இப்போ பேக்கிங் நம்மளுக்கு பேஷனுங்கிறதுனால லெட் அஸ் மேக் தட் அஸ் அ கேரியர் அப்படின்னு சொல்லி நான் கண்டினியூ பண்ணேன். 1 week later I was at the food science lab cutting radish, and then my class teacher walked in and she said principal ma'am vandu unna meet pananum appdinaanga. Seri okay appdin solittu ulla poren, electronic media HOD ma'am ulla irundanga, irundhu avanga vandu okay nee FSM pudichiruka appdinaanga. Na sonna ma'am na try panikittiruken ma'am, evlo mudiyumo na vandu ennala nalla panna mudinja na pandren appdina. அப்ப வந்து நீ எலக்ட்ரானிக் மீடியா மாறுமா அப்படின்ட்டாங்க அவங்க. இட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ் இன் மை லைஃப் டு லைக் கம் டு எலக்ட்ரானிக் மீடியா அண்ட் தென் சேஞ்ச் டு FSM அண்ட் கம் பேக் டு எலக்ட்ரானிக் மீடியா வாஸ் அ மிராக்கிள். லைக் அந்த சிச்சுவேஷன்ல அது நடக்கிறது வாஸ் அ வெரி பிக் திங். ஸோ அதுதான் என் லைஃப்ல நான் கட்சியா பண்ணிருப்பேன் அப்படின்னு.
1: ஃபைனலா உன் ட்ரீம்ஸ் நீ பர்சியூ பண்ணிட்டேன்.
8: யா, நான் சொன்ன கதையிலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து இதுதான் நம்ம பண்ணணும்னு ஒரு ஒரு ஐடியா இருக்கும், அதை தவிர நம்ம எல்லாம் டீவியேட் பண்ணி போயிட்டு இருப்போம். ஸோ நம்ம நின்று நிதானமா நம்ம என்ன வேணும் வாழ்க்கையில அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் முன்னாடி போகணும் லைஃப்ல அப்படிங்கறது நான் சொல்ல விரும்புறேன்.
2: நீ FSM விட்ட ஓகே, ஆனா ஏன் எலக்ட்ரானிக் மீடியா, எவ்வளோ கோர்ஸ் இருக்கு, ஏன் உனக்கு எலக்ட்ரானிக் மீடியா தான் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா ஏன் நீ எடுத்த?
8: அதாவது நாங்க குடும்பமா இந்த கோர்ஸை பர்சியூ பண்ணிட்டு வரோம். அதாவது என் சித்தியும் இதே தான் பண்ணாங்க, மை ஓன் சிஸ்டர் டிட் த சேம் கோர்ஸ், அண்ட் நவ் மை கசின் சிஸ்டர் இஸ் டூயிங் இட். ஸோ ஐ ஹவ் பீன் சீயிங் தெம் ஒர்க்கிங் அரவுண்ட் கேமராஸ் அண்ட் எப்படி சொல்ற ஸ்கிரிப்டிங், அனிமேஷன் பண்றது, இதெல்லாமே வந்து அப்படியே ரொம்ப எப்படி சொல்ற அட்ராக்டிவா இருந்தது எனக்கு அதெல்லாம் பார்த்து. பிளஸ் ஐ எம் அ வெரி கிரியேட்டிவ் பர்சன், ஐ கான்ட், எனக்கு வந்து லாஜிக்கல் திங்கிங் எல்லாம் ஒத்தே வராது, ஐ எம் மோர் ஆஃப் அ கிரியேட்டிவ் திங்கர், அண்ட் ஐ தாட் எலக்ட்ரானிக் மீடியா இஸ் the right course for me. அதனால தான் நான் மெயினாக ஷிஃப்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் எஃப்எஸ்எம், ஐ வாண்ட் சே எஃப்எஸ்எம் இஸ் நாட் அ கிரியேட்டிவ் கோர்ஸ், பட் ஆஸ் ஐ செட் 11th அண்ட் 12th கெமிஸ்ட்ரி பேஸாக இருக்கும் போது அங்கே போய் ஐ கான்ட் ஸ்ட்ரகிள் அண்ட் யூனோ இந்த அரியர்ஸ்னா வைக்க நான் இஷ்டப்படல. அதுக்கு ஐ வுட் ரேதர் யூனோ பர்சியூ மை ட்ரீம் ஆஃப் பிகமிங் சம்படி இன் எலக்ட்ரானிக் மீடியா, இன் த ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்னு நினச்சேன்.
2: இப்போ நம்ம கீர்த்தி, பாவிகா அப்புறம் தருணியோட கதையெல்லாம் கேட்டோம். அவங்களாம் அவங்களோட ப்ராப்ளம்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு தான் அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களோட கனவுகள் எல்லாம் நிறைவேறுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளும் நம்மளோட கனவுகளை நிறைவேற்ற ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதில் நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அதுதான் பர்சியூ பண்ணணும்னு ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
8: இன்னைக்கு நம்ம கூட ரிசர்ச் ஸ்காலர் இன் கிளினிக்கல் சைக்காலஜி மிஸ் மதுமிதா ஸ்ரீராம் அவர்கள் இருக்காங்க. அவங்களோட நேர்காணல இப்ப கேட்கலாம்.
9: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி பிரிவிலேஜ்ட் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் ஹேவிங் பீன் கால்ட் ஆன் தி ஷோ. ஸோ ஜஸ்ட் டேக் ஆன் வாட் இட் டேக்ஸ் டு மேக் அ கெரியர் சாய்ஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் டு மேக், I should agree, but there's so much of dynamics involved in making a career decision that sometimes people just think it's so easy, just think it can be made overnight, but it is actually a process that starts right from the time of the first year of our presence in this world. Why? I'll tell you about it. First of all, for the dropouts, please do not regret what has happened with you, because it's not worth it to blame yourself for it. This doesn't encourage more people to take such faulty decisions. But once decisions have been made, you cannot do anything about it. So it's just a matter of looking forward and carrying on with the remaining resources you have. So please do not regret the events that have happened with you, because it's just that every human being is so unique. So it takes so much to process who you are and then make a decision. For some people it's easy, for some people it's hard. So for the dropouts, the message is that it has been hard for you, but the harder it is, the more proud you are when you make something out of the second decision or the third decision or the fourth decision that you made. So that's one. And next, I mean, it's not a journey that starts only when you enter college or when you enter your post-graduation or anything that follows. Like I said, it's a journey that starts very early on. So obviously mistakes are bound to happen. So the first thing that has to be done is sensitization. Sensitization right from the school level about how to make a career decision. Now a career decision is not made just based on the highlights of the course itself or the highlights of the profession itself. It's more about yourself than the course you're going to embark on. It's yourself. Ourself is the greatest ever existence in this world, because that's what leads us to whatever we're currently doing or whatever we are to do in the future. Ourself is such a beautiful and mysterious phenomena, I would say. So self-discovery is one of the most important factors in making a career choice. Only when you know who you are, you can choose something that you will succeed at. And by succeed, I don't mean the meaning of success that the world thinks of. By succeed, I just mean a feeling of fulfillment, a feeling of worth, a feeling of having done what you always desired for. That is the success I'm talking about. So See, you are not answerable to anybody. You are answerable to yourself. So schools have to be sensitized about encouraging their students to start that journey of self-discovery, where they start processing who they are, where they start looking beyond what people think of them, start looking beyond what people expect of them. Keep all that aside and just focus on what one thinks of oneself and what one wants to be personally, and not because of any other external factors. Once that process of self-discovery happens itself, the career is settled. Say that it has to start right from school so that you have enough time to think about yourself, to analyze different perspectives, and to see the different shades of yourself. And self-discovery doesn't stop there. It is a lifelong process. It happens forever. At every stage, you discover something new about yourself, something that you yourself are surprised about. That's the beauty of self-discovery. There may be multipotentialites also. By multipotentialite, I mean people who can do so many things, who can do more than two or three or four things in life and make the best of all of those things. What about valuing such people? So why does this society have to thrust careers on people, have to force people into selecting one field for themselves? Let's respect the uniqueness of every human. Let's respect that there is more than one dimension to every human being. So for such people, career choices are a harder process. That is why self-discovery is so vital, and all the more vital for it to start at a very early age. So the ultimate point is that humans need to be there for each other. Humans need to listen to each other. Just lending a helping hand will do the magic. Anybody who is struggling with making a career choice, just speak out your minds. Just speak out all the confusion within yourself. Just express all the conflicts you're going through. Just do it all with somebody who you trust and with somebody who you think will offer you a solution, be it directly or indirectly. I think this is the way to go for humans. We just need each other through this process, right from the early years till you grow old. Being there for each other gives such a clarity and gives you so much confidence in the decisions you make. Because you know that when you fall, there are less amount of people who are going to laugh at you, and there are more people who are going to be around you saying, "It's okay, you didn't make the wrong decision. We're all there for you. We will do whatever it takes for you to be on the journey that you desire for." These are the kind of humans we should live with. So there is no solution to making a better career choice than to being with people you love, than being with people you trust, and just being happy. And most importantly, having that inner peace which will get you to wherever you want to be. All the best to everybody out there making important decisions in your life. Just do it fearlessly.
8: Dr. APJ Abdul Kalam சொன்ன மாதிரி தூக்கத்துல வர்றதில்ல கனவு, தூக்கம் வராம செய்யறது தான் கனவு. நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல என்ன சொன்னோம், மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் மாம் அண்ட் டேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனால நம்ம இப்போ மதுமிதா ஸ்ரீராம் கிட்ட இருந்து கேட்ட நேர்காணல் இருந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க தான் நம்மளை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம முக்கியமா எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். கனவு கனவு கனவுன்னு நிறைய விஷயத்த இன்னைக்கு பேசியாச்சு. இந்த நிகழ்ச்சியில இருந்து என்ன தெரிய வருது, கல்லூரியிலயோ பள்ளிக்கூடத்திலயோ இல்ல நம்ம வேலை செய்யற இடத்துலயோ என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம வாழ்க்கையோட லட்சியம்னு ஒண்ணு இருக்கு, அததான் நம்ம நோக்கி போனோம். இந்த கருத்தோட இந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன். இது உங்க ஆர்ஜே தருண்யா மற்றும் ஆர்ஜே பிரியங்கா. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பீட்டி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பீட்டி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்னாச்சு
1: டாக்டர்? நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
0: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லுலாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு? மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் எல்லா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் ஆகுது, அந்த மரத்தில போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்னுக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா தான் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
4: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம் தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வரா, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடிங்க சொல்லு, மேலேயே கொட்டிட்டு ஜூஸ்.
1: நான்
0: தான் அப்பதான் வேண்டாம்னு சொன்ன, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழட்டி விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது
0: பரவாயில்லமா. ரொம்ப நன்றி, நான் தொடச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: போகலாமா? எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், என்ன எடுத்துட்டு போறேன்னு.
0: போகலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நானும் அவங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
2: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
3: Stay tuned.
4: வணக்கம் சென்னை, நான் உங்க ஆர்ஜே தருண்யா மற்றும் ஆர்ஜே பிரவேசிகா. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி, நமது சமுதாயம் நமது பெருமை. ஹே பிரவேசிகா, முன்னாடி எல்லாம் கிராஃபிட்டி, அதாவது இந்த செவர்ல வரையறதெல்லாம் வந்து கிறுக்கல் அப்படின்னு ஒரு பொது நம்பிக்கை இருந்தது இல்ல?
5: ஆமா, ஆக்சுவலி அதோட பாயிண்ட் வந்து என்னன்னா, அதுக்கு ஒரு டெபினிஷனே இல்லாத ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஆஃப் லேட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சென்னை சிட்டி ஃபுல்லா வால்ஸ்ல காலேஜஸ்க்கு வெளியில வந்து நம்ம சிட்டியை பியூட்டிஃபை பண்றதே வந்து இந்த கிராஃபிட்டி அப்படிங்கிற அந்த வால் பெயிண்டிங்ஸ் தான். அண்ட் அதை பண்றது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்கனைசேஷன், கிரீ ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அண்ட் அது அவங்களோட பியூட்டிஃபுல் தாட் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
4: ஆமா, நிறைய காலேஜஸ் வாசல்லையும் இருக்குல்ல, ஸ்டெல்லா மேரிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் வாசல்ல அழகழகான பெயிண்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க.
5: அது போராதுன்னு இப்போ புது ப்ராஜெக்டா வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் மந்தவெளி ரயில்வே ஸ்டேஷன், அதுலயும் வந்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து அவங்க நிறைய ஸ்கூல்ஸையும் இன்வால்வ் பண்ணி பண்றாங்க.
4: ஆமா, இப்போ எக்மோர்லயும் அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இவ்வளவு நேரமா நம்ம பேசிட்டு இருக்க கிரீ ஃபவுண்டேஷன் முன்னாடி பெயிண்ட் பாக்ஸா இருந்தது,
5: இப்போ அந்த பெயிண்ட் பாக்ஸ் வந்து 4 பேரால உருவாக்கப்பட்டது. மிஸ் நம்ரதா, மிஸ்டர் தேஜஸ், மிஸ்டர் ஈஸ்வர் அண்ட் மிஸ்டர் ஹரி. இப்போ நம்ம கூட கிரீ ஃபவுண்டேஷன்ல இருந்து மிஸ்டர் ஹரி இருக்காரு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா தருண்யா, மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்ல வந்து அவரோட பேச்சுலர்ஸ் இன் சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்காரு. அண்ட் பிஜி வந்து HR மேனேஜ்மெண்ட்ல பண்ணிருக்காரு.
4: அது மட்டும் இல்லாம 2008 ஆண்டுல இருந்து சோஷியல் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது அந்த ஃபீல்ட் ரொம்ப பிடிச்சு போய் அது அவரோட ப்ரொஃபஷனாவே ஆக்கிட்டாராம்.
5: நல்ல விஷயம் இல்ல?
4: யா,
5: இப்ப அவரோட கருத்து கேப்போமா?
4: ஷூர் ஷூர். கிரீ ஃபவுண்டேஷன் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
6: சோ கிரீ ஃபவுண்டேஷன் தி பெயின் பாக்ஸ்ன்ற ஒரு அமைப்பா தான் நாங்க அதை ஆரம்பிச்சோம். பெயின் பாக்ஸ் ஒரு இனிஷியேட்டிவா ஆரம்பிச்சோம். சோ எங்களை பொறுத்த வரைக்கும் வி ஹேட் 4 ப்ராஜெக்ட்ஸ், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், கிரீன் ஹோம்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொவைடிங் சப்போர்ட்டிங் லைவ்லிஹுட் ஆஃப் பில் போர்ட் அண்ட் சைன் போர்ட் ஆர்டிஸ்ட், அண்ட் தென் பிளாட்ஃபார்ம் ஃபார் அ சஸ்டைனபிள் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். இந்த மாதிரி ஒரு 4 அப்ஜெக்டிவ்ஸ் மெயினாக எங்களுக்கு இருந்தது. ஸோ பெயிண்ட் பாக்ஸ் அப்படின்ற பேர் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ரிலேட்டடாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் மக்களை வந்து அது மிஸ் இன்டர்ப்ரெட் பண்ணிடுறாங்க, பெயிண்டிங் ரிலேட்டடாக தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு. த ஹோல் ஐடியா வி ஸ்டார்டட் ஃபார் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் த ஹோலிஸ்டிக் சஸ்டைனபிள் methods and models which we can tell people to adapt for a better living. So idu da vandu engaloda idea va irundhuchu. So pain box indradhu romba specific ah romba common ah irundhuchu. So but engaloda aim vandu unnu konja different ah sustainable ah irundhadhanaala we tried for a different name, konjam more meaningful to do apt word abdinne. So, Cree Foundation, KRI, Sanskrit word, KRI.

0: in rural tribal space, plus livelihood support for billboard and signboard artists, and adapting sustainable holistic models for better living. So in the mari nariya the wings adukulla varada irukku, but it will be commonly known as a Cree Foundation. It's registered under trust, as a trust. So we have two trustees who manage the trust. So this is what is all about Cree Foundation. So Cree Foundation has more lot of it is apt word for what we do, what we aspire to do. That's what I would say. Inspiration அப்படின்னு சொல்கிற மாதிரினா நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா நித்தின்னு ஒருத்தர் இருக்கார், நித்யானந்த் ஜெயராமன். இஸ் அ வெரி ரெனவுண்ட் ஜேர்னலிஸ்ட், என்வாயன்மெண்டல் ஜேர்னலிஸ்ட், ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட். நிறைய சமூக அக்கறைகள் உள்ள விஷயங்களுக்கு போராடக்கூடிய ஒரு ஆக்டிவிஸ்ட். என்வாயன்மெண்ட் அப்படின்னா சென்னையில் வந்து அவர் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்காதுன்றது தான் நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். அவர்கிட்டருந்து அவரோட ஐடியாலஜிஸ், அவரோட ஃபேக்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ சைலண்ட் இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா நம்மளோட கபாடி வாலாஸ், விச் இஸ் கைலாங்கடக்காரங்க. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நமக்கே தெரியாமல் ஒரு சைலண்ட்டாக ஒரு நம்மளோட அசுத்தங்களை, குப்பைகளை, அதை வந்து கஷ்டப்பட்டால் அதை வந்து இது பண்ணி ரீசைக்கிள் பண்ணி நம்மளோட என்வாயன்மெண்ட்டுக்கும் நமக்குமே நிறைய வருஷங்களை வந்து சேர்த்து கொடுக்குறவங்க அவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் சே ஆக்டிவிஸ்ட், சோஷியல் சமூக நல ஆர்வலர்கள், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போகலாம். எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிற நித்தி தான். செகண்ட் வந்து இந்த சமூகத்தோட நலனுக்காக அவங்களோட வேலைகளே ஆக்கிக்கிட்ட நம்மளோட கபாடி வாலாஸ். அதுக்கப்புறமா ஆர்ட் அண்ட் கல்ச்சர், நம்மளோட கல்ச்சர். நம்ம வந்து சென்னை, தமிழ்நாடு, இந்தியா அப்படின்னு பேசப்படும் போது நம்மளோட பெருசாக பேசப்படக்கூடிய நம்மளோட கல்ச்சர். அந்த கல்ச்சர் வந்து ஒரு ஒரு கலைஞனாலையும் வளர்க்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரி ஒரு கலைஞர்கள்கிட்ட வந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு சமூக நலம், ஒரு என்வாயன்மெண்டல் அவேர்னஸ், ப்ளஸ் ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு மூமெண்ட். ஸோ சஸ்டைனபிளாக நம்மளோட புராதான எப்படி சொல்கிறது, முன்ன காலத்தில் எப்படி நம்ம வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கிளென்லினஸ், மற்ற எல்லா விஷயங்களையும் ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதுக்கான ஒரு அமைப்பாக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு செயல்பட்டுருக்கோம். எங்களுக்கு நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன். வீட்டில் இருக்க குப்பையை வெளில போடாத ஒரு ஒருத்தரும் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். வீட்லேயே வந்து ஒரு தனக்கான வேண்டிய காய்கறிகளை வளர்க்கக்கூடியவங்க, அவங்களும் எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதாவது ஜீரோ வேஸ்ட் அப்படின்ற ஒரு மாடலை பின்படுத்துகிறவங்க எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ கன்சியூமரிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கம்மி பண்ணுறவங்க அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ இன்ஸ்பிரேஷன் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஸோ எங்களோட பெரிய இன்ஸ்பிரேஷன் பீப்புள் ஹூ ஒர்க் அண்ட் லிவ் சஸ்டைனபிளி, சஸ்டைனபிளாக ஒரு மாடலை பின்பற்றி வாழ்கூடிய அனைவரும் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நாங்கள் பார்க்குறோம்.
1: இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஆர்ட்ஸ் நம்மளோட சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா?
0: டெஃபினட்டாக சொசைட்டியில் ஸ்ட்ரீட் ஆர்ட்ஸ் சேஞ்ச் கொண்டு வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். பிகாஸ் ஸ்ட்ரீட்ஸ் இஸ் ஒன் மேஜர் திங். நம்ம டே டு டே லைஃப்பில் ஸ்ட்ரீட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ரொம்ப நிறைய டைம் வந்து ஸ்ட்ரீட்ஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ட்ராவலிங்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரீட் ஆர்ட் மூலமா இஃப் யூ குட் கன்வே வாட் யூ வாண்ட் டு கன்வே, I think it will make a bigger impact. That's what I believe in. That's why we started this. So, Paint Box அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தது காரணமே அப்படி தான். ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம ஸ்ட்ரீட்டை வந்து நம்ம பத்திரமா அழகாக சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து பெயிண்ட் பாக்ஸ்ன்ற ஒரு அமைப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மற்றவங்கள ப்ளேம் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டுக்கு வெளிலே குப்பை இருக்கும்போது நாட்டில் இவ்வளோ குப்பை இருக்குன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம வீட்டில் இருக்க குப்பையை ஃபஸ்ட்டு நம்ம வெளில எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறமா நம்ம வீட்டோட காம்பவுண்ட் வாழ ஆகப்பட்டோம். நம்ம எதுவும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதுவும் எழுத மாட்டோம், இங்கே வச்சு துப்பாதீங்க, இங்கே யூரினேட் பண்ணாதீங்க, அதெல்லாம் எழுதாமல் அழகாக, அதாவது ஒரு ஆர்டிஸ்டிக்காக, சைக்கலாஜிக்கலாகவே இந்த இடம் அழகாக இருக்குது, ஆர்டிஸ்டிக்காக இருக்குது, இந்த இடத்த நம்ம அசுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நாங்கள் ட்ரை பண்ணி சில இடங்களில் எங்களால் 100% அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு, சில இடங்களில் 50% அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு, சில இடங்களில் எங்களால் அச்சீவ் பண்ணாமல் போக முடிஞ்சது. பட் வி ஆர் கீப் ட்ரைங். ஸ்ட்ரீட் ஆர்ட் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியம். ஸோ ஸ்ட்ரீட் ஆர்ட்டுன்னு பேசும்போது நம்ம வெறும் பெயிண்டிங் மொத்தமும் இல்லை, ஸ்ட்ரீட்டில் இருக்க மற்ற ஆர்ட்ஸ், பர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்டையும் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இன் ஃபியூச்சர் வில் ஹாவ் மோர் ஃபார் பர்ஃபார்மன்ஸ்.

0: That's coming in Chennai streets. So this is what we have planned. This is what is our objective is.
1: பேர் வந்து ரெகுலரான வாழ ரெகுலர்னு சொல்ல முடியாது. எப்போ அவங்களுக்கு தோணுதோ அப்போ வருவாங்க. ஸோ 400 பேர் எங்கள் கூட சேர்ந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 400 பேர் ரெகுலராக, அதாவது நாங்கள் ஒரு 4-5 தடவை பார்த்துருப்போம், 2-3 தடவை பார்த்துருப்போம். பாஸ்ட் 3.5 இயர்ஸ் தான் நாங்கள் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 1 or 2 டைம்ஸ் ரிப்பீட்டடாக வரவங்க ஒரு 400 பீப்புள் இருக்காங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு 250 பேர், 250 பேர்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் அவங்களோட காண்டாக்ட் லிஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு ரெகுலராக நம்ம வீக்கெண்டோட ஸ்கெட்யூலெலாம் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் ஒரு 4500 பேர்லேருந்து 5000 பேர் வரைக்கும் லைக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் தோஸ் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் பீப்புள். ஏன்னா நம்ம பேஜ் க்ரியேட் பண்ணி அவங்க லைக் பண்ணால் தான் அவங்க வந்து ஒரு என்ரோல் பண்ண மாதிரி ஆகும். ஸோ அதனால் 4500 பேர், 4500லேருந்து 5000 பேர் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, 250 பேர் வாட்ஸ்அப்பில் இருக்காங்க. ரெகுலராக ஒரு ரிப்பீட்டடாக வரக்கூடிய வாலண்டியர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 400 to 500 வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற வரைக்கும் ஸ்டேட்டஸ்டிக்ஸ் எங்களோட டேட்டாபேஸில் பதிவாயிருக்கு.
2: இந்த ஸ்ட்ரீட் ஆர்ட் ஜேர்னியில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்?
0: ப்ராப்ளம்ஸ்னு எதுவும் நான் ஃபேஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ப்ராப்ளம்ஸ் எதுவும் மேஜராக நாங்கள் எதுவும் பெயின் பண்ணதில்லை. பட் திங்க் சம்டைம்ஸ் எங்களுக்கு லோ வாலண்டியர் டர்ன் அவுட் இருக்கும். கொஞ்சம் மக்கள் கம்மியாக வருவாங்க சில டைம் ரொம்ப அதிகமாக வந்துடுவாங்க, அவங்கள மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. அண்ட் ஆல்சோ ஓனர்ஷிப் வந்து வாலண்டியரிசம் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால ரெகுலராக நாங்கள் வந்து வி டோன்ட் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் எனி பர்சன். ஸோ வாண்ட்ஸ் டு கம் தே கேன் கம் அப்படின்ற மாதிரி தான். வி என்ஷூர் மினிமம் ஆஃப் 2 பீப்புள் டு மேக்ஸிமம் ஆஃப் 20 to 30 பீப்புள். ஸோ ரெகுலராக வாலண்டியர்ஸ் ஒருத்தவங்க யாரும் வந்து இப்போ வந்து ஓனர்ஷிப் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஓல் ஐடியா இட் ஸ்டார்டட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் இது பண்ணணும். அந்த ஏரியாவில் யாராவது ஒருத்தர் ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். அந்த ஏரியாவில் வந்து ரெகுலராக பெயிண்டிங் வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ இதுதான் எங்களோட ஐடியாவாக இருந்ததே தவிர இப்போ வரைக்கும் அந்த இதை வந்து எங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. பட் ப்ராப்ளம் ஆஸ் சச் யார்கிட்ட இருந்தோ எதுக்காகவும் எப்பயும் வந்தது கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நாங்கள் பெயிண்ட் பண்ண இடத்த திருப்பி யாராச்சும் நாசம் பண்ணிக்கிட்டால் அதான் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். பட் அது இட்ஸ் ஹேப்பன்ஸ் இல்லையா. நம்ம ரெகுலராக வந்து செக் பண்ணுறதுக்கு தான், அதுக்கு தான் நாங்கள் என்ன எங்களோட பிளான் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவுக்கு போனோமோ அந்த ஏரியாவில் இருக்க மக்களை வந்து புல்லன் பண்ணுவோம் பெயிண்ட் பண்ண. ஏன்னா நாங்கள் வந்து இன்னொரு ஏரியாவுக்கு போய் பெயிண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம், ஆனால் அங்கே இருக்க மக்கள் தான் ரெகுலராக அதை வந்து வாட்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபாலோ அப்ன்றது ஒரு பெரிய விஷயம் சோஷியல் ஒர்க்லேயும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணிட்டு வந்துட்டோன்னா அந்த இடம் வந்து எவ்வளோ நாளைக்கு அப்படியே இருக்குது, பெயிண்ட் பண்ண மாதிரியே அழகாக இருக்குது, அதில் என்னென்ன மாதிரி அசுத்தங்கள் நடக்குது அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் அங்கே இருக்க மக்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் அது பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் பர் பிளானிங் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எஃபெக்டிவ் பிளானிங் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்ளம்னு மேஜராக எந்த ப்ராப்ளமும் நாங்கள் கருது ப்ராக்டிக்கலாக சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, மேனேஜிங் டைம் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளங்கள்ஸ் தான். பட் மத அத்தபடி ஐ டோன்ட் திங்க் வி டோன்ட் ஹேட் எனி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அட்டாச் ஒர்க் இட் வி டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் இஸ் ஆக்சுவல்.
2: ஸ்ட்ரீட் ஆர்ட்னு வரும்போது அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது ஆதரவு தராங்களா?
0: அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது ஆதரவு தராங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. நாங்கள் ஆரம்பிக்கும் போது அரசாங்கத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா, இது என்ன பண்ணலாம், இது நம்ம பொது இடங்கள் பொது மக்களுக்கும் சொந்தம், இது நம்ம சொந்தங்கள் வர முடியாது, நம்மளோட சிந்தனைகளை வந்து இந்த பொது இடத்துல வந்து திணிக்க முடியாது அப்படின்ற பல கேள்விகள் எங்களுக்குள்ளே இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, மக்கள் இதன் ஒத்துக்கிட்டாங்கன்னா இதை பண்ணுவோம், ஒத்துக்கலைன்னா நம்ம பழைய மாதிரி அதை ஆக்கிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்து எங்களோட காம்பவுண்ட் வால், அதாவது நாங்கள் ஓன் பண்ணுற நாங்கள் கட்டின எங்களோட வீட்டோட காம்பவுண்ட் வால் ஆரம்பித்தோம். அதுக்கு ஆதரவு அமோகமாக இருந்துச்சு. எங்களோட நண்பர்கள் நிறைய பேர் வந்து இது நல்ல விஷயம், பப்ளிக்கில் பண்ணிங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்புறமா ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் போய் பண்ண ஆரம்பித்தோம். அங்கே இருக்கிற போகிற வரவங்களுக்கு இது நாங்கள் என்னன்னு சொல்லும் போது இந்த மாதிரி உங்கள் கம்யூனிட்டி அழுக்காக இருக்குது, நீங்கள் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, நாங்கள் வந்து எங்கள் கம்யூனிட்டியை சுத்தம் படுத்தியிருக்கோம், உங்களோட கம்யூனிட்டி சுத்தம் பண்ண காட்ட வந்திருக்கோம், நீங்கள் வேணும்னா இதுக்கு வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து எங்களை சேர்ந்து அதை பெயிண்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் போயிட்டு வர கோஆப்ரேஷன் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க, பொலிட்டிக்கலாக எதுவும் பண்ணாதீங்க, டீம் பேஸ்டாக எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. நிச்சயமாக நாங்கள் அது மாதிரி பண்ணுறதுக்குள்ள எங்களோட இடத்த நாங்கள் அழகு பண்ண தான் வந்து இருக்கோம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்த பக்கம் அந்த பக்கம் வந்த போலீஸ்
1: பீப்புளுக்கும் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சொன்னோம் நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு அமைப்பு மக்களோட நலனுக்காக மக்களோட பொது இடங்களை வந்து அசுத்தமாக இருக்கிற இடங்களை வந்து நாங்கள் வந்து சுத்தம் பண்ணி அடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அவங்களும் வந்து நல்ல வரவேற்கத்தக்க விஷயம், எங்களோட அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக தான் எழுதிட்டு போயிடக்கூடாது, தப்பான ஒரு விஷயங்கள் எழுதிடக்கூடாது, பொலிட்டிக்கல் வேண்டலிசமோ இல்லை ஒரு ராங் வேண்டலிசம் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் வேண்டலிசம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால எங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதரவு தான் கொடுத்தாங்க. சில இன்ஃபேக்ட் சில இடங்களில் போலீஸ்காரங்களே வந்து பெயிண்ட் பண்ணாங்க, சில அஃபீஷியல்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் போச்சு. ஒன் இயருக்கு அப்புறம் கார்ப்பரேஷன் ஆஃப் சென்னை முன்னாள் கமிஷனர் அவர் வந்து எங்களை கூப்பிட்டு எங்களோட ஒர்க்கை பாராட்டி நீங்கள் இன்னும் நிறைய இடங்களில் பண்ணுங்கன்னு மோட்டிவேட் பண்ணாங்க. அடையாரில் ஒரு பெசன் நகரோட வால் பெயிண்ட் பண்ணும்போது கார்ப்பரேஷன் அடையார் கார்ப்பரேஷன் வந்து எங்களுக்கான பெயிண்ட்டை ஸ்பான்சர் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு எங்களோட வாலண்டியர்ஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க, அவங்களோட வேலையை அவங்க பண்ணாங்க. ஸோ எங்களோட பெயிண்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன யோசிப்போனோம், ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் திஸ் கம்யூனிட்டி ஷுட் ஓன் ரெஸ்பான்சிபிள். அதாவது கார்ப்பரேஷனோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பொது இடங்களை சுத்தமாக வச்சுக்கிறது கார்ப்பரேஷனோட பணி. ஸோ இந்த கார்ப்பரேஷனோட பணியை வந்து அவங்க செய்யணும். நான் வந்து என் இடத்த க்ளீன் பண்ணி நானே வச்சுக்கிறதுக்கு கார்ப்பரேஷன் ஒன்று தேவையில்லை, சென்னைக்கு ஒரு கார்ப்பரேஷனே தேவையில்லை இல்லையா. ஸோ மக்கள் அசுத்தம் பண்ணக்கூடாது, அசுத்தமாக இருக்கிற இடத்த வந்து கவர்மெண்ட் க்ளீன் பண்ணும். இது வந்து ஒரு சாரார் மக்கள் வந்து நாங்கள் ரெடியாக இருக்கோம், என்ன ஒரு இது சப்போர்ட் வேணுமோ நாங்கள் தரத்துக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னாங்க. ஒரு சார் கம்யூனிட்டி கார்ப்பரேஷன் சைடில் போனீங்கன்னா இல்லை நாங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் மக்கள் மாற மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கேப் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கேப்பை நாங்கள் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கோன்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் எங்களோட ஐடியா, கொஞ்சம் சின்னது பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் மக்கள் ஆர்வமாக இருக்காங்களோ அங்கெல்லாம் நான் வந்து நாங்கள் போய் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணோம். ஸோ மக்களும் அங்கே நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது. கார்ப்பரேஷனும் வந்து கமிஷனர் போன கமிஷனர் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக எல்லாமே இடத்துங்களும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஓரல் பெர்மிஷன் கொடுத்தாரு. ஸோ அதில் அண்ட் ஆல்சோ போஸ்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே பெயிண்ட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னாங்க. ஸோ கார்ப்பரேஷன் சைட்லேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இது வரைக்கும் நல்ல சப்போர்ட் இருந்துகிட்டு தான் இருக்குது எங்களுக்கு. என்றைக்குமே ஒரு ஸ்டாப் அப்படி வந்ததில்லை, பெரிய பிரச்சனைகள் வந்ததில்லை, எந்த இடத்துலையுமே வந்தது கிடையாது. ஸோ பிக் தேங்க்ஸ் டு சென்னை கார்ப்பரேஷன் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட். அவங்களுக்கு
2: நீங்கள் மக்களை இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷனாகவும் சொல்லலாம், இல்லை மக்களோட சுற்று வட்டாரத்தை வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வச்சுக்கிற ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் கம்யூனிட்டியாகவும் சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: எங்களை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இது வந்து மக்களுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கலாம், இல்லை செல்ஃப் சஸ்டெய்னிங்காக இருக்கிற ஒரு கம்யூனிட்டியாகவும் நீங்கள் திகழலாம். இதை பற்றி நான் என்னோடய ஒப்பீனியன் கேட்குறீங்க இல்லையா. ஸோ இதை பற்றி நான் என்ன சொல்லணும், இது வந்து நான் கம்யூனிட்டியை நம்பி பண்ணல, இது வந்து எனக்கு தப்புன்னு ஒரு விஷயம் பட்டது, என் கூட சேர்ந்துருக்கவங்களுக்கு தப்புன்னு பட்டது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் பிளேன்ற ஒரு விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் பிளேன்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அந்த ஸ்ட்ரீட் பிளேன்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு 10 பேரோ 8 பேரோ சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம் ஒரு 2 பேர் 3 பேரால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். சரி, ஏன் நம்ம வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து ஒரு பெயிண்டிங்காக எடுத்துகிட்டு வரக்கூடலாம் அப்படின்ற ஒரு தேடல், அதாவது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி அதுக்கான தேடல், அதுதான் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. நாங்கள் 3 பேர் இருக்கோம், என் பேர் ஹரிஹரன், இன்னொருத்தவங்க பேர் நம்ருதா, அதுக்கப்புறம் தேஜஸ், 3 பேர் இதை ஆரம்பித்தோம். கூட அப்போ வந்து தீஸ்வர்னு ஒருத்தர் இருந்தார், ஆனால் இப்போ அவர் வந்து வேறு சமூக விஷயங்களில் அவர் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறதுனால இப்போ நாங்கள் 3 பேர் தான் இதை வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட தனிநபரோட ஒரு வருத்தம், தனிநபரோட ஒரு எதிர்பார்ப்பு, தனிநபரோட ஒரு எதிர்பார்ப்பு, மூணு தனிநபர்களோட எதிர்பார்ப்பு, முயற்சி, வருத்தம், இது மூணுத்தையும் கலந்து ஆரம்பிக்கும் போது நாங்கள் வந்து மணி அப்படின்ற ஒரு விஷயம், காசுன்ற ஒரு விஷயத்த வந்து பெரிய பிரச்சனையாக பார்க்கல. மக்கள் வருவாங்களா வரமாட்டாங்களான்ற நோக்கமே எங்களுக்கு கிடையாது, நாங்கள் செய்யணும் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு விஷயந்தான். நாங்கள் பண்ண விஷயம் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணதான், நாங்கள் கேள்விப்படுறோம், மக்கள் சொல்கிறத பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து ஒரு டல்லாக போகிற நாளை வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணும்போது எங்கள் கூட வந்து சேர்ந்து பெயிண்ட் பண்ணுறவங்க தே ஃபீல் இட் அ வெரி பாசிட்டிவ் நோட், ரொம்ப கலர்ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி அதை கொஞ்சம் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு பண்ணுறவங்களுக்கு நிறைய ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் கிடைக்குது அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் யோசிக்காத விஷயம். எங்களுக்கு வந்து இந்த சமூகத்தில் இருக்க குப்பைகளும் அந்த அழுக்குகளும் தான் எங்களுக்கு வருத்தத்தை தந்தது தவிர, அதுக்கப்புறமா அதுக்கான என்ன முயற்சின்னு எடுத்து தான் நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் ஆரம்பிக்கும் போது நாங்கள் இதை பற்றி இன்ஸ்பயர் பண்ணணும், இது பண்ணி பண்ணணும், அது பண்ணணும்லாம் எதுவுமே பண்ணல. நாங்கள் பண்ண ஒரு விஷயம் மக்களுக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்குது, ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் கம்யூனிட்டிக்கான ஒரு எப்படி சொல்கிறது, சென்ஸ் ஆஃப் சஸ்டைனிங் கம்யூனிட்டியோட ஒரு ஆரம்பமாகவும் மக்களுக்கு திகழ்கிற விஷயம் வந்து நாங்கள் இயர் டேக்கிங் இட் ஹெல்த்தி அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ மோட்டிவேஷனல் ஃபேக்டர். இதை வச்சு நாங்கள் வந்து ஓகே இதை வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அதுக்கப்புறமா இன்னும் போகணுன்றதுனால தான் எங்களோட ஆர்கனைசேஷனை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கு க்ரீ ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், KRI ஃபவுண்டேஷன். அதுக்கு என்ன அர்த்தம்னா டு டூ, அதாவது செய், நீ பண்ணுறது, நம்ம பண்ணலாம், இன் எஃபர்ட் இன் ஆக்ஷன் பண்ணுறது தான் அதுக்கான ஒரு இது. பெயின் பாக்ஸ், அதுக்கு கீழே வர ஒரு விங், அதாவது மக்களுக்கு மக்களோட பொது இடத்தை மக்களே சீர்படுத்தி செழிப்போட அழகாக வண்ணங்களை பூசி பண்ணுற ஒரு விஷயமாக தான் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
2: ஸ்ட்ரீட் ஆர்ட்ங்கிறது உங்களோட பேஷன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. தெருக்கலைகள் மூலம் நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா, அதாவது ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிங்களா?
1: ஸ்ட்ரீட் ஆர்ட் என் பேஷன் கிடையாது, சோஷியல் ஒர்க் தான் என்னோடய பேஷன். சோஷியல் ஒர்க்கு நான் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் படித்தேன். என்னோடய காலேஜ் எனக்கு சொல்லிக் கொடுத்ததோடு என்னோடய சீனியர்ஸ் நிறைய பேர் சொல்லிக் கொடுத்தது தான் எனக்கு அதிகம். அதுவும் இல்லாமல் நம்மளோட பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகளாகட்டும், சமூகத்துக்கான பிரச்சனைகளாகட்டும், சுற்றுப்புற சூழலுக்கான பிரச்சனைகளாகட்டும், இதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னை வந்து ஒரு சமூக ஆர்வலராக மாற்றுச்சுன்னு சொன்னால் அது மிகை ஆகாது. சமூக ஆர்வலராக இருக்கிறதுல வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, லைக் நான் என்னோடய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது, சொசைட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இதில் இருக்குது. ஸோ என்னோடய பேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஸ்ட்ரீட் ஆர்ட், இட்ஸ் சோஷியல் ஒர்க். ஸோ சோஷியல் ஒர்க்கில் நாங்கள் லைக் மைண்டட் பீப்புள் ஸ்டார்ட் பண்ண ஒரு மூமெண்ட் ஸ்ட்ரீட் ஆர்ட் சார்ந்ததாக வந்துச்சு. ஸோ அதனால் ஸ்ட்ரீட் ஆர்ட் வந்து நான் வந்து ப்ரொஃபஷ்னல் தேட்டர் ஆர்டிஸ்ட், நான் கற்றுக்கிட்டேன் தேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஸ்ட்ரீட் தேட்டர் தான் நான் கற்றுக்கிட்ட விஷயம். நாங்கள் எல்லா பெசநகரில் ஒரு 60 தெருக்களில் வந்து ஜீரோ வேஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட் ப்ளே வந்து ஒரு கார்பேஜுக்கான ஒரு ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணி போட்டிருக்கோம். ப்ளஸ் நிறைய இடங்களில் இதே ஸ்ட்ரீட்லேயே போட்டிருக்கோம். அது இல்லாமல் நிறைய கிராமங்களுக்கு அவங்க கிராமத்துக்கான விழிப்புணர்வு நாடகங்கள் நிறையவே போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சதும் இல்லை, நம்ம இதுமேல் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு பெரிய அதிமேதாவித்தனமோட நம்ம கண்டுபிடிச்சா தான் உண்டு. ஆனால் நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களே வந்து நிறைய இருக்குது, அதை தான் பின்பற்றிட்டு இருக்கோம். அதே வந்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எங்களோட இனோவேஷன் க்ரியேட்டிவிட்டி அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இருக்கிற விஷயத்து கூட நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். என்ன ஒரு விஷயம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரீட் வால் எடுத்தோன்னா ஒரே நாளில் முடிக்க மாட்டோம், வி டூ இட் ஃபார் 4 weeks ஆர் 5 weeks. ஸோ ரெகுலராக அந்த வாலோட இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும். அங்கே இருக்க மக்கள் அதை வந்து, இது வந்து ஒரு வாரம் கூத்து கிடையாது, இது வந்து ஒரு 4 வாரமாக மக்கள் நிறைய பேர் வந்து வேறு வேறு இடத்துலேருந்து வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டை வந்து நாங்கள் அங்கே வைக்கிறோம். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராங்கான ஒரு நோட்டையும் நாங்கள் வைக்கிறோம். ஸோ மக்கள் வந்து ஓகே இந்த இடத்த நம்ம அசுத்தம் பண்ணுற 100% 50% கம்மியாகிறாங்கன்றது நாங்கள் எங்களால் சொல்லப்படும், நாங்கள் வந்து பார்த்த உண்மை. ஏன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க தான் வந்து அந்த இடத்த அசுத்தம் பண்ணுவாங்க. ரெகுலராக அவங்க யூஸ் பண்ணுற இடத்துல நாங்கள் போய் ரெகுலராக பெயிண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது தெரியுது. ஸோ ரெகுலராக பண்ணுறவங்க அது ரெகுலராக பண்ணாத போது எங்களுக்கு அது கம்மியாக இருக்குது. அக்கேஷ்னலாக பண்ணுறவங்களது நம்மளால் தவிர்க்க முடியாது. அது வந்து இன்னும் பெரிய மாற்றங்கள், பெரிய விஷயங்கள், பெரிய சமூக அக்கறை வரணும் எல்லாருக்குள்ளேயும், அப்போ தான் அது மாறும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது.
2: பெண் கல்வியின் முக்கியத்துவம் பற்றி உங்கள் கருத்து என்ன?
1: முக்கியத்துவத்தை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது, நான் சொல்லவும் முடியல. ஆனால் எனக்கு நாளைக்கு எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா கல்வின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட நாட்டை பொறுத்த வரைக்கும் காலேஜ் லெவலில் வரைக்கும் இருக்குது. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வருஷம் அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ வருஷம் நான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கல்வின்ற ஒரு விஷயத்தினால அவங்களோட வாழ்க்கை மேம்பட வேண்டும், மக்களோட வாழ்க்கை மேம்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக் கொடுக்க விரும்புவேன். ஸோ பெண் கல்வின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அப்பையும் மேபி இன்னொரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் டவுன் த லைன் இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குன்னும் போது என்னோட மகள் அதை சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு போராடக்கூடிய, அதை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஸோ இதுதான் என்னோட கருத்து பெண் கல்வியை பற்றி. ஏன்னா என் பெண்ணுக்கிட்ட, என்னோட மகள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன் பெண் கல்வி ஆண் கல்வி, கல்வின்னு தான் நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இதுதான் என்னோட சின்ன ஒரு ஐடியாலஜி, அவ்வளோதான். ஸோ நான் நீங்கள் கேட்ட கேள்வி வித் த ஸ்டார்டட் மே லைக் தெரியல, எனக்குள்ளேயே ஒரு கேள்வியை உண்டாக்கியிருக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் என்னோட ஏரியா ஆஃப் ஸ்டடி பார்த்திங்கன்னா என்வாயன்மெண்டல் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ என்வாயன்மெண்டல் ரிலேட்டடாக என்னால் கருத்து சொல்ல முடியும். ஸோ பெண் கல்வின்றதுலாம் நான் உங்களுக்கான ஆப்டான கருத்தை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிபேட் எப்போ முடியுதோ, இந்த வேற்றுமை என்றைக்கு முடியுதோ, இந்த பெண் கல்வியோட முக்கியத்துவம் நம்ம இப்போ பேசுறதை நிறுத்துகிறோமோ, அன்றைக்கி அந்த நாள் வர்றதுக்கான என்னால் முயன்ற முயற்சியை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பெண் கல்வியின் முக்கியத்துவத்தின் பற்றி என்னோட கருத்து. பெண் கல்வியின் முக்கியத்துவம்ன்றதே எனக்கு ஒரு முரண்பாடான கருத்து இருக்குது. ஸோ பெண் கல்வி ஆண் கல்வின்னு இல்லாமல் கல்வி அப்படின்ற கல்வியோட முக்கியத்துவம்னு நம்ம பேசுகிற நாள் வரும்போது அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண் கல்வியோட முக்கியத்துவம்னு சொல்லும் போதே அதை வந்து நம்ம வந்து அதை கீழே போட்டுருவோம். ஸோ ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி நம்ம பேசி தான் ஆகணும் இல்லையா, பெண் கல்வியின் முக்கியத்துவம். ஆமாம், பெண் கல்வி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்னோட கருத்து என்னென்னா, மக்களோட அவேர்னஸ் லெவல் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்களோட விழிப்புணர்வு பெண் கல்வியில் அதிகமாகவே இருக்குது. ஸோ நான் நிறைய ரிமோட் ஏரியாஸ்லேயும் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துலையும் வந்து பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு மக்களோட விழிப்புணர்வு வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப ரிமோட் ஏரியாஸில் கூட மக்கள் வந்து அனுப்புகிறாங்க, பட் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஒரு பெண் அப்படின்றத வந்து கொஞ்சம் ஸ்டீரியோ டைப்பிங்காக பார்க்காம, பெண்ணுக்கும் கல்வின்றது மனிதனுக்கு கல்வின்றது போதுன்ற மாதிரி மனிதனுக்குள்ளே தான் பெண் ஆண் எல்லாம் வராங்க அப்படின்ற விஷயங்களை வந்து இன்னும் நல்லா சென்றடையணும் மக்களுக்கு. பட் ஆனால் ஐ திங்க் கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாடு இஸ் ஃபார் பெட்டர் இன் கேர்ள் சைல்டு எஜுகேஷன் நினைக்கிறேன். ஸோ பெண் கல்வி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பெண் கல்வி இஸ் த கீ டு ஃபியூச்சர், தட்ஸ் வாட் ஐ விட் சே. ஸோ ஆண் பெண் அப்படின்ற இரு சாராருக்கும் கல்வின்ற ஒரு பொதுவான விஷயங்கள் கிடைக்கணும். கல்வின்ற ஒரு விஷயம் வந்து கல்வியில் என்ன கொடுக்குறோம் அப்படின்றதும் சில சீர்திருத்தங்கள் ஏற்பட வேண்டி இருக்குது. ஸோ பெண் கல்வி ஆண் கல்வின்னு நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணாமல் பெண் கல்வி அப்படின் கல்வின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கான ஒரு அமைப்போ இல்லை போராட்டங்களோ அதுக்கான ஒரு வழியோ பிறக்கும் போது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் பிறந்துடும் நான் நினைக்கிறேன்.
2: ஏய் பிரவேஷிகா, இப்போ சென்னையில் எங்கே பார்த்தாலும் ஒரே ஸ்ட்ரீட் ஆர்ட்ஸாக இல்லை, எங்கே பார்த்தாலும் கலர்ஃபுல்லாக ஆர்ட் இருக்குல்ல, முன்னாடியெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது.
3: ஆமாம், இப்போ வந்து நம்ம ஊர் எங்கே போனாலும் அப்படியே ஜாலியாக பிரைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, இப்போது நிறைய பேர் வந்து போஸ்டர் ஓட்டுறாங்க வால்ஸ் மேலே, யூரினேட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சொசைட்டிக்கு ரொம்ப தொல்லையாக போய் முடிஞ்சதுனால இந்த நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் என்ஜிஓஸ்லாம் கை கோர்த்து சேர்ந்து நம்ம இந்த சிட்டியை ஒரு ப்ளெஷராக ஆக்கலாம், மக்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகும்போது கண்ணுக்கு நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர் பார்த்தா அது எல்லாரையும் பிரைட்டன் பண்ணும் அப்படின்னு நினச்சி இந்த ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரீட் ஆர்ட் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த குட்டிச்சவரு, அதே மாதிரி காலேஜோட வால்ஸ், மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், பஸ்ஸஸ் அதுலலாம் வந்து அந்த வெஸ்டர்ன் ஆர்ட் ஆஃப் கிராஃபிட்டி அப்படிங்கறத வந்து வரைஞ்சி ஒரு difference to the society and improvement to the development in Ramadri கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல இனிஷியேட்டிவ்ல.
2: ஆமாமா, வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து உருப்படியாக ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன்.
3: ஆமாம், இது டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கும்.
2: கரெக்ட்.
3: ஸ்ட்ரீட் ஆர்ட் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு பின் சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: மச்சான், இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு பாரு.
1: ஏய் ஆமா மச்சி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இங்க நம்ம கேங் பேர் எழுதி ஒரு கெத்து பண்ணலாமோ?
2: ஏய் சூப்பர் ஐடியா. ஏய் கல் எடுங்கப்பா, கல் எடுங்கப்பா.
1: ஏய் அதை விட பெருசா எடு, அப்பதான் நல்லா எழுத முடியும்.
0: அந்த கல் ஓகேவா?
2: ஓகே.
0: வாழ்க்கையில தான் ஒண்ணும் உருப்படியா எழுதல. செவத்துலயாவது நம்ம பேரை எழுதி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம்.
2: ஏய் தம்பி தம்பி, என்ன பண்றீங்க நீங்க இங்க? எங்களோட பேர்லாம் எழுதி வைக்கிறோம் சார். இங்க பாருப்பா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது வந்து நம்ம இந்திய நாட்டோட பெருமையை வந்து இதெல்லாம் ரொம்ப அதிகமாக்குற விஷயம். இதுல போய் உங்க பேர்லாம் எழுதி அசிங்கப்படுத்தலாமா? நல்லா இருக்கா நீங்க பண்றது கொஞ்சமாது?
3: மக்களே, நம் வரலாறை காப்போம், இந்தியாவை சிறப்பாக்குவோம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: தொடர்ந்து கேளுங்க ஸ்ட்ரீட் ஃபுட் அண்ட் ஸ்ட்ரீட் ஆர்ட் பத்திய நிகழ்ச்சி. இது MOP சமுதாய வானொலி 107.8. நமது

0: சமுதாயம் நமது பெருமை. பிரவேசிக்கா ரொம்ப பசிக்குதுங்க, வெளியில போலாமா?
1: போலாமே. ஒரு 5-star ஹோட்டல்.
0: 5-star ஹோட்டல் ரேஞ்சுக்குலாம் என் கையில காசே கிடையாது. எங்கேயாச்சும் கையேந்தி போவன் மாதிரி போலாமா?
1: சரி, எந்த தெரு தேடி போலாம்?
0: நுங்கம்பாக்கம் சாட் இல்ல இந்த மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் மவுண்ட் ரோட்ல அந்த மாதிரி தான் போலாமா?
1: மின் ஸ்ட்ரீட் போலாமா?
0: கண்டிப்பா போலாமா. இடியாப்பம், தோசை, இட்லி இந்த மாதிரி சவுத் இண்டியன் ஃபுட்டாவும் இருக்கலாம், இல்ல மோமோஸ், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி சைனீஸ் ஃபுட்டாவும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பெஸ்ட்.
1: ஏய் தருண்யா, நம்ம இப்போ வர வர பாத்தேனா 5-star ஹோட்டல்ஸ், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயின்ஸ் எல்லாம் வீக்கெண்ட்ஸ்ல கூட்டம் இருக்கோ இல்லையோ, நம்ம இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஜாயின்ஸ் லைக் பெசன் நகர் ஸ்ட்ரீட், மின் ஸ்ட்ரீட், மயிலாப்பூர்க்குள்ளலாம் இந்த வீக்கெண்ட்ஸ் குள்ள நுழையவே முடியாது. அந்த டிமாண்ட், அந்த பப்ளிக் டிமாண்ட் ஃபார் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ஃப்ரெஷ்ஷா ஹாட்டா சாப்பிடுறதுக்கு வந்து இப்போ வேற லெவல்ல போயிடுச்சு இல்ல?
0: அது என்னமோ கரெக்ட் தான். பெசன் நகர்ல வந்து ஸ்பைரல் ஃப்ரைஸ், தாய் ஐஸ்கிரீம் ரோல்ஸ் ஆகட்டும், இல்ல பொர்ஷுவாக்கம்ல லிங்க்ஸ், வைஷ்ணவாஸ் ஆகட்டும், இல்ல மரினா பீச்ல டைட்டானிக் பர்மீஸ் கிச்சன் ஆகட்டும், ஸ்ட்ரீட் ஃபுட்டோட கூட்டமே கூட்டம் தான். அடுத்த நிகழ்ச்சியா அந்த உணவகத்தை நடத்துறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இப்ப கேட்கலாம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்களை பத்தி சொல்லுங்க.
3: முப்பத்தி ஐஸ் குலா நாங்கள் பண்ணுறோம். ஐஸ் குலா, ஆல்சோ பாஸ்தா அண்ட் ரோல்ஸ், ஆல் ஐட்டம்ஸ் நம்ம கிட்டே இருக்கும். நாங்கள் எல்லா காலேஜ் ஈவெண்ட்ஸ், எல்லா ஆல் காலேஜ் ஸ்கூல்ஸ் சென்னை ஃபுல் ஈவெண்ட்ஸில் பண்ணுறோம். இந்த எல்லாம் காலேஜ் ஈவெண்ட்ஸ், ஆல் சின்ன ஈவெண்ட்ஸ், பெரிய ஈவெண்ட்ஸ், எல்லா ஈவெண்ட்ஸ் போகிறோம். எல்லா காலேஜில் நல்லா சேல்ஸ் இருக்கும் நம்ம காலேஜ்.
2: எவ்வளோ வருஷமாக நீங்கள் இந்த கடை வச்சுருக்கீங்க?
3: நான் 3 இயர்ஸ், 3 இயர்ஸ், 3 வருஷம்.
2: ஓகே, உங்களோட ஸ்பெஷல் டிஷ் என்ன?
3: ஐஸ் கோலா.
2: ஐஸ் கோலா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐஸ் கோலாவா?
3: யா யா யா.
2: உங்களுக்கு யாராவது ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா?
3: ஆ, எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அண்ணா அண்ணா நகர், அண்ணா அதர்ஸ் காலேஜ், இங்கே நாங்கள் கடை போட்டிருக்கோம். இங்கே நம்ம லெக்ரல் கஸ்டம்ஸில் போகிறவங்க எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்.
2: எவ்வளோ பேர் உங்களுக்கு உங்களோட ஸ்பெஷல் டிஷ் வாங்க வருவாங்க?
3: ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு 200 பீப்பிள்ஸ்.
2: தேங்க்யூ.
3: தேங்க்யூ.
2: அண்ணா, உங்கள் பேர் என்ன?
4: வாங்கிலா.
2: உங்கள் கடை பேர் என்ன சொல்லுங்கள்?
4: ஃபோன் சரி.
2: எங்கே இருக்கு?
4: சத்யம் டாக்டர். ஆ,
2: ஓகே. உங்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள்.
4: ஒரு வேலை செய்தேன், வேலை செய்தேன், இந்த ரோலில் போகும்போது இங்கே வேலைக்கு வந்தேன் நான். அப்புறம் ஓனர்கிட்ட வேலை செய்தேன், ஒரு 10-15 வருஷம் வேலை செய்தேன். அவருக்கு ஒரு வருஷத்துக்கு 5,000 ரூபாய் எனக்கு கொடுத்தாரு. அப்புறம் நான் ஊருக்கு போனேன், திரும்பி வந்தேன், ஓனர் கடை கொடுத்தாரு ஓடுங்க, அந்த வியாபாரம் அப்படியே பண்ணிட்டு வந்தேன் நான். அப்படியே ரோல்லேருந்து மேலே மாடிக்கு வந்துக்கிறேன். இப்போது வீட்டு வாடகைக்கு இருக்கிறேன், 2-3 பசங்க இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், அதெல்லாம் என் தொழில் ஓடினதாக இருக்கும்.
2: ஓகே, எவ்வளோ வருஷமாக நீங்கள் இந்த கடை வச்சுருக்கீங்க?
4: நான் எப்படியோ ஒரு 20 வருஷம் ஆச்சு.
2: உங்களோட ஸ்பெஷல் டிஷ் என்னது?
4: நான் எனக்கு ஒன்றும் புரியல மேடம். நான் வேலைக்காரர் தான் இருக்கிறேன். இப்போ வேலைக்காரர் மாதிரி இருக்கு, ஓனர் மாதிரி இல்லை, வேலைக்காரர் தான் இருக்கிறேன்.
2: உங்கள் சாப்பாடு எது இங்கே ரொம்ப நிறைய பேர் வந்து என்ன சாப்பிட்றாங்க?
4: நிறைய பேர் என்ன, சமோசா, ஜிலேபி, நிறைய பேர். ஒன்றும் இல்லை, வியாபாரம் ஃபுல்லாக அவுட் ஆயிடுச்சு. இப்போது தேட்டரில் ஒன்றும் எடுத்து போக முடியாது, எல்லாம் ஃபுல்லாக வியாபாரம், முன்ன மாதிரி வியாபாரம் கிடையாது. இப்போது 5 வருஷம் ஆச்சு, நான் கஷ்டப்படுறது தான் இருக்கிறேன்.
2: இது வேற எங்கேயாச்சும் கடை வைக்கலாம் இல்லையாண்ணா?
4: இப்போ என்கிட்ட அந்த போகிறதுக்கு வழி இல்லை, வேற இடத்துல போக முடியாது, வயசாச்சு. வேற இடத்துல போகிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்னோட கூட பழகிறாங்க, அவங்கள கூடக்காக அங்கே இங்கே போகிறது மனசு, இதுக்கே நம்ம போதும், சொத்து சுகம் ஒன்றும் வேணாம். அங்கே எனக்கு சாப்பாடு காசு வந்தால் போதும், நான் அது மாதிரி பணத்து மேலே ஆசைப்படல.
2: ஓகே அண்ணா, உங்களுக்கு ஏதாவது ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா?
4: ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறாங்க.
2: எங்கேருந்தெல்லாம் வரணும்?
4: அடியார் சைடு, அங்கங்கே வராங்க,
2: வந்து
4: வராங்க.
2: எவ்வளோ பேர் உங்களோட ஸ்பெஷல் டிஷ் வாங்குவாங்க?
4: அது சொல்ல முடியாது மேடம். இப்போ நோ என்ட்ரி ஆகுனால வியாபாரம் ஃபுல்லாக கட்டுப்போச்சு, எல்லாம் மாறிடுச்சு. இப்போ ஏன்னா நானும் கடையில் இருக்க மாட்டேன். இப்போ எனக்கு வயசாச்சு, கால் ஆக்சிடென்ட் ஆச்சு, கடையில் இருக்க மாட்டேன். இப்போ வேலைக்கார பசங்க தான் இருக்கிறாங்க, 4-3 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க விட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் போயிடும், அவங்க சம்பளம் எடுத்துகிட்டு அவங்க போயிடும், இருக்க காசு கடைக்கார கொடுத்துட்டு போயிடும் அவ்வளோ முடிஞ்சது, இல்லை கொஞ்சம் மிச்சம் ஆச்சுன்னா வீட்டுக்கு போயிடும். அதுதான் வேலை இருக்குது.
0: இப்போது நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் இங்கே வராங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க ஜிலேபி சமோசா தான் அடிக்க?
4: ஆ அதுதான், அவங்க இன்னும் ஃபேமஸ் இருக்கா? அதுதான் ஜிலேபி சமோசா சுண்டல் மூணும் ஃபேமஸாக இருக்குது, சாப்பிட்டு விரும்பவும் எடுத்து போவோம். நான் அதே ஃபோன் இருக்க வேறு ஐட்டம் போட மாட்டேன், ஒரே ஐட்டம் தான் போடுறேன். மாறு எல்லாம் மாறிட்டேன், ஆனால் மாற மாட்டேன், ஆனால் மாறும் இல்லை, அப்படியே தான் ஓடினதாக இருக்கு. 20-30 வருஷம் ஆச்சு, முதல்ல எங்கள் ஓனர் கிட்ட வேலை செஞ்ச 10 வருஷம், அது 20 வருஷம், 30 வருஷம் ஆச்சு நான் இங்கே
0: இருக்கிறேன்.
5: வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்கள் பேர் சொல்ல முடியுமா?
6: அபிலாஷ்.
5: உங்களோட கடையோட பேர்?
6: நியூ ட்ரீம்ஸ்.
5: உங்களை பற்றி கொஞ்சம் சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா?
6: ஆக்சுவலாக இந்த ஷாப் வந்து எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தது, இப்போ எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக இது 22 இயர்ஸாக இந்த ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கேன்.
5: ஓகே, உங்களோட ஸ்பெஷல் டிஷ் யாராவது ஏதாவது இருக்கா?
6: எங்களோட ஸ்பெஷல் டிஷ் பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க்கு, கோல்ட் காஃபி, அப்புறம் மில்க் ஷேக்கு, அப்புறம் ப்ரெட் ஆம்லேட்டு, சாண்ட்விச்சஸ்ஸு, வேப், இது எல்லாமே எங்கள் கடையில் ஸ்பெஷலாக போடுவோம். குவாலிட்டி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலுமே உங்களுக்கே தெரியும் குவாலிட்டி.
5: ஓகே, எவ்வளோ வருஷமாக நீங்கள் இந்த கடையை வச்சுருக்கீங்க?
6: 22 இயர்ஸாக இருக்குது. பிஃபோர் அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ நான் வந்ததுலேருந்து இந்த புது மெனு எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன்.
5: உங்களுக்கு ஏதாவது ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா?
6: எஸ்பெஷலி ரெகுலர் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க்கு, கோல்ட் காஃபி, மில்க் ஷேக்கு, அதை சிக்கன் வித் ப்ரெட் ஆம்லெட், அது நம்ம கடையில் எப்பவுமே ஃபேமஸ்ஸு, அதுக்கு ஆள் வரும்.
5: எவ்வளோ பேர் உங்களோட டிஷ் ஸ்பெஷல் டிஷ் வாங்குவாங்க?
6: மோஸ்ட்லி ரெகுலர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% கண்டிப்பாக வாங்குவாங்க வர, அதான் ஒரு 100 பீப்புள் இன்றைக்கி அட்டன் ஆகிறாங்கன்னா அதில் 30% இது வாங்குவாங்க.
0: எந்த ஏரியாவில்?
6: இது தியேட்டர் பிஸ்னஸில், ஸோ த்ரூ அவுட்டாக எல்லா ஏரியாவிலேருந்தும் வருவாங்க. அது தெரிஞ்சவங்க இப்போ 1 by 1 மற்றவங்கக்கிட்ட சொல்லி வரதும் இருக்குது.
5: ஓகே, தேங்க்யூ. வணக்கம்.
7: வணக்கம்.
5: உங்கள் பேர் என்ன?
7: முஞ்சுநாத்.
5: உங்களோட ஷாப்போட பேர் என்ன?
7: பெஸ்ட் பைட் சாண்ட்விச்.
5: உங்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா?
7: நான் ஒரு ஹோட்டல் மேனேஜர் ஸ்டூடெண்ட், நான் ஒரு எம்என்சியில் 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பார்ட் டைமாக இந்த பெஸ்ட் பைட் சாண்ட்விச் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கேன், பார்ட்னர்ஷிப்.
5: எவ்வளோ வருஷமாக நீங்கள் இந்த கடை வச்சுருக்கீங்க?
7: ஜஸ்ட் 1 month.
5: 1 month. ஓகே, உங்களோட ஸ்பெஷல் டிஷ் என்னது?
7: ஸ்பெஷல்னால் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஜஸ்ட் 1 month தான் ஆகுது, ஸோ வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் அவுட் நியூ சம். ஸோ ஸ்பெஷல் எதுவும் கிடையாது, நார்மலாக வி யூஸ் டு டூ சீஸ் சாண்ட்விச், வெஜ் சாண்ட்விச், சாக்லேட் சாண்ட்விச் எல்லாம்.
5: ஓகே, உங்களுக்கு ஏதாவது இந்த 1 month ரெகுலர் கஸ்டமர் யாராவது இருக்காங்களா?
7: ஆ, நிறைய பேர் இருக்காங்க.
5: நிறைய பேர். ஓகே, அவங்க எந்த ஏரியாவில் வராங்க அது ஏதாவது தெரியுமா?
7: ஏரியாஸ் தெரியாது, பட் ஆனால் அந்த ஸ்கூல் பீப்புள்ஸ் தான், ஸ்கூல் பாய்ஸ், அந்த சின்ன சின்ன பசங்க அவங்களாம் வரும், டிஏவி ஸ்கூல்ஸ்லேருந்து வருவாங்க.
5: ஓகே, எவ்வளோ பேர் உங்கள் ஸ்பெஷல் டிஷ் வாங்குவாங்க? அதான் நீங்கள் சொன்னீங்க சீஸ் சாண்ட்விச் அந்த மாதிரி ஏதாவது.
7: சின்ன பசங்களாக இருந்தால் சாக்லேட் சாண்ட்விச் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஓரளவுக்கு அடல்ட் பீப்புள்ஸ்லாம் வந்து சீஸ் சாண்ட்விச் நல்லா சாப்பிடுவாங்க. கடை டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 ஓப்பன் பண்ணுவோம், ஈவினிங் 7:30-8:00 வரைக்கும் இருக்கும். பீக் ஹவர்ஸ் அதுதான் ஸ்கூல் விடுற டைம் மட்டும் ரொம்ப பீக்காக இருக்கும், ஸோ ஸ்கூல் முடிஞ்சு வர்ற எல்லாருமே வந்து சாண்ட்விச் சாப்பிட்டு போவோம்.
5: தேங்க்யூ.
7: தேங்க்யூ.
5: வணக்கம்.
8: வணக்கம்.
5: உங்கள் பேர் என்ன?
8: சாரதி.
5: உங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
8: நீங்கள் வந்து ஸ்டோர் இன்சார்ஜாக இருக்கேன், ஸ்டோர் இன்சார்ஜ்.
5: எவ்வளோ வருஷமாக நீங்கள் எங்கள் கடை வச்சுருக்கீங்க?
8: நான் இல்லை, ஓனர் வந்து 5 இயர்ஸாக வச்சுருக்காங்க, 2 or 3 5 இயர்ஸாக வச்சுருக்காங்க.
5: ஓகே, உங்களோட ஸ்பெஷல் டிஷ் என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாம்?
8: சிக்கன். சிக்கன்.
5: சிக்கன். உங்களுக்கு ஏதாவது ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா?
8: ஆல் பீப்புள்ஸ் ரெகுலர் கஸ்டமர்ஸ்.
5: ஓகே, எவ்வளோ பேர் உங்களோட ஸ்பெஷல் டிஷ் வாங்குவாங்க?
8: சொல்ல முடியாது, அது தெரியாது.
5: இங்கே ரெகுலராக கஸ்டமர்ஸ் வருவாங்களா?
8: கண்டிப்பாக வராங்க.
5: ஓகே, தேங்க்யூ.
8: தேங்க்யூ.
5: வணக்கம்.
9: வணக்கம் சொல்லுங்கள்.
5: உங்கள் பேர் என்ன?
9: இப்போ அனீஷா.
5: உங்கள் கடையோட பேர் என்ன?
9: பிரஞ்ச்.
5: உங்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள்.
9: இப்போ சொன்னால் வி ஹோட்டல் இயர்ஸ் அண்ட் ஐ ஸ்டார்ட் ஓன் பிஸ்னஸ். ஸோ லாஸ்ட் 4 months வி ஓப்பனிங் ஷாப்.
5: ஓகே, உங்களோட ஸ்பெஷல் டிஷ் ஏதாவது இருக்கா?
9: ஸ்பெஷல் டிஷ் பார்த்தீங்கன்னா வி டூ ஹேவ் பொடி தட்டு இட்லி. இட்ஸ் கர்நாடகா, பேசிக்லி இட்ஸ் கர்நாடகா ஸ்டைல் விச் இஸ் சாஃப்ட் அண்ட் வி புட் கீ அண்ட் டாப் அண்ட் புட் ஸ்பைசஸ் ஆன் பவுடர் ஆன் டாப். இட்ஸ் தட்ஸ் ஸ்பெஷல் ஐட்டம்.
5: ஓகே, தட் இஸ் மிளகா பொடி.
9: இட்ஸ் நாட் மிளகா பொடி, இட்ஸ் மேட் ஆஃப் ரைஸ் அண்ட் லென்டல்ஸ்.
5: Okay.
9: And it's mixed spices in there.
5: Okay. உங்களுக்கு ஏதாவது ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருப்பாங்களா?
9: Yeah, we have so many regular customers here.
5: And அவங்க எந்த ஏரியாவுக்கு பிலாங் பண்ணாங்க?
9: I didn't get you.
5: And which area? Which area do you
9: live? Nearby Gopalpuram, from Mylapore, from Lightshore, and it's nearby from that Chennambit.
5: Okay. எவ்வளோ பேர் உங்களோட ஸ்பெஷல் டிஷ் வாங்குவாங்க?
9: In a day, more than 60 to 80 people.
5: Okay. Thank you.
9: Most welcome.
5: வணக்கம். உங்கள் பேர் என்ன?
10: அஸ்வதி.
5: உங்களோட கடை பேர் என்ன?
10: பாஸ்தா ஸ்கொயர்.
5: உங்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுவீங்களா?
10: பாஸ்தா ஸ்கொயர் நான் வந்து படிச்சுட்ருக்கேன். இங்கே வந்து பார்ட் டைமாக சும்மா ஒர்க் பண்ணலான்ட்டு இங்கே ஒர்க் பண்ணுறேன்.
5: எவ்வளோ வருஷமாக நீங்கள் இந்த கடையில் வேலை செய்கிறீங்க?
10: ஜஸ்ட் 1 இயர் ஸ்டார்டிங்லேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். January 25th இந்த கடை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்போத்துலேருந்து இங்கே தான் இருக்கேன்.
5: ஓகே, உங்களோட ஸ்பெஷல் டிஷ் என்னதுன்னு தெரிஞ்சுக்க முடியும்?
10: லசானியா.
5: லசானியா. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா?
10: நிறைய பேர் இருக்காங்க. லசானியாக்கும் நல்லா டிஃப்ரெண்ட், லசானியாக்குன்ட்டு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க வந்தவங்க எப்போவுமே பல்க் ஆர்டர் வாங்கி போவாங்க.
5: ஓகே, எவ்வளோ பேர் உங்களோட ஸ்பெஷல் டிஷ் வாங்குவாங்க?
10: கஸ்டமர்ஸ் நல்லா தான், நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா தான், பேசிக்காக நல்லா தான் போயிருக்கோம். இந்த இதுவும் லாஸ் அந்த மாதிரி தான் வரல, நல்லா தான்
5: வரும். ஓகே, தேங்க் யூ.
10: ஓகே, பாய்.
11: அப்போலாம் உங்கள் பேர் என்ன?
12: அருண்.
11: இந்த கடை எங்கே இருக்குது அந்த லொக்கேஷன்லாம் கொஞ்சம் பிஸ்னஸ்க்கு சொல்கிறீங்களா?
12: தியாகராய ரோட், கோண்டி பஜார், டி நகர்.
11: இப்போ வந்து ஓகே, உங்களை பற்றி சொல்கிறீங்களா, இந்த கடை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க எல்லாமே?
12: ஆக்சுவலி இது எங்கள் ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணாங்க அரௌண்ட் 1979 ஐ திங்க். ஃப்ரம் 1979 வி ரன்னிங் திஸ்.
11: உங்களோட ஸ்பெஷல் டிஷ் ஏதாவது இருக்கா?
12: ஹனிமூன் ஸ்பெஷல், ராடா ஃப்ரூட், ராடா ஸ்பெஷல், சிக்கு பொனான்சா அண்ட் ப்ளூ டைமண்ட், சிக்கு சாக்லேட், டமரிலோ.
11: இதெல்லாம் ஸ்பெஷல், அதாவது ரெகுலர் கஸ்டமர்ஸ் வராங்களா?
12: ஆக்சுவலி
11: ஓகே, அவங்க வந்தால் என்ன மாதிரி டிஷ்ஷெல்லாம் திருப்பி கேட்பாங்க? அதாவது
12: மோஸ்ட்லி டெசர்ட்ஸ்.
11: ஓகே, அண்ட்
12: மாக்டெயில்ஸ்.
11: ஓகே, உங்கள் கடை டைமிங்ஸ் எல்லாம் சொல்லுங்கள்.
12: ஃப்ரம் 9 to 12:30.
11: பீக் ஹவர்ஸ் ஏதாவது இந்த டைமில் நிறைய பேர் வருவாங்க அந்த மாதிரி?
12: சாட்டர்டே சண்டே.
11: ஓகே,
12: சாட்டர்டே சண்டே ஆஃப்டர் 6 o'clock அப் டு 2 o'clock இஸ் பீக் டைம்.
1: ஸ்ட்ரீட் ஆர்ட் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு பின் சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
13: Hey, this party is awesome. I know, but I'm so full. I gotta chuck all this extra pasta. Maybe you shouldn't waste it. Chill out, man. What could happen? It's just one plate of food.
14: Every day, many unfortunate people suffer from hunger, and it is our duty not to waste food. Waste not, want not. Produced and brought to you by MOPCRS 107.8 FM.
0: தொடர்ந்து கேளுங்க ஸ்ட்ரீட் ஃபுட் அண்ட் ஸ்ட்ரீட் ஆர்ட் பத்திய நிகழ்ச்சி. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
1: ஏய் தருண்யா, இப்போ தெருக்கு தெரு கையேந்தி பவன்லாம் வந்துருச்சுல?
0: ஆமா, அங்க இருக்கிற மக்கள் கருத்தை இப்ப கேக்கலாம்.
13: வணக்கம், நீங்க ஸ்ட்ரீட் ஃபுட் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா?
15: ஸ்ட்ரீட் ஃபுட் இஸ் தி பெஸ்ட் ஃபுட், யம்மி ஃபுட், டேஸ்டி ஃபுட். அதுக்கப்புறம் ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது வேற எதை விட இதுவே பரவாயில்ல.
13: ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் விட யம்மியான ஃபுட்டு கொடுப்பாங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து பாஸ்தாலாம் சும்மா கும்முன்னு கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து அந்த அந்த அந்த டேஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆர் அதை விட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
15: ஸ்ட்ரீட் ஃபுட் அண்ட் ஃபைவ் ஸ்டார் ஃபுட் இது ரெண்டுமே கம்பேரே பண்ணக்கூடாதுங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டு என்னோட ஒப்பீனியன் இது பார்க்கும்போது ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க கெத்து. ஏன்னா இப்போ ஃபைவ் ஸ்டார் ஃபுட் ஃபைவ் ஸ்டாரில் போயிட்டு சாப்பிட்றதுலையும் ஸ்ட்ரீட் ஃபுட்லேயும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பாவ் பாஜி போயிட்டு ஃபைவ் ஸ்டாரில் போயிட்டு நீங்கள் வாங்குறீங்க, அதில் என்ன எக்ஸ்ட்ரா பண்ணி தருவாங்க? பிளேட்டில் தருவாங்க, ஒரு செராமிக் பிளேட் பிளேட்டாக அதில் தருவாங்க. அதுக்கப்புறம் என்னது, ஆனியன் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டு லெமன் எல்லாம் ஜாஸ்தியாக வச்சுட்டு தருவாங்க, அவ்வளோதானே. இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருந்ததுன்னா அந்த செராமிக் பிளேட் மட்டும்தான் மிச்சம், வேறு எல்லாமே ஒரு என்னது பேப்பர் பிளேட்டில் போட்டு தருவாங்க, அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். ஆனால் ஸ்ட்ரீட் ஃபுட்டு தாங்க ஹோம் ஃபுட் மாதிரி இருக்கும். வென் கம்பேர்ட் டு ஃபைவ் ஸ்டார் ஃபுட் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் மும்பை அந்த சைடெல்லாம் போகும்போது ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு போவீங்களா ஃபைவ் ஸ்டார் ஃபுட்டுக்கு போவீங்களா? அதே மாதிரி தான் ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க பெஸ்ட். எனக்கு தெரிஞ்ச எனக்கு என்னோட ஒப்பீனியன் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பெஸ்ட்டு.
13: ஒரு மாசமோ ஒரு வருஷமோ இல்ல ஒரு வீக்ல நீங்க எத்தனை தடவை ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதுக்குன்னே போவீங்க? ஹோட்டல் போவாம நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கையேந்தி பவன் போகலாம், அந்த மாதிரி எத்தனை தடவை நீங்க யோசிச்சுட்டு போயிருக்கீங்க ஒரு வீக்ல இல்ல ஒரு மந்த்ல இல்ல ஒரு இயர்ல?
15: ஒரு வீக்ல எல்லாம் போறதுக்கெல்லாம் வீக் நாங்க எப்போ நாங்க எல்லாம் பிளானே பண்ண மாட்டோம். சடனா ஒரு கிளாஸ்ல உட்காந்துட்டு இருப்போம், அப்போதான் பசிக்க ஆரம்பிக்கும் அப்போதான் யாராவது ஒருத்தி ஆரம்பிப்பா, இன்னைக்கு பர்மீஸ் ஃபுட்டு போயிட்டு சாப்பிடலாம், இன்னைக்கு பீச்சுக்கு போயிட்டு இந்த ஃபுட்டை சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். பிளானெல்லாம் எதுவுமே பண்ணுறது இல்லை. பிளான் பண்ணுறது ஒர்க் அவுட்டும் ஆகாது, அது வேற விஷயம். அன்பிளான்டு தான் நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி என்ன போகும்போதுன்னா, ஆப்வியஸ்லி மந்தில் எவ்வளோ வாட்டி போவோம் அந்த மாதிரி சொன்னால் டைம் கிடைக்க மாட்டேங்குது. மேபி மந்தில் 1 to 2 times போவோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஜாஸ்தியாக போடுறதுக்கு டைம் கிடைக்கல, ஒன்றும் காசு இல்லை.
13: ஆர் கூட வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் சைட் ஃபுட் அதான் கையேந்தி பவன் ஃபுட் வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இல்லை உங்களோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் யார் கூட நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது?
15: ஆசைப்பட்டு போகாம எல்லாம் இருந்தது இல்லைங்க. எப்பெல்லாம் ஆசை வருதோ அப்போ போய் போக வேண்டியது தான். சாப்பாடு விஷயத்துல யார் வராங்களோ வரலையோ போய் சாப்பிட வேண்டியது தான். ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் எல்லாரோடையும் சாப்பிடுவோம் அவங்க, மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸோட இல்லைன்னா ஃபேமிலியோட. யார் பசிக்கும் போது யார் பக்கத்துல இருக்காங்களோ அவங்களை கூட்டின்னு போயிட்டு சாப்பிட்டு வர வேண்டியது தான். அது ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இல்லைன்னு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அவங்களெல்லாம் பார்க்கறதே இல்லை. சாப்பாடு இஸ் லைஃப், லைஃப் இஸ் சாப்பாடு. யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க கூட்டிங் போக வேண்டியதுதான், அவ்வளோதான்.
13: இன்றைக்கி வந்து உங்கள் பர்த்டே, ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து எடுத்துகிட்டு போய் ட்ரீட் கொடுப்பீங்களா இல்லை கையேந்தி பவன் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் ட்ரீட் கொடுப்பீங்களா? எது உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு நீங்கள் நினைக்கிறீங்க வித் ஃப்ரெண்ட்ஸ்? அது உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் யம்மி நினைக்கிறீங்களா இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஃபுட் யம்மின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வாட் வில் யூ டூ இன் தட் சிச்சுவேஷன்?
15: இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இப்போ கும்பலாக போகிறோம் பர்த்டேக்கோ, பர்த்டேன்னு ஒரு ரீசனும் வேண்டாம், ஏதோ ஒரு ரீசன், பர்த்டே இஸ் நாட் ஆல்சோ இன்க்ளூடட் ஆஸ் அ ரீசன். ஃபைவ் ஸ்டாருக்கெல்லாம் போகலாம் மாட்டோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அது காசு வேணும். அதை விட யம்மியான ஃபுட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். ஸோ எதுக்கு அவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணிட்டு ஃபைவ் ஸ்டாரில் போய் சாப்பிடணும், அதுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் தான். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாலாம் போகும்போது பெஸ்ட்டு பர்மீஸ் ஃபுட் வேணும்னா ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க, மரீனா பீச்சில் இருக்கிற பர்மீஸ் ஃபுட் தான் பெஸ்ட்டு. போயிட்டு ஃபைவ் ஸ்டாரில் ஹோட்டலு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றப்பதெல்லாம் பர்மீஸ் ஃபுட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு போயிட்டு மெரினா பீச்சில் போய் சாப்பிடலாம். அதே மாதிரி டைட்டானிக் ஷாப்பு மெரினா பீச்சில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் ஸ்டால்ஸ், அங்கேயே போய் சாப்பிடலாங்க. எனக்கு நான் என்னோடய பர்த்டேனா நாங்கள் கண்டிப்பாக நான் அங்கே தான் கூட்டின்னு போவேன். பெஸ்ட் ஃபுட், சீப் ப்ரைஸ், ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
1: இப்போ உங்க ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொன்னா அதை பத்தி உங்களோட கருத்து என்ன, உங்களோட தாட் என்ன?
16: ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நம்ம நேரையே பண்ற ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நம்ம என்ன ஒன்று சொன்னால் சுட சுட பண்ணி தரானால அப்படியே சாப்பிடலாம். ஆனால் அதே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் என்ன அவ பண்ணி மாதிரியே உள்ளே வச்சிடும், அதை சூடு பண்ணி தர அது புதுசா பழசான்னு தெரியாது. அதனால எனக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, இப்போ நீங்க வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லும் போது அதோட டேஸ்ட் பத்தி உங்களோட இது என்ன, உங்களுக்கு அதோட டேஸ்ட் பிடிக்குமா இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்ல பண்ற அதோட?
16: இல்லை இல்லை, எனக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பிடிக்கும். ஏன்னா அதில் ரொம்ப ஹெவியா மசாலாலாம் இருக்காது, ரொம்ப பழைய எண்ணெய் பழைய அரிசிலாம் போட மாட்டேன், ஃப்ரெஷ்ஷா நம்ம கண்ணுக்கு ஏற்ற அப்படியே பண்ணி தருவாங்க. அதே வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து ரொம்ப பழசெல்லாம் வச்சு சூடு பண்ணி கொடுத்துட்டா தெரியாது நம்ம.
1: ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படிங்கிற அந்த ஒரு இதை ஒரு அந்த ஜாயிண்டோட வெஞ்சரை வந்து நீங்கள் யாரோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்?
16: நான் வந்து என்னோட டாட்டர்ஸோட போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
1: ஓகே, இப்போ உங்கள் பர்த்டேக்கு வந்து நீங்கள் எல்லாருக்கும் நான் ட்ரீட் தரப்போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டில் தருவீங்களா இல்லைன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஜாயின்?
16: நான் ஸ்ட்ரீட் ஃபுட் தான், ஏன்னா அதை பார்சல் பண்ணி நான் வீட்டுக்கு வாங்கி எல்லாருக்கும் கொடுப்பேன், அதுதான்.
1: தேங்க்யூ.
13: வணக்கம், நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா?
17: ஸ்ட்ரீட் ஃபுட்னா கம்மி ரேட்டில் எம்மி ஃபுட் அப்படி தான் நினைக்கிறேன்.
13: ஸ்ட்ரீட் ஃபுட்டு வந்து நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் விட எம்மியான ஃபுட்டு கொடுப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து பாஸ்தாலாம் சும்மா கும்முன்னு கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து அந்த அந்த அந்த டேஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆர் அதை விட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
17: சில ஃபுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் தான், அதை வந்து அடிச்சுக்கவே முடியாது, ஸ்ட்ரீட் ஃபுட் தான் செம்மையாக இருக்கும். சில ரொம்ப ஐ மீன் என்ன சொல்ல, இந்த பாஸ்தா அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம சைனீஸ் அந்த மாதிரிலாம் போனோம், சைனீஸ் இட்டாலியன் அப்படிலாம் போனோம்னா கண்டிப்பாக ஸ்டார் ஹோட்டல்ஸ் இல்லை நார்மல் ஹோட்டல் அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். தோசை அந்த மாதிரி ஐட்டம் ஃபுல் சவுத் இண்டியன் பிரியாணி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் தான், ஸ்ட்ரீட் ஃபுட் அடிச்சுக்க சான்ஸ் இல்லை.
13: ஒரு மாசமோ ஒரு வருஷமோ இல்லை ஒரு வீக்கில் நீங்கள் எத்தனை தடவை ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதுக்குன்னே போவீங்க? ஹோட்டல் போகாம நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கையேந்தி பவன் போகலாம், அந்த மாதிரி எத்தனை தடவை நீங்கள் யோசிச்சுட்டு போயிருக்கீங்க ஒரு வீக்கில் இல்லை ஒரு மந்த்ல இல்லை ஒரு இயர்ல?
17: அப்படிலாம் எக்ஸாக்டாக கவுண்ட் சொல்ல முடியாது, டிபெண்ட்ஸ். அப்போ சாப்பிட்ணும் எங்க ஸ்ட்ரீட் ஃபுட்ல சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி மூட் இருந்ததுன்னா போவேன். ஸோ இவ்வளோ அப்படின்லாம் எக்ஸாக்டாக கவுண்ட்லாம் சொல்ல முடியாது, ஐ மீன் சொல்ல தெரியாது.
13: யார் கூட வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் சைட் ஃபுட் அதான் கையேந்தி பவன் ஃபுட் வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இல்லை உங்களோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் யார் கூட நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது?
17: ஸ்ட்ரீட் ஃபுட்னா ஆப்வியஸாக பேரண்ட்ஸோடு போக முடியாது, ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு தான் போவேன்.
13: இன்னைக்கு வந்து உங்கள் பர்த்டே, ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து எடுத்துகிட்டு போய் ட்ரீட் கொடுப்பீங்களா இல்லை கையேந்தி பவன் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் ட்ரீட் கொடுப்பீங்களா? எது உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வித் ஃப்ரெண்ட்ஸ்? அது அது உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் யம்மி நினைக்கிறீங்களா இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஃபுட் யம்மின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வாட் டு யூ வாட் வில் யூ டூ இன் தட் சிச்சுவேஷன்?
17: ஸ்ட்ரீட் நான் ஃப்ரெண்ட்ஸை கேட்பேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எந்த ஹோட்டல் இப்போ வந்து அவங்க ஹோட்டல் போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐ கோ வித் ஹோட்டல், இல்லை ஸ்ட்ரீட் ஃபுட்டே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் டிஃபென்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன தோணுதோ அங்கே கூட்டிகிட்டு போவேன், அவ்வளோதான். நானும் யோசிச்சு இங்கே போகலாம் அங்கே போகலாம்லாம் சொல்ல மாட்டேன்.
1: ஸோ இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னா அதை பற்றின ஒரு உங்களோட கருத்து என்ன?
18: ஸ்ட்ரீட் ஃபுட் கருத்து வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் இஸ் குட் அண்ட் டேஸ்டி, ரெஸ்டாரண்ட் எதையும் கம்பேர் பண்ண முடியாது. பட் ஒன்லி ப்ராப்ளம் இஸ் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் த ரோட் சைடு அண்ட் ஈட், அது பிடிச்சிக்கிறது. ஸ்ட்ரீட் ஃபுட் இஸ் ஆல்வேஸ் டேஸ்டி அண்ட் குட்.
1: ஓகே, அக்கார்டிங் டு யூ எது ரொம்ப டேஸ்டியர், ஸ்ட்ரீட் ஃபுட் ஆர் ரெஸ்டாரண்ட்?
18: ரெண்டுமே ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் ஐ ஆஸ் ஃபார் அஸ் ஐ அம் கன்சர்ன்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஸ்ட்ரீட் ஃபுட் சப் சட்னி கிட்னி எவ்ரி திங் வில் பி வெரி குட் ஹாட் அண்ட் இட் வில் பி நைசர் தென் த ரெஸ்டாரண்ட்.
1: ஓகே, ஸோ ஹவு ஆஃபன் டு யூ கோ டு அ ஸ்ட்ரீட் ஃபுட் பிளேஸ்?
18: ஸ்ட்ரீட் ஃபுட் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வி கேன் டேஸ்ட், வி கேன் கோ அண்ட் ஈட் எனி திங் இன் த ஸ்ட்ரீட் ஃபுட். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஐ கோ.
1: ஓகே, அண்ட் இன் த ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹூ வுட் யூ லைக் டு ஷேர் இட்?
18: ஐ வில் ஷேர் திஸ் எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது. ஸோ ஐ வில் ஷேர் இட் வித் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேஷன். அவள்கிட்ட சொல்லலாம், யூ ஜஸ்ட் அவள்லாம் போகலைனாலும் ஐ வில் ஆஸ்க் தம் டு கோ அண்ட் விசிட் திஸ் ஸ்டால்ஸ் அண்ட் ஹேவ் அ டேஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட் ஃபுட்.
1: ஓகே, அண்ட் இப்போ உங்கள் பர்த்டே அப்படின்னு வந்து ஒரு இதில் வந்து நீங்கள் ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் கொடுப்பேன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஜாயின்.
18: என்னுடைய பர்த்டேக்கு யாரை இன்வைட் பண்ணால் அது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கொடுத்தா நல்லா இருக்காது. தே மே நாட் லைக் இட் ஆல்சோ, சம் பீப்புள் மே நாட் ப்ரிஃபர் இட். அதனால் அஸ் ஃபார் அஸ் மை பர்த்டே இஸ் கன்சர்ன் இன் கேஸ் இஃப் ஐ இன்வைட் சம்படி ஐ வில் டேக் தம் ஒன்லி டு யுவர் ரெஸ்டாரண்ட்.
1: தேங்க் யூ. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு தோன்ற கருத்து என்ன?
19: டக்குன்னு தோன்ற கருத்து அப்படின்னா நல்ல டேஸ்டி ஃபுட் அட் சீப் எக்கனாமிக் காஸ்ட்.
1: ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஜாயிண்ட்டையும் ரெஸ்டாரண்ட்டையும் கம்பேர் பண்ணால் எது ரொம்ப டேஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
19: டேஸ்ட்னா பெட்டர் டேஸ்ட் வைஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் கைந்து போ, அதுதான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹவு ஆஃபன் டு யூ விசிட் அ ஸ்ட்ரீட் ஃபுட் ஜாயிண்ட்?
19: அது டிபெண்ட்ஸ்ங்க. நார்மலி ஆவரேஜாக ஒன்ஸ் இன் அ வீக் கண்டிப்பாக ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் ஜாயிண்ட்டுக்கு போயிடுவேன். அப்படி கொஞ்சம் வாக் பாயிண்ட்டாக இருக்கும்போது எங்கேயா டக்குன்னு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஜாயிண்ட் பார்த்தேன்னா ஏதாவது சாப்பிடுவேன், இல்லை சாட்டாவோ இல்லை ஏதோ ஒன்று அப்படி டக்குன்னு ஏதாவது போயிடுவேன் டிபெண்ட் பண்ணேன். ஸோ ஒன்ஸ் இன் அ வீக் எப்போவுமே மஸ்ட், பட் இட் மே ஆல்சோ வேரி சம்டைம்ஸ் ட்வைஸ் அ வீக் கூட
1: பண்ணிடுவேன். இப்போது இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் யார் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு
19: நினைக்கிறேன்? மெயினாக வந்து நான் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி என் ஃபேமிலி மெம்பர்ஸ், பர்டிகுலர்லி வித் மை வைஃப் அண்ட் டாட்டர், வெரி க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்.
1: ஸோ உங்கள் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரீட் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிகிட்டு போவீங்களா இல்லை ஸ்ட்ரீட் ஃபுட்?
19: அது சொல்கிற மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் பீப்புள் ஐ எம் டேக்கிங். இப்போ ரொம்ப என்னுடைய க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் படிஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போகணும் அடிக்கடி இது பண்ணோன்னே அவன் என்கிட்ட கேட்பேன், ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு என்வரான்மெண்ட் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண நிறைய சாப்பிட்றேன். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கேட்கணும், கொஞ்சம் ஹெப்பாக ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஹைஜீன் பார்க்குற கும்பலாக இருந்தேன் அந்த மாதிரி கும்பலாம் கொஞ்சம்.
1: ஓகே, தேங்க்யூ. ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னா உங்களோட கருத்து?
20: ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்கிறது சுத்தமான சாப்பாடு. ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நம்மளுக்கு வந்து உடனடியாக ஏதாவது இட்லி வேணும்னா உடனே நம்ம எதிர்க்கையே அவங்க பண்ணி தருவாங்க. அது ஒன்று தான் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எனக்கு பிடித்தமான விஷயம்.
1: ஓகே, ஸோ இப்போ டேஸ்ட் வைஸ் அப்படி பார்த்தா ஸ்ட்ரீட் ஃபுட் டேஸ்ட் பிடிக்குமா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் பிடிக்கும்?
20: ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் பிடிக்கும்.
1: ஓகே, எவ்வளோ ரெகுலராக நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடுவீங்க?
20: மாதத்துக்கு 2 தடவை போவேன்.
1: ஓகே, அண்ட் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் யார் கூட ஷேர் பண்ண விரும்புவீங்க?
20: என்னோட குடும்பத்தார், என்னோட க்ளோஸ் இது ஃப்ரெண்ட்ஸு, அவளை வந்து விருப்பப்பட்டால் அழைச்சின்னு போவேன். இல்லை எனக்கு ரெஸ்டாரண்ட்டு தான் போகணும்னு சொன்னால்னா அவளை வந்து நான் வந்து இது பண்ண மாட்டேன், வற்புறுத்த மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட இது வந்து விஷ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காது, அது நம்ம வந்து இது பண்ணக்கூடாது.
1: ஓகே, இப்போ உங்கள் பர்த்டே அப்படின்னா நீங்கள் ட்ரீட்டுக்கு வந்தால் உங்களை ஸ்ட்ரீட் ஃபுட் ஜாயிண்ட்டுக்கு அழைச்சிட்டு போவீங்களா ரெஸ்டாரண்ட் ஜாயிண்ட்?
20: அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ, ஏன்னா எனக்கு என்ன விருப்பம்னா நான் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு தான் அழைச்சிட்டு போகணும்னு விருப்பப்படுவேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை எனக்கு ஹோட்டலுக்கு போகணும், எனக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து எனக்கு ரெஸ்டாரண்ட்டு தான் பிடிக்கும், ஏன்னா அவங்கவுங்க ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டுனா ஒரு மட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி நினைப்பாங்க, பட் அந்த மாதிரி கிடையாது.
1: ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொன்னால் அதை பற்றின கருத்து என்ன?
21: ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்றது எப்படி சொல்கிறது, அது நல்லாயிருக்கும் பட் ரொம்ப ரிஸ்கின்னு வச்சுக்கோங்களேன். அது அதுவும் அவ்வளோ இந்த இந்த ப்ரெசன்ட் டேஸ் அவ்வளோ கண்டு அவ்வளோ ரோட்டில் தெரியறதில்ல. ஸோ நிறையா பேர் ரெஸ்டாரண்ட் ஃபுட் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, பட் பீப்புளோட ஒப்பீனியன்ஸ் மாறும்னு நான் நினைக்கிறேன்.
1: ஓகே, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டோட டேஸ்ட் பிடிக்குமா இல்லை ரெஸ்டாரண்ட்டோட டேஸ்ட்?
21: அது ஃபுட்டை பொறுத்து இருக்குது. இப்போது வேர்க்கடலைனா அது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தான் நல்லாயிருக்கும், அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுட்டில் அவங்க கொஞ்சம் வேறதாக போட்டு அதோட டேஸ்ட்டை எடுத்துருவாங்க. ஸோ அது ஃபுட்டை பொறுத்து இருக்குது.
1: ஓகே, அண்ட் இப்போது ஹவு ஆஃபன், எவ்வளோ ரெகுலராக நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடுவோம்?
21: நான் வந்து ஒரு மேபி ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி, ட்வைஸ் இன் த்ரீ மந்த்ஸ்னு வச்சுக்கோங்களேன்.
1: ஓகே, அண்ட் இப்போது இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் யார் கூடயாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்?
21: என்னோடய தாத்தா என்னோடய நல்ல ஃப்ரெண்டு, அப்புறம் என்னோட சித்தி, அவங்க கூட நான் ஷேர் பண்ணுற ஆசைப்பட்றேன்.
1: ஓகே, அண்ட் இப்போ உங்கள் பர்த்டே நீங்கள் ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா ஸ்ட்ரீட் ஃபுட் ஜாயிண்ட்டில் கொடுப்பீங்களா இல்லைனா ரெஸ்டாரண்ட்டில் கொடுப்பீங்களா?
21: நான் யூஸ்வலாக சாப்பாடு ஏரியாவுக்கு அவ்வளோ போகிறதில்ல. ஸோ அங்கே எங்கேயாவது வெளில போய் ஏதாவது விளையாடுறது மாதிரி யூஸ்வலாக பண்ணுவோம்.
1: ஓகே, தேங்க்யூ. வணக்கம், நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா?
2: ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் ஒரு யம்மியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி அந்த ஆம்பியன்ஸ் அப்படி அந்த இதெல்லாம் இருக்கா, அப்படியே நார்மலாக அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஃபன்னாக ஒரு அப்படியே அப்படியே டிராஃபிக் சவுண்டோட ஒரு ஜென்ரல் வேர்ல்டோட இது. ஸோ இட் பி ஸ்ட்ரீட் ஃபுட்னாலே ஒரு யம்மி ஃபன் ஆசம் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஃபன்னாக அந்த மாதிரி ஃபீலிங் தான் ஞாபகம், அந்த மாதிரி ஃபீலிங் தான் நான் நினைக்கிறேன்.
1: ஸ்ட்ரீட் ஃபுட்டு வந்து நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் விட யம்மியான ஃபுட்டு கொடுப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து பாஸ்தாலாம் சும்மா கும்முன்னு கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து அந்த அந்த அந்த டேஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆர் அதை விட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
2: யா, கண்டிப்பாக நான் ஸ்ட்ரீட் ஃபுட்னாலே ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஒரு அதிக ஒரு ஒரு படி மேலே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா யூ லவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குசின்ஸ், சைனீஸ் தாய் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் தட் தாலி திஸ் தாலி நிறையா இருக்கும். இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்குன்னே இந்த ஊரில் அந்த ஏரியாவில் அந்த டிஷ் அப்படின்னு தான் யூ லவ் ஸ்பெசிஃபிக்காக. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே சமோசா மட்டும்தான் நல்லாயிருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வடை பஜ்ஜி அது மட்டும்தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த ஏரியாவில் அது மட்டும்தான் ஸ்பெஷல் அப்படின்னாலே அந்த ஒரு டிஷ்ஷுக்கு மட்டும் நிறையாவே ப்ரையாரிட்டி இருக்கும். ஸோ டேஸ்ட் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும், அதை விட பெட்டராக அந்த மாதிரி அதை விட பெட்டர் டேஸ்ட் இருக்கும், ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கலாம், என்ஜாய்மெண்ட்டோட சாப்பிட்லாம் அப்படின்னு தான்
1: சொல்லுவோம். ஒரு மாதமோ ஒரு வருஷமோ இல்லை ஒரு வீக்கில் நீங்கள் எத்தனை தடவை ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதுக்குன்னே போவீங்க? ஹோட்டல் போகாமல் நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கையேந்தி பவன் போகலாம், அந்த மாதிரி எத்தனை தடவை நீங்கள் யோசிச்சுட்டு போயிருக்கீங்க ஒரு வீக்கில் இல்லை ஒரு மந்தில் இல்லை ஒரு இயரில்?
2: இயர்லி அப்படி இந்த டியூரேஷன்லாம் எனக்கு எதுவும் இல்லைங்க. இப்போ திடீர்னு இந்த மாதிரி இந்த இடத்துல பானிபூரி சாப்பிடணும், இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த சூப் சாப்பிட்ணும், இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஐ ட்ரை மை பெஸ்ட் டு ட்ராக் சம்மன் ஆர் அல் கோ அண்ட் கெட் த பார்சல் அண்ட் கம் அண்ட் கோ அண்ட் ஈட். ஐ டெஃபினெட்லி டூ வென் எவர் ஐ ஃபீல் லைக் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தேம் ஐ ஃபீல் ஈட்டிங் ஒன்லி. ஸோ டஸ் இட் மேட்டர் லைக் தண்ணிப்பட்ட நீங்கள் கேட்குற மாதிரி இந்த இந்த டியூரேஷனில் இந்த டைம் இந்த மாதிரி அப்படின்னு இல்லை, ஒரு மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் லைக் ஒரு 10 அபவ் 5 ஒரு அந்த மாதிரி ரேட்டிங்லேயே வச்சு ஐ கோ அண்ட் ஈட், ஐ ஹாக் நைஸ்லி டூ ஸ்டப்ஸ். ஐ டோல்ட் யூ ஸ்ட்ரீட் ஃபுட்னாலே ஒரு ஃபன், நான் ஒரு ஃபன் லவ்விங் பர்சன், ஸோ ஐ கீப் ஆன் லவ்விங் ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுட் லவ். தேங்க்யூ, ஸோ மச்.
1: யார் கூட வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் சைட் ஃபுட் அதான் கையேந்தி பவன் ஃபுட் வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இல்லை உங்களோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் யார் கூட நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது?
2: அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்னாலே ஃபன். ஸோ யாரெல்லாம் வரீங்களோ சாப்பாடு தானே முக்கியம், யாரெல்லாம் இருக்கீங்களோ யாரெல்லாம் இது பண்ணுவோ முடிஞ்ச அளவு அந்த மாதிரி தான் ஸ்ட்ரீட் ஃபுட்னா. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் தான் பி லைக் ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கொண்டு போய் எல்லாம் முடிஞ்சளவு எல்லாமே ரோட் சைடு ஹாகிங் பண்ணால் பெஸ்ட்.
13: இன்னைக்கு வந்து உங்க பர்த்டே, ஸோ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து எடுத்துகிட்டு போய் ட்ரீட் கொடுப்பீங்களா, இல்லை கையந்தி பவன் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் ட்ரீட் கொடுப்பீங்களா? எது உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வித் ஃப்ரெண்ட்ஸ்? அது அது உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் யம்மி நினைக்கிறீங்களா?

0: பிடிக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா?
1: எனக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அந்த ஃபுட்க்கு மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோடையும் ஒரு பாண்டிங் டெவலப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரியாணி கடைக்கு போகிறீங்களோ இல்லை ஒரு பானிபூரி கடைக்கு போகிறீங்களோ, அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு கண்டினியூஸாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்க்கு போய் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த அண்ணா உங்களை பார்த்த உடனேவே இப்படி வேணுமாமா அப்படி வேணுமான்னு எடுத்து வைப்பாங்க. அப்புறமா பானிபூரி இல்லைனா பையா ஏக்கவர் அப்படின்னா தேர் ஓன்ட் பி எனி ப்ராப்ளம். த பாண்டிங் வித் த பீப்புள் ஹூ ப்ரிப்பேர் ஃபுட், தட்ஸ் வாட் மேக்ஸ் இட் ரொம்ப பாசமாக. நம்மளுக்குன்னு நம்ம வீட்டில் சமைச்சு செய்கிற மாதிரி, சமைச்சு போடுற மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு நம்மளுக்குன்னு செய்வாங்க, கேர் எடுத்து. ஸோ தட்ஸ் வாட் மேக்ஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் வெரி ஸ்பெஷல் டு மீ.
0: ஸ்ட்ரீட் ஃபுட்டு வந்து நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் விட யம்மியான ஃபுட்டு கொடுப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து பாஸ்தாலாம் சும்மா கும்முன்னு கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து அந்த அந்த அந்த டேஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆர் அதை விட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
1: ஸ்ட்ரீட் ஃபுட்டையும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்வேன். பிகாஸ் அவங்க சர்வ் பண்ணுற ஆடியன்ஸ் வேறு, இவங்க சர்வ் பண்ணுற ஆடியன்ஸ் வேறு, அவங்க சர்வ் பண்ணுற வெரைட்டி வேறு, இவங்க சர்வ் பண்ணுற வெரைட்டி வேறு. இவங்க ஒன்றும் பாஸ்தாக்கும் நூடுல்ஸுக்கும் யாரும் இங்கே இங்கே வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க. எல்லோரும் காமன் பப்ளிக்கு என்ன பிடிக்குமோ அதை நல்லா செய்வாங்க, அதான் இங்கே டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே வந்து ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பேரிசனே ஒரு சரியான கம்பேரிசன் இல்லை. பிகாஸ் தேர் டூ டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் marketing and two different target audience and two different variety of food. So I don't think you can compare. அது அவங்க செய்கிறதுல அவங்க நல்லா செய்கிறாங்க, இவங்க செய்கிறதுல இவங்க நல்லா செய்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு நான் ஸ்பெஷாலிட்டி டிஷ்ஷஸ் இருக்கும், அது சில ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட கிடைக்காது. ஆனால் இன்னோவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குறது இங்கே கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட நீட்ஸுக்கு பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணணும் எங்கே போய் சாப்பிட்ணும். கம்பேர் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை.
0: ஒரு மாதமோ ஒரு வருஷமோ இல்லை ஒரு வீக்கில் நீங்கள் எத்தனை தடவை ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதுக்குன்னே போவீங்க? ஹோட்டல் போகாமல் நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கையேந்தி பவன் போகலாம், அந்த மாதிரி எத்தனை தடவை நீங்கள் யோசிச்சுட்டு போயிருக்கீங்க ஒரு வீக்கில் இல்லை ஒரு மந்தில் இல்லை ஒரு இயரில்?
1: வீக்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட போயிடுவேன். பிகாஸ் ஃபியூ திங்ஸ் ஸ்ட்ரீட் ஃபுட், ஃபியூ டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காகவே நான் ஸ்ட்ரீட் ஃபுட்
0: யார் கூட வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் சைட் ஃபுட், அதான் கையேந்தி பவன் ஃபுட் வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? லைக் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இல்லை உங்களோட பாய் ஃப்ரெண்ட், இல்லை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், யார் கூட நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது?
1: ஆசைன்னு சொல்ல முடியாது, ஆனால் சிலது ட்ரை பண்ணி நல்லா இருந்ததுன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்வேன், அவங்களே கூட வந்து சாப்பிடுவாங்க. சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் வாட் இட் ஃபீல்ஸ் லைக். எனக்கு யாரும் தேவைலாம் இல்லை, வேணும்னு அதான் அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் சொன்னேன். லைக் ஒரு கம்பெனி தேவைன்னு கிடையாது, நேரங்காலம் பார்க்கணும்னு கிடையாது, எப்போ வேணும்னாலும் போய் சாப்பிட்லாம், அவைலபிலிட்டி. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் தனியாக உட்காந்துன்னு சாப்பிட்டு பாருங்களேன், சுற்றி முற்றி நிறைய பேர் திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் ஸ்ட்ரீட் ஃபுட் நீங்கள் போய் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புங்களேன், அங்கே கடையில் போய் நீங்களா அண்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னா சுற்றி ஒரு 10 பேர் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கம்பெனிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அப்படியும் எனக்கு அவசியம் இருந்ததுன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீட்டுக்கு வந்து சொல்வேன், லைக் ஆசை இந்த மாதிரி இந்த கடையில் போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு. ஸோ அவைலபிள், அவங்களும் எப்போ அவைலபிள், நானும் எப்போ அவைலபிள், அந்த மாதிரி பார்த்து போகலாம். ஃபேமிலி வந்து நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ஸ்ட்ரீட் ஃபுட், ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்னு நினச்சாலே அவங்க அன்ஹெல்த்தின்னு அவங்களோட மைண்ட்க்கு வரும். ஸோ ஃபேமிலி நாட் ரியலி.
0: இன்னைக்கு வந்து உங்கள் பர்த்டே, ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து எடுத்துகிட்டு போய் ட்ரீட் கொடுப்பீங்களா, இல்லை கையேந்தி பவன் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் ட்ரீட் கொடுப்பீங்களா? எது உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வித் ஃப்ரெண்ட்ஸ்? அது உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் யம்மி நினைக்கிறீங்களா, இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஃபுட் யம்மின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வாட் வில் யூ டூ இன் தட் சிச்சுவேஷன்?
1: இல்லைங்க, ட்ரீட்லாம் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்ப சீப், மேபி லைக் நான் வந்து டபாய்க்கணும் இல்லைனா டாட்ச் பண்ணுறேன்னு நினைப்பாங்க. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்னா எப்போ வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாம், நம் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் வேணும்னு கிடையாது. ஆனால் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் சாப்பிட்ணும்னா ஒரு அக்கேஷன் பார்த்து தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ மோஸ்ட்லி ட்ரீட்னா அவங்க டிமாண்டே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் தான் இருக்கும்.
2: இதெல்லாம் கேட்டாலே ஒரு ஸ்லைட்டாக பசி வர மாதிரி இருக்கு.
0: அதுக்காக தான் நம்ம கூட ஒரு லிசனர் இருக்காங்க, ஒரு ரெசிபி பகிர்ந்துக்க போறாங்க, கேட்கலாமா?
2: ஓகே லிசனர்ஸ், அவங்களோட ரெசிபி எல்லாம் கேட்டுட்டு நீங்க வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புறேன்.
0: ஹலோ லிசனர்ஸ், இன்னைக்கு நான் உங்க

0: உங்களோட ஃபியூ ரெசிபி ஷேர் பண்ண வந்திருக்கேன். நிறைய பேருக்கு மேகியும் பிடிக்கும், பீட்ஸாவும் பிடிக்கும். ஸோ இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு வெரி வெரி யம்மி ரெசிபி ஷேர் பண்ணுறேன், மேகி பீட்ஸா. ஸோ இதுக்கு வேண்டப்பட்ட இன்க்ரீடியன்ஸ், குக்டு மேகி 2 packets, 1 egg அண்ட் பீட்ஸா சாஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த விப்டு எக்கை வந்து குக்டு மேகியில் போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க நல்லா. அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க, பேன் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பேனை வந்து ஆயிலை வச்சு ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல குக்டு மேகி வித் எக், அது வந்து பேனில் போர் பண்ணிக்கோங்க. போர் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பீட்ஸா சாஸ்னு ஒரு வருது, அது ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அந்த மேகி மேலே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்சிகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ, கொஞ்சம் அனியன்ஸ் வந்து அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அது மேலே கொஞ்சம் சீஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஹியர் உங்களோட மேகி பீட்ஸா ரெடி. சர்வ் இட் வித் டொமேட்டோ கெச்சப், யூ வில் லவ் இட். ஜஸ்ட் ட்ரை அண்ட் சி. அடுத்த டேஸ்டியான ரெசிபி என்னன்னு சொல்ல போகிறோம் தெரியுமா, கிறிஸ்பி பேபி கார்ன். ஸோ தேவைப்பட்டியான இன்க்ரீடியன்ஸ், corn flour 3/4 cup, all purpose flour 1/4 cup, pepper powder 1/2 teaspoon, salt to taste 1 cup water. So corn flour, all purpose flour, pepper powder, salt to taste ellam oru bowl la potu mix panikonga. Adukapram 1 cup water potu adha mix panikonga, nalla oru batter mari ready panikonga. Adukaprama baby corn vandu chop panikonga, nariya kutti kuttiya chop pannama konja perusa chop panikonga, adha vandu thannila potu boil panikonga. Boil pannadhu பண்ணதுக்கப்புறம் அந்த பாயில்டு பேபி கார்ன்ஸை வந்து அந்த பேட்டர் ரெடி பண்ணோம்ல அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சைடில். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்ததுக்கப்புறம் 2 tablespoons ஆயில் போட்டுட்டு அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 green chilies போட்டுக்கோங்க, ஃபைன்லி சாப்ட் கார்லிக் 1/2 teaspoon, ஸ்ப்ரிங் அனியன்ஸ் 1/4 cups போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் 2 tablespoons, டொமேட்டோ சாஸ் 2 tablespoons, அதை திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் 1/4 teaspoon போட்டு சால்ட் டேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு இது மாதிரி ஆயிடும், ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அதை வந்து பேபி கார்னில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேபி கார்னை வந்து பேட்டரில் போட்டிங்களா, அது வந்து ஃப்ரை பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. சைடில் வச்சினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் சர்வ் இட் ஹாட் வித் கெச்சப். யூ வில் டெஃபினெட்லி லைக் திஸ் ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ.
1: ஸ்ட்ரீட் ஆர்ட் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு பின் சந்திப்போம். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
2: என்ன ஆச்சு, ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
3: முடியல.
2: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குது?
3: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, 2 burger, சம்டைம்ஸ் பீட்ஸா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
2: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, வொர்க் அவுட் ஃபுல்லி. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் டு யூ பை MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM.
1: தொடர்ந்து கேளுங்க ஸ்ட்ரீட் ஃபுட் அண்ட் ஸ்ட்ரீட் ஆர்ட் பத்திய நிகழ்ச்சி. இது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம், நமது பெருமை. இதெல்லாம் கேட்டாலே ஸ்லைட்டா பசி வர மாதிரி இருக்கு.
4: அதுக்காக தான் நம்ம கூட ஒரு லிசனர் இருக்காங்க, ஒரு ரெசிபி பகிர்ந்துக்க போறாங்க, கேட்கலாமா?
1: ஓகே லிசனர்ஸ், அவங்களோட ரெசிபி எல்லாம் கேட்டுட்டு நீங்க வீட்டுல ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புறேன்.
0: இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு சீக்ரெட் ரெசிபி ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னா, நோ எக் பிரெட் ஆம்லெட். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட். ஆம்லெட் வந்து வித்தவுட் எக் வந்து பண்ண போறோம். தேவைப்பட்டியான இன்கிரீடியன்ஸ், பேசன் 1 cup, சில்லி பவுடர் 1/2 tablespoon, கியூமின் பவுடர் 1/2 tablespoon, டர்மரிக் பவுடர் 1/2 tablespoon, சால்ட் டு டேஸ்ட், வாட்டர் 2 cups, 1 onions, 10 coriander leaves, 1 green chili. and bread pieces, bread slices. Basin 1 cup, chili powder 1/2 tablespoon, cumin powder 1/2 tablespoon, turmeric powder 1/2 tablespoon, salt to taste, 2 cup water. இதெல்லாம் போட்டு ஒரு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 onion chopped, finely chopped வந்து அந்த பேட்டருக்குள்ளே போடுங்க. அதுக்கப்புறம் 10 கொரியாண்டர் லீவ்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் 1 கிரீன் சில்லி ஃபைன்லி சாப்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு சைடில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து பேனில் வச்சுட்டு அதுக்கு அந்த பேட்டர் ரெடி பண்ணது அது மேலே ஊற்றிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதை வந்து டோஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுங்க. யோர் நோ எக் பிரெட் ஆம்லெட் இஸ் ரெடி. சர்வ் இட் வித் வாட் எவர் யூ வாண்ட், கிரீன் சட்னி ஆர் டொமேட்டோ கெச்சப். தேங்க்யூ. நிறைய பேர் ரவா உப்புமா பிரேக்ஃபாஸ்டில் பண்ணுவாங்க, ஆனால் கிட்ஸ் அந்த ரவா உப்புமாவை வந்து ருசிச்சு சாப்பிட மாட்டாங்க, அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக நான் ஒரு ரெசிபி சொல்கிறேன், ரவா உப்புமா வடை. ரவா உப்புமா வடை எப்படி செய்யணும்னா, அந்த உப்புமாவை வந்து பால்ஸ் பண்ணிட்டு, பால்ஸ் மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு அதை வந்து ஆயில் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடுங்க. தேங்காய் சட்னி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
1: என்னதான் ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி வராதுங்க. நம்ம வாரத்தில் ஒரு வாட்டி ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டாலும் தரமான இடத்துல போய் சாப்பிட்ணுங்கிறது தான் என்னோட கருத்து. சென்னையிலேயே நிறையா கையேந்தி பவன் இருக்குது. ஒரு சில இடங்களை இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். ரங்கோலி சாட் நுங்கம்பாக்கம், ஸ்ரீ சுவாமிநாத் கெஃபே விருகம்பாக்கம், ஒன்லி வடா கே நகர், கண்ணதாசன் மெஸ் டீ நகர், மட்ராஸ் காஃபி ஹவுஸ் நுங்கம்பாக்கம், ராயல் சாண்ட்விச் டிடிகே ரோட் ஆல்வாபெட், சிசிடி பானிபூரி எக்மோர், மெரினா பீச்சில் பர்மீஸ் கிச்சன் மற்றும் டைட்டானிக், மயிலை கற்பகாம்பால் மெஸ் மயிலாப்பூர், ராயர்ஸ் மெஸ் கச்சேரி ரோட், ஃபவுண்டன் பிளாசா, அல்சா மால் சாண்ட்விச் எக்மோர், பாண்டி பஜார், பாம்பே லசி தேவி தேட்டர் பின்னாடி, ஃப்ராங்கி சத்யம் தேட்டர் ஆப்போசிட்டில், சுண்டல் ஷாப் ஆப்போசிட் டு சத்யம், கங்கோத்ரி, மாமீஸ் மெஸ் மயிலாப்பூர்.
4: இப்போ வந்து இந்த ஸ்ட்ரீட் ஆர்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அந்த எஃபர்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறையா ஆர்கனைசேஷன் அண்ட் என்ஜிஓஸ். ஆனால் வந்து அதையும் மீறி நம்ம மக்கள் வந்து அது மேலே யூரினேட் பண்ணுறாங்க, அதில் போஸ்டர்ஸ் ஒட்டுறாங்க, அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சொசைட்டியை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமை வந்து நம்மளோடது. அதனால வந்து நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, லிசனர்ஸ் கிட்ட ப்ளீஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஆர்ட்லாம் பண்ணியிருந்தா அதை பாதுகாத்து பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கோங்க. அது மேலே போஸ்டர்ஸ்லாம் ஒட்டாதீங்க, யூரினேட்லாம் பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு ஆர்டிஸ்டிக் சைட் அப்படின்னு இருந்ததுன்னா, இந்த மாதிரி நல்ல ஆர்கனைசேஷன்ஸ் லைக் க்ரீ ஃபவுண்டேஷன் அண்ட் வேரியஸ் அதர் ஆர்கனைசேஷன்ஸை போய் கான்டாக்ட் பண்ணி நீங்களும் இந்த ஸ்ட்ரீட் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க.
1: மீண்டும் சந்திப்போம் உங்க ஆர்ஜே தருண்யா மற்றும் ஆர்ஜே பிரவேசிகா. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி, நமது சமுதாயம் நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது மேகல், தயாரிச்சு வழங்கினது ஹர்ஷி. நன்றி, வணக்கம்.

0: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
1: MOP 107.8 FM. Stay tuned.
2: Stay tuned. Namadu Samudayam. Namadu Vanoli. Namadu Perumai.
3: நமது சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை
4: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
5: ஏய் பஸ் வந்துடா
6: டிக்கெட் டிக்கெட் வாங்குங்க டிக்கெட் உள்ள வா உள்ள வா
5: ஏய் ஃபுட்போல்ல ஏன்டா நிக்கிற மேல வாடா
7: ஏய் பரவாயில்லடா
0: Do you still want to risk your life by traveling on a foot boat? Think again.
8: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8
9: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள் இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சென்னை. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்துருக்கும் போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதர் பிளட் பிரதர்னு எல்லாருக்குலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்க, சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேற யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பறிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பறிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: Hi, you're listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: You're all listening to MOP Community Radio 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8.
2: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
3: Stay tuned.
1: வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே பிரவேசிகா, அண்ட் யூ ஆர் லிசனிங் டு சமூகத்தின் குரல். நம்ம எல்லாருக்கும் நம்ம தினசரி வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரோம். அது பர்சனல் ப்ராப்ளம்ஸாகவும் இருக்கலாம், இல்ல சமூக சார்ந்த சோசியல் ப்ராப்ளம்ஸாகவும் இருக்கலாம். இவ்வளோ பிரச்சனைகளை தினமும் சந்திச்சுட்டு வந்தாலும் அதை எஃபிஷியண்டா கையில நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நம்ம பண்றது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், எதுக்கு எடுத்தாலும் கவர்மெண்ட் குத்தம் சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் பேக் டு தி சேம் ருட்டீன். ஆனா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம ஒரு வித்தியாசமான விஷயத்த பண்ண போறோம். எஸ், நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு சொல்ல போறோம். இதுக்கான முதல் படியா, ஆழ்வார்பேட்டில் வாழ்ந்துட்டு வர சில மக்கள் கிட்ட அவங்க என்ன மாதிரி சோசியல் ப்ராப்ளம்ஸ் தினசரியா ஃபேஸ் பண்ணிட்டு வராங்கன்னு சில கேள்வி கேட்டோம்.
4: நிறைய இருக்கு. சிவிக் இஷ்யூ ஒன்று வந்து இஸ் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் மெயின்டெனன்ஸ். இன்வேரியபிளி அதை என்ன பண்ணுறாங்க, மழை ஆரம்பித்த அப்புறம் தே ஸ்டார்ட். லக்கிலி இந்த வருஷம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஆல் தீஸ் இயர்ஸ் இப்போ மழைக்கு முன்னாடி கொஞ்சம் மண் எடுத்திருக்கா. ரோடு போடுறது வந்து பக்கத்துலலாம் ரோடு போடுவாங்க, செகண்ட் ஸ்ட்ரீட்டை மாத்திரம் ரோடு போட மாட்டா. ஐ டோன்ட் பிளேம் தெம். ஏன்னாக்கா எல்லா கார்ஸும் ஆர் பார்க்ட் ஆன் த ரோடு. ஸோ நைட்டு வந்து இப்போ நைட்டில் தான் நிறைய ரோடு போடுறா. ஸோ என்ன ஆகுது, எல்லா காரும் வெளியில் நிற்கிறதுனால செகண்ட் ஸ்ட்ரீட்டில் ரீலேயிங் ஆஃப் ரோட்ஸ் ரொம்ப நாளாக எடுத்து பண்ணி, நாட் ஓன்லி செகண்ட் ஸ்ட்ரீட், செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட். இந்த செகண்ட் ஸ்ட்ரீட் அண்ட் செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் பிகாஸ் ஆஃப் நிறைய ஃப்ளாட்ஸ் இருக்கிறதுனால லாட் ஆஃப் கார்ஸ் ஆர் பார்க்ட் அவுட் சைட். ஐ திங்க் ரொம்ப அந்த போலீஸ் ஏதாவது பண்ணலாம். ஐ மீன் நைட் வந்து பேரிகேட்டர் வைக்கலாம், கார்ஸ் பார்க் பண்ணக்கூடாது அந்த டைமில், வென் ரோடு போடச்ச கார் பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். மனசு வச்சா என்ன வேணா பண்ண முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் வந்து யாரும் வந்து மைண்ட் அப்ளை பண்ணி அதை தான் பண்ணணும்னு பண்ணுறதில்லை. ஸோ செகண்ட் ஸ்ட்ரீட் அண்ட் செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் ரோடு ரொம்ப பேட்லி மெயின்டைன், அதனால ரோடு கிளீன் ஆகாதனால இந்த ட்ரெயின் ஹோல்ஸ் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் பிளாக் ஆகிறதுனால மழை பெஞ்சா இங்கே வந்து இது வீனஸ் காலனி ஆழ்வார்பேட் ப்ரைம் லொக்காலிட்டி ஆஃப் சென்னைன்னு சொல்லவே முடியாது, முட்டி அளவு தண்ணி போகும். நான் ஒத்திரியா தனியாக பிளேம் பண்ண முடியாதுவா, ஏன்னாக்கா டெலிஃபோன்காரனை கேட்டால் எங்களோடைய வேலை தோண்டணும்பாங்க, அவங்க தோண்டிட்டு போனால் இவன் ஏன் தோண்டினான்னு ட்ரைனேஜ்காரன் திட்டுவான், வேண்டாத இடத்துல தோண்டினான்னு ரோடு போடுறவன் திட்டுவான். ரொம்ப சேட், ஒரு கோஆர்டினேஷன் நம்ம கவர்மெண்ட் கொடுக்கல, ஒரு பர்டிகுலர் கரெக்ட் கைட்லைன், இவா பண்ணச்சா இவா பெர்மிஷன் இல்லாமல் அவள் தொடக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு ரூல் வந்ததுன்னா, ஒரு பெட்டர் கோஆர்டினேஷன் இருந்ததுன்னா டெஃபினெட்லி. சி, நம்ம பாப்புலேஷன் ரொம்ப ஹை நம்ம கண்ட்ரியில், மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் தானா, ஈஸின்னு சொல்லலை, பட் இன்னும் டெஃபினெட்லி பிரயத்தனப்படலாம்.
5: ஸோ அக்கார்டிங் டு யூ கார்பரேஷன் அவங்க வேலை பண்ணுறாங்களே?
4: கார்பரேஷனா இப்ப இருக்கு கார்பரேஷன் அவங்க என்ன எந்த கார்பரேஷன் சொல்றீங்கன்னு
3: கேட்பாங்க. ஜெனரலி சென்னை கார்பரேஷன் ஏதோ வேலை பண்ணணும் சிவிலியன்ஸ்க்காக அது வேலை பண்றாங்க அக்கார்டிங் டு
4: கார்பேஜ் எடுக்கிறாங்க பிகாஸ் கார்பரேஷன் இஸ் அ வெரி லார்ஜ் ஏரியா தட் யூ ஆர் அட்ரஸிங். கார்பரேஷனுக்குள்ள தான் எல்லாம் வருது.
3: ஆமாம் ஆமாம்.
4: ஸோ கார்பேஜ் கிளீன்லேருந்து வாட்டர் சப்ளைலேருந்து ட்ரைனேஜ் போகிறதுலேருந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்லேருந்து எல்லாமே கால்டு கார்பரேஷன். போன பீரியடோட அட்லீஸ்ட் பிகினிங் இந்த பீரியட் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெட்டர்னு தோன்றுறது. ஹோப்ஃபுல்லி இது இன்னும் பெட்டராக கண்டினியூ ஆகி இன்னும் இம்ப்ரூவ் ஆனால் நல்லாயிருக்கும். போன டேர்ம் ஆஃப் வாஸ் நாட் அப்போ அவ்வளோ ஆக்டிவிட்டி பார்க்கல. இப்போ டெஃபினெட்லி கொஞ்சம் ஆக்டிவிட்டியாவது இருக்கு. வி கேன் சீ சம் ஆக்டிவிட்டி.
3: ஸோ இது ரெஸ்பான்சிபிலிட்டி டு யூ திங்க்ஸ் தி சிவிலியன்ஸ் ஷட் ஷேர் அவங்க ஈக்குவலாக ரெஸ்பான்சிபிள் இருக்காங்களா?
4: என்னம்மா ஷேர் பண்ண முடியும்? இப்போ வந்து நான் வந்து வாசலில் ஆல்மோஸ்ட் டெய்லி அவங்க பெருக்கச்ச நான் ரோட்ல போய் நிற்கிறேன். அம்மா ஃபுல்லாக சுத்தமாக எடு, அங்கங்கே குப்பையை வெளியிலே தள்ளிட்டு போயிடாத, கொண்டு கார்பேஜ் பின்ல போடு. அதுக்கு மேலே சிவிலியன்ஸ் என்ன பண்ண முடியும்? தொடப்பத்திற்கு நாங்கள் கூட்ட முடியாது. அண்ட் ஆஸ் ஐ செட் செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் அண்ட் செகண்ட் ஸ்ட்ரீட் ரொம்ப பாப்புலேட்டட். அனாவசியமாக ஏகப்பட்ட ஃப்ளாட்டுக்கு இங்கே வந்து அலவன்ஸ் கொடுத்துட்டு இந்த இத்தினூண்டு ஏரியாவில் இவ்வளோ டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்கச்சக்க நம் குப்பை சேரத்தான் சேரும், எடுக்க தான் எடுக்கணும். பட் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா தே ஷுட் சி ஓகே இந்த இடத்துல இன்னும் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், எவ்வளோ எக்ஸ்ட்ரா போட முடியும் அப்படின்னு அவங்க சர்வே பண்ணணும். தே ஷுட் பி மோர் மேன் பவர் அலாட்டட். எந்தெந்த ஏரியாவில் குறைச்சலாக இருக்கோ அங்கே இன்னும் நிறைய மேன் பவர் அலாட் பண்ணணும்.
3: நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா?
4: அது இஷ்யூக்காக கம்ப்ளைண்ட் எங்கே ஃபைல் ஆகும்? நான் மீன் நான் என்ன பண்ணேன், மெட்ரோவில் போய் கார்பரேஷனில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவேன், ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பட் ஃபோன் பண்ணி நேராக ஏஐ கிட்டயோ யாராவது ஒரு டாப் அத்தாரிட்டி கிட்டோ, ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போ வந்து லக்கிலி அவளுடைய மொபைல் நம்பர்ஸ் ஆர் பெயிண்டட் இன் ஆல் இந்த ஆல் த ஸ்ட்ரீட்ஸ். தட்ஸ் அ வெரி குட் ஸ்டெப் தே ஹவ் டேக்கன். அதனால நேராக ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் கப்புள் ஆஃப் டைம்ஸ் நேராக உடனே ஒரு ஆக்சுவலி ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே வராங்க, வந்து நேராகவே என்ன இஷ்யூன்னு பார்த்து தே டேக் ஆக்ஷன். ஸோ தட் கிரெடிட் வி நீட் டு கிவ். பட் எப்போத்தாலும் இப்போ சிவிலியன்ஸ் என்ன பண்ண முடியும்னா எப்போத்தாலும் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதான் பிரச்சனை. அதுவே கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக நடந்தால் நல்லாயிருக்கும். ஐ மீன் ஸ்ரீலங்காலாம் துணூண்டு கண்ட்ரி, நம்ம சென்னையோட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். இவ்வளோ அழகாக வச்சுட்டு இருக்காங்க. தட்ஸ் அ வெரி பட் ஐ டோன்ட் பிளேம் இந்தியா இன் த சென்ஸ் பிகாஸ் இட்ஸ் ஹைலி பாப்புலேட்டட். நம்ம பங்குக்கு என்ன பண்ணலான்னா குப்பையை வெளியில் போடாமல் வீட்டுக்குள்ளே கார்பேஜ்லேயே வச்சுட்டு அவங்க எடுக்கிற மூட்டம் வெயிட் பண்ணி ரோட்ல அதை தூக்கி போடாமல். அண்ட் த வேர்ஸ்ட் இஸ் டு சீ பீப்புள் யூஸிங் இட் அஸ் பப்ளிக் டாய்லெட். அப்போ அவன் மிஸ்டர் மோடி வந்து எவ்வளவோ வந்து என்னமோலாம் ட்ரை பண்ணுற, அது கொஞ்சம் சிவிலியன்ஸோடைய சென்சிட்டிவிட்டி இன்னும் டெஃபினெட்லி நம்ம கண்ட்ரியில் பெட்டர் ஆகலாம். ஏன்னா எப்போத்தாலும் நம்ம கார்பரேஷனையும் கவர்மெண்ட்டையும் மாத்திரம் பிளேம் பண்ணிட்டு இருந்தால் இட்ஸ் நாட் ரைட். நம்ம என்ன பங்குக்கு பண்ணணுமோ அதை நம்ம பண்ணாதான் ஒரு கோஆர்டினேஷனில் வில் டூ வெல்.
5: முதல்ல என்னென்னா இந்த தெரு கடைசியில் வந்து குப்பை தொட்டிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அப்படியே வழியிறது. அது க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தினமுமே வந்து கார்பரேஷன்காரங்க வந்து அந்த குப்பை எடுத்தாலும் கூட அது குப்பை வந்து நிறையாவே இருக்குது. சில பகுதிகளில் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் அந்த குப்பையை வந்து அந்த குப்பை தொட்டிக்குள்ளே போடாமல் அந்த குப்பை தொட்டியை சுற்றி வளர்ச்சி இருக்கிற வட்டாரத்தில் வெளியிலேயே போட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது நிறையாவே இஷ்யூஸ் இருக்குது எங்கள் ஏரியாவில்.
6: உங்கள் ஏரியா மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்காத காரணத்தினால யாரை பிளேம் பண்ணுறீங்க?
5: இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களை தான் நான் வந்து பிளேம் பண்ணுவேன். ஏன்னா படித்தவங்க நிறைய பேர் இந்த ஏரியாவில் இருக்காங்க. அது தவிர்த்து வேலைக்கு வர மக்கள் இருப்பாங்க, அந்தந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு அந்த குப்பையெல்லாம் எடுத்துன்னு போய் அங்கே குப்பைத்தொட்டில் போடுறவங்க, அவங்களுக்கும் நம்ம வந்து விவரமாக சொல்லணும். அந்த குப்பையை கொண்டு போய் குப்பைத்தொட்டில் தான் போடணும், குப்பை தொட்டிக்கு வெளியில் போடக்கூடாது அப்படின்னு. ஆனால் முக்கால்வாசி பேர் நான் பார்க்கும்போது வந்து குப்பை தொட்டிக்கு வெளியிலேயே அவங்க கொண்டு போகிற குப்பையை வந்து வெளியில் கூட்டுட்டு போயிடுறாங்க.
6: கார்பரேஷன் தான் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்?
5: கட்டாயமாக வேலை செய்கிறது. கார்பரேஷன் வேலை செய்கிறதுனால தான் இந்த தெருவில் இருக்க முடியறது எங்களுக்கு. இல்லைன்னா நிச்சயமா இருக்க முடியாது.
6: சிவிலியன்ஸும் ஈக்குவலா ரெஸ்பான்சிபிள் நினைக்கிறீங்களா நீங்க?
5: கட்டாயமா. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சிவிலியன்ஸே மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஏரியா, எஸ்பெஷலி அல்வார்பேட் இன் சச் அ சிச்சுவேஷன்.
6: கம்ப்ளைண்ட் ஏதாவது ஃபைல் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா? அது ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ், அதோட ரிசல்ட் ஏதாவது?
5: இல்லை, நான் இப்போது ரீசன்ட் பாஸ்டில் ஒன்றும் பண்ணலை. ஆனால் டிசம்பரில் வந்திருக்கிற இந்த மழை இருக்கும்போது வந்து இங்கே நிறைய தண்ணி வந்து லாக் ஆகிட்டு தண்ணியே போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தது. அப்போ கூட வீட்டில் இருந்து மக்கள் வந்து குப்பையை வந்து அந்த தண்ணியிலேயே போட்டு போனதை நான் கண்ணார பார்த்துருக்கேன். அந்த நேரத்தில் வந்து நான் இங்கே இருக்கிற இந்த ஏரியாவில், அதாவது மயிலாப்பூருக்கும் ஆழ்வார்பேட்டுக்கும் சேர்த்து நமக்கு ஒரே ஒரு கார்பரேஷன் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. அங்கே இருக்கிற கவுன்சிலரை பார்க்கறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். போய் சொன்ன உடனே அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆனா நான் முக்கால்வாசி வந்து சொல்றது இதுக்கு இங்க இந்த ஏரியால இருக்கிற மக்கள் தான் நான் வந்து பிளேம் பண்ணுவேன்.
1: இப்போ ஒரு சின்ன பிரேக் போலாம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மக்களின் குரல்களை திரும்பி கேட்போம். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.
7: ஹாய் பூ.
8: சீச்சி, ரோட்ல எப்படி துப்புறான் பாரு.
9: கூச்சமே இல்லாம குப்பியும் போடுறான்
8: இவங்கள எல்லாம்.
10: அடுத்த நாள்
9: ஏய் அங்க பாரு, அவனதான் நம்ம நேத்தி பார்த்தோம்.
8: ஏ ஆமா, இஸ் மிஸ்ஸிங்னு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு.
11: இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் பிரபலமான இடங்களில் ஒரு சில நபர்கள் திடீர் என்று காணவில்லை. காணாம போவதற்கு முன்னால் அவங்க பப்ளிக் பிளேசஸ் அசிங்கப்படுத்துவதையும், ரோட்ல குப்பை போடுறதையும், டிராபிக் ரூல்ஸ் மீறுறதையும், இத போல சமுதாயத்தை சீரழிக்கும் குற்றங்களை செய்ததை அங்க இருந்த பலர் பார்த்தாங்க. இத பத்தி ஹே ஹலோ, யாருங்க நீங்க?
12: நான் தாண்டா அன்னியன். சமூகத்தை அசிங்கப்படுத்துறவங்க, டிராபிக் ரூல்ஸ் மீறுறவங்க, ரோட்ல எச்சு துப்புறவங்க என்கிட்டதான் இருக்காங்க. இவங்கள கருட புராணம் படி நான் தண்டிக்க மாட்டேன். Instead, I'll drive some sense into their heads. உங்க ஊரை நீங்க தான் ஒழுங்கா வச்சுக்கணும். நான் ஒரு கடுமையான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை திருத்திக்கோங்க.
13: நாளை இந்தியா நம் கையில், அதை அழகிய பூங்காவை மாற்றுவோம்.
14: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது சமூகத்தின் குரல். இப்போ மக்களின் கருத்துக்களை மீண்டும் கேட்போம்.
1: உங்க ஏரியால ஏதாவது சிவிக் இஷ்யூஸ் இருக்கா சார்?
2: சிவிக் இஷ்யூ ஒண்ணும் கிடையாது, அது ஒரு ஓனர் இல்ல.
1: ஓகே, சோ உங்க சோ மெயின்டெனன்ஸ் கூட எல்லா ரோட்
2: மெயின்டெனன்ஸ் எல்லாம் பக்கவா நடந்துட்டு இருக்கு? ஒண்ணும் அது இல்ல.
1: ஓகே, சோ கார்ப்பரேஷன் அவங்க வேலை பண்றாங்க.
2: They are doing it. They are doing கம்ப்ளைன்ட்ஸ் அது இல்ல.
1: ஓகே, சோ உங்க சிவிலியன்ஸ் கூட ரெஸ்பான்சிபிளா இருக்காங்களா இந்த ஏரியால? ஆனா இங்க அங்க குப்பு போடுறாங்களா, பார்க்கிங் எல்லாம்
2: அந்த மாதிரி எதுவும் சோ ஃபார் ஒண்ணும் இல்ல. இந்த ஆஸ்பர்ஸ் இந்த வீனஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் அந்த முறையஸ் கேட்டரில் அந்த மாதிரி எதுவும் இல்லை.
1: ஓகே, நீங்கள் ப்ரீவியஸாக கம்ப்ளைண்ட் எதுவும் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா?
2: ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி சஃபர் பண்ணிட்டேன்.
1: உங்கள் ஏரியாவில் ஏதாவது சிவிக் இஷ்யூஸ் இருக்கா?
3: அவ்வளோக்கா எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. கொஞ்சம் பார்க்கிங் பற்றி பிரச்சனைலாம் இருக்குது, அண்ட் குப்பை வந்து நிறைய போடுவாங்க ரோட்லலாம். யாருமே ஒரு ஒரு மதிப்பே கொடுக்கறதில்ல ரோடுக்கும் சொசைட்டிக்கும், எதுவுமே ஒரு இதுவே இல்லை, கவலையே இல்லை. எல்லோரும் அப்படியே போகிற போக்கில் அப்படியே தூக்கி போட்டு போயிடுவாங்க, யாரும் அதை பெருசாக கன்சிடர் பண்ணுறதே இல்லை.
1: சரி, நீங்கள் அது மெயின்டெனன்ஸ்க்கு யாரும் ப்ளேம் பண்ணுவீங்க? சிவிலியன்ஸ் ப்ளேம் பண்ணுவீங்களா, கார்ப்பரேஷன் ப்ளேம் பண்ணுவீங்களா?
3: கார்ப்பரேஷன் ரெண்டு பேருமே கம்ப்ளீட்டாக ப்ளேம் பண்ண முடியாது, போதும் ரெண்டு பேருக்குமே ஒரு பங்கு இருக்கு இதுல. சோ மெயினா நம்ம தான் எல்லாத்தையும் பண்றோம். கார்பரேஷன் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எதுமோ பண்றாங்க, ஆனா அவ்வளோக்கா அது எஃபெக்டிவா இல்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மத்தபடி அவங்க மேல எந்த தப்பும் இல்ல.
1: சோ சிவிலியன்ஸ்க்காக நீங்க எது சஜஷன்ஸ் இருக்கா உங்களுக்கு, என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் உங்க ஏரியால ஸ்பெசிஃபிக்கா?
3: மெயினாக குப்பை வந்து ரோட்ல போட்டு போக கூடாது. அதுக்கப்புறம் போட்டுட்டு ஏதோ ஏதோ ஏதோ கார்பரேஷன் தான் ஏதோ தப்பு பண்ற மாதிரி அவங்க பேசுறாங்க, ஆனா பாதி தப்பு அவங்க தான் பண்றாங்க, அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லா ஒரு குப்பை தொட்டின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுல அதுக்குள்ள போடுறதை விட்டுட்டு ரோட்ல எதுக்கு போடணும், அது பக்கத்துல போறாங்க, அதுல அது போட்டுட்டு போகலாமே அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கார் ஓவரா யூஸ் பண்றதெல்லாம் குறைச்சிக்கலாம், நடந்து வரலாம். இங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே இருக்கிறவங்கலாம் கார்லாம் எடுத்துட்டு வராங்க, ஸோ அதனால இங்க நிறைய ப்ராப்ளம்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி தான், மற்றபடி எதுவும் பெரிய இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது.
1: உங்க ஏரியால சிவிக் இஷ்யூஸ் இருக்கா?
4: யா, தி மெயின் இஷ்யூஸ் ஹியர் தட் ஐ சீ ஆர் டூ ரியலி. ஒன்று வந்து பார்க்கிங், அதாவது லாட் ஆஃப் அன்ஆத்தரைஸ்ட் பார்க்கிங் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ். ஓகே, யாரெல்லாமோ வந்து பார்க் பண்ணிட்டு போகிறா, எங்கெல்லாமோ வேன்ஸ், கமர்ஷியல் வேன்ஸ்லாம் இங்கே வந்து பார்க் பண்ணி ஒரு நாள் மூணு நாள் நாலு நாள்லாம் பார்க் பண்ணிட்டு போகிறா, அப்படியே அழுக்காக இருக்குது. இதுதான் இட் பார்க்குறதுக்கே நன்னா இல்லை. இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியானால ரொம்ப கமர்ஷியல் வேன்ஸ் அண்ட் கார்ஸ் இங்கே பார்க் பண்ணாலே இட்ஸ் வெரி ஹாட். ஓகே, ஒரு மாதிரி தான் இருக்குது அதுக்கு. அது பட் யாரும் பொறுப்பு எடுக்கிறது இல்லை. எனக்கா வந்து ராத்திரியில் வந்து பார்க் பண்ணிட்டு போகிறா யாருதுன்னு கூட தெரியாது. இங்கே கொஞ்சம் ஆஃபீஸஸ்லாம் வேறு இருக்குது, அது ஒரு தட் இஸ் அனதர் ப்ராப்ளம். எனக்கா இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் என்னோடய ஒப்பீனியன் பேசிக்லி ஆஃபீஸஸ் எந்த ஆஃபீஸுமே இருக்கப்படாது, ஜோனிங் ப்ராப்பராக இல்லை என்ன. ஸோ கமர்ஷியல் ஏரியா அண்ட் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் ஜென்ரலாக சென்னையிலே இட்ஸ் அ ப்ராப்ளமாக இருக்குது என்னோடய ஒப்பீனியனில். வந்து ஆஃபீஸ் ஏரியாஸ் மஸ்ட் பி செப்பரேட் ஃப்ரம் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், அது மாதிரி இல்லை. அது அது ப்ராப்ளம் நம்பர் ஒன். ரெண்டாவது ப்ராப்ளம் மெயினாக வந்து கார்பேஜ் கலெக்ஷன். இங்கே பார்த்தேன்னா இந்த ரோட்லேயே விஎஸ் காலனி செகண்ட் ஸ்ட்ரீட் வேறு இல்லை, இங்கே ஒரு இது கார்பேஜ் இது இருந்தது, கேன் இருந்தது, அதை யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லி எங்கேயோ தூக்கின்னு போயிட்டா. ஸோ இந்த ரோட் ஃபுல்லாக ஒரு கன்வீனியன்ட் பாயிண்ட் ஆஃப் கலெக்ஷனே இல்லை. ரெண்டாவது, அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து தெர் ஆர் டூ கார்பேஜ் ஒர்க்கர்ஸ், சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். அவள் வந்து அவளோட ஜாப் என்னென்ன, எல்லா டெக்னிக்கலி ஆர் தியரட்டிக்கலி ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கலெக்ட் பண்ணின்னு போனோம், பண்ணுறதில்லை. பணம் கொடுத்தா பண்ணுறேன்பா. This is an official bribe. Cost of doing business mari idu, this is official bribe idu. It's not much. Maasathukku 100 200 rupaya kudutha vandu pannittu pora, but that is their job. Okay, so this is another nuisance attitude. Inge vande there are a lot of important people. So orthar vande commissioner ta complain panni inga kuppa en veedu munadi irukke inge vande inge vekka kudana solta vechikala avalukku influence unda கமிஷனர் வந்து கேட்டு போயிட்டு அது அவளை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் பண்ணுறாலே ஒழிய, ஒரு என்டா ஏரியாவுக்கு ஆப்டிமல் லொக்கேஷன் எங்கே இருக்கணும், கார்பேஜ் எங்கே வச்சா எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும், கார்பேஜ் கொட்டுறதுக்கு கார்பேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் டைம் வேணும், அதெல்லாம் ஒரு தாட் ப்ராசஸ்ஸே இல்லை. ஓகே, இது யார்கிட்ட போய் கேட்கணுன்னு எனக்கு தெரியல. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் எவ்ரிபடி கம்ஸ் டுகெதர். பட் ஒன்று நான் பார்த்துட்டேன், எந்த ரெசிடென்ஷியல் ஏரியாலையுமே, அட்லீஸ்ட் இந்த ஏரியாவில், நோபடி கம்ஸ் டுகெதர், தேர் இஸ் ஆர்கனைசேஷனே இல்லை. அவாவா சரி, இவனை அந்த 5 ரூபா 10 ரூபா கொடுத்தோமா, அவன் அடுத்து போனானா என் வேலையாச்சுன்னு பார்த்துட்டு போகிறாள். முடிஞ்சு ஒரு ஆர்கனைசேஷனே இல்லை. த கார்பரேஷன் டசன்ட் சீம் டு கேர். ஸோ பாட்டம் லைன் வந்து, அன்லெஸ் தீஸ் டூ, த மெயின் டூ இஷ்யூஸ் தட் ஐ சி ஹியர் ஆர் பேசிக்லி பார்க்கிங். இது ஒரு, பட் தென் பார்க்கிங் இந்த சிட்டி இஸ் அ மெயின் பிக் ப்ராப்ளம் இல்லையா. இங்கே ஸோ இங்கே வா, இங்கே வந்து அவ்வளோவா அட்டென்ஷனே பே பண்ணுறதில்ல. அண்ட் ப்ளஸ் இன்னும் ஐ டோன்ட் பிளேம் தம், பிகாஸ் உனக்கு வந்து திஸ் இஸ் நாட் அ ப்ரையாரிட்டி ஏரியா. தெர் ஆர் அதர் டிராஃபிக் இஷ்யூஸ் ஆஃப் மச் மோர் இம்பார்ட்டன்ஸ் இன் தி சிட்டி. ஸோ இங்கே யாருமே வந்து செக் பண்ணுறதில்ல. ஒன்ஸ் இன் அ வைல், ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் டூ மந்த்ஸ் ஒரு போலீஸ் கார் வரும். பட் தட்ஸ் பேசிக்லி டு சி இஃப் தேர்ஸ் எனி சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி. ஸோ பார்க்கிங் யாரும், நோபடி பேஸ் அட்டென்ஷன் டு த பார்க்கிங், தட்ஸ் நம்பர் ஒன். பட் மோர் இம்பார்ட்டன் தன் பார்க்கிங் ஐ திங்க், கார்பேஜ் கலெக்ஷனு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தே இட் கேன் பி ஈஸிலி டான், நோட்டிஃபை ஒன் பர்டிகுலர் ஏரியா. அண்ட் இங்கே வந்து தி அதர் ப்ராப்ளம் இஸ், நான் ஜென்ரலாக நான் என்ன நோட்டீஸ் பண்ணிக்கேன், சென்னை கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து அப்படியே இழுத்துட்டு போகிறா அந்த கார்பேஜ் கேனை, அப்படியே அங்கங்கேயே போட்டு போகிறா. சம்டைம்ஸ் ரோட்லேயே, ரோட்டில் டிராஃபிக், இட் டிஸ்டர்ப்ஸ் டிராஃபிக். இட் கேன் பி வெரி சிம்பிளி டான், இந்த கார்பேஜ் கேன் இருக்கு இல்லையா, ஆல் தே ஹாவ் டு ப்ரொவைட் இஸ் அ டாப் கவரிங் லிட், ஒரு பிளாஸ்டிக் லிட். அமெரிக்காவில் அப்படி தான் பண்ணுவோம், டெசிக்னேட்டட் ஏரியாஸ் இருக்கும், இதே மாதிரி தான் இதுவும் கார்பேஜ் கேனும் இருக்கும், பெரிய கார்பேஜ் கேன் ஆன் வீல்ஸ், பட் மேலே அழகாக மூடுற மாதிரி இருக்கும். நம்பர் ஒன். நம்பர் டூ, ஆல் த ரெசிடென்ட்ஸ் இங்கே இருக்கிறவாள்லாம் அவள் குப்பையை வந்து ஒரு கார்பேஜ் பேக்கில் நன்னா உள்ளே போட்டுட்டு அதை கட்டிட்டோன்னா ஸ்மெல் இருக்காது, ஓடர் இருக்காது, அண்ட் லுக் லாக்கும் ஒரு ஆர்கனைஸ்ட். இவாளுக்கு வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறான், ஒரு பக்கெட்டில் கொண்டு வர அப்படியே அந்த குப்பையை டம்ப் பண்ணிட்டு போகிறான். இவாளுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இட் ரிக்வயர்ஸ் கோஆப்ரேஷன் ஃப்ரம் போத் த ரெசிடென்ட்ஸ் அண்ட் இந்த சென்னை. அது ரெண்டு பேரும் மீட் பண்ண வழி, ஐ டோன்ட் சி திஸ் ப்ராப்ளம் கெட்டிங் சால்வ் இன் த லாங் ரன். தட் இஸ் மை
1: ஒப்பீனியன்.
4: நோ, ஐ ஹேவ் நாட். அது கம்ப்ளைண்ட் பண்ணோம், யாருக்கு யார் கூப்பிடணும்னு தெரியல எனக்கு. பட் இட்ஸ் மை லேசினஸ் பேசிக்லி. ஐ ஹாவ் டு லுக் அண்ட் கோ டு வெப்சைட் அண்ட் கம்ப்ளைண்ட் அண்ட் லுக் ஃபார் அ கம்ப்ளைண்ட் நம்பர். அதை ஐ வில் பி டூயிங் இட் வெரி ஷார்ட்லி.
3: உங்கள் ஏரியாவில் ஏதாவது சிவிக் இஷ்யூஸ் இருக்கா?
5: நிறைய இருக்கு
3: சார். உங்கள் ஏரியாவில் ஏதாவது சிவிக் இஷ்யூஸ் இருக்கா?
6: நத்திங் மேஜர், ஒன்றும் பெருசாக இல்லை எங்கள் ஏரியாவில். பட் அக்கேஷனலி பீப்புள் டென் டு த்ரோ டஸ்ட் அண்ட் மக் அந்த ரோட், எஸ்பெஷலி தி பில்டிங் டெப்ரி, தே டென் டு throw it on the road, which and the debris or construction material on road la podathnala mala paippumbodu inda construction debris la poi rain water drainage adichigudhu adala flooding varudhu.
3: Maintenance kaga neenga yara blame panuvinga sir?
6: Maintenance vandu equally people are responsible. Anga irukra makkalukku vandu oru unarvu irukkanum nama area nalabadiya vechikkanum solittu. Adu illama irundha endha alavukku corporation avanga service improve pannalum நம்ம ஏரியா மோசமாக தான் இருக்கும். ஸோ லோக்கல் ரெசிடென்ட்ஸ் ஹேவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் டு பிளே.
3: கார்பரேஷன் தான் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்?
6: கார்பரேஷன் நல்லாவே வேலை பண்ணுறாங்க. எஸ்பெஷலி நம்ம ஏரியாவில் ரெயின் வாட்டர் ட்ரெயின் சேனல்ஸ் தான் நீட்டாக க்ளீன் பண்ணி துப்புரவு பண்ணி சுத்தம் பண்ணிச்சிருக்காங்க. மான்சூன் வரதுக்கு முன்னாடி அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் வந்து தி ஷுட் ஆல்சோ பி அலர்ட் நாட் டு ஸ்பாயில் த என்விரான்மெண்ட் பை த்ரோயிங் டஸ்ட் அண்ட் மக் அந்த ரோட் அண்ட் பி வெரி ரெஸ்பான்சிவ் டு த என்விரான்மெண்ட்.
3: சிவிலியன்ஸும் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் நினைக்கிறீங்களா நீங்கள்?
6: அப்சலூட்லி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மக்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனும் அவேர்னஸ் இருந்தால் தான், எந்த அளவுக்கு கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு மக்களோட இன்வால்மெண்ட் இருந்தால் தான் இம்ப்ரூவ் ஆகும், லொகேஷன் இம்ப்ரூவ் ஆகும், வில் ஹேவ் அ க்ளீன் அண்ட் நீட் என்விரான்மெண்ட் டு லிவ் இன்.
3: கம்ப்ளைண்ட் ஏதாவது ஃபைல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா நீங்கள் கார்பரேஷனோட? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரிசல்ட் ஏதாவது சொல்லுங்கள்.
6: கம்ப்ளைண்ட் வி ஆர் பேசிக்லி ஐம் நாட் அ கம்ப்ளைனிங் டைப், ஸோ ஐ டோன்ட் கோ டு கார்பரேஷன் ஃபார் கம்ப்ளைனிங். ஹவர் லாஸ்ட் டிசம்பர் ரெயின்ஸில் எங்கள் ஏரியாவில் ஃப்ளட்டிங் வாஸ் ஸோ பேட், water was at a high level for more than 8 days. appa poi corporation officials paathu complain panni konjam priority koduthu enga area la inda water pump panradhukaga request pannidom. They were quite responsive. I think should appreciate that. They went out of the way to ensure that they address our problem. I also spoke to the local IAS officer. அவங்க வந்து பர்சனலி சூப்பர்வைஸ் பண்ணி இந்த லொக்கேஷன்லேருந்து வாட்டரை பம்பிங் பண்ணி எடுத்து வாட்டர் லெவலை குறைய வச்சாங்க. அண்ட் தட் ஐஎஸ் ஆஃபீஸர் வாஸ் வெரி வெரி ரெஸ்பான்சிவ். ஃபோன் பண்ணால் இட் வாஸ் எங்கேஜ்டு அண்ட் இமீடியட்லி ஷி கால் பேக் டு ஃபைண்ட் அவுட் ஹூ கால்ட் அப் அண்ட் வாட் ஆர் தி இஷ்யூ. டு தட் எக்ஸ்டெண்ட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் டு தீஸ் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். டிஸ்பைட் ஹெவி ரெயின்ஸ் அண்ட் வாட்டர் இனன்டேஷன்ஸ், தே வென்ட் அவுட் ஆஃப் த வே டு என்ஷூர் தட் த அவர் ப்ராப்ளம்ஸ் ஹவ் பீன் சால்வ்ட் அவுட்.
0: மக்களோட ப்ராப்ளம்ஸ் இப்போ கேட்டோம், அதுக்கு சொல்யூஷன்ஸ் எங்ககிட்ட இருக்கு. அது கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். கீப் லிஸ்னிங் டு MOP சமுதாய வானொலி 107.8.

0: Take your old computer, DVD player, and electronics to an electronic recycling center. Save natural resources. Avoid pollution. E-cycle. Save the earth. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
1: வெல்கம் பேக் டு எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது சமுதாயத்தின் குரல். இது எப்படி இருக்குன்னா, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு ஆனா கேட்க யாரும் இல்ல. இப்போ நம்ம கூட இருக்கிறது சென்னை கார்பரேஷனில் இருந்து திரு அருள் மாறன், அசிஸ்டன்ட் என்ஜினியர், டிவிஷன் 119. இவர் பாதை பழுத்து, மெட்ரோ வாட்டர், கழுநீர், குப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்டு உள்ளார். சார், நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் பண்றத பத்தி எப்படின்னு சொல்ல போறாரு. ஹலோ சார், வெல்கம் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சார், சாதாரண குடிமக்கள் கார்பேஜ் ரோட் சேஃப்டியை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுல
2: வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து டைரக்டா வந்து எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து போன் மூலமா கூட சொல்லுவாங்க. அப்புறம் டைரக்டா வந்து ஆபீஸ் கூட வந்து சொல்லுவாங்க.
1: சார், ஒரு கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் பண்ற ப்ரொசீஜர் என்ன?
2: நாங்க டெய்லி ப்ராசஸ்ல வந்து 1913 வந்து ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பார்ப்போம். பார்த்து எத்தனை கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆயிருக்கு சொல்லிட்டு என்னென்ன கம்ப்ளைண்ட் வெரிஃபை பண்ணிட்டு சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அவங்க என்னென்ன ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்களோ, உதாரணத்துக்கு ஸ்டாம் வாட்டர்ல வந்து மூடி வந்து உடஞ்சிருக்கு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. டெபிரிஸ் சில இடத்துல இருக்குது அதை ரிமூவ் பண்ணலன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஃபுட்பாத்தில் வந்து ரிப்பேர் ஒர்க் இருக்குது உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. மரக்கலையை கட் பண்ணது கூட முத கொண்டு சொல்லுவாங்க நம்மள்கிட்ட. அதெல்லாம் வந்து டைரெக்டாகவும் அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, ஆஃபீஸ் வந்து சொல்லுவாங்க, ஃபோன் மூலயமா சொல்லுவாங்க, அதேபோல் வந்து லெட்டர் மூலயமா கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா 1913 கூட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதை வந்து சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு நாங்கள் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுவோம்.
1: ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு சாதாரணமாக செயல் செய்ய ஆஃபீஸ்க்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
2: அது பிஜிஆர் கம்ப்ளைண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட்டு இவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து முடிச்சிருவோம்.
1: சார், இப்போ நீங்கள் ஒரு மெஷர் எடுத்தீங்க அப்படின்னா சிவிலியன்ஸ் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: இல்லை, அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. பப்ளிக் உள்ள அவங்களுக்கு என்ன இருக்கோ அதுதான் அவங்க. ரெண்டாவது நம்ம வந்து ரோடு இந்த அதெல்லாம் வந்து இப்போ கார்பரேஷன் பில்டிங்ஸு இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணோட பொறுப்பு வந்து எங்களுக்கு தான் இருக்குது. அதை வந்து நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும்.
1: உங்களுக்கும் மக்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன சார், அண்ட் ஹவு டு யூ வாண்ட் டு டேக் இட் ஃபர்தர்?
2: அது நாங்கள் டெய்லி பேசிஸில் சொல்லிட்டு தான் வரோம். நிறைய மீட்டிங் வச்சு கூட சொல்லுவோம். அங்கே போகிற இடத்துலையும் சொல்லுவோம் நாங்கள். அது போல் கார்பேஜ் வந்து பின்னில் தான் போடணும், அதாவது குப்பையெல்லாம் வந்து பின்னில் தான் போடணும், குப்பையை வந்து வெளியில் போடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம், எடுத்து சொல்லுவோம். அது போல் டெப்ரிஸ் வந்து ஏதாவது பில்டிங் கட்டுறாங்க, டெப்ரிஸ் வந்து ஃபுட்பாத்தில் போடக்கூடாது, ரோட்டில் போடக்கூடாது, மீறி போட்டாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஃபைன் பண்ணிவிட்டு நாங்களே டெப்ரிஸ் எடுப்போம். ரிலேஷன் மெயின்டைன் பண்ணுவோம். நாங்கள் யாராவது நேரடியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், கைண்டராக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அவங்க என்ன ப்ராப்ளம்ங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அதனால் வந்து கைண்ட் அப்ரோச் தான், அவங்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க.
1: சார், ஏதாவது ரெப்ரசன்டேட்டிவ்னு ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கீங்களா, இல்லை யார் வந்தாலும் பேசுவீங்களா?
2: இல்லை, இப்போ இதுலேயே அசோசியேஷன்லாம் நிறையா வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும். அவங்க அசோசியேஷன் சார்பாகவும் வந்து பேசுவாங்க, அசோசியேஷன் சார்பாகவும் லெட்டர் கொடுப்பாங்க. அவங்க சில வேலைகள்லாம் பண்ணி கொடுங்க சொல்லுவாங்க. நாங்கள் அதை பேஸ் பண்ணி நாங்கள் செஞ்சு கொடுப்போம்.
1: இப்போ நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தது திரு அருள் மாறன் ஃப்ரம் த கார்பரேஷன் ஆஃபீஸ். அவர் கொடுத்த கருத்துக்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக்கு போகிறோம். பிரேக்லேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் கவுன்சிலர் மிஸ்டர் நீலகண்டன் நம்மளோட இருப்பார். அவர் நம்ம கூட சிவிக் இஷ்யூஸை பற்றி இன்னும் நிறையா பேச போகிறாரு. இப்போ ஒரு சின்ன பிரேக்குக்கு போகலாம். ஸ்டே டியூன் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: இந்த கருத்தை வழங்குபவர்கள் எம்ஓபி சமுதாய வானொலி நேயர் செந்தில்குமார், மிஸ்டர் அசோக். இதை பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம்.
1: வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது சமூகத்தின் குரல். இது உங்க எம்ஓபிசிஆர்எஸ் 107.8. இப்ப நம்ம கூட ஆர்ஜே அக்ஷயா உட்கார்ந்துருக்காங்க. ஹாய் ஆர்ஜே அக்ஷயா.
2: ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 எம்ஓபி சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம கூட சென்னை பெருநகர் மாநகராட்சி கவுன்சிலர் மிஸ்டர் நீலகண்டன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார்.
3: வணக்கம்
2: சார். இன்னைக்கு உங்கள்கிட்ட எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் இந்த இன்டர்வியூல என்னன்னா, உங்களுக்கு அரசியல் ஜாயின் பண்ணுன்ற இன்ஸ்பிரேஷன் எங்கேன்னு வந்தது?
3: அதாவது, அரசியல் என்பது வந்து சில பேர் சாக்கடைன்னுவாங்க, சில பேர் வந்து அரசியல்னாவே ஒரு முகம் சுழிப்பாங்க. ஆனால் அதே அரசியல் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசியலில் வந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் திமுகன்ற ஒரு உருவாக்குனாங்க. தமிழகம் இன்றைக்கு ஒரு பொற்கால ஆட்சியை இன்றைக்கு அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும்னா பேரறிஞர் அண்ணா தான் காரணம். அந்த போன்ற அவர் வந்து மக்களை பற்றி சிந்தித்தார், மக்களிடம் செல், மக்களுக்காக பணியாற்று அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு ஒரு அரசியல் வீதத்தை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா. அது மாதிரி வரும்போது ஒரு சாதாரணமான குடும்பத்தை பிறந்த நான், எனக்கு வந்து ஸ்கூலுக்கு, பள்ளிக்கு போறது, காலேஜ் போறது, அதுக்கு பிறகு சென்னை துறைமுகத்தில் பணியாற்றினேன், நீங்க அம்பத்தூர் சேர்மனா இருங்க அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்து எனக்கு அங்கே என்னை பணித்தார்கள், வேலை செய்யுங்க அப்படின்னு. அப்போ நான் எலெக்ஷன்ல நான் ரிசைன் பண்ணிட்டு, என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு அம்பத்தூர் சேர்மனாக நான் நின்று ஜெயிச்சு அம்பத்தூர் சேர்மன் ஒய் சேர்மனாக நாங்கள் பொறுப்பேற்று மக்களுக்கு நிறைய பணிகளை அரசின் உதவியோடு, மக்களுக்கு தேவையான அடிப்படை குடிநீர் வசதி, ரோடுகள் வசதி, குப்பை அகற்றும் வசதி, இது போன்ற உள்ளாட்சி துறைகளில் தான் செய்ய முடியும். சட்டமன்ற உறுப்பினர் என்பது வேற, உள்ளாட்சி இப்போ இருக்கிற கார்பரேஷன் எலெக்ஷன்லாம் நடக்கும்போது அது போன்ற அந்த கவுன்சிலராகவோ சேர்மனாகவோ அப்படி ஒரு அதிகாரம் படைத்தவங்களாக வந்தால் பப்ளிக் சர்வீஸ் நல்லா பண்ணலாம். பப்ளிக் என்ன பண்ணணும், ஏழைங்களுக்கு குடித்தண்ணி இருக்காமல் இருக்க சில இடங்களில் குடித்தண்ணி உருவாக்கி தரணும், அரசாங்கம் கேட்டு பெறணும். அதே போன்று குப்பையை சுகாதாரமாக வச்சுக்கிறதுக்கு மக்கள் அவேர்னஸ் இருந்தால் தான் முடியும். அதிகமாக இஷ்டத்துக்கு அவங்க குப்பை போடுறது, அது குப்பை சேகரிக்கிறது, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் போகிறதுக்கு அதுக்கான பணியாளர்களை நம்ம அரசாங்கம் கொடுத்தா கூட தனி மனிதருடைய ஒழுக்கம், தனி மனிதர்கள் குப்பையெல்லாம் இங்கே போடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அடிப்படை மக்களுக்கு இருக்கணும். அந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னாக்கா சுகாதாரமாக இருக்கும். சில இடங்களில் அந்த குப்பையே அகற்றாமல் அந்த அரசாங்கத்தை தவறுவாங்க. சில பேர்லாம் வந்து சில கவர்மெண்ட்டில் வந்து டெண்டர் விடுவாங்க, அதில் பிரச்சனை இருக்கும், சில வேலை செய்யறதுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அந்த குப்பையை ஒழுங்காக எடுக்கிறாங்களா இல்லையான்றது அதிகாரிகள் கண்காணித்து அதை சுத்தப்படுத்தினா தான் இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் டெங்கு காய்ச்சல் இல்லாமல் இருக்க முடியும். அதே போன்று விஷ ஜுரங்கள் வராமல் இருக்க காத்துக்க முடியும். இது போன்ற ஜுரங்கள் அடிக்கடி வரதுக்கு காரணம்னாக்கா நிர்வாகம் சரியில்லாமல் குப்பைகளை சரியான முறையில் அகற்றாமல் இருக்குன்ற ஒரு காரணம் தான். அதை நாங்கள் கவுன்சிலன்ற முறையில் நாங்கள் தட்டி கேட்போம், என்னங்க குப்பை இருக்குது, எங்கே இருக்க மாட்டுறாங்க, எங்கே இந்த இடத்துல வந்து சுகாதாரமாக ஏதோ ஒரு பினாயில் கினாயில் போட்டு அந்த ஈ தொல்லை, கொசு தொல்லையை ஒழிக்கணும், அந்த மாதிரி நாங்கள் வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் மக்கள் பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகளை நம்ம முதல்ல அவங்களுக்கு இல்லாமல் பண்ணணும் தான். அதுதான் வந்து மக்கள் தொண்டு, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று பெருஞ்சர் அண்ணா அவர்கள் சொன்னாங்க. இப்படிலாம் அந்த மாதிரி அவங்க வரலாறை பார்த்த பிறகு தான் எனக்கும் மக்களுக்காக பணியாற்றணும், ஏதோ நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம தூங்கினா போதும், சாப்பிட்டா போதும்ன்றலாம் இல்லாமல் மக்களோடு பழகும் போது ஒரு அதுக்கு வேண்டிய ஒரு சுகமே, அதற்கு ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு இருந்தால் தான் நல்லபடியாக நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் வாழ்க்கையில்.
2: ஸோ ஒரு சேர்மனாக தான் உங்களோட அரசியல் வாழ்க்கை ஆரம்பிச்சதுன்னு சொல்றீங்க. சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கவுன்சிலரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி புரிய வைப்பீங்க சார்?
3: மக்களை வந்து நம்ம வந்து மக்கள் கவுன்சிலர் நான் என்னை வந்து சந்திங்கன்ற விட அவங்க மக்களை சந்திக்கக்கூடிய தலைவராக, கவுன்சிலராகவோ, ஒரு மேயராகவோ இருந்தால் தான் நல்லது. அது நீங்கள் கேட்ட கேள்வி எப்படின்னாக்கா மக்களுக்கு என்ன எளிதான முறையில் நம்ம போய் என்ன சர்வீஸ் பண்ணலாம். இப்போ நான் என்னை பொறுத்த வரலாம், காலையில் ஒரு 5:30 எழுந்து போனான். அப்போ எழுந்து 5:30 போகும்போது இரவு நேரங்களில் லைட் எரியுது, காலையில் 5:30 தெரியும், சில லைட்லாம் எரியாமல் இருக்கும் ரோட்டில், அந்த இரவு இருட்டாக இருக்கும். அந்த இருட்டை பூக்கணும்னா தான் அந்த மக்களுக்கு கொஞ்சம் அந்த பகுதி மக்களுக்கு பயம் இல்லாமல் அந்த பகுதியில் போக முடியும். இருட்டா தெரு இருந்ததுனாக தெப்டு நடக்கும், திருடு, செயின் ஸ்னாச்சிங், இது போல பிரச்சனைகள் வரும். அப்போ நாம என்ன பண்ணணும், காலையிலேயே என்னுடைய வார்டுக்கு உள்ள, என்னுடைய வார்டு முகப்பேர் பகுதி 92 வார்டில் இருக்கேன், அந்த பகுதியில் போயிட்டு சுற்றி சுற்றி பார்ப்போம். பைக்கில் போவேன், போகும்போது இருட்டாக இருக்கா, அந்த இடத்துல லைட் இருக்கு, லைட் இல்லை, அப்போ அந்த நம்பரை நோட் பண்ணிப்போம். அதுமாரி குப்பை இருக்கா, ரொம்ப நாள், 2 நாள் 3 நாள் இருந்தால் தொடர்ந்து குப்பைகள்

0: காரங்கெல்லாம் எழுந்துப்பாங்க, பால்காரங்க மாடு வச்சிருக்கவங்க அவங்களாம் எழுந்துப்பாங்க. காலையில் லேடிஸுங்க கோலம் போடுறதுக்கு எழுந்துப்பாங்க. இது போல் காலையில் எழுந்து போகிறவங்க காலையில் வெளியே நின்றுட்டு குளிக்கிறதுக்காக வாயில் டூத் பேஸ்ட் வச்சுன்னு கூட வந்து பேசுவாங்க. என்ன சார் எவ்வளோ நாள் சார்? அப்போது நம்ம திடீர் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா கூட வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை அது மாதிரி போகணும்னாக்கா அவங்களை தினம்தோறும் பார்க்கும்போது மக்கள் மகிழ்ச்சியில் அவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்.
1: ஸோ மக்கள்கிட்ட டைரக்டாகவே போய் பேசி அவங்களோட பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறது மூலமா தான் நீங்கள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்.
0: ஆமாம், உண்மைதான். சில பேர் டெலஃபோன்ஸில் சொல்லுவாங்க, ஃப்ளாட்ஸில் இருப்பாங்க, கீழே வர முடியாது, ஃபோன் நம்பர் இருக்கும், ஃபோனில் ஃபோன் பண்ணோம், சார் தண்ணி வரல, இந்த இந்த ஏரியாவில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னாக்கா உடனே நம்ம அந்த சுவரேஜ் வாட்டர் வந்து வேலை வெளியே போகலை, பிளாக் ஆகி போயிருக்கு அப்படின்னு மெட்ரோ வாட்டருக்கு சொல்லுங்கள், நாங்கள் பல முறை கம்ப்ளைண்ட் எழுதி வச்சுருக்கோம் அவங்க வரல அப்படின்னு சொல்லும் போது நம்ம எலெக்டட் பர்சன், மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்க, அதனால் அவங்க நம்ம என்ன பண்ணோம், அவங்க செய்யலைன்னா நான் ஃபாலோ பண்ணலாம், நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு சுப்பீரியர்னா நான் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், நீங்கள் எதுக்காக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்போ நம்ம சொல்கிறதுனாக்கா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதேமாரி வாட்டர் இது ஈபியை பொறுத்தவரையிலும் அந்த சப்ளை லோ வோல்டேஜ் அந்த மாதிரி ப்ராப்ளங்கள், கேபிள் கட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி சமயங்கள்லாம் சில வீடுகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி கேபிள் இல்லை, அவங்க கரண்ட்டு ஒரு மணி நேரம் இல்லைனா எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போது அதை வந்து நம்ம உடனே நிவர்த்தி செய்யணும். நைட்டில் லோ வோல்டேஜ் இருக்கும், டிரான்ஸ்ஃபார்ம் போட்டிருக்க மாட்டாங்க, அந்த ஏரியா பாப்புலேஷன் அதிகமாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் போட்டிருக்காங்களா அப்படிங்கும் போது அவங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட சொல்லி இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, இங்கே லோ வோல்டேஜ் இருக்குது, ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு ரெண்டு நாளுக்குள்ளேயோ ஒரு பத்து நாளுக்குள்ளே இதை சரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மக்கள் வந்து நல்லபடியாக நல்ல சுகாதாரமாக சுகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கும், உடனடியாக செய்யுங்க அப்படி நம்ம அவங்களாண்ட போய் சொல்லலாம்.
1: ஸோ இவங்களோட பிரச்சனை இவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு யார் அந்த வேலையை செய்யலையோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி செய்ய வைக்கிறது தான் ஒரு கவுன்சிலர் வேலை நீங்க நினைக்கிறீங்க?
0: அதுதான் கவுன்சிலர்.
1: ஓகே சார். ஒரு மக்களுக்கும் இந்த கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கும் இருக்கிற இடைவேளை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இடைவேளை இருந்தா அதை எப்படி குறைக்கலாம் நினைக்கிறீங்க?
0: இல்ல, இடைவேளை எப்படி இருக்குன்னா அவங்க சில பேர்லாம் வந்து போன்ல சொன்னா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. போன்ல சொன்னா இல்ல கடிதம் மூலமா அவங்க தகவல் கொடுத்தா உடனே அட்டன் பண்ணுவாங்க நினைப்பாங்க. ஆனா போன்ல அவங்க போய் சொல்லும் போத சில பேர் ரெஸ்பான்சிபிள் இருக்காது, ஏன்னா ஆபீசர்ஸுங்க அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், அவங்க வந்து மக்கள் பிரச்சனையை அவங்க போய் நேரடியாக தீர்க்குங்களும் கிடையாது. போனில் போனால் என்ட்ரி போட்டுப்பாங்க செய்கிறேன்னு சொல்லுவாங்க, அவங்க சப்ஆர்டினேட்டுக்கு அவங்க சொல்லுவாங்க, அந்த ஜேஇக்கு போய் இஇக்கு சொல்கிறாரு, இவங்க ஜோனல் ஆஃபீஸர் சொன்னாக்கா ஜோனல் ஆஃபீஸர் சொன்னாருன்னு ஜேஇ செய்வார். ஆனால் அவங்களுக்கு அவருக்கு அவருடைய மேல் அதிகாரி இதை ரிசீவ் பண்ணி அவங்க ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த அளவுக்கு அதிகாரிகள் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை. பப்ளிக்கில் நம்ம இருக்கிறதுனால பப்ளிக்கு வந்து நம்மளாண்ட சொல்லுவாங்க, அவங்க தான் யார் கவுன்சிலரு, அப்போ அவங்க சொல்லும் போது அவங்க கேட்குறக்கு ரைட் இருக்குது. அதே மாதிரி அதிகாரிகளாண்ட அவங்க சொன்னால் அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொன்னால் தான் அவங்க செய்வாங்க. அப்போ அவங்க அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஜோனல் ஆஃபீஸர் அதை செய்வாங்களான்றது யாரையும் நம்பி நம்ம சொல்ல முடியாது. அவங்களும் எதிர்பார்ப்பாங்க, என்னென்ன வந்து நேரடியாக சொல்லணும், இதே போன் சரியாக போச்சுப்பா, இவங்களுக்கு இதே வேலையாக போச்சுன்றது அதிகாரிகளும் இருக்காங்க. அவங்க சொல்கிற ஃபோனில் சொல்கிற மெசேஜை எடுத்துக்கிட்டு இல்லை எழுதி வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய அதிகாரிகளும் இருக்காங்க. நாங்கள் சொல்கிற முதல்ல சொல்லக்கூடியவங்களாம் அப்படி இருக்க மாட்டாங்க, ரெண்டாவதுல இருக்கக்கூடியவங்க தான் ஓரளவுக்கு இருப்பாங்க.
1: ஸோ டெய்லி அவங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரதுனால எல்லா ஃபோன்லையுமே அவங்க
0: ஆமாம் அவங்க அவருடைய சுப்பீரியர் வந்து அவர் கொடுக்குற ப்ரெஷரு அவர் கொடுக்குற பிரச்சனைகள் டென்ஷனாக இருப்பாங்க. அது வந்து என்ன அங்கே அந்த பிரச்சனை நமக்காக சொல்கிறாங்களே அப்படின்றக்காக அவர் வந்து முக சுழிக்க மாட்டா சுழிகள்னா கூட சரி இன்னும் எழுதி வச்சுக்கிட்டு விட்டுடலாம் அது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க நேரடியாக மக்களை சந்திப்பதனால நேரடியாக அதிகாரிகளை சந்தித்து சொல்றதுனால உடனுக்குடன் இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்வு காணப்படும்.
1: ஸோ நேரடியாக அவங்களோட ஏரியா கவுன்சிலர் நேரடியாக இந்த ஆஃபீஸ்க்கு போய் ரிப்போர்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்.
0: ஆமாம்.
1: ஒரு சிட்டிசன் இந்த நிறைய இஷ்யூஸ் நிறைய சிவிக் இஷ்யூஸ் இருக்கு, கார்பேஜோட கலெக்ஷன், அப்புறமா ரோடு சேஃப்டி இல்லாம இருக்கு, ரோட் சேஃப்டி இல்லாம இருக்கிறது, அப்புறம் ட்ரைனேஜ் ஓவர் ஃபுளோ ஆகுறது, இப்ப நீங்க சொன்னீங்களே சூவர் ட்ரைனேஜ் சிஸ்டம் பிரச்சனை இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒரு ஒரு வார்டுக்கும் அதிகமான பிரச்சனைகள் தினசரியா நீங்க பாத்துட்டு வருவீங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? சரியா பாத்துக்காதது மக்களோட தப்பு நினைக்கிறீங்களா, இல்ல கரெக்டா மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது அந்த கவர்மெண்டோட கார்பரேஷன் ஆஃபீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நினைக்கிறீங்களா, யாரோட தப்பு?
0: அரசு, ஒரு அரசு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் வராங்க, எந்த ஆட்சியாளர்களும் இருந்தாலும் அந்த ஆட்சியில இவங்களுக்கு குடியிருப்பு வசதியை மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை மறந்து தன்னுடைய தன்னலத்தை கருதி அவர்களை மக்களை மறந்தாருனாக்கா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். மக்களுக்காக பண்ணணும்னு நினைச்சாங்கனாக்கா ஒரு பகுதியில் இந்த போல் சுவரேஜ் வாட்டர் சப்ளைல ஸ்கேர்சிட்டி இருக்குது, ட்ரைனேஜ் இருக்குது, ட்ரைனேஜ் லீக் ஆயிடுது ரோடில் அப்படின்னு சொல்லும் போது கார்பரேஷன்.

0: அதிகாரிகள் அதை செஞ்சாகணும். நம்ம கார்பரேஷன் கவுன்சிலர்னாக்கா கார்பரேஷனுடைய கமிஷனர் தான் சொல்ல முடியும், அந்த ஜோனல் ஆஃபீஸர் சொல்ல முடியும். ஆனா குடித்தண்ணி வந்து அங்கங்க ஸ்கேர்சிட்டி இருக்கு, கழிவு நீரும் குடித்தண்ணியும் கலந்து வருது சில இடங்கள்ல. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது பொறுப்பு யாருக்கு உண்டு? கார்பரேஷன் தான். இல்லைன்னா சுகாதாரம் வரும், சுகாதார சீர்கேடு வரும், குடித்த நீர் குடிச்சாக்கா பேதி வாந்தி இப்படிலாம் வரும், கலந்து வருது. இது போல் சென்னை மாநகரத்தில் நிறைய இடங்கள் இருக்கு. ஓரளவுக்கு அதை தடுக்கிறதுக்கு முயற்சியை அந்தந்த நிர்வாகம், அந்தந்த அதிகாரிகள் மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அமைச்சராக இருக்கட்டும் மேயராக எல்லாம் செய்யணும், கோஆர்டினேட் பண்ணணும். ஆனால் பப்ளிக்கு நமக்கு என்ன, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போகணும்னு இருக்கக்கூடாது. இது போல் பிரச்சனை வரும்போது அதுக்கு நிதி பற்றாக்குறை இல்லாமல் அதுக்கான கான்ட்ராக்டரை கொடுத்து அதுக்கான வேலைகளை பணியாளர்களை அமைச்சு உடனுக்குடன் செஞ்சு கொடுத்தாக்கா மக்கள் சுபிட்சமாக இருப்பார்கள்.
1: ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் கை காமிக்கிறது,
0: அதனாலதான் மெட்ரோ வாட்டர்ல பிரச்சனைகள் வரும்போது குடித்தண்ணி சில மத்தில இப்போ குடித்தண்ணி கிடைக்குது மழை வந்ததுனால. குடித்தண்ணி கிடைக்காம ஸ்கார்சிட்டி இருக்கும் போதோ ஜனங்க லாரியில தண்ணி பிடிப்பாங்க, ரோட்ல பாத்துருப்பீங்க, ஓடுவாங்க, ஒரு ஒரு குடத்தை தூக்கிட்டு ஓடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது குடித்தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு சென்னை மாநகர மக்களுக்கு கார்பரேஷனுக்கு உண்டு, மெட்ரோ வாட்டருக்கு உண்டு. அதே போல அந்த குடித்தண்ணி கழிவு நீர்ல கலந்து சில இடத்த சாக்கடை தண்ணி வரும்போது அது தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு கார்பரேஷனுக்கு உண்டு.
1: ஒரு ஒரு தவி நம்ம சாலைகள்லாம் தோண்டும் போது, ரோட் வந்து தோண்டி எடுக்கும் போது நம்ம பார்க்கும் போது ஒரு ஒரு ரீசன் கொடுப்பாங்க. ஏதாவது மெட்ரோ வாட்டர் போடுறோம், இல்லைன்னா டிரைனேஜ் லைன் சரி பண்றோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி ரோட் தோண்டப்பட்டுக்கிட்டே இருக்கு எல்லா இடத்துலயுமே. இதுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனே கிடையாதா? இந்த மாதிரி ரிப்பீட்டடா ஏதாவது ஒரு
0: இல்ல, அது வந்து ரோட் கட்டிங் சொல்லுவாங்க. ரோட் கட்டிங் ஒரு வீடு கட்டுறாங்க, அதுக்கு டிரைனேஜ் வாட்டர் சப்ளை கனெக்ஷன் கொடுக்கணும்னா அவங்க ரோட் கட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வேண்ட ஃபீஸே கார்பரேஷன் வாங்குறாங்க. வாங்கின உடனே அந்த தோண்டி இடத்த ஃபில் பண்ணி மூடினாக்கா பரவாயில்ல. அதே போல டெலபோன் கேபிள், நைட்ல டெலபோன்ஸ் எங்கன்னா கேபிள் போயிட்டு டெலபோன் ஒர்க் பண்ணாது, நைட்டு ஒரு நைட்டு தோண்டி எடுத்துருவாங்க. அப்போ கவுன்சிலரு அங்கே இருக்கக்கூடிய ஜேஇ போன்றவங்க விழிப்போட இருந்து அவங்கள பிடிச்சி வார்ன் பண்ணி அவங்களோட ஃபண்ட்ஸு அந்த பெனால்டி கலெக்ஷன் பண்ணி அதை உடனடியாக சரி செய்யணும். அதுக்கு ஒரு காலகட்டம்லாம் விடக்கூடாது. ஒரு மாதத்துக்கு ஒரு தோன்றாங்கனாக்கா இப்போ ஏர்டெல் தோணுவாங்க, டெலபோன்ஸ் சொல்லுவாங்க, இபில தோண்டுவாங்க. ஏன்னா எமர்ஜென்சி, இபில ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு, கேபிள் கட்
1: பண்ணிட்டாங்கனாக்கா
0: இமீடியட்டா அதை பண்ணி கொடுக்கணும். கொடுத்த பிறகு அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு கார்பரேஷனுக்கு இருக்கு. அப்ப கார்பரேஷன் என்ன பண்ணணும், அது தோண்டும் போது அவங்களுக்கு வந்து ஒரு மீட்டருக்கு, அதாவது ஒரு மீட்டருக்கு இவ்வளவு அமௌண்ட் வசூல் பண்ணி அதை உடனடியா டெண்டர் ஒரு கான்ட்ராக்டருக்காரோ இல்ல வேற ஏதாவது நம்ம ஸ்டாஃபுங்களை வச்சு உடனே செய்யணும். அதுக்குன்னு தார் கலவக்கூடிய கலவு கலக்கக்கூடிய ஒரு இடம் நம்ம சேத்துப்பட்டில் இருக்கு, ஒரு 12-13 ஏக்கர்ல அந்த கலவை தார் கலவை கலந்து வச்சிருப்பாங்க ரெடியா. அதை என்ன பண்ணுவாங்க, இது போல மழை காலங்கள்ல பள்ளமளமா இருக்கும்போது எடுத்து போய் போடுறதுக்கு, இது போல கட் பண்ண இடங்கள்ல ரோட் கட் பண்ண இடங்கள பள்ளமா இருக்குதுன்னாக்கா அந்த இடத்துல போடுறதுக்கு தயார் பண்ண சேத்துப்பட்டில் இன்னைக்கு இருக்கு.
1: ஸோ பள்ளம் பள்ளமா இருக்குன்னா அவங்க தோன்றதுக்கு முன்னாடி கார்பரேஷன் ஆஃபீஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்க அவசியம் இல்லையா?
0: அவசியம் இருக்கு. அந்த சமயத்துல அது சில காரணங்களால வந்து சின்ன வேலை அதுக்கு வாங்கி ஆகணும், மஸ்ட் வாங்கணும். வாங்காம அவங்க பண்றாங்கன்னா பனிஷ் பண்ணலாம் கார்பரேஷன். கார்பரேஷன் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்கள வந்து கலெக்ட் பண்ணலாம், இல்லைனாக்கா அவங்களுக்கு என்ன நடவடிக்கை சட்ட நடவடிக்கை என்ன வேணுன்றதோ சென்னை மாநகராட்சி எடுக்கலாம். அதெல்லாம் இல்லாம இரவு நேரங்களில் இது போன்ற தவறுகள் நடக்கும்போது அதை கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு கார்பரேஷன் கவுன்சிலருக்கு உண்டு, அந்த லோக்கல் அதிகாரிகளுக்கு உண்டு.
1: மக்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தினமும் காலையில ஒரு வாக் மாதிரி போயிட்டு அங்க இருக்கவங்கள்ட்ட எல்லாம் பேசி தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னீங்க. ஸோ அவங்க இன்கேஸ் ஒரு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் எடுத்துட்டு போங்கன்னா என்ன ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணும்? ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க கேஷுவலா சொல்றாங்க, நீங்க சொல்ற மாதிரி பல் தேய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சார்னு சொன்னாங்கன்னா நீங்க கண்டிப்பா கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்வீங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஒருத்தருக்கு சொல்றது இன்னைக்கு எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் புரியும் எப்படி அவங்க அப்ரோச்
0: பண்ணணும். நல்ல போக்குவரத்து வச்சுங்க, போக்குவரத்து நல்ல ரோடு இருக்குங்க. அந்த ரோட்ல பஸ்ஸு போகணும், நம்ம மக்கள் போகணும், பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த இடத்துல ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னு வைங்க, ஒரு கிரவுண்டில் வீடு கட்டுறாங்களோ இல்லை அரை கிரவுண்டில் வீடு கட்டுறாங்களோ, ஆனால் திட்டமிட்டபடி அந்த பிளான் படி வீடு கட்டினா பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த இடத்துல நெரிசலான இடத்துல அவங்க வந்து அந்த கார் பார்க்கிங் கொடுத்துருப்பாங்க, நமக்கு பிளானில் கொடுத்துருப்பாங்க. அந்த கார் பார்க்கிங் ஏரியாவை கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, கமர்ஷியலாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க, யார் பில்டிங் கட்டுறவங்க. அப்போது இது வந்து வாட்ச் பண்ண வேண்டியது பிளான் சிஎம்டி, இல்லைன்னா கார்பரேஷன். அவங்க டெலிகேஷன் கொடுத்துருக்காங்க, டெலிகேட் பொசிஷன் வந்து கார்பரேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. கார்பரேஷனும் பண்ணணும், சிஎம்டியும் பண்ணணும். இவங்க ரெண்டு பயம் ரெண்டு பேரும் அதை வாட்ச் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினால் ஒழிய இன்னும் சொல்ல போனா கவுன்சிலர்களும் தடுத்து நிறுத்தலாம். நீங்க வந்து பிளான் படி தான் இருக்கணும். அப்படி தடுத்து நிறுத்தாம இருக்குமானால் ரோடுகள் எல்லாம் கடையாகி போச்சுனாக்கா ஒரு இடத்துல வண்டி நிறுத்த முடியாது, கார் நிறுத்த முடியாது. இன்றைக்கு சென்னை மாநகரம் இந்த அளவுக்கு ஆனதுக்கு அது ஒரு சீர்கட்டு போனதுக்கு அது ஒரு காரணம். முறைப்படுத்தி நாம் அதை அதுக்கு பிறகு நம்ம போய் டெமாலிஷன் பண்ணோம் நம்ம நோட்டீஸ் கொடுக்கணுன்றதெல்லாம் விட கட்டும்போது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு கார்பரேஷனுக்கு இருக்கு.
1: ஸோ அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்?
0: கம்ப்ளைண்ட் சிஎம்டியில் வந்து சொல்லலாம், சிஎம்டியில் இது போல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த இந்த ரோடில் இவங்க பிளான் படி கட்டலை, ரோடில் வந்து கமர்ஷியலாக கார் பார்க்கிங் அவங்க வீட்டு கார் பார்க்கிங் விடுற இடத்த வந்து கடையாக கட்டிட்டாங்க, அப்போ ரோடில் தான் நிறுத்தணும். ஒரு கடை கட்டினா வண்டி எங்கே நிறுத்துவாங்க? ரோடில் நிறுத்தணும். இந்த மாதிரி நெருக்கடி உருவாக்க
1: என்னென்ன மக்களுக்கு விவரம் சிஎம்டினா என்ன?
0: சென்னை பெருநகர குழுமம் அப்படின்னு சொல்லி திட்ட குழுமம் சொல்றதுதான் சிஎம்டிஏ. இங்கே எக்மோரில் இருக்கு. அவங்க தான் நம்ம சென்னை புறநகர் பகுதியிலேருந்து இது வரையிலும் பிளான் அப்ரூவல் பண்ணுறது. அவங்க பிளான் அப்ரூவலோடு இருந்தால் தான் வீடு கட்ட முடியும். ஒரு கிரவுண்டாக இருக்கட்டும், அரை கிரவுண்டாக இருக்கட்டும், அவங்களாண்ட பிளான் வாங்கி ஆகணும். அது அதுக்கு அடுத்தது கார்பரேஷன் உள்ளாட்சி. இது இப்போ அந்த அவங்களாண்ட நம்ம வாங்கும் போது அவங்க முறையாக கட்டியிருக்காங்களா? ஒரு ரோடுக்கு எத்தனை அடி ரோடு, எத்தனை இந்த ரோடுக்கு எத்தனை ஃப்ளோர் கட்டலாம், எத்தனை வீடு கட்டலாம்ன்றதும் வந்து திட்டமிட்ட ஒரு பிளான். அந்த திட்டத்தை மீறி சில பேர்லாம் பண்ணுவாங்க, இடத்த வாங்கிட்டு ஃப்ளோர் வயலேஷன் பண்ணுவாங்க, மூணு வீடு கட்டுறதுக்கு ஆறு வீடு கட்டுவாங்க. இதை உடனடியாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்காத காரணம் கரப்ஷன். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் காசை வாங்கி தெரியாமல் கண்டுக்காமல் போயிடுவாங்க. அவங்க நினைச்சாதான் ஸ்டாப் பண்ண முடியும்.
1: ஒரு சிஎம்டி கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கார்பரேஷன் ஆஃபீஸ் கிட்ட அவங்க டெலிகேட் பண்ணிட்டு அப்புறம் பில்டிங் கட்டணும். அவங்க இஷ்டத்துக்கு அவங்களால
0: கட்டின
1: அதுக்கப்புறமா நோட்டீஸ் கொடுக்கறது விட கட்டுறதுக்கு
0: முன்னாடி.
1: ஒரு தினசரி வாழ்க்கையில என்னெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சா ஒரு நார்மல் சிட்டிசன், ஒரு நார்மல் சிட்டிசன் குப்பை அங்க போடக்கூடாது, இல்லைன்னா இந்த மாதிரி ரோட்ல எச்சத்து போகக்கூடாது, அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் செஞ்சா அது கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு உதவியா இருக்கும். அவங்களாலேயே மொத்தமா செய்ய முடியாது, மக்களும் கொஞ்சம் ஒத்துழைச்சாதான் மொத்தமா செய்ய முடியும், நாடு வந்து நல்லா ப்ராஸ்பரஸா இருக்க முடியும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு சிட்டிசனா அவங்க என்னெல்லாம் செஞ்சா கார்பரேஷனுக்கு சப்போர்ட்டா இருக்க முடியும்?
0: ஒரு ஒரு பார்க்குக்கு போறோம், ஒரு பொதுவான இடம் பார்க்கு, எல்லாரும் போடக்கூடிய இடம், அந்த இடத்துல சுத்தப்படுத்துறது கார்பரேஷன் ஊழியர்கள் இருந்தாலும் கூட இவங்க போடுற அந்த பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி கழிவுகள்லாம் போட வேண்டிய இடத்துல கொண்டு போய் போடணும். அப்படி போட வேண்டிய குப்பை தொட்டி இருக்குன்னா அங்கே போடணும், அங்கேயே போட்டு போயிடுவாங்க. ஒரு பார்க்கில் அது போல், அதே போல் ரோடில் இது, அதேமாதிரி வீட்டில் வீட்டில் சேகரித்து வச்சிருந்து ஒட்டு மொத்தமாக கார்பேஜ் கலெக்ட் பண்ணக்கூடங்களாண்ட போட்டால் பரவாயில்ல. இவங்க உண்மை வேலைக்கு போகிற அவசரத்தில் அந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு கட்டி எங்கன்னா மூலையில் போட்டு போவாங்க. இது வந்து நம்ம ஆட்கள் நம்மளுடைய சென்னை மாநகரத்தில் பல இடங்களில் குப்பை தேங்கி போகிறது இது ஒரு காரணம். அது அவங்க என்ன பண்ணணும், ஒரு பொறுப்புள்ளவங்களாங்க, சென்னை மாநகராட்சி செய்ய வேண்டிய வேலை அவங்க அந்த குப்பையை அகற்றுறது, குப்பையை எடுத்துகிட்டு போகிறது. இருந்தாலும் கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையை கட்டி அதை எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டின்னு இருக்கும், அதை உடனடியாக எடுக்கிறதா இடங்களில் போடுறது அவங்களுடைய பொறுப்பாக இருக்கணும். அதை விட்டுட்டு எங்கன்னா ஒரு வேக்கண்ட் இடம் கிடைச்சா தெருவில் இருந்தாக்கா அதை போட்டுட்டு போகணும், யாரும் நினைக்கக்கூடாது. அதே போல் மாடுகள் வந்து நம்ம சென்னை மாநகரத்தில் அதிகமாக மாடு வச்சு இப்போ குறைஞ்சி போச்சு. இப்போ மாடுகள் கட்டுறது, சாணம் போடுறது, ஒரு எருமை மாடு அப்படின்ற மாடுலாம் வச்சிட்டு இருக்கக்கூடியவங்க அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அவங்களுக்குன்னு அந்த ஒரு இடம் இருக்குது, மாடு கட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வச்சு மாட்டுக்கு தீனி போட்டு பால் கறந்தது அது தப்பு கிடையாது. ஆனால் மாடை வந்து ரோட்டில் விட்டுட்டு டிராஃபிக்கில் வண்டிங்க போகும்போது குறுக்க போனாக்கா அது பெரிய மக்களுக்கு போக்குவரத்து நெரிசலை பெருசாக உருவாக்கும்.
1: கார்பேஜ் கலெக்ஷன் பற்றி நம்மளுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என்றாலும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. மக்கள் இதில் என் சைட்லேருந்து இதுனா ஒரு ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் கார்பேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க வரலன்னா அங்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷனே ஆகிடும். ஏன்னா அவங்க அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும், சேர்ந்துகிட்டே இருக்கும், கார்பேஜ்
0: துர்நாற்றம்
1: வர ஆரம்பிச்சிடும், நிறைய பிரச்சனைகள் வர
0: ஆரம்பிச்சிடும், வரும் அடுத்தது கொசு வரும், அடுத்தது வரும் வாந்தி, எல்லாம் மக்களுக்கு அந்த அந்த தீமையான அந்த ஒரு பிரச்சனைகளை பரவும், எல்லா மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து கஷ்டத்தை உருவாக்கும். ஒரு அதனால உடனுக்குடன் வந்து எடுத்துட்டு ஒரு நாள் மூணு நாள் ஆச்சுன்னா உடனே எடுத்துட்டு அதுக்கு வேண்டிய அந்த ப்ளீச்சிங் பவுடர், அந்த ஸ்ப்ரே பண்றது கொசு வராமல் இருக்கு தடுக்கிறது, இது போன தடுப்பு ஆன நடவடிக்கைகளை கார்பரேஷன் எடுத்தாகணும், எடுக்கணும்.
1: கொசுவோட அந்த ஸ்ப்ரே பண்றது தான் அதிகமா இந்த ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய பார்க்க முடியாது. முன்னாடி கொசு இது பண்ற வண்டி அடிக்கடி வந்துட்டு போகும், இப்ப ஏன் குறைஞ்சிருச்சுன்னு?
0: இல்ல, இப்ப மாநகராட்சியிலேயே ஒரு ஜோன் இருக்கு, இப்ப அடையாறு ஜோன் இருக்கு, அம்பத்தூர் ஜோன் இருக்கு, அதே போல தௌசண்ட் லைட் ஜோன் இருக்கு, இந்த நுங்கம்பாக்கம் ஜோன் இருக்கு. இந்த ஜோன்ல ஒரு ஏரியாவுக்கு அந்த சானிடரி இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, அதுக்கான ஸ்கேவஞ்சர்ஸ் இருப்பாங்க. அது வந்து ஆள் பற்றாக்குறை நிறைய இருக்கு. இப்போ சந்து சந்துக்கு போயிட்டு அவங்க அந்த மருந்து ஊத்துறது, ஸ்ப்ரே பண்ணுறது, அப்படிலாம் வந்து முந்தியெல்லாம் வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருந்தது, வீடுகள் கம்மியாக இருந்தது. இப்போ பாப்புலேஷன் அதிகமாகிடுது. இப்போ அதிகமாகும் போது இவங்க வந்து ஆட்களை நியமனம் பண்ணுறது, அதெல்லாம் கான்ட்ராக்ட் பேசிஸில் கொடுக்கும்போது அது குறைவான முறையில் எடுக்கிறாங்க, குறைவான எக்ஸ்பென்சிவ் ஆகுது. ஆனால் அரசாங்கமே எடுத்து முறையான ஆட்களை நியமித்து வாட்ச் பண்ணாங்கனாக்க இதை வந்து சீக்கிரத்தில் தடுக்க முடியும்.
1: ஒரு பிரச்சனையா ஒரு காமன் சிட்டிசன் உங்களோட உங்களுக்கு தெரியாம இருந்தது, உங்களோட ஜோன்ல உங்களுக்கு தெரியாம போன ஒரு பிரச்சனைய அங்க இருக்கிற ஒரு சிட்டிசன் உங்க கண் பார்வைக்கு கொண்டு வந்து அதை நீங்க சீரியஸா எடுத்துட்டு அதை சரி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உண்டா?
0: ஆமா, இப்போ ஃப்ளட்டு வந்தது நமக்கு முன்னாடி, வெள்ளத்துல பாதிக்கப்பட்டாங்க மக்கள், எல்லா இடத்துலயும் பாதிக்கப்பட்டாங்க. சில இடங்கள் மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் அன்னைக்கு அவங்க சிலர் சொல்றாங்க அது நேச்சுரல்ன்றாங்க, சில பேர் வந்து தடுக்காம அதை வந்து சரியாக முன்னெச்சரிக்கையாக நமக்கு வானிலை அறிக்கை கொடுத்து கூட அந்த டேம் தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க, லேட்டாக திறந்தாங்க, அதனால தான் இந்த ப்ராப்ளம்ன்ற மாதிரி இப்படிலாம் ஒரு சூழ்நிலை வரும்போது மக்கள் ஒவ்வொருத்தரும் தன் உதவுகின்ற எண்ணங்கள் அவங்களுக்கு தானாகவே உதயமாச்சு. அந்த ஃப்ளட்டில் பப்ளிக் சென்னை மாநகரத்தில் பொறுத்தவரைலாம் ஒரு வாரம் சாப்பிடாம ஒரு வாரம் தண்ணியிலேயே கிடந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய முகப்பேர் பகுதியில் கிரீன்ஃபீல்டுன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அங்கே ஒரு 400 வீடு இருக்குது, அது பேர் பென் ஃபவுண்டேஷன் ஒரு இடம் இருக்குது, அது ஒரு 300 வீடு, எல்லாம் ஃப்ளாட்ஸு எல்லாமே. அந்த இடத்துல இருக்கிற தண்ணி அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு, ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணியே இருக்காங்க. அப்போ தண்ணி இருக்கும்போது எப்படி சாப்பிட முடியும், எப்படி வந்து நம்ம அந்த யூட்டிலைஸ் யூரினல் போக முடியும், லெட்டின் போக முடியும், எவ்வளோ கஷ்டங்கள் இருப்பாங்க, அதில் சப்ளை வர இல்லை, எப்படி வாழ்ந்துருப்பாங்க ஒரு வாரமாக இந்த மாதிரி சூழ்நிலையில். நாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை அவங்க கூடவே இருந்து, மக்களுக்கு கூடவே இருந்து நாங்களே சமையல் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கறது, மற்றவங்களாம் இதெல்லாம் ஒரு ஒருத்தர் உதவி பிரெட் வாங்கி கொடுக்குறது, பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றது, இப்படி ஒவ்வொருத்தரோடது தானாக முன் வந்து செஞ்சவங்க சென்னை மாநகரத்தில் நிறைய பேர். நம்ம பகுதியில் நாங்கள் முகப்பேரில் பண்ணோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்கள், சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்க பெட்ஷீட் கொடுத்தது, இதெல்லாம் நம்ம உதவியாக பண்ணோம் நம்ம. அப்போது மக்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது நாம் போய் செய்ய வேண்டிய ஒரு தார்மீக எண்ணம் எல்லாருக்கும் அடிப்படையே உருவானாதான் நல்லாயிருக்கும். அது இந்த மழையில் எல்லாரும் பார்த்தாங்க.
1: ஸோ மக்களுக்கு நான் ஒரு பிரச்சனை வந்தால் கார்பரேஷனும் அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி மக்களும்
0: கார்பரேஷன் உதவி செய்து செய்ய முடியாதனால தான் இப்போ நம்ம செய்கிறோம். கார்பரேஷனும் எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியாது, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, எல்லா இடத்துலையும் போக முடியாது. ஆனால் அதை தெளிவாக முன்னெச்சரிக்கை அதனால நடவடிக்கை எடுத்திருந்தாக்கா அதை குறைச்சிருக்கலாம்.
1: ஸோ மக்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் லைக் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க சார்?
0: மக்கள் வந்து சுயமரியாதையோடு வாழணும், யாரானே இது பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் மக்கள் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படணும். ஒரு திட்டம், ஒரு சிஎம், ஒரு சின்ன விஷயம், நம்ம ஒழுக்கமாக வாழணும், ஒழுக்கமாக இருக்கும், நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் அதுன்றது மட்டும் இல்லாமல் மனசில் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நடக்கும் போது இருக்கணும்னுக்கும் போது நல்ல எண்ணங்கள் அடிப்படையாக மக்களுக்கு உருவாகணும். இது வந்து நம்ம ஒரு இந்தியனாக இருக்கோம், நம்ம ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழனாக இருக்கிறோம், நம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் நாமளும் அவங்களோட ஒருங்கிணைந்து செயல்படுன்ற அந்த தெருவில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரணும். வீடு பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம சொந்தக்காரன்ற நினைக்கிறவன் தான் நம்ம நல்லவன். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு சின்ன குப்பையை தூக்கி வேலையை போட்டு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போச்சுன்னு வைங்க, விரோதியாக நடத்திட்டு இருப்பாங்க நிறைய இடத்துல. எனக்கு அசோசியேஷனில் நாங்களாம் பேசும்போது சொல்லுவோம், பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நம்ம சொந்தக்காரனாக நினைக்கணும் என் பகுதியில் முகப்பேரில். அப்போ தான் நாம் எங்கே இருக்கு, உங்கள் ஹைதராபாத்தில் இருப்பார், இல்லை திருநெல்வேலி இருக்கிறவெல்லாம் வந்து உதவி பண்ணுறாங்க, நாம தான் ஒருத்தர் ஒருத்தர் உதவியாக இருக்கணும், நாமலாம் அந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா சென்னை மாநகரம் பொறுத்தவரைலாம் வெவ்வேறு இடங்களில் வந்து வாழக்கூடியவர்கள், வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்து வசித்து வேலைக்கு செல்ல வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடியவங்க. அப்போது அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் ஒருங்கிணைந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சுகாதாரமான முறையில், நல்ல ஒரு அன்பான முறையில், அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குறவர்களாக நம் மக்கள் உருவாக வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும் தான் என்னுடைய எண்ணம்.
1: சார், மக்களுக்கு பேஷன்ஸ் லெவல் கொஞ்சம் குறைஞ்சிச்சு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு ஒரு தடவை கரண்ட் போயிடுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகிறதுக்குள்ள உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இபி ஆஃபீஸ்க்கு வந்துடும், இல்லை ஒரு அவங்க நிறைய ஒரு கம்ப்ளைண்ட்ஸை வந்து டைம் கொடுக்கறதே கிடையாது, ரொம்ப எல்லாத்தையும் இமீடியட்டா செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், ஒரு ஃபைல் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அப்படி ஃபைல் பண்ணணும், அந்த ப்ரொசீஜர்லாம் ப்ரொசீஜர்லாம் செய்யணும், அதுக்கப்புறம் ஃபைனலா தான் அந்த ஆக்ஷன் எடுக்க முடியும்.
0: ஆக மொத்தம் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையே நம்ம ஒழுங்காக செய்யணும். அந்த 2 மணி நேரம் ஏன் மின்சாரம் கிடைக்கல, அதுக்கப்புறம் நாலு மரமா ஆயிடுது, அது பிறகு கரண்ட் வேலை கிடுகுன்னு ஏறி போச்சு. இன்னைக்கு முன்னாடி இருந்த கரண்ட் ரேட்டு வேற, இன்னைக்கு இருக்கிற ரேட்டு பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு ஒரு ஒரு ஒரு மீட்டருக்கு ஒரு இது 10 ரூபா அன்னைக்கு 100 ரூபா லெவலில் இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு இன்றைய சூழ்நிலையில இன்னைக்கு மக்கள் வரி செலுத்திட்டு இருக்காங்க மின்சாரத்துறைக்கு. ஆனால் அன்றைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாக்கா எந்த அளவுக்கு குறைவாக இருந்தது மின்சாரனுடைய விலை நிர்ணயம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தது. ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து சென்னை மாநகரத்தில் ஒரு நெருக்கடியான மக்கள், ஒரு பக்கத்து வீடு பக்கத்து வீடுன்னு வீடு மேலே வீடு இருக்கும், சுகாதார அந்த அளவு காற்றோட்ட வசதி இல்லாத மாதிரி தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். இது கிராமம் போல இல்லை, வெளி வெளிக்காற்று சுவாசங்கள்லாம் அதிகமாக இருக்காது இங்கே இருக்கிற. அப்போது ஃபேன் அவசியம், ஃபேனாவது ஏசி இல்லைன்னா கூட ஃபேனாவது போடணும். அப்போ சப்ளை இல்லைன்னா ஒரு நாளைக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு கொஞ்சம் 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ பொறுத்துட்டு நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. அரசு நீ எவ்வளோ கரண்ட்டுக்கு நீ பணமாவது வாங்கிட்டு போ, அதை பற்றி இல்லை, எனக்கு கரண்ட்டு கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க. அதான் இன்றைக்கி சப்ளை இன்றைக்கு மெட்ராஸில் சென்னையில் இன்றைக்கி வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்குரிய தகவை விட பன்மடங்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க.
1: மக்கள் வந்து கார்ப்பரேஷன் எம்ப்ளாயிஸை சரியாக ட்ரீட் பண்ணுறாங்களா?
0: மக்கள் கார்ப்பரேஷனில் இப்போ எம்ப்ளாயிஸ் வந்து எல்லாருமே கன்சர்வன்சி குப்பை பெறுகிறவங்க, கான்ட்ராக்ட் துறையில் போயிடுச்சு எல்லாமே. முந்தையெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லைனா வந்து இன்னும் எல்லா துறையும் வந்து கவர்மெண்ட் அரசால் வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அப்படிலாம் போயிட்டு இப்போ கான்ட்ராக்ட் முறையை அதிகமாக கொடுத்ததுனால இன்றைக்கு ஒர்க்கு வேலை செய்யக்கூடியவங்க கார்ப்பரேஷனில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒர்க் லோடு அதிகம். இப்போ ரெவன்யூ கலெக்ட் பண்ண போகிறாங்க, டேக்ஸ் கலெக்ட் பண்ண போனாங்கனாக்கா ஒரு 1000 வீடுனாக்கா 1000 வீட்டுக்கு ஒரு 2 பேர் 3 பேர் போட்டால் தான் பரவாயில்ல. அவங்க 2 பேர் போட்டுட்டு இந்த 1000 வீட்டுக்கு நீங்கள் எல்லாத்தையும் மாதத்தில் வரி வசூல் பண்ணணும் கட்டணும் அப்படின்னு நெருக்கடி கொடுத்து ஆளே இருக்காது சில வார்டில். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அப்போது பணியை வந்து செய்யக்கூடியவங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாகிறதுனால அவங்களுக்கு டென்ஷனில் இருப்பாங்க. அப்போ பப்ளிக் வந்து சொல்லும் போத அப்பா அம்மா அப்படின்னு பேசுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதுக்கு நிர்வாகம் சரியான முறையில் ஆட்களை நியமனித்து அவங்கள பணி செய்ய வச்சாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலையில் தொழிலாளர்கள் இருப்பார்கள்.
1: உங்களோட ஏரியா மொக்கப்பேர் வார்டில் எது இருக்கிறதுலே பெரிய சிவிக் இஷ்யூ, அந்த சிவிக் இஷ்யூவை தீர்க்கறதுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க?
0: எங்கள் ஏரியாவில் வந்து சுடுகாடு இருக்குது, இந்து சுடுகாடு, கிறிஸ்டின் சுடுகாடு, முஸ்லீம் சுடுகாடுன்னு 3 சுடுகாடு. இந்த முஸ்லீம் சுடுகாடு கூட நாங்கள் போராடி பெற்று அங்கே வந்து இடம் ஒதுக்கணும். ஆனால் இந்து சுடுகாடை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம் பல 92 வார்டில். ஆனால் பல முறை நான் வந்து இதை வந்து சுகாதாரத்துறையுடைய அதிகாரிகளுக்கு நேரடியான கவனத்துக்கு எடுத்து போயிருக்கோம். ஆனால் வருவாய்த்துறையினர் அந்த இடம் வந்து ரெவன்யூ லேண்டு, அது வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு கடிதம் கொடுத்தா தான் நாங்கள் செய்ய முடியும்ன்ற சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையை முதன்மையாக எடுத்து நான் 4 வருஷமாக தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட டவுன் பிளான் ஆஃபீஸ் அதை மார்க் பண்ணி கொடுத்துட்டாக்கா கார்ப்பரேஷனில் டெவலப் பண்ணுவாங்க கொடுங்கன்னு சொல்லி தாசில்தார் ஆஃபீஸுக்கு தினமும் போயிட்டு இருக்கேன் 4 வருஷமாக. ஆனால் இன்னும் கூட நடைமுறைப்படுத்தலை. அதனால் எனக்கு வருத்தமும் வேதனையாகவும் இருக்குது. அந்த முக்கியமான விஷயனை எங்கள் பகுதியில் ஆனால் இல்லைனாக்கா அம்பத்தூர் கொண்டு போகணும், இல்லைன்னா லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போகணும். அதேமாரி குப்பை மேடு அம்பத்தூரில் இருக்குது, குப்பையை கொண்டு போடுவது கொடுங்கையூர் கொண்டு போகணும். அங்கே அம்பத்தூர்லேயே ஒரு பகுதியில் நாங்கள் முனிசிபாலிட்டி சேர்மனாக இருக்கும்போது ஒரு இடத்துல பிடிச்சி போட்டுட்டு இருந்தோம். இப்போ பாப்புலேஷன் அதிகமானதுனால கார்பேஜ் நிறைய போய் அதிகமாகிடுது, கொட்டை கொட்டை பெரிய பெரிய மலை மாரி ஆகிப்போச்சு. அப்போ அங்கேனால சுகாதார சீர்கேடு, புகை அதை கொளுத்தி வேறு விட்டுறாங்க, பக்கத்துலலாம் வீடு எப்படி இருப்பாங்க அந்த புகையில் இருந்துக்கிட்டு, அந்த பொல்யூஷனில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ சீராக எடுத்துடணும், எடுத்து கொடுங்கையூர் கொண்டு போனோம்னு சொன்னாக்கா அதுக்கு தனி கான்ட்ராக்ட், அது பல கோடி ரூபாய் செலவு. செஞ்சால் கூட பூரணமாக அந்த பிரச்சனை இதுவரையிலும் தீர்க்கப்படலை. அதெல்லாம் தீர்க்கப்பட்டால் நல்லபடியாக மக்கள் இருப்பார்கள்.
1: இப்போது ஒரு மக்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு 91 வார்டில் இருக்காங்கன்னா அவங்க 92 வார்ட் கவுன்சிலர் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கவுன்சிலர் வந்து அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்களா, இல்லை 91 வார்டில் இருக்க கவுன்சிலர் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு டைரக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்களா?
0: இல்லை, நம்ம எல்லா வார்டுலேயும் வந்து இந்த பிரச்சனைகளும் ஒருத்தர் 91 இருக்கோ இல்லை 15 இருக்கோ 1வது வார்டில் கூட இருக்கும். ஆனால் சொன்னாக்க அந்த லோக்கல் கவுன்சிலர் அந்த லோக்கல் ஆஃபீஸர்ஸ் அவங்கள டைரக்ட் பண்ணி அவங்களாம் நேரடியாக சொல்லலாம், சார் இது மாதிரி பிரச்சனை என்னன்னு சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதை கன்சிடர் பண்ணி அந்த வேலையை கொஞ்சம் பண்ணி கொடுப்பாங்க. சொல்லலாம் அது வந்து ஹியூமானிட்டியாக இருக்கணும், அது வந்து கமர்ஷியலா காசு வர மாதிரி இருந்தாக்கா அது மாதிரிலாம் இல்லை, அது அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் இதுவாக பார்ப்பாங்க. உண்மையில ஜனங்களுக்கு இது போல பிரச்சனை ரோடு பிரச்சனை நல்லது செய்யணும்னாக்கா அவங்க வந்து நிச்சயமா செய்வாங்க. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலா எல்லாரும் வந்து உங்களது இந்த போடுறவங்க சில பேர் கேட்பாங்க. நான் கூட எங்க கார்ல வரும்போது அந்த உங்களுடைய அந்த நம்பர் தெரியல, இல்லைன்னா வைக்க சொல்லி என்னுடைய டிரைவரே அங்கே சொல்லியிருப்பேன். இந்த போற நிகழ்ச்சியை நடத்தும் போது நிறைய பேர் கேட்கறாங்க பப்ளிக். அப்போ பப்ளிக் கேட்கும் போதோ நடைமுறையில் எங்களுடைய அனுபவம் கார்பரேஷனாக எப்படி எப்படி அனுபவிக்கணும். அதேமாரி சுகாதாரமாக இது பிரச்சனை இல்லாமல் இது போன்ற கொசு தொல்லைகள் பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு என்ன வழி, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது

0: மக்கள் எப்படி வாழணும், ஒரு குப்பை இருந்தாக்க குப்பையை எப்படி எந்த அளவுக்கு சேகரித்து கொடுக்கணும், அதேமாரி குடித்தண்ணீர் இருந்தாக்க குடித்தண்ணீர் எப்படி முறையாக வரணும், இதுக்கெல்லாம் நம்ம வந்து அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிட்டா தான் சுகாதாரமாக இருக்க முடியும், நல்லபடியாக வாழ முடியும். அப்போது ஒரு கார்பரேஷன் மட்டும் எதுவும் இருந்துட்டா போதும்ன்றதெல்லாம் இல்லை, மக்களுக்கும் தன்னுடைய பங்களிப்பு இருக்கணும். நாம் செய்கின்ற வேலை அந்த சமயத்தில் நான் போய் ஒரு வேலையை செஞ்சுட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கும் 12 மணிக்கு கொண்டு கூட தட்டி சொல்லுவாங்க, அது உண்மையாக அந்த சமயத்தில் பாதிக்கப்படுற பிரச்சனையாக தான் நம்ம போய் அட்டன் பண்ணலாம். தேவையில்லாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க, சும்மா வேணும்னே பண்ணுறவங்க. ரோடு பஸ்ஸு ஒன்றும் இல்லை, மழை வந்தாக்கா என்னை பொறுத்தவரைலாம் மழை வந்தால் மவுன் ரோட்டில் எத்தனை கார், ஒரு மணி நேரம் மழை போயிட்டு மூவ் பண்ண முடியுதா? இல்லை. அது காரணம் சென்னை மாநகரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் இன்னும் அதிகப்படுத்தணும், சில நிறைய பிரிட்ஜிங்களை கட்ட வேண்டியது இருக்குது.
1: ரொம்ப நன்றி சார், இன்னைக்கு மக்களுக்கு நிறைய கேள்விகள் எல்லாம் உங்கள்கிட்ட இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க ஒரு கார்பரேஷன் ஆஃபீஸ்ல என்ன செய்வாங்க, அவங்களுக்கு என்ன தினசரி வாழ்க்கையில் அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை, ஒரு மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணா அதை எப்படி எடுத்துட்டு போகப்படுது, இல்லை உங்க வார்டில் இருக்க பர்டிகுலரான பிரச்சனை எல்லாத்தையுமே எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இது வந்து நிறைய மக்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருக்கும், அவங்களுக்கு வந்து உங்களோட சைடோட ஆர்குமெண்ட்டையும் புரிஞ்சுக்க தெரியும், அவங்களோட என்ன பிரச்சனைன்றதையும் அவங்க யோசிச்சு செயல்படுத்த ஆரம்பிக்கலாம். ரொம்ப நன்றி சார், உங்களோட பிஸியான ஷெட்யூல்லேருந்து டைம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு எங்கள் கூட உட்காந்து நாங்கள் கேட்குற க்வெஸ்சன்ஸுக்கு எல்லாம் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: இன்னைக்கு நம்ம கதையில செல்வி அண்ட் ரக்ஷா ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட வளர்ப்பும் லைஃப் ஸ்டைலும் ரொம்ப வித்தியாசமானது. ரக்ஷா எப்படின்னா மிடில் கிளாஸ்லேருந்து முன்னேற முயற்சிக்கும் ஒரு பெண், செல்வி ஒரு தாழ்ந்த குடும்பத்திலிருந்து மாநகராட்சி ஆஃபீஸில் வேலை செய்யும் ஒரு பெண். இந்த கதை ஒரு கண்ணாடி மாதிரி, வாழ்க்கையில நடக்கும் சில உண்மைகளை எடுத்து காட்டும். இப்போ கதைக்கு போகும். இல்ல இல்ல இல்ல, என்னால எந்திரிக்க முடியாது ஐயோ.
3: இதுல வேடிக்கை என்னன்னா செல்விக்கு வேற வழியே இல்ல, அவங்க அலாரம் அடிச்ச உடனே எழுந்திருச்சு நேத்தி அணிந்த கிழிந்து போன ஆடைய போட்டுக்கிட்டு 5 மணிக்கு அவங்க குடிசைய விட்டு வேலை கிளம்புறாங்க.
4: செல்வி வாழ்க்கையில ஒரு முரண்பாடு என்னன்னா தினமும் நகரத்தை சுத்தப்படுத்துற அவளே அரசு கொடுத்த மோசமான குடியிருப்புல வாழ்ந்துட்டு வராங்க. ரக்ஷாவோ 7 மணிக்கு எழுந்திருச்சு குளிச்சுட்டு அவகிட்ட இருக்கிற ஆடம்பரமான ஒரு சேலை அணிந்து வேலைக்காரி கிட்ட சாப்பாடு டப்பாவை வாங்கி 8:30 வேலைக்கு கிளம்புறா. வீடு சுத்தமா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு திறந்த குப்பை தொட்டி ஒன்னு இருக்கு.
3: செல்வியும் ரக்ஷாவும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டாலும் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்குள்ள ஒரு சில சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கு.
5: மேடம், குப்பை தொட்டில போட்டு போங்க, நீங்க போட்டிருக்க இடத்துக்கு அப்படியே பக்கத்துல இருக்கு.
6: நீ உன் வேலையை மட்டும் பாடுமா, எனக்கு பாடம் சொல்லி கொடுக்காத, இதெல்லாம் உன்னோட கடமை.
5: ஐயா, அதுக்குன்னு உன் இஷ்டம் போல அப்படியே தூக்கி போட்டு போவியா?
6: ரோட்ல இப்படி துப்புறியே அநியாயமா இல்ல? எம்மா, உன் வேலையை மட்டும் பாடுமா, எனக்கு சொல்லி கொடுக்காத.
3: ரக்ஷாக்கும் செல்விக்கும் இது மட்டும் தொடர்பு இல்ல, ரக்ஷா உரிமையும் அதிகாரத்தையும் நல்ல விதமா பயன்படுத்துறேன்னு சொல்றான். எதுக்கு எடுத்தாலும் மாநகராட்சி அலுவலகத்தை தொந்தரவு செய்யறான்.
6: ஹலோ, ரக்ஷா ஹியர். ஒரு வாரமா கார்பேஜ் கலெக்ட் பண்ண யாருமே வரல, குப்பை தொட்டி எல்லாம் ரொம்ப வழியுது. ஹலோ, ரக்ஷா பேசுறேன். எவ்வளவு அழகான ரோட் போட்டிருக்கீங்க, அதுல நேத்து பேஞ்ச மழையால தண்ணி எல்லாம் அங்கேயும் இங்கேயும் தேங்கி கிடக்குது. ஹலோ ஹலோ, நேத்தி போட்ட தூரல்ல டிரைனேஜ் எல்லாம் ரொம்ப வழியுது சார். ஹலோ, ரக்ஷா பேசுறேன். ஸ்ட்ரீட் லைட் வேலை செய்யவே மாட்டேங்குது, ராத்திரி 7 மணிக்கு அப்புறம் வேலைக்கே போக முடியல. ஹலோ, ரோட்ல இருக்க சிசிடிவி கேமரா உடைஞ்சிருக்கு சார், பார்த்தாலே தெரியுது. ஏதாவது கொலைக்காரன் வந்தா என்ன சேஃப்டி? எங்க சேஃப்டி எல்லாம் உங்க கையில, பார்த்து பண்ணுங்க.
3: மறுபுறம் செல்வியும் புகார் கொடுக்கறா. அவளுக்கு விடுமுறை இல்ல, சுத்தம் செய்ய உபகரணங்கள் இல்ல, வேலையிலயும் அவளுக்கு போதுமான சம்பளம் இல்ல, உடம்புக்கு அடிக்கடி நோய் வரதால லீவ் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால அவ புலம்புறா.
6: என்ன நீ, உன் டியூட்டி சரியாவே பண்ண மாட்டேங்கிற, கவர்மெண்ட் உனக்கு எவ்வளவு செய்து?
5: அப்படியே மேடம் தான் எல்லா பேமெண்ட் பேப்பரையும் சாங்ஷன் பண்ற மாதிரி. தெரியாம பேசாதமா ஒண்ணும், கவர்மெண்ட் கொடுக்கற எல்லாத்தையும் இப்படிதான் வேஸ்ட் பண்றீங்க, தினமும் அழுற நீ குப்பைய.
6: ஐயோ, எப்படி பேசுறா பாருமா இந்த பொண்ணு, நீ வெறும் குப்பை அழுற கவர்மெண்ட் சர்வெண்ட், அந்த வேலையை மட்டும் பாரு.
5: ஆமா, கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், குப்பை அழுறவதான், நான் இல்லாம உன் பாடு திண்டாட்டம், புரிஞ்சுக்கோ.
3: இந்த குறை சொல்லும் விளையாட்டு முடியவே முடியாது. நம்ம எப்பவுமே மற்றவங்களை குற்றம் சொல்லிட்டு தான் இருக்கும், ஆனா நம்ம சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வரவே மாட்டேங்கிறோம். நாம் நம் செயல்களில் பொறுப்பை எடுத்துக்கொண்டு கடமைகளை அங்கீகரிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் நம் சொந்த நன்மைக்காக நம் சூழலை சுத்தமாக வைக்க வேண்டும்.
2: இதுவரைக்கும் நம்ம ஷோல பொதுமக்களின் கருத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்து மாநகராட்சி ஆபிசர் திரு அருள் மாறன் உடைய திருத்தமான கருத்து கேட்டோம். அதை தொடர்ந்து ஒரு வானொலி நாடகத்தையும் கேட்டோம்.
6: அது மட்டும் இல்லாம நம்ம கூட மிஸ்டர் நீலகண்டன் இருந்தாரு. அவர் வந்து நம்ம கிட்ட சிவிலியன்ஸ் மாநகராட்சி அரசியல்வாதிகள் சேர்ந்து எப்படி வேலை செய்யணும்னு சொன்னாரு.
2: ஆக மொத்தம் இந்த ஷோ மூலமாக என்ன கத்துக்கொண்டோம் என்றால், மக்களும் மாநகராட்சியும் சேர்ந்து வேலை செய்தாதான் இந்த சமுதாயம் முன்னேற முடியும். ஏன்னா இது நம்ம சமுதாயம், அதை பாதுகாக்கும் பொறுப்பும் நம்மளையே சேரும். Thank you for listening to Samudayathin Kural. This is your RJ Praveshika signing off. Stay tuned to MOP Samudaya Vanuli 107.8. இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணது ஷீதா துர்கா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்போ வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன அந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலை

0: உங்களோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
1: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்புள் பை தி பீப்புள் அண்ட் டு தி பீப்புள். இட்ஸ் எம்ஓபி 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: चोट लगे है मन को, निशान लगे है तन को, लेकिन डटे रहेंगे, दुनिया को उठ उठ के दिखाएंगे, अब ये भी लड़ सकते हैं और वापस आ सकते हैं।
1: गुड डे चेन्नई, वेलकम टू एमओपी कम्युनिटी रेडियो 107.8 एफएम। बॉलीवुड एक्ट्रेस कल्कि खोखलिन रिसेंटली रिवील्ड दैट शी वाज सेक्सुअली अब्यूज्ड एज अ चाइल्ड, व्हिच ब्रॉट द इश्यू ऑफ चाइल्ड सेक्सुअल अब्यूज, अ ग्रोइंग बट अंडर रिपोर्टेड horrible truth, to the forefront yet again. Statistics suggest that nearly 53% of children in our country are victims of sexual abuse, but speaking about it is considered taboo in our society. Today, we are here to address this very sensitive but burning issue that is heavily impacting our society. Let us now hear from few people on their thoughts on child abuse.
2: Child abuse, abin sonna. ஜென்ரலாக சில்ட்ரனுக்கு தன்னை அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாது. ஏன்னா எத்தனை நிறையா ஸ்கூல் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க செக்ஷுவல் அப்யூஸ்க்கு ஆளாகிறாங்க. அவங்களுக்கு தாங்க என்ன தன்னை என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் ஒரு பெரியவர் தன்னை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற எந்த விதமான ஒரு ஐடியாவுமே அவங்களுக்கு இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் வந்து இதது குட் டச் இதது பேட் டச் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து சொல்லிக் கொடுக்கணும். அவங்க பியூபர்ட்டி அடையிறாங்க அடையலை அந்த ஏஜில், பட் சின்ன குழந்தைங்களுக்கு இது என்ன இப்படி தொட்டா என்ன அர்த்தம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல். ஏன்னா நிறைய பேரன் யோசிக்கிறாங்க, நம்ம எப்படி குழந்தைகிட்ட இதை ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த யோசனையே வேண்டாம். உங்க குழந்தை நீங்க சேஃபா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதது குட் டச் இதது பேட் டச் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லாம டெய்லி ஸ்கூல்ல என்ன நடக்குதுங்கிறத ஓப்பனா உங்க குழந்தைகிட்ட கேட்டுக்கோங்க. என்ன நடந்தது, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ணாங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் டெய்லி கேட்க ஆரம்பிங்க. ஸோ தட் குழந்தைங்க உங்ககிட்ட ஒரு ஓப்பன்னஸோட சொல்ல ஆரம்பிப்பாங்க. அண்ட் செக்ஷுவல் அபியூஸும் தாண்டி நிறைய சைல்டு லேபர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் டீப் இன்டீரியர் சவுத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு இந்த பசங்களுக்கு தெரியாது. அதில் ஒரு பையன் மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் ஜார்க்கண்டில் இருக்கிற ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் ஒர்க் பண்ணுறான். அவன் சரியாக அன்னைக்கு ஒர்க் பண்ணலை, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அன்னைக்கு சரியாக ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறனால சுட சுட காய்ச்சிட்டு இருக்கிற எண்ணெயை முதலாளி அவன் மேலே ஊற்றுறாரு. அவனுக்கு அதுக்காக லீவும் கொடுக்கப்படல. எண்ணெய் காய்ச்சி ஊற்றிட்டா அவனுக்கு உடம்பு சரியில்லை, லீவும் கொடுக்கப்படல. அந்த உடம்பு சரியில்லாத்தோடையே அவன் வந்து வேலை செய்கிறான். ஸோ இதை வந்து சில என்ஜிஓஸ் பார்த்து கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றுறாங்க. எல்லாத்தையுமே என்ஜிஓஸே செய்யணும் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் பார்க்குறீங்க எங்கேயா சைல்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பீப்புள் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்கள காப்பாற்றி கொண்டு வரணும். நிறைய சைல்டு ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது, லைக் 1098 ஒரு சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க.
3: சைல்டு அப்யூஸ் வந்து எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு தான் இருக்குது, பட் நமக்கு தான் வந்து தெரியல. இப்போது ஸ்லம்டாக் மில்லினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்தது தெரியுமா, எல்லாருமே டெஃபினட்டாக அந்த மூவி பார்த்துருப்போம். அந்த மூவிக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே கூட கிடைச்சிது. ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நடந்தது அத்தனையுமே வந்து உண்மை, அது எல்லாமே இன்னமும் கூட அது ஒரு சில ஏரியாஸில் எல்லாத்துலேயுமே நடந்துட்டு தான் இருக்குது, நமக்கு தான் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைகளே வந்து சைல்டு அப்யூஸ் பண்ணப்படுறாங்க, பட் அது வந்து நமக்கு அவ்வளோ இதுவாக தெரியல நமக்கு, பட் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி தான் வந்து இப்படியெல்லாம் நடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க, பட் இது எல்லாமே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறமா வந்து நம்ம யாரையுமே வந்து தொட விடக்கூடாது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏஜ் இருக்குது அப்படின்னா, லைக் ஏஜ் அட்டன் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ ஆண்கள் வந்து இந்த மாதிரி, ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் நம்ம அவங்கக்கிட்ட நெருங்கி பேசக்கூடாது. ஸோ நம்மளே வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பேயில் வந்து ஒரு ஒரு சில மாதங்கள் தான் ஆது அந்த குழந்தையே பிறந்து, ஸோ அந்த குழந்தைய வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை என்ன பண்ணிச்சுப்பா அவங்களது. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொடெக்டிவ் சர்வீஸ். ஸோ அது எவ்வளோ அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரியல, பட் இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராங்காக வந்து எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் லைக் அவங்க கண்டிப்பாக வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா இதெல்லாமே குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது.
2: இப்போ வெளி உலகம் தாண்டி வீட்டுக்குள்ளே லேடிஸ்க்கு வந்து சேஃப்டி இல்லை. லேடிஸ் குழந்தைங்களுக்கு தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க, மாமாவை நம்பி சித்தப்பாவை நம்பி அப்படின்னா அந்த குழந்தைங்களை அப்யூஸ் செய்யப்படுறாங்க, அவங்களுக்கே அதில் சேஃப்டி இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு மோரவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியல. நேற்று ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன போஸ்ட் பார்த்தேன், 10 குழந்தை வந்து ப்ரெக்னென்ட்டு. ஸோ அந்த குழந்தைக்கு தான் ஏன் ப்ரெக்னென்ட் ஆனால் தான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனோங்கிற எந்த ஒரு விஷயமே தெரியாது, அந்த குழந்தை ப்ரெக்னென்ட்டு. அதே மாதிரி இன்னொரு கேஸ் நான் வந்து படித்தேன் ஃபேஸ்புக், நான் அக்கௌண்ட் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில். அது என்னன்னா, ஒரு பாம்பேல பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே டிராக்ல பிறந்த சில மாதங்களே ஆன குழந்தை வந்து செக்ஷுவல் அபியூஸ் செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்டிருக்கு. அந்த குழந்தையோட இன்டெஸ்டைன் எல்லாமே வயிற்ற விட்டு வெளில வந்துருச்சு. ஸோ அந்த இன்டெஸ்டைனை திருப்பி உள்ள வச்சு தைக்கிறதுக்கு 25 தையல் அந்த பிஞ்சு குழந்தைங்க போட்டிருக்காங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், பிறந்து சில மாசங்களான குழந்தை அது. அந்த அளவுக்கு என்ன ஆச்சு ஜென்ஸ்க்கு? தயவு செய்து, எப்போதுமே சொல்லுவாங்க லேடிஸ்லாம் பார்த்து போயிட்டு பார்த்துவாங்கன்னு, ஆனா நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஜென்ஸ் வந்து லேடிஸை மதிக்க சொல்லி அவங்களுக்கு கத்துக் கொடுங்க. பாய்ஸ்க்கு உங்க சிஸ்டர் மதிக்கிற மாதிரியே வெளியில போற பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, நீங்க பாக்குற பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, உங்க சிஸ்டரா நினைச்சுக்கோங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களை நடத்துங்க.
1: Well, that was intense. Now, let us hear the story of Priya, a 10-year-old girl, and how she deals with child abuse. Hi Priya, you're earlier than usual. How was school? What would you like to eat?
4: Nothing, Veen Aunty. I'm not hungry.
1: What happened, kid? Anything wrong?
4: Leave me alone, Aunty. I'm not really in the mood to talk.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடை காயெல்லாம் வேஸ்ட்.
2: தேர்ஃபோர் அடாப்ட் டெரஸ் கார்டனிங் விச் இஸ் மோர் எக்கனாமிக்கல், ரிலையபிள் அண்ட் ஹெல்தி. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி எஃப்எம் 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி.
4: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
5: Stay tuned. Stay tuned. Stay tuned.

0: ஏ மச்சான், இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு பாரு.
1: ஏ ஆமா மச்சி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இங்க நம்ம கேங் பேர் எழுதி ஒரு கெத்து பண்ணலாமோ?
0: ஏ சூப்பர் ஐடியா. ஏ கல் எடுங்கப்பா, கல் எடுங்கப்பா.
1: ஏ அதை விட பெருசா எடு, அப்பதான் நல்லா எழுத முடியும்.
2: அந்த கல் ஓகேவா?
0: ஓகே. வாழ்க்கையில தான் ஒன்னும் உருப்படியா எழுதல. செவத்துலயாவது நம்ம பேரை எழுதி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம்.
3: ஏ தம்பி தம்பி, என்ன பண்றீங்க நீங்க இங்க?
4: எங்களோட பேர்லாம் எழுதி வைக்கிறோம் சார்.
3: இங்க பாருப்பா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது வந்து நம்ம இந்திய நாட்டோட பெருமையை வந்து இதெல்லாம் ரொம்ப அதிகமாக்குற விஷயம். இதுல போய் உங்க பேர்லாம் எழுதி அசிங்கப்படுத்தலாமா? நல்லா இருக்கா நீங்க பண்றது கொஞ்சமாது?
5: மக்களே, நம் வரலாறை காப்போம், இந்தியாவை சிறப்பாக்குவோம்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
6: வெல்கம் பேக் லிசனர்ஸ். ஐ ஹோப் அவர் லாஸ்ட் செக்மெண்ட் வாஸ் இன்ஃபர்மேட்டிவ். நவ் மூவிங் ஆன் டு அவர் நெக்ஸ்ட் செக்மெண்ட். வி ஹேவ் ஆண்ட்ரியா வித் அஸ், ஹூ வில் டெல் அஸ் அ வாக்கி டேல் அபவுட் தி மித்ஸ் தட் பீப்புள் திங்க் அபவுட் கிறிஸ்டியானிட்டி. இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், like wearing black color on funeral. So I'll stop talking now and let's listen to our speaker who's eagerly waiting for me to complete my talking. So Andrea, off you go.
7: Hi, I'm Andrea. I'm a college student and today I'll be talking about Christianity and the certain aspects of Christianity that I personally do not feel that it is relevant to my religion or relevant to the worship. So first and foremost, I would like to talk about the burning of candles. The burning of candles is done by almost every single person who believes in Christianity around the world, whether they burn it in a church, in a chapel, or in a niche across the street. Everyone does it, but no one really knows why. Again, I feel that is irrelevant because you might as well give the money that you're going to buy your candles with to the beggar sitting right outside your place of worship, being a church. You give the money that you're going to burn the candles to them and that money would probably light up the entire life. Secondly, I would like to talk about on Mother Mary's statues. Certain people tie saris for her. It's not that the statue isn't clothed. The statue is clothed but with, you know, clay or whatever. It's not clothed with material and it doesn't need material, but people still wear saris for the statue. That same sari, the people who put it on the statue can actually give it to the poor people, again, sitting outside their own worship place, but they don't. Instead, they waste money on a statue, which has no life, which is not going to give that person any amount of blessing or whatever they need in life. So, the reason I do not believe in any of these aspects is because in our Bible, it is written that whatever you do to the least of my brothers, that you do unto me. And in spite of all the factors that I have mentioned above, the one thing that makes me always fall back onto my religion is this particular incident that happened. When the tsunami took place in India, I was at Velankani. Velankani is a coastal region. And in Velankani, there is this church. When I was taking shelter on one of the really high buildings on the terrace, I could see the waves and people screaming and all the commotion happening. And Muslims also do come to worship at Velankani. So I saw a lot of Muslims running into the church, a few other people running out of the church and so on. However, I personally thought that everyone who was running into the church were all going to be swept away by the waves because that was the first thing that would actually be hit by the waves coming. But ironically, to my surprise, nothing happened to the church. The waves actually parted. They parted and joined back together at the back of the church, which was really surprising. And I would not believe this if someone had told me this or even showed me a video. If I hadn't seen it in my real eyes, with my own eyes. I mean, aspects like this happen to everyone, but then for me to witness this, this is the only thing that makes me believe that there is a God up there, there is someone looking after, there is, if not for God, maybe there's some superpower looking after everyone and making the whole world move around.
6: I hope after listening to a crazy tale, you're clear about the rules and the myths about Christianity. Thank you, Andrea, for sharing the tale of yours. So, listeners, here we come to an end of another segment. Keep listening to MOP Community Radio 107.8 FM. Our community, our radio, our pride.
2: Hey, you're listening to MOP Community Radio Station 107.8.
6: So you guys are still tuned? Yes! Wow, that's amazing. I know you guys missed me. I missed you guys too. So back to work. I've brought a special person with me for interviewing. Guess who? Alia Bhatt? Hey, come on. Alia Bhatt can be brainy at times. Don't be rude. No offense to anyone. Then, guess who is here with me? Rajnikanth? Hehe, I'm kidding. He will not even know who I am. And he must be busy with his movie. I can't disturb him, you know. Okay, okay. I know the suspense is too much to handle. I know. So, we have with us Mr. Lakshmi Narayan, priest in Ashtalakshmi Temple, Besant Nagar. We welcome you, sir. It's a pleasure to have you with us. And my listeners are very eager to know your opinion and thoughts on this dress rules in holy places. So, sir, what do you think about the dress rules in holy places?
8: எல்லா இதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து பெருமாள் கட்சியிலே வந்து கட் பண்ணும்போது கல்ல வந்து கட் பண்ணும்போது வந்து ஸ்கல்ப்சர்ஸ் உடைய வேலை. ஸ்கல்ப்சர்ஸ் வந்து முதல்ல கல்லில் வந்து உருவத்தை அடிக்கணும். உருவத்தை அடிக்கும் போது அது உயிர் கிடையாது, உயிர் இல்லாத உருவமாக இருக்கும். அதுக்கப்புறம் உருவம் வந்த பிறகு அது பிரதிஷ்டை வரும். பெருமாளுக்கு பிராண பிரதிஷ்டை, நேத்ரோன் கண் திறக்கிறது பிராண பிரதிஷ்டை. பிராண பிரதிஷ்டை ஆன பிறகு பெருமாள் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது. ஏற்கனவே கல்லில் சிலை பண்ணும் போதே அதுல ஏற்கனவே ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. கற்சலையில ஒரு ட்ரெஸ் இருக்கும், ட்ரெஸ் போட்டு தான் வடிப்பாங்க. இருந்தாலும் நாம அதுக்கு மேல ஒரு ட்ரெஸ் பெருமாளுக்கு போடுறது வந்து தாற்பயம் பாரம்பரியமா இருக்கக்கூடிய விஷயம். அதனால அஷ்டலட்சுமி போறது கோயிலை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வந்து ரொம்ப மூர்த்தி, ரொம்ப உயரமான மூர்த்தி, 7-8 அடி மூர்த்தியா இருக்க. அதனால பெருமாளுக்கு வந்து இங்க ஐயங்கார் அவளுடைய முறைப்பிரகாரம் தான் பிரதிஷ்டை பண்ணிருக்கோம். இல்ல அகோபில மடத்திலேருந்து 44 ஜியர் அவர் தான் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணார். 100 அழிசிங்கர் பேர். அந்த அழிசிங்கர் வந்து இங்கே பெருமாள் பிரதிஷ்டை பண்ணார். புதுஷா பண்ணும்போதுலேருந்து பெருமாளுக்கு 9-5 வேஷ்டி பயங்காரெலாம் கட்டிக்கிற மாதிரி அந்த மடிப்பு போட்டு அது எப்படி கட்டிக்கணுமோ குசுமம் பஞ்ச கச்சம்னு பேர். பஞ்ச கச்சம்னா 5 கச்சங்கள் இருக்காங்க, 5 இடத்துல கச்சம் மடிப்பு போட்டு சொருகுவோம், அது பேர் பஞ்ச கச்சம்னு பேர். தாயாருக்கு 9 புடவை, 9 புடவை மடிசார் புடவைன்னு பேர். மடிசார் மாதிரி கட்டணும், சுருக்கி சுருக்கி மடிசார் மாதிரி வளைச்சு அது எப்படி கட்டணுமோ அதுக்கேற்ற மாதிரி தாயார் கட்டுறது. இங்கே வந்து மூல தாயார் பெருமாள் வந்து மகாலட்சுமி மகாவிஷ்ணு, இவர் ரெண்டு பேருக்கு பேர் மடிசார் புடவைகள். தாயாருக்கு பெருமாளுக்கு 9-5 வேஷ்டி கச்சம் கட்டி மேலே டிந்து போடுவார். இடுப்புல கட்டுவா சில பேர், சில பேர் மேலே பெருமாளுக்கு மேலே சாத்துவோம், மேலே சாத்தி அதுக்கு மேலே கவச்சங்கள்லாம் சாத்திருக்கு இங்கே. அதுக்கப்புறம் உற்சவமூர்த்தி, உற்சவமூர்த்தி வந்து 6 மீட்டர் துணி, அந்த துணியை உற்சவமூர்த்தி கொடுத்தது. அதே மாதிரி 5 மீட்டர் 6 மீட்டர்ல வந்து புடவை, அந்த புடவை வந்து தாயார் ரெண்டு பேருக்கும் பத்மாவதி தாயாரும் ஆண்டாலும் இருக்கான், இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த புடவை கொடுத்தது. சின்ன மூர்த்திக்கு சின்னதாக கௌபீன மாதிரி ஒரு முடத்தில் ரெண்டு இது கொடுக்கறது. மீது 8 தாயார் இருக்கா, மேலே 5 தாயாரும் கீழே 3 தாயார் இருக்கா. அது வந்து மேலே இருக்கிற முதல் ஃப்ளோரில் வந்து 4 தாயார் இருக்கா, 4 தாயார் சந்தான லட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, கஜலட்சுமி, 4 தாயாருமே 6 புடவை. புடவை வந்து எல்லாரும் சாதாரணமாக வீட்டில் எப்படி கட்டிக்கிறோமோ அது மாதிரி கொசு ஃபுல் வச்சு அதில் ஒரு இது கட்டி மடிச்சுட்டு கட்டிடுவோம். அதே மாதிரி 8 தாயாக இருக்கும், கீழே ஆதிலட்சுமி, தானியலட்சுமி, தேவலட்சுமி, 8 கட்டுறது. அதுக்கப்புறம் தசாவதார பெருமாள் இருக்கும். தசாவதார பெருமாளுக்குலாம் சின்ன சின்ன துணி போதும், சின்ன சின்ன பெருமாளுவா, அதுக்காக சின்ன துணி சாத்துறோம். குருவாயூர் பொண்ணுக்கும் சின்ன துணி தாக்கு, 9-5 தான் சாத்தணும் குருவாயூர் பொண்ணுக்கு. உற்சவம் மூர்த்தி சின்னவராக இருப்பார், அவருக்கு சின்ன துணியை சாத்துறோம். அதுக்கப்புறம் பிள்ளையார் விநாயகர் இருக்கார், விநாயகருக்கு சாதாரணமாக சாத்துறோம். சக்கரத்தாழ்வார் ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் மூல நரசிம்மரும் ஒரு பக்கம் சக்கரத்தாழ்வாரும் இருப்பார். அவருக்கு ரெண்டு பக்கமே உள்ள கொடுத்து சாத்த முடியாதுன்றதுனால ரெண்டு பக்கம் அப்படி அப்படியே சாத்துவோம். அவருக்கு மடிச்சு வந்து பஞ்சகச்சம் தான் சாத்துவோம். அப்புறம் ஆஞ்சநேயருக்கு உயரமாக இருப்பார், அதனால அவருக்கு ஆஞ்சநேயருக்கு இன்னைக்கு பஞ்சகச்சம் கிடையாது. ஏன்னா பஞ்சகச்சம் வந்து கல்யாணம் மனிதவா தான் சாத்திக்கணும், அந்த அயங்காரத்தில் வந்து கல்யாணம் மனிதவா மட்டும்தான் பஞ்சகச்சம் சாத்தணும். அந்த பஞ்சகச்சம் வந்து ஆஞ்சநேயர் கிடையாது, சாதாரணமாக சாத்துவோம். அதே மாதிரி இவர் இருக்க தன்வந்திரி சுவாமி இருக்க, தன்வந்திரி சாமியும் சாதாரணமாக சாத்திரம் வசனம். இது வசத்தினுடைய நியமம்.
9: வெஸ்டர்ன் அட்டையர் வந்துட்டுல நான் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு இந்த டம்பிள்ல என்டர் பண்ணுவேன், அது காட் ரெஸ்பெக்ட், டிஸ்ரெஸ்பெக்ட் இருக்கும் இருக்கா? அதுக்கு தான் ரெஸ்பெக்ட் இருக்குமா?
8: எதுக்குமே வந்து மூலம் வந்து மனசு, மன மனசா வா வஸ்திரா அபிஷேகம் வாச்சா அப்படின்னு சொல்றது. வஸ்திரமும் அந்த வாக்கு வார்த்தைகளும் மனசும் தான் ஒரு மனிதனை மாற்றக்கூடிய விஷயம். அதனால இந்த கோயிலுக்கு நான் இப்படி போனேன், இப்ப குருவாயூர்ல போனீங்கன்னா இப்ப ஆண்கள் வந்து சட்டை போட்டு போக முடியாது, பேண்ட் ஷர்ட் போட்டு போக முடியாது. அவ கோயிலுடைய நிர்ணயம் வச்சிருக்கான், இது எந்த கோயிலுமே பெரும்பாலும் அந்த நிர்ணயம் கிடையாது. கேரளாவில் மட்டும்தான் ரொம்ப கடைபிடிக்கிறா. ஏன்னா நம்ம பெருமாளுக்கு எப்படி வஸ்திரங்கள்லாம் சாத்திருக்கோமோ அது மாதிரி எல்லாரும் சாத்தின் வரணுன்றது அந்த கோயிலுடைய நியமங்கள். அது மாதிரி சாத்தின் வந்தா நல்லது. சில இடங்கள்ல அது மாதிரி சாத்தின் வரணும்னா எல்லாம் போய் எங்கேயிருந்து போய் வாங்குறது என்ன அடிப்ப. திருவனந்தபுரம் போனீங்கன்னா கூட அனந்தபத்மநாப சுவாமி கோயிலில் கண்ணாபுரம்லாம் போக முடியாது. அவளுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் வச்சுக்கலாம், இது வச்சுக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கோயிலுமே ட்ரெஸ் கோட் கிடையாது. ஏன்னா எல்லாரும் இப்போ என் பையனே வந்து பேண்ட் ஷர்ட் தான் போடுறானே தவிர அவன் வந்து வேஷ்டி கட்டிக்கிறது அவன் வேஷ்டி கட்டவும் தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம வளர்த்துட்டு நம்ம கல்ச்சரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்துட்டோம். அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த பசங்க எப்படி இங்கே வர முடியும்? அதனால எல்லாரும் வரணும், சேவிக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட்லேயே இப்போ போயிட்டு இருக்கோம் தவிர. ஆனால் ட்ரெஸ் கோடுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த இடத்துக்கு போகும்போது இப்போ எப்படி இருக்கணும்? போலீஸ்கார் மட்டும் இப்போ எப்போ பார்த்தாலும் சர்வீஸ் பண்ண முடியாது, அவருக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கு. அது மாதிரி ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணனா அவர் காடை மாட்டிட்டு அவனுக்கு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கு, அந்த ட்ரெஸ்ஸோடு தான் அவன் போகும். இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் அந்தந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்தந்த இடத்துல உண்டு. இப்போ நான் போயிட்டு இமயமலை சாரர்ல நல்ல பணியில் போயிட்டு நான் வெறும் இப்படி தான் சட்டை போடாமல் இப்படியே உட்காந்துருப்பேன் முடியாது, வரைச்சி போயிடும். அதனால இந்த இடங்கள்ல இந்த மாதிரி பெருமாள் இருக்கும்போது அந்த பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் போடணும் அப்படின்ட்டு தர்மசாஸ்திரத்துலேயே இருக்கு. இது இப்படி இல்லை, இப்படிதான் இருக்கணும், வேஷ்டி கட்டிக்கணும், எப்படி இது பண்ணணும், தலையில குள்ளா போட்டு பெருமாள் ஸ்ரீ சட்டாரி வச்சுக்கூடாது. சட்டாரின்றது புனிதமானது, அதுக்கு மேல ஒரு துணி மேல அதுதான் படாம வைக்கணும். அதனால அந்த தலையில குள்ளா போட்டுக்கிறது, தலையில முண்டாஸ் கட்டிக்கிறது இப்படிலாம் கண்டு அதுக்கு மேல சட்டாரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸ்ரீ சட்டாரி வந்து வாங்கிக்கிறதுக்கும் ஒரு இது இருக்கு, பவ்யபாவம்னு இருக்கு. ரொம்ப பவ்யபாவமா பெருமாளுடைய திருவடியை நினைச்சு நம்ம வந்து ஸ்ரீ சட்டாரி வாங்கிக்கிறோம். அதனால அதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் வாழ்க்கைதான் சாதிக்கணும்னு இருக்கு. அது மாதிரி இதர துணி வகைகள்லாம் நம்ம போட்டு வர்றதுன்றது நம்ம நாகரிகத்துக்கு ஒத்து வராது. நம்ம எதுக்கு வந்திருக்கோம் கோயிலுக்குனா பெருமாள் பிரார்த்தனை பண்ணுறதும் பெருமாள் சேவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அப்படி நம்ம வரும்போது என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வரணும். நம்மளை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும் தவிர நமக்கேற்ற மாதிரி கோயில்கள் மாறாது. பட் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணோம், இன்னி டேட்ஸ்ல நம்ம அதை மாற்றிடணும்.
0: தேங்க்யூ.
6: Thank you, sir, for sparing your time for us and coming here and sharing your opinions and thoughts. So guys, stay tuned and keep listening to MOP Community Radio 107.8 FM. Our community, our radio, our pride. You're listening to MOP 107.8 FM. Suno suno, life gungunao. Listeners, I hope all of you have understood why places of worship insist us on following these rules.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று இயங்குகிறீர்களா? இதோ எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பிளாட்ஃபார்ம். திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி தான்.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM. ஹாய் ஹலோ லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, விமன் பைக் ரேசிங். பொதுவா ரோட்ல ஒரு பொண்ணு பைக் ஓடுறத பார்த்தோம்னா நம்ம எல்லாருடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு தெரியுமா? சே, என்னடா இது, பொண்ணுங்கெல்லாம் பைக் ஓட்டுதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன், பொண்ணா பிறந்தா பைக் ஓட்டக்கூடாதா, இல்ல பொண்ணுங்கெல்லாம் பைக் ஓட்டக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? பொண்ணா பிறந்தா என்ன, எல்லா துறையிலும் நாங்களும் சாதிப்போம்னு சொல்லி சாதிச்சு காட்டின பல பெண் சாதனையாளர்கள் உள்ள தேசத்துல தான் இருக்கோம்னு மறந்துடாதீங்க. இந்த பைக் ரேசிங் ஃபீல்ட்ல இருக்கும் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் பத்தியும் இதனால இருக்கிற நன்மைகள் பத்தியும் பார்க்கலாம். 2003 இருந்து 2012 வரைக்கும் பெண்கள் 20% அதிகமா பைக் ரேசிங் ஃபீல்டுக்கு வந்திருக்காங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. இன்னைக்கு அதிகமா பைக் வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா 17 to 28 இருக்கும் பெண்கள்னு சொல்லலாம். ரன்னிங், யோகா மாதிரி இப்போ பைக் ரேசிங்கும் பெண்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயமா மாறிடுச்சு. பைக் ரேசிங்ல இருக்கும் பெண்கள் தொலைநோக்கு விஷயங்களையும் அவங்க ரொம்பவே ஃபோக்கஸா இருப்பாங்க. 80 to 100 RPM பைக் ஓட்டுறதுனால அவங்க நரம்புகளும் கால்களும் உறுதியா இருக்கும். ரேஸ் பண்ற பெண்களுக்கு ரொம்ப ஆழமா தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாம அவங்க எப்பவும் இளமையாகவே தோன்ற முடியும். இதனால இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு, அதாவது அவங்களோட பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு லினாஸ் யூனிவர்சிட்டியில இருந்து ரிசர்ச்சர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரத்த ஓட்டத்துல ஆக்சிஜன் அதிகமாகும். பைக் ரேசிங் பண்ற பெண்களுக்கும் மற்ற பெண்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஆயுள் காலம் பைக் ரேசிங் பண்ற பெண்களுக்கு அதிகமாகும்னு விஞ்ஞான பூர்வமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம முதல் நிகழ்ச்சியா நேர்காணல் பகுதிக்கு யங் விமன் பைக் ரேசர்ஸ் இண்டி வந்திருக்காங்க. இது உங்க ஆர்ஜே கனிமொழி. இவங்க தன்னோட 20 இருந்து ரேசிங் கரியரை MMSC சென்னை டிராக்ல ஆரம்பிச்சாங்க. 2013 இவங்களுக்கு நடந்த ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்னால 2 கோமால இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 6 கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும்ன்றதுக்காக அவங்க ரேசிங்ல இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. பைக்கிங்ல பேஷன் இருக்கிற பெண்களுக்காக பைக்கர் பேப்ஸ்னு ஒரு ரேசிங் டீமை 2013 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டீம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபேஸ்புக்ல இவங்களுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சதுனால இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகி அவங்க லட்சியத்தை நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நிறைய சாதனைகள் படிச்சிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சென்னையில நடந்த ஹோண்டா லேடிஸ் ரேஸ் ரவுண்ட் 3 வின்னர் இவங்க தான். பெங்களூர்ல நடந்த டிராக் ரேசிங் ப்ரூம்ல ஃபர்ஸ்ட் ரன்னர் அப். 2016 ஃபீமேல் ரேசருக்கான மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் சூப்பர் ஹீரோ அவார்ட் இவங்களையே சேரும். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு ஜே ஜெயலலிதா கிட்ட இருந்து இவங்க ஃபர்ஸ்ட் ஹெல்மெட்டை வாங்கினாங்க. இப்படிப்பட்ட இளம் சாதனையாளர் கிட்ட சில கேள்விகள் கேட்போம். வணக்கம் சிண்டி, எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: ஹாய்.
0: பெண்கள் இந்த ரேசிங் ஃபீல்ட்ல வரதே ரொம்ப ரேரு. அப்படி இருக்கிறப்போ ரேசிங் பண்ணணும்னு உங்களுக்கு மோட்டிவேஷனா இருந்தது என்ன?
1: மோட்டிவேஷனல்னு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே பைக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எங்கள் அப்பா கூட எங்கள் தாத்தா கூடலாம் பைக்கில் போகும்போது எனக்கு பைக் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கும் போது பைக் ஓட்டணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துச்சு. மற்றபடி யாரும் மோட்டிவேஷ்னல் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிக்கும் போது நான் என்ன டிசைட் பண்ணேனா, கண்டிப்பாக வந்து பைக்குக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு துறையில் வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா அப்போ எனக்கு வந்து ரேசிங்லாம் தெரியாது. ஸோ நானாக டிசைட் பண்ணிக்கிட்டேன் நம்ம ஏதாவது வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த பீரியடில் எனக்கு யாரும் மோட்டிவேஷனல் இல்லை. எனக்கு மோட்டிவேஷனல் வந்து என்னோட கான்ஃபிடென்ட் தான். நானே வந்து ஓகே, ஏன்னா பைக் ஓட்டும் போதும் சரி எப்பவுமே வந்து நான் வந்து ஒரு தனித்துவமாக தெரிவேன். ஏன்னா எல்லாருமே என்ன ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. அதுவே வந்து ஓகே, நான் மற்றவங்க நமக்கு வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஓகே நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி நானாக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ரேசிங்.
0: உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட் பைக் எது?
1: என்னோட ஃபேவரட் ஸ்போர்ட் பைக்னா நிஞ்சா 300.
0: எதனால?
1: எதனாலன்னு சொல்ல முடியாது. நிறைய பைக்ஸ் பிடிக்கும், பட் இந்தியன் ரோட்ஸுக்கு வந்து ஒரு 1000 பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து வாங்கி ஆசைக்கு வீட்டில் தான் வைக்குமே தவிர ஓட்ட முடியாது. பட் 300 ஓகே, குவைட் கம்ஃபர்டபுள். நம்ம இந்தியன் ரோட்ஸில் ஓட்ட முடியும் அப்படின்றதுனால அந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அது அஃபோர்டபுளும் கூட. ஸோ ஒரு சூப்பர் பைக் அந்த கிளாஸில் வந்து நிஞ்சா அப்படி இருக்கிறதுனால அது போதும் நமக்கு அப்படின்னு எனக்கு அந்த பைக்கே வந்து போதுமானதாக தோணுதுனால அந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஒரு வெற்றிகரமான ரேசரா இருக்கணும்னா நிறைய பயிற்சி தேவை. அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல விட்டு கொடுக்கலாம்னு யோசிச்சிருக்கீங்களா?
1: இல்லை, ஃபஸ்ட்டு எனக்கு பைக் ஓகே மோட்டார் ஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சப்பவே எனக்கு என்னென்னா ப்ராக்டிஸ்லாம் பண்ணும் அப்படின்லாம் இல்லை, நேராக எனக்கு ரேஸ் ஓட்டணும் அப்படின்றது தான் எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமே. ஏன்னா அப்போ கைட் பண்ணுறதுக்கும் சரி வீட்லேயும் சரி யாரும் வந்து எல்லாருமே வந்து நீ பைக் ஓட்டு அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் ரேஸ்னு சொல்லும் போது எல்லாருமே கொஞ்சம் பயந்தாங்க. அதனால என்னென்னா நான் ரேஸ் ஓட்டுறது ஓட்டணுமா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ப்ராக்டிஸ்லாம் இம்பார்ட்டன்ஸாக தோணவே இல்லை. நான் எடுத்தோடனே ரேஸ் தான் ஓட்டினேன். அதோட விளைவு தான் அந்த கிராஷ், என்னோடய ஃபர்ஸ்ட் ரேஸ்லேயே ஒரு கிராஷ். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்னென்னா ஓகே ரேஸுன்றது வந்து ஓட்டினா மட்டும் போதாது, அதை வந்து கரெக்டாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் அந்த கிராஷ் தான் வந்து எனக்கு வந்து இன்னுமே கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. லைக் இவ்வளோ பெரிய கிராஷ் ஆன அப்புறமும் ஒன்றுமே ஆகலை. அப்போ வந்து மோட்டார் ஸ்போர்ட் வந்து ரொம்ப நமக்கு வந்து என்ன சொல்கிறது, சேஃப்டி தான். ஏன்னா நம்ம ஃபுல் கியர்ஸோடு தான் அது ஓட்டுறோம். ஸோ அந்த சேஃப்டி இருக்குது, நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் என்றைக்குமே வந்து இதை விடணும் அப்படின்னு நினச்சதில்லை. அந்த கிராஷ்க்கப்புறம் எனக்கு வந்து இன்னும் கான்ஃபிடென்ட் அதிகமாகச்சு தான். இப்போவும் சரி ஒரு ஒரு கிராஷ்க்கப்புறமும் வந்து இன்னும் கான்ஃபிடென்ட் ரொம்ப தான் அதிகமாகவுமே தவிர எனக்குமே கம்மியானதே கிடையாது. இதுவே வந்து ரோட் ரேசிங் அப்படின்னா மேபி நமக்கு ஒரு பயம், எதுக்கு நம்ம ஓட்டணும், டிராஃபிக்லலாம் ஓட்டணும் அப்படின்னு தோணும். பட் நாங்கள் ரோட் ரேசிங் இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் பைக் ரேசர் அப்படின்றதுனால என்றைக்குமே அது தோணதே கிடையாது.
0: ஓகே நைஸ். ரேசிங் டீம் ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு டீம் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு?
1: நான் வந்து பைக் என்னோட கெரியர், என்னோட நான் ஏதாவது அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நினச்சி அந் அதை நோக்கி நான் வந்ததுக்கு வந்து ஐ ஹவ் ஸ்பெண்ட் நிறைய வருஷங்கள். எனக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது, எப்படி இந்த ரேசிங்குள்ளே போகணும்னு எனக்கு கரெக்டாக சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, சும்மா ரோடில் தற்காப்புக்கான வண்டி கியர் கூட ஷிஃப்ட் பண்ணாமல் ஓட்டுறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு ப்ராப்பராக, நான் ரொம்ப ப்ராப்பர்லாம் சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சது அட்லீஸ்ட் நான் அவங்களுக்கு சொல்லித்தரலாமே அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு ஆனந்த் அவன் கூட சேர்ந்துட்டு ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னும் போது என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சப்போர்ட் பண்ணாங்க. பண்ணு, இது வரைக்கும் வந்து சென்னையில் வந்து ஒரு டீமே கிடையாது, பைக் ஓட்டுறதுக்கே வந்து ஒரு டீம் கிடையாது, எப்போவுமே வந்து இந்த சண்டே ரைட்ஸ்லாம் கூட பசங்க தான் போவாங்க, ஏன் பொண்ணுங்க போகக்கூடாது, நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு நிறையா கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து இனிஷியலாக நான் வந்து இந்த ரேசிங் டீமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணேன். அதுக்கு வந்து நிறைய சப்போர்ட். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் ஸ்வேதா என் கூட ஹெல்ப் பண்ணான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து ஒரு 12 கேர்ள்ஸ் நாங்கள் இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ என் டீம்லேருந்து வந்து இப்போ ஒரு பெரிய இன்னொரு டீம், அதாவது ரேசிங்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய டீமுக்காக வந்து எங்கள் டீம்லேருந்து ரேசஸ் போயிருக்காங்க. அவங்களுக்குலாம் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராக்னா என்னன்னே தெரியாது, அவங்களாம் வந்து ட்ராக்ல வந்து ஓட்டுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஓகே நம்ம அன்னைக்கு ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் எடுத்தது தான் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. ஸோ இன்னும் நிறைய பேர் வருவாங்க, இந்த மாதிரி அவங்களும் வந்து நிறைய வருஷங்களை செலவழிக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் இந்த டீமை ஸ்டார்ட் பண்ணினேன்.
0: ஓகே சூப்பர். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பைக் ரேசிங் கப்பல், நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்கள் ஹஸ்பண்டும் பைக் ரேஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க?
1: ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து அவன் எல்லா விஷயத்துலையுமே வந்து நான் டீம் ஸ்டார்ட் பண்ணவும் சரி, நான் பைக் இனிஷியலாக ஓட்டும் போதும் சரி, எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து என் ஹஸ்பண்ட் தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் இல்லாமல் ஓட்டி கிராஷ் ஆகும் போது வந்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போவே வந்து நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க அவன், அப்புறம் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பைக் ரேசிங் வந்து நிறைய ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டு தான் ஓட்டணும். பட் நான் அதெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை, ஸோ ஓட்டினேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய அதாவது நமக்கு வந்து ஒரு எல்லாத்துலேயும் வந்து இதுதான் அப்படின்னு ஒரு வே இருக்கும், இப்படி தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன ட்ராக் ரேஸ், ப்ளஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ரேலிக்கு நான் நெக்ஸ்ட் இயர் ரேலி ஓட்டு போகிறேன். ஸோ அதுக்கு எல்லாமே எனக்கு வந்து பெரிய மோட்டிவேஷன் ப்ளஸ் இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னா அது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு 7 டைம்ஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கான், அதில் வந்து 3 வந்து வின் பண்ணியிருக்கான். ஸோ எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து பெரிய பெரிய பெரிய சப்போர்ட்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான்.
0: ரேசிங்கை தவிர்த்து உங்கள் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்?
1: ரேசிங்கை தவிர்த்துன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் அப்போலேருந்தே பைக் ஓட்ட ஆரம்பிச்சதுனால எனக்கு வந்து பைக் ரிலேட்டடாகவே எல்லாமே பண்ணணும். அதுவும் இல்லாமல் நான் காலேஜ் அத்லெட்டிக் பிளேயர். ஸோ இது வரைக்கும் ஒரு 14 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன், 10,000 meters அண்ட் 5 kilometer வாக் அதில், அதுக்கப்புறம் ஆஃப் மாரத்தான் எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் அப்போலேருந்தே என்னோடய ஹாபீஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து அத்லெட்டிக்ஸ், ரன்னிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுறது ப்ளஸ் ஸ்விம்மிங்கு, அப்புறம் வந்து சைக்கிளிங்கு, ஸோ ஜாகிங், இது மாதிரியே எனக்கு வந்து அதுக்கு ரிலேட்டடாகவே எல்லாமே பண்ணி அதுவே வந்து என்னோட ஹாபியாகவே போயிருச்சு.
0: ஓகே. ஆஸ் அ விமன் ரேசர் நீங்கள் ஃபேஸ் பண்ண கிரிட்டிசிசம்ஸ் என்ன? உங்களை யாராச்சும் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க?
1: ஸ்டார்டிங்கில் வந்து பைக் ஓட்டும் போது நிறைய பேர் வந்து மோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் இருக்காங்க ரொம்ப என்ன சொல்கிறது, எதுக்கு பொண்ணாக இருந்துக்கிட்டு பைக் ஓட்டணும், ரிலேட்டிவ் சரி ப்ளஸ் வீடு பக்கத்தில் இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து எதுக்கு ஓட்டணும், கால் கூட எட்டில் இவெல்லாம் ஓட்டி என்ன பண்ண போகிறா அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு என்னென்னா, இது என்னோடய பேஷன், என்னோடய இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து எதில் ஒரு விஷயம் வந்து நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணணும் அப்படின்னு அந்த பீரியடில் எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது தோணுச்சுன்னா அது வந்து பைக் ரேசிங் தான். ஸோ அதை வந்து நான் யாருக்காகவும் விடல. ஆனால் சில பேர் அப்படி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து ஒருத்தர் சிலர் தான் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க, அதுக்கு நேர்மாறாக வந்து நிறைய பேர் சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் காம்பன்சேட் ஆகிடும். ப்ளஸ் நான் அதை வந்து ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். உங்கள் முன்னாடி ஏதாவது அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னே நான் இருந்ததுனால அதை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டதில்ல. ஆனால் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, ஈவன் பசங்க வந்து ரோட்ல வந்து பைக் பொண்ணுங்க ஓட்டும் போது லைக் என்ன பொண்ணு ஓவரா ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல வந்து ஜிக்ஸாக் போடுறது, அந்த ஸ்டாண்ட்ல வந்து ஃபயர் பண்றது, அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ஓகே, சில பேர் தான் அந்த மாதிரி, சில பேர் ஆனா வந்து ஐஃபெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த மாதிரி.
0: ரேசிங் இல்லாம பெண்களுக்கு பொதுவா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
1: பொதுவா அப்படின்னா எல்லாருக்குமே ரேசிங்னு இல்லை, எனக்கு ரேசிங். ஸோ அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும். லைக் நம்ம ஏதாவது ஒன்று படிப்போம், பட் அதை தவிர்த்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வேற எதுலையாச்சும் இருக்கும். அப்படி கேர்ள்ஸ்க்கு வந்து எது எந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதை யாருக்காகவும் வந்து விட்டு கொடுத்துடாதீங்க. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக பண்ணுங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் டெஃபினட்டாக நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க.
0: தேங்க்யூ ஸோ மச் சிந்தி.
1: தேங்க்யூ.
0: சிந்தியோட இன்டர்வியூவை கேட்டிருப்பீங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். விமன் பைக் ரேசிங்கை பற்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. ஸ்டே டியூன் வித் மீ, உங்க ஆர்ஜே கனிமொழி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
2: கண்ணா, கண்ணு சரியில்லைன்னா கண்ணாடி போட்டுக்கலாம், பல்லு சரியில்லைன்னா பல் செட் மாட்டிக்கலாம், வேகமா போனோம்னா கியரை மூணுல போட்டு ஓடலாம், ஆனா உயிர் போகாம இருக்கணும்னா ஹெல்மெட் தானே போடணும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: தொடர்ந்து கேட்கலாம் விமன் பைக் ரேசிங்க பத்தி.
1: ஹாய், இது உங்க ஆர்ஜே சாதனா. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அண்ணா நகர்ல இருக்க RACR, தட் இஸ் ரஜினி அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் ரேசிங் அகாடமில தான் இருக்கோம். இங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க பெண்கள் கிட்ட விமன் பைக் ரேசிங் ரிலேட்டடா சில கேள்விகள் கேட்போம், வாங்க.
2: ஹலோ, உங்க நேம்?
3: என் பேர் ஸ்வாதி.
2: நீங்க எத்தனை வருஷமா இங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்க?
3: நான் வந்து இப்போ டூ இயர்ஸாக இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன்.
2: ஒரு பொண்ணாக இருந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்தப்போ உங்கள் ஃபேமிலி ரிலேஷன் சர்க்கிளில் உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க அதிகமாக இல்லை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அதிகமாக?
3: அஃப்கோர்ஸ் பாதி பேர் மோட்டிவேட் பண்ணாங்க, பாதி பேர் வந்து டிமோட்டிவேட் பண்ணாங்க. லைக் என்னோடய அப்பா வந்து இதிலெல்லாம் போகக்கூடாது, பசங்க தான் இதிலெல்லாம் போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னோடய அம்மா வந்து ஃபுல் சப்போர்ட் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால தான் வந்து இப்போ நான் ட்ரைனிங் போயிட்டுருக்கேன், இன்னும் மேலே இதில் நான் அச்சீவ் பண்ணுவேன்.
2: ஓகே, ரேஸ் ட்ராக்ல தனியாக நிற்கிறப்போ எல்லாருடைய பார்வையும் உங்கள் மேலே தான் இருக்கும், அந்த நொடி எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கெத்தாக இருக்குமா இல்லை எம்பாரசிங்காக இருக்கும்?
3: ஃபர்ஸ்ட் டைம் போய் நிற்கிறப்போ எல்லோரும் கிளாப் பண்ணுவாங்க, அது வந்து கண்டிப்பாக ஒரு கெத்து ஃபீலிங்காக தான் இருக்கும். எம்பாரசிங்காக எப்போ இருக்கும்னா, யாராவது நம்மளை வந்து கமெண்ட் பண்ணாங்க, லுக்ஸ் ஏதாவது பற்றி கமெண்ட் பண்ணாங்க, அப்போ தான் வந்து ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். பட் அது வந்து பழகிடுச்சு, இப்போ அதை வந்து நான் கண்டுக்கிறதே இல்லை. இப்போ வந்து கெத்தாக தான் ஃபீல் ஆகுது.
2: நீங்கள் ரேசிங் ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் விமானா நீங்கள் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் என்ன?
3: டிஃபிகல்ட்டிஸ்ன்னு பார்த்தா என்னோடய கெரியர் வேறு, இது வந்து என்னோடய பேஷன், ரெண்டுத்தையும் வந்து என்னால் காம்பன்சேட் பண்ண முடியல. இதே வந்து என்னோடய ரேசிங்கே என்னோடய கெரியராக எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸ் தான் நான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
4: ஹாய், ஐ எம் தீனஷா.
2: இங்கே எத்தனை வருஷமாக இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கீங்க?
4: ஜஸ்ட் 6 months.
2: ஒரு பொண்ணாக இருந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்தப்போ உங்கள் ஃபேமிலி ரிலேஷன் சர்க்கிளில் உங்கள் மோட்டிவேட் பண்ணவங்க அதிகமாக இல்லை டிமோட்டிவேட் பண்ணவங்க அதிகமாக?
4: வெரி ஹானஸ்ட்லி சொல்லணும்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்ன ஒரு பையன் மாற்றி தான் வளர்த்தாங்க. அதனால் இட் வாஸ் மை சாய்ஸ், பைக் ரேசிங் வாஸ் மை சாய்ஸ். ஸோ இது நான் எங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடி சொல்லும்போது தை மோட்டிவேட்டட் மீ ஹவ் மச்.
2: ரேஸ் ட்ராக்ல தனியாக நிற்கிறப்போ எல்லாருடைய பார்வையும் உங்கள் மேலே தான் இருக்கும், அந்த நொடி எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கெத்தாக இருக்குமா இல்லை எம்பாரசிங்காக இருக்கும்?
4: ரொம்ப கெத்தாக இருக்கும். ஐ ஃபீல் ரியலி, மீன்ஸ் த சிச்சுவேஷன் ரியலி மோட்டிவேட்ஸ் மீ அ லாட்.
2: நீங்கள் ரேசிங் ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் விமனா நீங்கள் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் என்ன?
4: வென் இட் கம்ஸ் டு பர்சனல் ஃபேமிலினா ஓகே ஃபைன், ஆனால் இது வந்து இந்த விஷயம் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் போகும்போது தல் சி லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. ஒரு பொண்ணை இருந்துட்டு மீன்ஸ் என்ன ஏன் முன்னாடி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் பின்னாடி இந்த அம்மா அப்பாவுக்கு சொல்லும்போது அது ஒரு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும்.
2: ஹாய், உங்கள் நேம்?
5: என் பேர் ஹரிதா.
2: நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கீங்க?
5: நான் 3 இயர்ஸாக ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன்.
2: நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்து இங்கே இந்த ஃபீல்டில் வந்தப்போ உங்கள் ஃபேமிலி ரிலேஷன் சர்க்கிளில் உங்களை மோட்டிவேட் பண்ணாங்க அதிகமாக இல்லை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அதிகமாக?
5: என்னை மோட்டிவேட் பண்ணவங்க தான் வந்துட்டு அதிகம், பிகாஸ் எங்கள் ஃபேமிலியில் நான் எது பண்ணாலும் வந்துட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுவும் வந்துட்டு ரேசிங்கிறது கேர்ள்ஸ் வந்து யூஸ்வலாக போக மாட்டாங்க. அப்படி நான் ரேசிங்கில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போனதில் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்துட்டு சந்தோஷம்தான், பட் மோட்டிவேட் தான் நிறைய பண்ணுவாங்க.
2: ரேஸ் ட்ராக்ல தனியாக நிற்கிறப்போ எல்லாருடைய பார்வையும் உங்கள் மேலே தான் இருக்கும், அந்த நொடி எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கெத்தாக இருக்குமா இல்லை எம்பாரசிங்காக இருக்கும்?
5: கண்டிப்பாக கெத்தாக தான் இருக்கும், பிகாஸ் அவ்வளோ க்ரௌட்

0: இதில் வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு ரேசர் அப்படின்ற ஒரு போஸ்டோட வந்துட்டு நம்ம நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டோன்னா அவங்களோட கிளாப்ஸு, இந்த விசில் சத்தம், இதெல்லாம் வந்துட்டு நமக்காக வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு கேத்தா தான் ஃபீல் ஆகும்.
1: நீங்கள் ரேசிங் ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் விமனாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் என்ன?
0: டிஃபிகல்ட்டிஸுன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எப்படியும் எதுவும் இல்லை. அப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ வந்துட்டு ரேஸ்க்கு போயிட்டு என்னால் வந்து வின் பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் பின்னாடி வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருந்துட்டு தேவையா உனக்கு, நீ ஒழுங்காக போகாமே இருந்திருக்கலாம்ல, போயிட்டு வந்துட்டு நீ வின் பண்ணாமல் வர்றது தேவையா அப்படின்ட்டு சில பேர் வந்துட்டு பின்னாடி பேசுவாங்க. ஸோ அந்த பின்னாடி பேசுகிற விஷயம் தான் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு டிஃபிகல்ட்டி.
1: ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
2: பவித்ரா, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இன்னைக்கு நம்ம பேனல் டிஸ்கஷன்ல விமன் பைக் ரேசிங்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண ரெண்டு யங் விமன் ரேசர்ஸ் வந்திருக்காங்க, ஸ்வேதா அண்ட் சோஃபியா. ஸ்வேதா அவங்களோட 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பைக் ரேசிங் பண்ணிட்டு இருக்காங்க, பிடெக் முடிச்சுட்டு அசன்ஷோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பட் ரேசிங் தான் இவங்களோட பேஷன். அடுத்தது சோஃபியா, இவங்க பாஸ்ட் 11 இயர்ஸாக பைக் ரைடிங் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க ஓட்டாத பைக்கே இல்லை, பிசிஏ முடிச்சுட்டு குரூப் ஒன்ல ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர்கிட்ட நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியாவில் மென் ரேசர்ஸை விட விமன் ரேசரோட ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கு, இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஸ்வேதா?
3: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹாய் எம்ஓபி கேர்ள்ஸ். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேர்ள்ஸ் வண்டி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க, அதாவது கீர் பைக் ஓட்டுறது ரொம்ப கம்மி தான். இதுக்கு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, பசங்களுடைய ஈகோ தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் சும்மா இப்போ பைக்கில் போகிறேன்னாவே என்ன இது பொண்ணு பைக் ஓட்டுதான்னு சொல்லிட்டு வேம்ட்டு நம்மகிட்ட ரேஸ் ஓட்ட வருவாங்க. தேவையில்லாத வேலை சண்டை போடுறது, இது மாதிரி கேலி பண்ணுறது, இதெல்லாம் யூஸ்வலாக நடக்கும். அண்ட் மோர் ஓவர், பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எங்கள் வீட்லேயே வந்து ஸ்டார்டிங் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா பொண்ணு ஏன் பைக் ஓட்டுற, நீ என்ன பண்ணணும், வீட்டில் போய் சமைக்க கற்றுக்கோ. பேரண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. கேர்ள்ஸ்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, என்னோட டாட்டர் வந்து நல்லா படித்து செட்டில் ஆனதான் நினைப்பாங்க. இப்போ ஏதாவது நான் வண்டி ஓட்டு கை காலெலாம் உடஞ்சிச்சுன்னா என் பொண்ணுக்கு எப்படி காலம் நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கேர்ள்ஸ்னால் போய் சமைக்கணும், சமைக்க தெரிஞ்சுக்கோ, நீ நல்லா படிச்சிருக்க, நல்லா வேலை சரியாக கல்யாணம் பண்ணிக்கோ, அவ்வளோதான். இந்த பைக் ஓட்டுறதுலாம் வந்து அந்த பக்கமே போகக்கூடாதுன்ற மாதிரி, பைக் ஓட்டுறதுன்னா அது பசங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதனால தாங்க விமன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது.
2: ஓகே, தேங்க்யூ ஸ்வேதா. இந்த நிலைமையை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சோஃபியா?
4: ஹே கேர்ள்ஸ், ஸோ வந்து சொசைட்டி முதல்ல மாறணும். சொசைட்டி திங்க் பண்ணுறது முதல்ல, அவங்க வந்து திங்கிங் முதல்ல சேஞ்ச் பண்ணணும். அவங்க முதல்ல சேஞ்ச் பண்ணால் தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து முன்னாடி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பைக்கில் பேஷன் இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேசிங்கில் இல்லை ரைடிங்கில் எது வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் நல்லா வரும்.
2: ஒரு பொண்ணாக ரேசிங் ஃபீல்டில் எந்த மாதிரியான ஆப்ஸ்டக்கல்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சோஃபியா?
4: பொதுவாக ரேசிங் பார்த்திங்கன்னா வந்து எப்பவுமே பாய்ஸ் தான் ஓட்டுவாங்கன்ற ஒரு இம்ப்ரெஷன் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து கேர்ள்ஸ் வந்து ட்ராக்குக்குன்னு போனாலே வந்து இவங்கெல்லாம் ஏன் ரேசிங் போகிறாங்க, இவங்களுக்கு ஏதாவது வேறு வேல்யூ இல்லையா, வீட்டில் இருக்க வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்து பாய்ஸ் எப்பவுமே டீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, எப்பவுமே ஸ்போர்ட்ஸுன்றது வந்து ரொம்ப காஸ்ட்லியான விஷயம், ஆனால் அது ரேசிங்குன்னு வரும்பொழுது சூட் வாங்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய செலவாகும். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் ஒரு ஸ்பான்சர்ஷிப் தேடும்பொழுது அவ்வளோ ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடையாது. ஸோ அது அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் நிறைய இருக்கு.
2: ஓகே, தேங்க்யூ சோஃபியா.
3: சேம் தாங்க சோஃபி சொல்கிறது, நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேரண்ட்ஸ் ஜென்ரலாகவே வந்து ஒத்துக்க மாட்டாங்க ரேசிங் ஃபீல்டெல்லாம் போகிறேன்னா, அதுவும் வந்து பீயிங் அ கேர்ள், எனக்கு ஏதாவது அடியெலாம் பட்டுச்சுன்னா எனக்குலாம் கல்யாணம் ஆகாதோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க. அண்ட் மோர் ஓவர், இப்போ சொன்ன மாதிரி தான், இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் என்னால் அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஒரு சூட்டே வந்து ஒரு 80,000-90,000 இருக்கும், அவ்வளோ கொடுக்குற அளவுக்குலாம் இருக்காது. ஸ்பான்சர்ஷிப்பும் வந்து ஒன்ஸ் நீ வந்து இந்த ஃபீல்டில் ரொம்ப ஷைன் ஆனால் மட்டும் தான் உனக்கு வந்து டிவிஎஸ் மெமஹா ஓண்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்பான்சர் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டார்டிங் லெவல் போகிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். தட் இஸ் வாட் ஐ ஃபீல்.
2: இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மற்றவங்கக்கிட்ட இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு. இது பார்த்து நிறைய பேர் பைக் அவுட் ஆரம்பிக்கணும், ப்ளீஸ் கம் அவுட் கேர்ள்ஸ், தட் இஸ் வாட் ஐ வில் சே. ஆல் தி வெரி பெஸ்ட்.
4: தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் அஸ்.
5: ஸோ நம்ம ப்ரோக்ராமில் இது வரைக்கும் பெண்கள் பைக் ரேசிங்கில் அச்சீவ் பண்ணதை பற்றியும் அவங்க ஃபேஸ் பண்ணுற கஷ்டங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய அப்கமிங் ரேசஸ் வெளியே வராமலே இருக்காங்க. ஒரு பொண்ணு பைக் ரேஸ் பண்ணால் இந்த சமுதாயம் என்ன சொல்லுமோன்னு பயந்தே அவங்க திறமைகளை வெளிப்படுத்தாமலே விட்டுடுறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் எல்லோருக்கும் இந்த ப்ரோக்ராம் மோட்டிவேஷனை கொடுத்துருக்கோம்னு நம்புகிறோம். தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர், அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: வந்து துறவி என்று சொன்னாங்க. அப்ப அந்த தமிழ் சொல்ல ரொம்ப அழகான சொல்லாக இருக்கு. அப்ப இங்க அவர் சொல்லுகின்றார், ஒழுக்கத்து, அதாவது எல்லா ஒழுக்கங்களையும் ஒன்றை கூட விடாம, எதிலையும் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே பண்ணாம, விட்டு கொடுக்காம, கொஞ்சம் கூட வழுவாம, தவறாம அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நீத்தார் அந்த துறவிகள், அவர்களுடைய சிறப்பை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி தான் நல்ல நூல்கள் எல்லாம், சிறந்த நூல்கள் எல்லாம் பேசுகின்றன. பணுவல், பணுவல் என்று சொன்னால் நூல்கள், நல்ல நூல்கள், உயர்ந்த நூல்கள் எதை பற்றி பேசுகின்றன என்று சொன்னால் இப்படிப்பட்ட நீத்தார்களை பற்றி, இப்படிப்பட்ட நல்ல துறவிகளை பற்றி பேசுகின்றது. அப்போ இங்கே துறவி எதை துறைகிறார் என்று சொன்னால் தீய தீயன எல்லாவற்றையும் விட்டுவிடுகின்றார், கெட்டதையெல்லாம் விட்டுவிடுகின்றார், நல்லதை ஒன்றை கூட விடாமல், அந்த நல்ல ஒழுக்கத்தை ஒன்றை கூட கைவிடாமல் அதை மட்டும் சிறப்பாக பின்பற்றக்கூடியவர் தான் ஒரு துறவி, ஒரு நீத்தார். அவருடைய பெருமையை தான் நம்முடைய நூல்கள் எல்லாம் சிறப்பாக சொல்கின்றன என்று முதல் குரலில் அந்த நீத்தாருடைய சிறப்பை சொல்கின்றார். நன்றி. அடுத்த குரலை நாளை காண்போம்.
1: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM. Stay tuned. Stay tuned. Stay tuned. Hello folks. You're listening to 107.8 MOP Community Radio. This is RJ Manasa. Today, we're going to explore Chennai's Chandni Chowk. Saukapet, the sprawling neighborhood in the northern Chennai, is one of the oldest areas in the city with narrow streets and vintage buildings. It is a bustling commercial area with a range of wholesale markets.
2: Hi, this is RJ Aishwarya. Now coming to the lanes, it's difficult to believe the maze of narrow roads, bursting at the seams with handcrafts, cycle rickshaws, daily wage workers, businessmen and occasional travelers. The narrow roads do not allow huge vehicles to enter the street.
1: So Aishwarya, how was your ride in that street?
2: I felt like as if I was on a roller coaster, and also walking through that area is a skill. Shopping here is thrilling. The street is always crowded with vehicles. Okay, now let's ask people living here about their experiences in these lanes.
1: இங்க வண்டி ஓட்ட எவ்வளவு கஷ்டமா இருக்கு?
3: சாலை ஓரத்துல வந்து டூ வீலர் நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த டூ வீலர் நிறுத்தினாலும் டிராபிக் ஜாம் ஆகுது. அதே மாதிரி ரிச்சா வண்டி, அதே மாதிரி டாடா ஏசி. டாடா ஏசியில் வந்து இந்த லோடு ஏறுக்குது வந்து வழி ஃபுல்லாக அங்கே வழியிலே நிறுத்தி வைக்கிற வண்டி. ஒரு வண்டி போகிறதுக்கு வழி இல்லை, ஜனங்கள் நடக்கிறதுக்கு வழி கிடையாது. இதுதான் இந்த ரோட்டில் சாலைக்கு சாலை ரொம்ப கெடுபடியாக இருக்குது. காரணம் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்எஸ் போஸோட கார்னர் போகிறதுக்குள்ளே ஃபுல்லாக டூ வீலர் தான் வழியிலே நிற்கும். ஒரு கடைக்காரன் கடைக்கு போகிறவன் வந்து பத்து வண்டி நிறுத்தி வைப்பான். இதை போலீஸ் யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு தேவை வண்டியை தூக்கிட்டு போயிட்டு வச்சுட்டு 350 ரூபா வாங்குறது, இடையில வண்டி ஏறி 200 ரூபா கொடுத்தா தான் வண்டி இறக்குவாங்க. இதுதான் பிரச்சனை. இங்கே
1: இதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
3: போலீஸ் வந்து கடுமையாக வந்து இருக்கிற வண்டி கடைக்கார்ட்ட சொல்லி வண்டி ஓரமாக இழுத்துனாக்கா சாலை பாதுகாப்பு, சாலை வந்து கரெக்டாக இருக்கும். பிளாட் போகிற கடை வயல்லாம் இருக்குது. என்ஐசி போஸ் ரோட்லேருந்து பேரிக் பில்டிங் வரைக்கும் சாலை ஓரம், பிளாட் போகிற ஓரமாக கடை, அந்த கடை வந்து அதிகமாக இருக்குது. அந்த கடைகளை பிளாட் போகிறதுக்கு மேலே ஏற்றினால வண்டி போக வைக்குது. சென்ட்ரல்லேருந்து பேரி பில்டிங் போகிறதுக்குள்ளே குறைஞ்சது 1.5 மணி நேரம் ஆகும். அந்த 1.5 மணி நேரத்துக்கு அவ்வளோ டிராஃபிக் ஆகும். ஏன்னா இடையில பிளாட் போகிற கடை பத்தாவது குறைச்சி சந்து போயா இந்த நயனப்பனாகி தெரு, நாராயணி சீட்டு, கோவிந்தப்பனாகி தெரு, சவுகார்பேட்டை மிண்டி சீட்டு, திருப்பலி சீட்டு, அது எல்லாத்தையும் சாலை ஓரம் டூ வீலர் தான் நிறுத்தி வைக்கிறாங்க. அந்த டூ வீலரில் அகத்தி ஓரமாக நிறுத்தினாக்கா டிராஃபிக் ஆகிறது வாய்ப்பே கிடையாது.
1: Now coming to the business. A big section of Saukapet residents are Maheshwaris and Gujaratis. Saukapet is basically for wholesale merchandise. This place, Godown Street, is famous for saris and salwars at cheap price. They sell these products at both wholesale and retail price.
2: Okay, now let's talk to a retail businessman, Mr. Mohit Nahar, about his experience in the business line.
4: Okay, Mohit Nahar, why did you choose Saukapet for this business?
5: Since this is a wholesale market, so we have like from 79 we started this business in the wholesale market, and we thought of bringing a new into a retail segment of the store. So that's the reason we have choose, because it's a wholesale market. People will come thinking that this in this street will get everything in the wholesale price, and we have started this retail business in this wholesale market.
4: Can you describe your business?
5: We are into retail of textiles. It's a complete family shop, like men's, children's and kids.
4: What is unique about your business?
5: The unique about my business is we sell at wholesale price in retail sales.
4: Why did you choose this business?
5: Initially, my father was into the wholesale business and he wanted me to start up a new retail store. So he just opened and gave me the store, and I'm running this business now onwards.
4: Manoj Kumar Dalal, aapne apna vyapar kyun Godown Street mein rakha?
6: हमने हमारा व्यापार गोडाउन सीट में इसलिए रखा कि गोडाउन सीट एक होलसेल मार्केट है। यहाँ पर हर रिटेल माल लेने के लिए गोडाउन सीट जाता है और यहाँ पर उसको सही दामों में कपड़ा मिलता है, इसलिए हमने गोडाउन सीट में ही हमारा दुकान रखा।
4: क्या आप अपने व्यापार के बारे में कुछ बता सकते हो?
6: हमारा टेक्सटाइल का मार्केट है और यहाँ पर हम मिल से माल लेके आते हैं डायरेक्ट, और एक सही दामों पर रिटेल वाले को सप्लाई करते हैं।
4: आपने क्यों ये व्यापार करने को चुना?
6: क्योंकि हमने जब से मतलब पढ़ाई छोड़ने के बाद में कपड़े की लाइन में ही आगे थे करके, तो कपड़ा का काम थोड़ा हमको अच्छा लगा, तो इसे देख देख के हमको भी मन में आया कि हम इस लाइन में ही पूरा कर ले करके, तो इसलिए हमने कपड़े का ही काम चुना।
4: Vishal, why did you choose Godown Street for your business?
7: I didn't choose Godown Street for my business. It is NSE Wall Street.
4: What do you enjoy about working in jewelry?
7: I enjoy creating beauties for women. That's my passion.
4: What is very special about your jewelry?
7: Each piece of jewelry is different from others. We don't have competitors. We create some beauties in the design in gold jewelry.
4: Why did you choose NSE Board Road only for your business?
7: Because it's a hub of Chennai, world hub for Chennai.
2: Let us take a small break. And you are listening to MOP Community Radio 107.8 FM.
8: Thank God, bell adichuchu, enakku thookama varudhu.
9: 11 மணி தான் ஆகுது, இன்னும் பாதி நாள் கூட முடியல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா?
8: ஆ, பால் குடிச்சனே.
9: அதான் பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம சாப்பிடலயே ரொம்ப இம்பார்ட்டன்டான மீல். யாராவது சொல்லிருக்காங்களா? எங்க அம்மா என்ன வீட்டை விட்டு கூட வெளில அனுப்ப மாட்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம.
8: ஓ, நிறுத்து இப்போ. இப்போதான் லெக்சர் முடிஞ்சது, திருப்பி ஆரம்பிக்காத. பிரேக் டைம் இப்போ.
9: இது லெக்சர் இல்ல, நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா சொல்றேன். பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம சாப்பிடறதுலயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் ஒரு பழம் சாப்பிட்டாதான் நீ முன்னாடி லஞ்ச் சாப்பிடற வரைக்கும் உனக்கு தாங்கும். காலையில நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் செய்யறோம், நம்ம செய்யற ஆக்டிவிட்டீஸ் தான் நிறைய எனர்ஜியும் தேவைப்படுது. லஞ்ச் ஸ்கிப் பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாத.
8: சரி சரி, நாளையில இருந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறேன்.
9: சாப்பிடல, நான் உங்க அம்மா கால் பண்ணிடுவேன்.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: சௌமியா ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான் தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீனு?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழ் ஆனாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் அழைச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ, என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்களை வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ்

0: பண்ணதுனால. இது என்ன ஆச்சுன்னா, வண்டிக்குள்ள வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு 50 பேர் ஒரு நாளைக்கு ஏறி வந்தாங்கன்னா அதில் 30 பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு போயிடுவாங்க, 20 பேர் என்ன பாராட்டிடுவாங்க, 10 பேர் என்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஐடி எம்ப்ளாய்ஸ் எல்லாருமே என் ஃபோன் புக்கில் கிட்டத்தட்ட கஸ்டமர் நம்பரே 290-300 நம்பர்ஸ் இருக்கும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஏசிஜே காலேஜ் ஜேர்னலிஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஏறி வரும்போது அவங்க என்கிட்ட ஃபோன் வச்சு நம்பர் கேட்டாங்க, வாங்கிட்டு போனாங்க. ஒரு வாரம் கழிச்சு, அண்ணா இந்த மாதிரி உங்களை வச்சு ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிக்கிறேனா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேடம், இதை நான் விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இதை நான் பண்ண ஆரம்பித்த உடனேயுமே எனக்குள்ளே ஏற்றிக்கிட்ட மைண்ட் செட் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இல்லை வீடியோ கொடுக்குற ஐடியாலாம் இல்லை அப்படின்னும் போது பின்னாடியே வந்தாங்க. ஒரு ஒரு வாரம் ஃபோன் வச்சு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்ததுனால சரி காலேஜ் ப்ராஜெக்ட்னு சொல்கிறீங்க வாங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் ஷூட் பண்ணாங்க. ஒரு 400 ரூபா பணம் கொடுத்தாங்க, நான் வாங்கலை, பரவாயில்ல வச்சுங்க காலேஜ் ப்ராஜெக்ட்னு சொல்கிறீங்க, இல்லை வேணாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டேன். அது என்ன பண்ணாங்க, அவங்களோட ஃபஸ்ட்டு 1100 அந்தமாரி மொபைல் வச்சுருந்ததுனால சிம்மை கழட்டி போட்டோன்னா அவங்களோட நம்பர் சேவ் பண்ணலாம், காண்டாக்ட் போயிடுச்சு. எனக்கு மட்டும் ஒரே ஒரு வீடியோ சிடி மட்டும் ஒன்று காப்பி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். என்னோட வீடியோ முதல் முதல்ல நான் பார்க்கறது சந்தோஷமாக இருக்குமேன்ற காரணத்தினால கேட்டது. அவங்களோட காண்டாக்ட் என்கிட்ட வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்கள பிடிக்க முடியல. என்ன ஆச்சுன்னா, நிறைய கிளாப்ஸ் இருந்திருக்கு அவங்களோட காலேஜில். இது ஒரு ஒரு மாதம் கழித்து என்ன ஆச்சு, வண்டியில் வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே அமேசிங் ஆட்டோ அமேசிங் ஆட்டோ அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது அமேசிங் ஆட்டோ அப்படின்னும் போது உங்களை பற்றி யூடியூப்பில் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது எடுத்து பார்த்தா பார்த்தா இவங்களோட வீடியோ, அது பார்த்தா 1 வாரத்துக்குள்ளே 100,000 பேர் பார்த்துருக்காங்க அவங்க அப்டேட் பண்ணுவோன்னு. அது மூலிமா இதே மெட்ரோ ப்ளஸில் போன வருஷமே வந்துடுச்சு. இது மெட்ரோ ப்ளஸில் எடுத்து அவங்களா கேப்சர் பண்ணி போட்டிருந்தாங்க, இது எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, NTTV இந்த மாதிரி நிறைய ஊடகங்கள் என்னை தேடி வந்தாங்க. ஆனந்த விகடன், தினமலர், ஒரு 10-12 ஊடகங்கள் அப்பமே தேடி வந்து என்ன இன்டர்வியூ எடுத்துட்டு போனாங்க.
1: அண்ணாதுரை நம்ம சென்னையை சார்ந்தவர் தான், ஆனா அவரை பத்தி உலக அளவுல மக்களுக்கு இன்டர்நெட் மூலமா தெரிஞ்சிருக்கு.
0: நிறைய ஃபாரினர்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபாரினர்ஸ் ஃபோன் எந்தெந்த நாட்டில் மேப்பில் எனக்கு தெரியாத நாட்டில் இருந்தெல்லாம் எனக்கு ஃபோன் வந்துருக்குங்க. ஹலோ மிஸ்டர் அண்ணாதுரை அப்படின்னுவாங்க. யார் தெரியும் சார் அப்படின்னும் போது ஐபோச்சு ஆர்டிக்கல் இன் ஃபேஸ்புக் அப்படின்னு அவங்க சொல்றது. ஆர்டிக்கல் ஃபேஸ்புக் அப்படின்றது மட்டும் நம்மளோட மைண்டில் தான், ஓ நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தான் இவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்னு தேங்க்யூ சார் நெய் இழுத்துக்கிட்டே இருப்பேன். கம்யூனிகேட் பண்ணுறது அவங்க சொல்கிறதையும் புரியாது நமக்கு, இங்கிலீஷ் ஒழுங்காக பேசினாலே புரியாது. அவங்க இங்கிலீஷ் அவங்க மதர் டங் அவங்க ஸ்டைலில் பேசும்போது அது சுத்தமாக புரியல. ஆனால் அந்த 2 வேர்டு 3 வேர்டு அண்ணாதுரை அப்படின்றதும் ஃபேஸ்புக் ஆர்டிக்கல் ரீட் அபவுட் யுவர் ஆர்டிக்கல் அப்படின்றது மட்டும் நல்லா புரிஞ்சிச்சு. ஸோ நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு இழுத்துக்கிட்டே கடைசி வரைக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, சம்டைம்ஸ் யூ கம் டு சென்னை ஐ வில் மீட் யூ சார் ஷோ யூ லைவ் வாட்சிங் மை ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ரம்ஜான் அந்தமாரி எல்லாத்துக்குமே விஷ் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது இந்த உலகத்தில் எது சந்தோஷம்ன்றது எனக்கு தெரியல. அதாவது சம்மந்தமே இல்லாதவங்களோட வாழ்த்துக்கு இந்த உலகத்தில் விலை மதிப்பே கிடையாது. ஒரு 47 நாட்டிலேருந்து 350 ஃபோன் கால்ஸ் இந்தியாவிலேருந்து, பாம்பேலேருந்து 2 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க, மலேசியாவிலேருந்து 4 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க ரெசிடென்சி டவர்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்கர்ஸில் கூப்பிட்டு ஒருத்தவங்க டின்னர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு 3-4 ஸ்கூலுக்கு போயிருக்கேன், ஒரு 3-4 காலேஜுக்கு போய் ஈவெண்ட் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய என்னோட வாழ்க்கையோட முழுமையான சந்தோஷத்தை நான் அனுபவிச்சிட்டேன்.
1: நேர்களே, நீங்க இதுவரைக்கும் பார்த்திருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாரையும் விட இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர்னு உங்களுக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும். வைஃபை, இன்டர்நெட், சோசியல் மீடியா, சரி அதெல்லாம் விடுங்க, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுற ஆட்டோ டிரைவர் கண்டிப்பா வித்தியாசமானவர் தான். வித்தியாசமான மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோ ஓட்டுற இவரும் ஒரு 12வது படித்த MBA மேதை தான்.
0: ஒரு 50% பேர் மேக்சின்லாம் எடுத்து ரீட் பண்ணியிருந்தாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு 50% பேர் வந்து மொபைலை வச்சு டிக்கெட்டுன்னு ஏறினதுலேருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன தாண்டா பண்ணி தொலைகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஃபேஸ்புக், கூகுள், ட்விட்டர் இந்த மாதிரி விஷயங்கள், சோஷியல் நெட்ஒர்க்கு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களாம் அவங்க இது பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நெட்டில் போயிட்டு ப்ரௌஸ் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது இது வைஃபை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் இறங்கி, கொடுக்கக்கூடாது, கொடுத்தா கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால 3G ஸ்பீடில் ரன் ஆகும். நீங்கள் எந்த வீடியோ ப்ளே பண்ணிங்கனாலும் பஃபர் ஆகாமல் ஓடும். ஒரு 20 MB வந்து ஒரு 2 நிமிஷத்தில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செகண்டுக்கு 500-600 KBPS ஸ்பீடில் ரன் ஆகும். அதிகமாக போயிட்டே தான் இருக்கும் அது, அது ஸ்டார்டிங் ஸ்பீடே இது இருக்கும் அந்தமாரி ஒரு ஸ்பீடில் ரன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோனே இல்லாமல் வந்தாங்க. அடுத்தவங்க இப்போ நானே வந்து கூட யாராவது நல்ல ஃபோன் வச்சுருந்தாங்க, iPhone 5 அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னா அனுப்ப

0: சீரீஸ் எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஸோ அவங்களையும் திருப்திப்படுத்தணும், நம்ம வைஃபையை அவங்களும் யூஸ் பண்ணணும், இல்லை ஸ்மார்ட் ஃபோன் அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு இதனால சாம்சங் கேலக்ஸி டேப் 2 நோட் 8 நான் வாங்கும் போது இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 34,500, ஆக்சசரிஸ் 1,500, டோட்டலாக 36,000 வந்துச்சு. இப்போ டாலர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இதோட விலை மட்டுமே 38,000 ரூபாய் கிட்ட வருது. இந்தமாரி போயிட்டு இருந்துச்சு. அதான் அவங்களுக்கும் இதை வந்து வண்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்க 5 ரூபாய் கொடுத்து வர்றவங்க இதை எடுத்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் அவங்க ஃப்ரீ யூசேஜுக்காக. இந்தமாரி விஷயங்களையும் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் கான்டெஸ்ட் அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் ஒன்று லான்ச் பண்ணேன். இது என்ன கான்டெஸ்ட் அப்படின்னா என்னோட கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவ்ல. டைம் லைஃப்பில் போனால் கிடைக்காத ஒரு விஷயம், ஒரு ஒரு செகண்டும் போனால் கிடைக்காது இந்த நிமிஷம் அதை கொண்டு. ஸோ இந்த ட்ராவல் டைமிங்கில் இருக்கிற 5 questions சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களோட ஆன்சரை டிக் பண்ணி உங்களோட நேமும் மெயில் ஐடி மட்டும் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,000 ரூபாய் கிடைக்கும் மாதம். குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு அதிர்ஷ்டசாலி நபருக்கு 1,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு ஒரு இது பண்ணி அதை ஓரளவுக்கு கொடுத்துட்டு வரேன். ஐடி எம்ப்ளாயிஸ் போன மாதம் ஒருத்தர் வாங்கினேன். ஸோ எல்லாரோட ஃபீட்பேக்கும் வாங்கி கலெக்ட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த் எண்டு அந்த மந்தோட கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருமே அவங்களோட ஷீட்டை திருப்பி பார்க்கலாம். ஸோ கரெக்டான ஆன்சரை மென்ஷன் பண்ணி நான் உள்ளே ஒட்டி வச்சுருப்பேன். அவங்களோட டீட்டெயில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், இது கரெக்ட் ஆன்சரா அப்படின்னும் போது நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஷீட்டையும் நீங்கள் புரட்டி பார்த்துக்கலாம். ஐடி ஹைவே அப்படின்றதுனால நான் ரன் பண்ணுற இடம் வந்து தமிழ்நாட்டை பற்றின கொஸ்டின்ஸ் வந்து கேட்க முடியாது. அவங்க தமிழ் பீப்புளை விட நார்த்து சவுத்து அந்தமாரி உள்ளவங்க அதிகமாக ஒர்க் பண்ணுறதுனால தமிழ்நாட்டை மென்ஷன் பண்ணி நான் கேட்க முடியாது. ஒன்று நேஷ்னல் லெவலில் இருக்கணும் கொஸ்டின், தமிழ்நாடு இன்க்ளூடிங் நம்ம நேஷ்னலுக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டை தனிமைப்படுத்த முடியாது. நேஷ்னல் லெவலில் இருக்கணும் கொஸ்டின் அல்லது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கணும் கொஸ்டின். இந்த ரெண்டு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி தான் நான் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ரெகுலர் கஸ்டமர்ஸை ப்ரௌட் பண்ணணும். வண்டிக்குள்ளே எல்லாருமே ஏறி வராங்க, அவங்க எல்லாருமே எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற போது ரெகுலர் கஸ்டமரை ப்ரௌட் பண்ணுறதுக்காக டோக்கன் ட்ரீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணேன். டோக்கன் ட்ரீட் எப்படின்னா ஒரு மாதத்துல என்னோட ஆட்டோக்குள்ளே ஒருத்தவங்க 20 தடவை ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 250 ரூபாய் கிடைக்கும், 30 தடவை ட்ராவல் பண்ணவங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும், 40 தடவை ட்ராவல் பண்ணவங்களுக்கு 1,000 ரூபாய் கிடைக்கும். இந்த டோக்கன் மாதிரி ஒரு டோக்கன் கொடுக்கும். இது மந்த் எண்டுன்றதுனால இப்போ போகணும், நான் ராயப்பட்டை போகணும் இதுக்காக அடிக்கிறதுக்காக, இப்போ அடிச்சுட்டு வரணும், அடிச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு மோட்டிவில் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமாக்கா இயர்லி 8 days ஆஃபர் டேஸாகவே அனௌன்ஸ் பண்ணுறேன். சில்ட்ரன்ஸ் டே, உமன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, அப்துல் கலாம் சார் பர்த்டே, என்னோட பர்த்டே, இந்தமாரி வருஷத்துக்கு ஒரு 8 நாள் இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு அந்த டைமில் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறேன். இப்போ வேலண்டைன்ஸ் டே வந்துச்சுன்னா கப்பல்ஸ் ஃபார் ஃப்ரீ, உமன்ஸ் டே வந்துச்சுன்னா 50 பேஜஸ்க்கு மேலே ஏற எல்லா ஃப்ரீ சர்வீஸ். அதுக்கப்புறம் இந்த மாதம் 15th என்னோடய பர்த்டே. ஸோ இந்த மாதம் டுடே பர்த்டேன்னு மென்ஷன் பண்ண மாட்டேன் எப்போதுமே. அதை திஸ் மந்த் ஸ்பெஷல் ஆஃபர் செப்டம்பர் 15th 50% டிஸ்கவுண்ட் ஃபார் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஈவன் அந்த 8 நாளைக்குமே எல்லாருக்குமே ஏற்கனவே சாக்லேட் கொடுப்பேன். டிவி இருக்குது. இந்த டிவியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 languagesல ப்ரோக்ராம் இருக்குது. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பஞ்சாபி, வெஸ்டர்ன், தமிழ். எனக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாது. நான் ஏதாவது ஆந்திராவோ பாம்பேவோ அல்லது பெங்களூரோ கேரளாவோ போகும்போது அங்கே ஏதாவது ஒரு சின்ன டீ ஷாப்பில் தமிழ் சாங் ஒன்றா என்னோடய ஃபீல் எப்படி இருக்கும், அந்தமாரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் பண்ணுது. ஒரு நாளைக்கு 8-9 பேப்பர் வாங்குவேன். நீங்கள் இப்போ தலைக்கு மேலே பார்க்குறது ஒரு 7 பேப்பர் இருக்கா? நான் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லேப். வீட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பி பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிட்டு வந்து உட்காந்தோம். மார்னிங் எடுத்திருந்தேன்னா மார்னிங்கே 6 பேப்பர் வாங்கிடும், ஈவினிங் ஒரு 2-3 பேப்பர் வாங்கி வைப்பேன். அந்தமாரி ஒரு மோட்டிவ் தான். நம்ம செய்கிற வேலையை நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். அதான் இவர் கூட சொல்லியிருக்கார், இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சார், சமூக பொறுப்பு இல்லாத எந்த ஒரு நிறுவனமும் எவ்வளோ பெரிய வெற்றி அடைந்தாலும் அது வீணேன்றான். அந்தமாரி ஸோ நம்ம எந்த வேலை வேணாலும் செய்யலாம், அதை சமூக அக்கறை இருந்தால் தான் அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்.
1: இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நல்ல கம்பெனியில் நல்ல ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இல்லாத சமூக அக்கறை, இளைஞர்களுக்கு இல்லாத சமூக அக்கறை, சொசைட்டியில் கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கும் இல்லாத சமூக அக்கறை, ஒரு நிரந்தர வருமானம் இல்லாமல் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த அண்ணாதுரைக்கு இருக்கு. அது அவர் அவரோட சமூக கடமையாக நினைச்சு செய்கிறாரு. அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம்.
0: ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு, ஏதாவது ஒரு குழந்தைய நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ். எப்படி வந்துச்சுன்னா தெரியல. அப்படி யோசிக்கும் போது ஒரு குழந்தைய நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை. யாரும் சொல்லவும் இல்லை. நானும் நிறைய இடத்துல சர்ச்சு, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்லி வச்சுட்டு இருந்தேன், ஒரு குழந்தை நல்லாவும் படிக்கணும், அவங்க வீட்டில் கஷ்டமாகவும் இருக்கணும். அந்தமாரி ஒரு விஷயத்த தேடும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒன்று ஏழை வீட்டு பையன் படிக்காமலே இருக்கான், ஒன்று படிக்கிற பையன் பணக்காரனாகவும் இருக்கான். அந்தமாரி ஒரு மோட்டிவில் தான் நிறைய தேடல்களுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பையன் கிடைச்சான். அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் அந்த வீடியோ பப்ளிஷ் ஆனவுடனே மூணு கஸ்டமர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாலண்டியர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கும் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் ஐடி எம்ப்ளாயிஸ் என்னை தேடி வந்து ஒரு மூணு பேர் மூணு குழந்தை அவங்க முதல்ல என்கிட்ட கேட்டாங்க, இல்லைங்க எனக்கு ஐடியா இல்லை, நானே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு தேடி குழந்தைங்களை கண்டுபிடிச்சேன், உங்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க, எனக்கு ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்ம கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் வாலண்டியர்லாம் அது பாட்டுக்கில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேடுறது எனக்கு கஷ்டமாக தெரியல, எனக்கு தேடுறது உயிரே போயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய கிடச்சிச்சு, ஒரு மூணு குழந்தைய அவங்க எல்லாரும் ஐடி எம்ப்ளாயிஸ், அவங்களெல்லாம் பெரிய சல்யூட் கொடுக்கணும், அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஹானர் ஃபங்க்ஷன் மாரி நடத்தணும். இந்த வருஷம் நான் ஒரு குழந்தைய படிக்க வச்சா அடுத்த வருஷம் நான் பத்து குழந்தைய படிக்க வைக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் தான் நம்ம எனக்கு கடவுள் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற பணத்தில் தான் நான் சாப்பிட்றேன். ஸோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயங்கள் என்ன அப்படின்னு தேடும் போது மீடியாக்கள் அதில் வந்து 75% மீடியாக்கள், ஒரு 97% நம்ம நாட்டை ஆட்சி பண்ணுறதே மீடியாக்கள் தான். இப்போ ஜனாதிபதி கேண்டிடேட்டாக பிரணாப் முகர்ஜி நின்னது நமக்கு எப்படியோ தெரியும், அவர் வின் பண்ணது நமக்கு எப்படி தெரியும், நீங்கள் ஓட்டு போடல நானும் ஓட்டு போடல சரிங்களா, ஊடகங்கள் தான் எல்லாத்தையுமே பிரதிபலிக்கிறாங்க. கலைஞர் தோத்ததுக்கு காரணமும் ஊடகம் தான், ஜெயலலிதா ஜெயிச்சதுக்கு காரணமும் ஊடகம், எல்லாமே ஒருத்தவங்களோட மைனஸ் ப்ளஸ் எதுன்னு தெரிஞ்சு அதை வெளிப்பட்டு வர்றதுன்றது ஊடகங்களால் மட்டும்தான். என் சின்ன 235-236 தொகுதி இருக்குது, அத்தனை தொகுதியிலையும் ஒரே ஒரு ஓட்டு ஒரே ஒரு தொகுதியில் தான் நான் போட்டேன். ஸோ எல்லாத்தோட ரிசல்ட்டையும் மீடியா சொல்லி தான் நமக்கே தெரியும் இருந்தார், எல்லாமே ஊடகங்கள் தான் சொல்ல வரேன். நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கா இல்லையா, நாளைக்கு காலேஜ் இருக்கா இல்லையா அப்படின்றதே டிவியை பார்த்தா தான் தெரியும் இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேர் 65 குழந்தைகள் உள்ள முதியோர்கள் குழந்தைகள்லாம் உள்ள காப்பகத்துக்கு போயிட்டு ஒரு 65 பேர் அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்களோட பிறந்த நாளை எப்படி கொண்டாடினாங்கலாம் தெரியல, இந்த மாதிரி கொண்டாடல. ஸோ நம்ம கிட்ட பேசினதுக்கப்புறம் அவங்களோட மைண்ட் டைவெர்ட் ஆகி இந்த மாதிரி அவங்களோட பிறந்த நாள் ஒரு நாள் சம்பந்தமே இல்லாதவங்களோட பாராட்டுக்கு இந்த உலகத்தில் விலை மதிப்பு இல்லைன்னு நான் முதலே சொன்னேன். அவங்களுக்கு தெரியாமல் அந்த குழந்தைகள் வந்து ப்ளஸ் பண்ணுறது வந்து கடவுளே நேராக வந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்களோட மனநிலை வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடணுன்றோம். ஸோ அது நல்ல விஷயம், நல்ல மனசை பறைசாட்டும் விதமாக அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு என் வண்டிக்குள்ளே வர கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு சாக்லேட் கொடுத்து அவங்கள ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுங்க உங்கள் மனசுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி வச்சுருந்தேன், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சுருந்தேன். ஸோ இதுவும் கண்ணுக்கு தெரியாதவங்க யாருனே தெரியாத ஒருத்தவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்களா, அது பெரிய விஷயம் தானே அது. ஸோ அந்த மாதிரி என்னால் அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு 150 ரூபா செலவு பண்ணி எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்தேன், யாருனே தெரியாத ஒரு 13 பேர் பிறந்த நாளுக்கு.
1: இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் அவங்க மத்தியில் டீச்சர்ஸ்க்கு மரியாதை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நம்ம ஆட்டோ அண்ணா சொல்றத கேட்டீங்கன்னா கண்டிப்பா டீச்சர்ஸ் எல்லாருக்கும் இப்படி ஒரு மாணவன சமுதாயம் இழந்துருச்சேன்னு நினைப்பாங்க.
0: டீச்சர்ஸ் தான் இந்த உலகத்திலே நம்பர் ஒன் சர்வீஸ் ஜாப் பண்றவங்க. ஸோ ஒரு அப்துல் கலாம் சாரா இருக்கும் இல்லை மன்மோகன் சிங் சாரா இருக்கும் எல்லாருமே கிரியேட் பண்ணது ஒரு டீச்சர் தான். நாளைக்கு நீங்க பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகலாம், ஏதாவது ஒரு இது, இப்போ நீங்கள் ஒரு 50,000 அல்லது 20,000 இல்லை 30,000 100,000 ரூபாயோ சம்பாதிக்கலாம். அந்த சம்பளத்திலேருந்தோ அல்லது அந்த உங்களோட பாசத்துல இருந்தோ ஒரு ஷேரை பெற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியரை மறந்துட்டீங்க, அவங்க இல்லாமல் நீங்கள் அந்த நிலைமைக்கு போயிருக்கவே முடியாது. நீங்கள் நிமிந்து பார்த்து பெரிய ஆளுங்கன்னு ரெஸ்பெக்ட் கொடுக்குற எல்லாருமே ஒரு டீச்சரால் தான் உருவாக்கப்பட்டவங்க. ஸோ நம்ம சமூகத்தில் ரொம்ப நம்ம சமூகத்தில் இந்த உலகத்திலே மிக கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு ஜாப் வந்து டீச்சர் தான். நிறைய ஊடகங்கள் என்கிட்ட கேள்வி எப்படின்னா டாக்டர்ஸும் சர்வீஸ் ஜாப் தானே, அவங்களுக்கு ஏன் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கல அப்படின்னாங்க. ஒரு டாக்டரேட் கிரியேட் பண்ணது ஒரு டீச்சர் தானே, அதனால தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னும் போதில் ஐடி எம்ப்ளாயிஸும் நிறைய ராங் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. எதுக்கு அவங்க சம்பாதிக்காத பணமா, அவங்களுக்கே நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு இல்லாதப்பட்ட அவங்களுக்கு செஞ்சுட்டு போயிடலாமா அப்படின்னா. இது அவங்ககிட்ட பணத்தை கொடுக்கல, என்னோட பணத்தை நான் விட்டு கொடுக்குறேன், அதுக்கு எவ்வளோ ராங் கமெண்ட்ஸ் வருதுன்னு பாருங்களேன். என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ சார் சம்பாதிக்கிறேன், ஒரு 50,000 சம்பாதிப்பேன் அப்படின்னாங்க. நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு காரணமே ஒரு டீச்சர் தான், அது தெரியுமா சார் அப்படின்னும் போது அப்படியே ஆஃப் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அதான் ஒரு ஆட்டோக்காரங்க பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற 5 பேரில் ஆட்டோக்காரங்களும் ஒருத்தவங்க. ஒரு ஆட்டோக்காரன் ஒரு சமூகத்தில் வந்து ஒரு டீச்சர்ஸ்க்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுக்குறான்னு தெரிஞ்சால் தப்பான டீச்சர்ஸ் கூட திருந்துவாங்க அப்படின்ற ஒரு வாதமும் இருக்கு.
1: ஆட்டோ அண்ணா இவ்வளோ விஷயம் நம்ம கிட்ட சொல்றத கேட்க கேட்க அவர்கிட்ட இன்னும் பேசி அவரோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குல்ல. இந்த சமுதாயம் எவ்வளவு பாதுகாப்பு இல்லாதது, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அத பத்தி அண்ணாதுரை என்ன சொல்றாருன்னு கேப்போம்.
0: விரக்தி ஏற்படுத்தக்கூடாது நம்ம சமூகத்தில் இருக்க யாருக்குமே, புரியுதுங்களா, எல்லா வகையிலையுமே. அதாவது வந்து எல்லாருமே அவங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாலே அது நல்லபடியாக வாழ்க்கையாக தான் இருக்கும் அப்படின்றது தான். அதாவது வந்து டெல்லி கேங்க்ரேப்பாக இருக்கட்டும் அல்லது பாம்பேயில் நடந்த இப்போ ரீசெண்டாக நடந்ததாக இருக்கட்டும், அவங்கவுங்க மனநிலை வந்து கிளீனாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட அதுதான் தப்பான எண்ணங்களை நம்ம மனசு எப்போதுமே நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது. அதுக்கு வந்து நல்ல விஷயங்களை யோசிச்சோம்னா நல்லது நடக்கும் அப்படின்றது தான் என்னோட வாதம். அது எப்படின்னு தெரியல எனக்கு. அதாவது வந்து எல்லாருமே ஒரு மாதிரி மென்டல் தனமான வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறாங்க. அது வந்து எப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. இதே ஆட்டோ ஃபீல்டில் நான் பார்த்துருக்கேன் கண் கூட. அதாவது வந்து எப்படின்னா, ஒரு பெரியவர் வந்து ஒரு ஆட்டோவில் ஒரு 4-5 பேர் போயிட்டுருக்காங்க. ஒரு பெரியவர் வந்து வேகமாக போயிட்டுருக்காங்க, அந்த பையன் வயசு பையன்றதுனால. அப்போ வந்து அந்த பெரியவர் சொல்கிறாரு, தம்பி கொஞ்சம் ஸ்லோவாக பாப்பா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு இருக்காரு. திருப்பி வேகமாக போயிருக்கான், தம்பி ஸ்லோவாக பாப்பா இல்லைனா என்னை இறக்கி விட்ரு அப்படின்னு இருக்காரு. திருப்பி வேகமாக போயிருக்கான், தம்பி நிறுத்துப்பா என்னை இறக்கி விட்டுருப்பா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னும் போது, திருப்பியும் போயிட்டே இருந்துட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னு நிறுத்தி இறங்கிக்குங்க அப்படின்னு இருக்கான். இது வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம். இவன் வேகமாக தான் போவான் அப்படின்றது இவனோட வயசு கொளாறு ஒரு மாதிரியான விஷயங்கள்னு வச்சுங்களேன். இவன் மேலேயும் ஓரளவுக்கு தப்பாக இருந்தால் கூட தப்பு சொல்ல முடியாது, அவருக்கு அவரோட பயம் சரிங்களா. இது வந்து முடிஞ்சு போன விஷயம். இறங்கி வேற ஒரு ஆட்டோ பிடிச்சி போனவரை இவன் போயிட்டு அந்த ஆட்டோவை மடக்கி ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து மண்டையை உடைச்சிருக்கான். இது வந்து சின்ன எக்ஸாம்பிள் தான், புரியுதுங்களா. இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம சமூகத்தில் நான் கண்கூடாக பார்த்து நடந்துட்டுருக்கோம். எந்த ஒரு மனநிலையில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவன் பண்ணியிருப்பான் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ நம்மளோட மனசு கிளீனாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லவனாக இருக்கணும். நல்லவனாலாம் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாதுங்க. 24 மணி நேரம் நீங்கள் நல்லவனாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், 23 மணி நேரம் 59 நிமிஷம் 59 செகண்ட் நீங்கள் இருக்கிற இடம் ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கும் இல்லைனா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலாக இருக்கும். நல்லவங்களாக இருக்க முடியாதுன்றான். ஒன்று நீங்கள் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு வந்து ஒரு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட, அப்பா நான் எந்த தப்பும் பண்ணலப்பா நான் நல்லவன் அப்படின்னு சொல்லதெல்லாம் நல்லவங்க கிடையாது, அதெல்லாம் சுயநலம் புரியுதுங்களா. அப்படியே இருக்கக்கூடாது கண்ணு முன்னாடி. சுதந்திரம் நைட்டு 12 மணிக்கு ஒரு பொண்ணு தனியாக நடந்து போயிட்டு வந்தால் சுதந்திரம் கிடச்ச மாதிரி அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. சீரியஸாக அதெல்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ 12 மணிக்கெலாம் தனியாக நடந்து போகிறாங்க, நீங்கள் 2-3 பேர்லாம் பார்க்கலாம் ஈஸியாக புரியுதுங்களா. அதுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குது. எப்போ நடக்கிற தவறுகளை தனி மனுஷன் தட்டி கேட்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஏதாவது அந்த வீட்டில் திருடம் போந்துட்டானா, ஐயோ எனக்கு எதுக்கிட்டான்னு சொல்லிட்டு பைக்கில் வேகமாக போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம போனால் சப்போர்ட்டுக்கு 4 பேர் வருவான்னு நினச்சிட்டு தான் ஒருத்தன் போவானே தவிர, அவனா தனிப்பட்ட முறையில் அவங்க கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்லாம் போக மாட்டான் புரியுதுங்களா. கண்ணு முன்னாடி நடக்கிற எல்லா இடத்துலையுமே தப்பு தாங்க நடந்துட்டு இருக்கு புரியுதுங்களா. அதனால தான் எப்படின்னு தெரியல, ஆனால் தப்பு மட்டும்தான் அதிகப்படியாக நடந்துட்டு இருக்கு.
1: இந்த சமுதாயத்தை மட்டும் அவர் குத்த சொல்லலங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள் பண்ற தவறுகள் பத்தியும் அவர் கருத்து நம்மளோட கலந்துக்கிறாரு.
0: இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நல்ல இன்கம் வந்தால் கூட அவங்க எல்லாருமே எஜுகேட் இல்லாத பீப்புள் அப்படின்னு நான் சொல்லிட மாட்டேன். நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 50% வந்து தண்ணி அடிச்சுட்டு தான் வண்டி அப்படின்னு நிறைய வாதங்கள் இருக்குது புரியுதுங்களா. முதல்ல வந்து நம்ம செய்கிற தொழிலை நேசித்தோம்னாலே நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கரெக்டான சர்வீஸ் கொடுக்க முடியும் புரியுதுங்களா. அதை எத்தனை பேர் நினைக்கிறாங்கன்றது தான் பெரிய க்வெஸ்சன். நீங்கள் நல்ல சர்வீஸ் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த தொழிலை நீங்கள் நேசிக்கணும். யாரோ ஒருத்தர் எப்போ சொல்லிட்டு போயிருக்காங்க செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டு, அவரை நான் கண் கூட பார்த்தது கிடையாது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கிட்டாங்க.
1: இவ்ளோ சமூக அக்கறையோட இருக்கிறவருக்கு அவருடைய தனித்துவ வாழ்க்கைய கவனிச்சுக்க மாட்டாருன்னு கேட்டோம். அதுக்கு அவர் நமக்கு ஒரு சின்ன கதையும் அதுக்கு விளக்கமும் சொல்றாரு.
0: சாக்ரட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு நாள் சீடர்களோடு உட்காந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட சீடர் ஒருத்தவங்க சாண்டிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எங்கேருந்து உருவாகுறது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பதில் இருப்பதால் உருவாகுது அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. ஸோ அன்னையிலேருந்து அவர் மேலே பைத்தியமாக சுற்றிட்டு இருக்காங்க பின்னாடியே. இவரும் என்னடா இது ரொம்ப தொல்லப்பண்ணுதான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட அறிவு மேலே இருந்த மோகம் கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமாக போயிடுச்சு. வந்து சீடர்களோட உட்காந்து ஒரு நாள் பாடம் நடத்திட்டு இருக்காரு, டீச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து தலையிலே அடிக்கிறாங்க சீடர்கள் முன்னாடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் பேசிட்டு இருக்கும்போது தண்ணியை கொண்டு வந்து தலையிலே ஊத்துறாங்க. அப்போ சீடர் கேட்குறாங்க, என்ன குருவே அப்போ தலையில் அடித்தாங்க இப்போ தண்ணியை கொண்டு வந்து தலையிலே ஊற்றுறாங்க, அப்போது இடி அடித்தது இப்போது மழை பெய்கிறது அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னார். செத்ததுக்கப்புறம் கூட இவங்க அழுதாங்க அப்படின்னா அவர் எதுவுமே சேர்த்து வைக்காமல் செத்து போயிட்டாருந்தான் அழுதுருப்பாங்கன்னு வரலாறு சொல்லுது. ஸோ நான் என்ன தான் சர்வீஸ் மைண்டோட ஒரு பொண்ணு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட இந்த சமூகம் அவங்களோட மனநிலையை மாற்றிடும் முழுசாக. நிறைய கொடுத்துருச்சுங்க இந்த சமூகம் எனக்கு, அதுக்காக நான் என்னென்னமோ கைவிமாறு பண்ண வேண்டியது இருக்குது புரியுதுங்களா. நிறைய நன்றி கடன் என்ன இல்லை நல்லா புரியுங்க, சந்தோஷமாக தான் இருக்கும் புரியுதுங்களா. நிறைய கஷ்டங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே நம்மளால் உருவாக்கப்பட்டது புரியுதுங்களா. இந்த சமூகம் நமக்கு எந்த விதமான பங்கத்தையும் வைக்கல. ஸோ அதுக்காக வாழலாம், என்ன மாதிரி வாழ வேணாம், ஒரு 2% இந்த சமூகத்துக்காக வாழுங்க, 98% உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துங்க. இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். நான் டெய்லியும் வீட்டுக்கு 500 ரூபா கொடுத்துருவேன், அவங்களுக்கு கொடுத்தப்போ மீதி காசுல தான் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு செலவு பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 300 ரூபாய் 350 ரூபா அந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருப்பேன் என்னோட, அதான் 9500. அவங்களோட இன்கம் அவங்களுக்கு போகுது, எனக்காக நான் எதுவுமே செலவு பண்ணிக்கிட்டது கிடையாது. இப்போ போட்டிருக்க சட்டை ஃபேங்க்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் இவங்க இது வந்து எனக்கு ஒரு அம்மா எடுத்து கொடுத்து அவங்களோட பொண்ணு கல்யாணத்துக்காக அன்னைக்கு போட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஈவினிங்கில் என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்குது, அன்னைக்கு வந்து அழுக்கான ஷர்ட்டோ இல்லது எங்கள் அண்ணனோட சட்டையும் என் தம்பியோட ஃபேண்டையும் தான் மோஸ்ட்லி மாற்றி போட்டுக்கிட்டு வரேன். எனக்காக நான் செலவு பண்ணிக்கிட்டதே கிடையாதுன்னு சொல்லுவாரு.
1: அண்ணாதுரை அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்னங்க இவ்ளோ செய்யறீங்களேன்னு ஆச்சரியமா கேக்குறவங்களுக்கு அவர் ரொம்ப யதார்த்தமா பதில் சொல்றதுலயே தெரியுது, அவர் அமேசிங் மட்டும் இல்ல ஒரு சிம்பிள் மனிதரும் தான்.
0: முழுசா நான் இன்னும் பண்ணவே ஆரம்பிக்கல, நான் இன்னும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே தான் இருக்கேன், புரியுதுங்களா? முழுசா பண்ணதுக்கு அப்புறம் நான் மற்ற விஷயங்களை பத்தி யோசிப்பேன். இப்ப நான் பிசினஸை பெருக்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை, புரியுதுங்களா? அதாவது வந்து வண்டிக்குள்ள கஸ்டமர்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடி வண்டிக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அப்படி யாராவது தெரிஞ்சு என்னன்னா என் மூஞ்ச பார்த்துட்டு என்னை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் ஏறுவாங்க, புரியுதுங்களா? மற்றபடி யாருமே. ஒரு நாளைக்கு 100 பேருக்கு சர்வீஸ் கொடுத்தனா அதுல 95% பேர் வந்து ஆட்டோ இந்த ஆட்டோன்னு தெரியாமல் தான் ஏறி உட்காருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபீல் எப்படி இருக்கும்னா ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்கும். அவங்க வந்து தெரியாமல் ஏறி வர்றவங்க வந்து பா அப்படின்வாங்க, தெரிஞ்சுறவங்க இதெல்லாம் வண்டிக்குள்ளே இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது, இது ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஸோ என்னோட டார்கெட், என்னோட மைண்ட் தாட் எல்லாமே வந்து அவங்கள வசியப்படுத்தி ஏற்றணுன்றது என்னோட டார்கெட் இல்லை. அவங்க இறங்கும் போது சாட்டிஸ்ஃபைடாக பே பண்ணிட்டு போகணும் அப்படின்றது தான் என்னோட குறிக்கோள். நான் இன்னும் பிட் லைன்லேயே தான் இருக்கேன், என்னோட இந்த ரொம்ப தூரத்தில் இருக்குது என்னோடய தேடல்ன்றது குறையவே இல்லை. அதுவும் கூலிங் டிஷ்யூ கொடுக்கறது, ஃப்ளைட்டில் கொடுப்பாங்க கூலிங் டிஷ்யூ அந்த மாதிரி கொடுக்கறது, நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அவங்க வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்தியாவிலே இதுதான் நம்பர் 1 டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னும் அதில் கடுகளவு திருப்தி கூட எனக்கு கிடைச்சது கிடையாது. எனக்கு எப்போ ஃபுல் ஃபீல் கிடைக்குதோ, ஃபுல் ஃபீல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, நான் தேடிக்கிட்டே தான் இருப்பேன். தேடல் உள்ளவனுக்கு எப்படி ஃபுல் ஃபீல் கிடைக்கும், எதுவுமே அறகுறையாக தான் இருக்கும். நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணவே இல்லைன்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து.
1: அண்ணாதுரை ஒரு ஷேர் ஆட்டோ ஓட்டுறவரா, இந்த சிட்டில ஷேர் ஆட்டோனால வர டிராபிக் நியூசன்ஸ் அதுக்கு காரணம், அப்புறம் இவங்களுக்கும் டிராபிக் போலீஸ்க்கும் இடையில இருக்கிற வேறுபாடு, இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பத்தியும் அவர் சொல்றாரு.
0: அதுக்கு வந்து கவர்மெண்ட் யோசிக்க வேண்டிய விஷயம் அது. அதாவது வந்து இவங்க தப்பு பண்ணுவாங்கன்னா பப்ளிக்கிட்டேயே நான் தாழ்மையான வேண்டுகோள்லாம் வைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ என் கூட வந்தீங்கன்னா நான் ஒரு லேப் காமிப்பேன், ஒருத்தவங்க கை போட்டு நிறுத்துறாங்க அப்படின்னா அவங்க காலடியில் போய் நிறுத்தினா தான் அவங்க ஏறுவாங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளி போய் நிறுத்தினா, லெஃப்டில் மிரர் பார்த்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளி போய் நிறுத்தினா ஏற மாட்டாங்க. பின்னாடி வண்டிக்காரன் காலடியில் நிறுத்தினா அப்படி தான் ஏறுவாங்க. மக்கள் ரொம்ப சோம்பேறித்தனமாயிட்டாங்க இந்த ஷரட்டோ வந்ததுலேருந்து, அதுதான் என்னோட வாதம் உண்மையிலே. எப்படின்னா 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்து பஸ் பிடிச்சி போனவங்கலாம் இருக்கிறாங்க அதே இடத்துல. பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டரில் இருக்கும். இப்போ ஷரட்டோ வந்ததுனால ஒரு 100 மீட்டர் மட்டும் நடந்து வந்தாலே அவங்களோட பஸ் ஸ்டாப் மெயின் ரோட் ரீச் பண்ணி அது மூலிமா ஷரட்டோ பிடிச்சி போகிறாங்க. ஆனால் அதுலேயும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அவங்க, அவங்க காலடியில் தான் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு 3 ரூபாய் சிகரெட்டை வாங்கி ஒரு ஆள் பற்ற வைக்கிறான், அந்த ஆள் வந்து இந்த இடத்துலேருந்து வேற ஒரு டிரான்ஸ்போர்ட் ஷேர் ஆட்டோவில் தான் போகிறான் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும்னா நாங்கள் இந்த ஜாப்ல இருக்கிறதுனால ஒரு சில பேரை கரெக்டாக கணிச்சிடுவோம். ஒரு 98% ஒரு கஸ்டமர் அப்படின்றது அந்த ஆளோட காலடியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த சிகரெட் அடிச்சுட்டு இருப்பார். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 70 ஆட்டோக்கள் வந்து அவர் காலடியில் நின்றுட்டு போயிருக்கோம். அந்த சிகரெட்டை வேஸ்ட் பண்ணாமல் கடைசி வரைக்கும் அடிச்சுட்டு அணைச்சி போட்டு அதுக்கப்புறம் 81st ஆட்டோவில் ஏறி போவார். இப்போ மக்களை சோம்பேறியாக்குனதுலேயும் பெரிய முக்கிய பங்கு ஷேர் ஆட்டோக்கு இருக்குது. அது வேற இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய தவறுகளும் செய்கிறாங்க ஆட்டோக்காரங்க. பார்த்தீங்கன்னா போனவுடனே யாராவது கை போட்டால் சடனாக நிறுத்திடுறது, அதனால் பின்னாடி டிராஃபிக் ஆகுது. அதுதான் சொல்ல வர, அவங்கவுங்க திருந்தி இருந்தாலே அதான் செய்யும் தொழிலே தெய்வம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அதெல்லாம் டிராஃபிக்லாம் மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம். 50% அது காரணம் இவங்க, 50% அது காரணம் அவங்க, புரியுதுங்களா? ரெண்டு பேர்கிட்டையுமே தவறுகள் இருக்கிறதுனால அவங்களோட பிஹேவியர் வந்து. பப்ளிக் சர்வெண்ட்ன்றது பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கும். கவர்மெண்ட் பப்ளிக் கிட்டேருந்து கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு கவர்மெண்ட்கிட்டேருந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு போகுது, இது பப்ளிக் கிட்டேருந்து டைரெக்டாக பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு போகுது. காக்கி சட்டை வந்து எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப போட்டுத்தக்கக்கூடிய ஒரு யூனிஃபார்ம் அது. அதுக்கப்புறம் இவங்களோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆட்டோக்காரங்களா அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு மைண்ட் தாட் வந்து அவங்களோட மைண்ட் செட்குள்ளே போயிடுச்சு. போலீஸ்காரங்க, டிராஃபிக் போலீஸ்காரங்களாம் பொதுவாக ஒரு இடத்துக்கு போனீங்கனாலே அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இஷ்யூவாக போயிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தராக போனால் ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டாங்க. இதே ஒரு 100 பேர் ஒரு சங்கமாக சேர்ந்து போனாங்கன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல சேர் போட்டு உட்காந்து பேசுவாங்க. ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஓரளவுக்கு மதித்தாதான் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குங்கன்னு சொல்ல வரேன் நான். அவங்க வந்து அந்தபடியெல்லாம் எங்களை தலையில் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும்.

0: சொல்ல வர.
1: ஆட்டோ அண்ணாக்கு இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, இவர் நல்லா படிச்சிருந்தா நல்லா வந்திருப்பாருன்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கு இவர் வருத்தப்பட்டிருக்காரா?
0: நான் படிக்கும் போது படிப்பை தவிர இது எல்லாத்துலயுமே கான்சன்ட்ரேட் அதிகமா பண்ணதுனால தான் இப்படி வந்துட்டோம். செம்ம ஜாலியா இருந்தோம். கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான், டீச்சர்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுத்தது கிடையாது. அது எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா டீச்சர்ஸ்க்குமே தெரியும். இப்போ என்ன நிறைய ஸ்கூலுக்கு கூப்பிட்டு சீஃப் கெஸ்டாக இன்வைட் பண்ணுறாங்க, அதெல்லாம் என்னோட சந்தோஷமான விஷயமா இருந்தால் கூட நான் டீச்சர்ஸ்க்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறது எனக்கு படம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்க்கே இன்னும் தெரியாமல் கூட இருக்குது. சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வெட்டுவாங்கல்ல, டென்த் வரைக்கும் படித்தேன். லெவன்த் டுவெல்த்து கோவலம் சென்ட் ஜோசப்பில் படித்தேன். ஸோ அதான் படிக்கும் போது எதுவுமே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படித்து முடித்ததுக்கப்புறம் அப்போவுமே ஓரளவுக்கு சும்மாலாம் இல்லை, ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். அப்போ வந்து என்னோட மோட்டிவ் தான் எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. அந்தளவுக்கு லைஃப் ஜாலியாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் படிக்கலையேன்றதுக்காக வருத்தப்பட்டது கிடையாது. எப்படின்னா மரியாதை அந்த விஷயங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வர தெரியலையா அப்படின்ற, ஆனால் இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் தான், கண்டிப்பாக நான் கற்றுக்குவேன்ற தன்னம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னொரு கொஞ்சம் நாளில் கற்றுக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா மரியாதை கொடுப்பாங்க. இப்போ படித்தவங்கன்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துல போய் நீங்கள் நின்னீங்கன்னா, வாங்க சார் படித்தவங்க வராங்கப்பா வழி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிஹேவியர் வந்து தெரிஞ்சாலே போதும், அந்தளவுக்கு தெரிஞ்சாலே போதும் ஒருத்தவங்க மரியாதை கொடுக்குற அளவுக்கு. இப்போது படித்தவங்க வந்து ஒரு பெரியவர் வந்தாருன்னா, ஐயா இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பாங்க, படிங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்கு அப்படின்னு ஒரு மரியாதை நிமித்தமாக. படித்தவங்க கேட்கறதுக்கும் படிக்காதவங்க கேட்கறதுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ மரியாதை அவங்களோட பிஹேவியர் தெரிஞ்சுக்கலாம்.
1: அண்ணாதுரையை இந்த சமுதாயம் எப்படி வரவேற்கிறாங்க? அவருக்கு கிடைத்த சின்ன சின்ன பாராட்டுகளும் அவர் வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை அவர் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு.
0: ஒரு சில பேர் என் வண்டிக்குள்ள ஏறினாங்கன்னா இறங்கவே மாட்டாங்க. ஒரு நாலஞ்சு நாள் லேப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இறங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் நார்த் சைட்ல இருந்து இங்க வந்து ஹாஸ்டல்ல தங்கியிருப்பாங்க. நிறைய கேர்ள்ஸ் அவங்க ஃபேமிலி வந்தாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை முதல்ல கூப்பிட்டு இன்வைட் பண்ண மாட்டாங்க, என்ன கூப்பிட்டு இன்வைட் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலி கூட எல்லாம் நின்று போட்டோ எடுத்துக்க சொல்லுவாங்க. எல்லாருமே எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க ஐடி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு செகண்ட் ரெஃபரன்ஸ் தான் கொடுப்பாங்க. அவங்க ஃபேமிலி வந்தாங்கன்னா முதல்ல என்ன கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். இது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் டிரைவர் கஸ்டமர்ஸ்ன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு 75% உடச்சி எரிஞ்சிருக்கேன். அந்த உடைச்சிட்டு ஒரு பிரதராகவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸாவோ அல்லது ரிலேஷனாவோ அந்த ஒரு இதில் தான் என்கிட்ட இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு 7-8 பேர் என் வண்டிக்குள்ளே வந்து அழுதுருக்காங்க. தேமி தெரியாமல் வந்து ஐடி ஃபீல்டில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையா இப்படின்னு தெரியல. ஸோ அவங்களோட நினைச்ச வாழ்க்கையை அவங்களால சந்தோஷமாக வாழ முடியல. ஸோ வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற ஒரு மோட்டிவ் ஆகுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. வேற ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு குடுகுன்னு இறங்கி ஓடியாந்து என் ஆட்டோவில் ஏறிடுவாங்க. ஸோ அவங்க திருப்பி அந்த ஆட்டோவில் அவனை ஓவர்லாப் பண்ணிக்கிட்டே போயிட்டு இவங்களை இறக்கி விட்டு இவங்ககிட்ட வந்து வாங்குற காசை, இவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து வாங்குற காசை அவங்ககிட்ட கொடுத்து அவனுக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணணும்.
1: ஆட்டோனா நம்மளெல்லாம் ஒரு பயணியா மட்டும் பார்க்காம நம்ம குடும்பத்துல ஒருத்தர் எப்படி நம்ம வளர்ச்சிக்கு அக்கறை காட்டுவாங்களோ அதே மாதிரி நம்ம சமுதாயத்துக்கு அவன் நல்லது செஞ்சுட்டு வராரு. அண்ணாதுரை நமக்கு என்ன சொல்ல விரும்புறான்னு கேட்போம்.
0: நான் முன்னாடியே சொன்னதுதான் திருப்பி சொல்ல போறேன். இதுக்கு எப்படின்னா ஒரு ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் நிஜமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு 98% உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருக்குங்க. ஒரு 2% இந்த சமூகத்துக்காக வாழுங்க. அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளாகவும் இந்த இடத்துல வைக்கிறேன். எப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் இந்த சமூகத்துக்காக சமூக அக்கறையோடு 2% வாழுங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம், நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்றது தான். இதை நான் வேண்டுகோளாக மட்டும் வைக்கல, எச்சரிக்கிறேன்.
1: ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதத்துல வித்தியாசமானவங்க. வித்தியாசமான விஷயம் செஞ்சாலும் அது இந்த சமுதாயத்துக்கு நல்லதே செய்யணும்னு நினைக்கிற ஆட்டோ அண்ணாதுரையோட இன்னைக்கு நம்ம மனிதர்கள் பலவிதம் நிகழ்ச்சியில பயணம் செஞ்சோம். சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சாதாரண ஆனா மிகவும் உயர்ந்த மனிதர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் கடல் அளவு. மேலும் பலவிதமான மனிதர்களோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுடன் விடைபெறுவது ஜனனி. இது MOP சமுதாய வானொலி 107.8 FM.

கணிதம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியை இப்ப நீங்க கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து நமக்காக உழைக்கிற ஒருத்தவங்களோட குரல்ல நீங்க இப்ப கேட்டீங்க. சோ இந்த அளவுக்கு அவங்க நமக்கு உழைக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு தகுந்த மரியாதைய தகுந்த மதிப்பை கண்டிப்பா வழங்கணும். அவங்க இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து நடைமுறையா இருக்காது அப்படிங்கறத நம்ம உணர்ந்து அவங்களுக்கு உரிய மரியாதையும் மதிப்பையும் நம்ம தரணும். ஒரு அவங்களுக்கு எல்லாம் என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் அதெல்லாம் வந்து அடுத்த பட்சம் தான். முதல் வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதையும் ஒரு புன்னகையும் தான் அவங்க எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட இருந்து. சோ ஒரு புன்னகை இட் காஸ்ட் நத்திங், ஸ்மைல் இட் காஸ்ட் நத்திங்னு சொல்லுவாங்க. சோ ஒரு புன்னகையும் ஒரு கரிசனமும் அவங்க மேல நமக்கு வேணும். அதுதான் வந்து இந்த மனிதர்கள் பலவிதம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியோட ஒரு மோட்டோ. சோ இந்த மனிதர்கள் பலவிதம் நிகழ்ச்சியை இப்ப நீங்க கேட்டீங்க, தொடர்ந்து பல நல்ல நிகழ்ச்சிகள் வர காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. MOP சமுதாயம் 107.8.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் எஸ் பி முத்தராமன் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், பிறப்பது இயல்பாக இருக்கலாம், இறக்கும் போது சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதோடு இந்தியாவை உலக வல்லரசில் ஒன்றாக ஆக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஐயா அவர்களே, உங்கள் எண்ணம் போல் உலகத்தில் சிறந்த வல்லரசாக இந்தியாவை நாங்கள் உருவாக்கி சரித்திரத்திலே இடம் பிடிப்போம் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக் கொள்கிறோம்.
1: Hi listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride.

0: இப்போ பேச்சு போட்டியில தமிழன் என்று சொல்லடா அப்படிங்கிற பாரதியாருடைய ஒரு முத்தான வரிகளை இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமா பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுடைய பேச்சுக்களை கேட்கறதுக்காக அவ்வளவு காத்திருக்கேன்.
1: முதலாக பேச போவது ஜி தீபா, பிஎஸ்சி மேக்ஸ்.
2: அன்பு தோழிகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். திராவிட மொழியின் தலைமையான மொழி தமிழ். தமிழ் என்ற சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற சிறப்பினை உடையவர்கள் நம் தமிழர்கள். தமிழ் உலகத்தில் ஒரு காலத்தில் ஒவ்வொரு மனிதனாலும் பேசப்பட்ட புதுமொழி. ஆம், தமிழ் ஒரு பொது உடைமை. சுமார் 20,000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மொழி தமிழ். 200,000+ மேற்பட்ட ஓலைச்சுவடிகள், திருக்குறள், அகநானூறு, புறநானூறு போன்ற ஒப்பற்ற நூல்களின் வடிவில் தமிழில் உள்ளன. உலகிற்கு நாகரிகம், கலாச்சாரம், கலை, அறிவியல் ஆகியவற்றை கற்றுக் கொடுத்த நம் தமிழர்களின் இன்றைய நிலை என்ன? தமிழ் மொழியின் பெருமை மறையவும் அழியவும் காரணமாக இருந்தவர்கள் நம் தமிழர்கள் என்ற செய்தி வருத்தத்திற்குரிய செய்தியாகும். ஒவ்வொருவனும் செந்தமிழில் தான் பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தெரிந்த தமிழில் தலை நிமிர்ந்து வெட்கப்படாமல் பேச வேண்டும். தமிழின் பெருமையை பரப்ப நீ யார் என்று யாரேனும் கேட்டால் தமிழன் என்று சொல்லாதீர்கள், மனிதன் என்று சொல்லுங்கள். ஏனெனில் உலகத்தில் முதல் முறையாக பேசப்பட்ட மொழி தமிழ் என்று அலெக்ஸ் கார்ட்லியர் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். உடை, நாகரிகம், கலாச்சாரம், சாதி, மதம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டது தமிழ். தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் மட்டும் தமிழர்கள் அல்ல. அமெரிக்கனோ, ஆப்பிரிக்கனோ, கருப்போ, சிகப்போ தமிழ் மேல் பாசம், நேசம் ஆகியவற்றை கொண்டு தமிழ் பேசும் ஒவ்வொருவனும் தமிழன்தான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி.
1: அடுத்ததாக எஸ். ஐஸ்வர்யா, செகண்ட் பிகாம் சிஎஸ்.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தோன்றி புகழுடன் தோன்றுக, அத்தலின் தோன்றுதலின் தோன்றாமை நன்று எனும் வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப இவ்வுலகில் உள்ள உயிரினங்களில் எல்லாம் சிறந்த உயிரானது மானிட பிறப்பாகும். அம்மானிட பிறப்பின் மகத்துவம் என்னவென்றால், குறையின்றி பிறந்த மனிதன் கல்வி கேள்விகளில் தன்னிலத்தை உயர்த்தி சிறந்த சான்றோனாக மாறுவதே ஆகும். அவ்வகையில் கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மூத்த மொழி நமது தமிழ் மொழியாகும். அத்தகைய அமுதம் போன்ற தமிழ் மொழியை தாய்மொழியாக பெற்ற நம் தமிழ் மக்களே இவ்வுலகில் உள்ள மிக சிறந்த குடிமக்கள்கள் ஆவர். அத்தகைய தமிழ் மக்களின் பெருமையை பற்றி கூறவே நான் இங்கு வந்துள்ளேன். யாமறிந்த மொழிகளிலே தலை சிறந்தது தமிழ் மொழி என்று உரைத்தவர் பாரதியாவார். இதில் தமிழனின் பெருமை தெரிகின்றது. யாது முறை யாவரும் கேளீர் என்று உரைத்தவர் கணிதன் பூங்குன்றனார் ஆவார். அவர் இதன் மூலம் சொல்கையில், நம் தமிழரின் தலை நிமிர்ந்து ஓங்கி நிற்கின்றது. உலக பொதுமுறையாகிய திருக்குறளை இயற்றிய தெய்வ புலவர் பிறந்த மண்ணல்லவா இது. நீண்ட நெடிய இலக்கிய வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள் நாம் அல்லவா? அறம் என்றால் நீதி நூல்களும், அகம் புறம் என்றால் சங்க நூல்களும் கூறுகின்றனர். மேலும் ஒரு செய்தியை கூற விலகின்றேன். ஒபாமாவிடம் பேட்டி எடுத்த போது அவர் தன்னோட எடுத்துக்காட்டாக திகழும் மனிதர் நெல்சன் மண்டேலா என்று கூறினார். நெல்சன் மண்டேலாவிடம் 1907 தம் எடுத்துக்காட்டாக திகழும் மனிதர் யார் என்று கேட்ட போது அவர் காந்தி அடிகளே என்று கூறினார். அத்தகைய காந்தி அடிகளிடம் தம் எடுத்துக்காட்டாக திகழும் மனிதர் யார் என்று கேட்ட போது அவர் டால்ஸ்டாய் என்னும் ஞானியை கூறினார். அத்தகைய டால்ஸ்டாய் ஞானி ஆகிய அவரிடம் கேட்ட போது அவர் திருக்குறளை இயற்ற திருவள்ளுவரை தனது எடுத்துக்காட்டு என்று கூறினார். இதன் மூலம் தமிழன் எவ்வித உயரத்தில் இருக்கின்றான் என்றும், அவன் பெருமை எவ்வித உலக அளவில் பரவி இருக்கின்றது என்றும் நாம் இதன் மூலம் உணர்ந்து கொள்ளலாம். மேலும் ஒன்று கூற விலகின்றேன். 2nd World War ரஷ்யா தனது மாளிகையில் 3 பெரும் புத்தகங்களை சேகரித்ததாம். அதில் முதல் புத்தகம் மார்க்கஸ் எழுத டேஸ் கேபிட்டல், 2nd புத்தகம் திருவள்ளுவர் ஏற்ற திருக்குறள் ஆகும். 3rd புத்தகம் பெயர் தெரியவில்லை. இதன் மூலம் தமிழரின் புத்தகங்களும் அவர்களின் இலக்கியங்களும் எவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கின்றது என்பதை நாம் உணர இயலுமா? மேலும் உலகில் மக்களின் மொழி பேச்சு அதிகமாக இருப்பதும் தமிழ் மொழிக்கு மட்டுமே ஆகுமா? உலகிற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த மக்கள் தமிழர்களே ஆவர். பசுமை புரட்சி ஏற்படுத்தியவர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஆவார். பின் விடுதலை புரட்சி ஏற்படுத்தியவர் வேலுநாச்சியார் ஆவார். இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்வது என்னவென்றால், தமிழர்கள் தங்கள் மொழிகளில் ஆண் பெண் என்று வேறுபாடு பார்க்காமல் அவர்கள் மொழிகளை உயர்த்த பெரும் பாடுபட்டிருக்கின்றார்கள். மேலும் மதிப்புடன் வாழ்பவர்கள் தமிழர்கள் ஆவர். வாழ வேண்டும் என்பதற்கு வாழ்பவர் அல்லல் அவர். பிறக்கும் பொழுதே பெருமையுடன் பிறந்தவர்கள் ஆவர் அவர். இதன் மூலம் தமிழன் என்று பெருமையுடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நான் பேச வந்துள்ள தலைப்பு தமிழன் என்று சொல்லடா. அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது என்பதற்கேற்ப மக்கள் பிறவி அனைத்து பிறவிக்கும் மேலானது. அம்மக்கள் பிறவியிலும் தமிழனாய் பிறத்தல் என்பது மிகவும் போற்றதற்குரியது. எல்லா துறைகளிலும் அக்காலம் முதல் இக்காலம் வரை தமிழன் கால் பதிக்காத இடமே இல்லை எனும் கூறும் அளவிற்கு தமிழனின் சாதனை பல்கி பெருகியுள்ளது. இதனைத்தான் நாமக்கல் கவிஞர், தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனது வழியாகும் என்னும் போற்றியுள்ளார். தமிழ் மக்கள் காதலையும் வீரத்தையும் தமது இரு கண்களாக போற்றி வந்தனர். காதலுக்காக ஒரு பாலையை வகுத்துள்ளார் வள்ளுவர் பெருந்தகை. காதல், வீரம், கொடை, புகழ், கல்வி ஆகியவற்றை மிக சிறந்த பண்புகளாக கருதின. உப்பில்லாத பண்டம் போல் இருக்கும் திருக்குறள் இல்லாத எனது உரை. மோப்பு குழையும் அனிச்சம் முகன் திறந்து நோக்க குழையுமாம் விருந்து. இது விருந்தோம்பலை பற்றி திருவள்ளுவர் கூறியுள்ளார். எல்லா மக்களையும் தம்மவர்களாகவே கருதினர். இதனால்தான் யாது ஊரே யாவரும் கேளீர் என்னும் புறநானற்று பாடலால் நம்மால் அறிய முடிகிறது. அக்கால கல்வி முறை சிறந்திருந்தது. அரசனும் அறிவுடையான் சொல் கேட்டு நடந்தான். இதனை வேற்றுமை தெரிந்த நாற்பானுள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்படி நடந்தான் என்னும் புறநானற்று பாடல் நமக்கு அறிய முடிகிறது. ஆழ்வார்கள், நாயன்மார்கள், கடவுள் மீது பயன் கருதாத பக்தி கொண்டவர்கள் அனைவரும் நம் தமிழ் பின் வந்த மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தனர். தமிழ் மக்கள் எங்கு சென்றாலும் பெருமையே பெற்றனர். இதனால்தான் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வாழ்க தமிழ் என்னும் கூறி வந்தனர். சாதனை படைக்க மொழி ஒரு தடையே இல்லை என்பதற்கு தமிழனே சான்று. எனவே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா.
5: அடுத்ததாக சௌமியா, ஃபர்ஸ்ட் பிகாம் சிஎஸ்.
6: அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் தாய்மொழியான தமிழை பற்றி பேச எனக்கு ஒரு வாய்ப்பளித்ததற்கு முதலில் மிக்க நன்றி. நாம் தமிழர், தமிழ் திராவிட மொழிகளில் முதலில் தோன்றிய மொழி, செம்மொழி. இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம் தமிழின் பெருமையை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்ற மூத்த குடியினர் நாம். 9000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது எகிப்து நாகரிகம் என்றால் 20000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது நம் நாகரிகம். பிற இன மக்கள் பேச மொழியே தோன்றாத போது நாம் இலக்கியங்கள் படைத்துக் கொண்டிருந்தோம். பழமை மட்டுமா தமிழின் சிறப்பு? இல்லை, தமிழே முதல் மொழி. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, இன்னும் எத்தனையோ மொழிகள் தமிழிலிருந்துதான் தோன்றினர். ஆங்கிலம் மட்டும் என்ன விதிவிலக்கா? நேவி என்ற ஆங்கில கடற்படையை குறிக்கும் சொல் தமிழில் நாவா என்ற சொல்லிலிருந்து தான் பிறந்தது. நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த உண்மை? தமிழரான நமக்கே தெரியாத போது உலகிற்கு எப்படி நாம் எடுத்துக்காட்ட முடியும்? சிந்தியுங்கள், நாம் இன்னும் வளர வேண்டும், தமிழை போற்ற வேண்டும், மாற்ற வேண்டும். தமிழை மாற்ற வேண்டும் என்றால் சொற்களை மாற்ற வேண்டும் என்பதில்லை, தமிழை நாம் கற்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். தமிழரின் இன்றைய நிலைதான் என்ன? தமிழின் வாழ்வே தமிழரின் வாழ்வு என்ற வாய் வார்த்தை மட்டுமே வாழ்ந்து வருகிறது. மதம், இனம், குலம் என்று பாராமல் ஒன்றுபட்டு வாழ்ந்த நம் தமிழர்கள் வாழ்ந்த குமரி கண்டமே இன்று கடலுக்கடியில். திருக்குறள் உலக பொதுமறை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைவராலும் தம் மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டு வந்த மொழி. திருக்குறள் மட்டுமா தமிழின் சிறப்பு? திருக்குறளும் தான் தமிழின் சிறப்பு. ஆனால் திருக்குறளைப் போல் சிலப்பதிகாரம் போல் இன்னும் லட்சக்கணக்கான ஓலை சுவடிகள் புதுப்பிப்பதற்கு முன்பே அழிந்துவிட்டன. சுமார் 200,000 மேலான ஓலை சுவடிகள் அழிந்ததாக கூறப்படுகின்றது. உலகில் தோன்றிய முதல் மனிதன் தமிழனாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றன ஆய்வுகள். அப்படி இருந்தும் ஏன் இந்த நிலை? தமிழனாக பிறந்ததுதானே ஈன தமிழர்கள் செய்த ஒரே தவறு? ஏன் இந்த நிலை? இசை, நாடகம், அறிவியல், மருத்துவம் என அனைத்தையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் உலகிற்கு. ஆனால் உலகம் ஏன் இப்படி செய்கிறது? நாமும் தான் அதுக்கு ஒரு காரணம். என்றாலும் உலகில் மொத்தம் 8 கோடி தமிழ் மக்கள் உள்ளனர். செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஒரு சில மொழிகளில் தமிழ் தான் அதிக சிறப்புடைய மொழி. திருவள்ளுவர், கொடிக்காத்த குமரன், ராஜாஜி, இன்னும் ஏஆர் ரஹ்மான் என்று தமிழரின் பெருமையை அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட தமிழ் என் தாய்மொழி என்பதை கர்வத்துடனும் பெருமையுடனும் கூறுகிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி.
7: ஒரு காலத்தில் உலகில் இருந்த ஒவ்வொருவராலும் பேசப்பட்ட ஒரு பொதுமொழி. ஆம், தமிழ் ஒரு பொது உடைமை. உலகில் தோன்றிய முதல் மொழி நம் தமிழ் மொழி. சில மதங்கள், மொழிகள், கலாச்சாரங்கள், நாகரிகங்கள் தோன்றிய 2000 ஆண்டுகள் தான் ஆகின்ற நிலையில் சுமார் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய மொழி நம் தமிழ் மொழி. அரோப்பா, மொகஞ்சதாரோ, சுமேரிய நாகரிகங்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய மொழி நம் தமிழ் மொழி. ஆம், சுமேரிய நாகரிகத்தின் முதல் ஊரின் பெயரே ஊர். உலகில் தோன்றிய முதல் மனிதன் தமிழனாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறும் DNA ஆய்வுகள். 49 நாடுகளை கொண்ட குமரி காண்டம் என்ற மாபெரும் தமிழ் சாம்ராஜ்யம் கடலுக்கடியில் மூழ்கியதால் அதன் உண்மை உலகிற்கு தெரியாமல் போன சோகம். 200,000-க்கும் மேற்பட்ட ஓலை சுவடுகளில் வரும் பாதி கூட மொழிபெயர்க்கப்படாத நிலையில் திருக்குறள், அகநானூறு, புறநானூறு போன்ற எண்ணற்ற நூல்கள் கிடைத்து அனைத்து மொழிபெயர்க்கப்பட்டால் உலகிற்கு கலை, நாகரீகம், கலாச்சாரம் என அனைத்தையும் கற்றுத்தந்த நம் தமிழர்களின் இன்றைய நிலைதான் என்ன? தமிழின் பெருமை அழியவும் மறையவும் தமிழர்களே காரணமாக இருக்கின்றனர். இதற்கு தீர்வுதான் என்ன? சுலபம். ஒவ்வொருவரும் தமிழில் பேச வேண்டும். தமிழ் மீது வெறி, செந்தமிழில் தான் பேச வேண்டும், வேறு மொழிகளில் பேசக்கூடாது என்றெல்லாம் கூட இல்லை. தெரிந்த தமிழில் வெட்கப்படாமல் தலை நிமிர்ந்து பேசினால் போதும். கம்போடியாவில் உள்ள உலகில் மிக பெரிய கோவிலான ஆங்கோர் வாட்டை கட்டியது சூரியவர்மன் என்ற பல்லவ அரசன் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? உலகில் மிக பெரிய கீசா பிரமீடை விட 8 மடங்கு பெரியதான தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனால் 6 வருடத்தில் கட்டி முடிக்கப்பட்டது எவ்வாறு என்று இன்றும் உயர்ந்து நிற்கும் ஆய்வாளர்களுக்கு மத்தியில் இதை போன்ற ஒரு மாபெரும் அதிசயம் இன்னும் உலக அதிசயமாக ஏன் அறிவிக்கப்படவில்லை என்ற கேள்வி. தமிழின் பெருமையை பரப்ப நீ யார் என்று கேட்டால் தமிழன் என்று சொல்லாதீர்கள், மனிதன் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் உலகில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் மட்டும் கூறவில்லை, அலெக்ஸ் காமியர் போன்ற ஆராய்ச்சியாளர்களும் கூறுகிறார்கள். தமிழ் அவமானம் அல்ல, அடையாளம். அடையாளத்தை தொலைத்துவிட்டு எதை தேடி செல்கிறோம் நாம்? தமிழ்நாட்டில் பிறந்தவன் மட்டும் தமிழன் அல்ல. தமிழ் மீது பாசம், நேசம், மதிப்பு கொண்டு தமிழ் பேசும் ஒவ்வொருவனும் தமிழன் தான். தமிழனாக பிறக்க என்னதவம் செய்தேன் என்று பாரதியார் கூறினார். அத்தகைய பெருமையை நாம் பெற்றிருந்தும் அதன் பெருமையை அறியாமல் இருக்கிறோம் என்று கூறி தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி, வணக்கம்.

0: அடுத்ததாக எஸ் ஸ்ருதி ஃபர்ஸ்ட் பிசிஏ.
1: பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே வளர்ந்து வைய ஏட்டிலே தவிழ்ந்த தமிழே தமிழே உன்னை வணங்கியேன் உரையை தொடங்குகிறேன். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வரியை படித்தேன். அந்த வரி தமிழன் என்று ஒரு கர்வத்தை காட்டுவது மாதிரி தோன்றியது. தமிழன் என்பதில் அப்படி என்ன ஒரு கர்வம், அதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். மற்ற மொழி பேசுபவர்களை விட தமிழ் மொழி பேசுபவரிடம் அப்படி என்ன சிறப்பு உள்ளது என்று நான் யோசித்தேன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாரதி கூறியுள்ளதை நான் ஒத்துக்கிறேன். தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் பண்பாடாகவும் கலாச்சாரமாகவும் திகழ்கிறது. 3000 ஆண்டுக்கு மேலாக வளர்ந்து வரும் கலாச்சாரம் அது. மனைவியை விட்டுவிட்டு வேறொருத்தியுடன் ஊர் சுத்த வேண்டாம் என்று சிலப்பதிகாரம் உணர்த்தியுள்ளது. சிலப்பதிகாரம், திருக்குறள் போன்றவை இலக்கியங்கள் மட்டுமல்ல, அவை நம் வாழ்வுக்கு அறிவுறுத்தும் காவியங்களாகவும் திகழ்கின்றன. நீதி தவறிவிட்டு மீதி இருக்கும் உயிரை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் என்ன சாதிக்க போகிறோம் என்று நம் சிலப்பதிகாரம் உணர்த்தியுள்ளது. விருந்தோம்பல், மற்றவர்களை இகழாமை, மக்களின் கடமைகள், அரசின் கடமைகள் போன்ற பல செய்திகளை நம் திருக்குறள் உணர்த்தியுள்ளது. மோப்ப குழையும் மனுச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து என்பது நம் வள்ளுவனின் வாக்கு. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்பது நம் தமிழ் பேசுபவர்களுக்கு மட்டுமல்லாது தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கட்டி காக்கிறவங்களுக்கும் தான். 3000 ஆண்டுகளாக வளர்ந்து வரும் தமிழ் பண்பாட்டன் ஆலமரத்தோட புது விழுது நீ, அதற்காக நீ பெருமைப்படு என்பதுதான் அர்த்தமே தவிர மற்ற மொழி பேசுபவர்களை மதிக்காதே என்ற அர்த்தம் கிடையாது. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்கோர் குணம் உண்டு என்று நாமக்கல் கவிஞர் பாடியுள்ளார். முதலில் தமிழன் என்றால் யார்? அமிர்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். சொல்லிலும் செயலிலும் அன்பினையே போற்றுபவன் தமிழனாவான். தீயினார் சுட்ட பொன் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு, மறந்தும் மாற்றாரின் மனதை புண்படும் வகையில் பேசாதவன் தமிழன். தையலை உயர்வு செய், பெண்ணின் பெருமையை உணர்ந்து பேசுபவன் தமிழன். கற்பனில் இருவருக்கும் பொதுவினில் வைப்போம், ஒருவனுக்கு ஒருத்தியாய் காதலில் கழித்து வாழ்பவன் தமிழன். பண்பாடு மிக்க ஒரே மொழி இனம் நம் தமிழே, அதை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும். மற்ற மொழிகளில் இச்சிறப்பு கிடையாது. இதை அறிய நமக்கு பூத கண்ணாடி தேவையில்லை, கால கண்ணாடி ஒன்று மட்டுமே போதுமாம். நம் முன்னே இலக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால் இவ்வுண்மையை நாம் அறியக்கூடும். கனியன் பூங்குன்றனாரின் ஒரு கவிதையை கூறு.

0: என்று பாடியுள்ளார். எல்லா ஊர்களும் நம் ஊரே, எல்லா உறவுகளும் நம் உறவுகளே, தீமையும் நன்மையும் பிறத்தர வாராது தாமாக கொள்வதே என்று நாம் எண்ண வேண்டும். பெரியோரை வியத்தல் இளமே, சிறியோரை வியத்தல் அதனினும் இளமே என்று கூற எந்த சமூகத்தால் முடியும்? இதை கூறியது நம் தமிழ் சமூகமே என்று பெருமைப்பட வேண்டும். 16 நூற்றாண்டுகளுக்கு முன் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று கூறிய சிலப்பதிகாரம் எழுந்தது நம் தமிழ் ஜாதிதான். இதை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டுமே தவிர இகழக்கூடாது. தன்னிலையில் தாழாமை, தாழ்ந்த பின் உயிர் வாழாமை என்று கூறிய வள்ளுவனார் எழுந்த ஜாதி நம் தமிழ் ஜாதி. நாம் ஆர்க்கும் கூடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று பாடி 12 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன. இவ்வாறு பெருமைத்தக்க சிறப்புடையது நம் தமிழ் ஜாதியாகும். இறைவன் மனிதனுக்கு உரைத்தது கீதை, மனிதன் இறைவனுக்கு உரைத்தது திரு வாசகம், மனிதன் மனிதனுக்கே உரைத்தது திருக்குறள். ஆம், அத்தகைய திருக்குறளை படித்து நாம் பெருமை போற்றி பெருமைப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தமிழனாய் பிறக்க நான் என்ன தவம் செய்தேனோ என்று தெரியவில்லை. அதுவும் தமிழ் பேசுபவர்கள் மகளாய் பிறந்து தமிழ் ஊட்ட பெற்று வாழ நான் மாதவம் செய்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தமிழ் ஒரு செம்மொழியாகவும் திகழ்கிறது. செம்மொழி என்று ஒரு மொழியை நினைக்க வேண்டும் என்றால் அம்மொழி பழமையாகவும் இலக்கிய வளம் மிக்கதாகவும் இருக்க வேண்டும். சொல்லுங்கள், தமிழ் ஜாதி என்பது தரக்குறைவா? இதை நாம் வெல்லுவோம். தமிழ் ஜாதி என்று தலை நிமிர்த்தி தோல் உயர்த்தி வானம் விரிந்த அளவு நாம் சொல்லுவோம். வானம் அளந்த அனைத்தையும் நாம் அளப்போம். உன் கற்பிற்கு எதிராக பேசுபவர்களை நீ எதிர்த்துவிடு. ஆனால் உன் தாய் தமிழின் கற்புக்கு எதிராக பேசுபவர்களை நீ முதலில் எதிர்த்துவிடு. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நண்பர்களே, தமிழன் என்று சொல்லுங்கள், தலை நிமிர்த்தி நில்லுங்கள். நன்றி, வணக்கம்.
1: அடுத்ததாக நந்தினி ஜர்னலிசம்.
2: கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, வாளோடு முன் தோன்றிய மூத்த தமிழே, பாட்டுக்கொரு புலவன் பாரதியின் பாடல்களிலே தவிழ்ந்த தமிழே, காலங்கள் கடந்தாலும் செம்மொழியாய் பெருமை பெற்ற செந்தமிழே, உன்னை வாழ்த்தி வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். நான் நடந்து வருகையிலேயே என்னை எடை போட்டு காத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ தமிழன் என்று சொல்லடா. தமிழுக்கு இணை தமிழ், தமிழனுக்கு இணை தமிழன், தமிழ் மண்ணுக்கு இணை தமிழகம், தமிழ் நாட்டுக்கே இணை வையகம். ஆஹா, என்ன அழகான இக்கவிதை நமக்கு நம் தமிழையும் தமிழனையும் பற்றி மிக தெளிவாக விளக்குகிறது. தமிழ் எங்கள் பேச்சு, அத்தமிழ் எங்கள் மூச்சு, தித்திக்கும் தமிழ் மொழி, தெவிட்டாத செம்மொழி என போற்றி பாட எல்லா தகுதிகளையும் பெருமைகளையும் உடையது நம் தமிழ் மொழி. திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்துதான் உருவானதாகும். தமிழ் திரமிழ திராவிட திராவிட என உருவாயிற்று என்பர் மொழியியல் அறிஞர்கள். திராவிட மொழிகளுள் தலைமை சிறப்பும் தொன்மை சிறப்பும் உயர்த்தனி சிறப்பு மிக்க இடமும் தமிழ் மொழிக்கே உள்ளது என்பது நன்கு தெளிவாகிறது. தமிழே ஞால முதல் மொழி, தமிழனே ஞால முதல் மாந்தன், உலகில் வழங்கும் 3000 மொழிகளுள் தமிழே முன் தோன்றிய மூத்த மொழி என்பதும், தமிழனே முதல் மாந்த பிறப்பென்பதும், தமிழும் தமிழனும் தோன்றிய விடம் குமரி நாடே என்பதும் கல்வெட்டுக்களில் பொறிக்கப்பட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலம் முதலே வழக்கிலிருந்து வருகிறது. இறந்த காலத்தில் வாழ்ந்த தமிழரின் வாழ்வில் பெருமை சேர்த்தது நிகழ்காலத்திலும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது, இனி வரும் எதிர்காலத்திலும் பெருமை சேர்க்கும் என்பது மட்டும் உறுதி. அதற்கு அழிவில்லை. தமிழும் வாழ்ந்து தமிழரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மொழியின்றி ஒரு தேசம் இருக்க முடியாது. 1000 முன்பு எழுதப்பட்ட ஆத்திச்சூடியும் 1000 முன்பு எழுதப்பட்ட திருக்குறளும் நமக்கு கிடைத்திருக்குமா என்ன? கிபி 5 நூற்றாண்டிலேயே தொல்காப்பியம் எனும் இலக்கண நூல் தோன்றியிருக்கிறதெனின் அக்காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தமிழ் மொழி இலக்கிய வளமிக்க மொழியாக தோன்றியிருக்க வேண்டும் எனவும் அதற்கு 100 முன்னரே அம்மொழி மக்கள் பேச்சு வழக்கில் இடம் பெற்றிருக்க வேண்டும் என்பதையும் நாம் உணரலாம். மூல திராவிட மொழி கூறுகளுள் 80% அளவிற்கு கொண்டுள்ள ஒரே மொழி தமிழே ஆகும். திருத்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி புகழ் செம்மொழியாம் என்பது இலக்கணம். பிற மொழிகளினும் உயர்ந்ததாகவும் எம்மொழியின் துணையின்றி தனித்து இயங்க வல்லதாகவும் அதே வேளையில் செம்மொழியாகவும் தமிழ் மொழி திகழ்கிறது. இந்தியாவில் பல்வேறு மாவட்டங்களில் மொத்தம் 611,80,000 பேர் தமிழ் பேசுவோர் ஆவர். இவர்களை தவிர ஏற்றத்தாழ 35 நாடுகளில் 94,77,000 பேர் தமிழ் பேசுவோர் ஆவர். தமிழ்நாட்டின் மொழி இந்திய நாட்டின் மொழி என்ற நிலையை கடந்து பன்னாட்டு மொழியாகவும் தமிழ் மொழி திகழ்கிறது. இயல்பாக தோன்றிய மொழிக்கு 16 பண்புகள் இருக்க வேண்டும். தொன்மை, உண்மை, எண்மை, ஒண்மை, இயன்மை, வியன்மை, இனிமை, தனிமை, இளமை, பலமை, தாய்மை, தூய்மை, ரைமை, மறைமை, அம்மை, செம்மை. இவ்வாறு சிறப்பு மிக்க பண்புகளை உடைய ஒரே மொழி நம் தமிழ் மொழி என்பதை தலை நிமிர்ந்து சொல்பவர்களாக நாம் உள்ளோம். தமிழ் மொழி பக்தி மொழி, மனித இரக்க உணர்வை பெருமிதமாக போற்றும் அன்பு மொழி. வேறு எம்மொழியும் இல்லாத காண கிடைக்காத அளவிற்கு பக்தி பாசுரங்கள் நிரம்பிய மொழி தமிழ் ஒன்றே. சைவம் 12 திருமுறையையும் வைணவம் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் போற்றி வழிபடும் மந்திரமாக தமிழ் திகழ்கிறது. உலகிற்கு ஒரு ஞாயிறு அஃது ஒளி ஞாயிறு, உலக மொழிக்கெல்லாம் ஒரே ஞாயிறு அஃது தமிழ் என்னும் மொழி ஞாயிறு என்றும், தமிழுக்கென பிறந்து தமிழுக்கென வளர்ந்து தமிழுக்கென பயின்று தமிழுக்கென பயிற்று தமிழுக்கென ஆய்ந்து தமிழுக்கென ஓய்ந்து தமிழுக்கென வாழும் தமிழே வாழி, தேன் கலந்த பாலில் உள்ள சுவையை சுவைத்தால் எப்படி இனிக்கும், அப்படியோர் சுவை மிகுந்த தமிழ் மொழியை நாம் ருசித்து ருசித்து பருகுவதில் உள்ள சுவையை அளவிட முடியாதது. மண்ணில் மணக்கும் தமிழ், விண்ணில் வசிக்கும் தமிழ், எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி எங்கெங்கும் வாழியவே. தாய் செழித்தால் சே செழிக்கும் அல்லவா, அதுபோல தமிழ் செங்கோலாட்சி நிலவும் வரையே இவ்வுலகில் எங்கள் மூச்சு நிற்கும் பேச்சு வெல்லும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, வாழ்க தமிழ், வளர்க தமிழன் என்று கூறி நன்றி.
3: அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் எனது தாய்மொழி, எனக்கு பெயர் சூட்டுவதற்கு முன்பே எனக்கென்று ஒரு பெயரை கொடுத்த மொழி. அது என்ன பெயர்? தமிழன் என்ற பெயர் என்றுமே மாறாத பெயர். ஔவையார், திருவள்ளுவர், கம்பர், பாரதியார், பாரதிதாசன் என்று எத்தனையோ தமிழறிஞர் பிறந்த மண் இந்த தமிழ் மண். இந்த தமிழ் மண்ணில் நானும் பிறந்தேன் என்பதில் நான் பெருமை அடைகிறேன்.

0: உலகிற்கே உயிர் கொடுத்த மொழி நமது தமிழ் மொழியாகும். தமிழ் 20,000 ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றிய மொழி. தமிழ் இலக்கியங்களோ, தமிழே மிகவும் பண்பட்ட மொழி. அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்கிறார் மாக்ஸ் முல்லர். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க ஆர்வத்தை தூண்டுகிறது என்கிறார் கெல்லன். இப்படி வெளிநாட்டு மொழி நூல் புலவர்கள் அனைவரும் நமது தமிழை பாராட்டியுள்ளனர். இதற்கு இதை தவிர வேறு என்ன பெருமை வேண்டும் நமக்கு? யாதும் ஊரே, யாவரும் கேளிர் என்று உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க செய்தது எம் தமிழின் புறநானூறு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி என் தமிழ் மக்கள். எனவே தமிழ் எனக்கு அடையாளம் கொடுத்த மொழி. தமிழன் என்று சொல்லடா, தடை நிமிர்ந்து நில்லடா என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அடுத்ததாக எம் பிரியதர்ஷினி, ஃபர்ஸ்ட் பிகாம் சிஎஸ்.
2: அனைவருக்கும் வணக்கம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று தட்டி எழுப்பி நிமிர்ந்து நிற்க கட்டளையிட்டார் நாமக்கல் கவிஞர் அவர்கள். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினிற்கே தந்து வான்புகழ் படைத்த தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று தமிழின் பெருமையை பாடினார் பாரதி. அது மட்டுமா, எங்கள் தமிழ் தாயின் கால்களை வங்கக்கடல் முத்தமிட்டு இதமாக வருடிக் கொடுக்கும். அவள் நீண்ட கருங்கூந்தல் பொதிகையின் தென்றலை அள்ளி வரும், அதில் அகில் மனம் வீசும், ஐம்பெரும் காப்பியங்கள் அணிகலனாய் அலங்கரிக்கும். இத்தகைய இனிமையான தமிழ் தாயின் புதல்வர்கள் நாம் என்று சொல்லிக் கொள்வதில் எவ்வளவு பெருமை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றியது தமிழ்குடி. அத்தகைய தமிழ்குடியில் பிறந்தோம் என்று சொல்லிக் கொள்வதில் தலை நிமிர்கிறது அல்லவா? தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவன் போர் குணம் உண்டு, அமிர்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும் என்று பாடி தமிழின் பெருமையை கூறினார் கவிமணி. தமிழனே, உனக்கு வேண்டும் பெருமை. நீ சொல்லும் சொல்லிலே, என்னும் எண்ணத்திலே, பேசும் பேச்சினிலே, பார்க்கும் பார்வையிலே, போகும் பாதையிலே, இப்படி தமிழுக்கு பெருமை சேர்த்தோர் பலர். அறிய செய்தோன் தமிழன், அறிந்த அனைத்தும் வையத்தார்கள் அறிய செய்தோன் தமிழன். கணிதத்தில் புதுமை படைத்து மேதையானாரே கணித மேதை ராமானுஜர், அவர் தமிழன் என்று எண்ணும் போது தலை நிமிர்கிறது அல்லவா? வாழ்க்கையே கவிதையாக வாழ்ந்தவன் பாட்டு புலவன் பாரதி. பாரதியால் தமிழர் அடைந்த பெருமையும் வீரமும் சொல்லில் அடங்கா. தமிழ்நாட்டில் கற்றோர் தொகை 75% என்பது மாறி 100% என்று ஆனால்தான் பாரதி கூறியபடி கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற நிலையை நாம் அடைய முடியும். எனவே சென்றிடுவி இரட்டு திக்கும் கலை செல்வங்கள் அனைத்தும் கொணர்திங்கு சேர்ப்பீர் என்று பாரதியின் வாக்கை நினைவில் கொண்டு பிற நாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்களை தமிழில் மொழிபெயர்த்தல் வேண்டும். தமிழை எங்கும் பரப்ப வேண்டும். பாரதி மட்டுமா, பாரதிதாசன், சங்க புலவர்களின் திருவள்ளுவர், ஔவையார், கம்பர் போன்றவர்கள் சாதிக்காத உயரங்களே இல்லை. பிறக்கும் போதே பெருமையோடு பிறந்தவன் தமிழன் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் இவர்கள். இசைக்கான முதல் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் தமிழ் பெண்மணி எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரல் ஐநா சபையில் ஒலித்த போது தமிழன் தலை நிமிர்ந்து நின்றான் அல்லவா? குற்றாலீஸ்வரன் ஆங்கிலகாவாய கால்வாயை கடந்த போது தமிழன் தலை நிமிர்ந்து நின்றான் அல்லவா? விஞ்ஞான துறையில் முதல் நாபல் பரிசை பெற்ற சர் சி வி ராமன் அவர்கள் தமிழன் என்று எண்ணும் போதே பெருமை அல்லவா? கடலலை தாளாட்டும் ராமேஸ்வரத்தில் பிறந்த இந்தியாவின் ஏவுகணை மனிதர் ஏபிஜே அப்துல் கலாம், அவர் முன்னாள் ஜனாதிபதி, அவரும் தமிழன் என்று நினைக்கும் போது மெய் சிலிர்க்கவில்லையா உங்களுக்கு? தன் இசை கலையால் 2 ஆஸ்கார் விருதுகளை வென்று தெல்ல தமிழ் உள்ளங்களை திக்குமுக்காட வைத்தாரே ஏ ஆர் ரகுமான். விருது பெற்ற அவர் உரைத்தது என்னவென்று தெரியுமா? எல்லா புகழும் இறைவனுக்கே என்று தன் தாய்மொழியாம் தமிழ் மொழியிலேயே உரையாற்றினார். எனவே தன் தாய் மொழியையும் தாயையும் தாய் நாட்டையும் போற்றுவோர் வெற்றி அடைதல் திண்ணமே. முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழி, முதல் குடி தமிழ்குடி. மதிப்போடு வாழ்பவன் தமிழன், சிறப்போடு வாழ்பவனும் தமிழனே. எனவே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து செல்லடா என்று கூறிய விடைபெறுகிறேன். நன்றி.
1: அடுத்தது பி ஸ்ருதி, ஃபர்ஸ்ட் பிகாம் சிஎஸ்.
3: தமிழன், தமிழன் என்று சொல்லடா, தலைப்பை கேட்டதும் திகைந்து போனேன். சபையோருக்கு வணக்கம். என் கல்லூரி வாழ்க்கையின் தொடக்கமே இப்படி ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்து பேச சொல்வதில் பெருமை கொள்கிறேன். தமிழே எனக்கு மிகவும் பிடித்தமான மொழி. ஆனால் என் தாய்மொழியோ தமிழ் இல்லை. ஆனால் தமிழே எனக்கு தாய்மொழியாக இருக்க வேண்டும் என்று எண்ணிய காலங்கள் எப்பொழுதும் எனக்கு உண்டு. தமிழே, மானத்தை இழப்பது மரணத்தை விட கொடுமையானது என்றால் என் மானமே நீதான். உன்னை இழந்தால் நான் எப்படி வாழ்வது? தமிழே, எத்திசையும் புகழ் மணக்கும்,

0: என்றும், எங்க முழு தென் தமிழ் என்றும், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றெல்லாம் மேலோர் கூறிய செந்தமிழே, நீ வாழ்க. தமிழே தனித்துவம் வாய்ந்த மொழியாகும். தமிழ் முத்தமிழ் என்றும் கூறுவர். இயற்கலை, இசைக்கலை, நாடகக்கலை என்று மூன்று பிரிவுகளும் தமிழுக்கு உண்டு. ஓவிய கலையை எடுத்து பாருங்கள். ஓவியம் என்பது வண்ணத்தால் ஓர் உருவத்திற்கு எண்ணத்தையும் கலந்து ஓர் உருவம் கொடுப்பதாகும். ஒப்புக்கொள்கிறீர்களா? ஆடை அணிவகையை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆடை நெய்தலில் தமிழர் அடைந்திருந்த கலை நுட்பம் அரியது. ஆடைக்கு கலை என்ற மற்றொரு பெயரும் உண்டு. கலிங்கத்து பரணியில் நிலா முற்றத்தில் ஆடையது நில ஒளியது என்று திகைந்து போனாலாம் ஒரு பெண். அணிகலன்கள் தமிழ் பெண்கள் போல் வேறாரும் அணிவரா? இல்லவே இல்லை. தத்துவம் பேசுவதில் தமிழ் அறிஞர்களே மிகவும் சிறந்தவர்களாவர். சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவிற்கு கவிதைகளை பாரதியார் தமிழில் அல்லவோ இயற்றினார். சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா என்றும், சின்னஞ்சீறு கீழியே என்றும், காதலை வர்ணிப்பதும் பெண்ணை வர்ணிப்பதும் தமிழ் மொழி போல் வேறு எந்த மொழியிலும் கிடையவே கிடையாது. சாதி, சமயம் முதலியவற்றை அனைத்தையும் தமிழ் மொழியிலேயே வாழ்ந்துருவர். இப்படிப்பட்ட தமிழின் பெருமையை, தமிழர்களின் பெருமையை, தமிழ்நாட்டின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். கால அவகாசம் தான் கிடையாது. புகழுக்கு அழகே தமிழா, நீ வாழ்க வளர்க என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அடுத்தது டிகே அனுஷா, ஃபர்ஸ்ட் பிகாம் ஏஎன்எஃப்.
2: தோன்றின் புகழோடு தோன்றுக, தோன்றற்க தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குரலுக்கேற்ப, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பே தோன்றியவர்கள் நம் தமிழர்கள். வீரம், விவேகம், அறிவியல், பேச்சு திறமை போன்ற அனைத்து கலைகளிலும் சிறந்தவர்கள் நம் தமிழர்கள் அல்லவா? பல கலைகள் தோன்றியிருந்தாலும் நம் தமிழ்நாட்டில் தோன்றிய கலைகளே இன்னும் சிறந்து விளங்குகின்றன. உங்களை யாரேனும் நீங்கள் யார் என்று கேட்டால் நான் தமிழன் என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் நான் மனிதன் என்று சொல்லிக் கொள்வதே மேல். இதை நான் மட்டும் கூறவில்லை, அலெக்ஸ் காலியர் போன்ற பல ஆய்வாளர்களும் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். தமிழனே தமிழை பேசுவதற்கு தயங்குகிறான் என்றுதான் நாம் இப்பொழுது கூற வேண்டும். ஆங்கிலம் இல்லை என்றால் எதுவும் இல்லை என்று ஆகிவிட்டது இப்பொழுது நிலம். சோ இப்படி பல பேர் பேசலாம், தமிழ்தான் முக்கியம், தமிழன்தான் முக்கியம், ஏன்னா நாம் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம் என்று பல பேர் பேசுவீர்கள். ஆனால் உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள், தமிழனே என்றும் தமிழுக்கான அழிவுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் அதற்கு அழிவுக்கு காரணமாக இருக்கக்கூடாது என்றால் நீங்கள் தமிழை, நான் தமிழ் வெறி கொண்டவன், செந்தமிழ்தான் பேசுவேன், தூய தமிழ்தான் பேசுவேன் என்றெல்லாம் இல்லை. தமிழை நீங்கள் வெட்கப்படாமல் நிமிர்ந்து பேசினால் மட்டுமே போதும், அதுவே உங்கள் தமிழுக்கு நீங்கள் செய்யும் தொண்டாகும்.
1: அமிர்தா கணேஷ், ஃபர்ஸ்ட் பிகாம் ஏஎன்எஃப்.
3: இருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். தமிழரின் இனமானது மிகவும் பழமையான இனமாக கருதப்படுகிறது. தமிழருக்கும் தமிழுக்கும் இருக்கும் ஒரு உணர்வு ஒரு மிக சிறந்த இன்றியமையாத ஒரு தொடக்கமாகும். அதாவது தமிழர்கள் தமிழை ஒரு மொழியாக கருதாமல் அதை அவர்களது உணர்வாக கருதுகின்றனர். அதனாலே தான் அவர்கள் தனது குழந்தைகளுக்கு முத்தமிழ் செல்வன், தமிழ் செல்வி என்று தமிழின் பெயரையே சூட்டுகின்றனர். இது மாதிரி வேறு எங்கும் நம்மால் காண இயலாது. தமிழன் ஒவ்வொரு துறையிலும் தலை சிறந்து விளங்குகிறான். வங்கி துறையை தொடங்கியதே தமிழன் தான் என்றே நான் கூறுவேன். கடன், பற்று போன்ற விதவிதமான குறிப்புகளை அறிமுகப்படுத்தி வங்கி துறையை எல்லா இடங்களிலும் தமிழனே தொடங்கினான். இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இதெல்லாம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதை தொடங்கியவன் ஒரு தமிழனே என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். வங்கித்துறையை போன்றதே வணிக துறையும். பூம்புகார் என்பது மிக பழமையான ஒரு வணிக நகரம். அங்கிருந்து கிரேக்கர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டுள்ள குறிப்புகள் நம்மால் தொல்காப்பியத்தில் காண இயல்கிறது. பழங்காலம் முதல் நிகழ்காலம் வரை எவ்வளவோ இலக்கியங்கள் தோன்றியிருக்கின்றன தமிழ் மொழியில். ஒவ்வொரு இலக்கியமும் தனிச்சிறப்பு உடையது. அவை எல்லாற்றிற்கும் அடிப்படை சங்க இலக்கியமே. சங்க இலக்கியம் 10,000 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்டது. அது இன்று வரை நிலைத்து நிற்கிறது. இன்று வரை நிறுத்தியிருக்குமான காரணம் அதனிடம் உள்ள அழகான மற்றும் ஆழமான கருத்துக்களே ஆகும். தமிழன் வீரனுக்கும் பெயர் போனவன். ஜல்லிக்கட்டு என்பது பொங்கல் விழாக்களில் நாம் விளையாடும் ஒரு வீர விளையாட்டு. அது நம்மிருந்துதான் சீனர்களும் புத்தர்களும் பயன்படுத்த துவங்கினர். மல்யுத்தம், குத்துச்சண்டை இதையெல்லாம் தமிழனே கண்டுபிடித்தான். அது அவனுடைய ஒரு வீர உணர்வாக அவன் கருதினான். மேலும் கட்டட மற்றும் கட்டுமான துறைகளும் தமிழனே சிறந்தவன். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது. அதில் இருக்கும் தூண்களில் உள்ள சிற்பங்களும் சிலைகளும் அவ்வளவு அழகாகவும் நுணுக்கமாகவும் செதுக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு பெருமையுள்ள தமிழரும் தமிழ் மொழியும் இன்னும் ஒரு உலக மதிப்பை அடையவில்லை மனிதர்களே. ஏனென்றால் அதற்கு காரணம் நாம் தான். நாம் தான் நமது மொழியின் பெருமைகளை மற்றவர்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்னை பொறுத்தவரை இன்றும் நாம் ஆங்கிலேயரின் அடிமையாகவே இருக்கிறோம். அவர்கள் ஒப்புக்கொண்டதையே நாமும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டே சர்வதேச யோகா தினம். அவர்கள் ஒப்புக்கொண்ட பிறகுதான் நாமே யோகா அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம் உணர்ந்தோம். இந்த நிலை மாற வேண்டும். மாற்றம் நம்மிலிருந்து நம்மால் தொடங்கப்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஆர் பி ஸ்வேதா பிரியா, ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி எஃப்எஸ்எம். சாய்ராம்,
4: எல்லாருக்கும் எனக்கு ஒரு நல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் வந்து எனக்கு முன்னாடி பேசினவங்க பேசின மாதிரி வந்து நல்ல தூய தமிழ்லாம் பேச போறதுல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் தான் பேச போறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேம் வந்து கிளாஸில் வந்துட்டு அந்த டாபிக் சொன்ன அடுத்த செகண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுன விஷயம் வந்து ஓகே, தமிழ் வந்து தொன்மை இது எல்லாம் உள்ள ஒரு மொழி, அதை பற்றி பேசலான்ட்டு. ஆனால் எனக்கு அடுத்த நாளே வந்து நேற்று காத்தால் ஆக்சுவலி தோணுது வந்து இதெல்லாம் பேசினா நான் தமிழ் மொழியை பற்றி பேசுகிறதாகும். நான் ஒரு தமிழன், தமிழன் என்று சொல்லடாதான் டாபிக். ஸோ அந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கு நான் ஏன் ஒரு தமிழன் என்று நான் நினைக்கிறேன்னு சொல்லணுங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. நான் பேசுகிற இந்த மொழி எனக்கு வந்து என் அப்பா அம்மாவால் தந்தது மாத்திரம் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னோட முன்னோர்களாக தந்தது. ஸோ அது தொன்மை கொண்டது எல்லாம். இது எல்லாத்தையும் வந்து சீனியர்ஸ்லாம் வந்து செகண்ட் இயர்ஸ் தான், நீங்கள் நிச்சயமாக ஃபஸ்ட் இயர்ஸில் வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் படிச்சிருப்பீங்க, தொன்மை வளமை இளமை எல்லாம் கொண்டதுன்ட்டு. இது மாத்திரம் இல்லாமல் இந்த தமிழர்கள் நிறைய கோல் கட்டினாங்க. கோல் கட்டினது மாத்திரம் இல்லாமல் அந்த இறைவனை பற்றி நிறைய பாடல்கள் பாடினாங்க. அந்த ஒவ்வொரு பாடல்களும் நம்மளோட இலக்கிய வளத்தை வந்து இன்னும் கூடி காமிக்கக்கூடிய ஒன்று. இந்த மாதிரி இலக்கிய வளம் நயம் எல்லாம் கொண்டு ஒரு அருமையான மொழி தமிழ். இந்த தமிழ் மொழியை கொண்டது தமிழகம். இந்த தமிழகத்துலேருந்து ஆயிரக்கணக்கான பேர், எனக்கு முன்னாடி பேசின நிறைய பேர் சொன்னாங்க அப்துல் கலாம் ஆகிய நிறைய பேர் வந்து நம்ம கொடுத்துருக்கோன்ட்டு. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேரை வந்து தமிழகம் கொடுத்துருக்கு இந்த உலகத்திற்கு. அது அவர்கள் வந்து நம்ம வரலாற்றில் வந்து முத்திரை பதித்தவர்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பல பேரை கொடுத்த இந்த தமிழகத்தில் ஒவ்வொருத்தரும் பிறந்திருக்கு. நம்ம வந்து தமிழர் என்ற ஒரு பெருமையை கொள்ள வேண்டும். அதே போல் யாராவது உங்களை வந்து நீங்கள் யார் என்று கேட்டால் தமிழன் என்று தலை நிமிர்ந்து கூடுங்கள். நான் ஒரு தமிழன், அதை கொண்டு நான் பெருமையடைகிறேன். நன்றி, வணக்கம்.
1: பி கமலி, ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி மேத்ஸ்.
5: இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இளைய தலைமுறையினரே, செவி கொடுங்கள், சேதி சொல்கிறேன். அறிவுரை சொல்ல நான் அதிமேதாவி அல்ல, என் அனுபவ தழும்புகளை உங்கள் முன் அணிவகுக்கிறேன். இதோ, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன் தோன்றியது நம் தமிழ்மொழி. ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய தெய்வ புலவராம் திருவள்ளுவர், இவரால் அருளப்பட்ட திருக்குறள் தமிழில் இயற்றப்பட்டதினை அனைத்து நாடுகளாலும் அனைத்து மதங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரவர் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ் மொழி உலகம் பொதுமறையானதே. இதுவே தமிழுக்கும் மட்டுமின்றி தமிழர்களுக்கும் கிடைத்த மாபெரும் சிறப்பு. முச்சங்கம் வளர்த்த முத்தமிழுக்கு இன்று செம்மொழி பட்டம் அளித்ததால் உலகத்தின் முதன்மொழி தமிழ் மொழி என அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அங்கு இனியவை 40 முதல் கணினி தமிழ் வரை தமிழரின் பெருமை பறைசாட்டப்பட்டது என்று அமெரிக்க நாட்டோர் ஜார்ஜ் ஹர்ட் உரைத்தார். சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம் என உலகறிய நிரூபித்தார். அன்று பாரதி உரைத்தார், செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்றும், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்றும். இதிலிருந்தே தெரியவில்லையா தமிழ் மொழியும் தமிழரின் சிறப்பும்? தமிழ் பாடல்கள் சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அறிஞர் ஜியு போப் அவர்கள் தமிழின் மீது கொண்ட பற்றால் ஒரு தமிழ் மாணவன் என இவர் தம் கல்லறையில் பொறிக்குமாறு கூறினார். தமிழ்தாயே, என்ன தவம் செய்தோம் நாம் தமிழராய் பிறக்க, எந்நாடு எண்ணினம் தமிழுக்கு மட்டும் தனி குணம், அண்டை மாநிலமும் பிழைக்க வந்த மானிடரும் இருக்க இடம் கேட்டு படுக்க தமிழ் கற்றார். தமிழ்தாய்க்கு மட்டும் தத்து பிள்ளைகள் கோடி, ஆதலால் தான் 8 செம்மொழியில் தமிழ்தாயும் ஒருவர். எனவே இளைய தலைமுறையாகிய நாம் நம் தாய்மொழியாகிய தமிழை மென்மேலும் வளர்க்க பாடுபடுவோம் என இந்நாளில் உறுதி கொள்வோமாக. இறுதியில் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. எனக்கு வெற்றி என்ற மூன்றெழுத்தை தந்தாலும், தோல்வி என்ற மூன்றெழுத்தை தந்தாலும், நன்றி என்ற மூன்றெழுத்து பாமாலையை பூமாலையாக அணிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
6: Hi listeners, you're listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride.
7: You're all listening to MOP Community Radio 107.8. English, Tamil, மட்டும் இல்லைங்க, நம்ம MOP Radio இந்தியா.

0: நைன் உங்க மிமி ஆனந்த். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஆமாம், நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே லைஃப்பில். மற்றவர்களை சிரிக்கவை, நீயும் சிரித்துக்கொண்டே இரு.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Do you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
1: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
5: நமது விழா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம்.
6: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
7: Hi, hello, vanakkam and welcome. This is Priya Dhanush from BSCFSM in MOP Vaishnav College for Women. இந்த அழகிய நாளில நான் என் உயிரினும் மேலான தமிழ்துறை சார்பாக பேச வந்திருக்கேன். மாரியை கண்டதும் மனம் மாரியே ஆடிடும் கலாபமாக காதல் கொண்டேன் என் பாரதத்தின் தூணான மகாபாரதம் மேல். ஆமாம், இன்னைக்கு ஒரு செம்மையான தமிழுக்கு மட்டுமே சொந்தமான மகாபாரதத்தை அடித்தளமாக வச்சு பேச போறேன். ஒரு கதைக்கு எப்பவுமே ஒரே ஒரு கதாநாயகன் தாங்க. ஆனா மகாபாரதம் அப்படின்ற ஒரு கதையில வர கதாபாத்திரங்கள் எல்லாமே ஒரு ஒரு கதாநாயகன் தான். ஆமா, கடோட் கஜன் அப்படின்ற ஒருவர் தான் இன்னைக்கு என்னோட உரையோட கதாநாயகனாக இருக்காரு. பலத்தின் வெளிப்பாடு பீமன். பலத்தின் வெளிப்பாடு பீமன் அப்படின்னா அந்த பீமனோட சரிபாதிதான் கடோட் கஜன். மகாபாரத போர்ல பாண்டவர்களின் புதல்வர்கள் அனைவரும் கொல்லப்படுவாங்க அப்படின்னு பாரதத்தின் நாயகி திரௌபதி கிட்ட கிருஷ்ணர் சொன்ன மாதிரி சும்மா இருந்த கடோட் கஜனை போருக்கு கூப்பிட்டு வந்து கொன்னுட்டாரு அவரோட தந்தை. அரக்க வம்சத்துல பெண் எடுத்துட்டோமே, அரக்கர்களின் வாரிசு நம்மோட வாரிசா வந்துடுச்சே அப்படின்னு கவலையில இருந்தாரு பீமர். ஆனா அஸ்தினாபுரத்தோட அரியணையே காப்பாத்துற மாதிரி இருந்துச்சு கடோட் கஜனோட செயல். இவர் மட்டும் இல்லைன்னா கர்ணர் தவமா தவம் இருந்து இந்திரர்கிட்ட இருந்து வாங்கின இந்திரரோட பானம் அர்ஜுனனை தான் பதம் பார்த்திருக்கோம் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஓகே, இவ்வளோ நேரம் இவர் பத்தின ஒரு அழகான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம். இன்னொரு இன்ஃபர்மேஷன், இவருக்கு இப்படி ஒரு அழகான பேர் வர்றதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? ஆமா, அவருடைய தலை, அவருடைய அந்த தலை வந்து கடம் மாதிரி அவ்வளவு பலமா இருக்கும், அதனாலதான் அவருக்கு பெயர் கடோட் கஜன் அப்படின்னு சூட்டப்பட்டது. இன்னைக்கு நம்மளுக்கு முடியலையே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஆனா முடி இல்லாம இருந்த அவருடைய தலை தான் அவருடைய ஒரு பெரிய பலமா அமைஞ்சது. ஏற்கனவே பாண்டவர்களிடம் இருந்த போர்படை மிகவும் கம்மியா தான் இருந்துச்சு. அதுக்காக தான் கடோட் கஜன் வந்தாரு. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கடோட் கஜனை அவருடைய தந்தை பீமர் வந்து அழைச்சிட்டு வந்தாரு. அவர் வந்த உடனே, அவர் வரும்போது கௌரவர்களோட படை எவ்வளவு இருந்துச்சோ அவர் போகும்போது பாதிக்கு பாதி அதை குறைச்சிட்டே போயிட்டாருன்னு சொல்லலாம். யாருமே ஈடு கொடுக்க முடியாத அவருடைய பலமான அந்த கட்டுக்கோப்பான உடலை கூட விதி வென்றுடுச்சுன்னு சொல்லலாம். எப்பவுமே விதி வலியது தானங்க. அவரால் பறக்க முடியும், உருவத்தை குறுக்கிக்கிட்டு அவரால் பறக்க முடியும், அவரால் மறையவும் முடியும். இத்தனை பெரிய சக்திகள் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னே நம்மளால சொல்ல முடியும். கடோட் கஜனோட மனைவியோட பேர் என்னன்னா அகிலாவதி. இவங்க யாரோட பொண்ணு அப்படின்னு பார்த்தோன்னா பசக்கி அப்படின்ற ஒரு பாம்பின் இனத்தோட பெண் அவங்க. அந்த அந்த பாம்பு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. அந்த கருடரை பார்த்து கேள்வி கேட்ட பாம்பு தாங்க அவரு. ஆமா, கடோட் கஜன் ரொம்ப பெரிய இடத்துல தான் பெண் எடுத்திருக்காரு போல. பீமரோடைய குலம் ரொம்ப பெரிய இடத்துலதான் போய் வாக்கப்பட்டிருக்கு. கடோட் கஜனோட மகனோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்பரிக்கா. அவரை இப்பவும் ராஜஸ்தான்ல ஒரு கடவுளரா நினைச்சு வழிபட்டுட்டு தான் வராங்க. பீமரோடைய தலைமுறை ரொம்ப பெருசுதான் போல. இப்படிப்பட்ட ஒரு மாவீரர், ரொம்ப பெரிய மாவீரர் தான் இல்லையா கடோட் கஜன். அவர் வந்தோடனே கௌரவரோட படைய பாதியாவே குறைச்சிட்டு போயிட்டாரு, காலில மிதிச்சே கொண்டுட்டாரு. அவர் மட்டும் இல்லைன்னா பாண்டவர்கள் தோத்துருப்பாங்க கண்டிப்பா. பாண்டவர்கள் ஜெயிச்சதுக்கு எல்லாரும் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கான முக்கியத்துவம் கடோட் கஜனும் கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய

0: மாவீரனை யாரு கொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்த்தரப்பை சார்ந்த கௌரவர்களின் தரப்பை சார்ந்த கர்ணர் தான் கொண்டு இருக்காரு. ஆமா, அவருக்கு ஒன்றும் கடோட்கஜனை கொல்லணும் அப்படின்றது ஒன்றும் ஒரு பெரிய வேண்டுதலெல்லாம் கிடையாது. துரியோதனனோட கட்டாயத்தால் தான் அவர் வந்து கடோட்கஜனே கொன்னாரு. ஏன்னா கடோட்கஜன் ஒரு பெரிய மாவீரன், அவனை சும்மா அவர் வச்சிருக்க சாதாரண அம்புனாலெல்லாம் கொன்னிடவே முடியவே முடியாது. இந்திரர்கிட்ட இருந்து அவர் தவமா தவம் இருந்து வாங்கின அந்த இந்திர பானத்தால மட்டும்தான் அவரை கொல்ல முடியும் அப்படின்றது துரியோதனன் தெரிஞ்சுக்கிட்டு துரியோதனன் கர்ணனை கட்டாயப்படுத்திருக்கார், நீ அந்த பானத்தை உபயோகப்படுத்தி நீ கடோட்கஜனை கொன்னுதான் ஆகணும். ஆனா கர்ணரோட மனசுல என்ன இருந்திருக்கு, இந்த பானத்தை பயன்படுத்தி தன்னோட எதிரியா அவர் நினைச்சிட்டு இருக்க, அதாவது தம்பிய அர்ஜுனனை தான் கொல்லணும் அப்படின்றதா அவரோட ஆசை லட்சியம் எல்லாமே. ஆனா அதை தவிடுபடி ஆக்குற மாதிரி துரியோதனன் கட்டாயப்படுத்தி கடோட்கஜனை கொல்ல சொல்லியிருக்காரு. கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்றத நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. அந்த துரியோதனனோட கட்டாயத்தால கர்ணர் இந்திரபானத்தை பயன்படுத்தி கடோட்கஜனை கொன்று விட்டார், அதனால அர்ஜுனர் தப்பிச்சுக்கிட்டார்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்போ கொஞ்ச நாள் முன்னாடியோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு விஷயம் வந்துட்டு வலைத்தளத்துல மிகவும் பரபரப்பா பரவிக்கிட்டு வந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடோட்கஜனுடைய எலும்பு கூடு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வலைத்தளத்துல போய் நீங்களும் தேடி பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து நம்மளால பார்க்க முடியுது. 22 அடி கிட்ட அது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஏதோ ஒரு பட்டாளம் இருக்கிற அந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்னைக்கு இந்த பரவி வரும் இந்த புதுமையான இந்த உலகத்துல நம்ம கடோட்கஜன், அதாவது மகாபாரதமே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. மகாபாரதத்துல இருந்து தான் நம்மளோட இந்து மதத்துக்கு தேவையான பகவத்கீதை உருவாச்சு இல்லையா. அந்த பகவத்கீதை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, மகாபாரதம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனா அந்த மகாபாரதத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வகிச்ச கடோட்கஜன் பத்தி நம்ம இன்னைக்கு ரொம்பவே அழகா தெரிஞ்சுக்கிட்டோம். கடோட்கஜனை பத்தி இப்ப நம்ம ரொம்பவே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அவரை பத்தி ஒரு அழகான கவிதை உங்களுக்காக நானே எழுதி கொண்டு வந்திருக்கேன். அரக்கு குலத்தில் தோன்றிய வீரன், அரக்கு குலத்தில் தோன்றிய வீரன், அறம் பயக்கும் பாண்டுவின் பேரன், திறம் படைத்த தர்மனின் வம்சம், திறம் படைத்த தர்மரின் வம்சம், சிரம் சாய்க்கும் பீமனின் அம்சம், நாம் அனைவரும் சிரம் சாய்க்கும் பீமனின் வம்சம், கடமே தலையாய் கொண்டவன் இவனோ, கடமே தலையாய் கொண்டவன் இவனோ, பலமே உடலாய் கொண்டவன் இவனோ, பலமே உடலாய் கொண்டவன் இவனோ, உலகை உருக்கும் வகையில் உருக்குலைந்தான், உலகை உருக்கும் வகையில் உருக்குலைந்தான், கௌரவர்கள் படையை கருவறுத்தான், கௌரவர்கள் படையை கருவறுத்தான், வந்தான் வந்தான் பீமனின் பிள்ளை, வந்தான் வந்தான் பீமனின் பிள்ளை, என்றும் இவனுக்கு இல்லையடி இல்லை, என்றும் இவனுக்கு இல்லையடி இல்லை. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கதாபாத்திரங்களோட நாளைக்கும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜே பிரியா தனுஷ் ஃப்ரம் MOP சமூக வானொலி. இது 107.8.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: ஹாய் லிசனர்ஸ், நாங்கள் மியூசிக் டைரக்டர் ராஜ். யூ லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
3: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOPCRS 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: அனைவருக்கும் வணக்கம். குட்டி ரேவதி பேசுறேன். எம்ஓபி சமுதாய வானொலிக்காக பேசுறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லேயும் பொது இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்தை நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்காரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிப்பணிந்து கையாளுறதில்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்த இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னொன்ன அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லி கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பை வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும்போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கி ஆகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை 107.8.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே.
4: Focusing on academic development as well as development in co-curricular and extracurricular activities. We take great pride in welcoming each and every one of you to Shringar, a celebration of art and culture. As a part of the Silver Jubilee celebrations of the college this year, Shringar, the three-day festival, will feature popular classical musicians and dancers. We begin this event with an invocation by Mrinalini.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுரகானங்கள்.
1: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம்.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.